கலையாக என்று ஆரம்பித்த பாடலே கலையா என்று எடுத்து விடுவோம் நாங்கள் தூவை விட்டுவிட்டு. உலகில் மாற்றங்கள் என்றும் மாறாத ஒன்று அது பண்பாடு கலையாமல் என்று வந்திருக்கின்ற தூ எடுத்து விட்டு மல் சேர்த்து விட்டால் கலையாமல் என்று வருகின்றது, குலையாமல் என்று வருகின்றது. அதாவது பண்பாடுகள், எங்களுடைய பாரத பண்பாடு இருக்கின்றது மனித வளத்துக்கு மனித வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான அந்த பண்பாடுகள் குலையாமல் என்றுதான் சொல்லப்படுகிறது. உலகில் மாற்றங்கள் என்றும் மாறாத ஒன்று அது பண்பாடு கலையாமல். இப்பொழுது நாகரிகம் வளர்ந்து வருகிறது உண்மை, ஆனால் நாகரிக வளர்ச்சியோடு நாங்களும் பின்னிப்படையும் வேளையிலே அது எங்கள் பண்பாட்டோடு கலந்து சென்றால் சிறப்பாக இருக்கும். அன்றைய திரைப்படங்களில் கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்த திரைப்பட ஊடகம் ஒன்றுதான் மக்களின் வாழ்க்கையை முன்னேற செய்வதற்கு ஏற்றதாக இருந்தது. அந்த வகையிலே பண்பாடு குறையாமல் இருக்க வேண்டும். நடை உடை பாவனை அச்சம் மடம் நாணம் பயர்ப்பு என்பன அங்கே அடங்கி இருக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய விழுமியங்கள். அதனால் தான் இன்று இவர் தன்னுடைய பாட்டம் பதத்திலே கூறுகின்றார், உலகில் மாற்றங்கள் என்றும் மாறாத ஒன்று அதை யாரும் மாற்ற முடியாது. மாற்றங்கள் மாறிக்கொண்டே இருக்கும், ஆனால் அது பண்பாடு கலையாமல் என்று கூறிவிட்டார். பண்பாடு கலையாமல் என்ன செய்ய வேண்டும்? உலகில் மாற்றங்கள் என்றும் மாறாத ஒன்று அது பண்பாடு கலையாமல். நான் என்ற திரைப்படுத்து பாடல் வந்து இப்படி பாடுகின்றது.

பண்பட்டதோ கைப்பட்டதோ பெண்ணுள்ளமே புண்பட்டதே வந்த

மாற்றங்கள் என்றும் மாறாத ஒன்று, அது பண்பாடு கலையாமல் என்ற நான் திரைப்படுத்த பாடலின் முதல் பதம் வந்தால்

இனிமையான அந்த பாடல் நல்லது கண்ணே என்று பாடி செல்கின்றது. நல்லது என்ற பதத்தை நாங்கள் பெற்றுக் கொள்வோம். உலகில் மாற்றங்கள் என்றும் மாறாத ஒன்று அது பண்பாடு கலையாமல் வந்தால் நல்லது என்று கூறப்படுகிறது. இன்றைய பாட்டும் பதமும் 345 காதுக்கினிய கீதங்களாக 10 பாடல்களை நாங்கள் ஒரே நேரத்தில் கேட்கும் பாக்கியம் இந்த பாட்டும் பதம் நிகழ்வில் கிடைத்திருக்கும். இந்த வேளையிலே வாழ்க்கைக்கு தேவையான அற்புதமான உண்மை கருத்தொன்றனை தந்து விழிப்புணர்வை தந்து எங்களையும் பின்பற்றி செய்கின்றதே. இந்த கால மாற்றத்தினால் எங்கள் பண்பாடுகள் கலையாமல் இருக்க வேண்டும் என்ற தீர்க்கமான உள்ள கருத்தை வெளிப்படுத்தி பாடல்களையும் அதற்கேற்ற பதங்களையும் தெரிவு செய்து தந்த சிந்தனை செல்வன் அவர்களுடைய 125 படைப்பு இன்று 345 பாட்டும் பதமாக அரங்கேறி எங்களை மகிழ வைத்திருக்கின்றது.

வைத்திருக்கின்றது. அவருக்கு நன்றி கூறும் இந்த வேளையிலே மீண்டும் ஒரு தடவை படிப்போம். உலகில் மாற்றங்கள் என்றும் மாறாத ஒன்று, அது பண்பாடு கலையாமல் வந்தால் நல்லது என்று ஆணித்தரமாக கூறியிருக்கின்றார். இன்றைய பாட்டும் பதமும் அதைத்தான் முன்னின்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும்படி செய்கின்றது. அன்பு உறவுகளே, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் கேட்டு மகிழ்ந்தது பாட்டும் பதமும் 345. 345 அலங்கரிக்க தன்னுடைய 125வது படைப்பை தந்த சிந்தனை செல்வனையும் வாழ்த்தி, இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு மகிழ்ந்த வேளை உங்கள் பொறுமைக்கும் சிந்தனையை தூண்டும் விதத்தில் வந்ததை கிரகிக்கும் வாய்க்கும் நன்றி கூறி மீண்டும் ஒரு தடவை படிக்கின்றேன். உலகில் மாற்றங்கள் என்றும் மாறாத ஒன்று, அது பண்பாடு கலையாமல் வந்தால் நல்லது என்ற கருத்தை தந்த வேளையிலே நாங்களும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அது பண்பாடு கலையாமல் இருந்தால் சிறந்தது என்ற நல்ல கருத்தை பூதிக்கொண்டு இன்றைய பாட்டும் பதவின் நிகழ்வை இனிது நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

0: வணக்கம் என் அன்பர்வர்களுக்கு, இப்பொழுது காற்றலைக்கு வருகிறது சிறி சிறி நிகழ்ச்சி. மோன்றியல் தமிழ் வானொலியோடு இணைந்திருப்போம். உங்களோட காற்றலையில் இப்பொழுது இணைந்து கொள்வது பிரியமுடன் ரதீஷ். சிறி சிறி நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கக்கூடிய நகைச்சுவை நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்டு மகிழலாம்.
1: ஏற்கனவே அவருக்கு சுகர், இப்படி சுகர் போட்டா அவர் சுகர்ல செத்துட மாட்டாரு.
2: டேய், இது மாப்பிளைக்குடா.
1: ஓ, மாப்பிளைக்கா? லெட்ஸ் த மூவ்.

0: நைனா நைனா ஐயோ நைனா, அதானே நான் எதிர்பார்த்தது என்னைக்கு நடந்துருக்கு.
1: என்னடா
0: ஜூஸ் எடுத்துங்க. நோ, இது குதிரை கொம்பு கொள்ளு ஜூஸ் மாப்பிள்ளைக்கு. நேற்று நைட்டு உன்னை காப்பாத்தினார்ல, ஏதோ போனா போட்டோம். இந்தா சாத்து குடி எடுத்துக்கோ.
1: ஜூஸ் அந்த பக்கம் வச்சுட்டு கொஞ்சம் கை கொடுவா.
0: இது வேறையா என்ன நைனா, ஒண்ணுக்கு வருதா? நான் ஒன்னும் பெண்பாடு எடுத்து கொடுக்குமா?
1: அதெல்லாம் ஒண்ணு வேணா, அப்படியே கொஞ்சம் ஓரம் கொண்டு விடு.
0: சொத்தும்
2: நீ
0: சண்டை செஞ்சு பழகத்துக்கு ஆள் வந்துருச்சு.
2: ஒரு கோணி முடி தலைய கட்டி புடிச்சு நிக்கிற அவன் முடி குத்தல
0: கட்டி புடிக்கிற கழுத்தை புடிச்சு
1: குத்து.
2: நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். உன் உசுர காப்பாத்துற அளவுக்கு ஒருத்தனை கண்டுபிடிச்சிருக்கணும் தானே. அவன் வெறும் மாப்பிளைய படம் பிடிச்சவன் தான். அந்த மாப்பிளைய ஐடென்டிஃபை பண்ணது அயம்.
0: இத தாண்டா எதிர்பார்க்க.
2: அவனையே இப்படி கட்டி பிடிச்சு பாராட்டு என்ன? எனக்கு நீ மவுத்து திசை குடுப்ப போல இருக்குத.
1: குடுப்ப குடுப்ப வா.
2: ஐ அம் கமிங் யா
0: நைனா. கேரியன்
2: ஏய் என்ன, எல்லா பாராட்டையும் நீனே வாங்கான்னு பாக்குறியா? உனக்கு எவ்வளவு கொடுத்தாரோ அதை விட ஒரு மடங்கு அதிகமா எனக்கு கொடுப்பாரா? என்ன நைனா?
1: குடுத்துரும் குடுத்துரும்.
0: ஆல் பாய்ஸ் ஆல் தி பெஸ்ட். என்ன
2: வச்சுக்கோ வச்சுக்கோ, வெள்ள போ.
0: நீ சத்தடா பிங்கர் பப்பு.
3: டேய், அவர் ஜூஸ் குடிச்சிட்டாரடா.
0: உள்ள பூஞ்சி நகர
4: சாபூத்ரி. நீ தான்டா கேச்சரு. வாடா போய் ஒளிஞ்சுக்கலாம்.
5: ஒண்ணுமே தெரியாம ஊருக்குள்ள சீன போட்டு சுத்திக்கிறான் மட்டும். சிப்ஸ்
6: போட்டுறான். வெளியில எவ்வளவு பெரிய வயலன்ஸ் போயிட்டு இருக்கு, இதுங்க உள்ள ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்குதுங்கடா.
7: நம்ம இந்த லைட் மட்டும் தானே உள்ள எடுத்து மாட்டல.
8: ஐயோ மூழ்கிச்சே.
9: ஏமா நீ நல்லா நைனா ஆகும்லனா கூட உனக்காகதான் ரிஸ்க் எடுத்து எங்க அப்பா எல்லாம் கூட்டு வந்து ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகி வந்துட்டு இருக்கேன்.
10: இதெல்லாம் பண்றங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளவு தூரம் வந்து உன் கூட டேங்க் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கேன். இது சாக்கா வச்சு பாயணும் நினைச்ச செஞ்சிருவேன். செய்யறதுனா அந்த செய்யறது இல்ல, கழுத்துறது போட்டுருவேன்.
9: உனக்கு மேல என்ன காடுனே தெரியல. மன உளைச்சலோட சொல்றேன்டி, கல்யாணம் ஆன ஒரு சின் பசங்க சாம உங்களுக்கு சும்மா விடாதீ.
6: கருப்பா இருந்தாலும் கலையா விஜய் காத்து மாதிரி இருக்கடி. ஏறி அவள சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நம்மள போய் கருகுறகுன்னு சொல்லிட்டாருடா.
7: மக்களே கேவல பத்துறாங்க மக்களே.
0: அதெல்லாம் இருக்கட்டும். அந்த வீட்டுல எந்த அக்கா ஒளிஞ்சுன்னு
1: முட்டு
11: குடுக்க போனமா? இதுதான் ராயபுரம்.
1: ஏய், நான் என்ன ராமபுரம் என்ன சொன்னேன்? ஸ்கெட்ச சொல்ல.
11: நம்ம போட போற ஸ்கெட்சோட பேரு வைஃபை ஸ்கெட்ச். இதுதான் சமுதாயபுரம். இங்கதான் துறை இருக்காங்க.
12: நமக்கு தெரிஞ்ச எல்லா ஏரியால இருந்து ஆளுங்களே இருக்கு. நாளைக்கு ஒருத்தம் கூட ஏரியாக்குள்ள வரக்கூடாது.
1: அவன் ஏரியாக்குள்ள யாரும் எங்கெங்க வச்சிருக்கான்றது நமக்கு தெரியணும். அது மட்டும் இல்லாம அவன் ஹேமாவை எங்க மறைச்சு வச்சிருக்கான்றதும் தெரியணும்.
2: அதை நாம தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு நம்பிக்கையான ஒரு ஆள் அங்க இருக்கணும். அவன் மேல யாருக்குமே சந்தேகமே வரக்கூடாது.
1: கரெக்ட்.
2: இருக்கானுங்க.
11: பொண்ணு இங்கதான் வச்சுக்கிறான். உள்ள போறதுக்கு ஒரே வழிதான் இது. அதுல மூணு லேயரா ஆளுங்களை வச்சுக்கிறான். மூணாவது லேயர் வெயிட் வெளியேறியா தலைகளை தொர பக்கத்திலேயே வச்சுக்கிறான்.
4: 30 பேர் இருக்காங்க.
11: செகண்ட் லேயர் அதோட கொஞ்சம் கம்மி. எல்லாம் நம்ம ஏரியா பசங்க. முதல் லேயர் ரொம்ப வீக். சட்டி கூட போட தெரியாதவனுங்க ஆளை போட வந்துக்கிறானுங்க.
2: உள்ள இவ்வளோ பேர் இருக்கானுங்களே, எப்படி செய்யறது?
11: தெரு முனையில பைக் நிறுத்தி
12: ஏரியாவுல வந்து தப்பிச்சு போக வண்டி விட்டு போயிடறானுங்க. எல்லா டயரும் கீச்சுனா
11: எல்லா செவிரிலும் போஸ்டர் அடி. எதிர் எதிர் வீட்டுல பங்கே வை.
12: ஜசாக வச்சு நாள் இறங்குறானுங்க. ஏரியாவுக்குள்ள புதுசா ஒருத்தம் வரக்கூடாது.
1: அதெல்லாம் ஓகேப்பா. அங்க இருக்கிற வெயிட் ஆனர் எல்லாம் தூக்குறது எப்படி?
2: அங்கதான் நிக்கிறான் மகாபலி. அவன் பாத்துக்குவான். கடைசியா துறை இருப்பான். அவனை என்ன பண்ண போறீங்க?
11: அவனை போடுறதுக்கு தனி ஸ்கெட்சே வச்சுக்கிறேன்.
4: டேய் பாஸ்கரே,
2: என்னடா
4: டீசர் பார்த்தல்ல, படம் பாக்குறியா? படம்

0: கேமரா ஆக்சன்.
1: என்ன அவனு வந்தாரு லேனா? ஜஸ்ட் வாக்குல தான் வந்துருக்கானுங்க.
0: சனி பாய் பச்சி கம்ஸ்.
1: லைனா இவனுங்க வண்டி ஏத்துறது தப்பிக்கிறதுக்கு இல்ல, நம்மளை தாக்கிறதுக்கு.
0: எத்தனை தெலுங்கு படம் பார்த்துருக்கிறோம். ஆட்டி ஜானி பாய்.

0: அழகான ஜோடி, நல்ல பொருத்தம்ல?
1: ஆமா பாஸ், அப்ப வாங்க போயிடலாம்.
0: பாவம் பண்ணணும்னு நினைச்சப்பறம் பாவம் பார்க்க கூடாதுரா, எழுப்பு
1: பாஸ். தூங்குறவங்கள எழுப்பு, தப்பு இல்ல பாஸ்.
0: தூங்குறவங்கள தாண்டா எழுப்ப முடியும் மூதேவி? தூங்காதவங்களை எப்படி எழுப்ப முடியும்? போ
1: பா. நான் கருத்து சுச்சி அங்க
0: கத்துன புருஷனை
1: கொன்றுவேன்.
0: எறும்பாடு மாதிரி தூங்குறான் பாரு.
2: அவருக்கு கொஞ்சம் காது மந்தோம்.
0: பாத்தீங்களா
1: பாஸ், இவ்வளவு நேரம் தூங்குற மாதிரி நடிச்சிருந்திருக்கான்.
3: சார் சார், என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார், உங்க வைஃப் தான் சார் வர சொன்னாங்க.
0: நான் ஒண்ணும் புருஷன் இல்ல
1: பாஸ். இது மாதிரி வீடு தெரிஞ்சிருந்தா நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுத்து காம்பவுண்ட்ல ஏறி குச்சிருக்கோம்? நேரா வந்திருக்கலாமே.
0: நாங்க திருட வந்திருக்கோம்.
1: ஆமா, பேக்ல இருந்து வந்திருக்கோம் பாஸ். ஒரு ப்ரூஃப் பாஸ்.
2: ஐயோ, திருட என் கற்பத்தை வர எதுவுமே இல்லங்க என்கிட்ட.
0: ஐயோ, ஏய், கொள்ளடிக்கு வந்த இடத்துல கொலை பண்ண வச்சறாத, நகை எடு.
2: ஐயோ, என்கிட்ட நகலாம் இல்ல.
0: ஏய், ஜாக்லின் ஜார்ஜ் கல்யாண ரிசெப்ஷன் முடிச்சிட்டு இப்பதான வர.
2: உனக்கு எப்படி தெரியும்?
0: எட்றாத,
1: ரொம்ப நேரம் இந்த மூஞ்சி பாக்காதீங்க பாஸ்.
0: இங்க பார், ரிசெப்ஷன்ல எடுத்த போட்டோ.
1: குண்டு குண்டா ஒரு செயின் போட்டு எதுங்க.
0: மேடம்,
1: சாரோட கான்ட்ராக்ட் எப்ப முடியுது?
0: இல்ல
1: பாஸ்,
0: முருகாதான்
1: விட்டுலாம்.
3: வயசான கட்டைய பார்க்க சொல்லுங்க, மட்டமான டேஸ்ட் பாஸ் உங்களுக்கு.
1: அவன நாலு நாள் ஆச்சு சாக்ஸ் துவச்சு, தூக்கி மூக்கல சொல்லிடுவேன். நான் எதை சொல்றேன், நீ எதா பாக்குற? அங்க ஒரு குடும்ப நடந்து வருது பாரு.
3: ஆமா பாஸ்.
1: அவன் மணி எக்ஸ்சேஞ்சுக்குள்ள போகும்போது எம்டியா போனான், இப்ப வரும்போது சூட் கேஸோட வரான். அவன் தான் டார்கெட். வண்டியில ஏறு.
3: பெட்ரோல் இல்ல பாஸ்.
1: பெட்ரோல் இல்லையா? டேய், நேத்து காசு குத்துன என்ன பண்ண?
3: தாய் மசாஜ், தாய் மசாஜ், தாய் மசாஜ்.
1: ஆமா, மொட்டை மாதிரி மண்டையை வச்சுன்னு தாய் மசாஜ் மொத்தத்துக்குமா பண்ண?
3: இல்ல பாஸ், பேலன்ஸ் குடுத்தாங்களே,
1: அதுலயே போட வேண்டியதானே.
3: டிப்ஸ் குடுத்துட்டோம் இல்ல
1: பேரா? டிப்ஸ் குடுத்துட்டாரு. 1 கிலோமீட்டர் போகமாடா?
3: போலாம் நினைக்கிறேன்
1: பாஸ். அப்ப ஏறா.
3: நான் எல்லாம் அண்ணன் கை கால் ஓடாது,
1: அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வண்டி ஓல நினைச்சுக்க, உன்னதான் தள்ள விடுவேன். நடைய போ, நம் நாடு எம்ஜிஆர் நினைப்பு. போது டேய், நீ எடுக்கலையா? எங்க டேய், அவன வரையிற பத்துங்கிற போச பத்தியாவன். டேய், என்னடா உங்க வீட்டு சோபால பத்துக்கணுமே பத்துனுங்கிற?
3: ஸ்லிப் ஆயிடுச்சு பாஸ்.
1: சுகமா இருக்குதா?
3: ஆமா பாஸ்.
1: அதான் ஆணி அடிக்கிறவங்களும் அஸ்டண்டா வச்சிருந்தா இப்படிதான் நடக்கும். இந்த வளர்ந்து கட்டவன் எங்க போனா? நானே போய் பிடிக்கிறவன.
4: சார் சார், பார்த்து பார்த்து பார்த்து வர்றது இல்லையா?
5: சார், உங்களுக்கு ஒண்ணு அடிபடலையா?
1: இல்ல சார்.
5: நல்ல வேலை, ஏதோ வித்தியாசமான ஹெல்மெட் போட்டால தப்பிச்சிட்டீங்க.
1: ஓகே
5: பாத்துங்க
3: சார். சூட்கேஸ் சார்.
5: தேங்க் யூ.
3: ஜாகிரதை சார். டாடா.
1: கஷ்டப்பட்டோம், எதுக்குல குடுத்து விட்டேன்.
3: ஏன் பாஸ் இப்படி ஒரு பொம்பளை சூட்கேஸ் கிடைச்சிக்கங்க? நான் வேணா ஆம்பளை சூட்கேஸா வாங்கி தரேன் பாஸ். உங்களுக்கு
1: ஆம்பளை சூட்கேஸா? இது எப்படி பொம்பளை சூட்கேஸ் கண்டுபிடிச்ச?
3: அவர் தான் தள்ளிட்டு போறாருல்ல.
1: உனக்கும் பாஸ்க்கு வேற வேலையே இல்ல.
2: ஜாக், ஜாக் ஏறுங்க.
5: நீங்க?
2: நான் தான் ஷாலு, கிளப் சிங்கர்.
5: ஓ யா,
2: கம் ஆன்.
3: ஏம்பா செல்ஃபி எடுக்கிறீங்க இப்போ?
1: செல்ஃபியா? நான் அவனே. அந்த கார் நம்பர் நோட் பண்ணடா. கொடும்பாவை யாரா கொத்தின் போறது?
3: கொடும்பாவிக்கெல்லாம் ஃபிகர் கிடைக்குது பாஸ், ஆனா உங்கள மாதிரி படுபாவிக்கு தான் ஃபிகர் கிடைக்க மாட்டேங்குது.
1: மாண்டையா.
3: ஏம்பா செது சொன்னா அடிக்கிறீங்க?
1: நீ எது சொல்லாலும் அடிப்பா. கம்முனு வா.

0: பாஸ் வெயிட் பார்ட்டி ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஆனா காரணம் நோட் பண்ணிட்டேன், உங்களுக்கு நான் மெசேஜ் பண்றேன். பாஸ் ஒரு 10 வெள்ளிக்கு டாப்அப் பண்ணி விடுங்க பாஸ், பேலன்ஸ் இல்ல கட் ஆயிடும் பாஸ். பாஸ் பாரதேசி கட் பண்ணிட்டான் பார், இவெல்லாம் ஒரு பாஸ். இந்த பப்புல தான் பாறான், நான் நோட் பண்ண கார் வெளியில தான் நிக்குது, ஸ்விம்மிங் பூல்ல தான் இருக்கறான்னு சொன்னாங்க பாஸ்.
1: அப்ப போய் பாரு.
0: நேதே நான் என்ன உங்கள மாதிரி பொம்பளை குளிக்கு தேடி பாக்குறேன்னு
1: நினைச்சீங்களா? வேற யாரா இருக்காங்களா? போய் பாறா.
0: சரிங்க பாஸ். வாவ் பாஸ், யாருமே இல்ல பாஸ்.
1: ஷால் வந்தவன தூக்கலாம், வா போலாம்.
0: சால் இருக்கா பாஸ்?
1: அத முதல்லயே சொல்லி தரக்க வேண்டியதாண்டா. ஒரு அஸ்டன்டால ஹார்ட் அட்டாக் வந்து செத்த முதல் டா நானா தாண்டா இருப்பேன்.
0: நல்ல விஷயம் தானே?
1: சந்தோஷம், வா.

0: நீ நினைக்கிறதும் நடக்காது.
1: என்ன?
0: நாங்க அதுக்கு வரல. கார்ல ஒருத்தனை காப்பாத்தினியே, யார் அது?
1: என்ன சொல்றீங்க?
2: அதான் கால்ல கார்ல ஒருத்தன் தூக்கினே, அவன்தான்.
1: ஓ, அவரா? அது ஒரு சின்ன ஹெல்ப்.
2: நல்ல ஹெல்பிங் மைண்டுமா உனக்கு?
0: இப்ப எங்க இருப்பான்
1: தெரியாது.
0: டேய், இப்ப நல்லா டான்ஸ் ஆடணும், என்னடா தேவை?
2: இது ஒரு பெரிய ஸ்டேஜ் வேணும் பாஸ்.
0: மிரட்டிட்டு இருக்க போது காமெடி பண்ணிட்டு இருக்க. நீ சொல்லு, டான்ஸ் ஆட என்ன தேவை?
1: நல்ல டான்ஸ் மாஸ்டர்.
2: சூப்பர்மா.
0: எனக்கேவா கடுப்பேத்தடி, டான்ஸ் ஆட கால் தேவை, அதை எடுத்துருவேன்.
2: பாஸ் கால் எத்தின பிரயோஜனம் பாஸ்? ஏதோ கொலுசோ மெட்டியத்தா வச்சு அப்படி பாப்புக்கு போக போலாம்.
0: ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு சாவடிச்சிருவேன்.
1: ஐயோ, அப்படிலாம் பண்ணாதீங்க பிளீஸ்.
0: அப்பா எங்க இருப்பான் மட்டும் சொல்லு.
1: ஈவினிங் பப்புக்கு வருவான். அங்க மீட் பண்ணலாம்.
0: அப்ப நாங்க ரெண்டு பேரும் சாயந்தரம் பப்புக்கு வரோம். ஃப்ரெண்ட்னு இன்ட்ரோ듀ஸ் பண்ணு, நாங்க பாத்துக்கறோம்.
2: என்ன மட்டும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு இன்ட்ரோ듀ஸ் பண்ணு.
0: வாய் மேல
2: பாஸ், உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லவானே.

0: என்னடி
1: இவ்வளவு கம்மியா இருக்கு?
0: அவங்களே பிச்சைக்கார பசங்க, அவ்வளவுதான் கிடைச்சது, வச்சுக்கோ.
2: நாளைக்கு வரேன்னு சொல்லு. ஓகே சார்.
0: ஹாய், ஆர் யூ ஃப்ரம் யுஎஸ்?
2: நோ, ஐ அம் ஃப்ரம் இந்தியா.
0: ஓ, பர்சனாலிட்டி பார்த்தா அப்படி தெரியலையே.
2: நிஜமாவா?
0: நான் ஸ்மார்ட்டான ஆம்பளைங்கள்ட்ட போய் சொல்ல மாட்டேன்.
3: அவ திருடிங்கிற விஷயம் தெரியாம டின் டின்னா வழிஞ்சுகிட்டு இருக்கான். டேய் பேராண்டி, வா இப்பயே போய் அவளை தூக்கலாம்.
2: இப்ப வேண்டாம், நல்ல நேரம் வரட்டும்.
3: ஆமா, இப்ப எமகண்டா, நாளை காலைல 9:30 ராவுகாலம், 10:30 மேல தூக்கலாமா?
2: எதை எப்ப தூக்கணும்னு எனக்கு தெரியும்.
3: இவன் வேற எதுக்கும் ஒத்து வர மாட்டேங்கிறான், எனக்கு வேற நிறைய வேலை இருக்கு.

0: என்ன
1: ஆர்டர் பண்ணிட்டோம் வீட்லயா?
2: இட்ஸ் எ காக்டெயில்.
3: ஓகே சார்.
2: எதுலயுமே அவசரப்படக்கூடாது.
4: ஹாய் ஷாலு.
5: எங்க அவ?
2: அங்க பேசிட்டு இருக்கான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நானே இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அது வரைக்கும் எந்த கோமாளித்தனமும் பண்ணாதீங்க. ஓகே, வெயிட் அனுப்புறேன், ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணிக்கோங்க.
3: எக்ஸ்கியூஸ் மீ சார், லாஸ்ட் ஆர்டர் ப்ளீஸ்.
0: யா, வேலை விட்டு போறியா?
3: நோ சார், க்ளோசிங் டைம்.
0: இப்படியே பேசினா பார் க்ளோஸ் பண்ற மாதிரி என் பாஸ் இன்னும் க்ளோஸ் பண்றார். என்ன பாஸ்?
3: 11:00 பார் க்ளோஸ் பண்ண சொல்லி எங்க பாஸோட ஆர்டர்.
5: உன்ன மட்டும் தான் கவனிக்கணும் நினைச்சேன். இளவச என்ன இப்ப உங்க பாஸ் சேர்ந்து வாங்குவான் போல இருக்கு. எங்கடா அவன்?
3: சாரி சார், அவன் இல்ல, அவங்க. அவங்க பேரு மேடம் பப்பிமா.
5: பப்பிமாவா? எங்கடா அவ ரூம்?
3: வாங்க சார்.
5: ஏய், நீ ஷாலு வாட்ச் பண்ணு.
0: வந்ததுல இருந்து ஷாலு தான பாஸ் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன்.
5: நானும் உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். வர வர நீ காமா கஜகரன் ஆயிட்டு வர. நான் பப்பிமா பாட்டு வரேன், நீ பார்ட்டியை விட்டுறத. இதான் பப்பி ரூமா?
3: எஸ் சார்.
5: ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் ரெடி பண்ணி வை. மூடு மோசமா இருக்கு, ஆம்புலன்ஸ் கே சொல்லிடு.
3: ஓகே சார்.
2: என்ன டிராப் பண்ண முடியுமா?
1: கண்டிப்பா. உங்க வீட்டு அட்ரஸ் கொடுங்க.
2: உங்க வீட்டு அட்ரஸ் உங்களுக்கு தெரியாதா?
1: டக்குன்னு பத்திக்கிறீங்க.
2: வாய்ஸ் அப்படி.
0: நான் ஒட்டகம் ஓவரா வாங்கிட்டு இருக்கேன்.
1: கிவ் மீ 2 மினிட்ஸ், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துறேன்.
2: ஷூர்.
6: டேய், இதான் கரெக்ட் டைம், போ.
1: நானும் போகணும்னு நினைச்சேன்.
7: அவ இங்க இருக்க, நீ எங்கடா இங்க போற?
1: பாத்ரூம் போனியா?
7: அவளை புடுறானா பாத்ரூம் போறேங்கிற?
1: எங்கெல்லாம் எதுவும் பண்ண முடியாது, வந்து பாத்துக்கலாம்.

0: ஹாய். இதுக்கு முன்னாடி பாத்துருக்கீங்களா?
1: பாத்துருக்கேன், ஆனா இவ்வளவு பப்ளிக்கா பார்த்தது இல்ல.
0: என்ன சொல்றீங்க?
1: அவசரத்துக்கு கட்டின இடம் தான், ஆனா எல்லா அவசரத்துக்கும் இது இடம் கிடையாது சார். நாலு பேர் வந்துட்டு போற இடம்.
0: அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்?
1: எதையாவது பண்ணி தொலைங்க.
0: என்ன வளரிட்டு போறோம்?
2: இப்ப அடிச்சிருந்தான் இருக்குது பர்சு.
1: ஹலோ.
0: எஸ்,
1: யார் சார் அவரு?
0: யாரு?
1: உங்க பின்னாடி இருந்து உங்க பர்ஸ் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தா.
0: ஐயோ, எல்லாம் கரெக்டா இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் பா.
3: இனிமே இவனை நம்பி பிரயோஜனம் இல்லை, நாமளே இறங்கி செஞ்சிட வேண்டியதுதான்.
4: நல்லது என் அன்பு உறவுகளை, இதுவரை நேரமும் மொன்றியல் தமிழ் வானொலியின் சிறி சிறி நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியமுடன் ரதீஷ். நன்றி, வணக்கம்.

இனி தொடர்வது மும்மத பாடல். முதலில் இந்து பாடல்களை கேட்கலாம். புதன் தலமான திருவெண்காடு ஸ்வேதாரண்யர் கோவில் சீர்காழி அருகில் உள்ளது. இங்குள்ள அகோரமூர்த்தி சன்னதி சிறப்பு மிக்கது. மருத்துவாசுரனை அடக்குவதற்காக சிவன் முகத்திலிருந்து தோன்றியவர் இவர். இவரது வீர கோலம் காண்போரை மெய்சிலிர்க்க வையும். சிவனின் 64 வித வடிவங்களில் அகோரமூர்த்தி 43வது கோலமாகும். அகோரம் என்றால் கடுமையான வார்த்தை இல்லை, கோரம் என்றால்தான் அசுத்தமான முகம் என்று பொருள். அகோரம் என்றால் அழகான முகம் என்று அர்த்தம். சரணடைந்தவர்களை காப்பதில் இவருக்கு நிகர் இவரே என்பதால் அகோரமூர்த்தி எனப்படுகிறார். மூலவர் உற்சவர் இருவருமே இடது காலை முன்வைத்து வலது காலை அடியெடுத்து வைப்பது போல தன் நடையழகை காட்டும் விதமாக சிலைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு ஞாயிறு இரவும் 12 மணிக்கும் இவருக்கு சிறப்பு பூஜை நடைபெறுகிறது. திருமாலின் அம்சமாக கருதப்படுவது நெல்லி மரம். மகாலட்சுமி வாசம் செய்வதாக கருதப்படும் இதற்கு ஹரிபலம் என்றும் பெயர் உண்டு. ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் துவாதசி பாரணையில் அதாவது உணவில் நெல்லிக்காயை உணவில் சேர்ப்பது அவசியம். நெல்லி மரத்தடியின் நிழலில் வழங்கும் தானத்திற்கு பலன் அதிகம் என்பர். நெல்லி இலையால் விஷ்ணுவை பூஜித்தாலும் நெல்லிக்கனியை பிரசாதமாக படைத்தாலும் வீட்டில் செல்வ வளம் பெருகும். வீட்டில் ஒரு நெல்லி மரம் இருந்தால் அந்த வீட்டுக்கே பெருமை தரும். சீதை கேட்ட மானை தேடி ராமன் சென்றார். அவரை நீண்ட நேரமாக காணாததால் லக்ஷ்மணர் ராமனை தேடி புறப்பட்டார். அதற்கு முன் தன் அம்பினால் தரையில் ஒரு வட்டமிட்டு இதை தாண்டக்கூடாது என்று சீதையை எச்சரித்துச் சென்றதாக சொல்வர். தாண்டக்கூடாது என்று எச்சரித்து சொன்னதாக செல்வர். இதற்கு லக்ஷ்மண ரேகை என்று பெயர். ஆனால் இந்த செய்தி வால்மீகி ராமாயணத்திலோ அல்லது கம்ப ராமாயணத்திலோ இடம்பெறவில்லை. செவிவழி கதையாக மக்கள் மத்தியில் இது கூறப்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ராவணன் துறவி வேடம் அணிந்து சீதையிடம் பிச்சை கேட்டான். அவள் கோட்டை தாண்டி ஆபத்தில் சிக்கினாள். இலங்கைக்கு கடத்தப்பட்டாள். மூலநூலில் இல்லாவிட்டாலும் கூட பெண்கள் தங்களின் வரம்பு அறிந்து விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்பதை உணர்த்தும் விதத்தில் இந்த சம்பவம் ராமாயணத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. இணைந்திருங்கள், இப்பொழுது இந்து பாடல்கள் கேட்கலாம்.

காயத்ரி மந்திரம் பற்றி மகான்கள் கருத்து. ஆவணி ஆவட்டத்திற்கு மறுநாள் காயத்ரி ஜபம் செய்யப்படும். கிருஷ்ணர் கீதையில், நதிகளில் நான் கங்கையாகவும் மலைகளில் விந்தியமாகவும் மந்திரங்களில் காயத்ரியாகவும் இருக்கிறேன் என்கிறார். காயத்ரி மந்திரத்தை

வெடித்தால் வெளிப்படும் சக்திக்கு சமமானது என்கிறார். காந்திஜியோ, யார் ஒருவர் காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கிறாரோ அவர் நோய்க்கு ஆளாக மாட்டார் என்கிறார். இதன் பலன் என்ன? காயத்ரி மந்திரத்தை ஜபிப்பதால் கம்பீர தோற்றம், தரமான பேச்சு, வறுமை குறை நீங்குதல், பாதுகாப்பு, கண்ணில் அறிவொளி வீசுதல், அபாயம், தேவையற்ற சூழ்நிலைகளில் நீங்குதல், நரம்புகளும் சுரப்பிகளும் ஊக்குவிக்கப்படுதல், எந்த சூழலிலும் அமைதியாக இருத்தல், நற்செயல்களில் ஈடுபடுதல் ஆகிய பலன்கள் உண்டாகும். மேலும் இது வாழ்க்கையில் குறுக்கிடும் தடைகளை நீக்கும், மூளையை பிரகாசிக்க வைக்கும், உள் உணர்வினை தெளிவாக்கும், நம்மை பற்றிய உயர் உண்மைகள் தெரிய வரும். இதை எத்தனை தடவை ஜபிப்பது? காயத்ரி மந்திரத்தை காலை 4:30 முதல் சொல்ல துவங்க வேண்டுமாம். 108 முறை ஜபிப்பது மரபு. மாலையில் விளக்கேற்றியதும் இதே போல ஜபிக்கலாம். இந்த மந்திரத்தின் பொருள் என்ன என்று பார்க்கலாம். வேதத்திலிருந்து வந்த அனைவருக்கும் பொதுவான மந்திரம்தான் காயத்ரி மந்திரம். ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரசோதயாத் என்ற இந்த மந்திரத்திற்கு நம் புத்தியை இயங்கச் செய்யும் பரமாத்மாவை நாம் வணங்குவோம் என்பது சுருக்கமான பொருள். இந்த மந்திரம் விஸ்வாமித்திரரால் கண்டுபிடிக்கப்பட்டது. சூரிய பகவானை நோக்கி வழிபடுவதாக இம்மந்திரம் அமைந்துள்ளது. இது மிக அதிக சக்தி கொண்டது. அதிர்வுகள் மூலம் ஆக்கப்பூர்வ சக்தியினை ஏற்படுத்தக்கூடியது. வேதங்களின் தாயே காயத்ரி தேவி. காயத்ரி மந்திரம் சொல்லப்படும் இடங்களில் இந்த தேவி இருப்பாள். இவளுக்கு சாவித்ரி, சரஸ்வதி என்ற பெயர்களும் உண்டு. ஐம்புலன்களின் அதிபதி இவள். சாவித்ரி என்பது உண்மையை குறிக்கிறது, சரஸ்வதி வாக்கின் அதிபதி. ஆக உண்மையான சிந்தனை, சொல், செயல் இவற்றினை குறிப்பதாக அமைகிறது காயத்ரி மந்திரம். இது வேதத்தின் சாரம். இதனை முழு கவனத்தோடு காலை மாலை இருவேளையிலும் சொல்லலாம். இதனை சொல்லதால் மனம் சுத்தமாகும், தீய எண்ணங்கள் கவலைகள் நீங்கும், மாணவர்கள் சிறப்பாக படிப்பார்கள் என்கிறார்கள். ஒரு பாடலை கேட்போமா?

அடுத்து தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள். கஷ்டப்படுவோரில் பலர் அதில் இருந்து மீளும் வழியை பற்றி சிந்திக்காமலும் தங்கள் கஷ்டத்தை தீர்த்து வைக்க கடவுளிடம் வேண்டாமலும் தற்கொலைக்கே முயற்பார்கள். ஒரு குடும்பத்தில் கஷ்டம் தாண்டவமாடியது. அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஏதாவது கடைப்பக்கம் போனாலே உரிமையாளர்கள் முகத்தை திருப்பிக் கொள்வார்கள். இதையும் மீறி அந்த குடும்பத்தைச் சேர்ந்த சிறு பையன் ஒருவன் பசி தாங்காமல் ஒரே ஒரு ரொட்டி மட்டும் கடனுக்கு கேட்டான். அந்த வியாபாரியோ பையனுக்கு திருட்டு பட்டம் கட்டி உதைத்து அனுப்பிவிட்டான். இதை தாங்க முடியாத அந்த குடும்பத் தலைவி அந்த சிறுவனுடன் தற்கொலைக்கு முயன்றாள். அதை பார்த்துவிட்ட பக்கத்து வீட்டிலுள்ள இரக்கமுள்ள ஒரு ஏழை பெண், இது என்ன கோழைத்தனம், கஷ்டம் வந்தால் போராட வேண்டும், நான் கணவனை இழந்தவள், இரண்டு குழந்தைகளை வளர்க்க வீடுகளில் பாத்திரம் தேய்க்கிறேன், கிடைப்பதை கொண்டு சாப்பிடுகிறேன், என்றேனும் ஆறுதல் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இயேசுவிடம் தொடர்ந்து ஜபிக்கின்றேன் என்று கூறி பைபிளில் உள்ள ஒரு வசனத்தை சொல்கிறாள் அந்த தாய். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் அந்த பைபிள் வசனத்தை அறிந்து கொள்வோம்.

பைபிளில் சொல்லப்பட்டுள்ள வசனம் ஒன்றை சொல்கிறேன் கேள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தோத்திரத்துடன் கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது. உங்கள் கஷ்டத்தை கடவுளிடம் விட்டுவிடுங்கள். உன் கணவனும் நீயுமாய் சேர்ந்து உழையுங்கள். குழந்தைகளை காப்பாற்றுங்கள். என்ன வேலை என சிந்திக்காதீர்கள். கிடைத்த வேலையை செய்து குறைந்த வருமானத்தில் காலம் கழிக்க பழகுங்கள். தேவன் நன்மையை விரைவில் தருவார் என்றாள். ஆம், இன்பம் துன்பம் இரண்டுமே கடவுளால் தரப்பட்டவைதான். அவற்றை ஏற்று துன்பங்கள் குறைய அவரையே ஜெபிக்க வேண்டும். கடவுள் வைக்கும் தேர்வில் வெற்றி பெற வேண்டும். நம்பிக்கை அவசியம் வேண்டும். மனிதர்கள் எந்த செயலை செய்தாலும் நம்பிக்கையுடன் செய்தல் வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் செய்யப்படும் எந்த செயலும் நிச்சயமாக வெற்றியடையாது. நம்பிக்கையின் அவசியம் பற்றி இயேசுநாதர் உதிர்க்கும் முத்தான மூன்று பொன்மொழிகள் இதோ. நீங்கள் நம்பிக்கையுடன் ஒரு மலையை பார்த்து கடலில் பெயர்ந்து விழு என்றாலும் அப்படியே நடக்கும். நீங்கள் அனைவரும் உள்ளத்தில் வலிமையையும் உறுதியையும் கொண்டிருங்கள். நம்பிக்கை இல்லாத இதயம் உள்ளவன் கடவுளை விட்டு விலகியிருக்கிறான். இத்தகைய இதயம் உங்களில் எவருக்கும் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள். இப்பொழுது ஒரு பாடலை கேட்கலாம்.

இனி தொடர்வது இஸ்லாமிய பாடல்கள். இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை நினைவு கூர்ந்துதான் அந்த நாளை தியாக திருநாள் என்றும் பக்ரீத் என்றும் உலகம் முழுக்க இருக்கும் முஸ்லிம்கள் அனைவரும் கடைபிடிக்கின்றனர். இதை ஒரு பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள். உள்ளத்தில் ரகசியங்கள் அனைத்தையும் ஊடுருவி அறியும் வல்லமை பெற்ற இறைவனிடத்தில் மன தூய்மை கொண்டு எல்லா வழிபாடுகளும் அங்கீகரிக்கப்படும் என்பதற்கு நபியே, நீர் கூறும் நிச்சயமாக என்னுடைய தொழுகையும் என்னுடைய தியாகமும் என் வாழ்வும் என் மரணமும் உலகத்தை படைத்து பரிபாலிக்கும் இறைவனுக்கே உரியவை என்னும் திருக்குரானின் வசனமே ஆதாரம். இணைந்திருங்கள், ஒரு பாடல் கேட்கலாம்.

இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஒவ்வொன்றும் ஒரு விதத்தில் சிறப்புக்கு உரியவை. புனித ஹஜ் கடமையாவது எல்லா விதத்திலும் சிறப்பானது, வித்தியாசமானது. முறையாக மேற்கொள்ளப்படும் புனித ஹஜ் ஹாஜிகளின் வாழ்க்கையில் பெரிய திருப்புமுனையாக அமைவது உறுதி. இறை நம்பிக்கை, இறை வழிபாடு, தியானம், பிரார்த்தனை, தியாகம், சகிப்புத்தன்மை, விட்டுக் கொடுத்தல், அடக்கம், பணிவு, எளிமை, மார்க்கப்பற்று, முன்னோர்கள் மீதான மதிப்பு, நுகர்வோர் பற்றிய மதிப்பீடு, சக மனிதர்கள் மீது பச்சாதாபம், இன மொழி பிராந்திய வேற்றுமைகளை மறத்தல், படைத்தவனே நிஜம் மற்றதெல்லாம் மாயை என்ற ஆன்மீக உணர்வு, இப்படி ஏராளமான உயர் கோட்பாடுகளின் சங்கமமே புனித ஹஜ் பயணமாகும். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்டிஆர் நேரம். காற்றலையில் உங்களோடு இணையும் நான் அனு சாத்தப்பன், மதுரை கலையகத்தில் இருந்து. முதலில் நமது சிந்தனைக்கு, தானம் செய்வதாக இருந்தால் அன்பை தானம் செய்யுங்கள். அறிவு, ஞானம், யோகம், தியானம் ஆகியவை எல்லாம் அன்பிற்கு ஈடாகாது. யாருடைய நம்பிக்கையையும் குலைக்க வேண்டாம். முடியுமானால் நம்பிக்கையையும் விட மேலான பிறருக்கு கொடுக்க முயலுங்கள். முடிந்த அளவு பிறருக்கு கொடுங்கள். அது 1000 மடங்காக பெருகி மீண்டும் உங்களை வந்து அடையும். தியாகம் செய்வதில் விருப்பம் கொள்ளுங்கள். அன்பே வாழ்வின் அடிப்படை. ஆனால் வெறுப்பினால் மனிதன் தன்னைத்தானே மாய்த்து கொள்கிறான். கோபத்தில் இருக்கும்போது மனிதனால் சிறப்பாக பணியாற்ற முடியாது. அமைதியான மனநிலையில் கடினமான பணி கூட எளிதாக நிறைவேறிவிடும். போராட்டமே மோட்சத்திற்கான வழி. சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமானால் அதனை நரகத்தின் வழியாகத்தான் செல்ல முடியும். உலகிலுள்ள அனைவருக்கும் ஒரே மாதிரியான இன்பம் அளிக்கும் பொருள் உலகத்தில் இல்லை. இயற்கையை வெல்லவே மனிதன் உலகத்தில் பிறந்திருக்கிறான். அதற்கு பணிந்து போவதற்காக அல்ல. விக்கிரகத்தை கடவுளாக கருதலாம். ஆனால் கடவுளே விக்கிரகம் என்று தவறாக எண்ணுவது கூடாது. உங்களை பற்றி சுயநலத்துடன் சிந்திக்கும் பொழுதெல்லாம் அமைதியை இழந்துவிடும் அபாயம் உண்டாகிறது. உலகிலுள்ள எல்லா மதங்களும் ஒரே உண்மையை வெவ்வேறு விதத்தில் விளக்கி கொண்டு இருக்கின்றன. எல்லாம் விதி என்று செயலாற்ற தயங்குபவன் கோழை. வீரனோ தனக்கான விதியைத்தானே வகுத்துக் கொள்கிறான். நாம் நம்மை பற்றி சிந்திக்காத நேரத்தில் மட்டுமே உண்மையான வாழ்க்கை வாழ்கிறோம். ஏழை கடவுளின் பிரதிநிதிகள். அவர்களுக்கு உதவி செய்ய நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். வெறுப்பு என்பது நம்மை நாமே அழித்துக் கொள்வதற்கு சமமானது. கருணையே இனிமையான சொர்க்கம். நாம் அனைவரும் கருணை நிறைந்தவர்களாக மாற வேண்டும். எந்த மனிதன் தன்னை வெறுக்கிறானோ அவனுக்கு அழிவில் வாசல் திறக்கும். அறிவோடு ஒரு செயலை செய்யும் பொழுதுதான் பிழையில்லாமல் இருக்கும். இதை ஆன்மீகம் மட்டுமல்ல அறிவியலும் ஒப்புக்கொள்கிறது. கோபத்தில் இருக்கும் போது மனிதனால் வேலைகளை சிறப்பாக செய்ய முடிவது இல்லை. சுதந்திரம் இல்லாத எதுவும் வளர்ச்சி அடைவதில்லை. சுதந்திரமே வளர்ச்சிக்கான ஆணிவேர். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இது தகவல் அறியும் நேரம். ரப்பர் மரங்களின் தண்டுகளில் இருந்து வடியும் பால் போன்ற திரவமே ரப்பரின் மூலப்பொருளாகும். இதை லாடெக்ஸ் என்பர். இப்படி சேகரிக்கப்படும் லாடெக்ஸ் மூலப்பொருள் தொழிற்சாலைகளில் பல வேதி வினைகளுக்கு பின் விதவிதமான ரப்பர்களாக மாறுகின்றன. சார்லஸ் குட் ஏர் என்பவர்தான் லாடெக்ஸை கொதிக்க வைத்து அது இழகியதும் கந்தகத்தை சேர்த்தால் நீண்டகாலம் கெட்டியாக இருந்து தேவைப்படும் பொழுது மாற்றி பயன்படுத்தும் திடமான ரப்பர் பொருளை கண்டறிந்தார். அதன் பின்தான் ரப்பரின் பயன்பாடு மிகுதியானது. குட் இயரின் கண்டுபிடிப்புகளில் ஒன்றுதான் டயர். இதுவும் ரப்பரின் ஒரு வகையே. இன்றோ ரப்பர் பொருட்களை பயன்படுத்தாத துறைகளே இல்லை எனலாம். 7ஆம் ஆண்டிலிருந்து ரப்பர் தர ஆரம்பிக்கும் ரப்பர் மரம் 30 ஆண்டுகளுக்கு பயன் தரும். மரத்தில் 1 அடி உயரத்திற்கு லேட்டெக்ஸ் சேகரிப்பதற்காக கீறிவிடுவர். சிறிது நாட்களுக்கு ஒரு முறை கீறிவிடும் இடத்தை மாற்றுவர். 7 முதல் 10 ஆண்டுகளில் அந்த வடுக்கள் மறைந்து புதிய பட்டைகள் உருவாகிவிடும். ரப்பர் மரங்களின் தாயகம் தென் அமெரிக்கா. இதன் உபயோகத்தை முதலில் அறிந்தவர்களும் அவர்களே. ஆனால் புதையல் தேடி அலைந்த லத்தீன் அமெரிக்கர்கள் ஸ்பானிஷ்காரர்களே ரப்பரின் பயன்பாடு வேறு இடங்களுக்கு பரவ காரணமாக இருந்தனர். கடந்த 1870 ஹென்றி விஹாம் என்பவர் பிரேசிலில் இருந்து ரப்பர் விதைகளை திருடி இங்கிலாந்தில் பயிரிட்டு பார்த்தார். இங்கிருந்தே இலங்கை மற்றும் மலேசியா நாடுகளுக்கு ரப்பர் பரவியது. தற்போது உலகின் சரிபாதி அளவிற்கு செயற்கை ரப்பர் தான் உற்பத்தி செய்யப்படுகிறது. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இது ஆரோக்கியம் காக்க வழி நேரம். உலகம் முழுவதும் ஆண்டுதோறும் மே 31 சர்வதேச புகையிலை இல்லா தினமாக அனுசரிக்கப்படுகிறது. உலக அளவில் புகைப்பழக்கம் அதிகரித்து வருகிறது. இந்தியாவில் புகையிலையை மெல்லுவது, புகையிலை பொருட்கள் கலந்த பான், பாக்கு, மூக்குப்பொடி, பீடி, சிகரெட் போன்றவற்றை நுகர்வதை காண முடிகிறது. இந்த பொருட்களால் ஆண்டுதோறும் 60 லட்சம் பேர் உயிரிழக்கின்றனர். இவர்களில் 10 லட்சம் பேர் இந்தியர்கள். புகையிலையினால் ஏற்படும் வாய்ப்புற்று நோய் 10 லட்சத்தில் 10 பேரை பாதிக்கிறது. உலகில் 47% ஆண்களும் 12% பெண்களும் புகைப்பழக்கத்திற்கு அடிமையாகி உள்ளார்கள். இதனால் என்னென்ன விளைவுகள் என்று பார்ப்போம். எய்ட்ஸ், காசநோய், வாகன விபத்துக்கள் போன்றவற்றால் ஏற்படும் மரணத்தை விட புகையிலை பழக்கத்தால் ஏற்படும் மரணம் அதிகம். புகைப்பிடிப்பதன் மூலம் வாய், நுரையீரல், சிறுநீரகம், மார்பகம் பாதிக்கப்பட்டு புற்றுநோய், ஆஸ்மா, காசநோய், இதய நோய், உயர் இரத்த அழுத்தம், செவிட்டுத்தன்மை, மலட்டுத்தன்மை போன்ற பலவிதமான நோய்கள் வருகின்றன. வாய், தொண்டை, நுரையீரல், வயிறு, சிறுநீரகம், சிறுநீர்ப்பையில் புற்றுநோய் ஏற்பட இது காரணமாகிறது. புகையிலையால் ஏற்படுகின்ற வாய் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவரின் எண்ணிக்கையும் அதிகமாகிறது. 90%-க்கும் மேலாக நுரையீரல் புற்றுநோய் மற்றும் பிற நுரையீரல் நோய்களை புகைப்பழக்கம் ஏற்படுத்துகிறது. இதயம் மற்றும் இரத்த குழாய் நோய்களான மாரடைப்பு, மார்பு வலி, பக்கவாதம், கால்களில் ஏற்படும் கேங்கரின் எனப்படும் புற இரத்த குழாய் நோய்கள் போன்றவற்றை ஏற்பட இது காரணமாகிறது. புகையிலை மறைமுகமாக நுரையீரல் காசநோயை ஏற்படுத்துகிறது. புகைப்பிடிப்பவர்களுக்கு டிபி ஏற்படும் வாய்ப்பு 3 மடங்கு அதிகம். புகையிலை நுகர்வதால் ஒவ்வொரு 8 வினாடியிலும் ஒரு மரணம் நிகழ்கிறது. புகையிலையை தவிர்ப்பதால் ஒருவரின் ஆயுள் 20 ஆண்டுகள் கூடுகிறது. உடல் முழுவதும் உள்ள தமனி எனப்படும் இரத்தத்தை ஏந்தி செல்லும் இரத்த குழாய் அதனுடைய சுவர்களை சேதப்படுத்துகிறது. சர்க்கரை நோய் ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கிறது. இரத்தத்தில் உள்ள நன்மை தரக்கூடிய கொழுப்பின் அளவை குறைக்கிறது. குறைந்த எடையுடன் வளர்ச்சியில் கோளாறு உள்ள குழந்தை பிறக்கும் வாய்ப்பும் உள்ளது. பிறந்த குழந்தை திடீரென இறக்கவும் வாய்ப்புகள் அதிகம். சரி, இந்த புகைப்பழக்கத்தை நிறுத்துவதற்கான வழிமுறைகள். உலக மருத்துவரின் ஆலோசனைப்படி நிகோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி சிகிச்சை செய்யலாம். சிகரெட் பிடிப்பவர்களோடு சேராமல் எப்பொழுதும் பிஸியாக இருப்பது போல வேலை வைத்துக் கொள்ள வேண்டும். வேறு வேலை இல்லாத நேரத்தில் பெரும்பாலும் சிகரெட் புகைக்க தோன்றும். இந்த நேரத்தில் உடற்பயிற்சி செய்யுங்கள். சிகரெட் பிடிக்காத நண்பர்களுடன் வெளியில் செல்லுங்கள். இது உங்களுக்கு சிகரெட் பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நீக்கும். பாக்கு போடும் எண்ணம் தோன்றும் போதெல்லாம் அதற்கு பதிலாக உடலுக்கு நலம் தரும் உலர் திராட்சை, பேரீச்சை, கிராம்பு போன்ற பொருட்களில் ஏதாவது ஒன்றை வாயில் போட்டுக்கொள்ளலாம். புகையிலையை தவிர்ப்பதால் உடலில் ஏற்படும் நன்மைகள் என்ன என்றால், உங்களுக்கு புற்றுநோய் மற்றும் இதய நோய் ஏற்படும் ஆபத்து குறையும், இதயத்தில் ஏற்படும் அழுத்தம் குறையும், நீங்கள் நேசிக்கும் நபர் புகையிலையினால் பாதிக்கப்பட மாட்டார், புகையிலை பழக்கத்தினால் ஏற்படும் சளி மற்றும் இருமல் மறையும், உங்கள் பற்கள் வெண்மையாகவும் சுத்தமாகவும் இருக்கும். இதற்கான சமுதாய நன்மைகள் என்ன என்று பார்க்கலாம். நீங்கள் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் ஒரு நபராக இருப்பின் சிகரெட் உங்களை கட்டுப்படுத்தாது. உங்கள் சுய தோற்றம், சுய நம்பிக்கை வளரும். இப்பொழுதும் எதிர்காலத்திலும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பெற்றோர்களாக இருப்பீர்கள். புகையிலை தவிர்ப்பதால் மிஞ்சும் பணம் வீட்டிற்கும் நாட்டிற்கும் பயனுள்ளதாக இருக்கும். உலக மக்களின் ஆரோக்கியத்தை பாதிப்புக்குள்ளாக்கும் புகையிலை பயன்பாட்டை நாம் எளிதாக தவிர்க்க முடியும். அதற்கு தேவை மனதிடமும் தன்னம்பிக்கையும் தான். இதன் மூலம் நாம் ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க முடியும். எனவே புகையிலை பயன்பாட்டை நாம் தவிர்ப்போமாக. இணைந்திருங்கள்.

இனி நீதி நூல்களில் நிர்வாகம். எதையும் நீட்டி முழக்கி வளவளவென்று பேசக்கூடாது, நறுக்கென்று பேச வேண்டும் என்று சிலர் சொல்வார்கள். அது உண்மைதான். வெட்டு பேச்சினால் பயனில்லை, அதுபோல வெட்டி பேச்சினாலும் பயனில்லை, அதில் தீமையே விளையும். வியாபாரத்தில் கராராக பேசுவது நல்லது, ஆனால் அந்த பேச்சு மிகவும் இதமானதாகவும் இனிமையானதாகவும் அமைய வேண்டும். வெட்டென பேசேல். கேட்கப்படும் விலைக்கு பொருளை தர முடியாது என்றால் அதையும் வியாபாரி கனிவாகத்தான் சொல்ல வேண்டும். வெட்டென பேசுவதால் படியும் வியாபாரத்தை மட்டும் இழப்பதில்லை, ஒரு வாடிக்கையாளரையும் இழந்து விடுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அத்துடன் பலரது பகைமையையும் தேடி வளர்த்து கொள்ள நேரிடும். நம் வார்த்தைகளினால் புண்பட்டு போனவர் நம்மை பற்றிய மோசமான அபிப்பிராயத்தை உறங்கும் பரப்பினால் அது வியாபாரத்திற்கும் நம் பெயருக்கும் இடைஞ்சலாகிவிடும். வெட்டென பேச வேண்டாமே ஒழிய நம் நிலையிலிருந்து விட்டு கொடுக்காமல் உறுதியாகவும் பேசலாம். அது முடியாதது அல்ல. உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதும் சாத்தியமே. அடடா, போன மாதம் கேட்டிருந்தால் அதே விலைக்கு கொடுத்திருப்பேனே சார். இந்த முறை கொள்முதல் விலையே கூடுதலாகிவிட்டது. அடுத்த முறை குறைத்து கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன் சார். ஆனால் உங்களுக்கு தெரியாது இல்ல, ஏறிய விலை எங்கே குறைகிறது என்று கேட்கலாம். அதனால் அவர் அந்த பொருளை வாங்காமல் போனாலும் வியாபாரி இனிமையானவர் என்ற எண்ணம் நிற்கும். இந்த நல்ல பெயர் வியாபாரத்தில் என்றென்றும் கை கொடுக்கும். வியாபாரத்தில் மட்டும் என்று இல்லை, வெட்டென பேசாத இயல்பு எல்லோருக்கும் தேவைப்படுகிறது. மற்ற மனிதர்களின் அனுசரணை இல்லாமல் வாழ்க்கை இல்லை. நல்ல வார்த்தைகளே இந்த அனுசரணையை பெற்றுத்தரும். கோச்செவி குரலை காற்றுடன் நெருப்பு. சொல்லுவதையெல்லாம் கேட்டு அவற்றை நம்பும் மக்கள் இருக்கிறார்கள். நம்புவதுடன் அல்லாது அவற்றை நாலு பேருக்கு சொல்லியும் விடுகிறார்கள். அந்த நான்கு பேர் இன்னமும் நான்கு பேருக்கு அதை சொல்லிவிடுகிறார்கள். இப்படியாக உண்மையோ இல்லையோ அந்த செய்தி ஊரெங்கும் பரவுகிறது. பரப்புகிறவர்கள் பரபரப்பை விரும்பி கொஞ்சம் கைச்சரக்கையும் சேர்த்து விடுகிறார்கள். இந்த வழியில் தவறான செய்திகள் வெகுவாக பரவப்படுகின்றன. சில சமயங்களில் இந்த போக்கு கலவரங்களுக்கு காரணமாகிறது. வருவனவற்றையெல்லாம் வாங்கி போட்டுக் கொள்கிற காதுதான் கோட்செவி என்பது. குரளை என்பது பொய்யான செய்தி. எதையும் கேட்கும் காதுகளுக்கு பொய் செய்திகள் போய் சேர்ந்தால் அவை காற்றுடன் கூடிய நெருப்பு போல வேகமாக பரவும், மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அண்மை காலத்தில் கூட வதந்திகளே பல சமுதாய கலவரங்களுக்கு காரணமாக இருந்தன என்பதை நாம் அறியலாம். தவறான செய்தி ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு செல்லும் பொழுது எப்படி புதிய புதிய செய்திகளை பொய்களை சேர்த்து கொள்ள முடிகிறது? ஒருவர் சொன்னார் என்று மற்றவர் சொல்லும் பொழுது பலர் உண்மையாக இருக்குமா என்று யோசிப்பது இல்லை. பங்குச்சந்தை வர்த்தகம் திடீரென்று விழுவதற்கும் எழுவதற்கும் கூட வதந்திகள் காரணமாக இருக்கின்றன. உண்மை எழுவதற்குள் பொய் ஊர் சுற்றப் போய்விடும் என்று ஒரு ஆங்கில பழமொழியும் உண்டு. பொய் அதிவேகமாக பரவுகிறது, உண்மை உடனே வெளிப்படுவது இல்லை. இதைத்தான் ஔவையார் கோச்செவி குரலை காற்றுடன் நெருப்பு என்றார். எதை கேள்விப்பட்டாலும் அது உண்மைதானா என்பதை சிரமப்பட்டாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இணைந்திருங்கள்.

இது திருத்தலம் உலாவரும் நேரம். தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சேரையில் சார பரமேஸ்வரராக அருள் பாலிக்கிறார். இவரை பூஜிக்கும் விதமாக உதய நேரத்தில் சூரிய ஒளி கதிர்கள் சுவாமி மீது பிப்ரவரி 25 முதல் 3 நாட்களுக்கு விழுகிறது. இதை தரிசித்தால் நோயின்றி 100 ஆண்டு காலம் வாழும் பாக்கியம் கிடைக்கும். பிறகென்ன, இந்த கோவிலின் வரலாற்றை தெரிந்து கொள்ளலாமா? சிவனை அழைக்காமல் பார்வதியின் தந்தை தட்சகன் நடத்திய யாகத்தில் சூரியன் பங்கேற்றார். இதனால் சிவ நிந்தனைக்கு ஆளானார். இதற்கு பரிகாரம் தேடி பல சிவஸ்தலங்களில் வழிபட்டார். இதில் சார பரமேஸ்வரர் கோவிலும் ஒன்றாகும். இங்குள்ள சுவாமி அம்மன் மீது சூரியன் பூஜிக்கும் விதத்தில் பிப்ரவரி 25, 26, 27 அதாவது மாசி 13, 14, 15 இந்த 3 நாட்களில் சூரிய ஒளி வெளிகிறது. சூரிய ஒளிக்கதிர்கள் நேரடியாக படுவது குறிப்பிடத்தக்கது. அப்பொழுது சூரிய பூஜை சிறப்பாக நடக்கும். இதை தரிசித்தவர்கள் 100 ஆண்டு காலம் நோய் நொடியின்றி வாழ்வார்கள் என்று ஐதீகம். சேற்றூர் என்று அழைக்கப்பட்ட இத்தலம் காலப்போக்கில் சேரை என்றானது. தேவார பாடல்களில் வயல்களால் சூழப்பெற்ற ஊர் என்னும் பொருளில் வளநகர் என வழங்கப்படுகிறது. இதன் சிறப்பம்சம் என்னவென்றால், மூலவர் சார பரமேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். மூலவருக்கு இடப்புறம் அம்பிகை ஞானவல்லி அம்மனுக்கு சந்நிதி உள்ளது. நெறிப்படுத்தப்பட்ட வாழ்க்கையை அருள்பவர் என்பதால் செந்நெறியப்பர் என்றும், அதற்குரிய ஞானத்தை அருள்பவளாக அம்பிகை இருப்பதால் ஞானவல்லி என்றும் பெயர் பெற்றனர். இவர் கடன் தீர்ப்பவராக இருக்கிறார். என்றும் 16 வயதுடைய மார்க்கண்டேய முனிவர் கோவிலின் உள்பிரகாரத்தில் ஒரு லிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தார். இவருக்கு ரிண விமோசன லிங்கேஸ்வரர் என்று பெயர். இதற்கு கடன் நிவர்த்தி செய்யும் ஈசன் என பொருள். பணக்கடன் மட்டுமல்லாது பிறவி கடனில் இருந்தே விமோசனம் தருபவராக அருள்கிறார். ஆரோக்கியம், அழகு, அறிவு, கல்வி செல்வம் என எல்லாம் இருந்தும் வறுமையில் சிக்கினால் வாழ்வு சுகமாக அமையாது. அந்த வறுமையை போக்கி நல்வாழ்வு அளிக்கும் ரிண விமோசன லிங்கேஸ்வரருக்கு திங்கட்கிழமைகளில் அர்ச்சனை செய்து வழிபட்டால் கடனும் தீரும், செல்வ வளம் பெருகும். பிரகாரத்தில் விநாயகர், நடராஜர், ரிஷபாரூடர், தட்சிணாமூர்த்தி, காலபைரவர், துர்கை, சூரியன், சனீஸ்வரர் ஆகியோருக்கு சந்நிதிகள் உள்ளன. மார்க்கண்டேயரும் அவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ரிண விமோசன லிங்கேஸ்வரர், பாலசுப்பிரமணியர் ஆகியோரும் மேற்கு பிரகாரத்தில் அருள் பாலிக்கின்றனர். சிவதுர்கை, வைஷ்ணவி துர்கை, விஷ்ணு துர்கை என 3 துர்கை சன்னதிகள் இங்கிருப்பது குறிப்பிடத்தக்கது. குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட இத்தலத்தில் அபூர்வமான மாவிலங்கை மரம் தல விருட்சமாக உள்ளது. ஆண்டின் 4 மாதத்தில் மரம் முழுவதும் இலைகளாகவும், அடுத்த 4 மாதம் வெள்ளை நிற பூக்களாகவும், அதற்கு அடுத்த 4 மாதங்கள் பூ இலை ஏதும் இல்லாமலும் காணப்படும். பாடல் பெற்ற பைரவர். இங்குள்ள பைரவர் மீது திருநாவுக்கரசர் தேவார பாடல் பாடியுள்ளார். விரித்த பல் கதிர்கொள் சூலம் வெடிபடு தாமருங்கை தரித்ததோர் கோலே கால பைரவனாகி வேழம் உரித்துமை அஞ்சக்கண்டு ஒண்டிருவோ மணிவாய் வெள்ள சிரித்தருள் செய்தார் சேரை சென்னடி செல்வனாரே என்பது அந்த பாடல். இந்த பைரவரின் இடதுமேற்கையில் சூலம் போட்ட மணி இருப்பது மாறுபட்ட அமைப்பு. இவருக்கு தேய்பிரை அஷ்டமி நாளில் வடமாலை சாத்தி அர்ச்சனை செய்தால் கிரகதோஷம் நீங்கும். இத்தலம் கும்பகோணத்திலிருந்து 18 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

ஒரு பக்தி கதை காணலாமா? வேத ஆசிரியர் ஒருவருக்கு சால கிராம கல் ஒன்று கிடைத்தது. திராட்சை பழம் போல அளவே இருந்த அந்த கல்லை சந்தான கோபாலனாக நினைத்து வழிபட்டு வந்தார் ஆசிரியர். சந்தான கோபாலனும் அவன் வேத மந்திரம் முழங்கும் அழகு கண்டு ரசிப்பான். அந்த ஆசிரியருக்கு வெற்றிலை போடும் பழக்கம் உண்டு. பூஜை முடிந்ததும் அந்த கல்லை வெற்றிலை பெட்டிக்குள்ளேயே வைத்து விடுவார். ஒரு நாள் தவறுதலாக பாக்கு என நினைத்து அந்த கல்லை வாயில் போட்டு வெற்றிலையை குதப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு பணக்காரர் வந்தார். வெற்றிலை பெட்டியில் சால கிராமம் இல்லாதை கண்ட அவர், நீங்கள் கல்லை வாயில் போட்டிருக்கிறீர்கள் என நினைக்கிறேன், ஒரு பக்கம் உதைப்பாக தெரிகிறதே என்றார். பதறிப்போன ஆசிரியர் கல்லை வெளியே எடுத்து விட்டார். ஐயோ, இந்த சந்தான கோபாலனுக்கு தினமும் பாலும் பழமும் பஞ்சாமிர்தமுமாக அபிஷேகம் செய்வேனே, இன்று என் வாயில் போட்டு எச்சில் ஆற்றில் நீராடி விட்டேனே என்று வருத்தினார். கண்ணீர் முட்டியது. அந்த சால கிராமத்தை தன் வீட்டுக்கு கொண்டு போய் பூஜை செய்ய வேண்டும் என்று பணக்காரருக்கு நீண்ட நாளாக ஆசை இருந்தது. அவர் ஆசிரியரிடம், நீங்கள் இப்படித்தான், உங்களால் இதையெல்லாம் பாதுகாக்க முடியாது. ஒரு தெய்வ பிம்பத்தை போயும் போயும் வெற்றிலை பெட்டியில் வைப்பீர்கள்? என்னிடம் கொடுங்கள். என் வீட்டில் தங்க பேழை உள்ளது, அதில் வைத்து பாதுகாக்கிறேன். தங்கமான கோபாலன் தங்க பெட்டியில் தானே இருக்க வேண்டும் என்று பக்குவமாக எடுத்துச் சொன்னார். ஆசிரியருக்கும் மகிழ்ச்சி. ஆகா, என் கோபாலன் தங்கப்பெட்டியில் குடியிருக்க போகிறானா? அவனுக்கு சரியான இடம் அதுதான். சரி, அங்கேயே இருக்கட்டும் என பிராமணரிடம் சால கிராமத்தை கொடுத்து விட்டார். மகிழ்ந்து போன பணக்காரர் அதை தங்கப்பெட்டியில் வைத்தார். தினமும் எடுத்து அதற்கு எண்ணெய் என்ன, பலகாரங்கள் என்ன, இனிப்பு வகைகள் என்ன, பால் என்ன, பழ வகைகள் என்ன, இப்படி தினமும் நெய்வேத்தியம் செய்தார். ஊராரை எல்லாம் அழைத்து சால கிராமத்தை காட்டி பெருமைப்பட்டு கொண்டார். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? ஒரு நாள் தங்க பேழைக்குள் இருந்து அழுகை சத்தம் கேட்டது. பதறிப்போன பணக்காரர் பேழையை திறந்தார். உள்ளே நாவல் பழம் அளவில் இருந்து சால கிராமத்தில் கோபாலன் எழுந்தருளி பேசினான். ஐயா, எனக்கு தங்க பேழை வேண்டாம். தினமும் சாப்பிடுவது மட்டும் என் வேலை அல்ல. வேத மந்திரங்களை நான் கேட்க வேண்டும். அது அந்த ஆசிரியரின் வீட்டில் தினமும் நடந்தது. என்னை திரும்பவும் அங்கேயே கொண்டு போய் விட்டுவிடுங்கள் என்றார். அவர் உன்னை வாயில் போட்டு எச்சிலாக்கி விட்டாரே கண்ணா என்று பணக்காரர் வருத்தத்துடன் சொல்ல, எனக்கு பாலாரை விட வேதம் சொல்லும் எச்சில் வாய் ஆரே உயர்ந்தது. அதனுள் கிடப்பதை நான் பெருமையாகவே கருதுகிறேன். யமுனைக்கரையில் வசித்த கோபிகைகள் தினமும் வாய்க்கொப்பளிக்கும் போது கிருஷ்ணா, முகுந்தா, மாதவா என்றெல்லாம் பகவானின் திருநாமத்தை உச்சரித்து உமிழ்வார்கள். அதனால்தான் அது புண்ணிய நதி ஆயிற்று. அதுபோலத்தான் இதுவும் என்றார். பணக்காரர் சால கிராமத்தை மீண்டும் வேத ஆசிரியரிடமே ஒப்படைத்து விட்டார். ஒரு பாடலை கேளுங்கள்.

மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. வானொலியில் பலம் வந்து வணக்கத்துடன் நலம் நாடி நலம் கூறி இணைகின்றேன். உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மலர்ந்திருக்கும் இந்த இனிய காலை வேளையிலே காற்றலையில் தொடர்ந்து வந்து உங்களுடன் இணைந்து கொள்ளவென்று அழைக்கின்றேன். இது மொன்றியல் தமிழ் வானொலி தரும் பொதிகை தென்றல்.

ஆமாம், ஆடை பூட்டிய மேனியில் கூட அழகாக இதமாக வந்து இணைந்து அணைந்து ஊர்ந்து சென்று எங்களை ஊர்ஜிதமாக நல்லதோர் புத்துணர்வை கொடுக்கும் இந்த அதிகாலை வேளையில் வீசும் காற்று, அது பொதிகை மலையிலிருந்து புறப்பட்டு வரும் தென்றலாக எங்களுக்கு தோன்ற வைப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. ஞான முனிவன் அகத்தியன் வாழ்ந்த மலை அந்த பொதிக மலை. அங்கே தமிழ் சுவையுடன் ஆன்மீகமும் கலந்து அனுதினமும் வீசிக்கொண்டிருக்கும் பொதிகை தென்றலை அள்ளி வந்து காற்றலையில் உங்கள் வாசலில் தருகின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் பொதிகை தென்றல்.

புத்துணர்வுடன் புதுப்பொலிவுடன் அதிகாலையிலே விழித்தெழுந்து இன்றைய கடமைகளை முடித்து இந்த நாளை நல்ல நாளாக கழிக்க எண்ணும் உங்களுடன் கலந்து மொன்றியல் தமிழ் வானலையின் வானிலையில் கலந்து விடுகின்றேன். இந்த பாடலை பொதிகை தென்றல் தரும் பாடலாக.

காலை நேரத்தில் காற்றலையில் வந்த அந்த பொதிகை தென்றல் கண்ணனின் நினைவை அழைத்து வந்தது எல்லோருக்கும் மகிழ்வாக இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் வழங்கும் பொதிகை தென்றல். அன்பு உறவுகளை பொதிகை தென்றல் சுமந்து வந்து உங்களுக்கு தரும் அடுத்த பாடலையும் வானொலியில் தொடுத்து விடுகிறேன். கேட்டு மகிழுங்கள்.

நேர்களை நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில். இதை கேட்டு மகிழ்கின்றீர்கள் வானொலியின் பொதிகை தென்றலை. பொதிகை மலை உச்சியிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த தென்றல் சுமந்து வந்து தரும் அடுத்த பாடலையும் கேட்போமா?

ஆமாம், ஈரமான தாமரை பூ என்று கூறினால் அந்த தாமரை வளர்ந்த இடம் தாமரை குளமல்லவா? தண் நீர் என்று கூறும் குளிர்ந்த நீரோடையிலிருந்து மலர்ந்து வந்த அந்த தாமரை பூக்களில் தவழ்ந்து வந்த பொதியை தின்றல் எங்கள் மேனியை தவழும் போதும் குளிர்மையாகவும் இனிமையாகவும் இருக்குமல்லவா? அந்த ஸ்பரிசத்தை ஏற்படுத்துவது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் வழங்கும்

ஆமாம், அந்த பொதிகை மலை உச்சியிலே இருந்து புறப்பட்டு வரும் அந்த தென்றல் தாமரை குளத்திலும் கூட நீந்தி வந்து தன்மையாக எங்கள் மேனியை தழுவி இனிமையான எண்ணங்களை கூட்டி இன்றைய பொழுதை நலமாக ஆக்குவதற்கு மொழியல் தமிழ் வானொலியின் பொதிகை தென்றலை கேட்க மறந்து விடாதீர்கள். இன்றைய பொதிகை தென்றலில் அடுத்து வரும் பாடல் எதுவென்று நாங்கள் வானொலியில் கேட்டு அனைவரும் மகிழ்ந்துடுவோமே.

பொதிகை மலையிலிருந்து புறப்பட்ட அந்த தென்றல் நேரடியாக எங்கள் வானொலிக்கு வராமல் அங்கே அல்லியும் முல்லையும் மறிக்கொழுந்தும் வாசம் வீசும் நந்தவனத்தின் ஊடாக வரும் பொழுது அந்த வாசத்தினையும் இன்ப உணர்வினையும் ஏற்றுக்கொண்டு வந்து எங்களுக்கு தருகின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் வளரும் பொதிகை தென்றல். குறிஞ்சி முல்லை மருதம் என்றெல்லாம் பாலை என்றெல்லாம் நால் வகை நிலங்களையும் தாண்டி காற்றோடு கலந்து மொன்றியல் தமிழ் வானொலியில் மிதந்து வந்து வருகின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் பொதிகை தென்றல். பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடல்

நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் பொதிகை தென்றலில். பாலையும் தண்ணீரையும் பிரித்து உண்ணும் அன்னப்பறவை இருக்கும் வேளையில் புயலையும் தென்றலையும் பிரித்து பார்க்கும் தன்மை எங்களுக்கு இல்லையா? அந்த வகையில் மொன்றியல் தமிழ் வானொலி அதிகாலையிலே தருவது பொதிகை தென்றல். பொதிகை தென்றலில் கலந்துவிடும் அடுத்த பாடல் இதோ.

ஆமாம் அன்பு உறவுகளே, அதிகாலை வேளையிலே மெதுவாக வரும் அந்த தென்றல் காற்று இதமான பாடல்களை கொடுத்து எங்களுக்கு எண்ணத்தில் பல ஊற்றுக்களை சேர்க்கின்றது என்பது உறுதியல்லவா? இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. தமிழ் சேவையில் இப்பொழுது பொதிகை தென்றல். பொதிகை தென்றலில் மிதந்து வரும் அடுத்த பாடலும் மெதுவாக வருகின்றதா இதமாக வருகின்றதா என்று பார்ப்போமா?

அதிகாலை வேளையிலே பனி தூவும் நேரத்திலே மெதுவாக எங்கள் மேனியை தடவி செல்லும் பொதிகை தென்றல் இதமான மெல்லிசை பாடல்களை இனிமையாக ஊட்டி வந்து தருகின்றதல்லவா? இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது எப்பொழுதும் mtrfm.com உடன். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு இலகுவான வழியில் மொன்றியல் தமிழ் வானொலி நிலையத்தினர் உங்களுக்கு ஒரு வானொலி பெட்டியை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள், தெரியுமா? எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் கேட்டு மகிழ்வதற்கு உங்களுக்கு தேவை ஒரு வானொலி பெட்டி. வேலை தளம் என்றாலும், வெளியே செல்லும் இடம் என்றாலும், நந்தவனம் என்றாலும், எங்கெங்கு நீங்கள் செல்கின்றீர்களோ அங்கெல்லாம் எடுத்து சென்று கேட்கக்கூடிய வகையில் ஒரு வானொலி பெட்டியை தருவித்து வருவித்து உங்களுக்கு தருகின்றார்கள் மொன்றியல் தமிழ் வானொலியினர். மொன்றியலில் இருக்கும் அன்பு உறவுகளுக்கு இலகுவாக பெற்றுக் கொள்வதற்கு மொன்றியலில் செல்லோரன் சோவே சந்தியில் அமைந்துள்ள மார்சே மைல்ஸ் ஸ்தாபனத்தில் அந்த வானொலி பெட்டிகள் இருக்கின்றன. நீங்கள் சென்று கேட்டால் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வதுடன் தந்தும் உதவுவார்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-519-2379. இந்த தொலைபேசி இலக்கத்திற்கு நீங்கள் அழைப்பீர்களானால் உங்களின் அந்த வானொலி பெட்டி பற்றிய விவரங்கள் முழுவதும் அறிந்து கொள்வதோடல்லாமல் நீங்கள் பெறுவதற்கும் வசதியாக இருக்கும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோளும் அன்பான கருத்தும். நீர்களை நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் மொன்றியல் தமிழ் வானொலியுடன். இப்பொழுது பொதுகை தென்றலில் குதூகலித்துக் கொண்டிருக்கும் வேளை பொதுகை தென்றல் காற்றலையில் தந்து உங்களை மகிழ்விக்கின்றது இந்த பாடலுடன்.

மெல்ல வந்து வீசிய அந்த பொதிகை தென்றல் உள்ளத்தையும் சிலர்க்க வைத்து மேனியையும் சிலர்க்க வைத்து அதிகாலை வேளையிலே மெல்லித மெல்லினமான எண்ணங்களையும் துளிர்க்க விட்டு இன்றைய நாளை நல்ல நாளாக்க முயற்சிக்கின்றது இந்த பொதிகை தென்றல். இது மொன்றியல் தமிழ் வானொலி தரும் காற்றலையில் கலந்து வந்து வாசலிலே குவியும் பொதிகை தென்றல். இன்றைய பொதிகை தென்றலை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வானொலி மொன்றியல் தமிழ் வானொலி MTRFM.com. MTRFM-இல் மலர்ந்து வரும் பொதிகை தென்றலில் அடுத்து வரும் பாடல் எதுவென்று கேட்டு மகிழ்ந்துடுவோமா?

ஆமா. அகத்திய முனிவன் அமைதியாக வாழ்ந்து ஆன்மீகத்தையும் தமிழையும் வளர்த்த அந்த பொதிகை மலையில் இருந்து புறப்பட்ட தென்றல் வங்கக் கடலை கூட தாண்டி வந்து மானாடும் மயிலாடும் கானகத்தை மருவி வந்து மொன்றியால் தமிழ் வானொலியில் புகுந்து காற்றோடு கலந்து எம்டிஆர் எஃப்எம்மில் புகுந்து வந்து உங்கள் வாசலில் உங்கள் மேனி சிலிர்க்க மெய் சிலிர்க்க உள்ளம் சிலிர்க்க அதிகாலையிலே தருவது பொதிகை தென்றல். கருத்தாளமுள்ள கனிவான மெல்லிசை பாடல்களை சுமந்து வந்து தருவது மொன்றியால் தமிழ் வானொலியின் பொதிகை தென்றல்.

ஆமாம் நேயர்களே, நீங்கள் 24 மணி நேரமும் பல் சுவை நிகழ்வுகளை கேட்டு மகிழ்ந்துடச் செல்ல வேண்டிய இணையதளம் mtrfm.com. இதோ எங்கள் இன்றைய அதிகாலை வேளையில் மலர்ந்து வந்த பொதிகை தென்றலை நிறைவு செய்ய வரும் பாடலையும் கேட்டு மகிழ்ந்து இன்றைய நாளை நல்ல நாளாக்கிடுவோமா?

அதிகாலை வேளையிலே பொன்னான நேரமாக பொலிவான நாளாக இன்றைய நாள் துள்ளி குதித்து புத்துணர்வுடன் நாம் முழு நாளையும் கழித்திட அதிகாலையிலே எங்கள் உள்ளத்திற்கு புத்துணர்வை தரும் பாடல்களுடன் காற்றலையில் வந்து எங்கள் காதோரம் கனிந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச்சேவையில் மலர்ந்த

ஆமாம், பொதிகை மலை உச்சியிலே புறப்பட்டு அந்த தென்றல் காடு மலை மேடு பள்ளங்கள் மலை தரை குளிர் உஷ்ணம் என்றெல்லாம் கடந்து கானத்தையும் நந்தவனங்களையும் கடந்து நல்ல காற்றாக நறுமணத்துடன் வந்து மெல்லிய காற்றாக மெதுவான கீதங்களை தந்து எங்கள் உடலுக்கு புத்துணர்வை ஏற்படுத்தி இன்றைய நாளை நல்ல நாளாக கழிக்க ஓர் சிறந்த நேரத்தை உருவாக்கி தந்த அந்த பொன்னான நேரத்தை எங்களுக்கு அளித்தது மொன்றியல் வானொலியின் பொதிகை தென்றல் அல்லவா. நேர்களை 24 மணி நேரமும் நீங்கள் தமிழ் நிகழ்ச்சிகளை பல தரப்பட்ட அறிவிப்பாளர்கள் பல் சுவை நிகழ்வுகளை தெரிவு செய்து தரமாக தருகின்றார்கள் வானலையில் வானலை நாகரீகத்துடன். அன்பு உறவுகளை நீங்கள் கேட்பதற்கு செல்ல வேண்டிய இணையதள முகவரி mtrfm.com. இந்த இணையதளத்திற்கு நீங்கள் செல்வீர்களானால் 24 மணி நேரமும் உங்கள் பாடலை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கலாம். நீங்களே உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த மொன்றியல் தமிழ் வானொலியின் நிகழ்ச்சிகளை இப்பொழுது ஒரு நிகழ்வை என்னுடைய நிகழ்வை மட்டும் 500 மேற்பட்ட நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உலகளாவ. கனடாவில் மட்டுமல்ல, அமெரிக்காவில் மட்டுமல்ல, ஐரோப்பிய ஆசிய மண்டலங்கள் அத்தனையிலும் இருந்து எங்கள் நிகழ்வுகளை தயாரித்து வழங்கும் ஏனைய அறிவிப்பாளரின் நிகழ்வுகளையும் எனது நிகழ்வுகளையும் சேர்ந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளை நீங்களும் கேட்டு மகிழ்வது எங்களுக்கு மன திருப்தியை தருகிறது. மென்மேலும் நீங்கள் பல் சுவை நிகழ்வுகளை கேட்டு கொள்வதற்கு செல்ல வேண்டிய இணையதள முகவரியை மீண்டும் கூறுகிறேன், mtrfm.com. அது மட்டுமல்லாமல் வானொலி பெட்டியும் இறக்குமதி செய்து தருகின்றார்கள். உலகளாக இருக்கும் அன்பு உறவுகளை நீங்கள் அழைக்க வேண்டிய வானொலி பெட்டி பெறுவதற்காக தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-513-2379, 514-513-2379 என்ற இலக்கத்திற்கு நீங்கள் அழைக்கலாம். அல்லது MTRFM247 என்னும் ஸ்கைப் ஐடியிலும் கூட உங்கள் கருத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து என்னை தொடர்ந்து வானலையில் நிகழ்வுகளை எடுத்து வர இங்கே ஆயத்தமாக இருக்கும் என் அன்பு சகோதர அறிவிப்பாளர்கள் கலைஞர்களுக்கு வழிவிட்டு வரவேற்று வணக்கமும் அவர்களுக்கு கூறி உங்களுக்கும் மீண்டுமோர் நிகழ்வில் உங்களை சந்திப்பேன் என்று கூறி மகிழ்வுடன் வானலையிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளுகின்றேன். உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR.

வணக்கம் என் அன்பு சொந்தங்களே, நேய உறவுகள் இணைந்திருப்பது எம்டிஆர் வானொலியின் அன்றும் இன்றும். அன்று மாதம் மும்மாறி பெய்த மழை இன்று மாதம் மும்மாறி பொய்க்கிறது. அன்று விளை நிலங்களாக இருந்தது இன்று விளை நிலங்களாக மாறிவிட்டது. அன்று நதிகள் பாய்ந்தது இன்று நதிகள் காய்ந்தது. இப்படி எவ்வளவோ அன்றும் இன்றும் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறது. அதே போல் பாடல்களில் அன்றும் இன்றும் சில பாடல்களை உங்களுக்காக வழங்க இருப்பது கரூர் மாவட்டம் எம்ஆர் கண்ணம். வணக்கம் நேயர்களே.

நேயர்கள் இணைந்திருப்பது எம்டிஆர் வானொலியில் அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில். அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் முதலாவதாக அன்று பாடலாக படம் தேடி வந்த மாப்பிள்ளை இதோ.

0: நேய உறவுகள் இணைந்திருப்பது எம்டிஆர் வானொலியின் அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் அன்றைய பாடல் கேட்டுவிட்டோம். இனி இன்றைய பாடலாக படம் வியாபாரி பாடல். ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா என்ற பாடல். இதோ உங்களுக்காக காற்றலையில் நேய உறவுகள் இணைந்திருப்பது எம்டிஆர் வானொலியின் அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில்.
1: அம்மாவோட அன்பை வாங்க முடியுமா? இந்த சிரிப்பை வாங்க முடியுமா?

அம்மா அம்மா அம்மா அக்கா அம்மா சாவித்ரி அம்மா அம்மா அம்மா தங்கச்சி அம்மா அம்மா அம்மா அம்மா அம்மா அம்மா அம்மா அம்மா.

0: நேய உறவுகள் இணைந்திருப்பது எம்டிஆர் வானொலியில் அன்றும் இன்றும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து அன்றைய பாடலாக படம் நீர்க்குமுளி பாடல். ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆரடி நிலமே சொந்தமடா என்ற பாடல். இது எம்டிஆர் வானொலியில் என் அன்பு சொந்தங்களே கேட்டு மகிழுங்கள். நேய உறவுகள் இணைந்திருப்பது எம்டிஆர் வானொலியில் அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில்.
1: அவருக்காகவும் தெரியல, நாம எதையும் சொல்ல முடியாத நிலையில இருக்கோம். அவருக்கு இருக்கிறதே ஒரே ஒரு சுவாச பை தான். இந்த நிலைமையிலும் குடும்பத்தனத்தையும் நிறுத்த மாட்டேங்கிறாரு, பேச்சையும் குறைக்க மாட்டேங்கிறாரு.
2: சேத்துவுக்கு உறவினர்கள் யாராவது இருந்தாலும் இனிமே அவனுக்கு எந்த மருந்தும் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தான். உயிரோட இருக்க போறதே கொஞ்ச நாள் தான், சந்தோஷமா இருந்துட்டு போகட்டும். அவனை தேடி கண்டுபிடிச்சு பெட்ல படுக்க வை. I'll come and see him later.
1: Yes, sir.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் வானொலியில் அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில். இனி இன்றைய பாடலாக படம் மௌனம் பேசியதே பாடல். ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ள போன கதை உனக்கு தெரியுமா என்ற பாடல். நேய உறவுகள் நடந்து கொண்டிருப்பது அன்றும் இன்றும் இசை மலையில்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் வானொலியின் அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில். இனி அன்றைய பாடலாக படம் பழனி பாடல். அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே என்ற பாடல் இதோ எம்டிஆர் வானொலியில் உங்களுக்காக. நேய உறவுகளை நினைத்து கொண்டிருப்பது எம்டிஆர் வானொலியின் இசை மலை.

பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா? பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா? அவை எட்டு

கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா. வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா. கை வறண்ட வீட்டிலே உடைந்த பானையை மதித்து

நேய உறவுகள் இணைந்திருப்பது எம்டிஆர் வானொலியில் அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில். அன்றைய பாடல் கேட்டுவிட்டோம். இனி இன்றைய பாடலாக படம் தர்மதுரை பாடல். அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன சொல்லடி எனக்கு பதிலை என்ற பாடல். பாடலை பாடியவர் கே ஜே ஜேசுதாஸ். இதோ அந்த பாடல்.

நேயர்கள் இணைந்திருப்பது எம்டிஆர் வானொலியில் அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் இனி அன்றைய பாடலாக படம் பாசமலர் பாடல். மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ணமே என்ற பாடல். இது அந்த அருமையான பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் வானொலியில் 24 மணி நேர இசை சேவை நிகழ்ச்சியில் அன்றும் இன்றுமாக சில பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அன்றைய பாடல் அண்ணன் தங்கைக்கு எடுத்துக்காட்டாக பாசமலர் திரைக்காவியத்திலிருந்து பாடல் கேட்டோம். இனி இன்றைய அண்ணன் தங்கை பாடலாக படம் கிழக்கு சீமையிலே பாடல்.
1: தென்கிழக்கு சீமையில செங்காத்து பூமியில ஏழப்பட்ட சாதிக்கொரு நீதி இருக்கு
0: என்ற பாடல். இதோ என் அன்பு சொந்தங்களே கேட்டு மகிழுங்கள்.

0: நேய உறவுகள் இணைந்திருப்பது எம்டிஆர் வானொலியில் அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில். அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் இனி அன்றைய பாடலாக படம் குலமகள் ராதை பாடல். உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி என்ற பாடல். பாடலை பாடியவர் டி எம் சவுந்தரராஜன். நேய உறவுகள்
1: காதலிக்கிறேன்
0: அன்றும் இன்றும் நிகழ்ச்சி.
1: கல்யாண தேதி நிர்ணயித்தாள், அதன் பின் காத்திருக்கிறேன் உங்களுக்காக என்று கைதேர்ந்து நாடகம் ஆடினாள். முடிவில் வாக்கு தவறிவிட்டாள், வந்த வழியே திருளுங்கள் என்றாள், நடக்காது நம் கல்யாணம் என்று கூறிவிட்டாள். கடைசியாக சென்று பார்த்தால் கல்லஞ்சக்காரி கண் உறங்குகிறாள். நம்பிக்கைக்கு துரோகமா, கல்யாணம் என்று மோசமா, கடைசியில் கண்ணுறக்கமா?
2: ராஜா, ராஜா!

மயங்க வைத்த கண்ணியர்க்கு மனமுடிக்க இதயமில்லை, நினைக்க வைத்த கடவுளுக்கு முடித்து வைக்க நேரமில்லை, நினைக்க வைத்த கடவுளுக்கு முடித்து வைக்க நேரமில்லை. உன்னை சொல்லி குற்றமில்லை.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் வானொலியில் அன்றும் இன்றும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக படம் அழகி பாடல். ஊங்குத்தமா ஏங்குத்தமா யார நானும் குத்தம் சொல்ல என்ற பாடல். என்ன நேயர்களே, அன்றைய பாடலுக்கு சரியான இன்றைய பாடல் இதுதானே? இதோ கேட்டு மகிழுங்கள் என் சொன்னங்களே.

நேய உறவுகள் இணைந்திருப்பது எம்டிஆர் வானொலியின் அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில். இசைத்தொகுப்பில் அடுத்து இணைவது படம் வியட்நாம் வீடு பாடல். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. மனைவி கண்ணில் அழுகையை பார்த்ததும் கணவன் பாடும் பாடல் இந்த பாடல். இதோ அன்றைய பாடலாக கேளுங்கள். நேய உறவுகள் இணைந்திருப்பது எம்டிஆர் வானொலி அன்றும் இன்றும். உன் கண்

நேய உறவுகள் இணைந்திருப்பது எம்டிஆர் வானொலியில் அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில். அன்று மனைவி அழுதவுடன் பாட்டு பாடும் அன்றைய பாடலை கேட்டீர்கள். அதே போல் இன்றைய பாடலாக இன்றையும் மனைவி அழுகும்போது கணவன் பாடிய பாடல் இன்றைய பாடலாக வருகிறது. படம் எஜமான், பாடல் நிலவே முகம்.

எப்படி இருந்தது இன்றைய அன்றும் இன்றும் பாடல் தொகுப்பு? நேயர்களே, அனைவருக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். அதே நம்பிக்கையோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் மீரா அம்மா அவர்களுக்கும், ஐயா சிந்தனை செல்வன் அவர்களுக்கும், மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் மற்றும் நேயர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் பிறிதொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது என்றும் அன்புடன் எம் ஆர் கண்ணன். நன்றி, வணக்கம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்.

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி, உலக புகழ் பெற்ற மொன்ட்ரியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமலை. ஆமாம் நேர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள், நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

இசை பிரியர்களின் ஈடு இணையற்ற தமிழ் வானொலி நமது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் இசை மழை நிகழ்ச்சியில் முதலாவதாக அன்னையின் ஆணை என்ற படத்திலிருந்து கனவின் மாயா லோகத்திலே நாம் கனிந்தே உல்லாசம் காண்போமே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சுந்தரராஜன், டி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக கல்யாண ஊர்வலம் என்ற படத்திலிருந்து கூந்தலிலே நெய் தடவி குளிர் வெளியே மை தடவி என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் ஜானகி, கே ஜே ஜேசுதாஸ்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக கொளுத்து வைத்தவள் என்ற படத்திலிருந்து பாலாற்றில் சேலாடுது இரண்டு வேளாடுது இடையில் நூலாடுது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் டாக்டர் சிறிகாளி எஸ் கோவிந்தராஜன், ஜமுனா ராணி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக முரளன் முத்து என்ற படத்திலிருந்து தாமரைப்பூ குளத்திலே சாயங்கால பொழுதியிலே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக கருப்பு பணம் என்ற படத்திலிருந்து தங்கச்சி சின்ன பொண்ணு தலையென்ன சாயுது என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பாடியவர்கள் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், எல்ஆர் ஈஸ்வரி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மாடப்புறா என்ற படத்திலிருந்து ஊருக்கும் தெரியாது யாருக்கும் புரியாது உன்னை எண்ணி கனவு கண்டு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சுந்தரராஜன், சூலமங்கலம், ராஜலட்சுமி.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது எம்டிஆர் எஃப்எம் தமிழ் வானொலியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சர்வர் சுந்தரம் என்ற படத்திலிருந்து சிலை எடுத்தான் ஒரு சின்ன பொண்ணுக்கு தலை கொடுத்தான் அவ வண்ண கண்ணுக்கு என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பாடியவர் பி. சுசீலா மற்றும் குழுவினர்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக இது சத்தியம் என்ற படத்திலிருந்து குங்கும போட்டு குலுங்குதடி நல்ல பூமான மஞ்சள் விளங்குதடி என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் பி. சுசீலா, எஸ். ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பழனி என்ற படத்தில் இருந்து வட்ட வட்ட பாறையிலே வந்தி நிற்கும் வேலையிலே யார் கொடுத்த சேலையடி என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், பி சுசீலா.

நான் வைப்பவன் நானடியோ? உன்னை கட்டி பிடிக்கவும் பொட்டு அணைக்கவும் வந்தவன் யாரடியோ?

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக இரத்த திலகம் என்ற படத்திலிருந்து பசுமை நிறைந்த நினைவுகளே பாடி திரிந்த பறவைகளே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், டி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக கொடிமலர் என்ற படத்திலிருந்து மலரே நீ சொல்ல ஒரு மொழியும் இல்லை என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக காக்கும் கரங்கள் என்ற படத்திலிருந்து ஞாயிறு என்பது கண்ணாக திங்கள் என்பது பெண்ணாக என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், டி சுசீலா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTR FM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் நிறைவாக கல்யாணியின் கணவன் என்ற படத்திலிருந்து எனது ராஜசபையிலே ஒரே சங்கீதம், அதில் இரவு பகல் தூக்கம் இல்லை ஒரே சந்தோஷம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி சௌந்தரராஜன், டி சுசீலா.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். இதுவரை நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளை நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்திடுவோம். முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் சாக்லேட் என்ற திரைப்படத்து பாடல். சாக்லேட் என்ற திரைப்படத்தை ரசித்து கொண்டிருந்துவிட்டு அந்த பாடலை அதில் ஒரு பாடலை கேட்டிருக்கிறார். அந்த பாடல் மலை மலை மருத மலை என்று பாடுகின்றது. இந்த பாடலை கனடா ஆல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி நீங்கள் அனுப்பி வைத்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

0: அச்சியலப்பெரி பாண்டியம்மா.
1: அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் இதோ இந்த நெஞ்சோடு என்று ஆரம்பிக்கும் குட் லக் என்ற திரைப்படுத்த பாடல். ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து டிராஞ்சி நீங்கள் தந்த வேளையில் ஒலிக்கின்றது பாடல்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடலும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டி மாநகரத்திலிருந்து சரஸ்வதி சபதம் திரைப்படுத்த பாடல் பாட இருக்கின்றது. தெய்வம் இருப்பது எங்கே என்று கேட்டு பாடும் அந்த பாடலை விஜயராணி உங்களுக்காக ஒலிக்க வைக்கின்றது. மூன்றில் தமிழ் வானொலி.

கனடா மொன்றியலிலிருந்து தனுஷனும் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடல் எதிர்பார்க்காமலே இப்படி என்று ஆரம்பிக்கும் வரி கீப் மாரி என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

0: சிவப்பு மாறி திரைப்படுத்து பாடலை கேட்ட எங்களுக்கு அடுத்து வரும் பாடல் சிங்காரபூமியம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் அனுப்பி வைத்த பாடலை கேட்டு மகளும் பாக்கியம். கண்ணு பட போகுதையா என்ற வரி சின்ன கவுண்டர் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.
1: கண்ணு கண்ணு நல்ல கண்ணு கொள்ளி கண்ணு கண்ட கண்ணு உண்ட கண்ணு

உங்கள் தமிழ் வானொலியில் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் ஆங்கிலேய நாடான அருள் மோகன் அவர்கள் தந்திருக்கின்றார். இங்கிலாந்திலிருந்து ஆரஞ்சு பூவே என்ற பாடல், கேம்பஸ் என்ற திரைப்படத்தில் தெரிவு செய்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

சர்வதேச நீயர் விருப்ப பாடல்களை அலங்கரிக்கும் அடுத்த பாடல்களை தருவது ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்கள். முதல்ல மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து கேதீஸ் நீண்ட கால உறவு தருகின்றார் ஒரு பாடல், மூக்குத்தி முத்தழகு என்று வரியெடுத்து பாடுகின்றது கண்ணு படப்போவதையா என்ற திரைப்படத்தில் இருந்து.

அவரை தொடர்ந்து மீண்டும் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்து நீண்ட நாள் உறவு ரமணி, நீங்கள் ஆசையுள்ள ரோஜா என ஆசையுள்ள ரோஜா செண்டு என்று சித்திரமே சித்திரமே திரைப்படுத்த பாடலை தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கு கேட்போமே.

இவர்களோடுதான் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்து பாஸ்கரன் மாலா அவர்கள் தந்த பாடல். எப்பொழுதும் ஜோடியாக வந்து ஜோடி குரலில் பாடலை கேட்கும் இவர்கள் காதல் ஆராரோ என்று வரியெடுத்து பாட வைக்கின்றார்கள் நரசிம்மா என்ற திரைப்படத்தில் இருந்து.

உறவுகளோடு உறவுகளாக ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிரேஷன் கண்ணில் தெரியாத என்ற முதல் வரியை கொண்டு செப்ரியா என்ற திரைப்படத்து பாடலை கேட்க இருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ஐரோப்பிய மண் என்றால் என்னவள் ஒரு பாடலை தருவாள். யா யா யாதவா என்ற பாடலை தேவராகம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றீர்கள்.

ஒலிக்கின்ற பாடல்களோடு இறுதியாக ஒரு பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் வளமை போல என்றும் அன்புக்கும் பாசத்துக்கும் இயக்கா வை சீனா ஆசான் அவர்கள் கனடாவிலிருந்து அருள் வான் என்ற திரைப்படத்து பாடல் அல்லிப்பூவே என்று வரி எடுத்து பாடுகின்றது.

உறுப்புகளே, நாங்கள் இதுவரை நேரம் கேட்டு மகிழ்ந்தோம் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். சர்வதேச நேயர்கள் மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பாடல்களை தெரிவு செய்து அந்த அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை நான் சந்திக்கின்றேன் என்று இப்பொழுது காற்றலைந்து விடைபெற்று நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

மன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வ.

நீர் நேரத்திற்கான முதல் பாடல் பாரத நாட்டின் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேல ஓடுதுறை எஸ் ஏ பு விஜயராகவன் அன்போடு தந்த பாடல் ஒலிக்கி இருக்கின்றது. அந்த பாடல் சின்ன பொண்ணுதான் என்று வரி எடுத்து வைகாசி பிறந்தாச்சு திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து நாங்கள் கேட்க இருக்கும் ஒரு பாடல், இசை பாடும் பறவை இதோ என்று வரியெடுத்து சுமங்கலி திரைப்படத்தில் பாட வைக்கின்றார் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா. ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி, சிவசங்கரி, நெப்பவி அவர்களோடு நரமுகையாள், தமிழ் இனியாள் இவர்களும் கேட்கின்றார்கள் அந்த பாடலை.

பாட்டு ஒண்ணும் பாடு தம்பி, பசிய கொஞ்சம் மறந்திருப்போம். அற்புதமான வரி கொண்ட பாடல், வறுமையின் நிறம் சிகப்பு திரைப்படத்தில் ஒலிச்சிருந்தது. இன்று அந்த பாடலை கேட்க வேண்டும் என்று தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன், தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, எடப்பாடி வெள்ளாண்டி, வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களை அணைத்து கேட்கின்றான்.

0: உறவுகளை நாங்கள் கேட்டு மகளும் இந்த வேளையிலேதான் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து திருமதி அனுஷியா கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் உறவினர்களையும் அழைத்து மலர் கொடுத்தேன், கைகுலுங்க வளையலிட்டேன், மங்கை எந்தன் ராசாத்தி என்று திருசூலம் திரைப்படுத்த பாடலை 1979 ஆண்டு கேட்ட நாங்கள் இன்றும் கேட்போம் என்று இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் குரலில் கேட்டு மகள விரும்புகிறார். ஒலிக்கின்றது பாடல்.
1: மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையலிட்டேன், மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையலிட்டேன்.

0: நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மூன்றியல் தமிழ் வானொலியிலே 24 மணி நேர தமிழ் பணியில் தினமும் மலரும் மேயர் விருப்பம் பாடல்கள். மேயர் விருப்பம் பாடலே இன்று மீண்டும் திரிசூலம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை மீண்டும் டி எம் சவுந்தரராஜன் இசை அரசர் சோக குரலில் பாடுகின்றார் என்றும், மலர் கொடுத்தேன் கைகுலுங்க வளையலிட்டேன் மங்கை எந்தன் ஆசாத்திக்கு என்ற வரியை மீண்டும் கேட்கின்றேன் என்று தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் உலக தமிழர்களோடு கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.
1: மலர் கொடுத்தேன் கை குலுங்க வளையலிட்டேன்

நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிக்கும் நேயர் விருப்பம், நேயர் நேரத்திற்கான பாடல்கள்.

சித்திரம் பேசுதடி என்ற சிந்தை மயங்குதடி. அற்புதமான பல்லவி. இந்த பாடல் வரிகள் சபாஷ் மீனா என்று ஆண்டுகள் பல கடந்து இன்றும் நிலைக்கும் பாடலாக, ஒரு காவிய பாடலாக ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை இன்று விருப்பத்தோடு கேட்டு இருக்கின்றார் தமிழ்நாடு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்கள். ஜெகபர் சாதிக் அவர்களே, வளமையாக நீங்கள் உங்களோடு முகமது யூசுப் முகமது இர்பான் முகமது சுபைத் முகமது அனஸ் மற்றும் கதீஜா சகானா பர்வின் நசீகா ரிஃபாகா இம்ரான் சாஹில் இவர்களோடு இணைந்து கேட்பீர்கள், உலக தமிழர்களும் கேட்கின்றார்கள் என்றும் எழுதுவீர்கள். இன்றும் அப்படித்தான் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

உறவுகள் கேட்டு மகளும் பாடல்களோடு எனது பாடலையும் தாருங்கள் என்று இன்றைய தின வாழ்த்துக்களை கூறி கேட்டிருக்கின்றார் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். நம் நாடு திரைப்படுத்த பாடல் ஒன்று, நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே என்று பாடுகின்றது. அவர் மட்டுமல்லாமல் வளமைப்போடு இன்றும் தன்னோடு கண்ணன் சங்கரே, ரவி, மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி மற்றும் வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரையும் இணைத்து கேட்கின்றார் ஒலிக்கும் பாடலை.

பாடல்களோடு எனது பாடலையும் தாருங்களேன் என்று தமிழ்நாடு வண்டி கெச்சிலுவை சந்தன்ராஜ் அவர்களுக்காகவும் ஒரு பாடலை காத்திருக்கின்றது. ஒலிபரப்பு அவர் கேட்க காத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனந்த பூங்காற்றை திரைப்படுத்த பாடல் செம்மீனா விண்மீனா என்று வரி எடுத்துக்கொண்டு பாடுகின்றது அந்த பாடல்.

அடுத்து வரும் பாடல் முதலாம் சந்திப்பில் என்ற ஷாலி ஷப்ளின் திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை நீண்ட கால உறவு வளைகுடாமன் முன்னியல் தமிழ் வானொலியை சுவாசிக்கும் ஜோர்ஜ் உங்கள் காதோரம் அனுப்புகின்றது, பாடுகின்றது அந்த பாடல்.

கடைசியாக ஒரு பாடலை கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து அன்புடனே ரதீஷ் தந்திருக்கின்றார். அந்த பாடல் ஒரு மலையாள திரைப்படத்திலிருந்து மலையாள மொழிகளிலிருந்து வருகின்றது. முல்லப்பூம் பள்ளியிலே என்ற பாடல் தான் அவர் தந்த பாடல். எங்கே அந்த பாடலை கேட்டு மகிழ்வோமே.

0: அவனது வழியாகும், அன்றே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேர.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

நீங்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இணைந்ததோடு அல்லாமல் வணக்கம் கூறியதோடு அன்பு உறவுகளை நீங்கள் நலம்தான என்றும் அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வருகின்றது பாடினூர் நேயர் விருப்ப பாடல்கள். மொன்றியல் தமிழ் வானொலியில் 24 மணி நேர தமிழ் பணியிலே வாரம் ஒரு நாள் மலரும் ஜனரஞ்சகமான பாடினூர் பாடல் நிகழ்விலே இணைந்து வந்து தங்கள் சொந்த குரலில் பாடி சென்றவர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடல்களையும் பதிவு செய்த வேளையிலே அவை இப்பொழுது ஒளிபரப்பாகின்றன.

பாடுவோர் பாடலாம் நிகழ்வினை அலங்கரித்த முதல் பாடலை பாடி சொந்த குரலிலே சென்றவர் எங்கள் மூன்றில் தமிழ் வானொலியின் சிறுவர் பூங்காவை அலங்கரித்து சென்ற வீரரணியும் மதுஸ்ரீ. இன்று பெரியவராக இருந்தாலும் தன்னுடைய பிஞ்சு குரலிலே வந்து அழகாக பாடிச் சென்றவர்களை தனக்கு விருப்பமான ஒரு பாடலை தந்திருந்தார். அந்த பாடல் இப்பொழுது முதல் பாடலாக இந்த நிகழ்வை அலங்கரிக்கின்றது. சிறை என்ற அண்மையிலே வந்து வெளிவந்த பாடல், புதிய திரைப்படத்து பாடல். அந்த பாடல் நீலோத்தி நீலோத்தி என்று வரி எடுத்து பாடுகின்றது. மதுஸ்ரீ, உங்கள் பாடல்.

மதுஸ்ரீயை அழகாக பாட வைத்த அன்பு தாய். இஞ்சிக்குடி சியாமலா பிரபா, நீங்கள் என்றும் இல்லாதவாறு என்று சிறப்பாக ஒரு பாடலை பாடியிருந்தீர்கள். அந்த பாடல் நீங்கள் அந்த பாடல் எல்லோரும் பாராட்டி சென்ற வேளையிலே நீங்கள் விரும்பிய பாடலாக ஒரு பாடலை தந்தீர்கள். அன்று வந்த சுரை என்ற திரைப்படுத்து பாடலை இன்று அதை கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உங்கள் விருப்ப பாடலாக நாங்கள் ஒளிபரப்புகிறோம். நான் பாடிக்கொண்டே இருப்பேன் என்று பாடுகின்றது அந்த பாடல்.

இது முடிவில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. பாடினோர் பாடல்கள், பாடினோர் பாடல்கள் பாடுவோர் பாடலாம் நிகழ்வை அலங்கரித்து பாடிச் சென்ற அன்பு உறவினர்களும் பாடல்களாக அவர்கள் விருப்ப பாடலாக ஒலிக்கும் வேளையிலே மகலிங்கம் அவர்கள் மல்லியத்தில் இருந்து மகிழ்ச்சியோடு வந்து பாடி மகிழ்ந்துவிட்டு இரண்டு பாடல்களை தந்தவர் தனக்கு விருப்பமாக ஒரு பாடலை தந்தார். அந்த பாடல் உயர்ந்த மனிதன் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே நெஞ்சிலே என்று எங்களுக்கு நினைவூட்டி பாடுகின்றது. அந்த நாள்

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதைத் தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன்

அடுத்து நாங்கள் கேட்க இருக்கும் பாடல் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் அன்றொரு நாள் அதே இரவில் என்ற ஒரு இனிமையான பாடல், அழியாத ஒரு காவிய பாடல். அந்த பாடல் நாடோடி என்ற திரைப்படத்தில் அன்று ஒலித்தது. இன்று வந்து தன் இனிய குரலிலே இசையோடு பாடி எங்களை எல்லோரையும் மகள வைத்த இங்கிலாந்து நாட்டின் கொவன்ட்ரி நகரத்தை சேர்ந்த கஸ்தூரி தனஞ்சயன் அவர்கள் தான் ஒரு பாடலை மட்டுமல்ல இரண்டு பாடல்கள் பாடும் கிடைத்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் விரும்பியும் ஒரு பாடலை கேட்டும் அந்த பாடலையும் தந்துவிட்டு தனக்கு விருப்பமான பாடலை தந்த வகையிலே அந்த பாடல் இப்பொழுது காற்றலையில் அன்றொரு நாள் இதே இரவில் என்று பாடுகின்றது நாடோடி திரைப்படத்திலிருந்து கஸ்தூரி உங்களுக்கான பாடல்.

இந்து பள்ளியில்தான் சிதம்பரம் தேவநாதன் அவர்களும் வந்து இனிமையான ஒரு பாடலை முதலில் பாடிவிட்டு மீண்டும் ஒரு பாடலை சங்கீத நயத்தோடு பாடி சென்றார். அவருக்கு வாழ்த்து கூறியவர்கள் பலர். அந்த வேளையிலே அவருக்காக ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் அவர் விருப்பப்பாடலாக ஒலிக்க இருக்கின்றது. மகுடி திரைப்படத்திலிருந்து தேவநாதன் அவர்களே உங்கள் விருப்ப பாடல் நீல குயிலே என்று வரி எடுத்து பாடுகின்றது.

அடுத்து நாங்கள் கேட்க இருக்கும் பாடல் இன்றைய மொன்றியல் தமிழ் வானொலியின் பாடினோர் நிகழ்விலே பாடினோர் நேயர் விருப்பமாக தெய்வம் திரைப்படத்திலிருந்து திருச்செந்தூரின் கடலோரத்தில் என்ற வரியெடுத்த பாடல். இனிமையான அந்த பக்தி பாடலை அன்புடன் வந்து ஆடி அம்மாளின் திருநாள் காலங்களிலே அதற்கேற்ற பாடல்களை எல்லோரும் பாடும் வேளை அன்புடன் மயிலை திருமயிலை யோகா ராஜி நீங்களும் வந்து அந்த பாடலோடும் இன்னொரு பாடலையும் தந்துவிட்டு உங்களுக்கு விருப்பமான பாடலாக திருச்செந்தூரின் கடலோரத்தில் என்று கேட்டீர்கள். இதோ அந்த பாடல் யோகா ராஜி உங்களுக்காக.

இது பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே கலந்து சிறப்பித்து தங்களுக்கு விருப்பமான பாடல்களை பதிவு செய்தவர்களின் பாடல்கள் பாடினோர் நேயர் விருப்பமாக ஒலிக்கின்றது இப்பொழுது. பாடினோர் நேயர் விருப்பத்தை அலங்கரிக்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு பாடல். அன்புடனே வந்து இணைந்து பகிர்ந்தளித்து எல்லோரையும் பாராட்டி சென்ற அன்பு மகள் சாந்தி, நீங்கள் தர்மபுரியிலிருந்து வந்து தகடூரில் இருந்த சாந்தி, உங்களுக்கான ஒரு பாடலை நீங்கள் பாடி தந்தீர்கள். அற்புதமான ஒரு பாடல். அந்த வேளையில் நீங்கள் விருப்பமாக கேட்ட பாடல் ஜானி என்ற திரைப்படத்திலிருந்து இப்பொழுது ஒலிக்க இருக்கின்றது. காற்றில் எந்த கீதம் என்று கூறிக்கொண்டோம்.

நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கின்றது. நீண்ட நேரம் நான் அழைக்க எனக்கு இணைப்பு கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கத்தோடு எப்படியும் இணைந்து விடுவோம் என்று ஓடி வந்து இணைந்து விட்டார் நீவேலி அரசடி குப்பம் ஜாமிருக்க பயமேன் சரவணன் அவர்கள். வரியெடுத்து பாடி அவர் தந்த பாடலங்களை மகள வைத்த வேளையிலே அவருக்கு விருப்பமாக ஒரு பாடல் ராஜா என்ற திரைப்படத்திலிருந்து நீ வர வேண்டும் என்ற பாடல்தான் அவர் கேட்டிருக்கின்றார். இதோ சரவணன் உங்களுக்கான பாடல்.

நீண்ட நேரமாக வானொலியை அலங்கரித்து வந்து கருத்துக்கள் பல தந்து எல்லோருக்கும் ஊக்கமான பதில்களை கொடுத்திருந்த அன்பு மகள் ரேவதி, நீங்கள் முடிவுரையையும் சிறப்பாக முடித்து தந்ததோடு அல்லாமல் எங்களுக்கு ஆன்மீகத்து திருப்புகளையும் தந்து சென்றீர்கள் பொழிப்புரையோடு. அந்த வேளையில் ஒரு பாடலையும் பாடிவிட்டு உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடல் வீட்டு மாப்பிள்ளை திரைப்படுத்த பாடலை தந்தீர்கள் அல்லவா, கேட்டீர்கள் அல்லவா. இதோ அந்த பாடல் மலரே ஓ மலரே என்று வரி எடுத்து பாடுகின்றது ரேவதி உங்களுக்காக.

இங்கே பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே தங்கள் சொந்த குரலிலே சொந்த முயற்சியிலே தங்கள் திறமையை வெளிக்காட்டி பாடிய அற்புதமான பாடகர்களை நாங்கள் பாராட்டும் இந்த வேளையிலே அவர்களுக்கு விருப்பமான பாடல்கள் பதிவு செய்து சென்றார்கள். அந்த பாடல்கள் இதுவரை நேரமும் ஒலிபரப்பாகிய வேளை எங்களுடைய விருப்பமாகவும் ஒரு பாடலை தர இருக்கின்றேன். அந்த பாடல் இன்று சிகரம் வைத்தாப்போல் வந்து இணைந்த அன்பு கஸ்தூரி தனஞ்சயன் அவர்கள் இரண்டு பாடல்களை மட்டுமல்ல மூன்றாவதாக தனக்கு விருப்பமாகவும் ஒரு பாடலையும் கூறியிருந்தார். பாட முடியுமா என்றவுடன் எந்த விதமான சலனம் முன்பு உடனே சிறப்பாக பாடி காட்டியிருந்தார் ஒரு பாடல். அந்த பாடல் 1949 ஆண்டு திரைக்கு வந்த வேலைக்காரி என்ற திரைப்படத்து பாடல். இன்றைக்கு இத்தனை வருடங்கள் அரை நூற்றாண்டை தாண்டியும் இன்றும் அது உயிர் பிழைத்திருக்கும் கீதமாக இருக்கின்றது. இசைக்கு ஏது இல்லை, அதுக்கு முடிவே இல்லை. இசை என்றால் உலகமே இசைந்து கொண்டிருக்கின்றது. அதனால் தான் என்னவோ இந்த உலகத்தை ஆட்கொள்ளும் எங்கள் லாம்பல் இறைவன் கூட அந்த இசைக்கு விருப்பமான கருவிகளோடு தன்னை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார். இசையால் மயங்காமல் இசையிலே விரும்பிக் கொண்டு அந்த பாடலை பிரபல பின்னணி பாடகர் அன்றைய பிரபல பின்னணி பாடகரான கே ஆர் ராமசாமி அவர்கள் பாட வேண்டும் என்று உடுமலை நாராயணகவி அவர்கள் புனைந்திருக்கின்றார்கள். அந்த கவியை அதற்கு இரு இசையமைப்பாளர்கள் இசையமைத்திருக்கின்றார்கள். சி ஆர் சுப்புராமன் அவரோடு எஸ் எம் சுப்பையா நாயுடு இவர்கள் பிரபல்யமான இசையமைப்பாளர்கள். அந்த வகையிலே அந்த பாடல் ஒன்றும் உயிர் பிழைத்து எங்களை இனிக்க வைத்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே மறந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று தான் அதற்கு ஒரு இசையை விரும்பி அந்த பாடலின் இசையை விரும்பி இருக்கு என்று கேட்ட வகையிலே கஸ்தூரி நீங்கள் பாடி காட்டினீர்கள் அல்லவா அந்த பாடல். இன்னமும் பாராமுகம் ஏனம்மா என்ற வரி எடுத்து பாடுகின்றது. இன்னமும் நாங்கள் கேட்காமல் இருப்பது அழகல்ல கஸ்தூரி, உங்கள் தயவினால் நீங்கள் பாடி காட்டிவிட அதை மீண்டும் ஒரு தடவை நாங்கள் கேட்போம் என்று அந்த பாடலையும் இப்பொழுது மூன்றியல் தமிழ் வானொலி காற்றலையில் அலங்கரித்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது.

விடுமுறை நேரமும் நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே வாரம் ஒரு நாள் மலரும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வை அலங்கரித்து சென்ற இந்த உறவினர்களின் நேயர்களின் விருப்பமாக அவர்கள் கேட்ட பாடல்கள் நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். இன்சுவையோடு இந்த பாடல்களை கேட்க வைத்த உங்களுக்கு நன்றியை கூறி மீண்டும் இப்படி ஒரு நிகழ்விலே சந்திக்கிறேன் என்று கூறி காற்றலிருந்து விடைபெற்றுச் செல்கின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். MTRFM ரேடியோ கனடா. கனடா கலையகத்திலிருந்து காத்தலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் தன்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம் என்று கூறி நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றீர்களா என்றும் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் நலமாக இருக்கின்றார்கள், இருக்கின்றோம் என்ற எண்ணத்தோடு இப்பொழுது முதல் காற்றலையில் வளமையான விடுமுறை நாட்களில் மலரும் சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்திடுவோம். சாலையோரம் என்ற திரைப்பட பாடலோடு ஆரம்பிக்கும் விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் பாடலாக தொட்டாலே கல்லு மனச என்று கூறும் முதல் வரியை கொண்ட பாடல் ஆங்கிலேய நாடு அருள்மோகன் தருகின்றார்.

எங்கிருந்தோ அழைக்கும் என்று வரிகொண்ட ஒரு பாடல் என் ஜீவன் பாடுது திரைப்படத்து பாடல். அந்த பாடலை இன்று கேட்டு மகளை ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் கட்டனில் இருந்து தருகின்றார் அன்பு டிராஞ்சி ஒலிக்கின்றது பாடல்.

மீண்டும் கண்டி மாநகரம் மத்திய மாகாணம் ஈழமணி திருநாட்டிலிருந்து ஒரு பாடலை கர்ணன் தலை படத்திலிருந்து கலந்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார் விஜயராணி. கண்கள் எங்கே என்ற வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். விடுமுறை விருப்பத்திற்கான பாடல்கள். அந்த வகையில் வரும் அடுத்த பாடல் உன் ரெட்டை சடை கூப்பிடுதடி என்ற பாடல் தான். அந்த பாடல் பார்க்கணும் போல இருக்கு என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடலை மொன்றியல் மாநகரம் கனடாவிலிருந்து தனுஷன் அனுப்பி வைத்திருக்கின்றார்.

இவர்களோடு இணைந்துதான் மீண்டும் கனடா மாநிலத்திலிருந்து கனடாவிலிருந்து அல்பர்டா மாநிலம் சாந்தினி தந்த பாடலையும் கேட்கப் போகின்றோம். சித்திரப்பூவே என்ற வரியெடுத்து பாடும் தர்சம் போட்டாச்சு பாடல்தான் அந்த பாடல். இது ஒலிக்கின்றது, கேட்போமா?

Okay.

உறவுகளோடு உறவுகளாக இன்னமோர் பாடல் கேட்க இருக்கின்றோம். அந்த பாடலை சிங்கப்பூர் சிங்கார பூமி மகாலிங்கத்தின் பாடலாக மகாராஜன் உலகை ஆளலாம் என்ற இனிமையான ஒரு பாடல் கர்ணன் திரைப்படத்திலிருந்து தெரிவித்து தந்திருக்கின்றார். காதோரம் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சர்வதேச நீயர் விருப்பத்திற்கான காதுக்கினிய கீதங்கள் திசை என்றும் இசை பரப்பி எங்கள் இதயத்தோடு உரைகின்றன.

தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். முதலிலே அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் தந்த பாடலை கேட்போமா? கனவாணி உன்னி எண்ணி என்ற முதல் வரி கொண்ட பல்லவியோடு சரணங்களும் கொடி வீரன் திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது.

பாடிய பாடலை தொடர்ந்து பாடும் பாடலும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டம் நீண்ட கால உறவு கீதிஸ் நீங்கள் தந்த பாடல். மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்தில் மெதுவாக ஒரு பாடலை தந்திருக்கின்றீர்கள். அது அதுவாக பாடுகின்றது, வா வெண்ணிலா என்ற வரி தாங்கி.

அவர்களோடுதான் ஆஸ்திரேலிய கண்டம் சிட்னி மாநகரத்து நீண்டகால உறவு. அன்பு நண்பர் ரமணி, நீங்கள் தந்த பாடலையும் கேட்போம் என எண்ணுகின்றோம். வண்ண நிலவே என்று நினைத்தேன் வந்தாய் திரைப்படுத்து பாடலாக கேட்போம்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகளும் இனிமையான இந்த பாடல்களோடு இப்பொழுது சுவிட்சர்லாந்து நாடு ஐரோப்பிய மண்டலம் ஜெனீவா நகர் நிதேசனின் பாடல் ஒலிக்க இருக்கின்ற ஒரு அற்புதமான பாடல் சாது என்ற திரைப்பட பாடல் அம்மம்மா உன்னை போல என்ற வரியை முதல் வரியாக உருக்கமாக பாடுகின்றது.

ஐரோப்பிய மண் என்றால் என்னவள் பாடல் இருக்கும் அல்லவா? அது நெஞ்சம் ஒரு முறை வா என்றது என்ற பாடல்தான் வசீகரா திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார்.

குருதியாக ஒரு பாடலை வளமை போல இன்று கனடாவிலிருந்து காவை சீனா ஆசான் அவர்கள் தருகின்றார். அந்த பாடல் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் என்ற திரைப்படத்திலிருந்து அமைதியான மனதினிலே என்று வரி எடுத்து பாட வைத்திருக்கின்றார். கேட்போம் அந்த பாடலை.

நாங்கள் இதுவரை நிறமும் கேட்டு மகிழ்ந்தோம். மொன்றியால் தமிழ் வானொலியின் காற்றலையில் விடுமுறை விருப்ப கீதங்கள் விடுமுறை நாட்களில் எங்கள் எல்லோரையும் மகள வைக்க பதிவிட்ட பாடல்கள் அத்தனையும் ஒளிபரப்பாகி உங்கள் மனதிலே கலந்து கொண்டு செல்கின்றது. மீண்டும் ஒரு தடவை இந்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் என்று கூறி இப்பொழுது காற்றலையை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்போடு தமிழுடன்.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

முதல் பாடலாக. நீண்ட கால உறவு, நாகப்பட்டினம், நாகூர். ஜெகபர் சாதிக் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து கேட்கின்றார். அவர் தன்னோடு வளமைப்போடு என்றும் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா ஷஹானா, பர்வீன், நசீகார், இப்பாக, இம்ரான், ஷாகில் உலகத் தமிழர்களோடு கேட்கின்றோம் என்று கேட்கும் வேளையில் ஒலிக்கின்ற பாடல் ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே என்ற பாடல். இந்த பாடல் பணக்கார குடும்பம் திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து தந்திருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து வரும் பாடல் மறுமலர்ச்சி என்ற திரைப்படத்து பாடல். நன்றி சொல்ல உனக்கு என்ற முதல் வரியை கொண்டு பல்லவியோடு சரணத்தையும் தாருங்கள் என்று இன்றைய தின வாழ்த்துக்களை கூறி கேட்டிருக்கின்றார் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். வடமை போல இன்றும் கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா இவர்களும் இணைந்து இணைகின்ற வேளையிலே ஆகாஷ் ஹரிகரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாதன் பாலகுமார் ஜனனி ஆகியோரும் இணைகின்றார்கள். நாங்களும் இணைவோம். ஒலிக்கின்றது பாடல்.

உறவுகளோடு உறவுகளாக நாங்கள் எல்லோரும் இருக்கின்றோம் என்று ஒற்றுமையை காட்டி எங்கள் நீர் நீரத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் வேளையை இன்றைய விடுமுறை விருப்பத்திலே ஒலிக்க இருக்கும் இனிமையான அடுத்த பாடல் துளி துளியாய் என்ற வரியை கொண்ட பாடல், பார்வை ஒன்றே போதுமே என்ற திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை இன்று அன்போடு தந்தவர் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன். ஞானசேகரன் தான் மட்டும் அல்லாமல் தமிழ் செல்வி சித்தார்த்தன், பத்மினி, எடப்பாடி, வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களையும் அணைத்து கேட்கின்றார் ஒலிக்கின்றது பாடல்.

0: உறவுகள் கேட்டு மகளும் இந்த பாடல்களை நாங்கள் கேட்டு மகளும் வேளையிலே எங்கள் எல்லோருடனும் கேட்டு மகள வேண்டும் என்ற ஒரு பாடல் 1972 ஆண்டு வெள்ளித்திரைக்கு வந்த பட்டிக்காடா பட்டணமாய் என்ற திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து தந்திருக்கின்றார். தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே அனுஷ்யா கிருஷ்ணன். அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்களே, நீங்கள் உங்கள் பாடலை உங்கள் அம்மா விஜயம், அப்பா அனந்தராமன் நன்றி ஒரு உங்கள் நண்பர்களையும் இணைத்து கேட்கும்படி அந்த பாடல் அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நடிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி என்ற பாடல். இந்த பாடலை இனிமையாக பாட வேண்டும் என்று இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் குரலில் கேட்க விரும்பும் வேளை அந்த பாடல் இப்பொழுது காற்றலையில் ஒலிக்கின்றது.
1: அடி ராக்கு என் மூக்கு என் கண்ணு என் பல்லு என் ராஜா.

அடி தப்பாம

முனிகள் தமிழ் வானொலியில் விடுமுறை நாட்களில் கலந்து வரும் விடுமுறை விருப்பத்திற்கான பாடல்களுள் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடலும் 1972 ஆண்டு திரைக்கு வந்த பட்டிக்காடா பட்டணமா திரைப்படுத்து பாடல்தான். இப்பொழுது டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய அந்த பாடலை மீண்டும் சோகத்தில் எப்படி பாடுகின்றார் என்று கேட்போமா என்று கேட்டு அன்புடன் எழுதியிருக்கின்றார் அன்பு உறவு தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும் உலகத் தமிழர்களோடு கேட்க வேண்டும் என்று கேட்ட வேளையில் அடி என்னடி ராக்கம்மா என்னென்ன நினைப்பு என் நெஞ்சு குலுங்குதடி என்று பாடுகின்றது.

உறவுகள் கேட்கும் இனிமையான பாடல்கள். அடுத்து வரும் பாடல் தீர்க்க சுமங்கலி வாழ்கவே என்ற அற்புதமான ஒரு காவிய பாடல். தீர்க்க சுமங்கலி திரைப்படத்தில் தான் இந்த பாடல் அன்று ஒலித்தது. இன்று ஒலிக்க வைக்கின்றார் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா. அவர் எப்பொழுதும் தன்னுடன் இணைத்து தன்னுடைய உறவுகளாக ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுசூரை, சிவசங்கரன், நற்பவே, நறுமுகையாள், தமிழினி ஆள் இவர்களோடு கேட்பார். இன்றும் ஒழிக்கின்றது அந்த பாடல்.

ஒலிக்கின்ற இந்த பாடல்களோடு இன்னமும் பாடல் ஒலிக்க இருக்கின்ற அந்த பாடலை புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேல ஓடுதுறை சேப்பு விஜயராகவனுக்காக லவ் டுடே என்ற திரைப்படத்திலிருந்து தெளிவெடுத்து ஒளிபரப்பாகின்றது. என்ன அழகு, எத்தனை அழகு என்று கேட்டு

இனிமே சேர்க்கும் இந்த பாடல்களோடு தான் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகே சிலுவை சந்தனராஜ் அவர்கள் நிமிர் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடல் நெஞ்சில் மாமலை என்று வரி எடுத்து பாடுகின்றது.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பதும் ஒன்றிய தமிழ் வானொலியின் காற்றலையில் மேயர் விருப்பம் போன்று என்று மேயர்களுக்கான விடுமுறை விருப்ப பாடல்கள். அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல் ஜனநாயகன் என்ற திரைப்படத்து பாடல் பெண்ணை விரும்பும் பூமியிலே என்ற பாடலை தருகின்றது. அந்த பாடலை பாலக்காடு ரதீஷ் அவர்கள் கேரள மாநிலத்திலிருந்து தந்திருக்கின்றார்கள்.

எல்லோருடைய பாடல்களோடு எனது பாடலும் தருங்கள் நிறைவுக்கு கொண்டு வருவோம் என்று பூரணப்படுத்தும் வகையில் நீண்ட கால உறவு வளைகுடாமன் முன்னியல் தமிழ் வானொலியை சுவாசித்துக் கொண்டிருக்கும் அன்பு உறவாக ஜோர்ஜ் அவர்கள் குவைத் நாட்டிலிருந்து அந்தோனி என்ற ஒரு திரைப்படுத்து பாடலை உன்னை எண்ணி எண்ணி எண்ணி என்று கேட்கும் வகையில் தந்திருக்கின்றார் அந்த பாடல்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலைந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம், கலையகத்திலிருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறுகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

அவர்களே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறிக்கொண்டு காற்றோடு காற்றாக கலந்து உங்கள் கலையகத்திலிருந்து எழுந்து கொள்ளுகின்றேன். சிந்தனை செல்வன் என்ற பாட்டும் பதமும் நிகழ்ச்சிக்காக

கடந்த காலங்களிலே 344 படைப்புகளை கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு இன்று மலர இருக்கின்றது பாட்டும் பதமும் 345. பல படைப்பாளிகளின் ஆக்கத்திலே மிளர்ந்து வரும் எங்கள் பாட்டும் பதமும் இன்றும் 345 பாட்டும் பதத்தை தாங்கி வரும் வேளையிலே தன்னுடைய 124 படைப்புகளை எங்களுக்கு அளித்து உவந்த சிந்தனை செல்வன் தன்னுடைய 125 படைப்பினை தருகின்றார்.

எண்ணற்ற நேயர்களினால் ஒரு ஜனரஞ்சகமான நிகழ்வாக இந்த நிகழ்வை மனதில் கொண்டு எங்களுக்கு அற்புதமான கருத்துக்களை ஊக்கத்துடன் தந்து எங்களை ஆக்க வைக்கின்றார்கள். அந்த வகையிலே மேலும் கலைஞர்கள் படைப்பாளிகளாக மாற வேண்டும், நேயர்கள் படைப்பாளிகளாக வர வேண்டும், தங்கள் தங்கள் எண்ணத்திலே மலரும் சீரான கருத்துக்களை சிறப்பாக அமைத்து எங்களுக்கு தர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றோம்.

இன்றைய படைப்பிலே தன்னுடைய 125வது படைப்பை தந்து 345வது பாட்டும் பதத்தினை நிறைவேற்றும் சிந்தனை செல்வன் இன்று தரும் கருத்துக்கள் எல்லோரும் தந்து எங்கள் வாழ்வில் சிதறிக் கிடக்கும் சிந்தனைகளை அப்படியே ஊற வைக்கும் வகையிலும் சிந்திக்க வைக்கும் வகையிலும் விழிப்புணர்வு கொள்ளும் வகையிலும் கருத்துக்களார்ந்த பாட்டுங்களை பொருத்துவதோடு மட்டுமல்ல அதற்குரிய பதங்களை சரியாக தெரிவு செய்து தந்திருக்கின்றார்கள். தன்னுடைய சிந்தனையில் வந்த கருத்துக்களோடு சிறப்பான பதங்களையும் அதற்கு ஏற்ற பாடல்களையும் தெரிவு செய்து தரும் வேளையிலே கேட்டு மகிழ்வோம். அன்பு உறவுகளே,

இன்றைய பாட்டும் பதமும் 345 முதலாவது பதத்தை தருவதற்காக தை பிறந்தாச்சு என்று திரைப்படுத்த பாடல் ஒன்றை தருகின்றார். அந்த பாடல் எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் கேட்டு மகிழ்வோமே.

பத்து பதங்களை தாங்கி வரும் பாட்டும் பதமும் 345 தன்னுடைய முதலாவது பதத்திற்காக தை பிறந்தாச்சு திரைப்படத்து பாடலை தந்தவர்களே, அந்த பாடலில் உலகில் என்ற பதம் முதலில் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. முதல் பதமாக கொண்டு இரண்டாவது பதத்திற்காக கூட்டத்தில் ஒருவன் என்ற திரைப்படத்து பாடலை தந்திருக்கின்றார். எங்கே அந்த பாடல் எப்படி பாடுகின்றது, எந்த பதத்தை தரப்போகின்றது கேட்போமா?

எந்த வழியிலே நாங்கள் உலகில் மாற்றங்கள் என்பதை கண்டுகொண்ட வேளையிலே, மூன்றாவதாக எந்த பதம் இருக்கும் என்று நாங்கள் எண்ணும் வேளையிலே அவர்கள் இதோ இந்த பாடலை கேளுங்கள் என்று தந்திருக்கின்றார்கள். கந்தன் கருணை என்ற ஒரு திரைப்படத்து பாடலை. அது எப்படி பாடுகின்றது? இப்படி பாடுகின்றது.

உலகில் மாற்றங்கள் என்றும் படித்துவிட்டோம் அல்லவா? அப்படி இந்த நான்காவது பதம் மஞ்சள் மகிமை என்ற திரைப்படத்து பாடலை இப்பொழுது தருகின்றார். எங்கே அதை சுமமடுத்து கேட்போம்.

உலகுக்கு வந்த பழைய பாடல்கள் ஆண்டுகள் கடந்தாலும் அந்த கருத்துக்கள் எங்களை ஈர்த்து கொண்டிருக்கும் வகையிலே அந்த கருத்துக்கள் தரக்கூடிய பாடல்களை தேடி எடுத்து தருவதில் முன்னியல் தமிழ் வானொலியின் பாட்டும் பதமும் முக்கிய இடம் வகிக்கின்றது. அந்த வகையில் இந்த மஞ்சள் மகிமை திரைப்படுத்து பாடல் மாறாத என்று ஆரம்பித்து பாடிய வகையில் மாறாத என்ற பதத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். உலகில் மாற்றங்கள் என்றும் மாறாத என்று வந்துவிட்டபடியா பதம் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. அந்த ஐந்தாவது பதத்துக்காக மக்களை பெற்ற மகராசி என்ற திரைப்படுத்து பாடலை தருகின்றார். எப்படி பாடுகின்றது என்று கேட்டு அந்த முதல் பதத்தை பெற்றுக் கொள்வோம்.

குரு என்ற பதம்தான் அந்த பாடலில் நாங்கள் கண்ட பதம். உலகத்தில் எத்தனை உணர்வுகளோடு மக்கள் வாழுகின்றார்கள் என்பதிலே அற்புதமான ஒரு பாடல் ஒன்று என்று ஆரம்பித்து பாடியது. அதை கொண்டு சென்று நாங்கள் ஐந்தாவது பதமாக பொருத்துவோம், படிப்போம். உலகில் மாற்றங்கள் என்றும் மாறாத ஒன்று உண்மை தந்துவிட்டார் அதை. அப்படி என்றால் மீறியை எப்படி காலத்தை பற்றி தருவோம் என்று இப்படி வந்து இருக்கிற பாப்பம் அப்பொழுதும். அடுத்த பாடல்கள் கேட்பதற்காக அதே நேரம் அதே இடம் என்ற ஒரு திரைப்படம் அல்லவா, அந்த திரைப்படத்தில் வந்த பாடலை தருகின்றார். அது என்ன பதத்தை தரப்போகின்றது கேட்போமே.

பாடி சென்ற அந்த பாடல் அது என்ற பதத்தை ஆரம்பித்து பாடியது. அது என்ற பதத்தை நாங்களும் எடுத்துக்கொண்டு சென்று இதோடு பொருத்துவோம். உலகில் மாற்றங்கள் என்றும் மாறாத ஒன்று அது, அது என்று சுட்டிக்காட்டிவிட்டு அதற்காக ஒரு பாடலை ராஜா சின்ன ரோஜா என்ற திரைப்படுத்த பாடலாக தருகின்றார். அந்த பாடல் எப்படி பாடுகின்றது என்று கேட்டு பார்ப்போமே.

0: பண்பாடு இல்லாமல் என்று வந்துவிட்டது. பண்பாடு என்ற பதத்தை கொண்டு சென்று பாடிய அந்த பாடலே பண்பாடு என்ற பதத்தை நாங்கள் பெற்றுக் கொண்டு சென்று ஏழாவது பதமாக பொருத்துவோம், படித்து பார்ப்போம். உலகில் மாற்றங்கள் என்றும் மாறாத ஒன்று, அது பண்பாடு என்று வந்தபடியால் வேறு என்ன வரப்போகின்றது? திருமலை தென்குமரி என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை தருகின்றாரே, அது என்ன வரியை தரப்போகின்றது? என்ன பதம் கேட்டுத்தான் பார்ப்போமே.
1: கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவார்.

அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபா

கலையாக என்று ஆரம்பித்த பாடலே கலையா என்று எடுத்து விடுவோம் நாங்கள் தூவை விட்டுவிட்டு. உலகில் மாற்றங்கள் என்றும் மாறாத ஒன்று அது பண்பாடு கலையாமல் என்று வந்திருக்கின்ற தூ எடுத்து விட்டு மல் சேர்த்து விட்டால் கலையாமல் என்று வருகிறது, குலையாமல் என்று வருகின்றது. அதாவது பண்பாடுகள், எங்களுடைய பாரத பண்பாடு இருக்கின்றது மனித வளத்துக்கு மனித வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான அந்த பண்பாடுகள் குலையாமல் என்றுதான் சொல்லப்படுகிறது. உலகில் மாற்றங்கள் என்றும் மாறாத ஒன்று அது பண்பாடு கலையாமல். இப்பொழுது நாகரிகம் வளர்ந்து வருகிறது உண்மை, ஆனால் நாகரிக வளர்ச்சியோடு நாங்களும் பின்னிப்படையும் வேளையிலே அது எங்கள் பண்பாட்டோடு கலந்து சென்றால் சிறப்பாக இருக்கும். அன்றைய திரைப்படங்களில் கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்த திரைப்பட ஊடகம் ஒன்றுதான் மக்களின் வாழ்க்கையை முன்னேற செய்வதற்கு ஏற்றதாக இருந்தது. அந்த வகையிலே பண்பாடு குறையாமல் இருக்க வேண்டும். நடை உடை பாவனை அச்சம் மடம் நாணம் பயர்ப்பு என்பன அங்கே அடங்கி இருக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய விழுமியங்கள். அதனால் தான் இன்று இவர் தன்னுடைய பாட்டம் பதத்திலே கூறுகின்றார், உலகில் மாற்றங்கள் என்றும் மாறாத ஒன்று அதை யாரும் மாற்ற முடியாது. மாற்றங்கள் மாறிக்கொண்டே இருக்கும், ஆனால் அது பண்பாடு கலையாமல் என்று கூறிவிட்டார். பண்பாடு கலையாமல் என்ன செய்ய வேண்டும்? உலகில் மாற்றங்கள் என்றும் மாறாத ஒன்று அது பண்பாடு கலையாமல். நான் என்ற திரைப்படுத்து பாடல் வந்து இப்படி பாடுகின்றது.

நாடில் மாற்றங்கள் என்றும் மாறாத ஒன்று அது பண்பாடு கலையாமல் என்ற நான் திரைப்படுத்த பாடலின் முதல் பதம் வந்தால் என்று வந்துவிட்டது. அதனால் உலகில் மாற்றங்கள் என்றும் மாறாத ஒன்று அது பண்பாடு கலையாமல் வந்தால் எப்படி இருக்கும்? ராமன் தேடிய சீதை திரைப்படம் வந்து இறுதிப்பதத்தை தந்து இன்றைய பாட்டும் பதமும் 345 நிறைவேற்றும் வண்ணம் அனுப்பி இருக்கின்றார். இந்த பாடலை கேட்போம்.

இனிமையான அந்த பாடல் நல்லது கண்ணே என்று பாடி செல்கின்றது. நல்லது என்ற பதத்தை நாங்கள் பெற்றுக் கொள்வோம். உலகில் மாற்றங்கள் என்றும் மாறாத ஒன்று அது பண்பாடு கலையாமல் வந்தால் நல்லது என்று கூறப்படுகிறது. இன்றைய பாட்டு பதம் 345 காதுக்கினிய கீதங்களாக 10 பாடல்களை நாங்கள் ஒரே நேரத்தில் கேட்கும் பாக்கியம் இந்த பாட்டும் பதம் நிகழ்வில் கிடைத்திருக்கும். இந்த வேளையிலே வாழ்க்கைக்கு தேவையான அற்புதமான உண்மை கருத்தொன்றனை தந்து விழிப்புணர்வை தந்து எங்களையும் பின்பற்றி செய்கின்றதே. இந்த கால மாற்றத்தினால் எங்கள் பண்பாடுகள் கலையாமல் இருக்க வேண்டும் என்ற தீர்க்கமான உள்ள கருத்தை வெளிப்படுத்தி பாடல்களையும் அதற்கேற்ற பதங்களையும் தெரிவு செய்து தந்த சிந்தனை செல்வன் அவர்களுடைய 125 படைப்பு இன்று 345 பாட்டும் பதமாக அரங்கேறி எங்களை மகிழ வைத்திருக்கின்றது, சிந்திக்க வைத்திருக்கின்றது. அவருக்கு நன்றி கூறும் இந்த வேளையிலே மீண்டும் ஒரு தடவை படிப்போம். உலகில் மாற்றங்கள் என்றும் மாறாத ஒன்று அது பண்பாடு கலையாமல் வந்தால் நல்லது என்று ஆணித்தரமாக கூறியிருக்கின்றார். இன்றைய பாட்டும் பதமும் அதைத்தான் முன்னின்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும்படி செய்கின்றது. அன்பு உறவுகளே, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் கேட்டு மகிழ்ந்தது பாட்டும் பதமும் 345. 345 அலங்கரிக்க தன்னுடைய 125 படைப்பை தந்த சிந்தனை செல்வனையும் வாழ்த்தி இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு மகிழ்ந்த வேளை உங்கள் பொறுமைக்கும் சிந்தனையை தூண்டும் விதத்தில் வந்ததை கிரகிக்கும் வாய்க்கும் நன்றி கூறி மீண்டும் ஒரு தடவை படிக்கின்றேன். உலகில் மாற்றங்கள் என்றும் மாறாத ஒன்று அது பண்பாடு கலையாமல் வந்தால் நல்லது என்ற கருத்தை தந்த வேளையிலே நாங்களும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அது பண்பாடு கலையாமல் இருந்தால் சிறந்தது என்ற நல்ல கருத்தை பூதிக்கொண்டு இன்றைய பாட்டும் பதவி நிகழ்வை இனிது நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

0: ஐயோ,
1: உன்னை பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா?
2: சொல்லு.
1: உன்னை பார்த்தா மதுர வீர மாதிரி.
2: அடியாத்தி, நான் எங்க குலதெய்வம் கணக்காவா இருக்கேன்?
1: கையில கத்தி ஒண்ணுதான் பாக்கி. ஆமா, என்ன கட்டிக்க சொன்னா என்ன செய்வீங்க?
2: மட்ட உரிச்ச சோளக்கவர் கணக்கா இருக்க. பெரியவங்க சொன்ன அச்சுல வச்செடுத்த கருப்பட்டிய கட்டிக்க யாராவது வேணாம்னு சொல்லுவாங்களா?
1: கருப்பட்டியா? நீயும் ஒரு ரசனையும்.
2: ஆமா, எவ்வளவு உனக்கு என்ன கட்டிக்கணும்னு
1: ஆசைதானே?
2: சைக்கிள் பேர்ல
1: இது நமக்கு ஒத்து வராது.
2: ஒத்து எதுக்குங்க? நம்ம கல்யாணத்துக்கு நாயனமே வச்சுக்குவோம்.
1: ஒத்துனா அந்த ஒத்து இல்ல, ஜோடி பொருத்த இல்லேன்னு அர்த்தம்.
2: ஏன், நாம ரெண்டு பேருமே குடிமி சாயிதானுங்களே. உங்களுக்கு கொஞ்சம் குட்ட, எனக்கு கொஞ்சம் நீளம், அவ்வளவுதானுங்களே.
1: உனக்கு வாய்தான் நீளம். இந்த பாரு, மரியாதையா நான் சொல்றது கேளு. நாளைக்கு விடியத்துக்கு முன்னாடி நீ இந்த வீட்டை விட்டே ஓடினா புரியுதா?
2: ஓடுறதுக்கு தானா? ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கட்டும், உறவு முடிஞ்சிட வேண்டாம். என் மக வயசுக்கு வந்துட்டா, ஏற விட்டுட்டு வண்டி ஏறி வேடன மாமா கட்டிராசு போட்டாக.
1: அது உனக்கு வாசிக்கவாவது தெரிஞ்சிருக்கா?
2: கட்டிக்கிட்டா நீங்க வாசிச்சுட்டு போறீங்க.
1: சூல், நான் சொல்றது கேளு. என்ன விட்டுட்டு ஏறி பிடிக்க போ, இல்ல கட்டின துணியோட நீ ஊரு போய் சேர மாட்ட. மைண்ட் இட்.
2: அடியாத்தி, பட்டணத்துக்கார பயகெல்லாம் அடுத்த முடியல கைய வைக்கிறவளா இருக்காங்க. என்கிட்ட மோதுன ஒழுங்கா வீடு போய்
3: சேரமாட்டேன். அதுக்கு வழி தெரியாம வர்றோம் போறவெல்லாம் மடங்கிட்டு இருக்கு.
4: அடப்பாவி, உங்கதையும் எங்கதிதானா?
3: கவலைப்படாத, என்னைய தோல்ல தூக்கிக்கிட்டு தூக்கி போட்டுக்கிட்டு ஒன்னு ரெண்டுன்னு வரிசையா எண்ணிக்கிட்டு போ. கடை நம்பர் வரவும் ஊத்திக்கிறேன், நிறுத்திக்கிறேன். அங்கிருந்து 50 மில்லி தான், 50 மீட்டர் தான். என் வங்கடா, என் கடை, என் பொண்டாட்டி, என் வீடுதான் வேணாம். இந்த ஊத்திக்கிறியா? என்ன மாதிரி ஊத்திக்கிட்டாதான் உனக்கு கிட்டு?
2: கரும கரும, இங்க ஒரு பேரு ஒழுங்க இல்ல.
3: யாரு வீடு? பாத்து பாத்து விழுந்துடாத.
2: என்னங்க, சீக்கிரம் வந்து பிடிங்க.
3: போவல் 100, போயிந்த 200, நான் 300. என்ன விட்டுடாத, என்ன விட்டுடாத, என்ன விட்டுடாத.
2: என்னங்க, டாக்டர் கூப்பிடுங்க. அவர் உடம்பு என்னமா சுடுது?
1: ஏன் உடம்பு உன்னை பார்த்ததுல இருந்து கொதிக்கிறது உனக்கு தெரியலையா?
3: அடி செருப்பால, என் ரத்தமே கொதிக்குது. வட்டியும் கட்ட மாட்டேங்கிற, அசலையும் கட்ட மாட்டேங்கிற. இப்ப உன் குடும்பம் என் கையில.

0: வணக்கம். இது மின்னல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகத்திலிருந்து கதம்பம் ஆரம்பமாகிறது. அன்பு உறவுகளே, 6478745 என்ற இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு இணைந்து கொள்ளுங்கள். ஈழத்திரு நாட்டிலும் பாரத நாட்டிலும் இப்பொழுது 9:05 இரவு நேரம். கனடாவில் இப்பொழுது 11:35 முற்பகல் நேரம். அதேவேளை மலேசியாவில் நள்ளிரவை எட்டிப்பிடிக்கும் நேரமாக 11:35 இரவு என்று காட்டும் வேளையிலே, மத்திய கிழக்கு நாடுகளின் குவைத்திலே இப்பொழுது நேரம் 6:35 என்று எண்ணுகின்றேன். பல நாடுகள் பல நேரங்களாக இருந்தாலும் வானமும் பூமியும் ஒன்றுதான், நிரந்தரமாக இருக்கின்றது. நாங்கள் மானிடர்கள் வந்து பிறக்கின்றோம், இறக்கின்றோம், வந்து வந்து போகின்றோம். இந்த பஞ்சபூதங்களும் எங்கள் காலின்கள் இருப்பது பூமி என்று எண்ணுகின்றோம். ஆனால் பூமியின் மேல் அது தாங்கி நிற்கின்றது எங்களை என்றதை மறந்து விடுகின்றோம், துள்ளி குதிக்கின்றோம். அவ்வளவு அட்டகாசம் செய்ய இந்த வழியே ஒரு அன்பு உறவு வருகின்றார், அவரை அழைத்து விடுகின்றேன். வணக்கம். வணக்கம். வணக்கம் லெனின், நீங்கள் காற்றலையில் இருக்கின்றீர்கள். முதலாவதாக வந்து நலமா இருக்கும். இனிய முற்பகல் வணக்கம். மதியத்தை வேட்டி பிடிக்க போகின்றோம். நல்லது. நீங்கள் அப்படி நல்ல இரவு வணக்கம் உங்களுக்கு. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் மானே?
1: நல்லா இருக்கீங்கப்பா.
0: வீட்டில் அனைவரும் நலமா?
1: நலமா
0: சொல்றாங்க. சின்ன ராணி எப்படி இருக்கா?
1: தூங்கிட்டாரா?
0: நல்லது. சரி, இந்த கலம்பத்துக்கு வந்து நாளைக்கு வரட்டும். நாளை வீட்டுல சிறுவர் நிகழ்வுக்கு வருவாதான்
1: வரத்தான
0: கடந்து வரவங்க தயார்தான். அவ கடந்து வர பயணம் கலப்பில இருந்தவர். சரி, இந்த காட்டலைக்கு வந்த நீங்கள் என்ன பாடலை முதல் விரும்புகிறீர்கள், அதை கூறுங்கள்.
1: காவிய தலைவி பத்திரைப்படம்.
0: நல்ல திரைப்படம்.
1: ஒரு நாள் இரவு பகல் போல் நிலவு, அந்த பாடலும்.
0: ஒரு நாள் இரவு பகல் போல் நிலவு கனவு, அந்த கனவு வந்தால் அந்த பாடல். ஒரு நாள் இரவு.
1: ஆமாங்கப்பா, ஆமாங்கப்பா.
0: நான் பாடிவிடுவேன். பெண் சுசீலாவுக்கு மரியாதை இல்லாம போயிடுவோம். சுசீலா அம்மா இந்த
1: பாடு
0: பெண் குரலை நான் ஆண்குரல் பாடுறேன். ஒரு நாள் இரவு பகல் போல் நிலவு, நல்ல பாடல், நல்ல ஒரு காட்சி. அந்த காட்சி அந்த நேரத்தில் ஜெமினி கணேசன் சௌகர் ஜானகி இரட்டை விட மங்காலயம்மார் அப்படி வருவார். பகல் போல் நல்ல பாடல் அந்த படம். அந்த படம் திரைப்படம் பாத்தீங்களா? அந்த படங்கள் குடும்பத்தோட இருந்து பார்க்கக்கூடிய திரைப்படங்கள். குடும்பத்தோட இருந்து பார்க்கக்கூடிய திரைப்படம்.

0: நல்லது. அந்த பாடல் காட்டுறதுக்கு உங்களுக்கு முதலாவது பாடலா கிடைக்கும், முதலாவதா வந்து விட்டீர்கள் தானே. வேற என்ன விசேஷம் நாட்டில், என்ன விசேஷம்? அப்ப விசேஷம் இல்லாத விட்டால் சென்று மீண்டும் பாருங்கள். அருளானந்தம்
1: நன்றி.
0: நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் பரவாக்கோட்டை அருளானந்தம் அவர்கள்.
2: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் பரவாக்கோட்டை அருளானந்தம்.
2: வணக்கம் ஐயா.
0: என்னுடைய அன்பு நண்பர், நீங்கள் முதலில் அழைத்தது நீங்கள் தான். இந்த கதம்பத்துக்கு முதலில் அழைத்தது நீங்கள் அழைத்து, நான் என்னுடைய ஆரம்பம் முடிவதற்கு முன்பு வந்து, அதாவது வந்து இப்ப ஓட்ட போட்டி, விளையாட்டு போட்டியில ஓட்ட போட்டி நடக்கின்றது, அங்கே ஒரு வெள்ளை கூட அடித்திருக்கார்கள். ஓடுவதற்கு நெறியாளர் வந்து சொல்லுவார், அந்த மத்தியஸ்தர் வந்து அந்த ஆரம்பத்தில் இருக்கிறவர் வந்து உங்களுக்கு சட்டத்திட்டங்களை கூறிக்கொண்டு பிறகுதான் நீங்கள் கோட்டில உட்கார வேண்டும். நீ முதல்ல கோட்டில உட்கார்ந்திருந்தால் அவர் திரும்பி விடுவார்கள். சரியா? அதே போல நீங்கள், நான் கடையை திறந்து வியாபாரத்துக்கு பொருட்களை எடுத்து நான் வெப்பவர்களே கடையில் ஓடி வந்து வெப்பவர் அவசியம் வந்த கொள்ளுறவர்கள் நீளம் முடிச்சுட்டு இடையில நின்று லெனினுடைய அடிமை ஓவர்டேக்னு வந்து விட்டார். சரியா? அந்த நேரத்தை அறிந்த உடனே எங்க வந்துட்டாருங்க, அவர் வந்து போயிட்டார் ஐயா. இப்ப அவர் கடக்க நான் நேரம் பார்த்துருக்கேன், என்னுடைய சிறப்பொழி வர மாட்டோம். நீங்கள் ஆரம்ப நேரத்தை பார்த்து அடிக்கதை எங்கிட்டீர்கள். அடுத்த தேவா வந்து, தேவா வந்து வருதை நிக்கிறார், உங்க வருதை நிக்கிறார் விழாக்கள். அப்ப அவர், நீங்கள் வந்து நிற்கும் போது அவர் லெனியானது வர முடியவில்லை, ஆனா அவரும் அழைத்து கொண்டிருந்தா நீங்கள் உங்களுடைய அழைப்பு துண்டித்தவுடன் அவர் டக்கன் அவரும் காத்திருந்தார். என்னோட முடிஞ்சு உறவு முடிஞ்சேன். சரி, கிட்டத்தட்ட இரண்டாவது இடத்துக்கு வந்து விட்டீர்கள். அனுபவம் எப்படி உங்கள் சுகங்கள், நிலங்கள் எப்படி, நாடு நடப்பு எப்படி, போக்குவரத்து எப்படி, வீட்டு முடக்கு எப்படி, ஆழ நீளம் எப்படி, இப்படி எல்லாம் கேட்டு பேசி சொல்ல வேண்டும். பாத்தீங்களா எப்படி இந்த தமிழ் வார்த்தை வருதுன்னா, ஒரு ஒண்ணுக்கு இருக்கு, ஒரு ஒண்ணுக்கு கருத்து இருக்கு, மற்றவருக்கு கருத்து இல்லை. அப்படி எல்லாம் மேடம் எங்களுக்கு இல்ல தமிழை நாங்கள் உபயோகிக்கிறோம். சரி, அங்கே இப்ப மழை நின்று விட்டதா, வெள்ளம் வத்தி விட்டதா?
2: நல்ல
0: வெயில்னா வெளியில போட்டு கருது
2: கருது இருக்கிறவங்க, கருது நெல்ல கருது எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் அன்னைக்கு
0: அறுபடை நடந்து கொண்டிருக்கு. அற்புதமா இருக்கு அந்த காட்சி, காண ஆயிரம் காண் போடும் ஐயா, அற்புதமான காட்சி ஐயா அந்த காட்சி. நல்லது. என்ன பாடல் பாடி காட்ட போகிறீர்கள்?
2: பாடல் வந்து
0: பாடுங்கள்.
2: வண்ண வண்ண சொல்ல எடுத்து வந்தது செந்தமிழ் பாட்டு, அந்த பாடல்
0: மிக மீதியம் பாடப்படும். ஒரு ரெண்டு வரி, ரெண்டு சொற்கள், ஒரு வரிய முழுமையா பாடப்படும். வண்ண வண்ண
2: ஆரம்பிங்க.
0: பாடல் பழத்து பிழைத்து போடும். சரி, நல்லது. அங்க அடுத்த ரெக்கார்ட் ஆயுதமா இருக்கின்றதே என்ன? மகளே
2: மகளே
0: பாரதியம்மா, நலமா இருக்கா? நீங்கள அப்படி நலமா இருக்கீங்களா? பாடுறாரு இப்ப விட்டா முழுங்க பாடிடுவாரு தெரியுமா? நான் கருத்து ஏனி ஆக்கள் பார்த்து கொண்டிருக்காங்க. அவருக்கு நேர்ந்து அவர் இப்படித்தான் சொல்லுவது வேணா எடுத்து விட்டாருன்னா ஒரே விடையா தான் இருக்குமா? இப்ப இவ்வளவு பேரும் பாடுறாரு அல்லவா? வண்ண வண்ண
2: சொல்லுவாங்க
0: பாடுவாங்க. நீங்க என்ன கோச் பண்றீங்க? கோச் நல்ல கோச்சிடுறேன். நிலமே இருக்கீங்களா மகளே? இன்னைக்கு மாலை நேரம் போயிட்டு இருக்குங்களா? அதுக்கு சொல்லாம இல்லையா மகள்? மாலை
3: மாலை
0: போக முடியாது, வீட்டுல இருக்கு. மருந்து அடிச்சு கொண்டு இருக்காரு. என்ன பாடலடா நீங்க பாடு காட்டு?
3: கண்ணத்தில் முத்தமிட்டான்ற படத்துல இருந்துங்கடா. ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடுகின்ற தாயே, அந்த பாட்டு
0: அந்த பாட்டு போடுமா பிள்ளைக்கு? சரி, ஒரு தெய்வம் தந்த நல்ல பாடல். அந்த பாடல் உங்களுக்கு காற்றலையில் மூன்றாவது பாடலா கிடைக்கும். அங்க இப்ப அறுபடைகள் உங்கள் வயலுக்குள்ளே அறுபடைகள் நடக்கிறோம் இல்லையா?
3: நம்ம வயல் இல்லைங்கப்பா, பக்கத்துலதான் அறுவடை நடந்துகிட்டு இருக்கு. மழையினால வயலாம் நனைஞ்சு போயிட்டு
0: நினைஞ்சிருக்கணும் இல்லையா? ஆனா அதிக வெயில் அடுத்து நல்ல கூடுதலான வெயில் அடித்தால் மக்கள் எல்லாம் காய்ந்து விடும் விரைவில் இல்லையா? கூட்டி எடுக்க வேண்டும். சரி, என்ன செய்ய எல்லா காலங்களும் அதே வேலை நாங்கள் தாங்கிதான் நடக்க வேண்டும். உங்களால கண்ணு அவோட இணைய முடியாம போயிடுது இல்லையா? நேத்து மாலை,
3: நேற்று
0: மாலை உங்களுக்கு மாலையா எங்களுக்கு காலை? அதிகாலை நேற்று நாங்க அதிகாலை அம்மா நேரம் ஆரம்பிக்கிற நேரம் நாம வீதியில இருக்கிறது மழை வேறு. உடனே வந்து விட்டோம் இந்த நிகழ்ச்சிக்கு. நல்லதம்மா, உங்கள் பாடலை நாலாவது மூன்றாவது பாடல் இரண்டாவது மூன்றாவது பாடலாக வரும். கட்டிக்கார பிள்ளைகளுக்கு பாடல் கிடைக்கும். நாளைக்கு கட்டித்தனமா முதலுக்கு வந்துருங்க. சரியா? நன்றி நன்றி அம்மா, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் காற்றலையில் போகல? காற்றலையில் வந்திருப்பது யாரோ? வணக்கம் வணக்கம். தேவா வந்து விட்டு ரவி இருந்தா நீங்க மிந்தி விட்டீர்கள். பாருங்கள், நலமா இருக்கின்றீங்களா தேவா?
1: உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கையா?
0: என்ன புண்ணியத்துல
1: தூக்கம் இல்லாம என்ன ஆயிட்டு
0: தவறுகள் சரியா வரும் பொழுது பேசிக்கொள்ளும். இணையதளத்துல வர்றது எந்த வானிலையும் வானிலை சரியில்லை என்றால் வானிலை
1: என்ன
0: பாடல்?
1: பழக்கம் இல்லாத கழுவையிட்ட பார்த்து கறக்கணும் பால
0: அப்படிங்கிற பழக்கம் இல்லாத கழுவை கிட்டயா?
1: நானும் முயற்சி பண்ணிட்டே இருக்கேன், எடுக்க மாட்டேங்கிறாங்க.
0: யாரு?
1: லெலினுக்கு மட்டும், கும்போணம் லெலினுக்கு. அவரு என்னெல்லாம் வந்து பாத்துட்டு போனாரு
0: ஐயா. உங்க பாடல் எந்த இருக்காங்க? பழக்கம் இல்லாத கழுதை இடமா?
1: ஆமாயா, பழக்கம் இல்லாத கழுதை கிட்ட பார்த்து கறக்கணும் பால.
0: ஓ, பார்த்து கறக்கணும். கழுதையில பால் எடுக்கிறதா நம்ம அவர்கள் இல்லையே? நீரங்கள் பார்த்து அழைத்து விடுவார். இந்த இப்பொழுது ரவி மூன்று நாள் தடவை
1: அழைக்கிட்டு நான் போட்டுக்கிட்டே இருக்கேன்.
0: இல்ல உங்களுக்கு முதல்ல இவர்
1: போட்டிருக்காரு.
0: உங்களுக்கு முதல்ல
1: என்ன பாத்துருப்பாப்ல
0: இல்லையா?
1: இன்னைக்கு
0: முதல்ல அழைத்தது அருளானந்தம் குடும்பம். அருளானந்தம் குடும்பம், அதுக்கு பிறகு லெனின், அதுக்கு பிறகு ராவி காமாஜி ராவி. ஆனா அதுக்கு இடையில நீங்க வந்துட்டீங்க, கட்டிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய பாடல் நாலாவது
1: பாடலாக
0: அடுத்து காமாட்சி ரவி இருக்கின்ற அவரை எடுத்து விடுகிறேன். வணக்கம் வணக்கம் கணப்பன் நாச்சியார் கோவில் ரவி. ரவி வணக்கம். வணக்கம். மகளே, காமாட்சி முந்தி வந்து நல்ல நிலமா இருக்கின்றீர்களா? காமாட்சி நலமா இருக்கின்றீர்களா? அம்மா
3: நலமா
0: இருக்க, மகளா இருக்கின்றீர்களா? நல்லது நல்லது. இப்பொழுது இந்த காலநிலை எப்படி, இரவு நேரம் தானே? இரவு 9:18 மேடம். மின்சாரம் எல்லாம் தடை என்று நினைக்கிறதா? ஒலி அம்மா உங்களுடைய சரியான இணைப்புல இல்ல, உங்களோட குரல் சரியா வரவில்லை எனக்கு. சற்று திரும்பி நின்று பேசுங்க, ஒரு அடி நகர்ந்து நின்று பேசுங்க. சரியா?
3: இப்ப
0: கேக்குறது கூறுங்களே. இப்ப கேட்கின்றது மகளே, நான் பேசுவது கேட்கின்றது தானே? நல்லது. சரி, அப்ப என்ன பாடலை தர போறீங்க? முதலில் பாடலை கூறுங்கள், அதன் பின்பு பேசலாம். அந்த பாடல் வேணும் மகளுக்கு. குடகுமலை காட்டில் ஒரு பாட்டு கேட்கலாம். சரி, குடகு. சரி, இப்பொழுது பேசுங்க. என்ன செய்தி தரப்போறீங்க? என்ன செய்தி?
3: இன்னைக்கு நடிகர்கள் அவங்களோட
0: பிறந்தநாளுக்கு என்ன கேக் வச்சுக்கிறீங்களா? என்ன செய்வீங்களா? அவருடைய பிறந்தநாளுக்கு நீங்க கொண்டாடுகின்றீங்களா? சரி, கொரோனா வரையா கொண்டாட முடியாது. நீங்கள் அவருடைய ஃபேனா? நடிகர் திரையரங்கு நல்ல நல்ல நடிகர், கலைக்குறிச்சல் பிடிக்கும் அவருக்கு. உங்களோடு சேர்ந்து அப்பாவும் உங்களோட சேர்ந்து அப்பாவும் மகளுமாக பிறந்த நாள் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வோம். சரியா? அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நல்லது. அந்த நேரம் எங்களுடைய முந்தைய தமிழ் வானொலி உறவுகளும் பிறந்தநாள் வாழ்த்தை கூறுகின்றார்கள். நல்லது. எங்க உங்களோட ஐயா இருக்கிறாரு? அருகே இல்லது. உங்களோட மகன் பேசணுமா? எத்தனை வயது? அப்ப அவர் இந்த சிறுவர் பூங்கால 7 வரலாம். 7 மணிக்கு நாளைக்கெல்லாம் உங்களுடைய மாலை நேரம் 7 மணிக்கு சிறுவர் பூங்காண்டு போகிறது கேட்கணுங்களா? எல்லா குழந்தைகளும் வந்து பேசுவோம் காட்சி. அதுக்கு அவரை அனுப்புங்க, நாளைக்கு அவருக்கு அழைப்பை எடுத்து கொடுத்து அவரை பேச வைங்க. 7 மணி தானே மாலை? 7 மணிக்கு 1 மணி நேரம் 1.5 மணி. இப்பொழுது பேச கொடுங்கள். அவரு கொடுங்கள். என்ன பேர் அவருக்கு? கொடுங்கள். அவரிடம் பேசுவோம். வணக்கம் பேராண்டி. என்ன பேர் உங்களுக்கு? தாத்தாக்கு சொல்லுங்கள் உங்க பேரு. மதியரசனா? ஆறு தனியரசனா? தனியரசன், ஆறு தனியரசன், கெட்டிக்காரன். என்ன ஆண்டு? நான் நிலமா இருக்கேன் ஐயா. நீங்க நிலமா இருக்கின்றீர்களா? தனியர்தான் சந்தோஷமா இருக்கீங்களா? நல்ல மகிழ்ச்சியா இருக்கீங்களா? அற்புதமான மழலை தமிழ் சுத்தமா பேசுங்க. நல்ல பையன். இங்கே உங்களை போன்ற சின்ன பையன் நான் மகிழ்ச்சியாக சிறப்பாக குதூகலமாக இருக்கேன். ஏனென்றால் எனக்கு ஒரு புதிய பேராண்டு வந்து பேசுறாரு தானே. என்னுடைய பேரன் தனியரசன் பேசும்பொழுது எனக்கு கவலை, நல்ல சந்தோஷமா இருக்கின்றது. நாளைக்கு அப்படியா செல்ல குடிக்க தாத்தா கிடைக்கும். உங்களுடைய தாத்தா உங்களுக்கு எப்ப? என்னுடைய மகன் தானே உங்களுடைய அம்மா. அப்ப நீங்கள் எனக்கு பேரன் தானே? அப்பா எல்லாம் உங்களுடைய பிள்ளைகள். அப்ப பேரன் என்பதால் எனக்கு வந்து சந்தோஷம். சரியா? நீங்கள் என்ன பாட்டு கேட்கறீங்க விருப்பமாக? நீங்கள் வாயாடியா? இல்லதானே தனியரசன் வாயாடியில்ல. அச்சா பிள்ளை, நல்ல பிள்ளை, நல்ல பிள்ளை, செல்ல பிள்ளை. தனியரசன் என்ன ஆண்டு படிக்கிறீர்கள் ஐயா? தேர்ட் என்ன எனக்கு தெரியாது. தேர்டா? நான் படிக்கல தேர்ட். நான் தேர்டு
3: படிக்க.
0: ஓ, மூன்றாவது? ஓ, மூன்றாவது. நான் தேர்டு வந்ததே எனக்கு, நான் தேர்டு கருத்து நினைச்சுக்கிட்டேன். மூன்றாவது பெரிய வேப்பு தானே. நான் நாங்கள் எல்லாருக்கும் படிக்கல அந்த வாப்பு உங்களை மூன்றாவது வாப்பு இல்லையா வாயு அடி பெத்தமுள்ள பாடலை விரும்புற நீங்கள் மூன்றாவது ஆண்டு படிக்கிறீங்க நல்ல பையன் ஐயா நீங்க நீங்க படம் தரவீர்களா சித்திரம் கேட்டுக்காரன் அங்க சின்ன பிள்ளைல பாடுகாலையில பாட்டு படிக்கிறீங்களா என்னையும் பேச்சு போட்டியில பங்கு வைக்கிறீங்களா என்ன பேச்சு
3: போயிருக்கீங்களா
0: கேட்டிக்காரன் நான் பரிசு வாங்கியிருக்கிறேன் நீங்கள் பிரைஸ் வாங்கியிருக்கீங்க கேட்டிக்காரன் கேட்டிக்காரன் சரி என்ன பேச்சு பேசுறீங்களா அங்க வீரபாண்டியனை பற்றி நாளைக்கு காலை 7 மணிக்கு சிறுவர் பூங்கா இருக்கின்றது இந்த வானொலியிலே உங்களைப் போல சிறுவர்கள் எல்லாம் இந்த பாட்டு பாடுவார்கள் விடுதலை சொல்லுவார்கள் கணக்கு சொல்லுவார்கள் திருக்குறள் சொல்லுவார்கள் பேச்சு பேசுவார்கள் நீங்களும் நாளைக்கு வந்து எனக்கு இந்த வீரபாண்டியனை பற்றி பேசி காட்டணும் எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் கேட்டுட்டு இந்த பிள்ளைகள் எல்லாம் கட்டிக்கார பிள்ளைகள் இங்க அழகாக பேசுகிறார்கள் பாடுகிறார்கள் சிறப்பாக இருக்கிற புத்திசாலிகள் என்று சொல்லுகிறார்கள் அப்ப நீங்களும் அதிலே பங்கு பற்றினால் உங்களுக்கும் உங்கள் கட்டிக்காரன் தான் நாளைக்கு நான் என்னுடைய பேரனுடைய பேச்சை கேட்பதற்கு எதிர்பார்த்துக் கொண்டிருப்பேன் நான் மட்டுமில்லை ஏனைய சிறுவர்களும் ஏனைய பெரிய பெற்றோர்களும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் கட்டிக்காரன் தான் உங்களும் அம்மா அப்பா பேசும் அம்மாவும் அப்பாவும் என்னோட பேசுங்கள் வந்து என்னுடைய பேர குழந்தைகளை காணவில்லைன்னு நினைப்பது உண்டு இன்றைக்கு அது எனக்கு கிடைக்க வேண்டும் அந்த பாக்கியம் உங்களோட பேசுவதற்கு நன்றாக பேசுகிறீர்கள் தனியார் நன்று நன்று சரியா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டுட்டீங்களா நன்றி நன்றி சாப்பிட்டுட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கள் என்ன சாப்பிட்டீங்கள் சாதம் சாப்பிட்டீங்களா கட்டிக்காதான் உங்களுடைய முக்கியமான உணவு அம்மா செய்ததால உணவு அருமை அற்புதமாக நல்ல ரசனையும் ருசியாக இருக்கும் அம்மாவிட கையால அன்போடு தெரிஞ்ச சாப்பாட சாப்பிட வேண்டும் வடிகா சாப்பிட்டு கட்டிக்காரனா பெற வேண்டும் நாளைக்கு பேருந்த பேச்சு கேட்க இருக்க எல்லோருக்கும் அறிவித்தல் நாளைய தினம் 7 மணிக்கு தனி அரசு வந்து வீரமாண்டியனுடைய பேச்சு பேச இருக்கின்றார் நல்லா திருப்பி இருக்காத பேச்சு பார்த்து அம்மா இருக்கா பாக்கணும் தம்பி பேசுறாரு வந்து வட்டி அழகாக பேச்சு காட்டணும் சரியா சந்தோஷமா இருப்போம் உங்களுக்கு தாத்தாவோட பேசியது மகிழ்ச்சியா நன்றி பேரா எனக்கு வேறங்களோட பேச மகிழ்ச்சி அடி சாக்கிய மகிழ்ச்சி எனக்கு இரட்டிப்பான மகிழ்ச்சியா இருக்குங்க திரும்ப திரும்ப பேரன் பேசுவது நன்றி பேராண்டில் வாழ்த்து கொள்ளுங்களுக்கு ஆண்டவனுடைய அருள் எண்பதுங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு செல்லத்துக்கு சரியா நன்றி தான் நன்றி பேராண்டி நாளை நின்று அப்பா இல்லையா சரிகுமாரோட ஒரு ஆள் தானா சந்தோஷமாய் மகிழ்வாக சிறப்பாக இருங்கள் நாளைக்கு காலையில நீங்க நாளைக்கு மாலை நேர் நேரத்துக்கு அறிவீர்கள் தெரியும் 7 மணிக்கு தான் மாலை 7 மணிக்கு இப்ப சிறுவர் பூங்காண்டு ஆரம்பிக்கும் ஐயாவே அனுப்பி வந்த பேராண்டி சரியாம்மா நல்லதாம்மா மகிழ்ச்சி மகிழ்ச்சி அம்மா பேசியது மகிழ்ச்சியா இருக்கு நன்றி நன்றி நன்றி இது மண்ணில் தமிழ் வானொலி 24 மணி தமிழ் சேவையிலே கதம்பம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது கதம்பத்திலே நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமானபடி எங்களை பேசலாம் குறிப்பிட்ட நேரம் கொடுக்கப்படும் அந்த இடத்துல உங்களோட மனதில் இருக்கிறவரை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் விவரங்கள் தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு தெரிந்த விவரங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் இந்த வேளையில இது 3 தமிழ் வானொலி தினமும் நல்லதும் கதம்பத்திலே வந்து உங்களுக்கு தெரிந்த விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் தெரியாத விடயங்களை எங்கள் அவர்கள் வந்து கூறும்போது அவர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் பகிர்ந்து நீங்கள் அளவலாவி செல்லும்போது ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் நாங்கள் இணைந்து கொண்டு எங்களுடைய நாங்கள் பெற்றவற்றை அறிவை பெற்ற அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது அடுத்து உங்களுக்குள்ளே உள்ள திறமைகளை நீங்கள் வெளி கொண்டு வருவதற்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. சிலருக்கு பாட வல்லமை இருக்கும், பேச வல்லமை இருக்கும், சமையல் கலையை பற்றி கூறலாம், வீட்டை எப்படி அலங்கரித்து வைப்பது, பழைய பொருட்களை எப்படி நல்ல பாவனைக்கு எடுத்துக்கொள்வது, சில சில வெற்றி நீங்கள் வீசி விடுகிற பொருட்களை உபயோகக்கூடிய வகையும் இருக்கின்றது. அப்படியான புத்திசாலித்தனம் உள்ளவர்கள் நீங்கள் அதை இப்படி செய்வோம், இந்த பேப்பரை அப்படி செய்வோம், அந்த ஓலையில இது செய்வோம், இதெல்லாம் வந்து கூறலாம். நீங்கள் சமையல் குறிப்புகள் வந்து கூறிக்கொள்ளலாம். அப்படியான சந்தர்ப்பங்களை உங்களுக்கு கவிதைகள் கூறலாம், கவிதைகள் செய்து வைத்திருப்பவர்கள் கவிதைகள் பாடலாம், வந்து பாட வல்லமை உள்ளவர்கள் வந்து பாடி காட்டலாம், செய்திகளை தரலாம் எங்களுக்கு, அதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கும் நேரம். இந்த இது இப்பொழுது ஆறு உறவுகள் வந்து கலந்து விட்டார்கள். கதம்பத்திலே கதம்பத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பொழுது வளமை போல் நான் முதலாவது அவருக்கு பாடல் கொடுப்பது, அதுக்குத்தான் பல போட்டியும் இடுகிறார்கள் எனக்கு தெரிகிறது. இந்த லெனின் எப்படி சீக்கிரட்டா வாராருன்னு எல்லோருக்கும் ஆச்சு, அம்மாவும் கேட்டாங்க நீங்க எப்படி லெனின் முதலாவதா வந்துடுறாரு உங்க இடத்துல என்று. அவருக்கு தான் அந்த சூக்குவின் தெரியும், நீங்கள் அவரோட பேரும்போது அவர் நான் கேட்கிறேன் நடத்த முடியும், அவர் வரும்போது அப்படியப்பா வருகிறா இப்படி என்று சைட் எடுத்து ஓடி வந்துடுவார் எப்படியாவது. அந்த நேரத்தை அவர் சரியாக சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உருவாக்குறேன். நல்லது. அந்த ரோலை அவர் கேட்டிருந்தார் ஒரு பாடல், அந்த பாடல் ஒரு தடவை அவரோடு சேர்ந்து நாங்களும் கேட்டு விடுவோமா, முதலில் வந்து கேட்ட பாடல் இப்பொழுதும் கொடுப்பது என்று இது சந்தர்ப்பம் சரியா இருக்கிறபடியால் இப்பொழுது அந்த பாடலை கொடுப்போம். ஒரு நாள் இரவு பகல் போல் நிலவு என்ற பாடல், அந்த பாடலை கேட்போமா?

0: காவிய தலைவியிலிருந்து ஒரு பாடல் கேட்டோம். அற்புதமான ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் வந்து வெற்றி விழா கொண்டாடிய படம் என்று அருகே கிடந்தது என்பவர்களே, இது ஒரு சமூகவியல் கருத்து, குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு நல்ல திரைப்படம். நல்ல பல கருத்துக்களை, வாழ்வியல் தத்துவங்களை எடுத்து நாங்கள் எல்லாம் அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள் பலதை அந்த தந்திருந்த அந்த திரைப்படம். அந்த பாடலை இந்த லெனின் அவருக்காக கேட்டோம். எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியம் இருக்கின்றது, மீரா அவனுடைய மகனுக்கும் இருக்கிறது, லெனின் எப்படி முதலில் வருகின்றார், எந்த நிகழ்வுனால் முதல் ஓடுகிறது கடித்தனம் இருக்கு. அவர் அந்த நேரத்தை பார்த்து சரியான நேரம் பார்த்து வரும் அழைப்பு. காலையில ஆறு பேர் ஒரே நேரத்தில் அழைத்துக் கொண்டிருந்தவர்கள். அவருடைய அழைப்பு முதலில் கிடைச்சிருக்கின்றது எங்களுக்கு. நான் வந்து ஆரம்பித்தவுடன் முதல் ஒரு ஆரம்ப இசை போகும், அதன் பின்பு நான் என்னுடைய வணக்கங்களை கூற வேண்டும் உங்களுக்கு, நலங்களை கூறி செய்தியை கூறி பாடலை பாருங்கள் என்று சொன்னவுடன் நீங்கள் வரலாம். அந்த நேரம் பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும். இங்கு இன்று வந்த முதல் முதலாக வர வேண்டியவர் பரபக்கோட்டையார். அவர் ஆரம்பத்திலே, நான் ஆரம்பிக்க முன்பு அவர் திரவேதியில் அழைப்புக்கு வந்துவிட்டார். அழைத்துக் கொண்டே இருக்கின்ற அப்போ அவர் தான் முதல் அழைத்தவர். அதனே தேவா, ரவி, லெனின் என்று அழைத்துக் கொண்டே இருக்கின்றீர்கள். அப்ப யார் விடவு உண்டார்களோ அந்த நேரம் அடுத்த அழைப்பு இங்கே வந்துவிடும். இதுதான் இந்த ரகசியம். அழைக்கின்ற நேரத்தில் தான் இருக்கின்றது. அடுத்தது அவர் முதலாக வந்து இந்த பாடலையும் கேட்டுவிட்டார். நீங்கள் அடுத்ததாக வந்திருக்கின்றீர்கள். இரண்டாவது வந்து நாளைக்கு முதலாவது வரலாம் தானே. தேவாவும் அழைத்துக் கொண்டிருந்தவர். தேவா அழைத்துக் கொண்டிருக்க மற்ற அழைப்புகளும் வந்தது. நீங்கள் சத்து விடுபட்டீங்கன்னா மற்ற அழைப்பு ஓடி வந்து ஓட்ட போட்டீங்க, ஓடிக்கொண்டு போகணும், சரியா ஓட வேண்டும். ஒரு நீண்டா என்ன செய்யுது, இரண்டாவதா வாரம் மீன் ஓடி விடுவேன். அதே போன்று அது ஆரம்பம் ஆயத்தம் ஓடு வந்தவுடன் ஓட வேண்டும். அந்த நேரம் தான் உங்களுக்கு அழைப்பு கிடைக்கும். அதே மாதிரி நேர் நேர்ந்து காலையில கோயத்திலிருந்து பம்பாயில இருந்து தமிழ்நாட்டில இருந்து அழைப்பின மஜித் ஐயாவும் தமிழ்நாட்டை சேர்ந்த உங்க நீங்களும் இரவாஞ்சலி சாகுல்ராமி இது கோயத்தில் ஜோஜ் கோயத்தில் இருந்து அழைப்பார்கள். அந்த அழைப்பு இணைப்பு வருவதை பொறுத்து தான் எப்படியும் நீங்கள் வந்து விடுவீர்கள், காற்றை கலந்து விடுவீர்கள், உங்களை விடயத்தை கூறி விடுவீர்கள் கூறும்பொழுது. இப்பொழுது ஆரம்பம் தான் அப்படி. இப்ப ஆறு அழைப்பு வந்து ஏழாவது அழைப்புக்கு நானே பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். அடுத்தவர்கள் வர வேண்டும். என்ன செய்திகள், இன்று பிறந்த நாள் எல்லாம் பெரிய பெரிய பிரமுகர்களுடைய பிறந்த நாள் வந்திருந்தது. அதோடு என்ன, இன்று இன்றைய நாள் அக்டோபர் முதலாம் தேதி, பத்தாம் மாதம் முதலாம் தேதி என்ன நடந்தால், 1864 ஆண்டு இன்றைய முதலாம் தேதி அக்டோபர் மாதத்திலே இந்தியாவின் கல்கத்தா பகுதியில் உருவான மோசமான புயற் காற்றால் 70,000 பேர் மடிய நேரிட்டது என்ற செய்தியை படிக்கின்றேன். இன்றைய நாள் 1864 ஆண்டு முதலாம் திகதி, பத்தாம் மாதம், இந்தியாவின் கல்கத்தா பகுதியிலே உருவாகி வந்த பெரிய மோசமான ஒரு புயல் காற்றால் 70,000 பேர் மடிய நேரிட்டது என்று கூறுகின்றார்கள். வீடுகள் கட்டிடங்கள் அனைத்தும் தரைமட்டமாக்கப்பட்டு நிலவில் கல்கத்தா நகரமே சுடுகாடாக காட்சியளித்த நாள் இன்று என்று கூறும் வகையிலே அன்பு உறவு வருகின்றார், அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம். கும்புகார் சங்கரன் ஐயா, நலமாக இருக்கின்றீர்களா ஐயா? தடைபட்டுவிட்டது உங்களுடைய அந்த அழைப்பு. என்ன நடந்தது?
1: தாங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
0: நான் இணைப்பிலே இருக்கின்றேன். நாங்கள் நலம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நவீனுடைய அம்மாவினுடைய சுதீனம் எப்படி இருக்கின்றது? உடனே
1: நலமாக இருக்கின்றார்கள்.
0: நல்லது, நல்ல செய்தி. நீங்கள் வரவில்லை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாட்கள் வரவில்லை வந்த போது நானும் மகளும் பேசிக்கொண்டு என்ன நடந்ததோ தெரியல. அப்ப மகள் சொன்ன பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணிய ஐயா அவனுடைய இழப்பினால் அந்த தீவிரத்திலே இருப்பார்கள் சில சமயம் என்று கூறினார். வேற காரணத்தை கூற நீங்களெல்லாம் நலமாக இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கை தான் எங்களுக்கு இருக்கின்றது. உங்களுக்கு அழைப்பு வருகின்றதா? வேறு அழைப்பு வருகின்றதா ஐயா? சங்கரனையா? உங்களுக்கு வேறு அழைப்பு வருகின்றது போல் தெரிகின்றது. துண்டிக்கப்பட்டுவிட்டது உங்களோட இணைப்பு. வாருங்கள், மீண்டும் மீண்டும் வாருங்கள். காற்றலை இது மண்ணில் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ்ச்சேவையில் இணைந்திருக்கின்றோம். 647-7-4-6-4-1-5 என்ற இலக்கத்துக்கு வர வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு நேரம் 9:40 எட்டிப்பிடிக்கப் போகின்றீர்கள். அதே போல் ஈழத் திருநாட்டிலும் எங்களுக்கு 12 மணி ஆகிவிட்டது. 12:08 காட்டுகின்றது. நல்ல வெயில் அடிக்கின்றது. ஆனால் அந்த வெயில் வந்து அவ்வளவு உஷ்ணமாக எங்களுக்கு தென்படாது என்று. வணக்கம், வங்கி அவருடைய அழைப்பை காணவில்லை. அவர் வரும் வரையும் நான் ஒரு பாடலை தெரிவித்தேன். பழங்களை பற்றி வந்து விட்டார். வணக்கம் ஐயா, என்ன நடந்தது? தொடர்பெல்லாம் துண்டிக்கப்பட்டிருந்திருக்கலாம். இப்பொழுது சரியாக இருக்கிறதா நீங்கள்? சரி, உங்களுடைய ஆன்மீகம் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்று எல்லோரும் கேட்டார்கள். உங்களுடைய ஆன்மீகத்தை எதிர்பார்த்து
1: சொல்லுறையும்
0: எனக்கு உள்ளமில்லை நல்ல உள்ளமில்லை அப்படிதானே கொண்டோர்க்கு முருகன் முத்துவில அந்த பாடல். அந்த பாடல் உங்களுக்கு கலம்பே கிடைக்கும். கலம்பத்திலே வந்து ஆன்மீகம் எதை பற்றி எடுப்போம்?
1: கொஞ்சம் கேரளத்திலிருந்து வந்தார். கேரளம் அதாவது கொங்கு நாடு, கொங்கு நாட்டிலிருந்து வந்ததால் கொங்கலர் என்று அழைக்கப்படுகிறார்.
0: கொங்கனர் நல்லது.
1: இவர் வந்து போக சந்திக்கிறதுக்காக இவர் வந்து கொங்கு நாட்டில் கேரளாவிலிருந்து திருவாதிரைக்கு நடந்து வந்திருக்கார். போக சந்திக்கிறதுக்கு வந்து போகரை சந்திச்சு சந்திக்க வரும்போது எங்கிருந்து வருகிறது போகர் கேட்கிறார். அப்போ சொல்கிறார், நான் வந்து கொங்கண நாட்டிலிருந்து வருகிறேன் என்று. என்னமே உள்ள இனிமே கொங்கணம் என்று நான் அழைக்கின்றேன் என்று போகர் கூறுகிறார்.
0: அவர்தான் கொங்கணம் என்ற பெயரை வைத்து வைத்திருக்கின்றார்.
1: அதனால் கொங்கணர் என்று
0: பெயர்
1: அழைக்கப்படலாட்டு
0: அழைக்கப்படுற.
1: ஆமா, அவர் வந்து அவர் சில அறிவுரைகள் எல்லாம் கூறி ஒரு மனித நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல போய் தவம் கடுமையாக தவம் புரிந்து பல சுத்து வேலைகளை செய்தியை கற்றுக்கொள் என்று அவருக்கு அறிவுரை கூறி அனுப்பிவிட்டார். அவர் உயரமான ஒரு மலையில் சென்று பல மூலிகை இந்த குளிகைன்னு சொல்றது அவருடைய சித்தர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய குளிகை மந்திரத்தினால பல சித்தர்களை தரிசனம் செய்து அந்த மலையின் மீது அங்கிருந்து தன்னுடைய தவத்தை தவ வலிமையினால் பல செயல்பாடுகளை
0: செய்கிறார்.
1: அதனால என்ன பண்றாரு, ஒரு அது வந்து செம்பை பொண்ணாக்கிற ஒரு குளிகையை கண்டுபிடிச்சார்.
0: ஓ, இவரும் அதை செம்பை பொண்ணு உடையத்துல வந்து
1: விட்டார். அதை இருந்து போய் திருமிசை ஆழ்வார்கிட்ட போய் போட்டி போடுறார். அவர் ஒரு சித்தர். அவர்கிட்ட போய் அவருக்கு வந்து ஒரு காணி வந்து நான் ஒரு கூலி ஆக்கி
0: காட்டுறேன்
1: இருந்தா புரிய அப்படின்னு போய் கேட்கிறாரு. அவர்கிட்ட போய் அவருக்கு ஞானி அவர் என்ன தன்னுடைய கை விரலை நீட்டி உடலை தேய்க்கிறார். உடலில் இருந்து அழுக்கு துணிகள் வைக்கிறது. அந்த அந்த அழுக்கு துணியை எடுத்து நீட்டும் போது அது வந்து தங்கமாக மாறி இருக்கின்றது. உடம்பில் இருந்து திறக்கிய அழுக்குகள் தங்கமாக மாறியது. உடல் கண்டு குண்டலர் வந்து வியந்தார். மன்னிப்பு கேட்டு அவருடன் சரணடைந்தார். சுந்தர துணிச்சை ஆழ்வார், நீ இடும்போது ஒரு தற்கொலை நீ கொள்ளாதே. சிறு சிறு சித்து விளையாட்டுகளை செய்து கொண்டு
0: ஆமாம் தமிழ்நாடு
1: ஆமா தட்டு நீக்கு செய்யாது அப்படின்னு கூறி அவர்
0: அனுப்பிடுறார்.
1: காட்டில போய் கரிந்தவா புரிந்து பல சுட்டிகளை தெரிந்துகள் என்று அனுப்பிவிடுகிறார்.
0: திருமலை ஆழ்வார் கூறுகிறார்,
1: கூறி அனுப்பிவிடுகிறார். இந்த குங்கனர் வந்து அதை வந்து ரொம்ப சரம் சரம் தாழ்த்தி ரொம்ப பணிந்து யாசகம் வாங்கி விட்டு அங்கே தவம் செய்து
0: கொண்டிருக்கின்றார்.
1: தவம் செய்து கொண்டிருக்கின்ற மரத்தின் மேலே ஒரு சொக்கு ஒன்று
0: இருக்கின்றது.
1: அந்த சொக்கானது அவரது எச்சம் இருக்கிறது, எச்சம் விட்டு இருக்கிறது. உடனே இந்த கொங்கலர் என்ன செய்கிறார், உடனே மேலை நோக்கி நிமிர்ந்து அந்த கொக்கை கண்ணால் பார்க்கிறார். பார்த்தவுடன் இந்த கொக்கு இருந்து சாம்பல் ஆகிவிடுகிறது.
0: அதை இன்னொரு இடத்துல இவர் பிரயோகிக்கும் பொழுதுதான் இவர் பேரங்களுக்கும் தெரியும். இந்த கொக்கண்டு நினைத்தனையோ கொங்கணமா
1: அந்த கொக்கு எரிந்து போனவனே இவருக்கு இருமாப்பு, அதாவது ஆமா இவர் அப்படியே நடந்து போய் அடுத்த திருவாரூர் வீட்டுக்கு போறார்.
0: திருவாரூர் யாசகம் பருவதற்கு போறார்.
1: திருவள்ளூர் வீட்டுல போய் யாசகம் கேட்கிறாரு. அங்க வந்து திருவள்ளூர் மறைவு வாசி அம்மா என்ன செய்கிறாங்கன்னாக்கா, தனது கனவுக்கு அமுது படைத்துக்
0: கொண்டிருக்கிறார்.
1: அந்த செயலை முடித்து விட்டு இவருக்கு அன்னமிகள் வருகிறார். அப்பொழுது இவ்வளவு நேரம் நீங்க காக்க வைத்திருக்கீர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மையால முறைத்து பார்க்கிறார்.
0: அந்த கோப்பியை பார்த்தது போல பாக்குறார். அப்பதான் இந்த வாக்கியம்
1: அந்த அம்மையார் கூறுகிறார்கள், கொக்கென்று நினைத்தாயா கொண்டடா அப்படின்னு சொன்னாலும் இந்த குண்டனருக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக போயிட்டு.
0: நான் அங்கே
1: நமது காட்டிலே நடந்த விஷயம் இங்கே வீடு தாண்டாத ஒரு படி தாண்டாத தப்பினியை கூறுகிறார்கள் என்று அவருக்கு ஒரே ஆச்சரியமாக போய்விட்டது. அவரிடம் அவரை மன்னிப்பு கேட்டுக்கொண்டு நடந்து வருகிறார்.
0: அவரோட வேலையாதான் கொஞ்சம் அறுவை வைத்தாண்டு அவரு அதே பிரச்சனை பண்ணிட்டு தலை குனிஞ்சு போறதுதான் எனக்கு
1: தெரியல. அவருக்கு எல்லாம்
0: ஐயா இணைப்பு தெரிவிக்கப்படுது உங்களுக்கு என்ன தெரியவில்லை. அப்புறம் அங்கிருந்து
1: அந்த வாசிக அம்மாவிடம்
0: பணிந்து
1: வேறு ஒரு மனிதரை நோக்கி வேறு ஒரு இடத்திற்கு நடந்து
0: செல்கிறேன்.
1: வாசகி வீட்டில்
0: சொல்லுங்களா இல்லையா,
1: வாசகி வீட்டிலிருந்து கிளம்பி வேறு ஒரு மனிதரை வந்து பழிப்போக்கில் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். ஒரு மனிதர் வருகிறார்.
0: தடை குறிப்பிடுவதற்கு எண்ணிக்கையும் அங்கே அவர் கொக்கை போன்று இவருக்கு கடும் கோபம் வர கொங்கனருக்கு திருப்பி வாசியை பார்த்த போது அவர் கேட்ட கேள்வியே இவருக்கு பயம் வந்து விட்டது. என்னால் அவள் ஒரு கற்பு சிறந்தவர், இவருடைய கோபம் தவமலையே அங்கே பலிக்கவில்லை. அங்கே பலிக்கவில்லை என்னையா, அதன் பின்பு அவர் நீ சிறந்த பத்தினி அவர் கூறுகின்றார், முதலில் என் கணவருக்கு நான் பணி செய்ய வேண்டும், அதன் பின்புதானே உங்களுக்கு அமுது படைக்க முடியும். நீங்க தவமுனிவர், உங்களை நான் வணங்குகிறேன், ஆனால் என் கணவருடைய பணிதான் குலப்பெண்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான கட்டம். இப்பொழுது அப்படி இல்லையே, அவர்கள் தன் கணவனுக்கு அன்போடு உபசரித்து என் தாய்க்கு பின் தாரமாக வந்தவர் அல்லவா, தாய் போன்று கவனித்து அந்த கடமையை செய்யும் போது யார் வந்தாலும் குலப்பெண் மணிகள் அதை பின்பற்றுவார்கள். அவர் ஆனா வாசுகி திங்கோடையோ அல்லது ஆணவத்தோடையோ கூடவில்லை, அன்பாகத்தான் கூறினார். கொக்கொண்டு நீங்கள் பார்த்தவுடன் நான் எரிந்து போவதற்கு நான் அப்படி சாதாரணமாக அவர் உணர்ந்து கொண்டார். அதேபோல நீங்கள் நல்லது அதன் பின்பு அவர்படி நடந்து போறார். அப்படியே போறார், போடும் கூறுங்கள்.
1: இதனால்தான் ஒழுக்கமே யாபத்திலும் உயர்ந்தது என்று விளக்கு அமளிக்கும் வகையில குற்கள் நினைத்தாலே பொங்கலா என்று மூலம் இருக்கிறதெல்லாம் இப்போது கிராமங்களிலே இந்த பழமொழி ஒழித்துக்
0: கொண்டிருக்கின்றது. அது சிறப்பான
1: யாவத்திலும் ஆமாங்கய்யா, ஒழுக்கமே யாவத்திலும் உயர்ந்தது என்று விளக்கம் அளிக்கின்ற வகையிலே கொற்கென்று நினைத்தாலே பொங்கலா என்ற பழமொழி இப்போது கிராமங்களில் எல்லாம் கிளவு எதிர்வித்துக் கொண்டிருக்கின்றது.
0: ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்.
1: ஆமா,
0: உயிரை விட மேலானது ஒழுக்கம் என்பதற்கு அற்புதமான ஒரு கருத்து, அற்புதமான சந்தர்ப்பம் சூழ்நிலை, அது விரும்பும் இல்லாது வேணும் என்பது, அதை நாங்களும் கடைபிடிக்கணும். இது அவருக்கு திருமணிசி திரும்ப அவர் போய் திருமணிசி ஆழ்வாரை சந்தித்தாரா?
1: இல்லை, மறுபடியும் திருவள்ளூர் வீட்டில இருந்து அடுத்த ஒரு வழிபூர்வம் சென்று கொண்டிருக்கும் போது அங்கே தர்ம வியாபன் என்ற ஒரு மனிதரை சந்திக்கிறார்.
0: தர்ம வியாபன்,
1: ஆமா, அவர் எப்படினாக்கா தன்னுடைய தாய் தந்தையரை கண் போல பாதுகாத்து வருகிறார்.
0: தர்ம
1: தாய் தந்தையரை தர்மம் வந்து கண்கூல பாதுகாத்து அவருக்கு உபோசரித்து பணிவிடை செய்து வருகிறார். இவரை அவர் சந்திக்கும் பொழுது இந்த கொங்கரால் அப்போது குங்கரரை பார்த்து கேட்கிறார், வாசிக அம்மா நலமாக இருக்கின்றார்களா
0: என்று. அந்த தர்ம வியாசர்
1: கேட்கிறார். அப்பொழுது குங்கலருக்கு அப்பொழுதுதான் இந்த ஒரு தண்ணீரை மறந்து என்னதான் நம்ம மாசிகைய திருவள்ளுவர் வீட்டுக்கு போயிட்டு வந்த இவருக்கு எப்படி தெரியும், இவரும் நம்மளை விட நெக்கி தலை குனிந்து சொல்கிறார் ஐயா.
0: தன்னைத்தானே உணராமல் தான் மட்டும்தான் என்று தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று சில பேர் பேசிக் கொள்வது
1: என்ற அகந்தையினால் திருமூலரை சந்திக்கிறார்.
0: திருமூலரை
1: திருமூலரை சந்தித்து சில உபதேசங்களை பெறுகிறார். அவரிடம் எல்லாமே புழுவிட்டு கூறுபாயும் வித்தையை கற்றுக்கொள்கிறார். திருமூலரிடம் திருமூலர் கூறுகிறார், இந்த புழுவிட்டு கூறுபாயும் வித்தையினால் பல அசௌகரியங்களை அடைய நேரிடும், இதை கைவிடு, ஆன்ம மார்க்கத்திலே என்று கூறி சென்று விடுகிறார். இந்த பேரு அந்த பெண்கள் அது ஒரு காட்டு வழியே நடந்து போயிட்டு
0: இருக்க
1: அங்கே வந்து ஒரு மலைவாயின மக்கள் கூட அழிந்து
0: கொண்டிருக்கின்றார்.
1: பளிங்கர் என மக்கள் அழிவு
0: பளிங்கர் ஐயா கலிங்கர் ஐயா
1: கூட்டத்தை இலக்கிய சென்று பார்க்கும் பொழுது காலையில் திருமணமான மணமகன் இறந்து இழைக்கிறான். மணமகன் சுற்றாசூரன் அம்மாவெல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்தவுடன் பெண்களுக்கு ஒரு ஆசை, தான் கூறிவிட்டு கூடிய மந்திரத்தினால் இந்த இளைஞரை உயிர்ப்பித்து குடும்பத்தை சந்தோஷப்படுத்தலாம் என்று நினைத்து அவர் தன்னுடைய உடம்பை ஒரு இடத்திலே கிடைத்து விட்டு தனது உடம்பை கிடைத்து விட்டு அவருடைய இழந்த உடம்பிலே புகுந்து கொள்கிறார்.
0: கூடு விட்டு இந்த கூட்டுக்கு தன்னுடைய கூட்டை வைத்து விட்டு இந்த இளைஞருடைய கூட்டுக்கு வந்துவிட்டார்.
1: இதை இவரு திடீர் என்று இறந்து போன கணவன் இறந்தவுடன் பெண்கள் பெண்ணும் பக்க உறவினர்களும் இன்னும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். உடனே இந்த இதை வந்து அந்த இதுல காட்டுவாசிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு சில அதிலே சில அறிவுரை இருக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர் வந்து ஒரு நியாயியாக தான் இருக்க வேண்டும், கூடு விட்டு குடும்பத்தாய் விட்டு தெரிஞ்ச நியாயியாக இருக்க வேண்டும், சுந்தராக இருக்க வேண்டும். எனவே நாம் அவர் இந்திய ஒரு கூட்டிலே தன்னுடைய உடம்பில் எங்கே கிடத்திருக்கிறார் என்று தேடிப் போகிறார்கள். ஆமா, அவங்க தேடி செல்லும் வழியில் ஒரு குகையினுள்ளே மறைத்து வைத்திருக்கிறார் பெண்களை தன் உடலை. அந்த உடலை போட்டு எரித்து விடுகின்றனர்.
0: தகனம் செய்யப்பட்டார்கள், தகனம் செய்கிறார்கள்,
1: தகனம் செய்து
0: விடுகின்றனர்.
1: செய்தவுடன் உடல் உடைகளால் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை. அங்கிருந்து தன்னுடைய உடல்கள் போய் ஆகிவிட்டது என்று ரொம்ப வேதனை அடைந்து என் மலைகள் எல்லாம் சுற்றி திரிகிறார். இந்த உடம்புகள் அவருடைய, அதாவது பலிஞ்சர் இனத்தினுடைய மலைவாய் மரத்தின் மணமகன் உடல்நிலையை புகுந்து அவரெங்கும்
0: திரிகிறார்.
1: இதை அறிந்த குரு, அவருடைய குரு இருக்கிற போகராம் பிரிவாக தன்னுடைய கட்டளை பின்பற்றாமல் தானே இப்போது அலுவலிகிறாய் என்று அவர்களுக்கு சில அறிவுரைகளை கூறி அங்கிருந்து திருவேங்கட மலையில் சென்று தவம் செய்து அனுப்பி வைக்கிறார்.
0: அந்த இளைஞர்கள் உடம்போடுதான் இருப்போம் செல்கின்றார்.
1: ஆமா, அந்த இளைஞருடைய உடம்போடுதான்
0: அழைகிறான். மலைய மக்களுக்கு அதை புரிஞ்சு பாருங்க, கலைஞரின மக்களுக்கு புரிந்து விட்டது. ஞானியும் ஏமாற்றி இருக்கிறார். எங்களுடைய இளைஞன் அல்ல என்று அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள்.
1: புறக்கணிக்கல, அந்த பெரியவர்களால் அவருடைய குழந்தை உடலை இடித்தவுடன் தன்னுடைய இவரை வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தார்கள் அந்த மலைவாழ் மக்கள். அதனால உடல் இருக்கப்பட்ட உண்மை தெரிந்தவுடன் அங்கிருந்து பித்து பிடித்தவர்கள் காலெல்லாம் அழைந்து
0: திரிகிறார்.
1: அவசூலுக்கு அவப்பெயர் ஏற்பட்டு விட்டது என்று, அதாவது குருவினுடைய கட்டளையை மீறியதால் கூறிவிட்டு கூட்டை வித்தை கொண்டு கொள்ள வேண்டாம், தீமையை முடியும் என்று கூறியும் நாம் கேட்காமல் என்னுடைய நிலைமைக்கு ஆளாகிவிட்டோமே என்று வருத்தப்பட்டார். வருத்தப்பட்டு காடுபடை எல்லாம் அலைந்து அரசன் வளர்ந்திரன் அரசனை சந்திக்கிறார்.
0: வளர்ந்திரன்
1: வளர்ந்திரன் உங்களது அரசனை, அதாவது ஒரு சித்தரசன் இந்த மலைகள் எல்லாம் சுற்றி திரியும் போது அவரை சந்தித்து அவருடைய வேண்டுகோளுக்கிழங்க பல பல பாக்களை எழுதுகிறார். அது புரியுது, பல பாக்களை எழுதுகிறார். இதனால்தான் பல பாடல்கள் அவருடைய பாடல்கள் வரலாற்றில் இறந்திருந்ததற்கு அவருடைய சிற்றரசன் ஒரு காரணமாக இருந்திருக்கிறது.
0: அவர் பாடல்களை அரங்கேற்றியிருக்கின்றார்.
1: திருப்பதிக்கு செல்றோம், திருப்பதி திருவேங்கடமலை திருப்பதியில் சென்று திருவேங்கடனுடன், அதாவது திருப்பதியில் இருக்கின்ற
0: திருவேங்கடனுடன்
1: தானும் ஐக்கியமாகிவிடுகிறான். அதன் அருகிலே இன்றும் அதனுடைய சமாதி இருக்கிறது என்று
0: கூறப்படுகிறது.
1: அணியின் பாதத்திலே அவருடைய பாதத்திலே இன்னும் சித்தர் பூங்கனுடைய சமாதி இருப்பதாக கூறப்படுகிறது.
0: திருவேங்கடவர்மன் பாதங்களிலே அந்த சித்தர் இருக்கு. நல்லபடியும் அவர் தன்னை நினைத்து இது வந்து நல்லொரு பாடம் உங்கள் மத்தியில் இன்றும் அப்படி இருக்கின்றார்கள். அதனால்தானே கூறுவார்கள், நிறை குடம் தளம்பாது குறை குடம் தளம்பும்.
1: அவருடைய பக்தி மார்க்கத்திலிருந்து மதித்து பிறகு வழித்து பிறகு பல வழிகளிலே அலைந்து இறுதியில் பக்தி பக்தி மோட்சத்தை அடைந்து வருகிறார் அந்த குந்தரசித்தர்.
0: அது
1: என்னவென்றால் பெரிய
0: அவரோட உள்ளத்திலே அந்த ஆசை, இதுதானே ஆசைதான் துன்பத்துக்கு காரணம் என்று அவருக்கு அந்த ஆசை கற்க வேண்டும், அதை நான் பிரயோகிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் அந்த ஆசைகள் இருந்து கொண்டு வந்ததால் உறுதியிலே மானிடத்துக்குள்ள திரும்பவும் அவர் இந்த யோகியாக காட்டிக்கொள்ள முடியாத உருவத்தை பெற்று மனம் வருந்தி வருந்தி வருந்தி திருப்பதிக்கு சென்று அங்குதான் அவருக்கு அந்த ஆசை அறந்தது. அதோடு அவர் முக்தியிலே பெற்றுவிட்டார். நல்லபடியாக கொங்கணர் சித்தரை பற்றி நாங்கள் அறிந்த வேளையிலே அநேகமான சித்தர்களை சந்தித்தது.
1: நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் ஐயா,
0: நாங்கள் ஐயா கற்றது கைமண் அளவு. இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் வேளை எனக்கு அந்த ஞாபகங்கள் வருகின்றது. நாங்கள்
1: ரொம்ப
0: அடக்கத்தோடு
1: ரொம்ப சிறப்பியா, ரொம்ப சிறப்பியா.
0: இப்படி இருவரும் நாங்கள் கலந்துரையாடும் போது எனக்கு தெரிந்ததை உங்களுக்கு கூறும், உங்களிடமிருந்து நான் பல விடயங்களை பெற்றேன். கொங்கணம் முதல் சித்தர், அதன் பின்பு அவர் திருமலை ஆழ்வாரை சந்தித்த வரலாறு, அங்கே வாசுகி அன்னையாரை சந்தித்த இடத்திலே உலகத்துக்கு பெரிய ஒரு உண்மையை எடுத்து காட்டியிருக்கிறார். எங்களோட தமிழ் பண்பாட்டிலே மூலமான ஒழுக்கம் உயிர்மை ஊம்பப்படும் என்பதை காட்டி, அதன் பின்பு அவர் திருமல வியாச திருவிழாளரை சந்தித்தது, அதன் ஆழ்வாரை ஆழ்வாரை சந்தித்தது, அதன் பின்பு திருமூலர் பெரியவரை சந்தித்து அவர்களுக்கு கூறுவார், நீ கூடுவிட்டு கூறுமா என்று ஆபத்தை சந்திப்பா என்று அவருக்கு அது இல்லை, அந்த ஆசை அவருக்கு விடவில்லை. அதனால்தான் பழங்கத்துக்குள்ளே சென்று அந்த விலங்கின் காலமாயினு தன்னுடைய உடலை ஒழித்து வைத்து விட்டு அவருடைய உள்ளத்துக்குள்ளே பின்னர், ஆனால் யோகியாக மற்ற தெரியாத ஒரு விலங்கின மானுடனாக மீண்டும் இவர் வந்து அவருக்கு உள்ளத்துக்குள்ளே விருந்துவிட்டு இவர் தன்னுடைய உடலை தகனம் செய்து விட்டார்கள். மறுபடியும் எனக்கு அந்த தகனம் அந்த உடம்பு கிடைக்காது என்று அல்லலுட்டு அதன் பின்னர் இவர்கள் ஆசைகளை அறுக்கின்றார். அறுத்துக்கொண்டு வளர்ந்திருந்த இந்த அரசனுடைய கோரிக்கையின்படி ஒரு அருட்பாக்களை பாடியிருக்கின்றார். அவனால் தான் அவர் வந்து அவர் அருள் நிலைக்கு வந்து விட்டார் என்று மற்றவர்கள் உணரக்கூடியவர்கள் வந்து இறுதியாக திருப்பதியிலே சென்று திருமணவருடைய காலடி பாதத்திலே இவரும் சமாதியாகி அந்த மூச்சவியை பெற்றார் என்று அழகாக அற்புதமாக எடுத்துக்கூறி, இதுக்குள்ளே இருந்து வாழ்வியல் தத்துவங்கள் பலவை நாங்கள் பெற்றிருக்கின்றோம், பலவற்றை பெற்றிருக்கின்றோம். கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகள் அத்தனை பேரும் இதையும் உணர்வாக இதை தெரிந்தவர்கள் இருப்பார்கள். நாங்கள் கூறும் பொழுது அவர்களும் அதை கலந்து தங்களுக்கு தெரிந்ததை பகிர்ந்து தான் கற்றது கைமண் அளவு உலகளவு. இந்த கதம்பத்திலே உங்களுக்கு தெரிந்ததை எங்களுக்கு கூறுகின்றது, நாங்களும் அறிந்ததை உங்களோடு பகிர்ந்து கொண்டோம். அது நீங்கள் கலந்து பகிர்ந்து அறிவு ஒருவருக்கு ஒரு அறிவை பெற்றுக் கொண்டோம், பகுத்தறிவுகளை பெற்றுக் கொண்டோம், பிராண இதிகாச வரலாறுகளை பெற்றுக்கோம். சித்தர்கள் அது இதிலிருந்து ஒன்று தெரிகிறது, சித்தர்கள் முற்றும் திறந்தவர்கள், அவர்களால் சித்து புரிய முடியும். ஏனென்றால் தலைமை சித்தர் எல்லாவற்றுக்கும் சிவன் தான் என்று நீங்கள் முன்பு கூறினீர்கள். அப்ப சிவன் படைத்தல் காத்தல் அருளல் அளித்த ஐம்பெரும் தொழிலை செய்பவர், அவருடைய அருள் இரண்டரை கலந்தவர்கள் இந்த இதை செய்ய முடியும். ஆகவே நாங்களும் இந்த ஆன்மீகத்தில் இறங்கி ஆசைகளை அறுத்து நல்ல வழியிலே அந்த ஒழுக்கம் மற்றது கீழ்ப்படிவு அந்த இவருடைய குருநாளுடைய கீழ்ப்படிவு அவருக்கு இருக்கவில்லை. மற்றவரை
1: பார்த்து
0: அப்படியான குணங்களையும் நீங்கள் விடுபட வேண்டும் என்று அற்புதமான ஒரு ஆன்மீக தத்துவத்தை
1: பெண்களுடைய அவருடைய அந்த வரலாறு என்பது தமிழனுடைய பண்பாட்டை நிலைநிறுத்துகின்ற வரலாறு.
0: ஆமா, அவர் கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் தமிழ் பரம்பரை பண்பாடு கலாச்சாரம் முழுமையங்களை அவரை நன்றாக தாக்கி இருக்கின்றது. அதுக்கு நல்ல படிப்பை நம்ம கொடுத்திருக்கின்றது அவருக்கு கொடுத்து மீண்டும் அவருக்கு முத்தி நிலை அடைய வேண்டிய ஒரு, ஆனால் அவர் அந்த நிலையை விடுபடவில்லை. அப்படி இருந்தும் இந்த வாழ்வின் அனுபவங்களை பெற்று அவர் முத்தி அடைந்தார். அற்புதமான படிவத்தை நீங்கள் நாளாந்தம் வந்து கூறுகிறீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்மைகள், உரையாடல் கிடைக்கட்டும். நல்லது முடித்துக் கொண்டோம் தானே ஐயா? நவீன இருக்கின்றாரா ஐயா? உங்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுக்கு வலைதளம் நல்லது நல்லபடியும் நவீன இருக்கின்றாரா? நவீன் அன்பான குரலை கேட்காமல் அப்பாண்ட குரலை கேட்காமல் நான் கவலை அடைந்தேன். என்ன நடந்தது? அம்மாவுக்கு ஒரு வருத்தம் என்று கூறுவீர்கள். என்ன நடந்து எது நடந்து? இரண்டு மூன்று முறை நான் அழைத்து பார்த்து சங்கரனையாவுடன் பேசும் பொழுதும் கேட்டு நீங்கள் வரவில்லை, சென்று விட்டீர்கள், வேற ஜோதியா இருக்கின்ற எல்லாம் இப்ப சுமூகமா வந்து விட்டதா உங்களோட பிரச்சனைகள் எல்லாம்?
1: இல்லப்பா, இன்னும் மூணு வாரம் சொல்லிருக்காங்க. இப்பதான் ரெண்டு வாரம் போயிருக்கு, இன்னும் ஒரு வாரம் பேலன்ஸ் இருக்கு.
0: மற்றது உங்களுடைய அஞ்சாம் தேதி
1: இல்ல வைஃப் 20ஆம் தேதி டேட் கொடுத்திருக்காங்க. அம்மா வீட்டுல கொண்டு போய்
0: நலமா இருக்கீங்களா?
1: ஒரே நேரத்துல டேஸ்ட் பண்ணிட்டு
0: இருக்கேன். அதான் நான் நினைச்சேன், ஏதோ இக்கட்டான சூழ்நிலை மகிழ்ந்திருக்கிறார் போல. நலமா இருக்கின்றாரா? உங்களுக்கு கிடைத்த புத்திர பாக்கியம் சிறப்பாக சுலமாக

0: உங்களுக்கு கிடைக்கும். அன்று உங்களுடைய அழைப்பை நான் தடுத்து இன்னொரு அழைப்பை ஏற்றேன். அவர் அவசரமாக திருப்பி திருப்பி அடித்தபடியாத்தான் அவருடன் நான் சென்றேன். அதன் பின்பு நீங்கள் சென்றுவிட்டீர்கள். உங்களை நான் திருப்பி அழைத்தேன். உங்கள் குழுவினரும் என்று நினைத்து பார்த்ததே நீங்க முடியவில்லை. உங்களால் ஒன்றாகத்தான் வரும். வரும்பொழுது எல்லாம் ஒருமித்துத்தான் வரும்.
1: ஒரே
0: நேரத்தில் தான் வரும். ஒரே நேரத்தில் தான் வரும். துன்பம் வரும்போதும் ஒரே நேரத்தில் வரும். மகிழ்ச்சி வரும்போதும் ஒரே நேரத்தில் தான் அளவிறந்த மகளை கொண்டு தரும். மனிதம் என்பது துன்பத்திலும் இன்பம் காண வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் அந்த துன்பக் கடலை நீங்கி அங்கால போகலாம். துன்பக் கடலை சூழும் வந்துவிட்டது என்று நாங்கள் துவண்டு போகக்கூடாது. அதை எதிர்நோக்கொண்டு அந்த துன்பத்தை ஏற்றி இந்த காதாரை வாங்கி இந்த காத துன்பம் அது போதும். ஆனா நம்மளை நினைக்க வேண்டியது சந்தோஷம் தான். துன்பம் வருங்கால் நகுக என்று கூறப்பட்டிருக்கின்றது. அது துன்பம். வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் இல்லை என்றால் அது வாழ்க்கை இல்லை. நீங்கள் கூறியது போல துன்பத்திலும் ஒரு இன்பம் காண வேண்டும் என்ற வார்த்தை கூறியிருக்கின்றீர்கள். நல்லது. நவீன் பேரு ஏதாவது பேச இருக்கின்றீர்களா? நன்றி. கலந்த என்று குழுவினர் வரும்போது முடிந்தால் வாருங்கள். நன்றி நவீன். நன்றி. இது மண்நிற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையத்திலிருந்து அழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நான் ஒரு பாடலை எடுத்து வைத்திருக்கேன், கனி. உலகத்திலே எத்தனையோ விதமான பழ வகைகள் எங்களை சுற்றி இருக்கின்றது. எத்தனையோ சிறந்த கனிகள். கனி என்பது பழம் இருக்கின்றது. அதற்குள்ள சிறப்பான பழங்கள் பல. அவற்றுக்குள் ஒரு பழமான மாதுளம் கனி எப்படி என்ற பெரிய ஒரு பாடலை புனைந்து வந்திருக்கிறார் ஒரு திரைப்படத்திலே, இசைஞானியின் இசையிலே. இப்பொழுது வந்தது ரேவதி அம்மா வருகின்றார். வணக்கம் வணக்கம் வணக்கம் ரேவதி. ரேவதி வணக்கம். வணக்கம் மகளே. வணக்கம் வணக்கம். நலமாக இருக்கேன். தொலைபேசி சற்று விக்கல் அடிக்கிறது. நிறுத்தி
2: போடுவாருங்கள்.
0: நலமாக இருக்கிறீர்களா? மாலை வேலை எதிர்பார்த்தேன், வரவில்லை.
2: என்னோட அந்த நேரம் எனக்கு கிடைக்க மாட்டேன்.
0: பெரியவர் கையில வைத்து மீரா சொன்னார். நீங்கள் வந்ததான வரையில்லைன்னு உடனே அவருக்கு குட்டியும் விட மாட்டான் என்று சொன்ன அவர் தொலைபேசி இருப்பதும் தான் பேசி கொண்டிருக்கோம். இப்ப சந்தோஷம்
2: வந்தபோது பேசிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சுன்னு பேசிட்டு பாடல் கேட்டேன். எனக்கு பாத்ரூம் வருதுவா, எனக்கு பாத்ரூம் வருதுவா.
0: இதே என்ற மீரா கூறினார். இப்படி கேட்பாங்க சொல்லி
2: நீங்கள்
0: மகிழ்வாக இருக்கின்ற வேலையில் என்ன திருப்புகள் தருகின்றீர்களா, அந்தாதி தருகின்றீர்களா?
2: திருப்புகள் தரம்பா.
0: நல்லது, கொண்டு வாருங்கள்.
2: பாடலும் தரம்பா.
0: வாருங்கள், கொண்டு வாருங்கள்.
2: திருச்சி தம்பளம். இது வந்து கமாஸ் ராகம் தான்.
0: கமாசம் நல்ல ராகம். பாடுங்கள்.
2: கடிமோ மலர் குயின்ம நிலவேரி கற்கு நன்றி.

சொந்த தவிர் வேடிவார் குரத்தீசன் முடியானதோ தொடர்ந்து

கோதந்து மலர் வாயில கலங்கள் இயல் போதி அடிமானை சோற்றியணிந்த உலகாவும் என்று

கேதந்து மாறவேன் செடியிலேடம்பை தன்னே வீற்றிடும் முற்றிடும் படிப்பான்.

0: மறந்த பெருமாளே அடியேன் சொல்லாதீத்த அருமே தவை தொடர்ந்து மறவேறக தமர்ந்த பெருமாளே.
1: திருச்சிற்றம்பலம் திருவேதகத்தில் அமைந்த பெருமாளே என்று திருவாயால் உங்களை பாடி திருப்புகளை தந்து எங்களை ஆன்மீகத்துக்கு அழைத்து சென்ற ரேவதியம்மா மேலே வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதே போன்று ஐயா சங்கரன் ஐயா அவர்களும் வந்து சித்தர்களுடைய வரலாறு தந்து எங்களுடைய புராண வரலாறுகளை கொண்டு வந்து தந்து இறைவனுடைய கருணையையும் சித்தருடைய திறமைகளையும் எங்களோடு கலந்து ஆன்மீகத்தை வளர்த்து சமூக பண்பாடு உள்ள விடயத்தை எடுத்து வந்தாருங்க. அதாவது வந்து எங்களுடைய வழித்தோன்றல்கள் கடைபிடித்து வந்த வழியும் எங்களுடைய கலாச்சார விழுமியங்கள் பண்பாடுகள் சிறந்த விடயத்தை தான் இங்கு அவர்கள் குருவுக்கு பணிதல் கொஞ்சம் அறிவு வந்தவிட அந்த ஆணவம் கொண்டாமை எங்களை விட மற்றவர்களுக்கு தெரியாது எங்களுக்கு தான் தெரியும் என்று அடுத்தவரை சோதிக்க போதல் சிலவருடைய அறகுறை அது வாழ்வு நிறைய முறையிலே எங்கள் நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய பண்புகள் எங்களை விட உயர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் மற்றதும் குலப்பெண்களின் பெருமை வாசுகி அம்மாவினுடைய கதையோடு அப்படியே எங்களுடைய தமிழ் பண்பாட்டை அப்படியே துலக்கமாக எடுத்து கூறுவது போன்றும் இருந்தும் பாக்வையில் இந்த ஆசைகள் மூன நிலைக்கு செல்லும் வேளையிலும் சில ஆசைகள் வந்து அதை தடுக்கிறது குறுக்கிடுவது என்று தெரிந்து கொண்டு கொள்வதற்கும் எங்கள் வாழ்க்கையை சிறப்பாக நடத்துவது எல்லாம் எங்களுக்கு ஒரு பாடலாக இருக்குங்க. அதே போன்று ஆன்மீகத்திலே திருப்புகளால் நாங்கள் இறைவனை அடையும் விதம் எங்கள் துன்பங்களின் நீங்கும் வகை எங்களுக்கு எப்படி இறைவன் கருணை புரிகின்றார் என்பதையும் திருப்புகளால் நீங்கள் கூறியதும் வாழ்த்துக்குரியது. நிறுவனத்தில் வானொலியில் இந்த ஆன்மீகம் இப்படி வளர்ந்து வர வேண்டும். நீங்கள் இருவரும் இந்த ஆன்மீகத்தை பெறப்போது உங்களுக்கு இறைகடாட்சம் கிடைத்து எல்லோருக்கும் நாங்கள் உங்களோடு ஒத்துழைத்து இந்த நிறுவனத்தின் வானொலியும் வந்து உலகத்துக்கு எங்களுக்கு தெரிந்ததை எடுத்து கூறுவதற்கான சந்தர்ப்பத்தை கடம்பம் தருகின்றன அவர்களோடு பேசிக்கொள்வோம். நல்லது ரேவதி நல்ல
0: விடத்தை எங்களுக்கெல்லாம் நீங்க தந்த முந்தியம் தண்ணி வானொலிக்கு நன்றியப்பா. அதே போல் இப்ப கேட்டா கொங்கனா சித்தர் பத்தி அவர் சொன்னதை
1: கேட்டுட்டீங்களா? அவர் நல்லபடியும் அதைத்தான் இப்ப கூறினேன். அவர் சொன்ன கொங்கனும் சித்தர் ஒரு சித்தர் அவர் இறுதியில இறைவன் இரண்டர கலந்தார். அந்த நிலைக்கு போவதற்கிடையில் அந்த ஆசை என்று ஒன்று இருந்து சில ஆணவம் கண்ணம் மாய என்ற மூன்றிலே இந்த ஆணவம் என்று பொல்லாதபடியும் அதுவும் அவருடைய கூட இருந்திருக்கு அவர் அனுபவிக்க வேண்டும் என்று இறைவன் இவர்களை எல்லாம் சந்திக்க வைத்திருக்கின்றார். எத்தனை பேரை சந்திக்க வைத்திருக்கின்றார். ஒவ்வொருடமிருந்து அவர் பாடங்கள் பெற்றுக் கொண்டு சென்றிருக்கின்றார். திருமலையீசி ஆழ்வாரை சந்தித்தது, வாசுகி அம்மாவை சந்தித்தது, திருவிட வியாசரை சந்தித்தது, திருமூலரை சந்தித்தது, வல்லரசன் வல்லந்திரன் என்ற அரசனை சந்தித்த பழுங்கர் இனத்துக்குள்ளே அவருக்கு நடந்த சம்பவம் இறுதியிலே அவர் எல்லாம் நுழைந்து அனுபவம் பெற்று திருப்பதி சென்று திருவங்கடத்தில் சமாதி ஆகியது இரண்டரை கலந்து விடியம் வரைக்கும் வரும்பொழுது வாழ்க்கையில் இப்படியான தடங்கல்கள் இளைஞர்கள் எங்கள் புத்தி தெளிவாகும் வரைக்கும் இந்த இடையூறுகள் வாழ்க்கை என்பது சாதாரணமாக அல்ல. இந்த பூமியிலே இறைவன் படைத்து விட்டார். இந்த பூமியிலே வாழ்வது பொல்லாத விடயம். எத்தனையோ தடைகள் எதிர்ப்புகள் எத்தனையோ ஆபத்துக்கள் ஓரிடும் அங்கே அவருக்கு தேவர்த்தத்தை கூறியிருக்கின்றார். அங்கே திருமலைசி ஆழ்வாரிடம் கூட இவர் கலந்திருக்கின்றாங்க. அப்ப அவர்களிடமிருந்து நீ இதை செய்ய மாட்டாய் இதனால் இடையூறு வருமென்று இல்லை அதை செய்ய வேண்டும் என்று அவர் அடைந்த துன்பங்கள் எந்த வாழ்க்கையிலும் குறுக்கிடுதல் வருகின்றதா அதை சிந்தித்து நிதானித்து என் தரத்தை அறிந்து அடுத்தவர்களோடு நாங்கள் பழகி கொள்ள வேண்டும். இப்படித்தான் உலக விடுவார் எங்கள் இறைவன். படிப்படியாக எங்களுடைய மனதைகளை குறைத்துக் கொள்வார் இறைவன். இறுதியிலேதான் அவர் அதை உணர்ந்தார். அவருடைய கூடு அவருடைய உடலை தகனம் செய்த விந்துதான் அவர் உணர்ந்தார். தான் செய்தது புலவி என்று சொல்லி திருமூலருக்கு வந்து நடந்ததான. ஆனா திருமூலருக்கு அந்த உடலை மறைத்ததே இறைவன் தான். இல்லை அவர் திருமூலராக இருந்து மூலரா மூலருடைய உடலில் புகுந்து மூலமாக புரிந்து ஆனால் ஐயா கூறியிருந்தார், முன்பு அதையும் கூறியிருந்தார். நான் முன்பு ஒரு நான் என்னுடைய கலையரங்கத்தில் எடுத்து வந்து ஞாபகம் இருக்கின்றது. ஆனால் அவருக்கு வந்து அழியா வரம் கொடுத்து 3000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கின்றார். இவர் அப்படி சில ஆன்மீக பாடல்களை பாடிவிட்டு இவர் சென்று அமர்ந்து விட்டார். ஆனால் அவருடைய பாடல்கள் இன்னும் இருக்கும்போது அவர் அந்த வலந்திரன் என்ற அரசனாலே சித்தரசனாலே தான் அவருக்கு அந்த இது கிடைச்சிருக்கு. ஆனா நூலர் அப்படி திருநூலர் அப்படி நூலர் முதல் திருநூலர் அவர் வந்து இறுதியாக வந்து அந்த மரத்தடியில் இருந்து ஒவ்வொரு ஆண்டு தூங்கி வெளித்து ஒரு திருமந்திரம் சென்றுவிட்டு மீண்டும் ரொக்கத்துக்கு போய்விடுவார். அவர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கின்றார். அது யாரால முடியாது, அது சித்தர். அதனால் இப்பொழுது அந்த கொரோனா வைரஸ் வருத்தத்துக்கும் சித்த வைத்தியம் தான் கைகண்ட வைத்தியம். எனக்கு ஏற்பட்ட எனக்கு சொந்த அனுபவம், நான் சித்த வைத்திய முறையில் நவீன முறையில் உள்ள சித்த வைத்தியத்தில் வந்து வச்சு அதில் நான் அதை நான் கடைபிடித்து அதை பின்பற்றி கொண்டு வருகிறேன். வந்ததால் எனக்கு பல நன்மைகள் நான் உங்களுக்கு இடைக்கிடையே கூற இருக்கின்றேன். உங்களுக்கு நல்லது இருக்கிறேன்.
0: ஆனால்
1: கூறுங்கள், பாடல் கூறுங்கள்.
0: நீராவியே மண்டபத்திலே அப்படின்னு ஒரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களோட பாடலப்பா.
1: நீராளி மண்டபத்தில் அப்படிதானே? நீராளி என்றால் என்னம்மா?
0: நீராளியேன்னு அதாவது தண்ணீருக்குள்ள, இப்ப குளத்துக்குள்ள மண்டபம் இருக்குமே அதுவாப்பா?
1: இதுல வந்து நீர் சரி அம்மா, நீர் ஆழி அம்மா. ஆழி என்பது பெரும் சமுத்திரம்
0: தானே?
1: நீர் ஆழி என்பது சமுத்திரம், ஆழி வந்து சமுத்திரத்தை
0: கொடுக்குறது.
1: புதிய கடல், புதிய கடல் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது தமிழ் ஆழி என்று சொல்லி, அந்த ஆழமான சமுத்திரத்தை போன்றதை நடத்தாங்க. அதுபோல நீர் ஆழி மண்டபத்தை, ஒரு ஆழ்ந்த ஆழிக்குள்ளே இருக்கிற மண்டபம் என்று வர்ணித்து பாரு. அந்த பாடல வருது, நீங்க கேட்கணும் இந்த பாடல். இந்த பாடல் கடம்பத்தில் கிடைக்கும்.
0: நடிகர் திலகம் அவர்களோட பிறந்த
1: நாள்ப்பா. கொண்டாடுகிறீங்களா வீட்டுக்கு?
0: இல்லப்பா, பாடல் அதை டிவில வர பாடல்களை கேட்போம் அவ்வளவுதான்ப்பா. ஆனா கொண்டாடுறாங்க அவங்களோட எல்லா சங்கத்திலும் நடிகர் அவங்களோட ரசிகர்கள் எல்லாரும் நல்லா கொண்டாடுறாங்க.
1: நிச்சயமாக எங்களுக்கு நீங்கள் ஆரம்பத்திலே அந்த செய்தி கிடைத்தது, அதுக்கு வாழ்த்துக்களை கூறணும். உங்களோடு இணைந்து அவருக்கு வாழ்த்தை கூட எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சதுக்காக முன்னாள் தமிழ் வானொலிக்கு நன்றி கூற வேணும். ஏன்னால் காற்றாலையிலே நாங்கள் அவருடைய பிறந்த நாளுக்கு, அவர் மட்டுமல்ல வேறும் மூவருக்கு அப்துல் கலாம் ஐயா போன்ற அப்படியான ஆட்களுக்கு எல்லாம் பிறந்த நாள் இருந்திருக்கு. இன்னும் ஒருவர் அவரை மறந்து விட்டேன், யார் என்று.
0: அப்புறம் இன்று முதியோர்கள் தினம்.
1: ஆமா, அதுதான் ஞாபகத்தில் இருக்கின்றது இல்லையா? அப்ப முதியோர்கள் என்ன, எதற்காக அவருடைய நாளாக வந்தது?
0: முதியோர்கள் இப்பெல்லாம் முன்னாடியெல்லாம் இப்ப தனியெல்லாம் ஒரு ஒரு நாட்களையும் கொண்டாட மாட்டாங்க. ஏன்னா குடும்பமா தான் இருந்ததுனால அப்பா தினம், அம்மா தினம், மகள் தினம், மகன் தினம் எல்லாம் யாரும் கொண்டாடுறது இல்ல.
1: பெண்களுக்கு காலம் முழுவதும் உங்கள் தாய் தந்தையர் மூதாதையர் ஆயினாலும் நாங்கள் மூதாதையர் ஆயினாலும் யார் மூதாதையர் என்ற உண்மை. ஆனால் அன்று இருந்த மூதாதையருக்கும் இன்று இருந்த மூதாதையர்களுக்கும் கிடைத்த அந்தஸ்தான் நாங்கள் எதிர்பார்க்கணும். யாரும் இப்பொழுது மூதாதையர்கள் இல்லங்கள் தான் கூடிக்கொண்டு போகின்றதே தவிர மூதாது அது அவர்களுக்கு கொண்டு போய் விட்டவர்கள் மூதாதையர் ஆகும் பொழுதுதான் நாங்கள் போகின்றார்கள்.
0: வழக்கத்துல எல்லாருக்குமே தெரிந்த கதை தான். ஒரு மகன் வந்து அப்பா செய்யறத பாத்துட்டு இருக்கான். தனியா வாசல்ல ஒரு தாயி ஒரு சட்டி அவருக்குமே உணவுக்கு அதெல்லாம் கொடுக்கும் போது அவரோட மகன் பாத்துட்டு இருக்கான். அப்பா அவ அந்த பையன் சொல்றான், இந்த தட்டியை நான் பத்திரமா எடுத்து வச்சுக்கிறேன், எதுக்குன்னு கேக்குறாரு அப்பா. அப்பா அது உனக்கு பின்னாடி உபயோகப்படும் இல்ல, அதுக்குதான். அப்பா அவருக்கு ஒரே கதம், இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில அவரை ஒதுக்கி வைத்து அவருக்கு வந்து நம்ம பண்றது எவ்வளவு பெரிய தவறு. இத பார்த்துட்டே வர நம் பிள்ளை நாளைக்கு நமக்கும் இதைதான்
1: செய்வான். இந்த விழிப்புணர்வுக்காக சமூக வலைத்தளத்தில் சில ஆர்வலர்கள் பல கதைகள் பல விடயங்களை அளிக்கிறார்கள். அதை பார்த்து நாங்கள் பார்த்தும் முதியோர் இல்லத்தில் எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகின்றதை இணைக்கத்தான் கவலையாக இருக்கிறது. அதனால் இந்த அனுபவங்களை பற்றி நாங்கள் முதியோரை முதல் மதிப்பிட்டு முதியோருக்குரிய மரியாதையை கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய அவர்களை குதூகலமாக இருக்க வைத்து மகிழ்வாக இருக்க வைத்தால் எங்களுக்கும் அதே நிலை பின்னுக்கு வரலாம். எங்களுடைய பார்க்கின்றது அது இளைய தலைமுறையில் குறை கூறாமல் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். முதலிலே நாங்கள் முதன்மை எனக்கு பிடித்தமான கதை இருக்கின்றது. இந்த வலைத்தளத்தில் தான் பார்த்தேன். ஒரு சின்ன சிறு நாடகம் மாதிரி ஒரு ஒரு கணவன் மனைவி இளம் குடும்பம் தந்தையார் வீட்டிலே அவருக்கு எல்லா வசதியும் கொடுத்து அன்பாக மரியாதையாக நடத்தி கொண்டு வந்து திருமணம் முடிந்த வந்து அந்த மனைவி அவரை வீட்டுக்காக வைத்து பார்த்திருக்க அவ்வளவு விருப்பம் இல்லை. அவர் நான் இவருக்கு என்ன செய்ய அவன் வேலைக்கு போயிருவான் தந்தை மகன் இவரை நிறைவேறம் வைத்து பார்த்து கொண்டு தனக்கு கஷ்டமாக இருக்கின்ற வந்தபோது அன்பாக இனிப்பாக தலையணை மந்திரம் என்று ஒன்றிருக்கின்றது தெரியும் தானே. தலையான மந்திர நேரத்தில் இவர் மகுடி கேட்ட நாகம் போல் மடங்கி விடுவார். இந்த ஆண்கள் பெண்களிலே உள்ள சிறந்த ஒரு ஆயுதம் தங்களுடைய விடயத்தை சாதிக்க வேண்டும் என்றால் இந்த தலையான மந்திரம் விடுவார்கள். அப்படி ஏறப்படுகிற இவரும் அடுத்த நாள் போய் ஒரு அப்பாவை அழைத்துக் கொண்டு ஒரு முதியோர் இல்லத்துக்கு போகின்றார். அவர் நல்ல நிலவாத்திரமானவர். அவர் இருப்பது இவர்களுக்கு இடங்கில் இருக்கின்ற அந்த பெண்ணினுடைய நினைவு அந்த நிலையில இவரும் சரி என்று கொண்டு சரி எப்பா கொண்டே விட்டுட்டு வாரேன் என்று அவரை அழைத்துக் கொண்டு ஒரு நல்ல ஒரு முதியோர் நிலையத்துக்கு கொண்டு போகின்றார். இவனுக்கு நல்ல பாசம் தந்ததே தந்தைக்கும் இந்த மகனில் சரியான பாசம். அவர் கொண்டு சென்று அங்கே பதிவு செய்யும் பொழுது அவர்கள் இவர் வச்சுட்டீங்கன்னா நான் வச்சுட்டீங்கன்னா என்று அவர் கேட்கிறார் அந்த பதிவாளர். அப்பா என்ன மாதிரி நான் வெஜிடேரியன் தானே மகனே இல்லை அப்பா உங்களை வாயிலுக்கு வந்து பூசாக்கான சாப்பாடு சாப்பிடுவாங்கப்பான்னு சொல்லி இடையிடையே இதையும் சாப்பிடுங்கன்னு அது ஒவ்வொன்றுக்கும் கட்டணம் தானே. சரி படுக்கையாக எப்படி வேணும் ஏசி உள்ளதும் இருக்கு சாதாரணமாகவும் இருக்குன்னா மகன் சொல்லுகிறார் இல்லை ஏசி உள்ளதை கொடுங்கள் அப்பாவுக்கு உண்டு. அவர் சொல்ல இதுக்கு மகனே பெண்காசு நான் தானே இங்கே அதில் தூங்குறான் தானே இங்கே இருந்தாலும் தூக்கம் வருந்தானே மகனே பெண்ணா அதுக்கெல்லாம் செலவழிக்காதேன்னு அந்த பல விதமான சலுகைகளையும் அவர் கேட்டு அதற்கேற்ற பணத்தையும் கட்டி விட்டுட்டு செல்கின்றார். விட்டுட்டு அவர் வந்து நன்றி மகனே கவனமாக இருந்து கொள்ளண்டு இருக்க அவர்கள் எல்லாம் ஆயத்தப்படுத்துகிறார்கள் அவருக்கு இடம் கொடுப்பதற்கு. அந்த நிலம் இவரெல்லாம் கட்டணங்களையும் காட்டிவிட்டு அங்கே தொலைபேசி வருகின்றது அவருக்கு. என்ன கொண்டு விட்டுட்டீங்களா என்று கேட்கும்போது ஆமா ஆமா எல்லாம் பண்ணிட்டு ஏசி ரூம் மீனாங்கிட்டா நான் தான் ஏசி ரூம் போட சொல்லியிருக்கேன். இவர் நடந்துகிட்டே சொல்லுகிறார் மீனிக்கு தொலைபேசியிலே. அப்படி அந்த அப்பாவுக்கு தெரியும்போது இந்த மகனுக்கு தென்னை விட விருப்பங்கள் அந்த மருமகளுக்கு தான் இப்படிங்கிற எண்ணமும் சரி நன்றாக இருக்கட்டும் அவர்கள் நானும் அவர்களுக்கு இடையூறாக இருக்க வேண்டும் என்று அந்த நேரம் அந்த தந்தை உள்ளம் நினைக்கின்றது. ஐயோ இவர் என்ன பண்ணுவது இப்படி விட்டுவிட்டானே நான் இப்படி பார்த்தேனே எனக்கு என்ன பண்ண தனிமை விட்டுட்டு போறானே பேர குழந்தைகளோட வாழ்கிற நேரத்திலே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்த்து சந்தோஷப்படுகிற நேரத்திலே என்று அந்த தந்தை உள்ளம் மனதுக்குள்ளிக்கு நான் அவர்களுக்கு இடையூறாக இருக்க கூடாது. நான் ஒரு பக்கத்தில் எனக்கு என்ன சுகபோக பார்க்க வேண்டாம் இந்த மகனையும் எப்படி பண்ணுங்க நான் இடைஞ்சலாக இருந்துகிட்டேன் போய் இருக்கின்ற துன்பப்படுகின்றார். அவருக்கு பின்னாடி நான் இப்போ உங்களுக்கு டைவராக இருந்தால் பெரிதாக நீங்களாக இருக்கிற நான் இங்கே நான் உங்களோட நீங்களோட வாழவேன் என்று இல்லை அப்போ அப்படி என்ன நாங்கள் உங்களை இப்பொழுது பார்க்கறது சரியா வருகிறது இல்லை அதுக்காகத்தான் உங்களை இங்கே கொண்டு வந்து விட்டுனாலும் பேசி முடிகிறார். அவர் மனைவிக்காக பேச முடியாது தந்தைக்காக பேச முடியாது முடிந்து விட்டது. அந்த முதியோர் இல்லம் ஒரு கிறிஸ்தவ தேவாலய நிர்வாகத்துக்குள்ளே இருக்கின்றது. அப்ப இவர் அங்கே சேர்த்து விட்டு வருகின்றார். வரும்பொழுது அந்த தந்தையை அந்த அந்த ஃபாதர் அந்த பாதிரியார் காண்றார். பாதிரியார் கண்டுவிட்டு இந்த மகனையும் சந்திக்கும் பொழுது இங்கே இந்த இவரை தெரியும் அவருக்கு இந்த மகனை இந்த மகன் அவருடைய மகன் இவருக்கு தெரிகிறது. அப்ப பாதிரியார் கேட்ட இந்த பக்கம் வந்து போகிறீர்கள் இல்லை அப்பாவுக்கு ஒரு வசதியான இடம் தேடி கொடுக்கணும் அதனால இங்கே கொண்டு இந்த நல்ல முதியோர் இல்லம் எங்களுக்கு தெரியும் கவனமாக பார்ப்பீர்கள் அதனால் அப்பாவை நான் ஒப்படைத்து விட்டு செல்கிறேன் என்று சொல்லுகிறார் அந்த மகன் அந்த பாதிரியாருக்கு. அந்த பாதிரியார்களோ அவர் நல்ல மனதை எனக்கு நன்றாக தெரிவித்தாக்கி 25 வருடங்களுக்கு முன்பு அவர் இந்த நிலையத்துக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை அநாதையான குழந்தையை தத்தெடுத்துக் கொண்டு போனவர் என்று சொன்னார். அப்போது அவனுக்கு உள்ளம் வலித்து அப்படியே உரைத்து போனான். அது நானா பெறாத என்னை அநாதையை கொண்டு வந்து இவ்வளவு அழகாக சிறப்பாக எனக்கு வாழ்க்கை அமைத்து கொடுத்தவரையா நான் கொண்டு வந்து இதில் விட்டேன் என்று தீர்ந்து ஓடுகிறான் அப்பாவிடம். அந்த உணர்வு அவரை வந்துவிட்டது. திரும்பி சென்று எல்லாத்தையும் ரத்து செய்து அப்பா என்ன உங்களை விட்டு இருக்க மாட்டேன் மன்னிச்சு கொள்ளுங்கப்பான்னு காலில் விழுந்து கும்பிட்டு அவரை குடிக்கணும் போறா கொட்டின போது மனைவிக்கு உடனே விளங்கப்படுத்தி விடுறான். அப்ப இதை உணராமல் சில பேர் செய்வது உண்டு இல்லையா? அவர் தான் பெறாத மகனை இந்த அநாத இல்லத்திலிருந்து எடுத்துக்கொண்டு சென்று அவனை உயர்ந்தவனாக்கி தன்னுடைய மகனின்றே வளர்த்துக் கொண்டு வரும்பொழுது ஒரு இறைவன் பெற்ற வேண்டியதான் மகன் வைத்திருக்கின்றான். அவன் எப்படி இல்லை இப்படி எல்லாம் நடக்கின்றதான் மனிதன் உங்களுக்கு விழிப்புணர்வாக இருப்பதற்காகத்தான் இப்படியான வலைத்தளங்களில் நல்லபடியங்களை தருகிறார்கள். சில வலைத்தளங்களில் நல்லபடியங்கள் வருகின்றது, சிலதுகள் தெரியாத பணத்துக்காக காசு சேர்ப்பதற்காக வியாபார ரீதியில் எழுதி விடுவார்கள். அதனால் நாங்கள் முதலில் எங்கள் தாய் தந்தையுடன் எங்களுக்கு மூத்தவர்களை நாங்கள் மரியாதை கொடுத்து அவர்களை வரவேற்று அவர்கள் உள்ள மகளக்கூடிய வகையில் வளர்ந்தால் எங்களுக்கு நாளைக்கு அந்த மகன் சொன்ன இந்த தட்டு இருக்கட்டும் உதவும் என்று சொன்ன பொழுது அவருக்கு உரைத்து விட்டுருக்கும் இல்லையா? அதனால் முதியோர் தின வாழ்த்துக்கள் உங்களோடு சேர்ந்து நானும் முதியோர் தின வாழ்த்துக்களும் முதியோர் நலம் பெற வேண்டும். அவர்கள் கடைசி நேரத்தில் எந்த விதமான சலனங்கள் இல்லாமல் சஞ்சலம் இல்லாமல் அவருடைய மனத்துக்கு பிடித்தவற்றை மகிழ்வாக செய்து கொள்வது நாங்களும் ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் என்று
0: குறிப்பிடுகிறேன்.
1: நல்ல ஒரு கதை வந்து எனக்கு புரிஞ்சு கொண்டு அந்த கதை நன்றாக இருந்தது. சரி, நல்லது ரேவதி, அடுத்த உறவு வருகிறார் பேருந்து நீங்கள் கூட்டத்தில் நன்றி அம்மா, நன்றி உங்களுடைய திருப்பி வரும். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் தேவா, மறுபடியும் வந்திருக்கின்றது கூறுங்கள். தேவா வணக்கம், தேவா தேவா வணக்கம். உங்களுடைய இணைப்பு வரவில்லை இன்னும் எனக்கு. வணக்கம் தேவா, தேவா மீண்டு வந்து சொன்ன. அதனால் கனிகளை பற்றி பேசியிருந்தேன், அதிலே ஒரு கனியை பற்றி ஒரு பாடல் கிடைத்திருக்கின்றது. வணக்கம் தேவா, வணக்கம் தேவா. உங்களோட இணைப்பு துண்டிக்கப்படுகிறது தேவா. என்ன நடந்தது தேவா? உங்களோட இணைப்பு துண்டிக்கப்படுது. இணையதளம் உங்களுக்கு சரியில்லை. அதில் ஒரு மாநிலம் கனி என்ற ஒரு பாடல் வருகின்றது. இந்த இளையராஜா அவர்களுடைய இசையிலே ஜானகி அம்மாவும் பாடியிருக்கின்றார்கள். அந்த பாடலை கேட்டுக்கொண்டிருப்போம். உறவுகள் வந்து அழைத்துக் கொள்ளலாம். என்னுடைய தெருவில் வரும் பாடல் ஒழித்துக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அழைத்தால் நான் நிறுத்தி உங்களை நினைப்பேன். மூன்றாவது முறையும் தேவா வந்திருக்கிறீர்கள். வணக்கம் தேவா. நாச்சியார் கோவிலில் தேவா மீண்டும் வந்திருக்கிறீர்கள். உங்களோட இணைப்பு சரியாக வரவில்லை. என்ன காரணம்? வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்கள் முதலில் வந்து பாடல் கேட்டுவிட்டு சென்று விட்டீர்கள், பேசிவிட்டு சென்று விட்டீர்கள். இப்பொழுது மூன்று தடவை அழைச்சிருக்கேன். மூன்றாவது தடவை உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது, மன்னிக்க வேண்டும். அடுத்த உறவுகள் வரலாம், பாடலை தருகின்றேன், கேட்போம்.

0: சாமி போட்ட முடிச்சு திரைப்படத்தை பாட கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அன்பு மகாலிங்கம் வந்திருக்கிறார். மல்லியத்திலிருந்து மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம்,
1: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறேன் மகாலிங்கம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் வணக்கம், நலமா இருக்கேன் ஐயா.
0: மகிழ்வா இருக்கின்றீர்களா? இந்த மகாலிங்கம் வந்தவுடன் மறைந்திருந்த சூரியன் பளிச்சென வந்துவிட்டார். நல்ல வெளிச்சமாக இருக்கின்றது. அதற்கு ஒரு மாப்பா ஜோதி வழியில் ஆமா ஜோதி மகாலிங்கம், நீங்க ஜோதியில தானே இருக்கிறீர்கள், ஜோதியை தானே கண்டீர்கள். ஜோதி வழிபாடு எல்லாம் எப்படி போகின்றது? ஆயத்தங்கள் எல்லாம் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றது? விழாவுக்கு
1: இன்னைக்கு அன்னதானம் செஞ்சேன், வியாழக்கிழமல்ல?
0: ஆமா ஆமா, வியாழக்கிழமை
1: வச்சு கொடுத்தது. ஆமா கொடுத்தோம். அடுத்த குரு வாரம்,
0: அடுத்த வாரம் இருந்தோம், அடுத்த வாரம் இல்லையா?
1: இந்த குரு குரு
0: அடியார்கள் வந்தார்கள்.
1: ஒரு சுமார் ஒரு 70-75 பேர்.
0: ஓ, அப்படியே ஒவ்வொரு குரு வாரத்துக்கும் வந்து போடுவாங்க. ஆனா அங்கே தடை அப்படி ஒண்ணு இல்லையா? எண்ணிக்கை கூடிக்கொண்டிருக்கின்றம். இவர்களும் தடையை கொண்டு நீக்கினார்கள். மறுபடியும் எண்ணிக்கை கூடி பலத்த வந்துவிட்டது. எங்களுடைய அயல் அடுத்த மாநிலம் கியூபெக் மாநிலம் என்று கூறுகிறது. எங்களுக்கு இன்னொரு 120 கிலோமீட்டர், ஆனால் ஒரு 30 கிலோமீட்டர்ல இந்த எல்லை இருக்கின்றது. அவர்கள் இப்பொழுது அந்த கியூபெக்கிலே கூடுதலாக வந்ததால் எல்லாவற்றையும் அவர்கள் மூடுகிறார்கள். இன்று நள்ளிரவுடன் மீறிவிட்டார். அதனால் எங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு வீட்டுக்கு பாதனை பொருட்கள் வாங்குவதாக எங்களுடைய மளிகை பொருட்கள் வாங்குவதா அங்குதான் செல்ல வேண்டும். அதனால் நேற்று காலையிலே பெரிய மழை, இங்கே காலை பெரிய மழை, எங்களுக்கு மாலை நேரம் 6:30 நாங்கள் நீர் நேரத்துக்கு வர முடியாமல் நாங்கள் அங்கு சென்று விட்டு மூடிவிட்டார்கள். அப்புறம் எங்களுக்கு உணவு இல்லாமல் போய்விடும். எல்லோரும் வந்து ஆரம்ப காலத்தை போல பொருட்களை கூடுதலாக கொண்டு வந்து களஞ்சியப்படுத்துகிறார்கள். பனிகாலம் இலையுர் காலம் முடிய பண்புலத்தோம். பனிகாலம் வந்துட்டு 3 பணிகள் இல்லாமலும் எங்களுக்கு செல்ல முடியாது. கடைகளில் பொருட்கள் வாங்குவது கடினம். அதனால் நான் மகளை நினைத்துக் கொண்டு நீட்டு அதிகாலையில் எங்களுக்கு அதிகாலையில் சென்றேன். அதனால் தான் எழுதி நீட்டு வர முடியாமல் போய்விட்டது.
1: நிகழ்ச்சி
0: என்னுடைய நிகழ்ச்சி மட்டும் இல்லை, எல்லா நிகழ்ச்சியும் போனீங்க. எங்களுடைய நேரலை மட்டும் நடத்த
1: முடியவில்லை.
0: வானலை ஓடிக்கொண்டிருந்தது. மெட்ரோ அறிவிப்பாளர்கள் தான் நிகழ்ச்சியில் வந்தது. ஒரே நாளையிலே ஒரே நிலையும் சரியான மழை, அத்தோடு வெயிலும் வெளியான நெரிசலான வாகனங்கள், எங்கன்னு பெரிய வாகனங்கள்
1: எல்லாருக்குமே அந்த நெருக்கடி இருக்கும்ல, வாங்கி வச்சுக்கணும்.
0: ஆமா, கடைகளுக்கு சென்றால் நாங்கள் முந்தி மாதிரி முந்தி அடித்து கொண்டு போடுவோம். முதல் போன அதெல்லாம் எடுக்கல, அது இப்பொழுதெல்லாம் வரிசையில நின்றுதான் போகணும். மழை வேறு, வெளியே தான் நிக்க போகணும். எப்படியே கரைச்சலா போய்விட்டது. என்ன செய்வது? மக்கள் இப்பொழுது வந்த 2வது அலை கொஞ்சம் வீரியமான அலை என்று கூறுகின்றார்கள். வீரியம் கூடியது, அடுப்புக்கு இன்னும் அழுகே போகின்றதுதான். கொஞ்சம் கவனிக்கவே நாங்கள் பழக்க வழக்கங்களே விதியின் படி நடக்கும், விதியின் படி நடக்கும். அதாவது பக்க விளைவோடு எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா ஒரு உதாரணம். அவர் என்ன, பணம் இல்லாதவரா, செல்வாக்கு இல்லாதவரா, அவர் உதண்டாவாதம் பண்ணிக்கிட்டு போறதா, வீட்டோட வாழ்ந்து கொண்டு வந்தவர். அவருக்கு ஏற்கனவே சில வைத்தியங்களுக்கு பக்க விளைவுகளும் இருந்தது. வயது ஒரு காரணம், அதுல இருந்து அவரால் தவற முடியவில்லை. நாங்களும் அதுக்கு விதிவிலக்கா இல்லை தானே. ஆனால் வலுக்கட்டாயமாக போகாமல் ஏதோ பாதுகாப்போட வீட்டோடயே இருக்க வேண்டும். நேற்றைய தினம் பயந்து பயந்தான் போய் வந்தோம். அங்கே ஜனங்களோட ஜனம் மூண்டி அடிக்க முடியாது. ஒருவர் தொட்டு எடுத்து பார்த்த பொருளை நாங்கள் எடுத்து பார்ப்பது கடினம். அப்படி பல விடயங்கள் வந்துவிட்டோம், நிச்சயமாக வந்துவிட்டோம். நீங்களும் எல்லோரும் பாதுகாப்பாக இந்த வழிமுறைகளை கடைபிடித்துக் கொண்டிருங்கள், கவனமாக இருங்கள். ஒரு 2வது தடவை வந்தாலே கொஞ்சம் மோசமாகத்தான் வருகின்றது. இந்தியாவுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகின்றது. இரண்டாவது இடத்துல நிற்கின்றது இந்தியா.
1: ஆமா, முதல்ல வந்துடும் போல இருக்கு அமெரிக்காவோட.
0: அமெரிக்கா எவ்வளவு மோசம் ஐயா, அது ஆக மோசம் ஐயா, லட்சக்கணக்காக. ஆனால் முன்னே செய்கிற தான தர்மங்கள், அன்னதானங்கள், இந்த பூஜைகள், பனிஸ்தானங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கும். அறநெறியிலே அறவழியிலே அன்போடு போய்கொண்டிருந்தால் நாங்களும் போறதுதான். நாங்களும் இப்படி வில்லங்கமாக இல்லாமல் இந்த ஒரு அதாவது இறை வழிபாடும் அறமும் ஏன் செய்வது என்றால், நாங்கள் போகும் பொழுது உத்தரிக்காமல், அதாவது இந்த சித்திரவதைப்படாமல், மற்றவர்களால் சேறு சிறக்கப்படாமல் அறிவோடு இருக்கும் பொழுது உணர்வோடு இந்த உறவினம் போய் சேர
1: வேண்டும்.
0: நாளையும் படுக்கையில் இருந்து அப்படி எல்லாம் செய்யக்கூடாது. பாரிய வருத்தங்களால் வந்து அந்த வேதனைகளை நீங்கள் அனுபவிக்க கூடாது என்பதுதான் என்னுடைய நோக்கம். நல்லதை செய்வோம், நல்லதே நினைப்போம். உங்களுடைய புண்ணியம் ஆன்மீகக்குள்ளாக எல்லோருக்கும் கிடைக்கட்டும். அதனால தான் இந்த சங்கர் ஐயா வந்து ஆன்மீகம், ரேவதி அம்மா வந்து திருப்புகள் எல்லாம் அதுதான் வழி ஐயா, அதை விட வேறு எதுவும் இல்லை. நாங்கள் எங்களுக்கு மூணாம் இந்த வழியிலே பின்பற்றி கொண்டு இந்த பாதுகாப்பு நடவடிக்கை இந்த மூன்று வகையிலும் பாதித்தல்ல ஓரளவுக்கு நாங்கள் கொஞ்சம் களம் வாழலாம். நீங்கள் கூறுங்க, நானே பேசிக்கொண்டேன், கூறுங்கள்.
1: இல்ல இல்ல, நீங்க சரியாதான் சொல்லிட்டு இருக்கீங்க. அதான் அந்த அந்த நீங்க சொல்ற மாதிரி ஏதோ ஒரு மன சாந்திக்காக வேண்டி செய்யறது வந்து அது வந்து நம்மளுக்கும் சில நேரத்துல பலன் நடிக்கும். உதாரணத்துக்கு சனிக்கிழமை தூரம் பெருமாள் கோயிலுக்கும் சிவன் கோயில போய் நவகிரகத்துக்கும் விளக்கு போட்டுக்கிட்டு இருந்தேன். ஒருத்தர் சொன்னாரு
0: இந்த காலகட்டம் சனீஸ்வரன் துதிக்கிற காலம், அவருக்கு வேண்டிய பெருமாள் இல்ல அந்த அந்த எள்ளு வந்து அந்த சனீஸ்வரனுடைய பூஜையை எங்கே செய்வது என்றால் சனீஸ்வரன் ஆலயத்தில் அல்லது பெருமாளினுடைய ஆலயத்தில் சிவன் ஆலயத்தில் தான் செய்ய வேண்டும்.
1: ஆமா,
0: ஆனா இப்பொழுது வியாபார நோக்கத்தோட எல்லா ஆலயத்திலும் சனி புரட்டாதி சனி எள்ளு இருக்கின்றார்கள். உண்மையான வழிபாடு சனீஸ்வரனுக்கு என்று ஒரு ஆலயம் இருந்தால் போய் செய்யலாம், அல்லது சிவன் ஆலயத்திலும் பெருமாளினுடைய ஆலயத்தில்.
1: ஆமா, சிவனாலயத்துல நவகிரகம் இருக்கு, அங்க செய்யலாம். எங்களுக்கு பக்கத்துல ஒரு 50 கிலோமீட்டர் காரைக்கால் பக்கத்துல திருநள்ளார்னு ஒரு ஊர் இருக்கு, அதுதான் சனி பகவான்.
0: அதுல போய்
1: விஞ்ஞானி நாசா விஞ்ஞானியில வந்து பயந்து போய் நடுங்கின ஒரே சமாச்சாரம் அந்த
0: அதால விமானங்கள் போகும்பொழுது அவருடைய எலக்ட்ரானிக்கள் எல்லாம் தடைப்பட்டுவிடும். அது உண்மை.
1: ஆமா,
0: நவகிரகங்களா தான் இந்த இதுகள் ஆக்கப்பட்டிருக்கின்றது. சூரியன், சந்திரன், நீலாவு எல்லாம் வந்திருக்கு ஐயா. அதுலயே சனீஸ்வரன், சனீஸ்வரன் சொல்லாதவர், அவர் நன்மையைத்தான் செய்வார். அது அங்க நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு அந்த புண்ணியம் கிடைக்கும். அந்த சனீஸ்வரனை வழிபடுவது புரட்டாதி சனி, விசேஷமான சனி. அது சனீஸ்வரன் ஆலயத்தில் சென்று எள்ளு எண்ணெய்களுக்கு நிவேத்தியம் கொடுத்து அபிஷேகம் செய்து கும்பிட்டு வாரது வழிபாடு செய்வது மித்தத்தரம். அப்படி கிடைக்காதவர்கள் சிவன் ஆலயத்தில் சென்று நவகிரகத்தில் சன்னிதியில் அங்கே நவகிரகம் வைத்திருப்பார்கள். அதிலே சனீஸ்வரன் விசேஷமாக அர்ச்சனை செய்து புரியது எள்ளு எண்ணெய் வைத்து எரித்து விட்டு வரலாம். அல்லது பெருமாள் கோவில், அதாவது வந்து பரமாத்மாவுடைய பெருமாள் கோவிலே இருக்கும். இந்த மூன்று இடம் தான் சரியான இடம் அவரை வழிபடுவது.
1: நான் வழக்கமா செய்வேன் ஐயா, அவர் சொன்னாரு. நான் கூட செய்யாதனால எனக்கு துன்பமே, உங்களுக்கு அந்த துன்பத்தை கூட. அதே அவருக்கும் எனக்கும் ஒரே ராசி அனுசு நட்சத்திரம், நிச்சய ராசி அனுசு நட்சத்திரம். அத சொல்லிட்டு அவரு சந்தோஷப்பட்டாரு. நீங்க தொடர்ந்து அந்த கோயிலுக்கு போய் எள்ளு விளக்கு போடுறதுனால உங்களுக்கு அந்த சில ஆபத்து எல்லாம் நீங்க
0: இருக்கீங்க.
1: ஆமா, கஷ்டம் கொடுத்தது சொன்னாரு. அது ஓரளவுக்கு உண்மையாவும் இருந்தது.
0: மனதுக்கு முதல் திருப்பி வந்துவிடுவேன், அது உண்மைதானே. அதுல பிள்ளை இல்ல, அதுல பிள்ளை இல்ல. மற்றது அங்கே செய்யற அபிஷேக திரவியங்களும் எங்க வீட்டுக்கு எடுத்து வருவதில்லை இல்லையா?
1: ஓ இல்ல,
0: காளாஞ்சி
1: சனிக்கோவில் மட்டும்தான்.
0: அப்புறம் காளாஞ்சி கொடுக்க மாட்டார்கள் எங்களுக்கு.
1: கொடுப்பாங்க.
0: விபூதி காரணர்கள் அந்த காலாங்க அங்க உள்ள அந்த பிரசாதங்கள் தரமாட்டோம், வீட்டுக்கு எடுத்து போக முடியாது. நாங்க அங்கேயே விட்டு விட்டு வர வேண்டும் என்று ஐதீகம் கூறுகிறார்கள். அதை இன்னும் தெரியவில்லை. பழம் வாழைப்பழம் அதில் வைத்துவிட்டு தந்தால் அந்த பழத்தை நாங்கள் வீட்டுக்கு கொண்டு வருவதில்லை. மற்ற தெய்வங்களுக்கு கொடுக்க பிரசாதம் பூசை தட்டோட வீட்டுக்கு கொண்டு வந்து இங்க பூசைகளை வைத்து எல்லாம் செய்வோம் தானே. விபூதி சந்தனத்தை அம்மையை கண்டு விட்டு அவர் கொடுக்க தீர்த்தத்தை அறிந்து விட்டு வர வேண்டியது. அது சில பேர் அதை கடைபிடிக்கிறார்கள், வீட்டுக்கு கொண்டாட வித்தியாசம். ஆனா சனி வழிபாடு கூறுங்கள்.
1: நிறைய பேர் நீங்க சொல்ற மாதிரி அங்கேயே சனி பகவான் கோயில்ல வந்து திருநள்ளாள்ல வச்சுட்டு போயிருக்காங்க. விசேஷத்துக்கு வர அந்த சனி பெயர்ச்சி அப்ப எல்லாம் வந்து சில பேர் தேங்காய். ஆனா சில பேர் வந்து வீட்டுல கொண்டு போய் வச்சு ரொம்ப ஆச்சாரமா எல்லாம்
0: செஞ்சுறேன். எந்த இடம் இருந்து சனி பகவானுடைய பார்வை விட்டு போக வேண்டும் என்பதுதான். அப்ப அவரோடு இதோ ஒரு விடயத்தை கூறுகின்றேன். இந்த உங்களை ஊருக்குள்ளே நீங்கள் மல்லியம் ரவி மதிப்பாக நூறுக்கு நல்லவராக நீங்கள் ஒரு அடிப்படை சண்டை வாய் சண்டை போகாமல் நிதானமே நேர்மையா வளர்ந்து கொண்டு வாரீர்கள். அதே பகுதியில இன்னும் ஒருவனுக்கான ஒரு ஒரு எப்படி சொல்லு அவர் வந்து விரோத மகாக்களோட நடந்து கொள்வது பண்டு இல்லாம நடந்த அடிப்பிடி எடுத்த உடனே கை வைப்பா கத்தி வெட்டி அப்படி ஒரு பொல்லாதவர். அவரை கண்டு இந்த ஊரே நடுங்கும். எங்களை கண்டோடனே உங்களை கண்டோடனே நீங்க ஊருக்கு மரியாதையான மதிப்பானவர் நல்ல ஒரு சின்ன செலவுட்டு உங்களுக்கு அடிக்கிறேன். அப்ப அவரோட நாங்கள் தோழமை கொள்ளக்கூடாது. அவருக்கு நீங்கள் நல்ல வாருங்கள் வந்து விட்டுட்டு போக வேண்டியதை தவிர அவரோடு நாங்கள் தோழமை பூண்டால் என்ன நடக்கும்? எங்களையும் ஒரு கிள்ளிக்கு எங்களுக்கு பிறகு தன்னுடைய வல்லமே உங்களை காட்ட பார்ப்பார், துன்பங்களை தரப்பார்ப்பார். சரி, கோபம் இல்லை, சந்தோஷம் தான் நல்லா பண்ணிட்டு அப்படி போயிட்டே நாங்க போயிடலாம். அதேபோன்ற சனீஸ்வரன் எங்களை சுத்தி ஆண்டவர் அவருடைய பார்வை வாழ்க்கை எல்லோருக்கும் வாழ்க்கை சக்கரத்தில் சனீஸ்வரனுடைய பார்வை வந்தே ஆகும். அது சொல்லுவாங்க ஏழு நாளிகை அல்லது ஏழு மினித்தியாலம் அல்லது ஏழு நாள் அல்லது ஏழு வாரம் இப்படி வரும். ஏழரை சனீஸ்வரன் கூறுவது ஏழரை நாளிகை அடானப்பட்ட சிவபெருமானே அவர் பிடித்தவர். அவருடைய பிடிப்பு இல்லாமல் ஆகவே அவரோடு நாங்கள் சகஜமாக இருந்து விட்டோமா என்றால் சற்று சுலபமாக இருக்கும் அவருடைய கொடூரம். ஆனால் சனீஸ்வரர் எங்களை பட்டு விளையும்போது நல்ல விடயத்தை செய்து கொடுத்தார். திருமணமாகாமல் பல கன்னியர்கள் நீண்ட காலம் இருந்தால் அவர்களுக்கு சனி தோஷம் வந்து அந்த சனீஸ்வரர் அவர்கிட்ட செல்லும் பொழுது நல்ல விடயத்தை கொடுத்து கல்யாணம் பிறந்தது கொடுத்துட்டு போவார். அடுத்தது அப்ப அந்த விரோதி அந்த கூடாதவரோட நாங்கள் நட்பு வச்சு தேர்தல் கடையில் டீ சாப்பிட்டு அப்படியெல்லாம் வைத்திருந்தால் அவருடைய தொல்லை எங்களுக்கு கூடுதலா வரும். சேராமல் விட்டால் சலூட் அடிச்சு நாங்கள் போயிட்டால் அதே போன்று சனீஸ்வரன் நாங்கள் சென்று வணங்கி விட்டு அவரை வீட்டுக்கு திரும்ப அழைத்து கொண்டு வரக்கூடாது. அதுக்காகத்தான் நாங்கள்
1: கூட திருநள்ளாறு படம் இருக்கு வேணா அனுப்பிச்சு பாருங்க. திருநள்ளாறு கோயில்ல அந்த தங்க அங்கியோட இருக்கிற படம் நேச்சுரல் படம் இருக்கு, அனுப்பிச்சு விடுறோம் பாருங்க.
0: தமிழ் ஈழ திருநள்ளாறு ஈழ திருநாட்டிலும் ஒரே ஒரு ஆலயம் சனீஸ்வரருக்கு திருக்கோணீஸ்வரம் சம்பந்தரால் தேவாரம் பாடப்பட்ட கோவில் திருக்கோணீஸ்வரம். அந்த ஆலயத்திலே தான் ஒரு தனிப்பட்ட முறையில் சனீஸ்வரனுக்கு ஒரு ஆலயம் இருக்கின்றது. வேறு எங்கும் இல்லை அந்த ஒரு மாவட்டத்தில். மற்ற இடங்களில் நாங்கள் எள்ளு எண்ணெய் எரிக்க வேண்டும், சனீஸ்வரத்தை பூசை செய்யணும், அபிஷேகம் அர்ச்சனைகள் செய்ய வேண்டும் இருந்தெல்லாம் செய்கிறது சிவன் ஆலயம் அல்லது பெருமாளுடைய ஆலயம். ஆனா இப்பொழுது திருவிழா முருகன் ஆலயம் சக்தி ஆலயத்தை இங்கே இங்கே எள்ளெண்ணெய் எடுக்கலாம் வாருங்கள் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அவர்களுக்கு அர்ச்சனை காசு தானே, காசுக்காக அங்கே செய்ததோட கூடுதலான பலன் இந்த சிவன்
1: பெருமாள்
0: இந்த ரெண்டு பேருடைய ஆலயத்தின் அவருடைய சனீஸ்வரனுடைய ஆலயம். அப்ப நவகிரகங்களுக்கு ஈஸ்வர பட்டம் பெற்றவர் எங்களுடைய சனீஸ்வரன். அவரை நாங்கள் விரோதிக்காமலும் கூடுதலான நட்பு தாவனம் பழகிக் கொள்ள வேண்டும்.
1: போலீஸ்கார்கிட்ட மாதிரி
0: அன்போட அவரோட நாங்கள் உங்களுக்கு விரோதம். அப்ப அவருக்கு பிடிக்காததையும் நாங்கள் செய்யக்கூடாது. சனீஸ்வரனுக்கு பிடிக்காததால் அறவழியிலேயே நாங்கள் போக வேண்டும் அன்பு சொல். ஆனால் எப்பேற்பட்ட ஆலயம் அவர் ஒரு தடவை ஏழரை நாளிகை என்றாலும் பிடிப்பார். ஏழரை நாளிகை என்றாலும் பிடிப்பார்.
1: அந்த மாதிரி செஞ்ச பிறகு அவரு சொன்னாரு, நல்ல உங்களுக்கு ஒரு அளவுக்கு நன்மை பயக்கிறது காரணமே இந்த இதுதான். அதுவும் பிப்ளவர் வந்து அந்த கோயில்ல எங்க ஊர் பகுதியில அத்திவரதருக்கு அடுத்த ஸ்தானம் அத்திவரதர்னு சொல்லி காஞ்சிபுரத்துல இருக்காருயா, அதை விட அடுத்தது வந்து எங்க ஒரு கிலோமீட்டர்ல எங்க ஊர் பக்கத்துல ஆத்த தாண்டுனா அந்த வானமுட்டி, அதாவது வானம் முற்ற அளவுக்கு அந்த உயரம் இருக்கும்ங்கிறதுக்காண்டி சொல்லுவாங்க 16 அடி அந்த அத்தி மரத்தாலே இன்னைக்கும் அந்த உயிர் இருக்கு அக்கீல. அதனால அதுக்கு அபிஷேகம் கிடையாது. ஆமா அபிஷேகம் கிடையாது, அந்த அத்தி மரத்தாலேயே செஞ்சிருக்கனால அந்த அத்தி வருதன்னு சொல்லி காஞ்சிபுரத்துல இப்ப ஒரு 40 வருடத்துக்கு அப்புறம் ஒண்ணு எடுத்தாங்கயா, இப்ப உங்களுக்கு சொல்லிருப்பாங்க நிறைய பேரு, ஆண்டாள் அம்மா கூட சொல்லிருப்பாங்க. அந்த மாதிரி உள்ள இதுனால இங்க வந்து நல்லா அந்த பக்கத்துல ஃபேமஸ். அங்க வந்து பிப்ளவருங்கிறவர் வந்து பாவ மோஷனம் அந்த குஷ்டரோகியா இருந்தவர் சிவன் வந்து சொன்னாரு, இந்த இடத்துல போய் நீங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அந்த இடத்துலயும் வந்து சனி விலகினதுனால அந்த கோயில்ல போடுறதுனால இன்னும் கூடுதலான
0: அந்த சக்தி சக்தி அந்த வாரி அலைவரி அதை சுற்றுச்சூழல்ல நதி சுற்றுச்சூழல்ல மரங்கள் இந்த இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். நல்லது மகளிர், என்ன பாடலை கதம்ப என்ன பாடல் கதம்பத்துக்கு தரப்போகின்றீர்கள்?
1: அந்த ஐடியாவே சரியா
0: மஜித் வந்தவர் என்ன பாடலை நினைத்துக் கொண்டு வந்தீர்கள்?
1: நான் பேச நினைத்ததெல்லாம் நீ பேச வேண்டும் அந்த பாடலை போடுங்க.
0: அந்த பாடல வேண்டும்.
1: ஆமா
0: நல்லது. அந்த பாடல்
1: யாராவது கேட்டிருக்காங்களா?
0: இல்ல இல்ல
1: அம்மா எப்படிங்க? அம்மா எப்படி இருக்காங்க?
0: இப்ப பரவாயில்ல நலமா இருக்குன்றா எங்களுடைய வானொலி உறவுகளுக்கு பல வைத்தியர்கள் அவருக்கு அவருக்கு வைத்திய
1: ஆலோசனை
0: அவங்களுக்கு நவக்கிரக பரிகாரம் நடக்கின்றது. எல்லா கிரகம்
1: ஆமா
0: எல்லா கிரகங்களும் அவங்க அனுசரணையா இருக்கின்றது. நவக்கிரக பரிகாரம் முந்தானாத்து அவதானி வந்திருந்தா எனக்கு ஒரு பணி இருந்தது. என்னுடைய பழைய ஒப்பந்தங்கள் முடியவில்லை, ஒரு ஒப்பந்தம் முடிக்க வேண்டியிருந்து நான் அதிகாலை செல்ல வேண்டியிருந்ததால் மகள் வந்திருந்தா நீங்கள் நீங்கள் வந்தீர்களா?
1: அன்னைக்கு வரலையா? நான் அன்னைக்குதான்
0: வெளில
1: போயிருந்தேன். வராங்கன்னு தெரியும். ஆமா வராங்கன்னு தெரியும், ஆனா வர முடியலையா?
0: வேற சந்தோஷத்தோட வந்தா வந்து இங்கே இருந்து குதிரைகளுக்கோட இருந்து எல்லாரோடையும் சேர்ந்து பழகி அவள் எல்லாரையும் தான் மிஸ் பண்ணுகிறேன் என்று சொல்லி கொண்டு இருந்தேன். எல்லோரும் இந்த அம்மா சன் நிலமா அம்மா நிலமா என்று கேட்கறதுக்கு அந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து எல்லாரோடையும் பேசுவோம்.
1: அப்புறம் நீங்க நேரம் வேற செஞ்சாங்க போல இருக்கு ஒரு நாள்.
0: இல்லையே
1: 4 மணிக்கு செய்ய வேண்டிய 2 மணிக்கே செஞ்சுட்டு வெளியில போனாங்க.
0: அது
1: நீங்க தானே முந்தா நாள் போனேன்.
0: அது முதல் வேறு நிகழ்ச்சி. இது அது வந்து கதம்பம் செய்திருந்தார். கதம்பம் இந்த இப்பொழுது நீங்கள் கேட்கிற பாடல்கள் கதம்பத்துக்கு வந்து நீர் விருப்பம் கேட்கிறீர்கள் தானே? அந்த பாடலை நான் செய்வது உண்டு. அது நான் எனக்கு கால அவகாசம் இல்லாதபடியே
1: சின்ன
0: வளையம் செய்திருக்க வேண்டும். சின்ன வளையம் இல்ல கண்ணன் செய்திருந்தார் இல்லையா? நன்றி
1: ஆன்மீக
0: தொண்டு சிறக்கட்டும், அதனால் எங்களுக்கும் பலன் கிடைக்கட்டும், உலகம் உயட்டும்.
1: நன்றி. கண்டிப்பா கண்டிப்பா கிடைக்கும்.
0: நன்றி ஐயா. நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி. இது மகாலிங்கம் ஐயா அவர்கள் வந்து மகாலிங்கம் வந்து அன்போடு பேசிக்கின்றார். மஜித் ஐயா காத்து கொண்டிருந்து சரியாக வருகின்றார். வணக்கம் வணக்கம் பூனா பம்பாய் என் மஜித் ஐயா அவர்களே. மஜித்
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். காற்றலையில் வந்துவிட்டீர்கள். நலமாக வணக்கம் கூறுகின்றேன் உங்களுக்கு. மாலை வணக்கம். உங்கள் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளும். மாலையில் இரவு வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா? தெம்பாக இருக்கின்றீர்களா? ஆரோக்கியம் எப்படி?
2: நலமாக இருக்கிறேன் ஐயா, நலமாக இருக்கிறேன்.
0: ஆனாலும் எங்கள் பழைய மஜீத்தின் குரலை காணவில்லை.
2: உண்மைதான் உண்மைதான் ஐயா, சரியான கண்டுபிடிப்பு.
0: இப்ப நீங்கள் நடமாடி எல்லாம் செய்யக்கூடிய வல்லவர்கள் ஆரோக்கியமாக நீங்கள் இருக்க வேண்டும். கொஞ்சம் போஷாக்கு எடுத்துக்கொண்டால் சரி, உற்சாகம் வந்துவிடும்.
2: அன்று
0: ஒரு படம் அனுப்பியிருந்தீர்கள், நாங்கள் எல்லோரும் பார்த்தோம். அப்படியே வெள்ளம் அலை போல வீதியில போய்கொண்டிருந்தீங்க, மழை வெள்ளம்
2: என்ன?
0: வாகனம் வாகனங்களையும் எடுத்துக்கொண்டு போகிறது என்ன அவ்வளவு மழை பீதி?
2: கடுமையான மழை பொழுந்து கொண்டிருந்தது பம்பாயில்.
0: ஓ, கடல்ல போனது மாதிரி இல்ல ஐயா, இந்த ஆற்று நதி போன மாதிரி மழை பீதி. ரெண்டு பக்கம் கடையுதல் நடுவில் அவ்வளவு வெள்ளம், ஆக்கள் நடமாட முடியாது. வாகனம் நின்ற வாகனத்தை தள்ளிக்கொண்டு போக முடியாது அந்த வேலை என்ன?
2: உண்மைதான்,
0: இப்படி எல்லாம் மடங்கி விட்டுதான்.
2: கடந்த வாரம் சரியான ஒரு கனமழைதான் அது.
0: அந்த கனமழையினாலே பாதிப்பு நிறைய ஏற்பட்டிருக்கு இல்லையா?
2: நிறைய எக்கச்சக்கம்
0: பாதிக்கப்பட்டிருக்காரு இல்லையா? இவ்வளவு பொருள் நஷ்டங்கள், கடைகளுக்கு எல்லாம் பெரிய நஷ்டங்கள், தண்ணீர் புகுந்து. அந்த வெள்ளத்தினால் உங்களுடைய இல்லங்கள் வீடுகளுக்கு ஒரு ஆபத்தம் இல்லை?
2: இல்லை இல்லை இல்லை இல்லை இல்லை.
0: இறைவா மற்றவர்களுக்காகவும் இறைவன் கருணை புரியட்டும்.
2: இறைவருக்கு நன்றி நன்றி
0: நன்றி. மற்றவர்களுக்கும் இறைவன் கருணை புரியட்டும். நல்லபடியும் சரி. இப்பொழுது காற்றழுத்த வந்து எங்களோட கதம்பத்தில வந்து என்ன தரப்போவீர்கள்?
2: நான் தரப்போவதற்காக வரவில்லை, கேட்டு பெறுவதற்காக வந்திருக்கிறேன்.
0: கேளுங்கள் தரப்படும்.
2: மது உண்டால் போதையை கொடுக்கும், உண்மைதானே?
0: நிச்சயமாக மது போதையை கொடுக்கும்.
2: மது உண்டால் போதையை கொடுக்கும், அந்த மயக்கம் காதலில் கிடைக்கும்.
0: காதலில் கிடைக்கும். மதுவும் மாதவும் ஒரு கால் தான் வித்தியாசம் இல்லையா? மது மாது இரண்டும் போதைக்கு மது போதை மாது ரெண்டும்
2: போதைத்தான் மறக்கும்.
0: தன்னை மறக்கல எல்லாமே மறக்கும்.
2: போர் தொடுக்கும்,
0: போர் தொடுக்கும்.
2: நோய் கொடுக்கும்,
0: நோய் கொடுக்கும்.
2: பின்பு ஓய்வு எடுக்கும,
0: பின்பு எல்லாம் அடங்கி விடுவீங்க. அடக்கம் தானே, அடங்கி ஓய்வு எடுக்கும்.
2: இந்த பாடல் எனக்காக வேண்டும் ஐயா.
0: சரி, குறுங்கள் பாடல் முதல் வரியையும் தரத்தையும் தருகின்றேன்.
2: படம் பேர் திருவிழா பாடல் சித்தாடை கட்டி இருக்கும் சிட்டு.
0: இன்று இந்த தேர்வுல தருகிறீர்கள் அந்த பாடல, நல்ல பாடல் ஐயா. சித்தாடை இந்த என்ன, அதான் உடலில் வலி வந்தவுடன் இப்படியா நாம வருந்தடைந்தது?
2: புரட்சி தலைவரும் புரட்சி தலைவரும் ஞாபகப்படுத்தி விட்டார்கள்.
0: எப்பொழுதும் அவர்களுக்கு வாழ்வியலே நினைவுபடுத்த மனுவி எத்தான தருகிறார்கள். சிந்தைக்கு உகந்த
2: உண்மைதான், உண்மைதான்.
0: சித்தாலை கட்டி இருக்கும் சிட்டு, நல்ல பாடல். நல்ல பாடல் நல்லா பாடியிருக்கிறார்கள். உலகத்திலே அது தேவன சோம பானம் என்று கொடுக்கிறார்களே, மது மயக்கம் இருக்கின்றது. அதே நேரத்தில் ரம்பை மீனகா திலோத்தமை என்றெல்லாம் இருக்கிறேன். தேவலோகத்திலே அவர்களும் இருவரும் போலியை கொடுப்பது. சோம பானமும் அதுதான் கொடுக்கும், இந்த மாதவும் இதைத்தான் கொடுக்கும். மாதவும் மது மது மாது இரண்டும் போதையை கொடுப்பது, ஆளை மயக்குவது, கடைசியிலே தயக்குவது, கடையிலே ஒழிந்து போவது. ஒன்றுக்கும் வழியில் கிடையாது. நல்ல இந்த பாடல் எங்களை காட்டுறீர்கள். பேச போகின்றீர்கள், கூறுங்கள்.
2: ஒன்றும் இல்லையா, இன்னைக்கு
0: பணி அப்புறம் எப்படி போகின்றது?
2: யாரும் இல்லையா?
0: இல்ல இல்ல, வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்தால் நீங்க கூட வருவோம். எப்படி முடிஞ்சது கதம்பம் அப்படித்தானே? நீங்கள் 11வது ஆளாக வந்திருக்கிறீர்கள். இதுவரையிலே 10 பேர் வந்து உரையாடிச்சு பாடல்கள் தேவாரங்கள் ஆன்மீகங்களை தான் பேசி சொல்லுங்க. நிறம்
2: நிறமை சீராகி கொண்டு வருகிறது ஐயா. மழைக்காலம் முடிவுக்கு வரும் நிலையில் இருக்கிறது. மழைக்காலம் முடிவுக்கு வரும் நிலையில் இருக்கிறது. இன்று 1 தேதி முதல் தேதி அல்லவா?
0: அக்டோபர் 1வது உங்களுக்கு இங்கே இலை எதிர்காலம் ஆரம்பித்து விட்டது.
2: அதே போல்தான் இங்கு விளைவு காலம் ஆரம்பித்து ஒரு வாரம் பாக்கி இருக்கு மழைக்காக.
0: எங்களுக்கு இப்போ மழை வெயில் காற்று எல்லாம் இணைந்து கொண்டு மரங்கள் எல்லாம் இலைகள் எல்லாம் பழுத்து எல்லா இலைகளும் சொரிந்து விட்டது, சொரிந்து கொண்டிருக்கிறது. பத்தாம் மாத கடையிலே மரங்களெல்லாம் தடிக்குச்சியாக வந்துவிடும். அதன் பின்பு பதினோராம் மாசத்திலே இடைக்கிடையே சினோமழை பொழியும், சினோ பொழிவு வரும். அதன் பின்பு தொடர்ந்து சினோ வந்து எல்லாம் அடங்கி எல்லாத்தையும் முடிவிடும். இப்ப அந்த இரவெல்லாம் நினைக்கணும் எங்களுக்கு வீட்டினுள்ளே நீட்டு பகல் காலையிலே மழை, அதன் பின்பு காற்று, அதன் பின்பு தென்றல் மாறுதம் எல்லாம் வீசிக்கொண்டு வரும் பொழுது குளிர்ந்த காற்று நல்லா இலகுவா இருக்கும் பொழுது நாங்கள் சாளரங்களை ஜன்னல்களை திறந்து வெளிக்காற்றை உள்ளெடுத்தோம். எடுத்துக்கொண்டு இருக்கும் பொழுது நல்ல சுகமா இருக்கும் என்று தூங்க சென்று விட்டோம். தூக்கத்திலே எங்களுக்கு கம்பளி செய்யப்பட்டது குளிர் உடனே எல்லாம் நடு எல்லாம் எண்ணெய் எல்லாத்தையும் அடைத்து விட்டு விட்டால் போன்ற எங்களுடைய எண்ணெய் சாத்த முடியாமல் வந்துடும். அது குளிர் உருக்கி போடும் இருக்க அந்த சாளரங்கள் அங்கு அறக்கப்பட முடியாது. அதன் பின்பு கம்பளியால் போட்டுக்கொண்டோம். காலையில வெளியே வரும்போது நாங்கள் வீட்டுக்கு பெட்ரூம்ல இருந்து வெளியே வந்தால் நாங்கள் உணர்ந்தோம். பின்பு இப்பொழுது பதினூறு செல்சியஸ் என்று காட்டுகின்றது. ஆனால் உணர்வு 11 இருக்கின்றது. கீழே கீழே போய் கொண்டிருக்கிறது வெளியே. நாங்கள் பிளேசர் இல்லாமல் போக முடியாது. மேலே சட்டைக்கு ஷர்ட்டுக்கு மேலே ஒரு சூட் போட்டுக்கொண்டு போட வேண்டும். தொப்பி கழுத்துக்கு துணி சுத்தம், கழுத்துக்கு மஃப்ளர் சுத்தம் வேண்டும். அல்ல ஊட்டாய் காட்டிக்கலாம் இருக்கின்றோம். விரைவில் வந்துவிடும் காலம். கவனமாக இருந்தது பொழுது நீங்களும் கவனமாக இருக்கணும். குளிர்காலம் அவங்க பம்பாயில குளிர்காலங்கள் தானே, குளிர் கவனமாக இருக்கணும்.
2: ஆமா ஆமா, இப்போ குளிர்காலம் தான் எங்களுக்கு. பிப்ரவரி வரை குளிர்காலம் தான்.
0: தொப்பி அணிவீர்கள், கோட்டு போடுவீர்கள், எல்லாம் போட்டுக்கொண்டு போவீர்கள்.
2: ஆமா ஆமா ஆமா.
0: குழந்தைகள் எல்லாம் குளிர்ச்சாட்டை குளிர் அங்கியில மீறே போட்டு பார்த்தாலே. கொரோனாவினுடைய தாக்கம் பம்பாயில எப்படி இருக்கின்றது
2: சொல்றாங்க? ஒண்ணுமே இல்லை இது வரைக்கும்.
0: அப்படியா? எங்களுக்கு இங்கே கூடிவிட்டது.
2: ஆமா,
0: வழக்கத்தை விட கூடிவிட்டது. எங்களுடைய சிறு கிராமத்திலேயே
2: கூடிவிட்டது. அப்படிதான் அப்படித்தான் சொல்கிறார்கள். ஆனால்
0: இங்கே பாதிப்புகள் திரும்ப மீண்டும் லாக்டவுன் இன்றிலிருந்து. அதனால்தான் நேற்று நாங்கள் நேரலைக்கு மேலான ஓடிச்சு வந்து பக்கத்து நகரத்துக்கு தான் நாங்கள் கொள்வனம் செய்யணும் இல்ல கொண்டு வந்த எல்லாம் களஞ்சியப்படுத்துகிறார்கள் எல்லோரும். பருவதும் குளிர்காலம் மறப்புகின்றது, பனிகாலம் மறப்புகின்றது. கடைகள் எல்லாம் இப்படித்தான் கட்டுப்பாடு தட்டுப்பாடு. அடுத்தது வெளியே நின்று நின்றுதான் ஒரு தடவை உள்ளுக்கு செல்ல வேண்டும். இங்கே கடைக்கு வந்து ஒதுங்குற தாவாரங்கள் உள்ள கடை இல்லை. வெளியே வெளியே தான் நடைபாதையில நின்று 6 தூரத்துல நின்று ஒருவர் போய் வெளியே வர விட்டு தான் எங்களை உள்ளுக்கு விடுகிறார்கள். அப்ப மழை பனிகாலத்தில் சாத்தியப்படாது. அப்ப கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் முன்னோடியாக சென்று நாங்கள் பொருட்கள் வாங்கி வந்து களஞ்சியப்படுத்தி இங்கே குளிர்சாதன பெட்டிகளும் பொருள் வைக்கக்கூடிய பண்டக சாலமாதிரியும் இருக்கின்றது. வீடுகளுக்கு நேரங்கள் அவங்களே சேர்ந்து அநேகமாக உலர் உணர்வு தான் மேல நாட்டவர்கள் பாய்ப்பார. எங்களுக்கு உலர் உணவும் ஃப்ரோசன் ஐட்டம், ஃப்ரோசன் அதாவது நன்றாக குளிர்சாதனப்பட்டியில் உயர் நல்ல குளிர் இருக்குல்ல, ஐஸ் கட்டுற குளிர் அந்த ஐஸ் பெட்டி அதுக்குள்ளே வைப்போம் பொருட்களை. அப்படித்தான் இங்கே வாழலாம். எங்களுடைய கலாச்சார பண்பாடின்படி எங்களுடைய உணவு எங்களுடைய ஸ்டைல் வந்து அப்படி இல்லை தானே. உருளைக்கிழங்கும் சாப்பிடுவோம். உருளைக்கிழங்கு எவ்வளவு தூரம் வைத்திருக்க முடியும்? கத்தரிக்காய் எவ்வளவு நாளைக்கு வைத்திருக்க முடியும்? அதை கொண்டு குளிர்ச்சியான பெட்டிகளை ஓட்டி வச்சு உரைக்க பண்ண முடியாதானே. அப்படி கடிதம் தான். ஆனா வாழ்க்கை எங்களுக்கு மட்டுமில்லை எல்லோருக்கும் இருக்கின்றது தானே என்று உயிரோடு ஒத்தோடு கொண்டு ஓடுகின்றோம். நல்லது. நாங்கள்
2: பேசுகிறோம்.
0: இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இப்பொழுது இருக்கிறார்கள். நேற்றைய தினம் காலை மாலையிலே நேற்று இல்ல முந்தைய திங்கட்கிழமை மாலை நேர்நிலம் அவர்தான் செய்தார். நான் செய்ய முடியவில்லை. எனக்கு ஒரு பழைய ஒப்பந்தம் ஒன்று இருந்து நான் படுதாலை மீறிவிட்டேன். ஒப்பந்தத்திலே அந்த காலக்கெடு கூட இருந்த ஒன்று ரெண்டு முடிக்க இருந்தால் சென்று முடித்து விட்டு வந்தேன். அதனால் நான் நீண்ட நாள் ஆசையோட இருக்கா ஒரு மிஸ் பண்ணுகிறேன் என்று கூறுகிறாய். நான் இப்படி போறேன் செய்வா அவர்களுடன் எல்லோரும் வந்து அம்மா அம்மானு கேட்கிறார்கள். ஒரு தடவை போய் உங்களுடைய ஆவலை தீர்த்து கொண்டு பாருங்கள். அவ எழும்ப மனம்தான் வந்து இருந்துட்டா உட்கார்ந்துட்டா மூன்று மணிக்கு மேலே இருந்து மூணு மணிக்கு அது மேலே இருந்து விட்டான். வந்தவர்களும் படவில்லை, பழைய மாதிரி சிரித்து கும்மாளம் எடுத்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் இன்பமாக ஓய்வெடுத்து விட்டான், தூங்க தூங்கி விட்டான். இன்னும் பழைய தெம்பு வரையில அவருக்கு அந்த பழைய இது வரவில்லை. அந்த மன வேலை மீதே பேசுவாங்க, மன வேலை மீதே
2: பேசுகின்றான்.
0: நல்லது
2: நல்லதையா. இன்று நடிகர் திலகத்தின் பிறந்த நாள்.
0: ஆமா, வேறு உங்கள் அப்துல் கலாமும் பிறந்த நாளா? குடியரசு அப்துல் கலாம் ஐயாவுக்கும் பிறந்த நாளா? மூவருக்கு பிறந்த நாள் என்று வந்து காலையில வந்தவர்கள் கூறியிருந்தார்கள். ஒன்று நடிகர் திலகம், அப்துல் கலாம், இன்னும் ஒருவர், இன்னொரு பெரிய ஒரு பிரமுகர் தான் அனைவரும். அதனால எல்லோருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்று பிறந்தவர்கள் கல்யாணம் கட்டி மகிழ்ந்தவர்கள் எல்லோருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். பொதுவாக
2: கூறிக்கொள்வோம் கூறிக்கொள்வோம். நான் சொல்ல வந்தது நடிகர் திலகத்தின் ஒரு பாடல் நிகழ்ச்சியின் முடிவில் ஒளிபரப்புமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன்.
0: ஒளிபரப்ப வேண்டும்
2: காத்தவராயன் படத்தில்
0: விருப்பமான ஒரு பாடல் என்னாபமயிலே தெரியா
2: பாடல்
0: இப்படி பாருங்க முடிச்சு விடுவோம். பாடிட்டேன் தானே. அதுல அற்புதமான ஒரு கருத்து, ஒரு வரி எனக்கு பிடித்த வரி. ஆலையின் கரும் ஆலையின் கரும்பானேன் ஆள் கடல் துரும்பானேன், காலமெல்லாமும் காதலினால் இழைத்தேனே.
2: நல்ல வரி இல்லையா?
0: கண்ணோடு கலந்தாடும் கலை அணிவு நல்ல வரிகள். இந்த அற்புதமான ஒரு பாடல், அவருடைய நடிப்பு நன்றாக
2: சவுந்தரராஜனுடைய குரலில் ஜி ராமநாதன் இசையில் ஒரு அற்புதமான ஒரு பாடல்,
0: நல்ல பாடல். என்னவென்றால் அன்றைய தினம் இவர்களால் அதையே ஜீவனாக அதையும் வாழ்க்கையாக கொண்டவர்கள் அந்த கலைஞர்கள். அப்பொழுது வந்த பாடல் வரிகள், பாடல் வரிகள், அமைத்த இசைகள், பாடிய குரல்கள், நடித்த கலைஞர்கள், இத்தனையும் சேர்ந்து அடுத்து திரைப்படத்தை தயாரித்தவர், திரைப்படத்தை இயக்கியவர் என்று, அத்தனை பாடலை எழுதியவர் என்று, அத்தனையோட ஒரு கூட்டு முயற்சியிலே தான் இத்தனைக்கும் அந்த ஜீவனை கொடுப்பதும் அந்த பாடல் வரிகளும் இந்த இசையும் தான்.
2: நிச்சயமாக
0: அவர் அந்த பாடுகிறார். ஆனா இவர்கள் யாரையும் தெரியாது. இவர்கள் எல்லாம் அவருடைய ஒத்துழைப்பையும் கொண்டு வெளியே திரை உலகத்தில் வந்து இவர் கண்ணுக்கு காட்சியாக காட்டி சென்று ஜீவனை தந்தவர்கள் நடிகர்கள். அப்ப எல்லோரும் வல்லுநர்களாக இருந்தார்கள் ஒவ்வொரு துறையிலும், ஒவ்வொரு துறையினாலும்.
2: இந்த காட்சியில் நடிகர் திலகத்தின் மாறு வேடத்தில் அதுவே ஒரு கண்கல்லா காட்சி தான்.
0: அற்புதமான கருத்தும் கருப்பு வெள்ளையிலே. அடுத்தது இவற்றை மக்களுக்கு ஜனரஞ்சகமான உண்மையாக கொடுக்க வேண்டும். வாழ்க்கை தத்துவங்கள் மீறக்கூடாது, உங்களுடைய வழிமுறைகள் நெறிமுறைகள் தவறக்கூடாது, பண்பாடுகள் மாறக்கூடாது என்று அதிலிருந்து வலுவாமல் அதை நெறிப்படுத்தினர் ஆளர்கள். அவ்வளவு அற்புதமான விடுதல் இப்பொழுது இல்லை. அது எங்கு போய்விட்டது? இந்த தென்னகத்து திரைத்திரைப்பட உலகம் உலகளாக இருக்கின்ற தமிழர்களுக்கு எங்கள் தமிழர் தமிழையும் தமிழ் கலாச்சாரத்தையும் கொடுப்பது எங்கள் தென்னகத்து திரைப்படம் தான். எந்த வளத்தை வலைத்தளத்தை எடுத்தாலும் அதிலேருந்து ஒரு பாடலை போட்டு அல்ல அதிலேருந்து ஒரு வாக்கியத்தை கொடுத்து வதனத்தை கொடுத்து ஒரு காட்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இப்பொழுது தயாரிக்கிற தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் இதை கவனிக்க வேண்டும். இப்பொழுது அவர்கள் தயாரித்து விடுவதை திரைப்படத்தை பார்க்கின்ற நாங்களும் அதை கவனிக்க வேண்டும். எங்கள் வீட்டிலே திரைப்படத்தை பார்க்கும் பொழுது பிள்ளைகளோடு இருந்து பார்க்கக்கூடிய புதியான திரைப்படங்களை நாங்கள் வீட்டிலே பார்க்கலாம். இப்பொழுதான் வீட்டிலிருந்து பார்க்கக்கூடிய தத்துவம் வந்துவிடுது. அந்த மற்ற வயதில் அதையும் பார்க்கக்கூடாது. அப்ப பிள்ளைகள் வந்து நாங்கள் பார்க்கிறதாலும் அவர்கள் பார்க்கிறார்கள், அவர்கள் ருசி ஏற்படுகிறது.
2: உண்மைதான். இப்போது குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படமே வருவதில்லை.
0: விரல் விட்டு கூட என்ன முடியாது. அது இந்த பாடம், இந்த வாகலாபம் மயிலே என்ற பாடம் ஒன்றும் நிலைக்கின்றது ஐயா. காரணம் அதுதான், ஜீவன் அதுக்குள்ள இருக்கின்றது.
2: வருடங்கள் முடிஞ்சுக்கிட்டு இன்னும் மறப்பார் இல்லை.
0: அதன் பின்பு அவர்களுடைய வயது சென்று சாரீரங்கள் குறைந்து போன பின்பு வந்தவர்கள் லட்சுமி பாலகிருஷ்ணன் ஐயா, ஜெயசுதாஸ் ஐயா, மனோ போன்றவர்கள் பாடிக்கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு நல்ல பாடல் கிடைக்க வேண்டும், நல்ல இசையமைப்பாளர் கிடைக்கும். இந்த இளையராஜாவின் காலத்தில் கொஞ்சம் வழி மாறி போனது மேற்கத்திய இசைகளை கொண்டு போச்சு. ஆனால் அவர் அதே நேரத்தில் கிராமிய பாடல்களை கொண்டு வந்ததுக்குள்ள கொடுத்து மேற்கத்திய இசையில கலந்து கொண்டு வந்து ஜனரஞ்சகமாக வரும்பொழுது பாலசுப்ரமணியம் ஐயா போன்றவர்களுடைய நிலையில் இங்கு நினைக்கக்கூடிய அவர்களுக்கு வேறு போட்டியாளர்கள் பழையவர்கள் இல்லை.

0: ஆனால் அடிமைப்பெண் திரைப்படம் தான் முதலில் வெளிவந்த திரைப்படம். அதற்கு முன்பு இரண்டு படங்கள் அவர் பாடியிருக்கின்றார். சிம்லா ஹோட்டலோ ஏதோ ஒரு ஒரு திரைப்படத்திலே இரண்டாவது இயற்கையின் மலையகன் என்ற பாடல் சாந்தி நிலையத்திலே பாடினார் முதல். இந்த அடிமை ஆயிரம் ஆனா அது வெளிவரக்கு முன்பு அடிமை பணியிலே அவர் வந்து அவர் கையாலே குட்டுப்பட்டாலும் மீது கை என்று சொல்லி ஒரு எம் ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்களினால் திருவிழாவுக்கு கொண்டு விட்டபோது அதன் பின்பு அவர்களின் சந்தர்ப்பங்கள் கூட கிடைக்க துவங்கிவிட்டது. பழைய பாடவர்கள் குரல்கள் ஒழுங்கு கொண்டு போக துவங்கிட்டு புதிய சில இசை மாற்றங்களும் தென்பட்டதாலே அவருக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடையாது. அவருக்கு கிடைத்த நட்சத்திர பலன் அவர் இருக்கும் மட்டும் வேறு ஆட்களை இன்னொரு விடவும் வேறு நபர்கள் வந்து கூற மாட்டார்கள். இவர் தொங்கிக் கொண்டிருக்கிறவர்களோட மற்ற இவர் இசையமைப்பாளராக இசைந்து எல்லாரோடையும் போகிறது. காலம் நல்லா வீச்சு நல்ல பாடகர் அந்த வேடை இவர் வந்த காலத்தில் கே வி மகாதேவன், விஸ்வநாதன் ராமமூர்த்தி, வாலி ஐயா, கண்ணதாசன் ஐயா அவருடைய பாடல்கள் வந்து கொண்டிருந்தார். அதால் தான் இவர் தோழியமாக அதன் பின்பு இந்த புது பாடகட்டு எழுத்துக்களும் துறைகளும் தங்களுக்கு தாங்கள் பட்டங்கள் பெற்று வச்சுக்கொண்டு பெரிய பெரிய பதவி பட்டங்களை எல்லாம் தாங்களே தங்களுக்கு சூட்டிக்கொண்டவருடைய பாடல்கள் எல்லாம் வந்தது. தத்துவம் எழுத வேண்டும் வசனம் மாதிரி எழுதுகிறார்கள். இலக்கிய இலக்கணத்தோடு தத்துவ பாடல்களை தந்தவன் காதல் ரசத்தை ஊட்டி வந்தவன் முன்புதான் இப்பொழுது இல்லை. அவர் அப்பொழுது மூடிக்கொண்டு ஆபாசத்தை காட்டினார், இப்பொழுது திறந்து வைத்து ஆபாசத்தை காட்டுகிறார். அது எது திறமை? மூடி வைத்து காட்டுவதே இந்த கட்டித்தனம். அப்படித்தான் இப்ப அடுத்தது அன்று வந்த நடிகர்கள் தமிழ் கலாச்சார பண்போடு தான் சென்றார்கள். இப்பொழுது வரும் நடிகர்கள் கற்பென்றால் என்ன என்ற கேள்வியோட வருகிறார்கள். காசுதான் முக்கியம்.
1: இப்ப வர படத்துல பொம்பரை
0: அவர் தான் விட்டுட்டு போனார். போனவர் போகட்டும் தூக்கி பிடிச்சி தூக்கி பிடிச்சி கூட பாக்குறாங்க இல்லையா? அது மட்டும்தான் செய்யார்கள்.
1: இந்த மாதிரி முன்னாடி அந்த படத்துல எல்லாம் வந்ததே கிடையாது.
0: இப்படி இப்படி சாக்கடை வாங்கினாச்சு அந்த அந்த இதற்கு முன்பு வந்த ஹாஷியம் நகைச்சுவைக்கு வந்தவர்களையே இந்த சிறுநீர்களை கூட அப்படியே அப்பட்டமான சொல்லாத சொல்லுவார்கள். அவ்வளவு தெரியவில்லை அசிங்கமான வார்த்தைகளை அப்படியே கொண்டு காட்டுறது அப்படிங்கிறது இளைய தலைவர்களுக்கு தெரியும். அவர்களுடைய சரக்கு என்ற ஒரு சொல்லு இவர்கள் தான் கொண்டு கொடுத்தார்கள். மது கொண்ட பொருளுக்கு சரக்கு என்று சரக்கு என்றால் சரக்கு வந்து சிறப்பானதுக்கு வர கருத்தையே நல்ல சரக்கு அவருடைய அந்த கடையில
1: கொண்டு.
0: இப்ப இதெல்லாம் மிக மது சாராயம் இதுக்கே வந்துட்டு சரக்கு சரக்கடிப்பா ஒண்ணு வந்துடுது. அப்படி அந்த வார்த்தை பெரியவங்க எல்லாம் கொண்டு வந்து விட்டார்கள். கொச்சை தமிழை கொண்டு வந்து திரையுள்ள மக்களுக்கு அதை அதை கேட்ட உடனே பிள்ளைகளுக்கு தெரிஞ்ச விஷயம் தெரியாது. அவர்களுக்கு தெரியாத வகையை தடி சிரிப்பார்கள். நாகரிகம் என்ற இதுல வளர்ச்சி நாகரிக வளர்ச்சி என்ற இதுல நேற்றியதனம் காரதாரமாக எங்களுடைய கலம்பத்தில் வந்தது பாடல்களை ரீமிக்ஸ் பண்றதை பற்றி. பழைய பாடல்களை ரீமிக்ஸ் பண்ணுவதை பற்றி காரதாரமாக
1: ரீமிக்ஸ் பண்ற பாடல்கள் அந்த ருசி அந்த சுவை
0: அது எதுவுமே கெடுத்து விட்டார்கள் ஐயா.
1: ஆமா
0: இவர்களுக்கு
1: தகுதினால்
0: புதிய பாடல்களை நாங்கள் எதிர்க்கவில்லை. கொண்டு வாருங்கள் ஆயிரம் பாடலையும் கொண்டு வாருங்கள். கொண்டு வந்த போகத்தில் அது போகும் என்று உங்களுக்கு தெரியும் அழிந்துவிடும் என்று. நீங்கள் ஒரு தராதரமான நல்லதை நீங்க நீங்க பாடல நிலையிலும் கேட்டு போராயிருக்கின்றால் அதை விட சிறப்பானதாக கொண்டு வாருங்களேன்.
1: வாருங்கள்
0: அல்லது மட்டமா கொண்டு வாருங்களேன். அறுக்கு நட்டம் உங்களுக்கு தானே. ஏன் அந்த பாடல்கள் அவர்கள் அந்த நாளில அந்த நேரத்துக்கேற்ப அந்த காலகட்டத்துக்கேற்ப படத்துக்கேற்ப கதைக்கேற்ப நடிகர்களுக்கேற்ப இசையை வரியை கோர்த்து எத்தனை நாட்டிய பிரச்சனைப்பட்டு முழுமையாக்கி இருக்கின்றார்கள். அதை நீங்கள் அதை நீங்கள் இங்க திருத்தறது உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு திருத்தறதுக்கு? அந்த வார்த்தையை
1: கிடையாது ஐயா.
0: இப்பொழுது அந்த அப்பொழுது பாவிக்கப்பட்ட வார்த்தையத்தில் ஒரு வார்த்தையத்தை வச்சிருக்கீங்க இல்லையே. நாங்கள் கொண்டு வாருங்கள் உங்களுக்கு விருப்பம்.

0: நாளைக்கு நீங்கள் தலைவத்துக்குள்ள போகலாம், உங்களுக்கு கேடு இல்லை. சமுதாய விழிப்புணர்வுகளை இளைய தலைமுறையை திசை மாற்றிக் கொண்டு பழைய பாடல் இடத்திலேயே கேட்டாலாவது அவர்களுக்கு ஏதாவது உங்களிடம் கேட்டு சொல்லிக் கொடுக்கலாம்னு அந்த பாடலையும் கேவலப்படுத்தி கொண்டு போறீங்கள். அந்த பாடலுக்கு வந்த சாம்பரிய லட்சம் நடிகர் வந்து இன்றைக்கு யாருக்குமே இல்லையா. வசந்தமில்லை போலவே வந்து அந்த பாடலுக்கு நடிகர் திரவி சுகாலியர் நடித்த அந்த பாடலை அவரை போல யார் அதையா நடிக்க முடியும். அந்த காட்சிக்கு அந்த பாட்டை கொடுத்து ஒரு குச்சிக்கு கட்டி விட்டுக்கிறார் இடுப்பில் வாழும், அதுக்கு நடக்க முடியல, மேலே போட்ட கோட்டு ஒரு பக்கத்தால போது ஏதோ உச்ச புறாவுக்கு சட்டை போட்ட மாதிரி இருக்கிற கதை பாக்க மூஞ்ச விவரேகம் உதவாறது ஒப்பனை விட அசிங்கமா இருக்க பாருங்க. இளைய தலைமுறை இந்த பாடலை கேட்டு முந்தி வந்த பாடப்ப முந்தி இப்படித்தான் அசிங்கமா தான் இருந்திருக்கேன். இளைய தலைமுறை நீக்கும். அடுத்தது நாங்கள் வலைத்தளத்திலே சென்று பாடல் தேடும்போது அடிமைப்பான் 1000 வருவன் என்று தேடினால் அங்கே இப்ப புதிய புதியவருடைய பாடுதான் வருவது. விஞ்ஞானம்
1: வளர்ந்து
0: அப்ப இப்ப கேட்கும் போது பழைய புதிய ஆண்டு கேட்க முடியாது.
1: உண்மைதான், நிச்சயமாக கேட்க வேண்டும்.
0: இங்க பாடம் எடுக்கிறார்கள், அது மட்டுமில்லாமல் காதுக்கிடையே கொழுவி கொண்டு அங்க தூரத்துல இங்கேயாவது பாடுகிறார்கள். இதுவே பாடுவது வெறும் சோடியா பாடு காதுக்குள்ள குச்சியை போட்டு வலைத்தளத்தில் வருகிறார்கள். அதோட குரலே சகிக்க முடியாது. அதுக்குள்ள ராகத்தை அதுவும் தலை திறந்த பாடல தான் இங்கே பாடுவேன். ஒண்ணு கழுத பத்தினாவது கத்துப்பட்டு போகுது. அதை நாங்கள் நினைக்கட்டு எங்களோட கரண்டை சிலவழிச்சு 5 நிமிடம் அதையே நாங்கள் பார்த்தா அதுக்கு ஒரு லைக் போடணும், பெல் பட்டனை அமர்த்தவன் அதுமே அதை தங்களோட பெல் பட்டனை அமைத்தியன் போடலாம். நான் இசரங்கள்
1: என்ன அந்த மாதிரி
0: அதுக்கு எத்தனை லைக் வந்திருக்கு, அப்படி போடாதுன்னு நீங்களும் இந்த இது பார்க்கல போடாது, நீங்க லைக் போடல கேட்கணும். யாரு கையே ஒன்று ரெண்டு படம் பண்ணா அந்த படத்துக்கு மரியாதை இல்லை. இத்தனை இப்படி நல்ல இசையமைப்பாளர் இருக்கிறார்கள், அவருக்கு நல்ல பாடல்கள்
1: கிடைப்பதில்லை.
0: அவர்கள் ஒரு பாடலை எழுதிவிட்டால் போதும் அவருக்கு 10 ஊடகங்கள்ல பரிசு வழங்கப்படும். கூப்பிட்டு வச்சு அவரோடு கிழிஞ்சு போன டென் காஜோடையும் நெஞ்சில விளம்பரங்கள் பொருத்தின டிஷர்ட்டோடையும் மீடைக்கு அந்த பெரிய மீடைக்கு வருவார். என்ன நாகரிகமா, அதுல வேற சட்டையை மேல உயர்த்தி உள்ளுக்கு போட்ட உள்ள அங்கேயும் தெரிஞ்ச மாதிரி இழுத்து விட்டு போய் போகணும். அது ஸ்டைலா ஒரு மேடைக்கு எப்படி போகிற சாந்திரியல ஒரு லட்சம் தெரியாதவர்கள் மேடைக்கு வந்து அதுதான் நாகரிகம். இவர்களுக்கு எல்லாம் என்ன வரும் என்று கேட்கும்போது அவர்களுக்கு என்ன செய்யணும், புளியம் கம்படுத்து அடிக்கணும் மூடோட.
1: இவர்கள் நல்ல கருத்தை எப்படி திரைப்படத்தில் புகுத்தி வருங்கால இளைஞருக்கு தரப்போகிறார்கள்.
0: இந்த திரைப்படத்திலே வார கதாநாயகரும் கதாநாயகர்களாகவும் வாழ்ந்தார்கள் அன்று. அவர்களுக்கு ஒரு லட்சணம், அவர்களுக்கு ஒரு சாந்திரிய லட்சணம், அவர்களுக்கு ஒரு தகுதி, அந்த நடை அவர்களை பார்ப்பதற்கு தவம் இருப்பார்கள். ஜனம் இப்பொழுது யாரோட யார்வார வந்து தெரியாம கிடக்குது, வந்துட்டு போவதில் ஒருவருக்கும் தெரியாது. அந்த காலத்தில் ஒரு படம் ஷூட்டிங் எடுக்க இடம்னா ஏகப்பட்ட சனம் நீக்கும் ஐயா. கதை அந்த நடிகர் வாராரென்றால் அவரை பார்ப்பதற்கு வரிசையாக நிற்குங்கள் ஜனங்கள்.
1: ஆயிரக்கணக்கான கூட்டம், ஆயிரக்கணக்கான கூட்டம் அந்த நேரத்தில்
0: எல்லாம் அழிந்து விட்டது. என்ன செய்யறது, நாங்கள் சொல்லி பிரயோசனம் இல்லை. உணர வேண்டும், நாங்களாக உணர்ந்து அவர்களை ஊரம் கட்ட வேண்டுமே தவிர அவர்களாக தெரிந்தோம் அவர்கள்.
1: அதனால்தான் ஐயா என்னுடைய பதிவு அந்த நவரத்ன மாலை பொதிகந்தங்களை கூட நான் பழைய பாடலை தான் திரும்புறேன் தவிர
0: புதிய நான் புதுவெள்ளம் என்ற ஒரு நிகழ்வும் சொடக்கு பாடல் நான் சொடக்கு சொடக்கன் வைத்தது அதுக்கு தான் 2 நிகழ்ச்சி செய்கின்றேன். இந்த பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் நிய நெஞ்சங்கள் அந்த பாடலையும் கேட்டுவிட்டு உணர வேண்டும். அடுத்தது ஒரு வானொலி என்றால் எல்லா அம்சமும் இருக்க வேண்டும். இளைஞர்கள், குழந்தைகள், பெரியவர்கள், மூதர்கள், பெண்கள், அவர்கள்
1: எல்லாம்
0: கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் அதை சரியான முறையில நான் சொல்லி சொல்லித்தான் கொடு ஒவ்வொரு புதிய பாடல் பொங்கும் புது வெள்ளம் வரும்போது சொல்லுவது உண்டு. நான் வாழ்வியல் தத்துவத்தை தந்து வாழ்வை சீராக்கி வைத்தது வரமுறையை காட்டி தந்தது முன்னே தென்னகத்து தமிழ் திரைப்படம். இன்று அதுல புரட்டி போட்டு மறுபக்கமா எங்கேயோ கொண்டு போகுதுன்னு சொல்லுவேன். எத்தனை நாளைக்கு நிலைக்கும்? புதிய பாடகர்கள், புதிய எழுத்தாளர்கள், புதிய டைரக்டர்கள், புதிய ஒளிப்பதிவாளர்கள், வாழ்க, நீங்கள் வாழ வேண்டும். ஆனால் இந்த பாடல்கள், இந்த கதையம் நீங்கள் வாழ வேண்டும் செய்யுங்க. ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள் ஆக போகுது படம் முடிஞ்சு. நல்லபடியா? ஆனா என்ன செய்வது, எங்கட காலம் போது எளிய தலைமுறைக்கு விதைத்து விட்டு போகணும். ஊடகத்திலே உங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை பழைய திரைப்படங்கள் மரபு கலை வாத்தியங்களை நீங்கள் வாழ வைக்கின்றீர்கள். அந்த அன்று உபயோகித்த தொழில் கருவி இன்று இல்லை, அன்றைய தொலைக்கருவி இன்று இல்லை, அன்றைய நரம்பு கருவி இன்று இல்லை, எல்லாம் அதிலும் அதற்குரிய விற்பனைகளும் இல்லை. குன்னுக்குடி வைத்திய நிலையாக எடுத்துக்கொண்டால் வயலினை தூக்கி அப்படியே வைத்துவிட்டு அதால உறங்கும் பொழுதையோ கதைக்கிறதையா வசனம் சொல்லுவதையா அந்த வயலின். இப்பொழுது அப்படி இப்பொழுது யாரோ ஒரு வயலின் யாரோ ஒரு கிட்டார் அடிச்சதை எடுத்து கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணி போட்டு இசையமைத்து விட்டார். அவர் அவருக்கு பெரிய புகழ், பதவி, பெரிய பரிசு, விருது கொடுக்கிறார்கள். இவர்கள் இசை அமைக்கவில்லை, இசை கோர்க்கிறார்கள். இசை அமைக்கவில்லை, இவர்கள் பழைய இசைகளை எடுத்து மோசம். நல்லது, இதை பேசி கொண்டு போனா மீண்டும் இடத்த அழுத்தம் கூடிவிடும், குறைத்துக் கொள்வோம்.
1: நிச்சயமாக
0: மீண்டும் சந்திப்போம். வளமாக இருங்கள். நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி
0: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.
0: உங்கள் பாடலோடு நான் நிறைவு செய்வேன். அடுத்த ஆண்டு உறவுகள் வரலாம். சிவகுமார் நீங்கள் அழைத்தீர்கள், இப்பொழுது வரலாம். வருபவர்கள் எல்லோரும் வாருங்கள் காட்டலைக்கு. கதம்பம் நேரலையில் இருக்கின்றோம். 12 மணிக்கு முடிவடை 44 நிமிடங்கள் தான் இருக்கின்றன. அதற்கிடையில் இங்கு வருபவர்கள் எல்லோரும் முடிவாருங்கள். பாடல் இருக்கின்றது, பாடலை கேளுங்கள். இப்பொழுது நேரம் 1:45 கனடாவில், உங்களுக்கு 11:15 12 மணியோடு நிகழ்ச்சி நிறைவுக்கு வரும் என்று கூறும்பொழுது, ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். சாக்ரட்டிஸ் கூறிய மாதிரி, ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள், உண்மையே நீ அறிவாய் என்றது போல நீங்களே உங்களை அறிந்து உங்கள் நிலைமையை பார்த்து நேரத்தை கணித்து வாருங்கள்.

0: வணக்கம் செல்வகுமார். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்பா. வணக்கம்பா. புதுக்கோட்டையில இருந்து செல்வகுமார் தான்.
0: புதுக்கோட்டை செல்வகுமார். நலமாக இருக்கின்றேன் மகளே. நீ மகளே, நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமா
0: இருக்கீங்களா? நான் நலமாக இருக்கின்றேன்.
1: நானும் நலமா இருக்கேன்பா. நானும் நலமா இருக்கேன்.
0: வீட்டில் அனைவரும் நலமா?
1: நானும் நலமாக இருக்கிறேன்ப்பா. அனைவரும் நலம்பா. குட்டி
0: தொலைபேசி கையில் வந்தது இல்லையா?
1: போன் பண்ண விட
0: மழை எப்படி இருக்கின்றது அங்கே?
1: ஆனா போன் கேட்டுக்கிட்டே மழை இங்கிட்டு இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இன்னைக்கு மழை இல்லப்பா.
0: அப்படியா? வெளியே சொல்லக்கூடிய இங்கேயும் மழை இல்லை.
1: ஆனால்
0: இங்கேயும் தெரியா பாருங்க மழை ஐயா. வீதியில நாங்கள் செல்ல முடியாமல் போய்விட்டது. சரியான மழை குறிப்பாக அந்த நான் செல்ல வேண்டிய இடத்துக்கு எப்படியும் ஒரு 165 கிலோமீட்டர் தூரம். அதற்கு எனக்கு அப்படியா
1: 150 கிலோமீட்டர்.
0: எனக்கு அதற்கு செல்லுகின்ற நேரம் 1 மணித்தியாலம். 1.5 மணித்தியாலத்துல போயிடலாம். நேரம் பிடித்தது நேருக்கு வாகனம் நிறுத்தி மழை மழை ஒரு பக்கம் மழை இடையிலே வந்து வீதி வீதி நிர்மாண வேலைகள் நடப்பதனால் வீதிகளும் ஒழுங்கு இல்லாமல் இருந்தது.
1: இங்கே நார்மலாவே எப்பயுமே கூட்டம் இருந்தாலும் கூட்டம் இல்லாட்டியும் 4 மணி நேரம் ஆயிருக்கும்பா. 3.5 மணி நேரம் 4 மணி நேரம்.
0: ஆனா இங்கே நாங்கள் இது நாங்கள் பெரிய வீதியிலே தான் சென்றோம். நெடுஞ்சாலையில தடைகள் ஒன்றும் இருக்காது. ஓடிக்கல 3-4 வாகனம் ஒரே நேரத்தில் ஒரே பக்கத்துக்கு ஓடிக்கொண்டு ஒழுங்குகள் இருக்கும். வீட்டிலும் அப்படி ஒடுங்கி இந்த வளைந்த ஒரு மாதிரி சென்று
1: என்னென்ன காலம் இங்க தமிழ்நாட்டில் இதே புலப்புல போயிட்டு இருக்கும். பொறுமையா வாகனம் ஓட்டுறோம்.
0: ஆமா. எனக்கு நீட்டு பொறுமையா மற்ற ஒண்ணு வந்தால் நாங்கள் அவசரம் போக வேண்டிய இன்றுடன் அந்த இடத்துக்கு நாங்கள் போகல. தடை விதித்து விட்டார்கள். இங்க மறுபடி தடை உத்தரவு வந்துவிட்டது. கடைகளிலே பழைய பொருட்கள் எல்லாம் திடீர் திடீர்னு மக்கள் வந்து கொள்வனவு செய்து கொண்டு போயிருந்தார்கள். களஞ்சியே படுத்து
1: 24 மணி நேரமா எப்படி போட்டுருக்காங்க?
0: 24 இங்கே சட்டம் 1.5 மணி நேரம் 1 மணி நேரம்னு இல்லை. போட்டால் போட்டால்தான் அயல் வீடு பக்கத்து வீட்டுல என்ன நடந்தா பக்கத்து வீட்டை தட்டி ஹலோன்னு கூட சொல்ல முடியாது. இப்ப சட்டம் கொடுக்கவில்லை. கடும் உத்தரவு போட்டிருக்காங்க. நாங்கள் இருக்கிற இந்த
1: எல்லா பேருமே இப்ப வாங்காம சில பேர் இருப்பாங்க வீட்டுல. அவங்களுக்கு எல்லாம் என்ன செய்வாங்க?
0: என்ன செய்யறோம் அப்படின்னு
1: எல்லாருமே முந்தி அடிச்சு வாங்கிருப்பாங்க. வாங்கிருப்பாங்கன்னு இல்ல, யாராவது
0: மேல நாட்டரும் ஆன்லைன்ல அவர்கள் அழைத்து ஆர்டர் பண்ண டெலிவரி செய்வார்கள்.
1: அதனால வரலாமா வண்டியில டூ வீலர்ல?
0: அவங்களுக்கு அறிவித்து விட்டோடனே அவர்கள் கொண்டு வந்து வாசல்ல வைத்து விட்டு போவார்கள். நாங்க ஆன்லைன்ல எல்லாம் பே பண்ணி விடுவோம். அவர் சொல்றதின் பின்பு 1 மணி நேரத்தால் தான் நாங்கள் அதை எடுத்து உள்ளுக்கு கொண்டு வர வேண்டும்.
1: வெளியே நடக்கிறதுக்கு அனுமதி இருக்காங்க.
0: எந்த வண்டியும் போகக்கூடாது. வாகனங்கள் செல்லலாம். ஒருவர் தான் இருக்கணும். இருவர் என்றால் அவர் குடும்பத்து உறவா இருக்கணும். கணவன் மனைவினா முன்னுக்கும் பின்னுக்கும் இருக்கணும். பக்கத்துல இருக்கிறாது. டெலிவரிக்காரனுக்கு டெலிவரிக்காரன் வந்து வைத்து விட்டு கடைகளுக்குள்ளே போகலாம். கடைகளுக்கு போகணும்னா நாங்க மூக்கும் எல்லாம் அங்கிகள் எல்லாம் அணிந்து கொண்டு ஒவ்வொரு வராத்தான் போகலாம். கடைகள் இருக்கும் அங்கே வந்திருக்கு. நாங்கள் போற பெரும் கடைகளுக்குள்ள ஊழியர்களுக்கு வந்திருக்கு. அப்ப போனால் எப்படியும் நாங்கள் கொண்டு வரத்தானே வேணும். இக்கட்டானிலே தம்பி, இக்கட்டானிலே மகனே. என்னென்றால் இரண்டாம் முறை வந்த அலை கூடுதலான
1: மற்றது.
0: அலை
1: வந்து டென்மார்க் இந்த மாதிரி ஊர்கள வந்துருச்சாங்க நாடுகளுக்கு எல்லாம்
0: முற்றாக இல்லாத இடத்துக்கு திரும்ப வந்து விட்டது.
1: அடாடாடா, அப்ப அந்த ரெண்டாவது அலையான இது இப்ப சீனாவிலே இப்ப அந்த ரெண்டாவது அலைய முடிக்க போறாங்கன்னு நியூஸ்ல சொன்னாங்களேப்பா, வெளியே விடாம அதுக்குள்ளேயே வச்சு அவங்க முடிச்சிருவோம் அப்படின்னு. அதெல்லாம் பொய் போல
0: இது. அவங்களையும் அநியமா மக்கள் வைத்தியசாலைக்கு போவதில்லை, வீட்டிலே தற்காப்போடு இருக்கிறார்கள். மூலி வகைகள் உங்களுடைய பழைய முறைப்படி உணவுகளையும் பாதுகாப்பு சுத்தத்தையும் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வெளியே எங்களை போல மூணு பக்கத்தில் எடுத்துக்கொண்டு காரை எடுத்துக்கொண்டு மாஸ்க் போட்டானு போடானு இடிச்சு கிளத்து கொண்டு போறது, ஆக்கள் பொருள் வாங்கி போய் இடிச்சு கொண்டு வாங்குற அப்படி எல்லாம் இல்லை. நான் இங்க அப்படி இருந்த மாதிரி ஸ்ப்ரே பண்றாங்க எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணி. பஸ்ல கூட ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் ஒரு இடம் ரெண்டு சீட்டு ஸ்ப்ரே பண்ணி கொண்டு இருப்பாரு ஒவ்வொரு பஸ் ஹோல்டில் வச்சு.
1: வெளியே பாதுகாப்பு ஆரம்பத்தில் அப்படிதான்
0: ஸ்ப்ரே
1: பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப
0: ஒண்ணுமே அடிக்கிறது இல்ல. எங்க விட்டுட்டாங்க சொல்லுகிறார்கள். அதோட சேர்ந்து பாடுங்க
1: ஒரு பைப்ப போட்டு அடிச்சுட்டு ஸ்ப்ரே அடிச்சு பூச்சி மருந்து அடிச்சுட்டு இருந்தாங்க, ரோட் எல்லாம் அடிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப யாருமே ரோட்டுக்கு எல்லாம் அடிக்கிறது இல்ல. இப்ப முன்னாடி வந்து கொரோனா ஒரு ஏரியாவில் இருந்துச்சுன்னா அந்த வீடியோவே அடைச்சாங்க, இப்ப அந்த வீட்டை மட்டும் அடிச்சுடுறாங்கப்பா.
0: என்ன என்றால் அவர்களும் கட்டுப்பாட்டை விதிக்கின்றார்கள். கட்டுப்பாட்டை மூறுகிற பொதுஜனம் இருக்கின்றது. அந்த கட்டுப்பாட்டு இதுதான் சந்தர்ப்பம். லஞ்சங்களை வாங்கி கொண்டு அந்த கட்டுப்பாட்டை முறியடிக்கிற மேலதிகாரிகளும் இருக்கிறார்கள். அப்ப என்ன செய்யலாம் இங்கே? அப்படியா? இங்கே அப்படி இல்லை. நான் நேற்று சேர்ந்த வெளியே பார்க்கிங் ரோட்லயே கூட வாகனத்து ஒரு ஒரு செக்யூரிட்டி நின்று கொண்டு வாகனத்தை எப்படி விடுகிறது, வாகனத்துக்கு இருக்கிறது இருக்கிறது இறங்கி வெளியே நிக்கல லைன்ல போய் பெரிய பாதுகாப்போடு ஐயா, பெரிய பாதுகாப்போடும். ரெஸ்டாரண்ட் டிம் ஹோட்டல் மெக்டோனால்ட் இருந்து அங்க போய் நாங்கள் வாஷ்ரூம் கூட போயிடாது, எல்லாம் மூடி வச்சிருக்காரு. டிரைவ்
1: த்ரூ
0: எதற்காக
1: போறீங்களா? அது உண்மைதான், நீங்க சொல்றது உண்மைதான். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, ஹஸ்பண்ட் வெளியூர் நாட்டுல வெளியூர் வேலை பாக்குறாங்க. அவங்க ஒய்ஃபு இல்ல குழந்தைய வீட்டுல விட்டுட்டு போக முடியாது, தூக்கித்தானே போகணும். அந்த காலகட்டத்தில் போகும்போது என்ன பண்றது? இப்படி எல்லாம் நிர்பந்தம் வருது.
0: வீட்டிலே கருப்பன கழிப்பு அங்க கடைக்கு தானே போக போற, கடையில பொருட்களை வாங்கிட்டு நேர வீட்டை பாருங்கள். தனிப்பட்ட காரணம், இதுக்கு நாங்கள் ஒண்ணும் செய்யல. அவர் வெளிநாட்டுல இருக்கிறார், அவருக்கு ஏற்ற வசதி ஒரு ஒரு கார் டிரைவரோ இல்லாட்டி இந்த உறவுக்குள்ள ஒரு உதவிக்கு வச்சிருக்க முடியாது. அதுக்கெல்லாம் காரணம் இல்லையா? சாமான் ஒவ்வொரு காரம் போய் வாங்காமல் வெளிநாட்டுல உள்ள ஒரு வழியாக சேர்த்து வச்சிருக்கோம். நாங்க என்ன ரெஸ்டாரண்ட்
1: ரெஸ்ட் ரூம் இல்லன்னு சொன்னீங்க. ரெஸ்ட் ரூம் போறதுன்னா
0: ஒவ்வொருத்தரா போய் வர வேண்டியதான், சரியா? மருந்து உட்கார்ந்து அந்த உடம்பு இந்த உடம்பு போட்டு சாப்பிட்டு கோப்பி பிடிச்சு ஆட்டம் போட்டு வரையில ஆதிப்ப.
1: அவசியப்படுறதுக்கு அவசியம் பண்ணணும்.
0: அடுத்து
1: ஆட்டம்
0: டிரைவ் த்ரூ இங்க டிரைவ் த்ரூ இருந்தது சிவகுமார். ரெஸ்டாரண்ட் உள்ளே டிரைவ் த்ரூ இந்த பாதையாள போய்க்கு அங்க மைக் இருக்கு, அதுல செல்ல வேண்டிய எனக்கு எத்தனை ரொட்டி எத்தனை பானு சொல்லி போட்டு மறுபக்கத்துல போனீங்கன்னா அதை கொடுத்து வாங்க. அதையும் காசு வந்து காசாக கொடுக்கல, கார்டு மட்டை தான். அப்படியே பிடிக்க மட்டை அதை
1: சொல்றேன்.
0: டிரைவ் த்ரூ சொல்லப்படுது. அதான் நீங்க இப்பொழுது வரிசையாக போயிருந்தோம். டிரைவ் த்ரூல கார்கள் வரிசையா நிற்கும். காருக்கு இந்த முடியும் அவர்களுக்கும் வருகின்றது. ஜோச்சை இணையுங்க, ஜோச்சை அழைக்கின்றார், அவரை இணைப்போம், அழைப்பவர்களை இணைப்போம். இணைத்துக் கொள்ளுங்க.
1: நல்ல ஜாதி டெக்னிக்கல்
0: தெரிஞ்சுக்கிட்டார்.
1: நேற்று சொன்னா
0: ஆமா,
1: அதனால கரெக்டா நேரம்
0: அப்படிதான் வரவேணும். அப்பதான் உங்களுக்கு வசதி நாங்க பேசிக்கொண்டு.
1: ஆமா,
0: வணக்கம் செல்வகுமார் இருக்கார்.
1: வணக்கம் செல்வகுமார். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் ஜாதியா. ஐயாவுக்கு ஒரு நல்ல பாட்டு இன்னைக்கு கொடுத்தீங்க, வாங்க ஐயா வாடியாச்சு
0: கேட்டோம். நீங்க வந்தது உங்களுக்கு அது போற பாட்டு கேட்க வந்தேன்னு வந்ததுக்கா உங்களுக்கு ஒரு பாட்டு கேட்கல வாங்க ஐயா வாத்தியார் ஐயா நடு கேட்டு போற.
1: நானுமே அந்த மாதிரி பாட்டு செல்லுமார் ஒரு நிமிஷம். நேத்து நேத்து ஐயா இந்த ஒரு வரும்போது அந்த மியூசிக் ஒண்ணு இல்லையா சங்கீதம் வரும்போது நான் என்னுடைய கற்பனையில கண்ணிய கந்தர்வ கண்ணீர் எல்லாம் ஒதுக்கிச்சு டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு அப்படின்ட்டு நேத்து லேட்டா தானே ஆயிடுச்சு. சரி வந்து உட்காந்து கடைசியில ஐயா ஒரு மெசேஜ் விட்டாரு இன்னைக்கு தவிர்க்க முடியாது.
0: அவசியம்
1: போகணும்ல, அப்புறம் உயிர் வாழ்றதுக்கான ஜாமா வேணும்லப்பா.
0: அந்த பொருட்கள் இங்க வாங்கலாம், இங்க வாங்கலாம். எங்களுடைய பௌரியங்கள் எங்கள் நாட்டு உணவுப் பொருட்கள் அங்கேதான் போக வேண்டும். இங்க பாகிஸ்தானியருடைய கடை இருக்குங்க, ஒரு ஆப்கானிஸ்தான்காரன் ஒரு பாகிஸ்தான்காரன் ஆசிய உணவு விற்கிற அவர்கள் நாட்டுக்கு பொருத்தமானதை வைத்திருக்கின்றார்கள். எங்களுக்கு இந்த அரிசி பொதுவாக இந்த ஜீரகம் மிளகா அதெல்லாம் வாங்கலாம், அதுவும் கஷ்டம் அதில் வாங்குறது. மற்றபடி மரக்கறிகள் மரக்கறி கடைகள் வேற முக்கியமான பொருட்கள் வாங்க வேண்டும் உங்களுக்கு, அது அங்கே போனால் வாங்கலாம். எங்களுடைய மரக்கறி கூட அந்த முன்றியால் போனாத்தான் வாங்கலாம். இடையில கொண்டு வந்து தந்துட்டு போவார்கள், ஆனா அவர்களும் இப்ப வர முடியாங்க. போர்டர்ல எங்களுக்கு தடை இருக்கின்றது போக்குவரத்து. மற்றது அங்க தடை இருந்ததோ இல்லையோ அங்க கூடிக்கொண்டு போற எண்ணிக்கைன்னா நாங்கள் எப்படி எங்க போவது, யாரிடம் இருக்கிறது யாரிடம் ஊனா நாங்களும் போய் வருத்தத்தை கொண்டு இங்க வர வேண்டியதானே ஐயா. அப்ப ஓரளவுக்கு உங்களுடைய பார்வையின் படி உங்களுடைய அறிவுறுத்தல் இந்த குடிநீர்கள் அது வந்து பாவிக்கிறோம் நாங்க போயிட்டு நூலியரை பாவிக்கிறோம். அப்ப அதைத்தான் ஒரு ஒரு வைத்தியரிடம் நான் இதை பற்றி ஆலோசனை கேட்டபோது சொன்னார், இப்பொழுது கொரோனாவுக்கு மருந்து இல்லை. இப்ப பட்டாதுகாப்பாக்க தருகிற மருந்து உதாரணத்துக்கு கபசுர குடிநீர் எடுத்துக்கொள்வோம். கபசுர குடிநீர் சிறந்தது, அது ஒரு ஒரு நோய் தொற்று நோய்க்கே தடுக்கக்கூடிய மருந்து. அது குடிக்கிறேன் தானே என்று நீங்கள் எடுத்துக்கொண்டு வெளியே கண்டவாட்டில் வருவாங்கனால எப்படி கொரோனா வராமல் போகும். நான் சொல்லுறேன், நான் கபசுர குடிசை குடிக்கிறேன், இஞ்சி எடுக்கின்றேன், தேன் எடுக்கின்றேன், கவனமா இருக்கின்றேன் சொல்லிக்கொண்டு வெளியே போகும்போது முகத்துக்கும் வாங்கி போடாமல் கையை கேட்கல ஒரு சொல்லலாம். அந்த சவக்காரத்தை போடாமல் கண்டபாடுல ஓடி திரும்பி மக்களோட மக்களா இருந்துட்டு வந்தால் கபசுர இதை கடைபிடிக்கணும்னு அவர்கள் கூறுகிறார்கள். நாங்கள் அதை செய்வதில்லை, நான் எல்லாம் குடிக்கிறேன் எனக்கு வருத்தம் இல்லை என்று படிக்கிட்டு வருவோம். அங்கவே கண்டவை மருந்து சாப்பிடலாம், கடை சாப்பாடு
1: தான். எங்களுக்கு முடியாத பட்சத்துக்கு எல்லாம் ஊரே தொடர்ந்து விட்டாங்க, நாங்க உழைச்சி உழைக்க உழைச்சி ஆகணும் அப்படிங்கிற கட்டத்துக்கு போயிட்டு ஆக வேண்டியது. கவசர குடிநீர் குடிச்சுக்கிட்டு
0: ஐயா
1: இடையில இடையில கையெல்லாம் போட்டு கழுவிட்டு
0: அதைத்தான் செய்யுங்கன்னு சொல்லுகிறார்கள். சிலர் அதை கடைபிடிக்கிறார்கள் இல்லையா, வயதான கையுக்கு பூச்சிக்கொண்டு போட்டுக்கொண்டு எல்லாம் கவர் போட்டுக்கணும் உடிக்கிட்டு போறா. எங்கட வாகனம் ஸ்டியரிங்கே இந்த சோப் போட்டு ஸ்ப்ரே பண்ணி போட்டு இருக்க வேண்டியது அப்படி சொல்லுகிறார்கள். அப்படி அதை கவனிக்க போனவர்களுக்கு தான் வருத்தம் வருகிறது. அப்படியே நாங்கள் நாங்கள் பொதுமக்கள் தான் இந்த முன்னுகிறார்கள், அவர்கள் தடையை போடுகிறார்கள், முன்னுகிறார்கள். உயிர் வாழ வேணும், வேலை செய்யத்தான் வேணும், வேலை பார்க்கத்தான் வேணும். அதை இல்லையா இதை பாதுகாப்போட போகிறேன். இப்ப பாருங்க
1: ஜோசியர் வந்து ஒருத்தருக்கு வந்துப்பா உங்களுக்கு 95 வயசு வரைக்கும் உயிரோட இருப்பீங்க அப்படின்றாரு. இவரு அப்படித்தானே நமக்கு தான் 95 வரைக்கும் சொல்லிட்டாருல அப்படின்னு ட்ரெயின் போற நேரம் தலையில தண்டவாளத்துல கொண்டு போய் தலையை வச்சாருன்னா அது 95 நிக்குமா, அடிச்சுட்டு தான் போயிடும்
0: நிச்சயமாக. அது மட்டுமில்லாம
1: கவசர குடிச்சாலுமே கொரோனா இருக்கிற இடத்துல போக
0: கூடாது. என்ன விளக்க பிடிச்சு கொண்டு அன்னைக்கு விழுகிற மாதிரி இல்ல இருக்குது. விளக்க பிடிச்சு பிடிச்சு கொண்டு அன்னைக்கு விழுந்தா என்ன முடிச்சவங்க ஆளும் போயிடும். மருந்தை கொடுத்து கொண்டால் மருந்தை குடிச்சு கொண்டால் அதுக்கு கவனம் வாங்கினாங்க இருக்க வேண்டும். அதுக்காக 24 மணிக்கு இளம் வீட்டுக்கு இருந்து கூறவில்லை, வெளியே போறதா இருந்தால் இந்த பாதுகாப்போட
1: போங்கள்.
0: அதுவும் முடிய இருந்த முடித்தான் வெட்டி முடிக்க பொருள் போனா முடியாது. பொதுவா இளைஞர்கள் மோட்டர் பைக் எடுத்துக்கொண்டு படுத்துற பாடு மோசம் விளங்கி நடந்து கொள்ள
1: வேண்டும்.
0: உங்களை வேலைக்கு போக வேண்டாம் என்று கூறவில்லை.
1: வித்தியாசம் நிறுத்து நல்ல முட்டிக்கு முட்டி நல்ல தட்டிட்டு பணம் ஆளுக்கு
0: இந்திய நாடு சைனா நாடு உலகத்திலே ஜனத்தொகை கூடிய நாடு. மற்ற நாடுகளில் ஜனத்தொகை இல்லாமல் அல்ல, ஆனா இந்த குறிப்பிட்ட நாடுகளில் ஜனத்தொகை கூட போகும்போது அங்காடிகளுக்கு போகும்பொழுது வெளியே போகும்போது ஒரு கிட்ட முட்டித்தான் போக வேண்டியது. அதனால அவர்கள் மெனக்கட்டுப்பாடு கொஞ்சம் சேர்த்து தூரம் நின்று போங்களேன் அப்பா.
1: கடையில போகாம
0: வியாபாரிகளும் வெளியே கொண்டு வந்து வச்சு பாதுகாப்பு இல்லாச்சும் வாழைப்பழம் உணவு பண்டங்களை வெளியே வச்சு விற்கிறார்கள் ஐயா. இவர்கள் ஒரு பேர
1: வாங்கப்பா
0: வாசல்ல ஒரு ஒரு உத்தியோகத்தர் மீசையும் போட்டு இந்த பூசுறது மாஸ்க் எல்லாம் வச்சிருக்கிறார். வரிசையா 6 அடி தூரத்திலேயே நாங்க மாஸ்க் கிளவுஸ் எல்லாம் போட்டு 6 அடி தூரத்திலேயே நின்று போகும். ஒருவருக்கு ஒரு இடையில போகும்போது அவ கேக்குற என்ன அப்படியா சில பேரை கொண்டு போய் காருக்குள்ள இது கூப்பிடும் போதுவா சேவை செய்யணும்னா ஒருவரையும் கூட மாட்டினான். அப்படி கட்டுப்பாடு இங்க ஒரே பேர்ல 2 பேங்க் அதுல ஒரு பேங்க் மூடிட்டாங்க. ஒரு பேங்க் ஒரு ஆனா எல்லாம் ஆன்லைன்ல செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கார்கள். நான் எலக்ட்ரிக்கு பில் கட்ட வேண்டும், காசுக்கு பில் கட்ட வேண்டும், வீட்டு காசுக்கு போட வேண்டும், தண்ணியிலே காசு கட்ட வேண்டும், போய்த்தான் கட்டுவது. அதை நான் எல்லாம் வாங்கி மூலம் தெரிஞ்சு கொண்டு வீட்டுல செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வசதியை கொடுத்து
1: மொபைல்
0: நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தா மொபைலுக்கு அதே
1: செய்யலாம்.
0: டிரைவ் த்ரூ கூட போனோம், டிரைவ் த்ரூ கூட செய்யலாம். அப்படின்னு கிட்ட வந்து காரக்கு இருந்து நாங்க செய்து கொண்டு போலாம்.
1: அங்கே
0: செய்ய முடியல, எங்கட ஏசி நாட்டில் செய்தால் 20 ரூபா மிஷினை புரிஞ்சுட்டு போயிருவாங்க எங்க ஆக்கள். தெரியுதா நடமாட்டம் செய்யறது நடமா வெளியே இருந்து காசு டிபாசிட் பண்றது எடுக்க அந்த மிஷினை வெளியாலே போட்டு வைத்தார் காருக்கு இருந்து செய்யறது போன்று ஆளுங்க நேரம் பார்த்தா புரிஞ்சுட்டு போவாங்க எங்க ஆக்கள். அங்க எந்த இதுக்கும் பாதுகாப்பு இல்லை ஐயா.
1: எல்லாவற்றிற்கும்
0: சமூக அதெல்லாம் சமுதாயத்துக்கு உட்பட்டது, சமுதாயத்துக்கு தேவையானது. அதாவது திருட்டு தொழில் பார்ப்பார்கள் பணத்தோட போய்
1: சாய்பாபா கோயிலுக்கு போவோம். எப்பயுமே கோயிலுக்கு போவோம், ரொம்ப நாள் ஆச்சு கோயிலுக்கு போறோம். இன்னைக்கு போனா தம்பி மட்டும் தொழோட போய் அனுப்பிவிட்டா ஒரு தடவை சாய்பாபா கோயிலுக்கு நான் போயிட்டு வந்து மன வருத்தம் எனக்கு. அன்னைக்கு அங்க கோயிலுக்கு போயிட்டு வந்த அன்னைக்கு தான் எங்க வீட்டுல திருடு போயிடுச்சு. பின்னாடி இந்த உடச்சு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆடி பண்ணிட்டு அன்னைக்கு வீட்டுல நான் வசூல் பண்ண காசு ஈசி எல்லாத்தையும்
0: போயிட்டாங்க.
1: சின்ன பையன் மோதிரம் ஒரு கிராம்ல இருந்துச்சு அதையும் கேட்டு போயிட்டான்.
0: தெரிந்தவர்கள் தான்
1: பொட்டியில வச்சது கைரேகை எல்லாம் இருக்கு. ஒரு போய் நான் போய் கம்ப்ளைண்ட் பண்றேன், இப்ப நான் வந்து என்னுடைய பணம் வந்து ஒரு 30,000 ரூபாய் தான், 30,000 ரூபாய் இந்த மாதிரி உருவாக்கம் தங்கம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ஒரு ஆள் சொன்னாரு, ஒரு ரூபான்னு சொல்லாதீங்க, 10 பவுன் சொல்லுங்க, இல்லாட்டி 5 பவுன் சொல்லுங்க, 30,000 சொல்லாதீங்க, 3 லட்சம் சொல்லுங்க. ஐயோ அதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம், எவ்வளவோ உண்மை அதான்
0: சொல்லுவேன்.
1: போய் அப்படி சொன்னாதான் போலீஸ் வந்து பாப்பாங்கலாம், கூடுதலா காணாமல்
0: சொன்னாதான்.
1: அப்புறம் ஒருத்தருமே அது பார்க்க வரலப்பா போலீஸ்ல இருந்து.
0: அப்ப வந்தா
1: பாப்பாங்க அப்படின்னா
0: வீட்டுல
1: அவரு ஒரு மொபைலும் காணாம தூக்கிட்டு போயிட்டான். மொபைல் சொன்னோம்
0: ஒருவராது வீட்டில் இருக்கணும். சாய்பாபா சொன்னாரா, சாய்பாபா சொன்னாரா இந்த கிங்கெல்லாம் வா என்ற வீட்டுக்கு கண்டு வீட்டுல இருந்து சாய்பாபா செய்யுங்க ஐயா.
1: ஆமா செய்யணும். அப்புறம் மட்டும் எனக்கு ரொம்ப மனசு என்னால சாய்பாபா கும்பிட போன நேரத்தில் இப்படி பண்ணிட்டாரு.
0: சாய்பாபா
1: ரொம்ப மனவர்,
0: சாய்பாபா ஒரு செல்வம்.
1: இன்னைக்கு நடந்தது இல்லங்கப்பா, இன்னைக்கு என் பையன் ஒரு பொம்பளை கூட்டிட்டு போயிருக்காங்க அதே கோயிலுக்கு நமச்சிவாயா. அந்த கோயிலே நேற்று முந்தாள் திருடு போய் கோயில இருந்த அத்தனை பண்ட பாத்திரம் சாய்பாபா கோயிலே திருடிக்கு போய் சாய்பாபா போட்டிருந்த நகையெல்லாம் திருடிக்கு
0: போயிட்டாங்கப்பா. இந்த ஒன்று தெரிஞ்சவங்க செல்வகுமார்
1: சொல்லுங்கப்பா,
0: சாய்பாபா என்பது அறநெறியோட சைவ முறையோட வாழ்ந்தவர் என்று வைத்துக் கொள்ளுவோம். அவர் இறைவன், அவர் இறைவன், இறை கருணையே
1: இறைவன்.
0: அவர் அந்த மார்க்கத்திலே நடந்து காட்டுகிறார், இப்படி நீங்களும் நடவுங்கள், தன்னுடைய இடத்துக்கு வாருங்கள், வந்து உங்களோட பாதுகாப்பு இல்லாத வீட்டை சாமான்களை வச்சு விட வாருங்கள். அவர் சொல்லவில்லை அப்படி நடந்தாலும் அவர் கடவுள், அவர் சித்தரும் இல்லை, அவர் மேஜிக் செய்து விடுறதுக்கு. இது அந்த பதவிகள் அவர் வச்சு நிர்வகிக்கிற பரிபாலன சபையில உள்ளவர்கள் எல்லாம் சும்மா வெள்ளையாக தூசி விழுந்தோன்னு இந்த விபூதி வந்துட்டு அடிச்சு கொடுத்துருக்கோம் கதையா. உடனே சனம் எல்லாமே விழுந்தடிச்சு காசோட போடணும், இதெல்லாம் வீண் வேலை, அது முட்டாள்தனமா செய்த வேலையாடுதான். அதுக்கு வந்து வீட்டை வளர்க்கணும் சாய்பாபா நம்பி பண்ணி சாய்பாபா இப்படி பண்ணிட்டாருன்னு நீங்க சொல்லக்கூடாது. சாய்பாபா உங்க உங்களோட கவனம் கூடாதுதான். இன்று என்ன நடந்தது, இன்று என்ன நடந்தது, மகன் போகும்போது என்ன நடந்தது,
1: அவன் போயிட்டு வந்துதான் சொல்றான். இன்னைக்கு அந்த கோயில்ல ஏற்ற முந்தாள திருடி திருடி வச்சான்
0: அவர்கிட்ட கோயில், அவர்கிட்ட கோவிலே திருடு போவதை தடுக்க முடியாதவர்கள் ஒரு கிட்ட வீட்டுவே கலவுவதே கைவிரடையாளம் விரடையாளம் இருந்தால் செல்லக்குமார் எத்தனை கோடி ஜனங்களும் இல்லாத விரடங்களும் தொட்டு பார்க்கணும் யாரே இல்லை. அது விரடையாளம் இருந்தா போல கலவு கண்டுபிடிக்கிறாது, ஆற்ற விரவன் கண்டு சந்தேகத்தின் பேரை கொடுத்தாலும் அந்த சந்தேகத்தின் பேரு பார்த்து போட்டு பிடிப்பார்கள். இப்பொழுது நாகப்பன்
1: படத்துல எல்லாம் நாய் வருது, நாய் வந்து பிடிச்சது அடைச்சு
0: அவர்களுக்கு ஒரு சாதாரண தொகையா இருக்குங்க. என்ன இந்த நாயையும் நாலு பொலிசையும் கொண்டு வர அரசாங்கம் கொடுக்குற சம்பளத்துக்கு இது கட்டுப்பாடு பொறுத்துப்பாரு அதான். ஆனா இங்கே ஒரு சட்டம், வீட்டிலே வேல்யூ அதாவது புறமதியான இந்த பொருட்களை வைத்திருக்க கூடாது, நாங்கள் வங்கியிலே வைக்க வேண்டும். அங்க வங்கியில வந்து சேஃப்டி பாக்ஸ் இருக்குங்க, நாங்கள் பாதுகாப்பு பெட்டியை நாங்கள் ரன் பண்ணலாம் வருடத்துக்கு இவ்வளவு மாதம் அதை கொண்டே நாங்கள் எங்களுடைய நகைகள் எங்களுடைய பாஸ்போர்ட்டு பத்திரங்கள் அதுக்கு வைத்து விடுறது. வீட்டுல வைக்க கூடாது, வீட்டுக்கலாம்
1: வச்சிருக்கலாம். கம்பெனில இருந்து வசூல் பண்ணி போடணும் கம்பெனிக்கு.
0: சரி,
1: அந்த காசு
0: வீட்டுல இருக்கிறது நீங்க எதுக்கு எல்லாம் போடணும் கோயிலுக்கு போனீங்க?
1: தெரிஞ்சு அதான் தெரிஞ்சு எவனா தெரிஞ்சுதான் வந்திருக்கான்.
0: தெரிஞ்சோ தெரியாத மதமுகத்தாளவன் தெரியாதவனு திருடன் வந்து பாக்குறான். ஜனங்கள் ஒன்றுமில்லை, மக்களை காணவில்லை, தட்டி பாரு உள்ளுக்கு போய் இந்த களவெடுக்கிறவங்களுக்கு தெரியும். எங்க எங்க வைப்பார்கள் மக்கள் என்று தலைவனுக்கு அடியில் அடுக்கலைக்க வைப்பார்கள், கபாட்டுக்குள்ள பின்னால வைப்பார்கள். அவங்களுக்கு நிலவிட புத்திசாலிகள் நல்ல நீரம் கிடைக்கும் தேடி கொண்டு போகும்போது ஒன்று கிடைத்தோம் அதே போல தேடுவாங்க எல்லாத்தையும் கிடைக்கும். இத்தனை கோடி ஜனங்களின் கை அடையாளத்தையும் அவங்களால பார்க்க முடியுமா? ஆட்டின்னு தெரியாத ஐயா, தெரியாமல் அவங்களை பிடித்து தர முடியாது ஐயா. நாய் வந்து பிடிப்பதா இருந்தா அந்த நாய்க்கு பயிற்றப்பட்ட நாய் அதுக்கு எவ்வளவு பணம், அந்த நேரங்கள் டைமோட கவனித்து பார்ப்பாங்க. இதுக்கு போய் இவ்வளவு சில படிப்பு ஒரு சுண்டங்காய் காப்பணம் சுமை கூறி முக்காப்பணம் என்று
1: பார்ப்பாங்க.
0: அதே போல
1: இந்த பணம் கம்மி தான் கிடைச்சிடும் போங்க அப்படின்ட்டு வந்துட்டு
0: நீங்கள் என்ன போகும்போது உங்களை அந்த பணத்தை கொண்டு டிபாசிட்
1: பண்ணலாம். வெளியே
2: கிளம்புறதா வணக்கம் ஜார்ஜியா, வணக்கம்
1: வணக்கம் நாகப்பனையா, வணக்கம்.
0: என்ன பேசுகிறோம் என்றால் செல்வகுமாருக்கு ஒரு தடவை களவு போய்விட்டது. அப்ப அது எப்படி போனது என்றால் இவர் ஆலயம் ஒன்றுக்கு சென்று இருந்தார், வீட்டுக்கே ஒரு ஆலயத்துக்கு போயிருந்தார். வந்து பார்த்தா பணத்துக்கு பணம் இல்லை, இந்த பாபாட்ட போய் வந்து இப்படி நடத்தி விட்டாரு என்றால் பாபா உங்களை விரட்டி கூப்பிடவும் இல்லை, பாபா ஒரு திருடன் அனுப்பவும் இல்லை. திருடன் வந்து திருடன் சந்தர்ப்பத்தை நீங்களும் உருவாக்கி
1: மனசுக்குள்ள அந்த மாதிரி பட்டுச்சு. அவர்தான் முழு பலி அவரை சொல்லுதான்
0: இப்ப அவர்
1: நான் தான் தப்பு தான் அப்படின்னு ஏத்துக்கிட்டேன். நான் தான்
0: தவறு செஞ்சுட்டேன். இப்ப நீங்களா போய் அவளை கும்பிட்டு நீங்களாவே ஒரு கண்டுபிட்டாரு
1: மனசு சொல்லிச்சு.
0: காவல்துறையிலே பதிஞ்சு இல்லை, சரியான முறை காவல்துறைக்கு தான் போற பக்கத்து வீட்டிலும் சொல்லாது மாமாக்கு சொல்லாது. அவர்கள் வந்து இதை கண்டுபிடிக்கிறத கேட்டு ஏதுக்கள் சாட்சியங்கள் சம்பிரதாயங்கள் இருந்தால் சில போய் சென்று பிடித்து விரட்டி அடித்து உண்மை கேட்டு கொண்டு வந்து கொடுப்பார்கள். நீங்கள் யாரையும் சந்தேகமும் படவில்லை, உங்களை சந்தேகிறதும் தெரியாது. இரண்டாவது உங்களோட களவுமான பொருளை கண்டுபிடிப்பதற்கு அவர்களுக்கு அதை விட மேலும் செலவு வரப்போன்றது. ஒரு நாயண்டா அந்த நாய்க்கு எவ்வளவு பணம் செலவழிக்கும், எவ்வளவு காசு அதுக்கு, அதுக்கு ட்ரெயின் கொடுத்து அந்த சுவாடு எல்லாம் பிடிக்கிறது அந்த அளவுக்கு உங்களோட கேஸ் போத்து
1: இல்லை.
0: அப்படி ஒரு நாலு
1: பேரை
0: நாகப்பன் நாகப்பன் பேரு
2: அப்பாக்குமாருக்கு எவ்வளவு எவ்வளவு பணம் களவு வச்சு
0: அது பேச கூடாதுங்க. நாகப்பனை ஜோச்சே செல்ல சின்ன செல்லுதான் எனக்கு சந்தேகம் இல்லை. இந்த மூன்று கூட உதச்சி வாங்கி தருவாரு
1: சொன்னாரு போடுங்க போடுங்க. எனக்கு அது நம்ம சொல்லக்கூடாது நாயமில்லங்கான்ட்டு உள்ளதை மட்டும் எழுதினேன்.
0: ஆனா
1: அது கூட வரம் போயான்ட்டாங்க.
0: அதுவும் கம்பெனி பணம்,
1: ஆமா
0: கம்பெனி பணம் கொண்டு கட்ட வேண்டிய பணம் எல்லாத்தையும் வீட்டுல விட்டுட்டு பாதுகாப்பற்ற முறையில வைத்து விட்டு நீங்களுக்கு ஆலயத்துக்கு சென்றது பிள்ளை. அவரும் கூட கூப்பிடல வர சொல்லி மற்றது அவர் வந்து இறைவன் இல்லை, அவர் வந்து ஒரு இறைவன் ஒரு இறைவனுடைய வழியை பின்பற்றி நடந்து ஒரு ஒரு வழிகாட்டி ஒரு அம்பர்லா. அதாவது வந்து இப்ப உங்களோட இறை தூதர் இல்லை, உங்களோட வீட்டிலே நீங்க இருக்கின்றீர்கள், நல்ல பசி இருக்குது உங்களுக்கு, அந்த இடம் அடைமலை சோ வந்து பொழுகிறது. இப்ப வீட்டிலே சமைக்க முடியாது, முன்னாலே சாப்பாட்டு கடை இருக்கு, அதுல போய் ரெண்டு ரொட்டி வாங்கி ஒன்று வந்து சாப்பிடுவோம் என்று எண்ணுகிறீர்கள். உங்களோட வீட்டில இருந்து அந்த கடைக்கு போறதுக்கு இடையில பெரும் மழை பெய்கிறது, எப்படி போவீர்கள்? எப்படி போவீர்கள்? அப்புறம் குடியை பிடிச்சு கொண்டு போனால் மலையை பாதுகாப்பா போய் ரொட்டியை வந்து சாப்பிடுவீர்கள். அந்த குடை தான் சாய்பாபா, சரியா? அந்த குடை தான் சத்யசாயி பாபா. நான் ஒரு சத்யசாயி பாட்டி போட்டி தலைவராக 5 வருஷம் இங்கே உள்ள கராக்கோளை நான் நடத்தி கொண்டிருந்தேன். அவர் வந்து தன்னை கடவுளண்டு ஒருபோதும் சொல்லவில்லை, நாங்கள் தான் ஐயா சொல்ல வைக்கிறோம். அவர் ஒரு வழிகாட்டி. இந்த வாழ்க்கையிலே இருந்தால் இந்த வாழ்க்கையிலே எங்களுக்கு நடக்கும் இன்ப துன்பங்களை பற்றி அவர் நன்றாக அறிந்தவர். அதுக்கு காரணம் என்ன என்று இந்த வழியிலே போங்கள், இந்த வழியிலே போங்க ஒரு அறிவுரை சொல்லுபவர் தான். இறைவனிடம் போகும் அறத்திலே அறவழி செல்லுங்கள் ஒரு வழிகாட்டி. அப்ப அந்த குடை இல்லாத விட்டால் எங்களால் அங்கே போக முடியாது. அந்த குடை வந்து எங்களுக்கு உதவி செய்கிறது, எங்களுக்கு பாதுகாப்பை தந்தா அங்கே. அப்ப பாதுகாப்பான சில அறிவுரைகளை அவர் கூறுகின்றார். அவர் கூறவில்லை வீட்டுக்கு கூட எல்லாரும் ஒரு இறை தூதர்கள். இறைவன் ஒன்று அவர்கிட்ட அடைகிற வழி எப்படி, துன்பம் இல்லாமல் போற வழி எப்படி, துன்பம் வந்தால் அதை எப்படி சகைத்துக் கொள்வது, எப்படி சகோதரத்துவம் அன்பு அறநெறிகளோடு வாழ்றது, எங்களை விட அவர் கொஞ்சம் தத்துவங்களை படித்து அறநெறிப்படி வாழ்ந்து காட்டினவர். தவிர அவருக்கு சொல்லோட அவர் எனக்கு அதை புரியா கேட்டு தருவார் அவரு அப்படி சொல்லக்கூடாது. அதுல அது
1: அப்பா இப்ப எனக்கு ஒரு டவுட்டுப்பா. இப்ப நான் பாபா கோயிலுக்கே போகல, இப்ப நெசமா உள்ள கோயில் முருகனுக்கோ காளியம்மனுக்கோ உண்மையான தெய்வத்துக்கிட்ட போய் இந்த மாதிரி கலவு போயிருந்துச்சுன்னா நான் இது மாதிரி சொல்லலாமா?
0: சொல்ல முடியாது. காளியம்மனும் முருகனும் சிவபெருமானும் உங்களை வரை சொல்லி கூப்பிடவில்லை. இறைவன் இருக்கின்றான் உங்களோட உள்ளத்துக்குள்ளே. ஆனால் நீங்கள் உங்களோட வீட்டுக்கே ஒரு
1: 500 தப்பு அந்த ஒரு கூட்டம் இல்ல தாப்பா போடாம மேல பட்டு போட்டுட்டு விட்டுருச்சு.
0: இங்க எப்படி நடந்தாங்க பொழுது காவல்துறை போனால் எங்களுக்கு தான் தண்டனை வரும். பாதுகாப்பற்ற முறையை விட்டுட்டு போயிருக்கிறேன். ஒரு திருடனுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றேன், அவர்களை வரைக்கும் நீங்க அந்த வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க.
2: கம்ப்ளைண்டே
0: பண்ணக்கூடாது. உண்மைதான் போடவில்லை. வீட்டிலே பணம் இருக்கண்டா அப்படி விட்டுட்டு நீங்க போவீர். ஒரு
1: பொறுப்புணர்ச்சியாகதான் தண்டனை போயாண்டாங்க.
0: செல்லகுமார் உங்களோட கிரகம் கவலையினம் என்ற கிரகம் தான் உங்களுக்கு இருந்திருக்கு. பொறுப்பற்ற ஒழுங்கா பாதுகாப்பாக வைத்திருக்கலாம், அல்லது வீட்டுக்கு சென்று போட்டு உறுதியாக வைத்திருப்போம். அதான் செய்யிருத்தானே
1: அந்த வீடு வந்து பலம் இல்லாம இருந்துச்சுப்பா. கதவு பின்னாடி அவ்வளவு ஸ்ட்ராங் இல்ல,
0: பெரிய இரும்பு கதவை உடைத்துக் கொண்டு மெதுவா திறக்கிற பக்கம் வீட்டுல பணத்தை வச்சு விட்டு நீங்க வெளியில போன பிள்ளை ஐயா. இப்ப வந்து ஒரு கதவை தூக்கிட்டான் சோபாவை தூக்கிட்டான் அது போற முடியும். இது பணம் பணம் என்றா பணமும் வாய்ப்பு கள்ளம் சும்மா
2: அதனால்தான் ஒரு செய்தி கம்ப்ளைண்ட் பொருள் எல்லாம் எழுத சொல்லுவாங்க, பணத்தை மட்டும் கம்ப்ளைண்ட்ல எழுத சொல்ல மாட்டாங்களே.
1: ஏன்
2: அப்படி வந்து பணம் மட்டும் எழுத கூடாதுன்னு
0: சொல்லுவாங்க?
1: ஏன்னா பணம் இங்க இருந்து போகும்போது எழுதிட்டு போயிட்டேன். பணங்க எல்லாத்தையும் ஒரு போன் இத்தனைக்கும் ஒருத்தன் விக்கிரல் காண்டி கொடுத்தான் டப்பாவோட அந்த போனையை தூக்கிட்டு போயிட்டான். அதுல IMI நம்பரும் இருக்கு என்கிட்ட. IMI நம்பரையும் கொடுத்துட்டேன் என்கிட்ட. IMI நம்பரை வச்சு கண்டுபிடிங்க, ஏன்னா அதுக்கும் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க.
0: சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட்
1: என்ன தீர்வு?
2: கவனக்குறவு தான்.
0: சரி, தீர்வு வழங்கப்பட்டிருக்கும்.
1: எடுத்துக்கிட்டு நாளைய பாடல் பாப்பா, என்னுடைய பாடல் வந்து ஜார்ஜி மன்னர். ஜார்ஜி மன்னர், நீங்க உங்களுடைய பாடல் சொல்லுங்க. நான் என் பாடல் மைண்ட்ல இருந்து பழையபடி எடுத்துறேன். நினைச்சு எடுத்து எடுத்து வச்சு எடுத்து வச்சு பாத்த டக்குன்னு அப்பா சொல்லும் போது சொல்லிட்டு இருப்பாருல, என்ன பாடல் தேடி வச்சிருந்தேன் திடீர்னு காணாம பேசிட்டு இருப்பாரு.
2: ஐயா, எனக்கு கர்நாடகாரன்ல இருந்து விளையாட்டுக்காரன்ல இருந்து மாங்குயிலே பூங்குயிலே அந்த பாடல்
0: ஐயா. குயில கூப்பு மாங்குயில கூட காலையில் எனக்கு வாத்தியாரங்க வாங்க வாய பாய்யா வாத்தியாரங்க நேற்று அறிஞாத பூவே என்று கேட்கிறேன். எல்லாம் பையன் பையன் பையன் புத்தி தெரிஞ்சு புத்தி அறிஞர்கள் தெரிஞ்சவன்.
1: அப்பா எனக்கு எனக்கு வந்து அப்பா எனக்கு என்னுடைய பாடல் இல்லாத நான் இருந்தேன்னு குரலாக நீ வர வேண்டும்பா.
0: அற்புதமான பாடல்னா
1: குயிலாய்
0: குயிலாய்
1: நான் இருந்தேன்.
0: அதே போல வெளியே நான் ஒரு நாள் என்ன பூட்டை நல்ல அப்படி பொறுப்புகள் வந்து கவலை.
2: அந்த படத்தின் பேர்
1: இல்ல, வெளியே போனா பூட்டை போடுறது இல்ல. பேப்பெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு பூட்டை திறந்துட்டே போயிருது. வேணும் எந்த எடுத்துக்காங்களா? எதுவும் இருக்கிறது அது
0: ஒண்ணுதான்
1: இருக்கிற காட்சி விட்டுட்டு கதவை திறந்து வச்சுட்டு போனாலும் வெளியே வர மாட்டான்.
0: ஏப்பு பாருங்க, கொரோனாவே எடுத்துக்கொள்வோம். எல்லா மருந்துகளும் பாதுகாப்பு மருந்துகளை கடைபிடிங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் கவலை சரி எடுக்கணும். நான் தவிக்கிறக்கூடிய குளிசை குடிக்கிறேன், எந்த நெல்லிக்காய் சாப்பிடுறேன், இந்த நெஞ்சி சாப்பிடுறேன், நான் மஞ்சள் சாப்பிடுறேன், எனக்கு வராது. ஓ வராது, வீட்டுல இல்ல அதை எடுக்கின்றேன்னு வரப்பட்டா நீங்க எல்லா இடத்துக்கும் பாதுகாப்பு இல்ல. நீங்க கவசம் இல்ல, கண்ட போடல ஆக்களோட ஆக்களோட வேணும்னு வந்தால் உங்களோட வருந்தான்
1: வந்துடும் வந்துடும்.
0: அப்ப சொல்றேன், நான் இந்த கவசத்தை இந்த மருந்து வேணா எடுத்து மருந்து வேலை செய்ய வேண்டியது சொல்ல முடியுமா? இல்ல தானே ஐயா,
1: அது கிடையாது.
0: அஜாக்கிறது நான்
2: ஐயா, அவங்க ரெண்டு பேரும் குயில் கேட்டதுனால எனக்கும் ஒரு குயில் பாட்டு.
0: சாரி, என்ன பாட்டு?
2: ஆன்பாவ திரைப்படத்துல குயிலே குயிலே மாங்குயிலே.
0: குயிலே
2: மயிலே மயிலே
0: மாங்குயிலே.
1: ஆன்பாவ வந்து ராமராஜன் படம் இல்லையே?
2: இல்ல, பாண்டியராஜன்.
1: எங்கிட்ட ஒரு ராஜன் வந்துட்டாரு.
0: குயிலே குயிலே பூங்குயிலே.
2: ஆன்பாவ
0: திருவாயில்
2: ஆன்பாவம் படம் திரைப்படம்.
0: சாரி, மூன்று பேர் படம் வந்துட்டு.
2: செல்வகுமார் ஐயாவோட படம் வந்து செல்வ மகள்.
0: அவருடைய
1: செல்வ மகள்.
2: குயிலாக நான்
0: இருந்தேன் போறது வந்து
2: கரகாட்டக்காரன்.
1: கரகாட்டக்காரன்
2: முடிஞ்ச அதுல என்னையும் சேர்த்துக்கலாம்.
0: எல்லாத்தையும் சொல்லி விடணும். சரி, இப்பொழுது என்ன பாடல் வேணுமோ ஒருத்தருக்கு. 55 ஆகிவிட்டது. இப்பொழுது என்ன பாடல் வேணுமோ ஒருத்தருக்கு.
1: மூணு பேருக்கு சேர்த்த ஒரு பாடலா போடுப்பா.
0: இல்ல இல்ல,
1: எல்லாருக்கும் யாரு இல்லையே?
0: இல்ல, ஒவ்வொரு
1: பாடலும்
0: சொல்றதல்ல. ஒவ்வொருத்தரும் வேணுமென்றால் உங்களுக்கு ஒவ்வொரு பாடலை தருவீங்க. பெரிய நேரம் போகாது, ஒரு கொஞ்ச நேரம் தானே. எனக்கு
2: மூணு பேர் தான் இருக்கிறேன்.
0: மூணு பேர்
2: சேர்த்து ஒரே பாட்டு கேட்டுடலாமா?
1: இந்த 11:55 ஒரு பாட்டு நீங்க கேளுங்க. மூணையும் நாங்க கேட்டுக்கோ. 11:55 அஞ்சு நிமிஷம் சரியா வரும்.
0: என்ன பாடல்?
1: 5 நிமிஷம் பாடல் கேட்டு.
2: அப்ப எம் ராசாவின் ராசாவின் கேட்கலாமா?
1: கேளுங்க, நல்ல பாடம்.
2: எம் ராசா
1: நல்ல பாடம் கேளுங்க.
2: புயின் பாட்டு, அந்த சொர்ண விழா பாடின பாட்டு.
0: என்ன பாடல்
1: அது? நல்ல எங்க அது எழுதுனேக்கு நாங்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. நல்ல பாடம் சொல்லுங்க. வேற ரெண்டு மூணு தடவை வந்துருச்சுங்க.
0: சொல்லக்குமாரண்ட சொல்லுங்க நல்ல பாட்டு.
1: இன்னைக்கு இன்னைக்கு இல்ல, நான் கேட்ட பழைய பாட்டை தான் கேட்பேன். அதுக்குதான் உங்களுக்கு பிடிக்காது.
0: ஏன் பிடிக்கா? அருகெல்லாம் பிடிக்கும். அதெல்லாம் நேற்று எல்லாம் இந்த வழக்கு எல்லாம் தீர்த்து எல்லாம் நல்லா.
1: அப்பனா
0: சரி,
1: சொல்ல
3: நீயா படத்துல இருந்து அது பாட்டு பேரு நினைப்பில்ல இந்த ஒரே ஜீவன் உண்டே
0: உள்ளமா
3: இன்னொரு பாட்டு சூப்பரா இருக்கும் போடு
0: அதுவும் பாரதனத்து மன்னன் அல்லவா அங்க காஞ்சியை
3: கிடக்கும்.
0: இப்ப அவர் கட்டின் மீத அவர் வந்து ஆக கண்டுட்டாரு வேறட்டும் சும்மா
3: கட்டில்
0: மேலே எல்லாம் கண்டிக்க வேண்டிய
2: கவிதை மலை இருக்கு. கவிதை மலை
3: ஆமா கவிதை மலை அங்க இருக்கு.
0: நீயா திரைப்படத்தில்
2: பாராட்டு மலை
0: கட்டு கட்டில் மேலே கண்டேன் வெண்ணிலா என்ற பாடலை ஜோர்ஜ் மன்னர் அவர்களும்
2: ஜார்தையா கோயில் எல்லாம் வெண்ணிலா இருக்கா
0: அம்மா நல்லவனே தலைவனுக்கு வெண்ணிலாதான் அழகான ஒளி வீசும் தலைவனத்திலே நிலா படிச்சு நன்றா இருக்கும். அதோட
2: நகரத்துல
0: இருப்பாங்க
2: பாலைவனத்தில்
0: பாலைவனம் அவர் எப்படித்தான் எப்படித்தான்
2: நகரமாட்டதான்
0: நாடு பாலவன
3: நாடுதான்
0: நல்லது. இப்ப கட்டணி மூவருக்கும் பொருத்தமான ஒரு பாடல் உறுதி பாடல் அது நல்ல பாடலாக தரும். இந்த பாடலோடு நீங்கள் ஆனா உறுதி பாடல் மஜித் அவர்கள் கேட்டு சென்ற பாடலை போட்டுதான் அவர்
3: சொன்ன
0: இந்த பாடலை போட்டுதான் நிறைவேற்றவன் சொல்லிவிட்டார். வரவேண்டது பாடல் கேட்டுவிடுவோம். ஜோர்ஜ் கவனம் காலுக்குள்ளால பாம்பு எல்லாரும் காலத்துக்கு நிறைவேற்றியும் பாம்பு வருது பாடல் அழிக்கும் போது கேட்காது விட்டால் எனக்கு அலையுங்கள் கேட்டால் அமைதியா கேளுங்கள் பாடலை சரிதானே. சரி பாடல் பாடல் அழிக்க இருக்கின்றது இப்போ

0: இனிமையான அந்த பாடல் ஒன்று
1: நன்றி.
0: இந்த கவனம் காட்டிலேயே தூங்குறது நீங்க மட்டும்தானே உங்களுடைய அறையில இல்ல உங்களோட நண்பர்களும் இருக்கின்றார்களா ஜோர்ஜ்?
2: யாரும் ஜான் பார்த்து இருந்தாரு, இந்த பக்கம் இன்னொரு ஆபீஸ் பாய் ஒருத்தர் இருந்தாரு, அவங்க எல்லாம் இப்ப தனித்தனியா போயிட்டாங்க. ஒருத்தர் டெசர்ட்ல இருக்கிறாரு, இன்னொருத்தர் பக்கத்து தெருவில்
0: இருக்கிறாரு. இந்த பாம்பு பாட்டுன்னு கேட்டீங்க. இப்ப நீங்க

0: ட்ரெஸ் போட்டு இந்த கலர் கலரா ட்ரெஸ்
1: போட்டு கவனமாயிருங்க போய் கடுகு வச்சிருக்காங்க. போன போக்குதான் போடுவது நாளைக்கு என்னங்க காலையில மாலையில சொல்லுவாங்க. பரவாயில்ல இப்ப பகல் வேலை தானே என்ன பண்ணிருங்க, பண்ணிருந்த மணி தானே நல்ல பாட்டு அந்த பாட்டு கேட்போம் எங்களும் கேட்டாங்க. கவனம்
0: அது ஒண்ணு இல்லாமப்பா மனப்பேய ஓட்டிட்டோம்னா
1: புறப்பனசுக்குள்ளதான்பா
0: பேய் மனசுக்குள்ளதான்பா.
2: அந்த வேலை பாம்பு வரலாம் நான்
0: பாம்பு பாம்புனாலும் என்ன இப்ப நாளில் முன்னாடி பாம்புனா பயந்துக்கிட்டுதான்பா இருந்தேன்.
1: இல்ல ஏட்டு பயந்துட்டாங்க ராத்திரி நேரத்தில் இந்த பாடல்களையும் கேட்டுக்கொண்டு உறவுகளை இப்ப கதவுகளை அடிச்சு சாப்பிடுறாங்க பயத்துல. அது பம்பாய் மஜித் அவருடைய வேண்டு போலும் படி இந்த நிறைய வேணும் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுக்கு பிறந்த நாள், அத்தோடு வேறும் பிறந்தவர்களுக்கு பிறந்த நாள் இருந்திருக்கின்றது. எல்லோருக்கும் பிறந்த நாள் வாழ்த்தை கூறிக்கொண்டு நிறைய தூரம் சிவாஜி கணேசன் ஐயா அவருடைய ஒரு அற்புதமான ஒரு நடிப்போடு வந்து ஒரு சிறப்பான பாடல் காத்தவராயன் என்ற திரைப்படத்திலே சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் குரலில் வருகின்ற பாடல் தந்து கலம்பத்தை நிறைவு செய்யுங்கள் என்று கேட்டபடியால் பூனா பம்பாய் மஜித் ஐயா நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் தானே. அவர் எனக்கு தெரியும் கடை விருதுகளில் பாட்டு வரும் என்று என்னோடு இணைந்து பாடலை கேட்க தயாராக இருக்கின்ற செல்வகுமார் நாகப்பன் மன்னர் ஜோர்ஜ் எல்லோரும் நானும் இணைந்து அவரோடு கேட்டுவிடுவோம். அந்த பாடலை காத்தவராயன் திரைப்படத்திலிருந்து வருகின்றது வா கலாபமயிலே என்ற பாடல்.
0: எங்களுடைய விருப்பமாகவும் இருக்கட்டும் அந்த பாடல்.

0: அற்புதமான ஒரு பாடல், அன்றும் இன்றும் ஒன்றும் கேட்கக்கூடிய இனிமையான ஒரு பாடல், நல்ல வரிகள், இலக்கிய சுவையோடு வந்த பாடல், நல்ல இசையோடு வந்த பாடல். ஜி ராமநாதன் ஐயா அவர்களுடைய இசையிலே, டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் குரலிலே, கண்ணதாசனின் வரிகள், சிவாஜி கணேசன், சாவித்ரி அம்மா அவர்களுடைய நடிப்பிலே எல்லோரும் ஒருமித்து இந்த ஒரு காவியமாக்கி விட்டு சென்றார் என்று கூறவனும் இந்த பாடலை இன்று காற்றலில் கேட்டு மகளா மஜித் ஐயா கேட்டதற்காக அந்த
1: இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்னப்பா
0: கையில இருக்கிற சப்ளா காட்டி சப்ளா காட்டி சப்ளான்ற அதுக்கு பேர் நாட்டு பையன் பாய்கிற ஒரு வீணை தான், அது ஒரு டிங் டிங் என்று போறது ஒரு
1: கிட்டார்
0: இல்ல, அப்ப இல்ல கிட்டார் இப்பொழுது வந்து
1: இன்ஸ்ட்ருமெண்ட்
0: அருமையான பாடல்,
1: நல்ல நல்ல ஒரு அருமையான பாடல் தான். அந்த அம்மா படுக்கிற பெட் பாருங்களேன், ஒரு பெரிய அன்னப்பறவை மாதிரி வந்து
0: அது வாயில வந்து ஒரு டிசைன் போட்டுருக்காங்க பாருங்க, அந்த வாயில வந்து தூக்க வலை முழம்பு வலி அதுல கசு வலி அதுல
1: வச்சிருக்காங்க
0: கற்பனைகள் எல்லாம்
1: பாத்துக்கிட்டீங்க இல்லங்கப்பா. இப்ப படம் கேட்கும் போது படம் பாத்துக்கிட்டு இருந்தேன் நான், நீங்க பாக்குற மாதிரி நானும் இங்க யூடியூப்ல
0: பாத்துக்கிட்டேன்.
2: அற்புதமான பாடம் அதே
0: பாடலும் கொடுத்து விட்டு இன்றைய தினம் சிவாமிகள் சிவாஜி கணேசன் ஐயா, எங்களுடைய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் வேறு ஒரு நபர் அரங்கில் அவருடைய பிறந்த நாள், அவர்களுக்கு நாங்கள் எல்லோரும் இன்று பிறந்த நாள் வாழ்த்து கூறிக்கொண்டு இன்று முதியோர் தினம், முதியோர் நினைவினால் முதியோர் நாள், அதனால் முதியோருக்கு நாங்கள் மதிப்பு கொடுத்து முதியோரை பேணி காத்து முதியோருக்கு ஆதரவாக இருந்து அன்பும் குதூகலமாக அவர்கள் இருக்கும் வண்ணம் நாங்கள் வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை மனதிலே பதித்து எல்லோருக்கும் அதை கொடுக்கணும், நாங்களும் அதை செய்வோம், நாங்கள் செய்தால்தான் எங்களுக்கு நாளைக்கு அப்படி செய்வார்கள் உங்கள் பிள்ளைகள், அது சந்ததி சந்ததியாக வந்து பாரம்பரிய பழக்கம் வளர வேண்டும். புதியோர் நாளிலே அவர்களுக்காக நாங்கள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இதுவரை நேரமும் கதம்பம் நேர் நேரத்தில் வந்து கலந்தவர்களும் இறுதி வரை இருந்த ஜோர்ஜ் சிவகுமார் நாகப்பன் உங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி மீண்டும் ஒரு கதம்பத்தில் சந்திப்போம். அதற்கு முன் நாளைய தினம் நேரலையில் சந்திக்கின்றேன் என்று கூறி நான் காற்றிலிருந்து விடைபெற எண்ணுகொண்டேன். நீங்கள் இந்த மாதிரி விடைபெறுகின்றீர்கள்.
2: இதுவரை நேரம் காற்றலையில் எங்களுடன் பயணித்த எங்கள் அன்பு உறவிலான நாகப்பன் செல்வகுமார், இதை கேட்டுக்கொண்டிருக்கும் மீராம்மா மற்றும் நேயர்கள் அனைவருக்கும், எங்களை நெறிப்படுத்தி நடத்திய ஐயா சிந்தனை செல்வன் ஐயா அவர்களுக்கும் நன்றி வணக்கங்கள் கூறி விடைபெறுவது குவைத்திலிருந்து ஜார்ஜ் ஐயா.
0: எதுக்கும் ஜாக்கிரதையா போங்க, கட்டில் மேலே கண்டு வீட்டுக்கு போய் கட்டில் போனப்பில எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க
1: கையில,
0: இப்ப இப்ப எனக்கு தெரியும் இல்ல, இப்ப ஜோதி மூளைக்கு மூளை பாக்குறாரு கவனம் தண்டி கட்டி போட்டு தலைவாணி தண்ணி இல்லாம கொடுக்கறது
1: கவலை
0: லைட் அணைக்காம தூங்குங்கள் மேலே பாருங்கள் அழகா கேட்டேன். ஆமா அது நல்ல பாடு, நல்ல பாடு எல்லாம் போல இறைவன் கா பாதுகாத்து
1: நகைச்சுவை
0: பாதுகாப்பாங்க, நல்லா கவனமா திரு நாளைக்கு சந்திப்போம், நல்ல இரவாக மீண்டும் உங்களுக்கு. அடுத்தது யார்? அடுத்த
1: சிவகுமார். இதுவரை கதம்பம் நேரலை நிகழ்ச்சியில் என்னோடு பயணித்த ஜார்ஜ் மன்னர் அவர்களும், கோவை நாகப்பன் ஐயா அவர்களும், அதாவது நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்திய சிந்தனை செல்வன் ஐயா அவர்களுக்கும் நன்றியும் வணக்கம் கூறி விடைபெறுவது புதுக்கோட்டை செல்வகுமார், துடன் வீராம்மாவும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.
0: நன்றி மகனே, நல்ல உரையாகி நாளைக்கு நல்ல பகலாகி நாளைக்கு எல்லாம் சிறப்பாக அமையும், ஞாபக சக்தி சிறப்பாக இருக்கட்டும், எல்லாம் நன்மைக்கு விடைபெறுவோம். நன்றி நன்றி, இது நல்ல இரவாக அமையட்டும். அடுத்து நான் எல்லாம் ஃபுட் எல்லாம் போட்டுக் கொண்டிருக்கேன், அப்ப எல்லாம் ஓகே சரி எழுத்து பார்த்து
3: இதுவரை நேரமும் கதம்பம் நேர்லி நிகழ்ச்சி இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நன்றியும் குறிப்பிட்டு இதுவரை என்னுடன் சேர்ந்து பயணித்த புதுக்கோட்டை செல்வக்குமாரையா, வைத் ஜார்ஜ் மன்னரையா மற்றும் நெறிப்படுத்தி நடத்திய துணை இயக்குநர் சிந்தனை செல்வன் ஐயா அவர்களுக்கும் வணக்கம் நன்றியும் குறிப்பிட்டு அத்துடன் நிலைய இயக்குநர் மீரா அம்மா அவர்களுக்கும் வணக்கம் நன்றியும் கூறி விடைபெறுவது கோயம்புத்தூரிலிருந்து கே ஆர் நாகப்பன்.
0: நல்லது நாகப்பன், நான் எழுந்து வரையிலும் இந்த ஃபுட்டெல்லாம் எழுத்து பார்த்தேன், செக்யூரிட்டி கார்டு எல்லாம் செக் பண்ணி வெளியே வெட்டி பார்த்து பாம்பு பூச்சிகள் வருவதாண்டு எல்லாம் பார்த்து வழியனு கதவுகளை சாத்தும் பொழுது கதவுகளை சாத்தும் பொழுது நீங்கள் கதவு எடுக்கலுக்கிட்டும் தலையை வச்சு கொண்டு வந்துவிடும் கவனமா இருக்கணும் ஜார்ஜ். நல்ல அவரை இப்ப மன்னராக்கிய மாடி மேலுக்கு இன்னும் கீழே அப்படி மெழுந்து அவர் பெண்ணு வந்துவிடும் கவனமா இருக்கும் இப்ப வந்து பறக்கிற பாம்போல இல்லைங்க, பாம்போல் பறக்கிற முத்தின பாம்போல் உங்களுக்கு தெரியும் அது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு மேச்சிராணி கலைவாணன் வீட்டுக்கு வந்து அடி அடினு சம்பளம்
3: சொன்னேன், கலைவாணன் ஐயா கூட பயந்துருக்க போறாங்க,
0: அவனை தூங்கி இருப்பாங்க, அவங்க இப்ப தூங்கி இருப்பாங்க. நல்லது, எல்லாரும் விழிப்புணர்வோடு இருங்கள், பாம்பென்றால் படையும் நடங்கும் தான், எங்களுக்கு பயம் இல்லை, இங்கு பாம்பு இல்லை, இந்த நாட்டிலே பாம்பு இல்லை, குளிர்நாடுகளில் பாம்பு இல்லை, சும்மா இந்த இலையில இருக்க புழுக்கெல்லாம் கொஞ்சம் நீட்டமா இருக்கும் பச்சை கலர்ல அப்படி அதெல்லாம் கரைக்கும் நாடு. ஆனால் வளர்ப்பு பாம்புகள் இருக்கு, வன்கூவரில் ஒரு தடவை நடந்தது, மேலே ஒரு தாயும் ரெண்டு பிள்ளைகளும் வந்தவர்கள், கீழே இந்த பெட் ஸ்டோர் இருந்தது, பிராணிகள் ஸ்டோர், அங்கே அவர்கள் இரண்டு பைத்தான் என்ன அந்த மலைப்பாம்பு கொடுக்குறோம் அது வளர்த்து வச்சிருக்கிறோம், அதுலேயே ஒரு பாம்பு எங்கோரு லீவு கிடந்து மேலால மேலாலவே இந்த ரெண்டு பிள்ளைகளும் முழுங்கி விட்டுது மேலே தாயில்லாத நேரத்தில். இது இப்ப ரெண்டு இடங்களுக்கு முந்தி நடந்த உண்மை சம்பவம், கவனமா இருந்தால் அங்கே எல்லாம் ஒரு தடியும்
1: வளர்க்கவே கூடாது, எதுக்கு தான் வளர்க்கறாங்க,
0: ஒரு தடியும் ஒரு டோப்பியும் கையில வச்சுங்க எதுக்கும்.
3: நம்ம நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்துட்டா, இந்த நேரம் சந்தனராஜ் ஐயா ஒரு பதிவு போட்டுக்கிறாங்க, நானும் இணைந்து கொள்கிறேன், நாளை
0: நேரத்தில் நான் எல்லாம் மூடிவிட்டேன் நாளைக்கு கொஞ்சம் அவரை பார்த்து செய்து விடுவோம். நன்றி நன்றி நன்றி, மீண்டும் சந்திப்போம், எல்லோரும் இன்றைய தினம் நல்ல தினமாக அமையவனும் எல்லாருக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வு ஆரம்பமாக இருக்கு, கேட்டுக்கொள்ளுங்க. நன்றி நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி நன்றி நல்லா
4: இவருக்கு கொஞ்சம் தனி வெளிச்சா தெளிஞ்சிருவாருல்ல,
5: அவர் தெளிவத்துக்கு முன்னாடி என் தாகத்தை தணிக்க கூடாது.
6: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
7: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
6: எம்டிஆர் எஃப்

0: வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. நலம் தானே எல்லாரும். முதல்கண் என்னை பெற்ற தாய் தந்தையிற்கு அன்பையும் வணக்கத்தையும் சொல்லிக்கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றிலையில் உங்களோடு மீரா. நலம் தானே எல்லோரும். இப்பொழுதெல்லாம் நாட்டின் நிலைமையை பார்க்கும்போது சற்று எங்களால் சிரித்து பேசக்கூட முடியாமல் இருக்கிறது. அது மட்டுமல்ல, சில மக்களின் வாழ்வாதாரம், சில மக்களின் நிலைமையை பார்க்கும்போது எங்களுக்கு மிக கஷ்டமாக இருக்கிறது. ஏனென்றால் சரி, இன்னொரு மனிதனிடம் உதவி கேட்கும் அளவுக்கு கூட, அவர்கள் கேட்டாலும் கூட உதவுவதற்கு முடியாத நிலை. ஏனென்றால் ஒரு பணத்தை கொடுப்பதற்கோ அனுப்புவதற்கோ எங்களால் முடியாத நிலை. மற்ற சரி, பணம் தான் கையில் இருந்தாலும் அவர்களுக்கு பொருட்கள் வாங்கக்கூடிய நிலை. இப்ப இங்கெல்லாம் சில பொருட்கள் கடைகளில் இல்லை, எங்களுக்கு வாங்க முடியாத நிலை. இது எங்கே போய் முடிக போறது என்று தெரியவில்லை. நேற்றைய தினம் எங்களுடைய சிந்தனை செல்வன் அவர்கள் சொல்லியிருந்தார்கள், மிக விரைவாக 3 கிழமையில சில சிறுநீரம் சரியாகும் என்று. இந்த மீடியாக்கள் ஏதோ ஒன்றை எல்லாம் சொல்லி சொல்லி மக்களை மாற்றி, இப்போ ஒரு தகவல் வந்திருக்கிறது. அது என்னவென்றால், அந்த முதலில் சைனாவில் இருந்த அந்த டாக்டர் அவர் இப்பொழுது இறந்துவிட்டார். அவர் இதற்கு இதை பற்றியும் சொல்லி இதற்கு தீர்வு தேநீர் என்று சொல்லி இருக்காரு. நான் நினைக்கிறேன் தேயிலையெல்லாம் விலைப்படாம இருக்கிறது போல் இருக்கிறது. ஏனென்றால் சில வியாபார தந்திரங்களும் இருக்கலாம். நாங்கள் எது உண்மை எது சரியானது என்று எங்களால் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு நிலையில இருக்கிறோம். இவ்வளவு நாளும் இது வழிவராதது, இப்ப தேநீர் குடித்தால் இது சரியாகும். எனக்குவா நான் என்ன, எனக்கு மூலகலவியாச்சு. இப்ப இன்றைக்கு நான் தேநீரோடு தான் வந்திருக்கிறேன். ஏனண்டா தேநீர் குடிச்சா இது வராது என்ன, இவ்வளவு நாளும் தேநீர் குடிக்கவில்லை. நாங்கள் சுக்கு கோபியாக தான் குடித்துக் கொண்டிருந்தோம். நேற்று சிந்தனை செல்வன் அப்பா சொன்ன உடனே எந்த மூளையும் செலவை ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, இந்த ஊடகத்துல எல்லாரும் பரப்புகிறார்கள் கடகடகடன். ரொம்ப கவலைக்கு இடமான, என்றால் தங்களுடைய வியாபார நோக்கமாக சில பேர் சில மக்கள் இது சுயநலம் என்ற ஒன்று. ஆனா இதை கூட நம்பக்கூடியதை இதனா நான் மறக்கிறேன் என்றுதான் சொல்லலாம். இது இதை மாதிரி எத்தனை தகவல் வந்து விட்டது. நீங்க அதை குடிங்க, இதை குடிங்க, இதை சாப்பிடுங்க சொல்ல சொல்ல எல்லாத்தையும் சாப்பிட்டு இப்ப உண்மையிலேயே இஞ்சிய சாப்பிட்டு மஞ்சள் சாப்பிட்டு காளிதாசன் சொல்லி இருந்த பெருங்காயம் பெருங்காயப்பட்டி தேடியே நான் கழிச்சு போனேன் உண்மையிலேயே. அப்ப எல்லாத்தையும் சாப்பிட்டு இப்ப உடல் நலம் வந்து உண்மையிலேயே எந்த உடம்புல ஒரு பகுதியை வெட்டி நீங்க கதைக்க போட்டா எல்லாம் சரக்காத்தான் இருக்கு. அதாவது முழுக்க மூலிகை பொருள் நீங்க சொன்னதெல்லாம் சாப்பிட்டு. இது தமாஷாவே சொன்னாலும் உண்மைதான். என்னடா மக்களும் நேற்று பார்த்தா ஒரு வீடியோ, ஒருத்தர் பசுவின் பசுவுடைய எல்லா அந்த கழிவு பொருள், அதாவது சாணகம் வந்து நாங்கள் சும்மா தெளிப்பது உண்டு மொழுகுவது உண்டு, சிறுநீரகம் அதனுடைய அதை அதிலே முகங்கழுவி அதை குடிச்சு அவர் சரியா உண்மையா பயபக்தியோடு செய்கிறார். இது ஆர்டிபிஷியலா இல்லாட்டி என்னன்னு தெரியவில்லை. பின்பு பார்த்தால் சாணகம் நல்ல தொட்டியில வச்சுக்கொண்டு அதுல மூழ்கி எழும்புகிறார். அது நான் அன்றைக்கு ஒரு தமாஷாகத்தான் சொல்லியிருந்தேன், நீங்க எல்லாம் பூசி கொண்டு வாங்கோ அதுல முங்கி எழும்பி வாங்கோன்னு. பார்த்தா ஒருத்தர் இப்படி செய்திருக்கிறார், எனக்கே பயமா போய்விட்டது. இந்த ஊடகத்துல இப்படி நான் தமாஷா பேசுவதெல்லாம் யாரும் கேட்டுட்டு அப்படி செய்தாலும் செய்திருவீங்களோண்டு. நாங்கள் என்னடா நாங்கள் சொல்லும் போது நீங்க கேட்பீங்க, நாங்கள் இதெல்லாம் நாங்கள் சும்மா தமாஷா பேசியது என்று சொல்லும் போது நீங்க கேட்காத பட்சத்தில் நீங்க எங்கேயும் அங்கலைங்கல கவனம் போய்விட்டேன். இல்ல இப்படி அம்மா சொல்லி இருந்தா இப்படி பேசியிருந்தார்கள் செய்யலாம் நீங்க நினைத்தாலும் நினைக்கலாம். ஊடகத்தில் நாங்கள் பேசும்போது இப்ப கவனமாக பேசணும் போல் இருக்கிறது. ஆனா இதற்கு தீர்வு என்ன ஏது என்று எங்களுக்கு தெரியும். ஆனா மூலிகை வகையில் உண்மை உண்மை. இப்ப நான் நேற்றெல்லாம் கேள்விப்பட்டிருந்தேன், எங்களுடைய கண்ணன் தான் சொல்லியிருந்தார், எல்லாரும் வேப்பமில கொழுந்து உடனே காலையிலேயே எழும்பி வேப்பமிலே கொழுந்து அப்படியே வாயில போட்டு சப்பி மண்டு விழுங்குகிறார். அம்மா நானும் செய்திருந்தேன் அம்மாண்டு, ஆனா எங்களுக்கு கிடைக்கல, இங்க இருந்திருந்தா நானும் செய்திருப்பேன், இல்லாம இல்ல. ஆனா வேப்பமில அந்த காலத்துல இருந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் இனத்தை சேர்ந்தது தான், நாங்கள் அதை பாவிப்பது உண்மை, அது உண்மையும் தான். இன்றைக்கு நான் சரியா லேட்டா வந்திருந்தாலும் 9:46 இந்த காலத்துல இப்ப எனக்கு மனமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கிறது. ஏனென்றால் இந்த வானொலியில சில நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக போட்டு விட்டு நான் சற்று ஒதுங்கி இருக்கலாமா, இருப்பது கடினம். வீட்டில நான் இருக்கும் போது இதை உங்களோடு வந்து பேசும்போது கொஞ்சம் மன நிம்மதியாக பேசலாம், எங்கேயோ வெளியிலேயே இருப்பது போல உங்களோடு உறவாடும் போது நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இருந்தாலும் மனம் கனக்கிறது, ரொம்ப கனக்கிறது. ஒரு பாட்டு ரசிக்கக்கூடிய தன்மை கூட இப்ப இல்லாமல் போகிறது. ஏதோ பேசுகிறோம், ஏதோ மக்கள் யாரும் தொலைபேசி எடுத்தால் கூட எனக்கு என்ன பேசுவது என்று தெரியாமல் இருக்கிறது. நிகழ்ச்சிகள் எல்லாம் தரமாக எடுத்து வரக்கூடிய தன்மை இல்லாமல் போகிறது. இப்படி ஏன் சொல்லுகிறேன், அப்ப இப்படி சொல்லக்கூடாது நீங்கள் என்று சொல்லுவீங்க. நானும் இப்ப ஒரு இடத்துல இருந்தா அதை நாங்க வெளியில சொல்லாமல் மறைச்சு எல்லாம் நடக்கணும் இல்ல. நானும் உங்களை போல ஒரு ஹியூமன் தான், எல்லாரும் அப்படித்தான். இப்ப எப்படி சொல்லுவதென்றே எனக்கு தெரியவில்லை. உண்மையிலேயே மனம் கனக்கிறது, உடல் சோர்கிறது, பேசுவதற்கு கொஞ்சம் இது வந்திருந்து என்னத்தை நான் செய்யறது, கொஞ்ச நேரம் அதுல நீங்க பேசுகிறோம். நான் ஆனா என்ன உங்களுடைய திசைகளை எல்லாம் மாற்றுவதற்காக, என்னுடைய மனநிலையை மாற்றுவதற்காக சிரிச்சு சிரிச்சு ஏதோ ஒரு தமாஷான விடயத்தை எடுத்து வச்சு பேசுகிறோம். அதுவும் என் உறவுகள் வந்து நீங்க ஏதோ ஒரு சின்ன ஒரு க்ளூ ஒரு சின்ன ஒரு விடயத்தை தூண்டி விடுகிறீர்கள் சிரிக்கக்கூடிய மாதிரி, அதை வச்சு நாங்கள் சிரிக்கிறோம். ஆனா உள் உணர்வோடு உண்மையான சிரிப்பாக நான் செய்யவில்லை என்றுதான் சொல்லலாம். இனி இனி வரும் காலத்தில் அது செய்ய முடியுமா என்று கூட கொஞ்சம் கடினமாக இருக்கிறது, என்றாலும் முயற்சிக்கலாம். கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் இந்த வானொலியை கேட்டுத்தான் நாங்கள் சிரித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்றீங்க, சரி. அந்த ஒரு கொஞ்சம் சந்தோஷத்தை என்றாலும் நீங்கள் அனுபவிக்கட்டும் என்றுதான் நாங்கள் இந்த இதுல. இப்ப கூட நான் எப்பயோ எழுந்திருந்து விட்டேன், எப்பயோ உங்களுக்கு எல்லாம் 6 நிகழ்ச்சி எடுத்து வர வேண்டும் என்ற நிலைமையில தான் நான் இருந்திருந்தேன். நான் எல்லாம் வச்சு எழும்பி விட்டேன். ஆனா இருந்தாலும் காரியங்கள் சில மெதுவாகத்தான் செய்ய முடிகிறது. நீங்க ஒரு யோசிச்சு பாருங்க, மெதுவாகத்தான் வீட்டில கூட ஒவ்வொரு காரியத்தையும் மெதுவாக கடகடன்று செய்த கையும் காலும் எங்களுக்கு முடியாமல் இருக்கிறது. மற்ற அதை விட நாங்கள் மிகவும் நம்பியிருந்தவர்கள், அன்பு காட்டியவர்கள் எல்லாம் சில துரோகங்கள் செய்யும் போது அது இன்னும் வீழ்ச்சி எங்களுக்கு. என்னென்ன அந்த 4 உங்களுக்கு இன்னொரு விடயம், ஒரு மனிதன் இப்ப நீங்க வீட்டுக்குள்ள அடைஞ்சிருக்கிறபடியா உங்களுக்கு சில விடயங்களை தாங்கக்கூடிய சக்தி இருக்காது. ஏமாற்றங்கள் தாங்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இருக்காது. கொஞ்சம் வெளியில போகலாமண்டா எல்லாத்தையும் மறந்து நாங்கள் கொஞ்சம் வெளியில போய் எங்களை ஃப்ரெஷ் ஏர் எடுத்துக்கொண்டு போய் வந்து எல்லாம் மறந்து இருக்கலாம். ஆனா வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், திரும்ப திரும்ப சில ஏமாற்றங்கள் சில துரோகங்கள் இவற்றை எல்லாம் எங்களுக்கு சிந்திக்க சொல்றோம். இந்த காலகட்டத்திலையும் ஒருதன் ஒருதரை ஏமாற்றுவது காலமும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்காரு. நாங்க சாக போறோம், மற்றவனை கொஞ்சம் சந்தோஷமா வச்சிருக்கலாம் என்று கூட யோசிக்க மாட்டார்கள். உதாசீனங்கள், துரோகங்கள், ஏமாற்றங்கள், இன்னும் யார் யாரை ஏமாற்றலாம் என்று இருக்கிற மனிதர்கள் தானும் தன் குடும்பமும் தான் வாழப்போகிறோம், மற்றவர்களை ஏமாற்றலாம் என்று இருக்கிற எத்தனையோ என்னிடம் நேற்றைய தினம் முன் இரண்டு நாட்களாக ஒரு இரண்டு பேர் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய குடும்பத்திலேயே குடும்பத்தில் உள்ளவர்கள் நண்பர்கள் தங்களை ஏமாற்றுகிறார்கள், இன்னும் இந்த காலகட்டத்திலேயும் ஏமாற்றுகிறார்கள் என்று சொல்லி துக்கப்பட்டிருந்தார்கள். ஏமாற்ற நினைக்கிறார்கள் என்று, அது எந்த வகையிலன்னு இதுல காட்டலையில் சொல்ல முடியாது, ஆனா மிக கவலையோடு சொல்லியிருந்தார்கள். அது மிக கவலையாக இருந்தது. அது மாதிரி எங்களுக்கும் நடைபெறும் தானே, நடைபெற்றிருக்கும், எங்களுக்கு தெரியாது. என்ன என்ன எனக்கு நான் அறியாமலேயே என்னை ஏமாற்றி சென்றவர்கள் பலர் இருக்கிறார்கள். அது பின்பு பின்பு நாங்கள் யோசிச்சு பார்க்கும்போதுதான் ரொம்ப கவலை. ஆனா இந்த காலகட்டத்திலே அதை நினைக்க வேண்டால், எனக்கொன்று செய்தால் அதே இது அவர்களுக்கும் வரும் என்பதுதான். நம்பிக்கை துரோகம், மோசம் செய்வது, இதெல்லாம் இந்த காலத்தில் இன்னும் நிக்கல. இவற்றையெல்லாம் பார்க்கும்போது இந்தியாவில அறியாமை, ஒரு சின்ன பையன் நேற்று போலீஸிடமே சண்டை போடுகிறேன், பிரதமர் மோடியை வந்து என்னைய சொல்ல சொல்லு உள்ளுக்குள்ள நான் இருக்கிறேன் வீட்டுக்குள்ள என்று, அது அவருடைய அறை. ஆனா படித்திருக்கிறேன்னு சொல்ற, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கும் இன்னொரு படித்திருக்கிறார் உள்ளவன்டான். அவருக்கு அவருடைய கையில போன் இருந்திருக்கும், உள்ள நாளும் போற இந்த செய்தியை பார்த்திருப்பார். மறு இப்பொழுது வந்து இந்த மீடியாக்கள்ல வாரதெல்லாம் ஒரு சித்தரிப்பு, சில நேரம் அப்படியாயும் இருக்கும். ஆனா இது வந்து ரியலா இருக்கிறது. பின்பு காவல்துறை அவருக்கு அடி போடுவதும் பேர்ந்து அவரை ஒத்துக்கொள்ளுகிறார். பெரியவர்களே புலவிடும் போது சிறிய பையன்கள் அவங்க, ஆனா கொஞ்சம் அறிவு இருந்திருக்கணும். படித்திருக்கிறேன் என்று சொல்லும் அந்த பையனுக்கு ஒரு அறிவு இருந்திருக்க வேண்டும். ஒரு மீடியாக்கள், அதாவது போன்ல எத்தனையோ ஊடகங்களை செய்யணும், ஒரு நியூஸ் வரும்போது பார்த்திருக்கலாம். இப்படி ஒன்று கொரோனாவே இல்லை என்று சண்டை போடுகிறார் அந்த பையன். அப்படி ஒன்றும் இல்லை, நீங்க போய் சொல்றீங்க, எங்களை ஏமாற்றுவீங்க. இந்த அப்படி சில விடயங்கள் வந்து தகாத, அதாவது இந்த பொய்களை எல்லாம் சித்தரித்து இந்த மீடியாக்கள்ல போறதுனால பையங்களும் நம்ப மறுக்கிறாங்க கொரோனாவை. அதனால இப்ப அந்த டாக்டர் சொல்லி இருக்கிறார் இந்த தேநீர குடியுங்கோ என்று சொன்னதை கூட நான் கொஞ்சம் எனக்கு நேர்ந்த நம்பிக்கையே இல்லை. என்னடா சைனாவில முதல் அவர்கள் எந்த ரெஸ்டோரண்ட்டுக்கு போனாலும் தேநீர் தான், அவர்கள் குடிக்காத தேநீரா? அப்ப எப்படி அவர்களுக்கு எல்லாம் அந்த நோய் வந்தது? எவ்வளவு தேநீர், முதல்ல தேநீர் தான் அவர் குடிக்கிறார்கள். எங்கேயாவது காபி குடிச்சதை பார்த்திருக்கிறீங்களா? இல்ல. தேநீர்லையும் பல வகை, கிரீன் டீ என்கிறார்கள், ஒவ்வொரு ஸ்பைசிஸ் போட்ட எல்லா டீயும் சைனாவில தான் செய்யப்பட்டிருக்கிறது. என்னட்டே எல்லா எத்தனையோ பாக்கெட் இருக்கிறது. இப்ப எல்லா பாக்கெட்டும் ஒரு சைடா எடுத்து வச்சிருக்கிறேன், சைனா ஒன்னு பயத்துல கராம்பு போட்டிருக்கிறார்கள். எங்களுடைய எல்லா ஒவ்வொரு பட்டை போட்டது, ஏலக்காய் போட்டது, எத்தனையோ விதமான ஒவ்வொரு மூலிகையிலும் அவர்கள் தேயிலை கலந்து இருக்கிறார்கள். ஒரு ஒரு பாக்கெட் அந்த பேர்ல இருக்கிறது, சுவையும் அப்படித்தான் இருக்கிறது. அதுல வர கிரீன் டீ உடல் மெலிவதற்கு, செமிபாடு அடைவதற்கு. கிரீன் டீ ரெண்டு மூணு விதம் இருக்கு. ஒரு கிரீன் டீயை நீங்க குடிச்சா முந்தையெல்லாம் உடல் மெலியறதுக்கு, இங்க இருக்கிற எல்லா பெண்களும் நாங்களும் தான், என்ன இன்க்ளூடிங் மீ, நான் இன்னும் என்னையும் சேர்த்துக் கொள்கிறேன், கொஞ்சம் நல்ல மெலிவா இருக்கலாம், மெலிந்து வரலாம், உடல் மெலிவாக இருக்கும் என்று இந்த கிரீன் டீயை போட்டா அது குடிச்ச உடனே தலை சுத்தும், வயிற்று ஓட்டம் வரும், இயலாமல் இருக்கும், எங்களுக்கு எங்கேயோ மூச்சு போறது போலதான் இருக்கும். உண்மையா அவ்வளவு சொல்லுவார்கள். அப்படி ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கு, நீங்க பழகி கொண்டு வாங்க, அப்படியே மெலிஞ்சிருவீங்க. எங்கட காலத்துல அங்க பாட்டி வைத்தியம் வந்து அவர்கள் எங்களுக்கு ஒவ்வொரு மாதத்துக்கு ஒருக்க அந்த சுத்திகரிப்பதற்காக கொடுப்பார்கள் மருந்து. நாங்கள் காலையில சாப்பிடாம அதை குடிச்சு நாங்கள் எங்களுடைய வயிற்றில் இருக்கிற அத்தனையும் நாங்கள் போக்கின பின்பு கொஞ்சம் கஞ்சி காய்ச்சி குடித்து அதெல்லாம் பாட்டி வைத்தியம். அதுக்கு கூட எங்களுக்கு தலை சுத்தி விழுந்து நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு, ஆனா அது பெரியவர்கள் எல்லாம் சுற்றி வர இருப்பார்கள் தெரியும், நாங்கள் சின்ன பிள்ளைகள். இது சாப்பிடுறதெல்லாம் சாப்பிட்டு கிரீன் டீய டெய்லி நான் கிரீன் டீல மட்டுமில்ல அந்த மெலிகிறதுக்காக குடிக்கிறேன். அதுலயும் அந்த முன்னுக்கு படம் போட்டிருப்பார்கள், நல்ல அழகான பொண்ணோட படம், மெலிஞ்ச படம், பாவம் விலையோ விலை அந்த பாக்ஸ். இதெல்லாம் தேவையா எங்களுக்கு? சாதாரண தானியங்களும் சத்தான, கொஞ்ச காலம் பார்த்தா கொள்ளு, அந்த குதிரைக்கு வைக்கிற கொள்ளு இருக்கு, அது எப்படி நீங்கள் அங்க சொல்லுவீங்களோ தெரியாது. அதை சாப்பிட்டா ஃபிளாக்ஸ் என்று சொல்றது ஆங்கிலத்தில், அது அதை சாப்பிட்டா மெலியலாம் உடம்புன்னு சொல்லி எல்லா பெண்களும் காலையில தண்ணில போட்டு சும்மா சப்பி சாப்பிட்டவர்கள் எத்தனை பேர், பவுடர் பண்ணி வாயில போட்டு தண்ணி குடிச்சவர்கள் எத்தனை பேர், சரி அது ரசத்துக்குள்ள போட்டு மேலையெல்லாம் குடும்பத்தார் ரசம் குடிச்சு முடிய பேர்ந்த கீழே இருக்கிற கொள்ள சப்பி சாப்பிட்டவர்கள் எத்தனை பேர், இதெல்லாம் நான் இதெல்லாம் கண்கூடாக கண்டவை. இப்ப நீங்க யோசிக்க கூடும், நீங்களும் செய்திருப்பீங்க அம்மாண்டு. நான் செய்ய நினைச்சு நான் தான், ஆனா எனக்கு அது செய்ய முடியாது தெரியவில்லை, ஆனா பாத்திருக்கிறேன் வேற வீடுகள்ல எல்லாம். வீட்டு போனா சாப்பிட யார்ட்டையும் போனா இன்னைக்கு கொள்ளு ரசம், காலையில நீங்க கொள்ளு சாப்பிடுங்க, ஊற போட்டு சப்பி சாப்பிடுறாரு பாவம். மற்றது ஆனா சில இப்ப ஓட்ஸ் கஞ்சி காய்ச்சும் போது பவுடர் பண்ணி வச்சு கொள்ளு போட்டு சாப்பிடுகிறார்கள், ஆனா அது உடம்புக்கு நல்ல கொள்ளு. நீ மெலிவாய் உடல் நலம் நல்லா மெலிஞ்சு கொண்டு வரும், குதிரை பாருங்க எப்படி ஸ்டெடியா இருக்கு, ஒரு கொழுப்பு இல்லாம இருக்குது, நல்லா ஓடுது, நல்லா ஸ்டெடியா நடக்குது அப்படி சொன்னோம்னா நீங்க நாங்க எல்லாரும் கொள்ள சாப்பிட தொடங்கிட்டோம். பாவம் குதிரைக்கு சாப்பாடு இல்லாம போச்சுங்க, நாங்களே எல்லாம் கொள்ள சாப்பிட. இப்படி பலதையும் மாற்றி மாற்றி இந்த மனித இனம் ஒவ்வொன்றையும் சொல்ல, நல்லவற்றையெல்லாம் விட்டு நாங்க எங்களுக்கு ஒவ்வாதவற்றை எல்லாம் உண்ணத் தொடங்கி, மஞ்சள் பூசி குளித்த முகம், கைகாலுக்கு மேலுக்கு மஞ்சள் பூசி குளிச்சு ஒரு நன்றாக சீயக்காய் மற்ற அரப்பு என்று சொல்லுவார்கள், அது என்ன செய்கிறேன் எனக்கு சரியா தெரியவில்லை, ஆனா அதை மன்னிச்சு கொள்ளணும் அப்படி நான் சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஊற வச்சு முதல் நாள் ஒவ்வொரு நாளும் தலையில வச்சு, அதுவும் அம்மாவோ அல்லது யாரோ பெரியவர்களோ பெரியவருக்கு பெரியவர்களோ, இப்ப நாங்க தனிய தலையில தேய்ச்சி குளிக்க முடியாது, அது எல்லாரும் குளிக்கிறாங்க, அது அவங்கவங்க மற்றவங்க தேய்ச்சி விடுவாங்க, எங்களை வடிவா குளிக்க பார்த்து நாங்க குளித்து தலை முழுகி அதன் பின்பு பூசிய மஞ்சள் எல்லாம் அப்படியே இருக்கும் முகத்துல, நன்றாக இருக்கும். பெண்கள் கைகாலுக்கு பூசி அந்த கால் எடுத்து வைக்கும் போது அழகாக இருக்கும், கொலுசு போட்டு நடந்து வர. இப்ப என்னண்டா இயற்கையாக இருந்த அழகெல்லாம் போய், ஃபேஷியல் என்று போகிறோம், என்னத்தை எல்லாம் பூசுகிறோம், அடுத்த முறை நாங்க சொல்லுகிறோம் ஐயோ போனோம், அந்த ஃபேஷியல் செய்யற லேடி அந்த பெண்மணி எனக்கு என்னத்தையோ பூசிட்டா, இதெல்லாம் அதாவது முகத்துல எல்லாம் பருக்கள் வந்து விட்டது, எல்லா விட்டால் தோல் அள்ளி விட்டது, இப்படி எல்லாம் சொல்லி துக்கப்பட்டிருந்தார்கள். எல்லாரும் எல்லாரும் அப்படியான நிலைக்கு ஆளாகி இருக்கிறார்கள் பெண்கள், நல்ல இடம் தேடி போவார்கள். இதெல்லாம் தேவையா எங்களுக்கு? டை வைக்கிறார்கள் இப்ப உண்மையாக, சிகை கருப்பா இருந்தால் அழகா இருக்கும். அதுல சில பேருக்கு ஒத்து வராது, உடம்பு அத தலையில ஏதோ ஒரு நோய் வருவது போல கடிச்சு பல பேருக்கு நான் இங்கேயே பார்த்திருக்கிறேன், தலைமுடி கொட்டி அப்படியே எல்லாம் ஏதோ உள்ளுக்குள்ள பூச்சி அடிப்பது போல, பின்பு முகம் எல்லாம் வீங்கி வருகிறது, அதை டைய வச்சோன்னு அதெல்லாம் எதுக்கு வைப்பான் நாங்கள்? கடவுள் எங்களை படைச்சு ஒவ்வொரு வயதும் போகும், ஆனா இப்பொழுது இளநரை சிலருக்கு இருக்கிறது, அது வந்து பரம்பரையாக இருக்கிறவர்களுக்கு இருக்கிறது, சின்னவர்களுக்கும் நிறை வருகிறது தான். அவர்களும் செய்கிறார்கள், முதியவர்களும் இப்பொழுது டை அடிச்சுக்கொண்டு அழகா இருக்கத்தான் வேணும், இல்லை என்ற அளவோடு பார்த்து நாங்கள் செயற்பட வேண்டும். எல்லாத்தையும் குற்றமாகவே இன்றைக்கு வந்திருந்து சொல்றா வேண்டும், ஏனென்றா நான் ஏன் இது குற்றம் அல்ல, இது நான் சொல்வதற்கு காரணம் நாங்களே எங்களை கெடுத்துக் கொண்டோம் என்பதுதான் மிக கவலை. நாங்களே எங்களை கெடுத்துக் கொண்டோம், எல்லாவற்றையும் மற்றவர்கள் சொல்வதை நம்பினோம், மற்றவர்கள் காட்டி கொடுத்ததை எல்லாம் பின்பற்றினோம். தூரத்தில் இருந்து, அதாவது கண் பார்வை எட்டாத இடத்தில் இருப்பவர்கள் சொல்வதை எல்லாம் நம்பினோம். சில விடயம் பாருங்க, கண் பார்வை எட்டாத இடத்துல இருந்து எத்தனை பேர் ஏமாண்டு இருக்கிறார்கள் என்று பாருங்க. ஒரு ஒரு நாட்டில இருந்து மற்ற நாட்டில, ஐயோ நான் சரியா கஷ்டப்படுகிறேன், நான் அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், என்னால முடியவில்லை, இப்படித்தான் என்று அவர்கள் காட்டும். இப்ப வீடியோ எல்லாம் போட்டு காட்டுகிறார்கள், சித்தரிச்சு கஷ்டத்துல இருக்கிற மாதிரி. இதையெல்லாம் நம்பி ஏமாந்தவர்கள் எத்தனையோ பேர், போலியான மனம் படைத்தவர்களின் செயல்பாட்டை எல்லாம் நம்பி ஏமாந்தவர்கள் பல பேர். அது மாதிரித்தான் வாழ்க்கையில பிறந்த மனிதன் எல்லாரும். அந்த காலத்துல தான் இந்த ஏமாற்றங்கள் குறைவு, ஏமாறவில்லை. ஏனென்றால் எல்லாம் நேர நேர கண்டாத்தான் நாங்களுக்கு தெரியும், நேர கேட்டாத்தான் எங்களுக்கு தெரியும், செய்தித்தாளில் படித்தால்தான் எங்களுக்கு தெரியும். இது இப்போ ஒரு போன் வந்துருச்சு பாருங்க, போன்ல எடுத்து சொன்னோம்னா நாங்க நம்பிடுறோம் எல்லாத்தையும். ரொம்ப தாக்கப்பட்டு மக்கள் இப்ப பார்த்தா இப்படி ஒரு வைரஸ் வந்து இப்ப எல்லாரையும் தாக்கிட்டு, கொடூரத்திலும் கொடூரம். ஆனா இருந்தாலும் வைரஸில் கொடூரத்தை விட மக்களின் சில மக்கள் சிலரை ஏமாற்றும் தன்மை அதை விட கொடூரம். சுயநலம் ஒன்று எல்லா மக்களுக்கும் தாண்டவமாடுகிறது. வாழ்க்கை வந்து மிக குறுகிய நேரம் தான் நாங்கள் வாழும் வாழ்க்கை. நான் 100 வருஷம் வாழுவன் என்று சொன்ன மனிதன் சிறு வயதிலே போய்விடுவான். பேச்சுக்கு மட்டும்தான் நாங்க அப்படி சொல்றோம், ஆனா எங்களுடைய தலை எழுத்து கொஞ்சம் நாங்கள் எல்லாரும் சாகிறது உண்மை. வாழ்ற நாள்ல நாங்க என்னத்தை செய்கிறோம் என்றதுதான். இப்ப இறந்தாலும் பெயரை பேசுகிறார்கள், பேசக்கூடிய தன்மை எங்களுக்கு தேவை என்று சொல்லப்படுகிறது, அது உண்மை. சில அப்படி பெயரை பேசும்போது கூட ஏதோ ஒரு தேவைக்குத்தான் அவருடைய பெயரை நாங்கள் பேசுகிறோம். இசையமைப்பாளர்கள், பாடல்களை எழுதி வைத்தவர்கள் இவற்றையெல்லாம் ரசிக்கும் போது, இந்த கவிஞர் இந்த பாடலை எழுதி வைத்தார் என்று அது எங்களுக்கு தேவைப்படுகிறது, ரசிக்கிறோம் நாங்கள். அதுவும் எங்களுடைய தேவைக்குத்தான் நாங்கள் அதை அவரை நினைவு கூறுகிறோம், அவர் மேல் இருக்கிற அன்பில் நினைவு கூறவில்லை. நாங்கள் நடிகர்கள் கூட மறக்காம இருக்கிறோம் என்றால் அவருடைய காட்சி அமைப்புகள் எங்களுடைய வாழ்க்கையோடு ஒன்றி போகிறது, அப்ப அவரை ஞாபகம் இருக்குது. அது ஒரு வகை சின்ன அன்போடு தான் நாங்கள் சொல்றோம் என்றால் எங்களோட வாழ்க்கையோட ஒன்றி போகுது அல்லவா. முழுமையாக அவர் மேல் இருக்க அன்பில் நாங்க மனசுல வச்சுக்கொண்டில்ல. ஏதோ நான் சொல்ற அளவு சொல்லிட்டேன், இருந்தாலும் மிக மன பாரத்தோடு காட்டலைக்கு வந்திருக்கிறேன். நான் பாடல்கள் கேட்கலாம், பாடலை நீங்கள் ஒருதராக வந்து பேசிவிட்டு செல்லலாம். அதுக்காக நீங்கள் நான் சொன்ன உலகத்தையும் இது ஒரு என் மனதில் பட்டதை சொன்னன், சரி பிள்ளை என்பதை நீங்களே எடுத்துக்கொள்ளலாம். ஒரு காதால கேட்டு ஒரு காதால நீங்க நல்லதுகளை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு பிடிக்காதே தயவு செய்து வெளியால விட்டுருங்க, உள்ளுக்க வச்சிருக்கோம்னா அது கூட ஒரு வருத்தமாக போய்விடும். ஒரு பாடலை எடுத்து வருகிறேன், நீங்கள் அழைப்புக்கு வரலாம், வந்து உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். 5145219739 சிரித்து பேசுகிறோம், ஆனால் எதையும் நாங்கள் இப்பொழுது மட்டும் இல்லை, இப்பொழுதும் சில துன்பங்களை மறக்கவில்லை என்பதுதான் உண்மையிலேயே நான் சொல்லுகிறேன். எனது துன்பத்தை மறக்கத்தான் நான் இந்த காட்டிலைக்கு முன்னால வந்து ஒவ்வொரு நிமிஷமும் இருக்கிறேன். எனது துன்பத்தை மறக்க, அடிமேல் அடி துன்பமாகவே வரும் வாழ்க்கையில் ஒன்றை மறக்கத்தான் நாங்கள் இதில் வாரோம், பேசுகிறோம் என்றால் எங்களுக்கு சுற்றாடலில் எங்களோடு சேர்ந்திருப்பவர்கள், எங்களோட நண்பர்கள் எல்லாம் உண்மையான அன்பு இல்லை என்று தெரிந்த பின்னு உண்மையான அன்பு உங்களிடம் இருக்கிறது என்று தான் நான் இதில் வந்திருக்கிறேன். நீங்கள் எப்படியோ எனக்கு தெரியாது, என் அன்பு உறவுகளிடம் எப்பவும் ஒரே மாதிரி அன்புதான். நீங்கள் காற்றலைக்கு யாராவது வர இப்பொழுது தமிழன் பாரதியை காணவில்லை. நான் ஒருவரிடம் கேட்டிருந்தேன் என்ன நடந்தது, வந்தார், நிறைய எழுதியிருந்தார், பேசியிருந்தார், தன் அம்மா அம்மா என்று பேசியிருந்தார், காணவில்லையே இந்த பையனை என்று. ஒரு சரி, இவ்வளவு இருந்தவர் சரி, என்னதான் இருந்தாலும் ஒரு வார்த்தை, அம்மா நான் இதுக்காக வரவில்லை என்று சொல்லியிருந்தார், பரவாயில்லை, தான் ஸ்கூல்ல இப்படி இருக்கிறேன், நான் இப்ப வேலைப்பழு என்று எழுதியிருந்தது அது இவ்வளவு காலத்துக்கு முதல். பின்பு விசாரித்த போதுதான் தெரிகிறது அவருக்கு இப்ப உடல் நல குறைவு, விபத்து கூட நடந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அவருடைய நண்பர் சொல்லியிருந்தார், எங்களுக்கு அது தெரியவில்லை. மனசுல ஒரு கவலை இருந்தது. ஒரு நேராக மட்டுமில்லை, இந்த வானொலியின் ஒரு அறிவிப்பாளராக கூட அம்மா நான் செய்யறேன் என்று நிகழ்ச்சியை எடுத்து வந்தவரை காணவில்லை என்றால், எனது வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு புள்ள காணவில்லை என்றா தேடுவோம் இல்ல. மனசுல இருந்தது, கேட்கலாமா விடலாமா, கேட்கலாமா விடலாமா, யாரை விசாரிக்கலாம் என்று யோசித்த வண்ணம் தான் இந்த விசாரித்திருந்தால் இவ்வளவு இன்று எனக்கு அந்த பதில் கிடைத்தது. இப்ப நீங்க எங்களை பாருங்க, எங்களுடைய கருத்தமைச்சான காணையில எத்தனை மாதங்கள் காணையில, ஆனா இடையிடையே அவர் கொஞ்சம் தகவல் கொடுத்திருந்தார், இருக்கிறேன் என்று. சில இழப்புகள் இருந்தது அவருக்கு, அவற்றை மாறி இப்ப எப்படி இருக்கிறார், என்ன இருக்கிறார் என்றது எங்களோட எந்த மனதில இருக்குது. நீங்கள் உங்களுக்கும் இருக்குமென்னு நினைக்கிறேன். எங்கே விசாரிப்பது, அதாவது நாங்கள் அழைப்பு விடுத்தால் அழைப்பு வரவில்லை, அழைப்பை ஏன் பிளாக் பண்ணி விடுகிறவர்கள் இருக்கிறார்கள். தங்களுடைய விடயங்கள் எல்லாம் முடிந்தவுடனே பிளாக் பண்ணி விடுவார்கள். அது ஒரு பழக்கமாக வந்துட்டது இப்ப உங்களுக்கு. என்ன சில பேர் அப்படித்தான் நல்லா பழகி சிரிச்சுக்க, நீங்க என்னட்டு இப்படி சொல்லிட்டீங்க, உங்களோட நான் கோபம், உங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்க போறேன் என்று பிளாக் பண்ணுகிறார்கள். நாங்கள் ஒரு தண்டனையை கொடுக்கிறோம் என்று. வணக்கம் மாமா. மாமா வணக்கம்.
1: வணக்கம் மீராப்பா.
0: வணக்கம். ஒரு நிமிஷம் நின்று கொள்ளுங்கம்மா ராணியம்மா, ஒரு நிமிஷம்.

0: வணக்கம் ராணியம்மா.
1: ஹலோ.
0: வணக்கம் முத்துவேல், அப்படியே இணைப்பில் இருந்து கொள்ளுங்க. வணக்கம் ராணியம்மா. என்ன இந்த ராணியம்மா முதல்ல வந்துருக்கீங்க. ஹாய் ஹாய். ஹாய் ஹாய், எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு மழை வர போதப்பா இன்னைக்கு. வணக்கம் முத்துவேல், அப்படியே இணைப்பில் இருந்து கொள்ளுங்க. கேக்குறதா மற்ற அன்பு உறவு பேசுவது கேக்குறதா உங்களுக்கு முத்துவேல்? சவுண்ட காணமா? இது வடிவேல் சொன்ன மாதிரி கிடக்குது. இல்லைங்க ராணியம்மா, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் நின்று கொள்ளுங்க. இப்ப கேக்குறதா சவுண்ட்? இப்ப கேக்குறதா சவுண்ட் முத்துவேல் உங்களுக்கு? இப்ப கேக்குது. சூப்பர், நல்ல காலம் நீங்க சவுண்ட். இப்ப நான் ராணியம்மாவோட பேசிட்டு உங்களோட பேசுகிறேன். ராணியம்மா சொல்லுங்க, இன்றைக்கு மழை வரப்போகுது, நீங்க முதல்ல வந்திருக்கீங்க. அதாவது கடைசியா வாரவர் முதல்ல வாரா, இது அதிசயம். கொரோனா கொரோனா இண்டியோட போச்சு போ, எல்லாம் இண்டியோட கொரோனா உலகங்கும் இருக்காது, எல்லாம் பழக போகுது. என்னடா கடைசியா வாரம் ராணியம்மா முதல்ல வந்திருக்கிறான்டா, இது அதிசயம் இல்லையா? அதிசயம் இல்ல. என்ன விக்கிறீங்க வந்தோன்னு ராணியம்மா? ஐயோ மாமா, என்ன மாமா அந்த நெட்வொர்க் என்னாலும் சரி செய்து ராணியம்மா. கொஞ்சம் விலைய விலைய நலங்க ராணியம்மா, கொஞ்சம் கொஞ்சம் அரைக்கி பாருங்க. அரைக்கி கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் தள்ளி தள்ளி போங்க ராணியம்மா. ராணியம்மா இல்ல, விட்டு விட்டு வருகிறது, விட்டு விட்டு விட்டு விட்டு வருகிறது. இல்ல நீங்க பேசுவது நல்லா இல்ல ராணியம்மா. இணைப்பு துண்டித்து மீண்டும் வாங்க. வணக்கம் முத்துவேல்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நலமாக இருக்கின்றேன், வாசலில் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன்.
0: நீங்க என்னடா என்ன சிரிக்க பண்றதுக்கு, நீங்க பொய்யெல்லாம் சொல்லி வாசல்ல நிக்கிறேன், குளக்கரையில குளக்கரையில நிக்கிறேன்.
1: பொய்யில பொய்யில கிடையாது, வாசல் காம்பவுண்ட் கேட்டுக்கிட்டு பேசிட்டு
0: இருக்கிறேன்.
1: அவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிறாங்க.
0: இப்ப இப்ப நாங்க வந்து பாக்கணும். இப்ப பொறுங்க வாரம், நான் ஆள் வச்சு நான் உங்களோட இது உங்களோட நடவடிக்கையை நான் இப்ப அங்க சிஐடி வைக்க போறேன்னா. என்னண்டா அவரும் கேள்வி கொஞ்சம் கேக்குறதுக்கு இருக்கிற, நான் நினைக்கிறேன் அவர் என்ன என்ன விட்டுட்டு தான் இணையறதுக்கு முற்படுகிற. மலியம் ரவி, நீங்கள் ஒரு நிமிஷம் இருந்தால் நான் உங்களை இணைச்சு கொள்ளுவேன். சரி, எங்க வாசல்ல நிக்கிறீங்க, எதுக்கு வாசல்ல நிக்கிறீங்க இந்த இரவுல நீங்க?
1: அதாவது அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்க கூடாது இல்ல, அதனால நான் வெளியில கதவை சாத்திட்டு நான் வெளியில நிக்கிறேன்.
0: அது நியாயம், ஏன்னா அவங்க தூங்கும் போது. அப்ப என்னால பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தை குடுக்கறோம் நாங்களே இல்ல
1: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல உங்களுக்கு கஷ்டம் நீங்க நினைக்கிறீங்க, எனக்கு வந்து ஒரு
0: நிமிஷம்
1: மன ஆறுதலாக
0: இருக்கிறது. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். வணக்கம் மல்லியம் ரவி.
2: வணக்கம்.
0: ரெண்டு பேரும் முத்துவேலும் மல்லியம், மல்லியம் மல்லியம் முத்துவேலும் மல்லியம் ரவியும் கைய கட்டி வாயில கைய வச்சுக்கோன்னு நிக்கணும். இப்ப உங்களுக்கு பழக்கம் இருக்கு தானே வீட்டுல இருந்து?
1: மனைவி
0: சொன்ன மனைவி சொன்ன பாத்து டக்குனு விளங்கிருச்சு அவருக்கு. சரிம்மா சரிம்மா, இப்போ கைய கைய கட்டிங்க சொல்லுங்க. இப்ப நான் ஒரு ரெண்டு பெண்கள் பேச போறோம், கொஞ்சம் நேரம் கேளுங்க, ஒரு ரெண்டு நிமிஷம் சரியா? வணக்கம் ராணியம்மா. ராணியம்மா வணக்கம். சொல்லுங்க.
2: ரெண்டு சின்ன பிள்ளைங்க பேச போறோம்.
0: ரெண்டு சின்ன பிள்ளைங்க, ரெண்டு சின்ன பிள்ளைங்க பேச போறோம் இங்க கேளுங்க சரியா? வாய பொத்தினுங்க, அதுக்கு வாயில வாத்த வர பொத்தி. இதுக்குதான் மனைவி அடிக்கலாம் உங்களுக்கு, வாய பொத்தி கொண்டு பேச. ராணியம்மா வாய் பொத்திட்ட வந்து பேச்சு வருது, எனக்குதான் இதுக்குதானே மனைவி மாதிரி அடிக்கிறது, வாய் பொத்திட்ட வந்து திரும்பியும் ஏதாவது சொல்றது.
1: முடியல முடியல
0: ராணியம்மா தெரியும் உங்களே, அவ எல்லா நிகழ்ச்சியும் கேட்டவங்க மலியன் ரவிய தெரியாம இருக்கா, அவளுக்கு தெரியும்
3: எல்லாரையும்
2: கேட்டிருக்கேன்
0: பேசினீங்களா. சரி எங்க ராணியம்மா உங்களோட பாட்டு முதல்ல பாட்டு சொல்லிருங்க, முதல் பாட்டு உங்களுக்கு, கடைசியில் வந்தாலும் உங்களுக்கு தான் பாட்டு, முதல்ல வந்தாலும் உங்களுக்கு தான் பாட்டு, பாட்டு
2: சொல்லுங்க. வானமே இல்லையில இருந்து சோகம் இல்லை.
0: ஏன் தண்ணி குடிச்சிருக்கீங்க
2: நீங்க?
0: இல்ல இப்ப சொல்லிருக்காங்கல்ல, டீ குடிச்சா கொரோனா போயிருமண்டு காப்பிய விட்டு டீ குடிக்கணும்.
3: இங்க
0: பாருங்க, சோகம் இனி இல்லை என்றது வானம் இனி இல்லை என்று.
2: வானம் எல்லை படத்துல இருந்து சோகம் இனி பாட்டு கேட்டேன்,
0: எல்லாம் மாறி போயிருக்கிறான். அம்மா இப்ப என்ன எனக்கு எங்க மனைவிக்கு பாருங்க, அவர் டீ டீய குடிக்க சொல்றாரு, குடிச்சம்மா குடியம்மா.
3: மனுஷனுடைய ஆன்மா எப்படி, மனுஷனுடைய மனம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா?
0: என்னண்டு சொல்லுங்க.
3: ஒருத்தவங்க வந்து சந்தோஷமா இருந்தா உலகமே சந்தோஷமா இருக்கும், அதே ஒருத்தவங்க துன்பப்படும் போது உலகமே துன்பப்படும். அப்படிதான் இப்ப நீங்க பேசின பேச்சுல இருந்து இப்ப நாங்க சந்தோஷமா நிகழ்ச்சிக்கு வரலாம்னு இருந்தோம், ஆனா நீங்க அரை மணி நேரம் 35 நிமிஷம் பேசினீங்க, மனசு பூரா சோகத்துல வந்துருச்சு. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தா சிரிக்கலாம்னு ஒரு கருத்து கிட்ட இருக்கு, அதனாலதான் வந்திருக்குறோம். அதாவது எத்தனையோ சுனாமி எத்தனையோ புயல்லாம் வந்திருக்கு, அப்பெல்லாம் மக்களுக்கு மக்கள் வந்து கை கொடுத்து தூக்கி விட்டு எல்லாரையும் கரைச்சு விட்டாங்க. ஆனா இப்போ யாரும் கை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு, அது நல்லா நீங்க சொன்னீங்க. ஒரு கடன் கேட்டா கூட கொடுக்க முடியாது.
0: மணியன் ரவி ஒரு நிமிஷம் தாங்க, இந்த சின்ன குழந்தை என்ன மீராக்கா மீராக்கான்னு சொல்லுங்க. ராணியம்மா
3: டீ வேணுமாமா, டீ வேணுமாமா?
0: இல்ல அங்க மாமா டீ ஊதி குடுக்கறாரு, இல்ல கொரோனா சோமா மாமா அவர் டீ ஊதி குடுங்க மாமா. சொல்லுங்க,
2: நீங்க சோகமா பேசுனதுனாலதான் நான் அந்த பாட்டே கேட்டேன்.
0: அது கேட்டீங்களா? உண்மையிலேயே
3: நாங்களுமே சோகத்துல முழுகிட்டோமாமா, அதனால சோகப்பட்டதான் நீங்க நாங்களும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம்.
0: இல்ல உண்மையிலேயே நான் சிரிக்கிறேன், ஆனா உண்மை உங்களோட பேசும்போது சிரிக்க ஆரம்பிக்கிறேன். ரொம்ப கடினமா இருக்குது எனக்கு மனம் எல்லாம். உண்மைய நேற்றெல்லாம் சிந்தனை சொல்லுவேன்னப்பா நிகழ்ச்சி செய்கிறார், நான் முன்னுக்கு இருக்கிறேன் இருந்து, ஆனா தூக்கம் வர என்ன. அவர் முடிச்சதுக்கு பின்பும் அப்பாக்கும் தூக்கம் வர இல்ல, எனக்கும் தூக்கம் வர என்ன. அது என்னண்டா மன இறுக்கம். இப்ப பாருங்க, எங்களை நாங்க கொஞ்சம் வெளியில போய் யாரோடையும் பேசுவோம், எங்களுடைய சொந்தங்களை பார்ப்போம், சின்ன குழந்தைகள் விளையாடுவதை பார்ப்போம், இவற்றை எல்லாம் இழந்து போயிருக்கிறோம். நாங்கள் ஓடி போய் பாக்குற சின்ன குழந்தைகள் விளையாடுவதை கூட பார்க்க முடியாமல் இருக்கிறோம். இப்படியான நிலையில இருக்கும் போது எங்களுடைய மனதை காயப்படுத்த சிலர் இருக்கிறார்கள், இல்லாமல் இல்லை.
3: அந்த சந்திக்கும் போது நமக்கு அந்த வேதனை நம்ம மனசுல இருந்து வெளில வருது. அதனாலதான் இந்த பாட்டை கூட நான் இன்னைக்கு இந்த மாதிரி பாட்டு கூட, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என்னெஞ்சில் உதிரம் குத்துதடி, அந்த பாடவே சொல்லாம சொல்லிடுச்சு. நீங்க நெரிச்சு நீங்க பேசிட்டு மனசுகள் வந்து பேசுமான்னு கூட எனக்கு ஒரு சத்தியமா வந்துருச்சு.
0: இப்ப எனக்கு பிடித்த எனக்கு நான் போக வேண்டிய இடத்துக்கு இது நிகழ்ச்சி செய்தாச்சு, முடிஞ்சோன்னு ஓடி போய் அடவுளோட இருந்து உறவாடி வருவேன். ஆனா அந்த அதை கூட கடவுள் தடுத்து விட்டான். இனி அதுக்கு நீங்க போவோம், பார்ப்போம், பேசுவோம். குழந்தைகளை தான் சொல்றோம், எனக்கு பெரியவர்கள் வேண்டாம், குழந்தைகளை
3: தான்.
0: வணக்கம் மாமா.
4: நம்ம நம்ம காப்பாத்திக்க முடியுங்கிற ஒரு நிலையில இருக்கு. இன்னும் பரவல்
0: அதிகமாக.
4: வணக்கம் வணக்கம் ரவி அவர்களே.
5: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
4: வணக்கம் முத்துவேல்.
5: ஒரு சோதனையான ஒரு காலகட்டத்துல நம்ம எல்லாரும் இன்னைக்கு வந்து நம்ம சேர்த்திருக்காங்க, ரொம்ப மன நெகிழ்வோட
4: இருக்கும். நிச்சயமா நிச்சயமா. ரொம்ப காலம் மாதிரி இருக்காங்க அங்கே, அது அவங்களுக்கு தெரியும்.
1: நம்ம வந்து மன இறுக்கத்துல இருக்கிறோம். அப்ப நம்ம வந்து அந்த ரேடியோல ஏதோ ஒரு நாலு பேர்கிட்ட பேசும்போது மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்
5: ஆகும்.
1: ஹெர்பல் டீ ஒண்ணு போடுறாங்க, சுக்கு அந்த இதெல்லாம் கலந்தது. அந்த ஹெர்பல் டீ வாங்கி யூஸ் 23 மூலிகை பொருள் அதுல கலந்துருக்கு. அந்த ஹெர்பல் டீ வாங்கி யூஸ் பண்ணுங்க. இப்ப நான் ஹெர்பல் டீ தான் குடிச்சிட்டு
0: இருக்கிறேன்
5: வீட்டுல. பயன்படுத்திட்டு இப்படி சோகமா உட்காந்துருக்கோம். இப்பதான் அம்மா
0: சொன்னாங்க. மாமா மாமா சொல்றா, சொல்லுங்க மாமா நீங்க
1: ஆரம்ப காலங்கள்ல நம்ம பயன்படுத்தின உணவுப் பொருள் எல்லாமே சுத்தமானவை. இடையில வந்து நம்ம வந்து எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, மூளை செலவை, அதாவது பேப்பர்ல ரேடியோல டிவியில எல்லாம் மூளை செலவு பண்ணி இதற்கு மாறுங்கள், இதற்கு மாறுங்கள், இதற்கு மாறுங்கள், இது நல்லது, அதுல கொழுப்பு இருக்குது, அதுல அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லி நம்மளோட டோட்டலா மாத்தினாங்க. இப்ப நம்ம எல்லாமே இது மாறிட்டோம். இப்ப மாறின பிறகு இது சரியில்லை, மறுபடியும் அதுக்கு போங்க அப்படிங்கிற வந்து ஒரு உலகளாவிய வியாபார தந்திரம்.
0: அது இருக்கட்டும். முத்துவே இவ்வளவு சொல்றீங்களே, பின்னுக்கு திரும்பி பாருங்க, வாசல்ல நிக்கிறீங்க, பின்னுக்கு பாருங்க.
1: இல்ல இல்ல இல்ல
0: பதினொன்னு குளத்தங்கிறதுக்கு போறாரு மாமா, 21 வாசலுக்கு போறாரு கதவை கூட்டிட்டு. அவருடைய சோக நிலைய பாருங்க மாமா, அவருடைய நிலைமைய பாக்க எங்களை எல்லாம் ஏதோ சின்ன பொடி பொடியா இருக்கிற மாதிரி இப்படி ஒரு நிலைமை.

0: அதான்
1: முதல்ல வந்து நம்ம கடவுள் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தாக்க சமையல் இந்த சன்ஃபிளவர் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க, இப்ப திருப்பி கடல எண்ணெய் யூஸ் பண்ணுங்க, நல்ல எண்ணெய் யூஸ் பண்ணுங்க, டீ இல்லைன்னா மிக்க எண்ணெய் யூஸ் பண்ணுங்கிறாங்க.
0: ஒரு வியாபாரியே சொல்ற வியாபாரம்
2: வணக்கம் வணக்கம்
0: நில்லுங்க செல்வகுமார். வணக்கம்
2: வணக்கம் வணக்கம்.
0: இந்த மூன்று பேரும் சத்தம் பண்ணாம நிக்கல, வாயில கை வச்சு கொண்டு இந்த மூன்று பேரும் மாமா கலைக்கிற
1: போட்டு அத அடிச்சுட்டு அப்புறம் 20 ரூபா போட்டுப்பாங்க அதுல. எனக்குன்னா 20 ரூபா ஆஃபர் பண்ணி குடுக்கற மாதிரி அதுல போட்டுருக்கேன் பேஸ்ட்ல. ஆனா அது வந்து 24 ரூபாய்க்கு அந்த பேஸ்ட் வரவே இல்லை இது வரைக்கும்.
0: என்னத்துக்கு மாமா கலப்பணம் இருக்குது அத சொல்லுங்க.
1: எல்லாமே இருக்கு, நிறைய இருக்கு. டீப்பூர்ல தான் அந்த என்ன புளியம் கட்டுறாங்க.
0: என்னத்துக்குல காப்பிக்குல
1: பாத்தீங்கன்னா அதுல
0: மிளகு.
1: ஆமா
0: பப்பா, பப்பா விதை, பப்பாளி விதை. அதான் எங்க அப்பா
1: என்ன செய்வாங்க, கசகசா.
0: கசகசாக்கு என்ன?
1: கசகசால வந்து அதுல வந்து ரவா, வெள்ள ரவா இருக்குல்ல, அதை போட்டு விட்டுருவாங்க.
0: என்னத்து மாமா கசகசா? கசகசா கருப்பு இல்ல,
1: கசகசா வெள்ளையா இருக்கும், கருப்பா இருக்காது.
0: என்ன நான் இங்க வாங்கி வச்சிருக்கேன் கசகசா? அந்த அந்த அந்த அந்த சர்பத் அது எனக்குல ஊற போட்டு போடுறது தானே சொல்றீங்க நீங்க?
1: அது அது வந்து சப்ஜாவரை, அது சப்ஜாவரைன்னு சொல்லுவாங்க அத.
0: அப்ப அதத்தான் நானும்
1: கசகசா வெள்ளையா ரவா மாதிரி இருக்கும்.
0: சூப்பர். உங்க மாமாவோட பாட்டை தெரிஞ்சுங்க முதல்ல. மாமா பாட்டு சொல்லுங்க முதல்ல. என்ன மாமா நீங்களும் பிகில்ல வந்துட்டீங்க, அதுல ஏதோ விளங்காத பாட்டு தான் இருக்கா சொல்லுங்க.
1: சிங்கப்பண்ணி,
0: சிங்கப்பண்ணி. மூன்று பேர் இருக்கீங்களா? எப்படி நான் உங்களை லாக் பண்ணி
3: வச்சிருந்தேன்,
0: சத்தம் வராம லாக் பண்ணேன் பாத்தீங்களா? எப்படி அந்த லாக் அவுட் இது ஊர்ல சொல்றாங்க.
3: 144
0: நீங்க எந்த குடும்பத்தை சொல்றீங்க? எம்டிஆர் குடும்பம்,
3: நம்ம இசை குடும்பம்.
0: எம்டிஆர்
3: குடும்பம் வியட்நாம் வீடு.
0: வியட்நாம்ல
2: என்ன ரவி? ரவி ரவி
3: சொல்லுங்க.
2: அது அந்த அது செட் ஆகாது, அதுக்கு
0: செட்
2: நம்ம இல்ல ஆகா இல்ல ஆகா நான் சொல்றது கேளுங்க.
0: செட்டா விடுங்கம்மா, செட்டா விடுங்க
2: சொல்லுங்க. நம்ம குடும்பம் வந்து நவகிரகம்.
0: நவகிரகம்
2: எம்டிஆர் எஃப்எம் வந்து அம்மா நான் சொல்றேன், எம்டிஆர் எஃப்எம் வந்து பாரத விலாஸ்.
0: பாரத விலாஸ்

0: அனைத்து மக்களும் உள்ள வந்துருவாங்க. பாரத விலாஸ்
1: செல்வகுமார்
0: சொல்லுங்க.
1: அதாவது எம்டிஆர் வந்து உலகம் புறா போயிட்டு
0: இருக்குப்பா,
1: நீங்க இந்தியா சொல்ற
0: அப்ப உலகம் சுற்றும் வாலிபின்னு போட்டுருவோம். உலகம் சுற்றும் வாலிபி
2: நீங்களா வாழ்வியா என்ன நீங்க இப்படி தெரியல
0: உங்களதான் நீங்கதான். அதாவது உலகம் சுற்றும் வாலிபன்னு எம்ஜிஆர் நடிச்சாரு. உலகம் சுற்றும் வாலிபி முத்துவேல் ஐயா தான் ஆயிரம் ஆயிரம் தலைவர் இந்தியா ஆயிரம் கதைகள் உள்ள வச்சிருக்காரு.
2: மாமா இத சொல்ற என்ன மாமா முத்துவேலுக்கு
3: என்ன இல்ல முத்துவேல் முதல்ல சொல்லட்டும் அவர் என்ன சொல்ற
2: சொல்லுங்க கொஞ்சம் அவரை பேச
0: சொல்லவே 15 நிமிஷம் ஆயிரும். சொல்லவா சொல்லவான்னு கேட்டே இருப்பாரு.
1: ராஜ்குமார் பேசும்போது நான் சொன்னேன் காதல வாங்கல எல்லாரும் கிராஸ் பண்ணிட்டாங்க.
2: நவக்கிரகம்னு
1: ஏன் சொன்னேன், நவக்கிரகம்னு ஏன் சொன்னேன்னா ஒன்பது கிரகங்களும் ஒன்னோட ஒண்ணு சேராது. ஒன்னு ஒன்னத்தையும் ஒவ்வொரு கருத்து இருக்கும், ஒவ்வொரு திசையில சுத்தம், அத ஒட்டுமொத்தமா ஒரு மையப்புள்ளியா கொண்டாந்து வைக்கிறது சூரியன். அதுக்காக தான் நான் சொன்னேன் அந்த சூரியன் வந்து எம்டிஆர் நம்ம எல்லாம் சுத்தி இருக்கிற நவகிரகம். சூரியனை சுத்தி வர்ற கோள்
2: சொன்னாலும் சொன்னீங்க ஒரு குளிர்மையா சொன்னவன சூரியனை வேறையாதையும் சொல்லி அதுல இருந்து வர ஒரு வினையை சொல்லி இருக்கலாம். இல்ல
0: இல்ல சந்திரனையும் தான் சுத்தி வருது 9 கோளம். நவகிரகத்துல அதுவும் ஒரு கோள் தானுங்க.
1: இல்ல எல்லா கோள் தான், எந்த கோளா இருந்தாலும் சூரியனை மையமா வச்சுதான் எல்லா கோளும் சுத்தி வரும். அந்த சூரியன் வந்து இப்போதைக்கு நமக்கு எம்டிஆர், நம்ம அத்தனை கிரகங்களா எம்டிஆரா சுத்தி வரும்.
0: அது உங்களுடைய விளக்கம்
2: மாமா. மாமாட்ட கேக்கலாம் மாமாதான் என்ன
1: பாத்துறேன்.
2: மாமா வாய்த்துறக்கல பாத்தீங்களா என்ன மாமா என்ன பாத்துறேன். அட இவங்க சுத்த போறாங்களா சுத்துங்க எவ்வளவு தூரம் சுத்துறீங்கன்னு பாக்கலாம்.
0: விடிஞ்சிருமே
2: விடியல அது ஒரு சுத்துக்கு

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம்.

கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

2026 ஆண்டு 7வது மாதத்தின் இறுதி வாரத்தின் 27வது நாள் திங்கட்கிழமை. வாரத்திலே வரும் திங்கள் தோறும் நாங்கள் கண்டுகொள்ளும் நிகழ்வு இன்றைய கதம்பத்தில் காண இருக்கின்றோம். இன்றைய கதம்பத்தில் இணைந்திருக்கும் நாங்கள் முதலில் அன்னை, தந்தை, ஆசான் இவர்களையெல்லாம் நான் அறிந்த அன்பு தமிழ், இவற்றிற்கெல்லாம் மேலாக இருந்து எங்களை ஆட்கொள்ளும் எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஓம் நமசிவாய என்று கூறி இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி இவர்கள் அனைவருடைய தாழ் பணிந்தும் வணக்கத்தை கூறிக்கொண்டு உலகளாக இருக்கும் என் அன்பு நேய நெஞ்சங்களே, உங்களையும் முகம் தெரிந்த தெரியாதவர்களாக இருந்தாலும் வருக வருக என்று மொன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பத்திற்கு நன்றி கூறி வரவேற்று வணக்கமும் தருகின்றேன். பாட்டு சவாரி என்றவுடன் ஓடி வந்து இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்க வேண்டும் என்று ஜெகபர் சாதிக் அவர்கள் அழகான படம் வரைந்து இன்றைய நிகழ்ச்சியை கூறி எல்லோரும் வாருங்கள் என்று அன்போடு அழைத்து, அதை கேட்டவுடன் காத்திருக்கின்றோம் அப்பா அப்பா வந்தாச்சு என்று துள்ளி குதிக்கும் அன்பு மகள் ஷியாமலா, அன்புடன் மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் இவர்கள் பதிவிலே வருக வருக என்று வரவேற்று வாழ்த்து கூறிய வேளையிலே அவர்களையும் வருக வருகவென்று அன்போடு வரவேற்று வாழ்த்து கூறி வணக்கம் தெரிவித்து எல்லோரையும் வருக வருகவென்று 6478764145 என்ற வளமையான தொலைபேசி எண்களுக்கு அழைக்கின்றேன். இன்றைய நாள் கதம்பத்திலே வாரத்தில் திங்கள் தோறும் எங்கள் வானொலியில் ஒலிபரப்பாகும் கதம்பத்தில் என்ன நிகழ்வு என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அது வேறு எதுவுமில்லை.

சந்தோஷம் தருகின்ற சவாரி எப்பொழுதும் மகிழ்வாகத்தான் இருக்கும். அதிலே பாட்டு சவாரி என்றால் மேலும் மகிழ்வாக இருக்கும். எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் கடந்த காலத்திலே 154 வாரங்களாக பாட்டு சவாரியை செய்திருக்கின்றோம். அதேபோன்று இன்றும் 155வது பாட்டு சவாரியில் இணைகின்றோம். அன்பு உறவுகளே, மகிழ்ச்சியோடு பாட்டு சவாரி என்பவுடன் மகிழ்ச்சியாக இருக்கின்றது என்பதை மகிழ்ந்து தெரிவித்திருக்கின்றீர்கள். பாட்டு சவாரியில் வழமை போல 5 பாடல்கள் இன்றும் ஒலிபரப்பாக இருக்கின்றது. பாட்டு சவாரி என்பது உலகத்திலே போட்டி இல்லாமல் 1, 2, 3 எப்பொழுது முதல், 2, 3 யார் முதல், எப்பொழுது முந்துவது என்ற ஓட்டத்திலே தான் எங்கள் பயணங்கள் நடைபெறுகின்றன. எல்லா துறையிலும் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா பயணங்களும் முந்தி அடித்து கொண்டு செல்வது தான். அந்த முதலாவதாக வருவதற்கு ஒரு தரம் இருக்க வேண்டுமல்லவா? அந்த தரத்தை கண்டுபிடிப்பது எங்கள் மனித குணம். அந்த வகையில் நாங்கள் இன்று காலையிலிருந்து மாலை வரை, தூக்கத்தால் விழித்த நேரத்திலிருந்து தூக்கத்துக்கு செல்லும் வரை, ஏன் தூக்கத்திலும் கனவிலும் கூட எத்தனை பாடல்களை இசையோடு கேட்கின்றோம். பாடல்கள் அல்லாது விட்டாலும் தனியே இசையை மட்டும் இந்த பிரபஞ்சம் எங்களுக்கு ஒலிப்பிக் கொண்டிருக்கின்றன. அந்த ஒலித்து கொண்டிருந்து எழும்பிக் கொண்டிருக்கும் அந்த இசையிலே நாங்கள் மயங்காதவர்களும் தயங்காதவர்களும் இல்லை. அந்த வகையிலே தென்னகத்து திரைப்பட துறையிலே கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக திரைப்பட பாடல்களை அவர்கள் தொகுத்து வழங்கியிருக்கின்றார்கள். அதற்குரிய கருத்துக்களோடு படங்களை படமாக்கி எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். அந்த படமாக்கி வரும் கதைகளிலே வருகின்ற பாடல்கள் எங்களை அறியாது மறவாது மனதிலே பதிந்திருக்கின்றன என்றுதான் கூற வேண்டும். கதை மறந்தாலும் காட்சிகள் மறைந்தாலும் அந்த பதங்கள் கொண்ட பாட்டுக்கள் மறையாது. ஏனென்றால் அடிக்கடி எல்லா பக்கங்களிலும் நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது ஊடக வசதியும் அநேகமாக இருக்கின்றது. இலத்திரனவியல் உபகரணங்கள் மிகவும் மலிவாகவும் சிறப்பாகவும் இருக்கின்றது. பரவலாக எல்லோருடைய கையிலும் இருக்கின்றது. முன்பு நாங்கள் திரை மடுவங்களை தேடிச் சென்று, வானொலி பெட்டிகளை தேடிச் சென்று, தொலைக்காட்சி இருக்கும் தளங்களை நாடிச் சென்ற வகையில் இன்று உள்ளங்கையிலே வைத்து கொண்டு எந்த நிமிடம் எந்த பாடல் எங்களுக்கு வேண்டுமோ அந்த பாடலை உடனடியாக பார்த்து கேட்டு மகிழக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் பழைய பாடல், புதிய பாடல், இடைக்கால பாடல், இப்பொழுது வருகின்ற பாடல், வர இருக்கின்ற பாடல்கள் என்று நாங்கள் கேட்காமல் இல்லை. இவையெல்லாம் இசையோடு தான் வருகின்றன. இந்த இசை உலகத்தில் உள்ள இந்த இசையை மையமாக வைத்து அதை நாங்கள் கருவிகளிலே கணித்து கொண்டு வந்து இசை அமைப்பாளர்கள் இசைத்து, கவிஞர்கள் பாடலை தொகுத்து, தயாரிப்பாளர்கள் சரியான திரைப்படத்துக்கு சரியான கதையையும் சரியான பாடல்களையும் அதற்குரிய நடிகர்களையும் தெரிவு செய்து சரியான இயக்குநர்களை வைத்து இயக்கி தங்களுடைய ஒத்துழைப்பின் மூலம் ஒருவருடைய படைப்பு அல்ல, பலருடைய உழைப்போடு வரும் இந்த திரைப்படங்களில் வரும் பாடல்கள் அன்று தொட்டு இன்று வரையும் இனியும் எங்கள் உள்ளத்தை ஆட்கொண்டுதான் இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அந்த வகையிலே அன்பு உறவுகளை வளமை போல இன்றும் 5 பாடல்கள் வருகின்றது. ஆனால் அந்த 5 பாடல்களும் எப்படி வருகின்றது, என்ன பதத்திலே வரும் என்றது ஒரு சின்ன ஒரு பரீட்சை வைத்து பார்ப்பது உண்டு. நான் அந்த வகையில் இன்றும் நாங்கள் தர இருக்கும், இன்று ஒலிக்க இருக்கும் பாடல் எப்படி இருக்கும் என்பதை எண்ணும் வேளையிலே எந்த எழுத்துக்களை கொண்டு, எத்தனை எழுத்துக்களை கொண்டு, எந்த பதத்திலே ஆரம்பிக்க இருக்கின்றது என்ற ஒரு எண்ணம். ஆனால் இன்று பாட்டு சவாரி 155 தாங்கி வருவது 5 பாடல்கள். 5 ஒரே பதத்தை முதலில் தாங்கி வருகின்றது. இது வளமையானது. அப்படி வரும் வேளையிலே அந்த பதம் என்ன பதமாக இருக்கும் என்று நாங்கள் கண்டுபிடிக்கப் போகின்றோம். அது இந்த பிரபஞ்சத்தில் உள்ளவைதான், எங்கள் வாழ்க்கை முறையில் நடைமுறையில் நாங்கள் கடைபிடிப்பதான பதங்கள் தான் வந்து கொண்டிருப்பது, எங்களுக்கு தெரிந்தவை தான் பெறும். ஆனால் எது என்று கண்டுபிடிப்பதில் சிறிய போட்டியை நான் வைப்பது உண்டு. எதற்கும் போட்டி இல்லாமல் சுவாரஸ்யம் இருக்காது அல்லவா? அந்த வகையில் இன்று வருகின்ற 5 பாடல்களும் ஒன்றன்பின் ஒன்றாக ஒலிக்க ஒரே நேரத்தில் 5 பாடல்களை கேட்டு மகிழும் பாக்கியமும் பெற்றிருக்கின்றோம். வளமையாக நீங்கள் ஒரு பாடலை கேட்டால் அதை நான் ஒலிபரப்பது உண்டு, அதை கேட்டு மகிழ்வது உண்டு. ஒரு பாடலை எழுதிவிட்டு ஒரு நாள் காத்திருந்து அந்த பாடல் வரும் வரை தேடி நீங்கள் ஆவலோடு இருந்து கேட்பதுண்டு ஒரு பாடல். ஆனால் இது வந்து 5 பாடல்கள் ஒன்றன்பின் ஒன்றாக ஒலிக்கப் போகின்றது. அதிலும் 5 பாடல்களும் ஒரே பதத்தில் ஆரம்பித்து படிக்க இருக்கின்றன.
அதனால் புதிய வரும் உறவுகளும் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு மேலும் புரிவதற்காகத்தான் கூறுகின்றேன். வழக்கமாக வந்தவர்களுக்கு நன்றாக தெரியும் அப்படி இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதென்று. இருப்பினும் 5 பாடல்கள் என்று ஒரு பதத்தில் ஆரம்பித்து பாடும் 5 திரைப்படத்தில் பல பிரபல்யமான பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்களால் அமைக்கப்பட்டு ஒலிக்க இருக்கின்றது. அந்த ஒன்றன்பின் ஒன்றாக வரும் பாடலை நன்றாக உள்வாங்கி இதற்கு முன்பு கேட்டு பாடல்கள் தான், இருப்பினும் உள்வாங்கி இந்த பாடலில் எந்த பாடல், ஏதோ ஒரு பாடல் உங்கள் உள்ளத்தை பற்றுகின்றது, அது எந்த பாடல் என்று நீங்கள் வலைத்தளத்தில் இருந்து எழுதாமல் ஒலித்தளத்தில் வந்து எங்களோடு 647-8746415 என்ற எண்களை சுழற்றி என்னோடு இணைந்து உங்கள் சிறந்த பாடலை நீங்கள் தெரிவு செய்து தரும் பொழுது அது இரகசியமாக நான் உங்களிடமிருந்து எடுத்து வாக்குச்சாவடியில் பதிய வைப்பேன். அப்படி நீங்கள் இரகசிய வாக்கெடுப்பு மூலம் பெறுவதில் ஒரு தத்துவம் உண்டு. இந்த வாக்குரிமை என்பது எங்களுக்கு அரசியலால், அரசாளும் முறைகளினால் வாழ்க்கைக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பான ஆயுதம். அந்த ஆயுதத்தை நாங்கள் சரியாக பாவிக்க வேண்டும். அது உரிமை. அது மட்டுமல்லாமல் அதை நாங்கள் உபயோகிக்க வேண்டியது எங்கள் கடமை. நாட்டிலே இருக்கின்றோம், தேர்தல்கள் வருகின்றது, நாங்கள் வாக்களிக்க வேண்டுமல்லவா? அதற்கு நாங்கள் உளப்பூர்வமாக சரியான நபரை தேர்வு செய்து அரசியலில் அமர்த்தினால் ஆட்சியும் சரியாக இருக்கும். அங்கே அப்படி இப்படி செல்வதால் தான் இப்படி அப்படி நடக்கின்றது அரசியல்களில் என்று கசிகின்றது எல்லாம். அது ஒரு புறம் இருக்கு. எங்கள் வானொலியில் தான் அந்த வாக்கு உரிமை உங்களுக்கு உண்டு, உங்களுக்கு அதே வேளை கடமை உண்டு. தினமும் வந்து நாங்கள் இயங்குகிறோமே, 24 மணி நேரமும் கேட்கின்ற வானொலியிலே இன்று ஒரு போட்டி வைக்கின்றார்கள், அதிலே ஒரு தெரிவு செய்ய போகின்றார்கள். அதில் நான் பங்களித்து என்னுடைய வாக்கை அளிப்பது கடமை என்று எண்ணி உரிமையோடு வந்து நீங்கள் வாக்களிக்கப் போகின்றீர்கள். இந்த அடிப்படை தத்துவம் எங்கள் வாழ்க்கைக்கு தேவைப்பட்டு எங்கள் நாட்டில் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு பிரஜைக்கும் உரிய உரிமையும் கடமையும் இது. அதை எண்ணிக்கொண்டு வாருங்கள், வருவீர்கள் என்று எண்ணுகின்றேன். அதிக நேரம் பிடிக்கவில்லை. 5 பாடல்களும் மாறி மாறி ஒலிக்க இருக்கின்றன. 5 பாடலையும் கேட்டுவிட்டு, இது அடிக்கடி நான் திரும்ப திரும்ப கூறவில்லை, இருப்பினும் ஒரு ஞாபகத்துக்காக கூறினேன். அதே வேளை 5 பாடல்களும் ஒன்றன் பின் ஒன்றாக வரப்போகின்றது. ஆயத்தம் ஆரம்பம், 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் என்று வருகின்றது. அந்த பதம் என்ன கூறுகின்றதென்றால், இந்த பிரபஞ்சத்தில் அதாவது துல்லியமாக நாங்கள் பார்க்கக்கூடிய ஒன்று பிரபஞ்சம் என்ற பொழுது, நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என்றெல்லாம் வரும் வேளையிலே எங்கள் கண்களால் பார்க்கக்கூடியது ஆனால் தொட முடியாது. அப்படி பல பொருட்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த பெயரிலே மனிதர்கள் ஆண்களுக்கு பெயர் சூட்டுவது உண்டு. தொடர்பெயராகவும் இருக்கும், தனிப்பெயராகவும் இருக்கும். இதை ஆண்களுக்கு பெயர் வைத்து விட்டால் அந்த பெயர் உள்ளவரை நாங்கள் தொட்டு பார்க்கலாம். ஆனால் நியதியான பெயர் இங்கே என்று கூறப்படுகின்ற கருத்து ஆண்களோடு மட்டுமல்ல, அந்த கருத்து கொண்ட ஒரு பதத்தில் வேறு ஒன்றை கூறுகின்றது. 5 விதமாக பாடப்போகின்றன 5 திரைப்படங்களில் இருந்து. அந்த பதம் எதுவாக இருக்கலாம்? ஒளியை கொடுக்கக்கூடியது, ஆனால் அதுக்கு மறைவு உண்டு. தெளிவாகவும் இருக்கும், தெளிவில்லாமலும் இருக்கும், நிறைவாகவும் இருக்கும், குறைவாகவும் இருக்கும். இப்பொழுது கண்டுபிடித்திருப்பீர்கள் நினைக்கிறேன். உங்களுக்கு இப்பொழுதிலிருந்து 1 நிமிடம் கொடுக்கப்படுகின்றது. இங்கே பார்ப்போம், யார் ஓடி வந்து இதை தரப்போகின்றார்கள் என்று பார்ப்போம். ஒருவர் தந்திருக்கின்றார், பார்ப்போம். இன்னும் நேரம் இருக்கின்றது, இன்னும் எத்தனை பேர் தரப்போகின்றார்கள் என்று பார்ப்போம். 2 தந்திருக்கின்றார்கள், இன்னும் நேரம் இருக்கின்றது, இன்னும் தருவதற்கு இருக்கின்றீர்கள், பார்ப்போம். தந்தது சரிதானா தெரியவில்லை, நான் இறுதியிலே தான் கூறுவேன். அவ்வளவு பொருந்தவில்லை என்பது போல் தான் எனக்கு தெரிகிறது. 5 எழுத்து தான், ஆனால் அவ்வளவு பொருந்தவில்லை. நேரம் இருக்கின்றது, உங்கள் மாற்றி எழுதிக்கொள்ளலாம், கண்டுபிடியுங்கள்.
எங்கே அடுத்தவர் எங்கே மாற்றவில்லை இன்னும். சரி, நேரம் சரியாக வந்துவிட்டது. இருவர் தந்திருக்கின்றார்கள், ஜெகபர் சாதிக் அவர்களும் ஷியாமலா மகளும் தந்திருக்கின்றீர்கள். கதிரவன் கதிரவன் என்று தந்திருக்கின்றீர்கள். சரி என்றுதான் எண்ணுவீர்கள், ஆனால் அது சரிப்படவில்லை. இங்கே ஷியாமலா அதை அழித்து விட்டார். என்ன காரணம்? வேறு பெயர் தரப்போகின்றீர்களா? ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கின்றேன் இருவருக்கும். எங்கே பார்ப்போம், எங்கே பார்ப்போம், யார் தரப்போகின்றீர்கள்? தந்து கொண்டிருக்கின்றீர்கள், இன்னும் எனக்கு புலப்படவில்லை. ஒருவர் தந்துவிட்டார், அடுத்தவர் அழித்து விட்டார், அவர் மீண்டும் தொடரவில்லை. ஆதலால் சரியான பதத்தை தந்திருக்கின்றார் ஜெகபர் சாதிக் அவர்கள், சந்திரன். முதலில் கதிரவனை தந்தீர்கள், ஓரளவு சரி என்று தான் எண்ணினாலும் அங்கே குறைவது குறை உண்டு என்றெல்லாம் கூறியிருந்தேன். இது வந்து சந்திரன் என்ற பதம்தான் இன்று ஆரம்பித்திருக்கின்றது. ஐந்து பாடலுக்கு முதல் எழுத்தாக, முதல் பதமாக அந்த ஐந்து பாடல்களும் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக ஒலிக்க இருக்கின்றன. அந்த பாடல்களை இப்பொழுது நாங்கள் கேட்போம், ஆயத்தமாகவும் பரீட்சைக்கு. முதலாவது பாடலை ஒலிக்க இருக்கின்றேன். முதலாவது பாடலை தர இருக்கின்றார்கள். அந்த பாடல் வருகின்றது குலமகள் ராதை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு இசை அரசி பி சுசீலா அம்மாவும் இணைந்து பாடுவதற்காக திரை இசை திலகம் கே பி மகாதேவன் ஐயா அவர்கள் இசை கொடுத்திருக்கின்றார்கள். ஒலிக்கும் பாடல் இதோ.

சிறப்பான அந்த பாடல் குலமகள் ராதை திரைப்படத்தில் இருந்து இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு இசையரசி பி சுசீலா அம்மா இணைந்து திரை இசை திலகம் கே வி மகாதேவன் ஐயா அவர்களுடைய இசையிலே பாடி தந்தார்கள். இந்த பாடலை பல தடவை கேட்டிருந்தாலும் இன்று பாட்டு சவாரியில் முதல் பாடலாக கேட்கும் இந்த வேளையில் விரைவாக ஓடும் ஒரு குதிரையின் படம் வரைந்து எம்ஜிஆர் வானொலியில் பாட்டு சவாரி 155 கனடா ஒன்று அழகாக வரைந்து எங்களுக்கு தந்திருக்கின்றார் அரசடி குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணன் அவர்கள். பாடல்களை கேட்டுக்கொண்டு வணக்கம் நன்றியே சரவணா, உங்களை வரவேற்றுக் கொண்டோம். அடுத்து வரும் சந்திரன் எப்படி பாடப்போகின்றது என்பதை தேவா என்ற இசையமைப்பாளர், மிகவும் சிறந்த இசையமைப்பாளர் தந்திருக்கின்றார். பாடும் நிலா மறைந்த இசை மாமணி டாக்டர் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களின் குரலிலே பாடும் மரவன் என்ற திரைப்படத்து பாடல் சந்திரனை இப்படி அழைத்து பாடுகின்றது.

சிறப்பான இந்த இரண்டாவது பாடல் சந்திரனை கூப்பிடுங்க என்று மரவன் திரைப்படத்தில் பாடியது. இந்த பாடலை மறைந்த டாக்டர் எஸ் பி பாலசுப்புனியம் ஐயா அவர்களின் குரலில் தேவா அவர்களின் இசையமைப்பில் கேட்டோம். அப்படி என்றால் மூன்றாவது சந்திரன் எப்படி வரப்போகின்றது என்று ஒரு பாடலை ஏ ஆர் ரகுமான் அவர்கள் இசையமைத்து கொடுக்க பிரபல பின்னணி பாடகர்கள் ஹரிஹரன், சுஜாதா மேனன் இவர்கள் பாடுகின்றார்கள். ரட்சகன் திரைப்படத்திலிருந்து இப்படி.

இனிமையான இந்த பாடல் ரட்சகன் திரைப்படத்தில் இருந்து பிரபல பின்னணி பாடகர் ஹரிஹரன் அவரோடு இணைந்து சுஜாதா இவர்களும் இணைந்து பாட வேண்டும் என்று ஏ ஆர் ரகுமான் அவர்கள் இசையமைத்து கொடுத்து விட்டார்கள். அப்படியென்றால் இன்னும் இரண்டு பாடல்கள் இருக்கின்றன அல்லவா? அடுத்த பாடல் எப்படி வருகின்றது? அமரன் திரைப்படத்திலிருந்து டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களின் குரலிலே வர வேண்டும் என்று ஆதித்தன் என்ற இசையமைப்பாளனால் இசையமைத்து கொடுக்கப்பட இப்படி பாடுகின்றது அந்த பாடல்.

அமரன் திரைப்படத்தில் ஒலித்த டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களின் குரலே ஆதித்தன் இசையமைப்பாளர் இசையில் மலர்ந்த பாடலையும் கேட்டுவிட்டோம். இறுதியாக ஒரு பாடல் கேட்க வேண்டும் என்றால்தான் ஐந்தாவது பாடல் வித்யாசாகர் அவர்களுடைய இசையமைப்பில் எஸ்பிபி சரண் அவர்களோடு ஹரணியும் இணைந்து பாடுகின்றார்கள். எப்படி பாடுகின்றார்கள்? நிலாவே வா திரைப்படத்தில் இருந்து கேட்போமே.

ஒன்றன் பின் ஒன்றாக ஐந்து பாடல்களை கேட்டு முடித்து விட்டோம். ஐந்தாவது பாடல் நிலாவே வா திரைப்படத்திலிருந்து. எஸ்பிபி சரண் அவர்களோடு ஹரணியும் இணைந்து பாட வேண்டும் என்று வித்யாசாகர் இசையமைத்து கொடுத்திருக்கின்றார். உறவுகளை நாங்கள் ஐந்து பாடல்களையும் தொடர்ந்து கேட்டு 12:13 நண்பகலை நாங்கள் காணும் வேளையில் நீங்களும் இரவு நேரம் 9:43 என்று கண்டுவிட்டோம். ஐந்து பாடல்களை முழுமையாக கேட்டு மகளும் இந்த வேளையில் இடையிலே எங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும் நானும் இணைந்திருக்கின்றேன், வாருங்கள் வரவேற்கின்றேன் என்று கூறி எழுதியிருக்கும் இந்த வேளையிலே எனது பணியை சிரமம் எடுக்காமல் இருப்பதற்காக அன்பு மகள் ஷியாமலா ஐந்து பாடல்களையும் உங்களுக்கு வரிகளை தந்திருக்கின்றார். 1-5 வரையும் உள்ள பாடலை நான் செய்யும் பணியை அவர் செய்துவிட்டார். நன்றி ஷியாமலா. இந்த வேளையிலே நீங்கள் இப்பொழுது ஐந்து பாடல்களையும் கேட்டு முடித்துவிட்டீர்கள். பாட்டு இங்கே வாக்கு சாவடி திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பிட்ட நேரத்தில் அவர்கள் அடைத்து விடுவார்கள் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். ஐந்து பாடல்களும் எந்த பாடல் உங்களை இன்று கவர்ந்திருக்கின்றதோ அந்த பாடலுக்கு நீங்கள் வந்து வாக்களிக்கலாம். 6-4-7-8-7-4-6-4-1-5 என்ற இலக்கங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. உங்கள் வாக்கு சாவடிகளும் உங்களுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே வாருங்கள், இணையுங்கள், கேட்டு மகிழ்ந்திடுவோம். இன்றைய பாட்டு சவாரி 155 பாடல்களை கேட்டு மகிழ்ந்த வேளையில் இங்கே பாடல்களை எந்த பாடல் என்று தெரிவு செய்து வருகின்றீர்கள் கேட்போம். வாருங்கள் அலையுங்கள், இடையிடையே வளமை போல பல்லவியுடன் சரணங்களும் ஒலிக்கும். இங்கே வாருங்கள் பாட்டு சவாரி 155 யார் முதலில் அழைக்கப் போகின்றார் என்று பார்ப்போம்.

0: வளமை போல வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபிரசாதி தாங்கால் மீராமா அனைவரும் நலமறைங்களா ஐயா?
0: நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: இங்கு அனைவரும் நலமா இருக்கு ஐயா.
0: சிறப்பு சிறப்பான செய்தியை தந்திருக்கீங்க. காலநிலை வளமை போல் வெப்பம் தானா அல்லது
1: வாக்கினை
0: பெற்று பார்ப்போமா?
1: நன்றி. போவோம்.

0: அத்தனைக்கு வந்துவிட்டோம். ஜெகபர் சாதிக் அவர்களே, சிறந்த பாடலை தெரிவு செய்து தந்திருக்கிறீர்கள் போல் தெரிகின்றது. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தருகிறேன். நீங்கள் பதத்தை கண்டுபிடித்தீர்கள். சூரியன் கதிரவன் என்று எண்ணிவிட்டு உடனே சூரியனுக்கு மாற்றிவிட்டு சந்திரனை மாற்றி, அதற்காக ஒரு பாடல் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கு. என்ன பாடல், அதற்காக என்ன பாடல்கள் விரப்ப வேண்டும்? வெற்றி
1: எனக்கு சந்திரோதயம் அப்படிங்கிற படத்துல இருந்து, சந்திரோதயம் ஒரு பின்னானதோ அப்படிங்கிற பாடல்.
0: இனிமையான பாடல் சந்திரோதயம். இந்த பாடல் போட்டிக்கு வந்தது, அது உதயம் என்றபடியால் சந்திர உதயம் சந்திரன் என்று அந்த பாடல் கொஞ்சம் பின்னுக்கு நின்று விட்டது என்று தெரிகிறது. சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ, நல்ல பாடல் அந்த பெண்ணானதோ. அந்த பாடலை அது வெற்றி பாடலாக தரும்போது உங்களுக்கு இந்த பங்கு, இன்று வாக்களிக்க வந்து வாக்கு பிச்சாவடிக்கு வந்து வாக்களித்து சென்றதுக்கு ஒரு பாடல் இருக்கின்றது, அந்த பாடல் என்ன பாடல் வேண்டும்?
1: வாழ்க்கை படகு அப்படிங்கிற படத்துல இருந்து, நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ அப்படிங்கிற படம் இல்லையா?
0: அப்படியா ஐயா?
1: ஆமா ஐயா,
0: நேற்றுக்கு முன்தினம் அப்படி இல்லையா, நேற்று வரை நாளைக்கு இல்லையா?
1: மாற்றம் மாற்றம் ஐயா.
0: நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ நான் யாரோ நாங்கள் என்று வந்துவிடும். நல்லது, வாழ்த்துக்கள். சிறப்பு பாடலை தருகிறேன். உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த உறவு காத்து கொண்டிருக்கின்ற அடுத்த உறவுடன் நாங்கள் செல்வோம்.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள்.
0: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். இங்கே அடுத்த உறவு அழைத்துவிட்டு சென்று விட்டார். வர வேண்டும், அழைக்க வேண்டும், அடுத்த உறவாக வேண்டும் என்னும் பிள்ளையிலே வந்துவிட்டார் அவர். அன்பு மகள் ஷியாமலா. வணக்கம் மகளே ஷியாமலா. வணக்கம். வணக்கம் மகளே.
2: வணக்கம்.
0: நலம் நலம் நலம். அவ்வளவா இருக்கின்றீர்களா?
2: நல்லா இருக்கப்பா, சந்தோஷமா இருக்கப்பா.
0: மழை வந்ததா?
2: வரலப்பா, ஆனா எங்க பார்த்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் பெஞ்சது. அவங்க போன் பண்ணி என்ன வெறுப்பேத்துறாங்கப்பா.
0: அவர்கள் வெறுப்பேத்தினாலும் மழை உங்களை வெறுப்பேற்காது. வரும் மழை, கவலைப்படாது.
2: பெரியக்கா போன் பண்ணி தூரல் போட்டுச்சுங்குது, சின்னக்கா போன் பண்ணி இங்கேயும் தூரல் போட்டுச்சுங்குது.
0: அப்படி நாங்களும் போன் பண்ணி ராத்திரி தூரல் போட்டது, இன்றைக்கு போடவில்லை. இப்பொழுது இங்க வேதாரண்யத்தில் நிற்கின்றீர்களா? இங்கே வந்து விட்டீர்களா?
2: இல்லப்பா, இஞ்சிக்குடி வந்துட்டேன்ப்பா.
0: இஞ்சிக்குடிக்கு வந்து விட்டீர்கள். சரி, இஞ்சிக்குடிகள் வந்தால் நிச்சயமாக மழை பொழியும். நாங்கள் இப்பொழுது ஒரு தடவை வாக்குச்சாவடிவும் போவோம், பாருங்கள்.
2: சரிப்பா.

0: சிறப்பு மகளே வந்து முதலாவது பாடல் என்று நீங்கள் ஒரு பாடலை தெரிவு செய்து தந்திருக்கின்றீர்கள். நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெறலாம், பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அடுத்து என்னுடைய நன்றிகள். நான் செய்ய வேண்டிய பணி ஒன்றை சுமை குறைத்து நீங்கள் எழுதி அனுப்பியிருந்தீர்கள். அதற்கிடையிலே பதிவு வந்துவிட்டது. பதிவு வந்தவுடன் நான் அதை அழைத்து விட்டு உங்களுடைய இங்கே நிறுத்தி இருக்கின்றேன். நன்றி மகளே,
1: வாழ்த்துக்கள்.
0: சிறப்பு சிறப்பு சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள். இப்பொழுது நீங்கள், உங்களுக்கு ஒரு பாடல் இருக்கின்றது, என்ன பாடல் வேண்டும் சியாமலா?
1: கிழக்கும் மேற்கும் சந்திக்கின்றன படம்பா.
0: அதுல சந்திரனை, அந்த பாடலாம், கிழக்கும் மேற்கும் சந்திக்கின்றன.
1: சந்திர பிறை பார்த்தே தோழி சந்திப்பு நிகழ்ந்ததடி, மந்திரம் போட்டது போல் எனக்கு ஒரு மாப்பிள்ளை அமைந்ததடி. அந்த படம்பா
0: நல்ல பாடல். அந்த பாடல், அந்த பாடலும் போட்டியிலே வந்தன.
1: வாணிஜராம்,
0: வாணிஜராம். சந்திர பிறை பார்த்தது, இதாவது சூரியனும் சந்திரனும் சூரியனுமா அந்த திரைப்படம்? சந்திர சூரியனா?
1: கிழக்கும் மேற்கும் சந்திக்கின்றன.
0: ஓ, கிழக்கும் மேற்கும், கிழக்கும் மேற்கும் சந்திக்கின்றன. சரி சரி சரி, கிழக்கும் மேற்கும் சந்திக்கின்றன பாடல், அந்த திரைப்படத்து பாடல். சந்திரனை, சந்திர பிறை பார்த்தேன் என்று பாட வரும். உங்களுக்காக கேட்டு மகிழ்வோம். இணைந்தமைக்கும் உதவிக்கும் நன்றி மகளே. பாடல் வெற்றி பெறும் என்று எண்ணுகின்றேன். பார்ப்போம் அடுத்த உறவு யாராக இருக்கலாம் என்று பார்க்கும்போது அவருடைய அழைப்பு இங்கே கிடைக்கின்றது. அழைப்பு துல்லியமாக வரவில்லை. அழைக்க வேண்டும், யார் வருவார் என்று பார்ப்போம். இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம்.

0: பொன்னாகும்.
1: ஐந்து பாடல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒலித்த வேளையில் இப்பொழுது பல்லவி சரணங்கள் என்று எங்களை ஞாபகமூட்டும் வண்ணம் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியிலே இங்கே இணைத்து முறை மீண்டும் அழைக்க வேண்டும். அவருடைய இணைப்பு வருகின்றது, தெளிவாக வராதபடியால் என்னால் இணைக்க முடியாமல் இருக்கின்றது. அழைக்க வேண்டும் பாரு.

0: எங்கிருந்தாலும் ஓடி வந்து வாக்களிக்கும் உரிமையோடு வரும் அன்பு ஜோர்ஜ். வணக்கம் ஜோர்ஜ். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: நலமாக இருக்கின்றீர்களா மகன்?
1: நலமாகவும் மகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன். என் வாசலத்தில் நீங்க எப்படியா இருக்கிறீங்க?
0: நன்றி நன்றி. உங்கள் அன்பினால் நாங்கள் நலமாக இருக்கின்றோம். அம்மாவும் நலமாக இருக்கின்றார். அங்கே உங்களுடைய காலநிலை இப்பொழுது எப்படி இருக்கிறது குவைத் நாட்டிலே?
1: வெப்பந்தான்யா, வெப்பத்தோட பொடி காற்று வேற ஐயா.
0: அது என்ன பொடி காற்று? மணல் வீசுற காற்றா?
1: ஆமாங்க ஐயா.
0: கவனமாக இருக்க வேண்டும். மணல் வீசுற காற்று அழைப்புகளை கொண்டு வரும். சில வீடுகளையே மூடிவிடுமா என்று அறிந்திருக்கின்றோம். இருப்பினும்
1: உங்களை மாதிரி பொடி இல்லை, ரொம்ப நைஸா இருக்கும். அப்படியே வண்டி மேல எல்லாம் பொடி பயங்கரமா
0: பவுடர் மாதிரி, தூள் மாதிரி இல்லையா? மூக்குள்ளே போனால் மூக்குக்குள்ளே அடைச்சு விட்டா கடினம். நீங்கள் வெளியே போவது குறைவு தானே மகனே?
1: இல்லை இல்லை இல்லை ஐயா.
0: சார், பாதுகாப்போடு இருக்கின்றீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்களும் இருக்கிறோம். இறைவன் அருள் என்று உண்டு. இப்பொழுது நாங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்வோம். நீங்கள் பணியோடு இருப்பவர், பாருங்கள் வாக்குச்சாவடி பாருங்கள்.

0: விரைவாக வந்து விரைவாக வாக்களித்து தான் தெரிவு செய்த பாடலை அப்படியே கொட்டி விட்டு போகின்றார். உங்கள் பாடல் வெற்றி பெறின் வாழ்த்துக்கள் ஜோஜ். உங்களுக்காக என்ன பாடல் ஒளிபரப்ப வேண்டும் விருப்பமான பாடல்?
1: செம்பருத்தி பாடத்திலிருந்து நிலா காயும் நேரம் சரணி.
0: நீங்க நிலா காயும் நேரத்துல சரணமாகி விடுவீர்களோ? சரி, நிலா காயின் நேரம் சரணம் ஆகும் அந்த பாடலை உங்களுக்கு தருகின்றேன். நீங்கள் இணைந்து சிறப்பித்தமைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் பாடல் வெற்றி பெறவும் வாழ்த்துக்கள். நன்றி மகனே. சிறப்பாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் நீங்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கிருந்த போதும் தன் கடமையை சரியாக நிறைவேற்றிக் கொள்ள வாக்களிப்பது எங்கள் கடமை. அது மட்டுமில்லை, அது என் உரிமை என்று ஓடிவந்து எந்த வேலை பழுவாக இப்பொழுது அவருக்கு நிறைவான பழுவான நேரம், வேலை பழுவான நேரம். அதோடு அங்கு காலநிலையும் பயங்கரமான ஒரு காலநிலை. என்னென்னா எங்களுக்கு மழை பெய்கின்றது, வெயில் அடிக்கின்றது, காற்று வீசுகின்றது. அங்கே இன்னும் ஒரு விதமான மழை இருக்கின்றது. அதாவது துகள், அதாவது அங்குள்ள மணல், பாலைவனம் வந்து மணல் தானே. ஒரு பருவ காற்று வந்து வீசுகின்ற வேளையிலே அந்த மணல் வந்து துகள்கள், மிக மிக மிகவும் மெல்லிய துகள், மாப்போன்று இருக்கின்ற மணல் அள்ளி காற்றோடு காற்றாக பறந்து வந்து மக்கள், மிருகங்கள், மரங்கள், மண்டபங்கள் எல்லாவற்றையும் அடைத்துக்கொள்ளும். அள்ளி வீசிக்கொண்டே இருக்கின்றதால் மூச்சு விட முடியாது, முழிக்க முடியாது.

அப்படியான ஒரு பயங்கரமான சூழல் அங்கு இருப்பதாக நான் படித்திருக்கின்றேன். நான் பார்க்கவில்லை, படித்திருக்கின்றேன். அங்கு வாழ்ந்தவர்களோடு உறவாடியவர்களை அவர்களும் அவ்வப்போது சிறையில் எங்களுடைய கலையரத்துக்கு இணைபவர்களும் கூறியிருக்கின்றார். அந்த வகையில் இவர் பணி, இவருடைய பணி மாளிகைக்குள்ளே தான் நடக்கின்ற பணிதானே. அதனால் அவர் பாதுகாப்பாக இருப்பார், பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அவர் மட்டுமில்லை, அங்குள்ள மக்கள் என்றும் ஒன்றிய தமிழ் வானொலி கூறுகின்றது. ஜோர்ஜ், உங்களுக்கு பிரத்யேகமான வாழ்த்துக்கள். எவ்வளவு பணிச்சுமை இருந்தாலும் ஓடி வந்து நீங்கள் வாக்களிக்க வந்து விடுவீர்கள், அது பெரிய ஒரு காரியம். வாழ்த்துக்கள் ஐயா. அது மட்டுமல்லாமல் நேர் நேரம் தளத்தில் தினமும் பாடல்களை தந்து எங்களோடு கேட்டு மகிழ்வதிலே வல்லவராக இருக்கின்றீர்கள். எல்லா நன்மையும் உங்களுக்கு உண்டாகட்டும். இது ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. அடுத்த உறவு யாராக இருக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். விரைவாக வாருங்கள், ஓடி வந்து உங்கள் வாக்கினை தாருங்கள்.

நண்பகல் 12:30 நாங்கள் கண்டுகொண்டோம். நீங்கள் 9 முடிந்து 10 தொட்டுவிட்டீர்கள். இரவு வேளை பகலும் இரவும் இணைந்திருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே பாட்டு சவாரி 155 இணைந்து கொண்டிருக்கின்றோம். 5 பாடல்களை கண்டோம். சந்திரன் என்ற முதல் பதத்திலிருந்து தொடர்ந்து பாடிக்கொண்டிருக்கும் 5 பாடலையும் அடுத்தடுத்து கேட்டு மகிழ்ந்த வேளையிலே இப்பொழுது பல்லவி சரணங்களும் ஒலிக்கின்றன. இடையிடையே உறவினர் வந்து வாக்கினை தந்து கொண்டிருக்கின்றீர்கள். வரவேண்டியவர்கள் பலர் இருக்கின்றீர்கள். ஓடி வர வேண்டும். விரைவாக வந்து உங்கள் வாக்கினை பதியுங்கள்.

வரவேற்பு தந்து எங்கள் வானொலியின் பாட்டு சவாரியை சிறப்பிப்போம் என்று படங்களும் போட்டு அழகாக புரிந்தவர்கள் இன்னும் வரவில்லை. அவர்கள் வர வேண்டும். அவர்களுக்கான வாக்குப்பெட்டிகள் திறந்திருக்கின்றன. ஏனைய உறவுகளும் வருவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வேளையிலே அவர்கள் இங்கே கூறியிருக்கின்றார்கள், நல்ல பாடல்கள் தந்திருக்கின்றீர்கள், வருகின்றோம் என்று. எங்கே வர வேண்டும்? 6478746415 காத்து கொண்டிருக்கின்றது. ஓடி வாருங்கள்.

சில உறவினர்களுக்கு வலைத்தளம் பலவீனமாக இருக்கின்றதாம். அவர்களுக்கு இணைப்பு இணைத்து கொண்டு வரும்பொழுது அவர்களுடைய தொலைபேசியிலிருந்து வெளியே செல்லும் அந்த வல்லமை பற்றாமல் இருக்கின்றன. அதற்காக அவர்கள் செய்ய வேண்டியது அவர்களுக்கு வலைத்தளம் வழங்கிய ஸ்தாபகர்களிடம் சென்று எங்களுக்கு உள்ளே வரும் நான் ஏற்றுக்கொள்ளும் பகுதி எனக்கு செய்தியை தருகின்றது, நான் அனுப்புவதற்காக அழைக்கும் அழைப்பு சரியாக செல்லவில்லை, காரணம் என்ன என்று கூறினால் அவர்கள் அதற்குரிய ஒழுங்கை செய்து திருத்தங்களை தருவார்கள். அலைவரிசை தானே, அதில் சில சிக்கல்கள் வருவது வழக்கம். அடுத்து மழை இப்பொழுது அதிகமாக அங்கு பொழியவில்லை, அதனாலும் ஒரு நன்மை, வலைத்தளத்துக்கு இடையூறு இல்லை. மழை அதிகமாக இருந்தால் இடையூறு உண்டு. அதே போன்று வெப்பம் அதிகமாக இருந்தாலும் எங்களுடைய அலைவரிசையில் சிக்கல்கள் உண்டு, அதை நாங்கள் நன்றாக உணர்ந்திருக்கின்றோம். அதனால் முடிந்தவரை உங்களுடைய கவனங்களை சேர்த்து பாருங்கள். பாடல்கள் வந்து கேட்கலாம், இத்தனை விடயங்களை பேசலாம், எழுதலாம், ஆனால் பாட்டு சவாரியில் உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இந்த 2 மணி நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுக்காக வாக்குக்காக அமைக்கப்பட்டது, வாக்களிப்பதற்கு ஒரு சில நிமிடங்கள், எங்கிருந்தாலும் நீங்கள் அதை புரிந்து கொள்ளலாம். அப்படித்தான் செய்வீர்கள் வழக்கமாக. வர வேண்டும் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற வலிமையான தொலைபேசி அழைப்பை நீங்கள் இணைத்து கொள்ளலாம். பல உறவினர்கள் வருகின்றீர்கள். ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் வரும்பொழுது இதுவும் ஒரு ஜனரஞ்சகமான நிகழ்வு, எல்லோராலும் விரும்பப்படுகின்றது. அதனால் உங்கள் வாக்கு மிக முக்கியமானது, வாக்களிப்பது உங்கள் உரிமை கடமை என்று கூறியிருக்கின்றேன். வாருங்கள் வாக்களிப்பதற்காக. மொன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டு சவாரி 155வதிலே

பாடல்களின் பல்லவி சரணம் இடையிடையே ஒலித்து கொண்டிருக்கின்றன. இன்றைய போட்டியிலே சந்திரனை காணாமல் அல்லிமுகம் மலர்மா என்ற பாடல், அதை தொடர்ந்து சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட என்றும், சந்திரனை தொட்டதார் ஆம்ஸ்ட்ராங் தா என்ற பாடல், சந்திரரே சூரியரே நட்சத்திர நாயகரே என்றும், சந்திர மண்டலத்தை சுத்தம் செய்து என்ற பாடலும் ஒலித்து கொண்டிருக்கின்றன. அதிலே எந்த பாடல் முதலாவது என்று தெரிவு செய்யும் தேர்தலில் மூன்று உறவினர்கள் வந்து வாக்கினை தந்து சென்றிருக்கும் பொழுது ஏனையவர்களை காணவில்லை. காரணம் அறியோம். அவர்கள் இங்கே பதில்களை தந்திருக்கின்றார்கள். எல்லா தளத்திலும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நல்ல பாடல்கள் என்றெல்லாம் கூறுகின்றார்கள். ஒரு சில வெளி உறவு, அதாவது எங்கள் கலையகத்துக்கு நேரலைக்கு வர முடியாத உறவுகள் இங்கே எனது தனிப்பட்ட பதவியிலே சில பதில்களை தந்திருக்கின்றார்கள். அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். அவர்களுக்கு நேரலையில் வர முடியவில்லை. இப்பொழுது வரக்கூடியவர்களாக இருக்கிறவர் ஓடி வரவிடும். நேரம் சரியாக 12:43 காட்டுகின்றது. நண்பகல் சரியான நேரத்துக்கு வாக்குச்சாவடி அடைக்கப்படும் என்று எண்ணுகிறேன். அவர்கள் ஒளி அனுப்பி அதன்படி தான் அழைப்பார்கள். எங்கே வாய்ப்புள்ளவர்கள் வாருங்கள், உங்கள் வாக்கினை தாருங்கள்.

0: அடுத்த உறவாக அன்பு மகன் ஞானசேகரன் வருகின்றார். வணக்கம் ஞானசேகரன். ஞானசேகரன் வணக்கம்.
1: வணக்கம் அப்பா. இனிய நண்பர்கள் வணக்கம்.
0: இனிய நண்பர்கள் வணக்கத்தை தந்த உங்களுக்கு இனிய நள்ளிரவு வணக்கத்தை தருகின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா ஞானசேகரன்?
1: நலமாக உள்ளேன்ப்பா. தங்களை அம்மாவை
0: சிறப்பு சிறப்பு. அங்கே காலநிலை நாச்சியார் கோவிலில் எப்படி இருக்கின்றது ஐயா?
1: இன்னைக்கு மாலைக்கு பிறகு கொஞ்சம் மேகக்கூட்டம்லாம் நிறைய வந்துச்சு. ஒரு 15 நிமிஷம் சார தூரலாக இருந்தது. நாளையிலிருந்து ஒரு 10 நாளைக்கு மாலை இரவு மழை வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்று என்னுடைய வானிலை அறிக்கையாளர் சொன்னார்.
0: வாழ்த்துக்கள். நீங்கள் கூறுகின்ற வானிலை அறிக்கையாளர் நம்பக தகுந்தவர் என்று கூறியிருக்கிறீர்கள். ஏற்றுக்கொள்வோம். நன்றி. வந்தால் வருவது நல்லது தானே? மழை பொழிந்தால் நலமாக இருக்கும். இந்த வழியில் வாக்குச்சாவடிக்கு செல்வோம். பாருங்கள், உங்கள் பொன்னான வாக்கை தாருங்கள்.

0: விடுங்க.
1: காட்டலைக்கு வந்துவிட்டோம் ஞானசேகரன். நல்ல ஒரு பாடலை உங்களுக்கு விருப்பமான பாடல் என்று தந்திருக்கின்றீர்கள். அந்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தருகின்றேன். அதேபோல உங்களுக்காக என்ன பாடலை ஒளிபரப்ப வேண்டும்? உங்களுக்கு விருப்பமான பாடல்
2: வாழ்வே மாயம் பாடல். வாழ்வே மாயம்,
1: வாழ்வே மாயம். அதுல என்ன பாடல் ஐயா?
2: அதே வரிதான், வாழ்வே மாயம்.
1: ஓ, தத்துவ பாடல் தருகின்ற வாழ்வே மாயம் அந்த பாடல். வாழ்வே மாயம், உண்மைதான், வாழ்வே மாயம் தான், மாய வாழ்க்கை தான். சிறப்பாக இருக்கின்றது, உங்களுடைய காலநிலையும் நல்லாக இருக்கின்றது போல் தான் தெரிகின்றது. நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நல்ல பாடல்களை தருகின்றீர்கள், தளத்திலே சிறப்பாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றன, கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் தானே? சிறப்பு அங்கே
2: நான்
1: எழுதுகிறீர்கள், பதில் எழுதுகிறீர்கள். கேட்டோம் என்று எழுதும் பொழுது எனக்கும் திருப்தியாக இருக்கிறது. நன்றி மகனே, உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்து. நன்றி நன்றி நன்றி
2: நன்றி.
1: உறவுகள் எவ்வளவு பழி பணி சுமைகள் இருக்கலாம், கால நேரத்தை கணக்கிட்டு தங்கள் வாழ்க்கை பயணத்தை செலுத்தும் வேளையிலே ஒன்றில் தமிழ் வானொலிக்கும் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். வந்து ஒரு தடவை அழைத்து செல்வதற்கு தங்களுடைய பங்களிப்பை தருவதற்கு நேரம் பற்றாக்குறையாக இருக்கு, நேரத்தை அவர்கள் கணித்து கொள்ள முடியாமல் இருக்கின்றார்கள். இருப்பினும் இவ்வளவு இரவு நேரம் 10:16 தானே அங்கே இரவு பணியோடு இருப்பவர்கள் எங்கள் வானொலிக்கு வருவது குறைவு. இருப்பினும் அவர்கள் என்னவோ பார்ப்போம், அடுத்த உறவு யார் வருகின்றார் என்று எண்ணிக்கொண்டு தொடர்கின்றது பல்லவி சரணம்.

0: உறவு வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாம் இருக்க பயமேன். வணக்கம் சரவணன், எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாகவும் இருக்கின்றோம், மகிழ்வாகவும் இருக்கின்றோம்.
0: சிறப்பு, மகிழ்வோடு வாழ வேண்டும். அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? மகிழ்வாக இருப்ப ஒரு மனிதன் மகிழ்வாக இருப்பதற்கு என்ன காரணம்?
1: என்ன காரணம்?
0: இப்படி இடக்க முடக்கா கேட்கின்றார்களே, இல்லையா? இல்லை, காரணம் என்ன?
1: இல்ல, மகிழ்வாக ஒரு எப்படி இருந்தாலும் மகிழ்வாக இருக்கும் சொல்லிட்ட அந்த கேட்பவரும் மகிழ்வாக இருப்பார்கள்.
0: நீங்கள் நல்லவர், அதனால் நலமாக இருக்கின்றீர்கள். எல்லோரும் நலமாக இருக்கின்றார்கள், நல்லவராக இருக்கின்றார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. நல்லவர்களாக இருக்கின்றோம், நல்லவர்களாக இருக்கின்றோம் என்று கூறுவதற்கு இல்லை, ஒவ்வொருவரும் நல்ல நலமாக இருக்கின்றேன் என்று கூறுவார்கள், நான் நல்லவனாக இருக்கின்றேன் என்று கூற தயங்குகிறார்கள். சரவணா,
1: எப்படின்னு கேட்டீங்க, எல்லாரும் நல்லவர் தாங்க, எல்லோரும் நல்லவரே. திரைப்படம் இருப்பது போல நல்லவர் தான்.
0: சரவணா, இப்போ என்னுடைய பார்வைக்கு நீங்கள் நல்லவனாக இருக்கின்றீர்கள், உங்களோட பார்வையில் நீங்கள் நல்லவனாக இருக்கின்றீர்களா? உங்களோட மனச்சாட்சிக்கு
1: உண்மையிலே நல்லவனாக இருக்கின்றீர்கள்.
0: வாழ்த்துக்கள். அந்த பதில் தான் எங்களுக்கு நல்லவன். நீங்கள் மனச்சாட்சிக்கு நல்லவனாக இருக்கிறீர்கள் என்றால், நல்லதே செய்து நல்லதே பார்த்து நல்லதே எண்ணுகிறீர்கள். திருப்தி என்ற ஒன்று இருக்கின்றது அல்லவா, மனம் திருப்தி
1: அடையும். பிறந்தவர்கள் எல்லாரும் நல்லவாங்க.
0: சொர்க்கமான இந்த பூமியில வந்து பிறந்திருக்கு.
1: அவர் அவர் செயல்பாடுகளின் மூலம்தான் அவர்களுடைய சுயரூபம் தெரியும்.
0: வாழ்த்துக்கள். அது இப்பொழுது தெரியாது. இப்பொழுது வாழ்வே மாயம் என்று கூறினார் அல்லவா மகன் எங்களுடைய ஞானசேகரன். இது ஒரு மாயமான வாழ்க்கை. நல்லவனாவதும் தீயவனாவதும் நீங்கள் சொன்னபடி அந்த வாழ்க்கை பயணத்திலே இருக்கின்றது. சரி, இப்பொழுது நாங்கள் வந்த விடயத்தை கவனிப்போம். ஒரு தர வியாபாரத்தை பார்ப்பது போன்று வாக்குச்சாவடிக்கு செல்வோமா? செல்வோம்.
1: ஆ, செல்லலாம்.

0: வந்துவிட்டோம் காற்றலைக்கு. அன்பு சரவணா, நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன பாடல் உங்களுக்காக நான் ஒளிபரப்ப வேண்டும்?
1: நீதானா என்னை அழைத்தது, நீதானா என்னை அழைத்தது அந்த பாடல்.
0: எத்தனை ஆண்டுகளுக்கு முந்தைய அவங்களுக்கான மடிகணனையும் கண்டுபிடிச்சு விட்டார்கள் அந்த பாடல்ல.
1: அமரதீபன் நினைக்கிறான் அந்த பாடம், அமரதீபன் தான் நினைக்கிறான்.
0: அப்படியா? நீதானா என்னை நினைத்தது பாடல் வரும்பொழுது உங்களுக்கு தெரியும். அமரதீபமாக இருக்காது, பார்ப்போம். சரியா? பார்ப்போம்.
1: சரி.
0: நீதானா என்னை அழைத்தது அந்த பாடல், ஜெமினி கணேசனின் சாவித்திரியும். சரியா? சரி, அந்த பாடலை பார்ப்போம், கேட்டு மகிழ்வோம். நீங்கள் இந்த பாடல் இனிமையாக இருக்குது. நான் நல்லது ஒரு படம் மறைந்து அனுப்பியிருக்கிறீர்கள். எப்படியெல்லாம் கெட்டிக்காரனாக இருக்கின்றீர்கள் தெரியாது. நல்லவனாகவே வாழுங்கள். நீங்கள் நல்லவன், நீங்கள் நல்லவன் தான். வாழ்த்துக்கள் சரவணா. நன்றி. அமெரிக்க பயமே. நன்றி நன்றி நன்றி. அடுத்த வாக்காளராக அன்பு மகள் சாந்தி இணைகின்றார். அவருடைய இணைப்பு துல்லியமாக கிடைக்கவில்லை. எங்கே சாந்தி? மீண்டும் அழைக்க வேண்டும் மகளே. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கிருஷ்ணன் அவர்களுக்கு நேரம் கிடைத்து விட்டது, ஓடி வந்து விட்டார் போல் தெரிகிறது. இப்பொழுது யார் இருக்கின்றீர்கள்? இருவருமே போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். யாருடைய இணைப்பு எனக்கு கிடைக்க இருக்கின்றது? சாந்தியினுடைய இணைப்பு கிடைக்கும். வணக்கம். வணக்கம் சாந்தி மகளே. சாந்தி வணக்கம். வணக்கம் அம்மா.
2: அப்படி
0: வணக்கம் வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா? அங்கே அழகி ராசா எல்லோரும் நலமா? பிள்ளைகளைத்தான் முதலில் கேட்க வேண்டும். வாழ்த்துக்கள். அங்கே மழை பெய்ததா? அது வரும், மழை வரும். அவர் இறங்க வேண்டிய நேரத்தில் கணக்காக இறங்குவார். சரியா? மழை என்று இந்த உலகில் நாங்கள் வாழ முடியாது. இப்பொழுது நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு செல்ல வேண்டும். நேரம் சென்று கொண்டிருக்கின்றபடியால் நாங்கள் போவோம்.

0: வாக்குச்சாவடிக்கு வந்துவிட்டோம் என்பவர்களே, நானும் நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் மகளே. உங்களுக்காக என்ன பாடல் இன்று பதிவு செய்ய போகின்றீர்கள் நேயர் விருப்பத்தில் கேட்பதற்கு?
1: நிறைய
0: என்ன பாடல்?
1: பௌர்ணமி நாளை முன்னிட்டு பௌர்ணமி நிலவில் பனி விழும் ஜானகிமா பாடல்.
0: விருப்ப பாடலை தான் நீங்கள் கேட்கின்றீர்கள். நான் இளம் வயதில் இந்த பாடலை அடிக்கடி பாடுவது உண்டு. என்னவோ தெரியாது, பௌர்ணமி நிலவில் நல்ல. நான் இருந்த பகுதி வந்து கடற்கரையோரம் தென்னந்தோப்பு உள்ளவங்கள ஒரு காணி. அந்த நிலத்திலே கொஞ்ச காலம் வாழ்ந்தபோது இரவு நேரம் துல்லியமாக அந்த வெள்ளை மணல் மர தென்னந்திர கீற்றுக்கள் ஆடும், நல்ல கடற்கரை காற்று வீசும், சூப்பராக இருக்கும் அந்த இடம். பௌர்ணமி நிலவில் அது நிலவு இரவு பௌர்ணமி நிலவண்டா இன்னும் சிறப்பாக இருக்கும். பௌர்ணமி நிலவில்
1: மணல்லே போய் படுத்துப்பீங்களா?
0: அப்படியே போய் மணல் தான், மணல் அப்படியே கால நெட்டிக்கண்டு அப்படியே அப்படியே சிறப்பாக இருக்குமாம்மா. அப்போ அது ரெண்டு மூன்று நண்பர்கள் கூடி கொண்டு இருப்பார்கள். இந்த வாலிப வயதம்மா அந்த நேரம் எனக்கு 18-19 அப்படி வந்த நான் பதவி ஆசிரியர் ஆகுவதற்கு முன்பு. அதன் பின்பு இந்த கேளிக்கை காட்சியெல்லாம் நின்றவுடன் தானே ஆசிரியர் மாதிரி அம்மா அடக்கமாக வச்சிருப்பேன். சரி, பௌர்ணமி நிலவென்றால் அம்மாவும் சேர்ந்து வருவார்.
1: ஆழி பேரளவு இருக்காங்க அந்த இடமெல்லாம் இல்ல? ஆழி பேரலை
0: இல்ல, இடம் இடம் இருக்கின்றது. இப்பொழுது முழுக்க மாறிவிட்டதம்மா. அதில் உள்ள வனங்கள் சின்ன சின்ன வனம் இருந்தது அது அழிக்கப்பட்டு விட்டது. பாதைகள் எல்லாம் சீரமைக்கப்பட்டு விட்டது. அது இப்போ உல்லாச பயணிகளுக்காக கடற்கரையோரங்கள் ஆக்கப்பட்டு அப்படி மாறி வந்து விட்டது. நாங்கள் இந்த காலம் இயற்கை சூழலோடு இருந்த அம்மாவும் வந்து என்னோட உடன் இருப்பார். அம்மாவும் அந்த நிலவை நாங்கள் அனுபவித்திருக்கோம், அனுபவித்து அம்மாவின் தாலாட்டு இந்த பாடலாம் அப்படி அமைந்திருக்கின்றது. உண்மையிலே அம்மா தாலாட்டு நான் வயது வந்தாலும் அடியிலே
1: அதிகமாக
0: அலை வீசுற சத்தம்
1: அதிகமாக இருக்கும்.
0: ஆமா,
1: அதிகமாக இருக்கும்.
0: ஆமா ஆமா ஆமா. அதோடு அந்த தென்னை மரத்து அந்த காற்று வீசும்போது தென் ஓலைகள் எல்லாம் சின்ன, அதாவது உயர்ந்த மரங்கள் இல்லை, சின்ன மரங்கள் தான். அப்பொழுது வாலிப மரங்கள் அது, அது அப்படியே நாங்கள் வைத்து உண்டாக்கிய மரம் என்றபடியால் எல்லாம் நின்ற நிலையில நாங்கள் காய் பறிக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்த உயரமானது. அந்த ஓலைகள் எல்லாம் அந்த சின்ன ஓலைகள் எல்லாம் காற்றுக்கு நன்றாக செழித்து வளரும் அந்த இடங்கள்ல. அந்த நிலவிலே மனித ஜன நடமாட்டம் அதிகம் இருக்காது தானே. அங்கங்கு ஒரு தோட்டம், அந்த தோட்டத்துக்குள்ளே ஒரு வீடு இருக்கும். அம்மா அந்த மணலே அவன் மடியிலே நான் தலை வைத்து தூங்கும். அம்மா தாலாட்டு பாடியதை நான் கேட்டு அந்த வயதிலும் தாலாட்டு
1: பாடிடுவேன்.
0: நல்லது, நல்லது. ஆனால் அது இனிமேல் வராது தானே மகளே, சிறப்பு நல்லது. உங்கள் பாடல் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். பௌர்ணமி நிலவில் பனிபிழும் இரவில் கடற்கரை ஓரம் நடப்போம். அந்த பாடல் தான் கடற்கரை மணலில் இருப்போமா அந்த பாடல். வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பான பாடல் ஞாபகத்தை கூட்டியது. உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றியம்மா, வாழ்த்துக்கள். அடுத்து வருகின்றார் அன்புடனே அன்பு மகள் மஞ்சுளா அழைக்கின்றார். அவருடைய இணைப்பு கடினத்தின் மத்தியில் தான் அவர் வருவன். இப்பொழுது கிருஷ்ணன் வந்துவிட்டார். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் ஐயா. நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நலமாக மகிழ்வாக இருக்கின்றேன். உங்களை காணவில்லை என்று எல்லோரும் தேடுகிறார். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நான் காற்றாலை வந்துவிட்டேன் ஐயா.
0: இப்பொழுது அதை வந்தீர்கள். நேற்றைய தினம் வந்துட்டு திரும்பி ஓடி விட்டீர்கள் போல் இருக்கின்றது. கவனித்தேன் கவனித்தேன். இறுதி நேரத்தில் அழைத்து உடனே நின்று விட்டீர்கள். சிறப்பு. அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கிறது? பணியெல்லாம் எப்படி சொல்கின்றது கிருஷ்ணா?
2: பணி நன்றாக செல்கிறது. வெயில் தாக்கம் தான் உள்ளது.
0: அதைத்தானே இப்பொழுது எல்லோரும் அந்த குறுகாக இந்த இப்பொழுது மட்டுமில்லை, இனி தொடர்ந்து வரும் வருடங்களிலும் இந்த வெப்பம் அதிகரிக்கும் என்று அறிக்கைகள் கூறுகின்றன. அதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். சரியா? இப்பொழுது நாங்கள் நேரம் ஒரு மணி ஆகிவிட்டது. வாக்குச்சாவடி செல்லும் இவர்கள் மணியடித்து ஒளி தந்து விடுவார்கள். வாருங்கள் வாக்குச்சாவடிக்கு போவோம்.

0: நாயகர்.
1: வந்து விட்டோம் காற்றலைக்கு. நீங்கள் பதிவு செய்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. இப்பொழுது உங்களுக்கான பாடல் என்னவாக இருக்கலாம் கூறுங்கள்.
2: படம் அந்தமான் கைதி ஐயா.
1: ஐயோ, அங்கே கைது வைத்து விட்டீர்களா? என்ன பாடல்?
2: காணி நிலம் வேண்டும் பராசக்தியிடம் கேட்கிறோம்.
1: அப்படியா, உங்களோட காணி இல்லையா இப்பொழுது?
2: இல்லை.
1: காணி நான் பாடுங்க. காணி நிலம் வேண்டும் பராசக்தி
2: வேண்டும் பராசக்தி காணி நிலம்.
1: இது அந்தமான் கைதி இல்லையா, அந்தமான் காதல் இல்லையா?
2: அந்தமான் கைதி.
1: அந்த
2: காதலி வந்து
1: அந்தமான் கைதி. இது அதற்கு முந்தி வந்த அந்தமான் கைதி திரைப்படத்தில் இந்த பாடல் பாரதியார் பாடின பாடலை தந்திருக்கின்றீர்கள். உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். இப்பொழுது அனுஷ்யாவும் வந்தாரா வாக்குச்சாவடிக்கு? அவர் வரவில்லை. நன்றி, மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள் தர கிருஷ்ணா. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்த்துக்கள். முதலாவது ஒளி கிடைத்திருக்கின்றது. அந்த வேளையில் தான் நான் பேசிக்கொண்டிருந்தேன் கிருஷ்ணனுடன். முதலாவது ஒளி ஒழித்து விட்டது அன்பு உறவுகளே. இன்னும் இரண்டு ஒளிகள் உண்டு.

0: வணக்கம் மகளே. மஞ்சுளா வணக்கம். மஞ்சுளா உங்களை இணைத்து விட்டேன் மகளே. மஞ்சுளா
1: வணக்கம்.
0: வணக்கம் மகளே, இணைப்பில் இருக்கின்றீர்கள். நலமாக இருக்கின்றீர்களாம்மா?
1: வணக்கம் பா.
0: வணக்கம். கேட்கின்றதா நான் பேசுவது? வணக்கம் மஞ்சுளா. வணக்கம். வணக்கம் மகளே. வணக்கம். வணக்கம் மகளே.
1: எனக்கு கேக்குதுப்பா, நீங்க பேசுறது எனக்கு கேக்குது. சரி,
0: கேக்குது. நலமாக நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: ஹலோ, நல்லா இருக்கிறோம்பா.
0: வாழ்த்துக்கள் சார். அங்க மழை பெய்ததா?
1: அம்மா நல்லா இருக்காங்களாப்பா?
0: அம்மாவும் ஓரளவு நலமாக
1: இல்லப்பா. இங்க மழையே இல்லப்பா, வெயில் தாங்க முடியலப்பா.
0: இதுதான் இப்ப எல்லோரும் பேசுகிறார்கள், மழையை காணவில்லை என்று. நாங்கள் இப்ப மழையை தேட வேண்டியதா இருக்கின்றது. இன்னும் கொஞ்ச நாளிலே மழை என்றால் என்ன என்று கேட்கும் அளவுக்கு வரப்போகின்றது போல் காலநிலைகள் அமைந்திருக்கின்றது. பார்ப்போம் எப்படி நடக்கின்றது. சரியா?
1: ஆமாப்பா, வெயிலே தாங்க முடியலப்பா. வெயில் இருக்குதோ இல்லையோ, வெப்பம் அப்படியே வீட்டுக்குள்ள
0: அண்ணல் வீசு
1: தலை மேல ஊத்தின ஒழுகு அது மாதிரி ஒழுகுதுப்பா.
0: மின் விசிறி ஒண்ணும் இல்லையா மகளே? ஃபேன் இல்லையா?
1: எல்லாம் இருக்குதுப்பா. இருந்தாலும் அதெல்லாம் ஏசி போட்டா கூட அது அந்த
0: தாங்காது.
1: ஓரளவுக்கு பரவாயில்ல, இருந்தாலும் என்ன ஏசி போட்டு உள்ளவே இருக்க முடியாது இல்லப்பா.
0: திரமம் இருக்க முடியாது, நீண்ட நேரம் இருக்க முடியாது. எங்களுக்கும் எங்களுக்கு இங்குள்ள வெப்ப நிலைக்கு எங்களுக்கு பொருத்தப்பட்டிருக்கின்ற அந்த குளிரூட்டியினுடைய வல்லமை காணாது, பவர் காணாது. இன்னும் அதனுடைய ஸ்ட்ரென்த் அதுக்கு அதுக்கு இது வெப்பம் அதை விட அதிகமாக இருக்கின்றது. மோசம் அதுவும் காலம் போக போக கூடுதலாக இருக்கின்றது. ஒருத்தர் போய் நாங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று வருவோமா மஞ்சுளா?
1: நேற்று நியூஸ்ல கூட போட்டாங்களப்பா.
0: ஆ
1: அப்பா.
0: ஓ கூறுங்கள்.
1: நேற்று நியூஸ்ல கூட
0: தொடர்ந்து போய்கொண்டிருக்கின்றது. காட்டுப்பகுதியில் அநேகமான வீடுகள் எல்லாம் குடிபெயர்ந்து விட்டார்கள். அநேகமான சேதங்கள். இது வருடா வருடம் நடப்பது தானே மகளே. இனி பாரிய பனிக்குவியல் எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுது சில சமயம் குறைவாக இருக்கலாம். வாக்குச்சாவடிக்கு ஒரு தடவை போவோமா மஞ்சுளா? இணைப்பு நிற்பதற்கு முன் வாக்குச்சாவடிக்கு போவோம் பாருங்கள். வாக்குச்சாவடிக்கு

0: கீழ்நிலைக்கு வந்துவிட்டோம் மகளே, சிறந்த பாடலை தந்திருக்கின்றீர்கள், உங்களுக்கு சிறந்தது என்று அந்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். சரி,
1: நன்றிப்பா.
0: நன்றி. இப்பொழுது நீங்கள் உங்களுக்கு ஒரு பாடல் கேட்க வேண்டுமே, என்ன பாடல் உங்களுக்கு ஒலிபரப்ப வேண்டும்?
1: குலமகள் ராதை படத்துலப்பா.
0: ஆ,
1: இன்னொரு பாட்டு மறந்துச்சு,
0: நினைத்து பாருங்கள்.
1: மெசேஜ் போட்டுறேன்பா நான்.
0: அப்படியா?
1: அன்புறவர்களை
0: போட்டு விடுங்களம்மா. நன்றி மகளே, நலமாக இருங்கள். வெப்பம் வந்து விட்டு தயங்க வேண்டாம். உடல் பயிற்சி கொஞ்சம் செய்யுங்கள். மருந்துகளை கவனித்துக் கொள்ளுங்கள். நலம் பெற என்னுடைய வாழ்த்துக்கள், அப்பாவின் வாழ்த்துக்கள். நன்றி. ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் இரண்டாவது ஒளியை கண்டு கொண்டோம். மஞ்சுளா வந்து பேசும் பொழுதே இரண்டாவது ஒளியும் வந்துவிட்டது. நான் கூறவில்லை, உங்களுக்கு கூற முடியவில்லை அவரோடு பேசி கொண்டிருந்தபடியால். எங்கே அடுத்த உறவு யாரொருவர் அழைக்கின்றனர்? இறுதி நேரத்தில் தான் ஓடி வருவார்கள். பார்ப்போம், அவரை வரவில்லை. தொடரும் பாடலை கேட்போம்.

சிறப்பான பாடல்களை, ஐந்து பாடல்களையும் சிறப்பாக நாங்கள் பாட வைத்த வேளையிலே உறவினர்கள் வந்து எங்களுக்கு தங்களுடைய வாக்குகளை நிதானித்து சரியாக தந்திருக்கின்றார்கள் ஒவ்வொருவரும். அந்த வகையிலே எத்தனை பாடல்கள் வந்தன? ஐந்து பாடல்கள். ஐந்திலும் இந்த பாடல் முதல் பாடலாக வந்திருக்கின்றது என்பதை அவர்கள் வாக்குச்சாவடி அடைத்துவிட்டு எங்களுக்கு தருவார்கள். அதுவரைக்கும் தொடர்ந்து பாடலை கேட்போம். பல்லவி சரணங்கள் வந்து கொண்டிருக்கின்றன.

மூன்றாவது ஒளி பாய்ச்சி விட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் வாக்குச்சாவடியை அடைக்கின்றார்கள். அடைத்துவிட்டு அவர்கள் வாக்குகளை எண்ணிக்கை கொண்டு எனக்கு வாக்கு சீட்டுக்களை தரும்படி எந்த பாடல் முதலாவது பாடலாக இன்று தெரிவு செய்யப்படுகின்றது என்பது தெரிய வர இருக்கின்றது. இன்றைய பாட்டு சவாரியிலே நாங்கள் சந்திரனை காணாமல் அல்லிமுகம் மலருமா என்ற பாடல் இரண்டாவது வரியிலே நின்று பாடியது வரிசையிலே சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட என்ற பாடல், மூன்றாவதாக நாங்கள் கேட்டோம் சந்திரனை தொட்டது யார் ஆம்ஸ்ட்ராங்கா என்று கேட்கும் பாடலை. அது மட்டும் இல்லாமல் அந்த சந்திரரே சூரியரே நட்சத்திர நாயகரே என்ற பாடலையும் கேட்டு சந்திர மண்டலத்தை சுத்தம் செய்து கொள்வோம் என்ற பாடலையும் கேட்டு மகிழ்ந்தோம். இந்த பாடல்கள் அத்தனையும் சந்திரன் என்ற முதல் பதத்தை தாங்கி வரும் வேளையிலே இசை அரசரும் இசை அரசியும் பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள், ஹரிஹரன் சுஜாதா பிரதானமான பாடகர்கள், டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் அவர்கள், எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் மகன் ஐயா சரண், அதோடு ஹரிணி ஆகியோரும் பாடியிருந்த வழியிலே வித்யாசாகர், ஆதித்யன், ஏ ஆர் ரகுமான், தேவா, கே வி மகாதேவன் என்றால் ஐந்து இசையமைப்பாளர் என்ற பாடலும் இன்று நாங்கள் கேட்டு மகிழக்கூடிய வாய்ப்பினை பெற்றோம். பாட்டு சவாரி 155 ஒவ்வொருவரும் வந்து பாட்டு வாக்களித்து சென்ற வேளையில் இன்றைய ஒரு வினா ஒன்றை கேட்டிருந்தேன். கிருஷ்ணா அவர்களிடமும் சரவணன் அவர்களிடமும் இந்த ஒரு பாடல் ஒன்றை நாங்கள் கேட்டோம். இதில் நான் இப்பொழுது கூறுவது எதையும் சார்ந்தல்ல. சந்திரனை தொட்டது யார் ஆம்ஸ்ட்ரோங்கா என்ற பாடலே சந்திரனை தொட்டது நான் தான் என்று பாடியிருக்கின்றார்கள். அது எப்படி இருக்கும் என்று ஒரு வினாவினை கேட்டேன். முடிந்தால் வந்து கூறுங்கள் அது சரியா பிழையா அவர் தொட்டவரா என்னது எப்படி அவர் தொடுவார் என்று. அது நீங்கள் வந்து கூறுவதற்கு முன்பு நானே கூறுவது அது சந்திரனை தொட்டது யார் என்று இந்த சந்திரன் அந்த உண்மையான சந்திரனே அல்ல, சந்திரவதனம். நாங்கள் பெண்களின் முகத்தை சந்திரவதனம் சந்திர பிம்பமோ என்று பாடல்களும் இருக்க சந்திரன் என்று கூறுவதல்லவா. அதனால் தன் நாயகியை தொட்டு விட்டேன் என்ற உருவாப்பிலே தான் சந்திரனை தொட்டது யார் அவரா, ஆனால் நான் சந்திரனை தொட்டு விட்டேன் பூமியில் யார் என்றால் என் காதலியை என்ற எண்ணத்திலே அந்த கவிஞர் வரைந்திருக்கின்றார் போல் இருக்கின்றது. கவித்துவம் இப்படித்தான். உறவுகளே, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே இன்று ஐந்து பாடல்களும் வரி எந்த வரியாக இருக்கும் என்ன பதத்திலே வருகின்றது என்று கேட்ட போட்டியிலே ஜெகவர் சாதிக் அவர்கள் சந்திரன் என்று அழகாக கூறியிருந்தார். அந்த வகையிலே அவருக்கான ஒரு வெற்றி பாடலை முதலில் ஒலிக்க வைத்துக்கொண்டு வாக்குச்சாவடியிலிருந்து வாக்குச்சீட்டுகளின் எண்ணிக்கை வரும் வரை இந்த பாடலை கேட்போம், கேட்டு மகிழ்வோம். ஜெகபர் சாதிக் அவர்கள், உங்களுடைய வெற்றி பாடல்.

இனிமையான அந்த பாடல் சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ என்று சந்திரோதயம் திரைப்படத்திலிருந்து பாடியிருந்தது. இசை அரசரும் இசை அரசியின் குரல்லி சந்திரோதயம் என்ற பாடலும் கிடைத்தது தான் எங்களுடைய போட்டியிலே. சந்திரப்பறை பார்த்தேன் என்று ஷியாமலா நீங்கள் கேட்ட பாடலும் எங்களுக்கு கிடைத்தது. ஆனால் தெருவுக்கு வந்த வேளையில் புள்ளிகள்படி இந்த ஐந்து பாடல்கள் தான் போட்டியில் நின்றன. ஒன்றன்பின் ஒன்றாக ஐந்து பாடல்கள் கேட்டு மகிழ்ந்த வேளையில் மிகவும் பலத்த போட்டியாகத்தான் இருந்தது. என்று இந்த போட்டியிலே உங்களுடைய கற்பனை எப்படி இருக்கின்றது? இன்று வந்த முடிவுகளிலே எனது கருத்து கிடைத்துவிட்டது. இப்பொழுது முடிவுகளை தர இருக்கின்றேன். வந்து இணைந்து கொண்ட முதல்கள் இணைந்து கொண்டவர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள், ஷியாமலா, ஜோர்ஜ், ஞானசேகரன், சரவணன், சாந்தி, கிருஷ்ணன், மஞ்சுளா ஆகிய எட்டு உறவினர்கள் வந்து வாக்களித்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. உங்கள் ரசனைகளை நான் பார்க்கும் பொழுது எல்லோருடைய ரசனையும் சிறப்பாகத்தான் இருக்கின்ற பாடல்களை நன்றாக உற்று கவனித்திருக்கின்றீர்கள். இப்பொழுது உங்களுக்கு நீங்கள் வாக்களித்த ஒவ்வொருவருக்கும் மனதிலே எண்ணம் தோன்றிக் கொண்டிருக்கும், இந்த பாடல் வந்திருக்கு, என்னுடைய பாடல் வந்ததா, வேறு யாருடைய பாடல் வந்தது, இத்தனை பேர் வந்தார்கள் என்றெல்லாம் எண்ணுகிறீர்கள். வளமையை விட இன்று வித்தியாசமான ஒரு வெற்றியை நாங்கள் காணுகின்றோம். வழக்கமாக முதலாவது இரண்டாவது என்று பாடல்கள் தெரிவு செய்து பெறப்படும். ஆனால் அதுக்கு மாறாக இன்று ஐந்தாவது வரிசையில் நின்று பாடிய சந்திர மண்டலத்தை என்ற பாடலும், நான்காவது வரிசையில் வந்த சந்திரனை சந்திரனே சூரியரே என்ற பாடலும், மூன்றாவது இடத்தில் பாடிய சந்திரனை தொட்டது யார் என்ற பாடலும், இரண்டாவது வரிசையிலே நின்று பாடிய சந்திரனை கூப்பிடுங்க என்ற பாடல்களும் ஒரே விதமான புள்ளிகளை பெற்றிருக்கின்றது. முதலாவது இடத்தில் நின்று பாடிய சந்திரனை காணாமல் அல்லிமுகம் மலருமா என்ற பாடலும் ஒரே விதமான பதிலை பெற்றிருக்கின்றது. மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது. இரண்டு மூன்று நான்கு ஐந்து நிலையிலே நின்று பாடிய பாடல்கள் அத்தனையும் இன்று கட்டுப்பணத்தை இழந்து முதலாவது வரிசையில் நின்று பாடிய சந்திரனை காணாமல் அல்லிமுகம் மலருமா என்ற பாடல் ஏக மனதாக வெற்றி பெற்றது போல நீங்கள் எட்டு பேரும் அந்த பாடலைத்தான் தெரிவு செய்திருக்கின்றீர்கள். மிகவும் ஆச்சரியம். இன்றைய சிறந்த பாடலாக, இந்த வாரத்தின் சிறந்த பாடலாக, குலமகள் ராதை திரைப்படத்தில் இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு இசை அரசி பி சுசீலா அம்மா இணைந்து பாட, திரை இசை திலகம் கே வி மகாதேவன் ஐயா அவர்களுடைய இசையமைப்பிலே மலர்ந்த சந்திரனை காணாமல் அல்லிமுகம் மலருமா என்ற பாடல் வாக்களித்த எட்டு உறவினர்களின் மனதிலும் பட்டு ஏக மனதாக தெரிவு செய்தது போன்ற சிறந்த பாடலாக, வெற்றி பாடலாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ரசனை அப்படித்தான். பாடல்களின் வரிகள், பாடல்கள் வந்த ஓசை, பாடலை பாடியவர்களினுடைய குரல், பாடல் வந்த காட்சி, பாடலில் வந்த கருத்துக்கள் என்று பலவிதமாக நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கின்றது. அப்படி எண்ணி பார்த்து இன்று நல்லதோர் முடிவை தந்திருக்கின்றீர்கள். அதனால் அடுத்த பாடல்கள் சளைத்தவை அல்ல, ஆனால் இதற்கு

தெரிவு செய்து இன்றைய நாளை சாதனை நாளாக்கி இருக்கின்றீர்கள். இந்த வேளையிலே உங்களுக்கு நன்றியை கூறும் நான். இப்பொழுது நேரம் சரியாக 1:23 எனக்கு காட்டுகின்றது. கனடாவில் உங்களுக்கு 10:53 காட்டுகின்றது. அதில் முதல் சந்திரன் என்ற பதத்தை சரியாக தந்தவர் ஜெகபிரசாதிக்கு அவர்களுக்கான வெற்றி பாடலாக ஒரு பாடலை தந்து மகிழ்ந்தோம். அதேவேளை உங்களுடைய 8 பேருடைய பாடல்களும் 8 பாடல்கள் இருக்கின்றபடியால் இந்த நிகழ்ச்சிக்குள்ளே அதை என்னால் அடக்க முடியாது. நான் மேலதிக நேரம் எடுப்பது வழக்கம், ஆனால் அப்படி எடுத்தாலும் அதை அடக்க முடியாமல் போய்விடும். ஆதலால் பண்போடு நாங்கள் அதை உங்களுக்கு இன்று நீங்கள் பகல் வேளையில் கேட்கும் நேயர் நேரம் விடுமுறை விருப்பம் நேயர் நேரம் சர்வதேச நேயர் நேரத்திலே நான் ஒளிபரப்பி விடுகிறேன் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரும் முன், நீங்கள் யாராவது வந்து ஏதும் குறிப்புரைகள் கூற வேண்டுமென்றால் வாருங்கள், மகிழ்வாக குறிப்புரை தாருங்கள். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம்.

இனிமையான இந்த பாடல் தான் முதல் பாடலாக உங்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த பாடலை மீண்டும் கேட்கும் வாய்ப்பினை தருகின்றேன். அந்த பாடலை தந்துவிட்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவேன். அதற்கிடையில் நீங்கள் வந்து பேச வேண்டுமென்றால் வந்து பேசலாம்.

இனிமையான இந்த பாடல்தான் இன்று முதலிடத்தை பெற்றது. எல்லோரும் மகிழ்ச்சியாக பதில்கள் தந்து கொண்டிருக்கின்றீர்கள். எழுத்து மூலம் பார்க்கும்போது மனம் பூரிப்பாக இருக்கின்றது. இப்படியாக எல்லா பாடலும் எல்லா நாளும் வரும் என்றால் அந்த பாடல்களுக்கு உங்களுடைய தீர்ப்பு சிறந்த தீர்ப்பு. நீங்களாக தனித்துவமாக வந்து எடுத்த தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு. அதனால் பெருவெற்றியாக நாங்கள் அதை மகிழ்ச்சியோடு எண்ணிக்கொண்டு அந்த பட திரைப்பட குழுவினர்களுக்கு நான் அனுப்பி வைப்பது வழக்கம் இந்த பதில்களை. அதேபோன்று இதை நான் எங்களுடைய தென்னகத்து திரைப்பட கூட்டுத்தாபனத்துக்கு நாங்கள் அனுப்பி வைக்கும் சான்று இருக்கின்றது, அவர்களுக்கு அனுப்பி வைக்கின்றேன். இன்றைய இந்த வார சிறந்த பாடலாக வந்த ஐந்து பாடல்களுள் சந்திரன் என்ற பதம் தாங்கி வந்து சந்திரனை காணாமல் அல்லிமுகம் மலருமா என்ற குலமகள் ராதை திரைப்படத்து பாடல் முதலாவது இடத்தை பெற்ற மகிழ்ச்சியோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகின்றேன். அன்பு உறவுகளை, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. 154 வாரங்களாக ஒலித்த பாட்டு சவாரி என்று 155வது நிகழ்வாக ஒலித்து வெற்றியான பாடலையும் சிறந்த பாடலையும் தெரிவித்து சேர்ந்த 8 உறவினர்களுக்கும் மீண்டும் நன்றி கூறிக்கொண்டு உங்கள் பாடலை நான் தருகிறேன். அதுக்கு இங்கே நீங்கள் அனுமதி தந்திருக்கின்றீர்கள். பல கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்க உள்ள பொறுப்பில் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி எல்லாம் வல்ல இறைவனிடம் நாங்கள் வேண்டிக் கொள்வது, அறம் தலைக்க வேண்டும், மனிதநேயம் வளர வேண்டும், ஜீவகாருண்யம் தலைக்க வேண்டும், நாங்கள் என்றும் அன்பும் கருணையும் சாந்தமும் கொண்டு நட்போடு அன்போடு வளர வேண்டும், இந்த உலகில் உள்ள உயிர்கள் அத்தனைகளுக்கும் உள்ளத்திலே அன்பு மலர வேண்டும், அன்புதான் இந்த உலகத்தின் இன்ப ஊற்று என்ற கருத்தை மனதில் கொண்டு அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் அறிந்த அன்பு தமிழும் கிடைத்த வேளை இவர்களையெல்லாம் கிடைக்க வைத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தோடு இருகரத்தை கூப்பி இவர்கள் அனைவரின் தாழ் வணங்கி சிரம் தாழ்த்தி உங்களோடு நான் இணைந்து இன்றைய நிகழ்ச்சியை மகிழ்ச்சியோடு நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். 2026 ஆண்டின் 7வது மாதத்தின் 27வது நாள் அனைவரும் இணைந்து ஒரு முடிவை எடுத்தோம் என்ற திருப்தியும் மகிழ்ச்சியும் கொண்டு நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் நிகழ்ச்சியை. பாட்டு சவாரி 155 என்று நிறைவேறுகின்றது என் அன்பு உறவுகளே. மீண்டும் நல்லதோர் நிகழ்வில் நாங்கள் சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து உங்கள் அனுமதியோடு விடைபெற்று செல்கின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: விடியல, அது ஒரு சுத்தி சுத்தமே முடிஞ்சிடும் உங்களுக்கு.
1: எதுவும்
0: பேசாம பயத்துல இருக்காரு, ஏன்னா ஒன்பது சுத்து சுத்தினா நீங்களே முடிஞ்சிருவீங்க.
2: அவர் வந்து உண்மை தெரிஞ்சவரு, பேசாம
0: பேசாம இருக்கிறாரு, பேசுறாங்க
2: உண்மை தெரிஞ்சனால பேசாம இருக்காரு.
0: உண்மை
3: பாத்துருக்காங்களா? அதாவது
2: அதுதான் அதுதான் நான் சாசுக்கா சொல்றேன்,
3: ஒரு சுத்துல பொழுது விடிஞ்சிடும் அப்படின்னா.
2: ஆமா, எவ்வளவு பெரிய சுத்து சுத்தணும், எவ்வளவு பெரியவங்களா இருப்பாங்கன்னு ஒரு இமேஜினேஷன்
3: தான்
2: சொல்றாங்க.
0: அதான் சுருக்கமா சொல்லுவோம், ஒரு சுத்து சுத்தினா நீங்க முடிஞ்சிடும், ஒன்பது சுத்து சுத்தினா ஆள் முடிஞ்சிடும். அதனையும்
2: எனக்கு
0: வரையெல்லாம் மாமா தான் சொன்னார், அம்மா என்ன பாத்து அம்மா ஒரு ஒரு
2: இந்த வருஷம் பஞ்சு டயலாக்ல
1: எழுதி
0: சாவல் இல்லாம
2: சாவல் கேட்டுக்கிட்டு
0: இருப்பாரு, இருப்பாரு
2: உள்ள ஏய முடியாம இருக்காரு,
0: நுழைய முடியாம
2: எப்ப நுழைய
3: முடியலாம்.
0: இல்ல வேற போடுங்க, இந்த மூன்று பேரும் பாட்டு சொல்லுங்க, மூன்று பேரும் பாட்டு சொல்லுங்க. யாருங்க தோஸ்து?
3: நம்ம எல்கேஜி தோஸ்து.
0: எல்கேஜி தோஸ்து? மாமா பாருங்க மாமா, மனைவி இவ்வளவு கட்டுப்பாடா வச்சிருந்து தோஸ்து எல்லாம் வச்சிருக்காரு பாருங்க. எங்களுக்கு தெரியும்
3: ராஜ்குமார்,
0: ராஜ்குமார் அவருக்கு
2: தர்மபுரி ராஜ்குமார்,
3: தர்மபுரி
2: ராஜ்குமார்
0: அவர் உங்களை விட பாவம்.
3: பேசுன என்ன அன்னைக்கு நான் பேசுன என்ன இடையில பேச விடல, அவர் சரியா அவரும் புரிஞ்சுக்கல.
0: உங்களோட ஆசையில வந்து மாமாவுக்கு சொல்லுங்க நீங்க முதல்ல. அவர்
3: இதோட இல்ல ஒரு ஆசை, இல்ல ஒரு ஆசை சொல்லவா,
0: ஒரு ஆசை சொல்லுங்க மாமா, இதை கேட்டுருங்க மாமா,
3: ஒரு
1: சொல்லுங்க.
3: ஒரே ஒரு ஆசை சொல்றேன்,
0: இன்னைக்கு உங்களோட தூக்கம் கட்டிச்சு மாமா, இன்னைக்கு உங்களோட தூக்கம் கட்டிச்சு சொல்லுங்க.
3: அதாவது ராஜ்குமாருக்கு சொல்ல வந்து அவர் சரியா புரிஞ்சுக்கல. அவரு
0: சரி சரி அடுத்த ஆசைய சொல்லுங்க, உங்களோட அவரு ஆசைய மாமா.
2: என்னுடைய பாடல் நான் சொல்லிடுறேன்,
0: பாடலை சொல்லுங்க, ஆசைய சொல்லுங்க.
2: முதல் நோட்
1: பண்ணிக்கோங்க, பாடல் சொல்லுங்க.
2: ஆரியத்துல கண்வையடா அந்த மாதிரி நம்ம பாடலை முதல் எழுதிக்குவோம், அவர் கதை கேட்கும் போது நம்ம லேட் ஆயிரும், ஆயிரும் அவர்
1: மறந்து.
2: ஆமா மறந்து போயிரும் பாட்டு. உலகம் சமநிலை பெற வேண்டும்,
0: உலகம் சமநிலை,
2: உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விலா நிலை.
0: நல்ல பாட, நல்ல பாட. பட் நீங்க சொல்லுங்க மல்லியம் ரவி.
2: மல்லியம்
4: உன் கண்ணில் நீர் ஒழிந்தால் என்னெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. அந்த பாடல்மா, வியட்நாம் வீடு.
0: நல்ல பாடல், நீர் வழிந்தா அதான் வியட்நாம் வீடு உங்களுக்கு ஞாபகத்துல இருந்த. முத்துவேல் சொல்லுங்க கதை சொல்லும் போது, ஏன்னா நீங்க நீங்க வாசல்ல நின்று சொல்றீங்க, பின்னால மனைவி வந்து அப்படியே குடல்ல புடிச்சு உள்ளுக்கு இழுத்துட்டு போனா கதை நின்றுடும்.
2: கட்டை எடுத்து அடிச்சா கூட தீந்துச்சு, அது வேற. இல்ல இவரு புடிச்சாரு, அவங்க புடிச்சிருக்காங்களா இல்லையே?
0: இல்ல கொஞ்சம் பாருங்க, பாருங்க செல்வகுமாருக்கு ஏன் முத்துவேல்ல இவ்வளவு கோபம், கட்டை அடிக்க முடிஞ்ச ஆள்
2: போயிடும். அவருடைய தப்பா சொன்னனால நான் இப்படி எல்லாம் நடக்கலாம்னு ஒரு கெஸ்டிங்ல தான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல.
0: முத்துவேல் பாட்டு சொல்லுங்க நீங்க.
3: அதாவது
0: பாட்டு
2: சொல்லுவா,
0: எல்லாரும் திங்க் பண்றீங்க பாருங்க, இது வேற எங்களுக்கு மனக்கவலை.
3: நீங்க
1: இன்னைக்கு போவே இல்லாம
3: ஆகிட்டாரு.
0: இல்ல கொஞ்சம் போடுங்க, எல்லாரும் சத்தம் போடக்கூடாது. நான் இந்த கதையை சரியா சொல்ல போறேன்னா சரியா ஒருத்தன் சத்தம் போடுங்க. சரி, இவர் கூட நான் எடுத்தோன்னு சொன்னேன், அம்மா நான் குளக்கட்டுல இருக்கேன். உண்மையான வானிலாம் விசாரிக்கேன். சரியோட குளக்கட்டுல இருக்கிற பாவம் இந்த மனுஷன் மனம் பாரமா இருந்து வந்து கதைக்கிறாருங்கிட்டு. சரி, யாரும் பக்கத்துல அக்கம் பக்கத்துல ஆக்கள் இருந்தா பாத்துக்குவாங்க, இல்ல தண்ணியில விழுந்தானு வந்துட்டு யாரும் அங்க நிக்கிறேன்னு கேட்டேன் நான். சரியா, யாரும் எல்லா யாரும் மக்கள் நிக்கிறாங்களா? ஏதோ சத்தம் வந்து கேக்குது. எங்க உடனே அவர் சொன்னது என்ன தெரியுமா? நாலஞ்சு பெண்கள் குளிக்கிறாங்க, தோல் உடுப்பு துவைக்கிறாங்க.
3: இல்ல
0: அவர்
3: நீச்சல்லாம்
2: தெரியும் அவருக்கு.
3: ஆமா ஆமா, நீச்சல்
1: தெரியாம
3: நேற்று நான் என்ன நினைச்சு சொன்னேன்னா, எனக்கு அந்த துணி துவைக்கிற சவுண்ட பார்த்தோன்னா எனக்கு எங்க கிராமத்துல நெல்லு குத்துற சவுண்ட் தான் ஞாபகம் வந்தது. அந்த உரல்ல, அந்த உரல்ல வந்து ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி நெல்லு குத்துவாங்க. அது எனக்கு வந்து எங்க கொல்லைப்புறத்துல உரல்ல எங்க பண்ணையில உள்ளவங்க வந்து நெல்லு குத்துவாங்க. அதை நான் வேடிக்கை பார்த்திருக்கேன் சின்ன பிள்ளைல. அதுதான் இவங்க துணி துவைக்கும் போது ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சாங்கன்னா அந்த சவுண்ட் வருமேங்கிறதுனால சொன்னோம். ஒருத்தர் அடிச்ச பிறகு இன்னொருத்தர் அடிக்கணும். ஆமா ஆமா, அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. சரி, அந்த மாதிரி நினைச்சு யாருமே இல்ல, எல்லாம் ஒரே ஈவனா அடிச்சு தட்டி எறிகிறாங்க.
0: ரெண்டு பேர் சேர்ந்து அடிக்கலாம், சேர்ந்து அந்த.
3: ஆமா,
0: அந்த ஒருத்தர் துவைக்க மற்றவர்
3: துவைக்கணும். ஆமா, ஒருத்தர் அடிச்சு முடிச்சோன்னா அடுத்தவங்க துவைக்கணும்.
0: நீங்க ஒரு பழைய பாட்டு சொன்னுங்க பாப்பா, யாராவது அப்படி அந்த உடுப்பு துவைக்கிற மாதிரி ஒரு பாடல் ஒன்று இருக்குது பாக்கலாம். கெட்டிக்காரது யாருண்டு?
3: இல்ல, துணி துவைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா இந்த உரல் குத்துறதுல ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு எனக்கு.
0: உரல் குத்துற வேணாம், நீங்க முதல்ல துணி துவைக்கிறதுல கண்டுபிடிங்க. நீங்க
2: என்ன, ஒரு உரல்ல ரெண்டு உலகைய போட்டு குத்துவாங்கல்ல,
0: அரிசி குத்தும் மற்றது அன்னக்கிணியில இருக்கு. அந்த இது குத்துறது என்ன பாட்டு?
1: மூட்டை துணி துவைக்கும்.
0: மாமா கண்டுபிடிச்சிட்ட. நடிகர் நாகேஷ் அவர்களுடைய ஒரு பாட்டு வரும் அதுல, அந்த பாட்டு. மாமா கட்டிக்காரன். மாமா உங்களுக்கு பரிசு இருக்கு. மாமா மாமா உங்களுக்கு பரிசு இருக்கு. மாமா
2: வந்து
0: மாமாக்கு பரிசு இருக்கு. ஒன்பது
2: சிவாஜி கணேசன்.
0: சிவாஜி கணேசன்
2: அந்த பாட்டு. சிவாஜி கணேசன்
0: அவர். ஆனா நடிகர் நாகேஷ் அவர்களும் அங்கால இருக்கிறார்கள், மாறி பாடுகிறார்கள். அது நாகேஷ் மற்றது எங்களுடைய மனோரமா ஆச்சி எல்லாரும் பாடுகிறார்கள் அதுல.
2: இவரும் சிவாஜியே வந்து துவைக்க வருவாரு. துவைக்க அந்த துணியை சிவபெருமான் வந்து அந்த துணியை கொடுத்துட்டு போவாரு. அது துவச்சிட்டு வரும்போது காணா போயிரும் பறந்து பாடிக்கிட்டு இருக்கும்போது. அந்த பாட்டு தான், அது ஒரு பாட்டு இருக்கு.
0: இப்ப மாமா வெட்டி அடைஞ்சிட்டார். மாமா உங்களுக்கு பரிசு இருக்கு மாமா, என்ன தெரியுமா? மாமா என்ன கேக்க, என்ன ஒன்பது தானே சுத்தானா நீங்க?
1: சந்தம்
0: பண்ணாங்க ராஜ்குமார் குரலை கேட்டாலும் மாமா சொல்லிட்டாரு வா வந்துட்டாரு. வாங்க
3: உங்களுக்கு
0: ஒரு நிமிஷம் ராஜ்குமார் சொல்லட்டு. ஏண்டா முத்துக்குமார விட இந்த மணிக்கணும் முத்து முத்து வேலை விட ராஜ்குமாருக்கு மனபாரம் இன்னும் அதிகம். பாருங்க வேலை கலைச்சு உளுந்து வர சொல்லுங்க உங்கள நிலைமைய சொல்லுங்க. 21 நாள் ரெண்டு நாள் போயிருக்குது.
5: ஆமா மூணாவது நாளே வேலைக்கு ஆகலையே, இன்னைக்கு மூன்றாவது நாள் இல்லைங்க, மூன்றாவது நாள் இன்னும் வேலைக்கா வாழ்க்கையே இருக்குது. ஆனா எங்களுக்கு முன்னாடி நீங்க எப்படிதான் இருந்தீங்கன்னு தெரியல. உங்க கனடால எங்களுக்கு முன்னாடி நீங்க தனிமையில இருக்கீங்கல்ல, அங்க தனிமை பண்ணிருக்கீங்களா, தனிமைப்படுத்திருக்கிறாங்கல்ல,
0: உண்மையே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது.
2: ஒரு மாசமா? ஒரு மாசமா?
0: இப்ப உங்களுக்கு ரெண்டு நாள் எப்படி உங்களுக்கு இது
5: கூட
0: வீட்டுக்கே எத்தனை எண்ணல் இருக்குன்னு சொல்றேன். முன்னுக்கு ரூம்ல உண்டு, அப்பாட ரூம்ல உண்டு, இவ்வளவுதான் எண்ணல், இவ்வளவுதான் எண்ணல். கிச்சன்ல ஒரு எண்ணல் இருக்கு, இருந்தாலும் ஒன்றும் பாக்கல, அது ஒன்றுமே பாக்கல. அதாவது ஒரு பக்கம் பார்த்தா இப்ப நான் பாத்து கொண்டிருக்கிற வந்து அடுத்த விட்டுட கூரைய பாக்குறோம் நாங்கள், அப்படித்தான் பாக்கலாம். மற்றது எங்களுக்கு முன்னுக்கு பாக்கலாம், ஆனா அதுல போய் என்னத்தை பாக்குறது, சன நடமாட்டமும் இல்லையே, கார ஓட்டம் கூட இல்லையோ, நாலு செய்ய போற வானம் கூட இல்லையே, எல்லாம் அந்தந்த இடத்துல நிக்கிறது. அது மட்டும் இல்ல, குருவிகளையும் காணல மாமா, குருவி சின்ன ஏதாவது ஒரு இதுகளை கூட காணல உண்டையும்.
2: அது மக்கள் போயிருச்சு, வேற எங்கேயோ போயிருச்சுமா,
1: இல்ல அங்க இவ்வளவு கரெக்டா இருக்குங்கிறாங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டுல மட்டும் இங்க டெய்லி போராட்டம், போலீஸுக்கும் மக்களுக்கும் பயங்கரமான போராட்டமா இருக்குமா, அங்க நிக்கிறாங்க இங்க நிக்கிறாங்கன்னு டெய்லி அடிக்கிறாங்க.
5: விழிப்புணர்வு இவங்களுக்கு, மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு கம்மியா
1: இருக்கு.
5: ரொம்ப
1: ரொம்ப பயங்கரமா இருக்கு, டெய்லி இதே பிரச்சனை.
0: அதர்மத்தின போறவங்க இருக்கிறாங்க, சில நேரம் தங்களுக்கு ஒரு ஏதோ உண்டு வாங்கி கொண்டு வர, அல்லாட்டி என்னது பணம் இல்லாமல் எதுவும் ஒரு அலுவலாகவும் இருக்கும், அப்படியும் இருக்கும். அந்த கஷ்டத்துல
5: இருக்கிறவங்க
1: கொஞ்சம் பேர் இல்லாமா, ஏன்னா வந்து வீணா சுத்தவங்க நிறைய பேர் இருக்கிறதா சொல்லி ரொம்ப போலீஸ்காரங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க.
0: உண்மை உண்மை. ஆனா இன்னொரு விடயம் பார்த்தா, அடி உள்ளது சும்மா அப்படி அடிக்கலாமா சட்டம்? அவசரமா போறேன், நேற்று காவல்துறை ஒருவருக்கு அடிச்சிட்டார், சொல்லுங்க காவல்துறை ஒருவருக்கு, அவர் மாஸ்க் எல்லாம் போட்டு அவர் ஸ்கூட்டர்ல போறார், நல்ல டிப்டப்பா இருக்கிறார், அவருக்கு அடி விழுந்துருச்சு. அவர் சொல்றோம், ஐயோ நான் டாக்டர் அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். அப்ப கேக்குறாரு, ஏன் நீ முதல் சொல்லிடு, அவருக்கு தெரியுமா முதல் சொல்லணும்? வித்தியாசமான
1: ஒரு இது. ஒரு போலீஸ்கார் வந்து கை கொடுத்து அழுதாருமா, அப்ப வந்து ஒரு ஆளு கை கொடுக்க கூட வந்தாரு, அப்ப கூட கை கொடுக்கல, அழுதாரு, ஐயா உங்களுக்காக தான் நாங்க நிக்கிறோம், தயவு செஞ்சு வராதிங்கன்னு சொல்லி அப்படியே கண்ணு கலங்கி அழுதாரு ஒரு போலீஸ்கார். ரொம்ப
0: நிச்சயமா நிச்சயமா அவர்
2: நம்ம அது அறந்தாங்கல புதுக்கோட்டை மாவட்டத்துல அப்படியே வண்டியில ரவுண்ட் அடிச்சு போறேன். ஒரே ஒரு மெடிக்கல் தான் திறந்திருக்கு, மெடிக்கல் மட்டும் அங்கங்க திறந்திருக்கு, ஒரு கடை இல்ல, ஒரு ஆள் கூட வெளியே இல்ல. பயங்கரமான அப்படியே பயங்கர கருகும்னு இருக்கு ஏரியாவே. இந்த நேரத்துல பயங்கர நல்லா இருக்கும், அவ்வளவு இருட்டா இருக்கு, கடை கடைக்கு வெளிச்சம் இல்லாம ஃபுல்லா ஏதோ வேற ஊருக்கு வந்த மாதிரி தெரியுது. நான் இப்பதான் போயிட்டேன் காலையில இருந்து போல வெளிய மெடிக்கலுக்கு மாத்திரம் வாங்க போனேன். அந்த அளவுக்கு இங்க கட்டுப்பாடாத்தான் இருக்காங்க. இங்க
0: புதுக்கோட்டை, புதுக்கோட்டை உங்களோட பக்கமா,
2: புதுக்கோட்டை மாவட்டம்.
0: மாமா உங்களோட பக்கம் எப்படி இருக்கு மாமா?
1: கொடுக்க முடியாது. சிதம்பரம்ல இப்ப என்ன ஆச்சு கேட்டீங்கன்னா, நாளைக்கு வந்து காய்கறி கடை மளிகை கடை எல்லாம் மத்தியானம் வரைக்கும் தான் இருக்கணும், மத்தியானதுக்கு அப்புறம் சாத்தியம்னு சொல்லி இப்ப திடீர்னு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல சட்டம் போட்டுருக்காமா.
0: ஓ
5: ரெண்டு மணிக்கு
1: காய்கறிகள் அழுகி வீணா போடும். அதனால வியாபாரிகள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, காசு கொடுத்து வாங்கியிருக்கோம், அது வீணா போட அதை நாங்க வியாபாரம் பண்ணிக்கிறோம் சொன்னதுனால சரி வியாபாரம் பண்ணீங்க அப்படின்னு போயிட்டு
2: இருக்கிறாங்க. நேத்து வரைக்கும்
0: ஒரு
5: சில நேரத்துல வாகனங்கள்
1: எப்பவுமே பெரிய
5: ரோடுதான். திறந்திருக்கும் போது மக்கள் வரதான் செய்யறாங்க, வராம இல்ல. ஆனா வந்து சில மளிகை கடையெல்லாம் பொருட்கள் இல்ல, அங்க ஹோல்சேல்ல கிடைக்கிற பொருட்கள் இல்லாம போயிடுது. அவங்க திறந்ததானே
0: இப்பொழுது. சரி, அப்ப முத்துவேல் உங்களோட பாட்டு சொல்லுங்க. முதல்ல ராஜ்குமார் சொல்லுங்க, முத்துவேல் சரியான ஸ்லோவா சொல்லுவாரு, ராஜ்குமார் சொல்லுங்க உங்களோட பாட்ட.
5: பாடல் கேக்குறதுக்கு முன்னாடி சுதீர் செல்வம் ஐயா, அது நல்லா இருந்தது இன்னைக்கு.
0: என்னமா
5: சூப்பரா இருந்தது, நீங்க சொல்றது உங்களுக்காக அந்த அந்த இதை போட்டிருக்கு. அடிக்கடி ஒளிபரப்பு பண்ணுங்க, சுதி செல்வம் ஏதோ ஒளிபரப்பு பண்ணுங்க, நல்லா இருக்குது கேக்குறதுக்கு. இல்ல இல்ல இந்த டைமிங்ஸ் நம்ம இது குடுத்துட்டீங்கன்னா நம்ம பாத்துக்கலாம். ஆமா, என்ன ஒளிபரப்புங்கறது நிகழ்ச்சி நேரில் குடுத்துட்டீங்கன்னா பாத்துக்கலாம்.
0: அதனாலதான் ஒருத்தர பேசுங்க.
5: நீங்க அடிக்கடி ஒளிபரப்பு பண்ணீங்கன்னா அவங்க வீட்டுக்காரமா சொல்லிடுவாங்க, சரி இங்கே இருந்து கேளுங்க நீங்க. இப்பதான் அவங்கள வந்து படம் பார்க்க சொல்லி ஆப் பண்ணிட்டு நான் மேல வந்துட்டேன், படம் டவுன்லோட் பண்ணி பாத்துட்டு பாருங்க.
0: சில பேருக்கு இல்ல இல்ல, சில பேருக்கு அதுவும் செய்ய முடியாம இருக்கு, டிவி எல்லாம் கலட்டி வச்சுட்டாங்க, பாக்கவே கூடாது. இவ எங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் கணவனை சொல்லியாச்சு, டிவி பார்க்க கூடாது, செல்போன் வீட்டுக்கு வரைக்கும் செல்போன் ஆஃப் பண்ணிடுறாங்க.
5: அப்பனா அவர் இதுக்குதான் போகணும்,
2: இருக்க முடியுமா? அது இல்லன்னா முடிஞ்சு கதை.
0: நீங்க சிரிக்கிறீங்க, அப்படியும் கனவு மாதிரி இழுக்கிறாங்க பாவம். அப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கு ஜெனி பாப்பா? கொடுமை கொடுமை.
5: ஆளுகள் வரதில்ல இப்போ,
0: மாமா கூட போயிட்டு கொடுங்க. நன்றி நன்றி நன்றி மாமா, நன்றி ராஜ்குமார். மாமா கேப்ப, மாமா கதை
3: கேப்பா,
0: அவர் கேப்பார், அவர் கேட்டு அவர் விடுபட்டு கேட்டு அவர் கேப்பா. நாங்க ரேவதி அம்மா நினைச்சிடலாம் இப்ப, அதுல ராஜ்குமாரோட ரேவதி அம்மா நினைச்சிடலாம்
2: இப்ப. சொல்றீங்களா அந்த ஒலிபர் பண்ணும்போது அடுத்த ப்ரோக்ராம் வருது பாத்தீங்களா, அடுத்த ப்ரோக்ராம் வந்து சொல்லி முடிக்க வேண்டிய கதைய கம்ப்ளீட்டா முடிச்சதுக்கு அப்புறம் அமர்த்திட்டு அடுத்த ப்ரோக்ராம் ஆரம்பிங்க. இடையிலே ஆஃப் பண்ணும்போது அவர் சொல்ற கதை பாதியிலே நின்னு போகுது ஒரு நேரம்.
0: இல்லையே, அவர்கிட்ட முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே நாங்க அடுத்த ப்ரோக்ராம் போவோம்.
2: இல்ல, இடையில ஒரு தடவை நான் முழுசா கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஆஃப் பண்ணிட்டு வேற ஏதோ போட்டாங்க.
0: அது நான் தான் வந்திருப்பேன் சில நேரம். இந்த நேரம்
3: உங்களுடைய
0: ரேவதி அம்மா.
6: வணக்கம். வணக்கம் மீரம்மா,
0: எப்படி இருக்கிறீங்க அம்மா?
6: வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் அம்மா. வணக்கம்.
6: வணக்கம். வணக்கம்
0: அம்மா. அந்த பாட்டு படிங்க அம்மா, அந்த ஆட்டு வண்ணம் பாத்திருக்கு, நாளுக்கு துணி தோற்று
6: நரஞ்சிருக்கு, போட்டு கசுக்கு எல்லாத்தையும் வெள்ளையம்மா. ஆட்டு வெள்ளம் காத்திருக்கு, அழுக்கு துணி நிறைஞ்சிருக்கு, ஓட்டு கசுமா. திருவிளையாடலா சொல்வாரு? திருவருச்செல்வரா திருவிளையாடலா? பத்திரமா வச்சுக்கோங்க, குடுத்துட்டு போவாரு சிவாஜி கணேசன். இவங்க வந்து தலைவர் தொழிலாளியா நாகேஷும் மனோரமாவும் பாட்டு பாடுவாங்க.
0: நாகேஷும் மனோரமாவும் பாடுவாங்க. எங்களுடைய சுவாஜி கணேசன் தோப்புக்கரணம்
6: சாட்சி வரும் அப்ப சொல்லிருக்காரு. அதாவது சிவபெருமான வந்து அவருக்கு சாட்சி தர சொல்றாரு. கிடையாது அந்த பாட்டும் போது மாகேஷும் மனோரமாவும் தான்.
0: அப்ப திருவிளையாடலா? அது
1: இல்ல இல்ல இல்ல,
2: திருவருச்செல்வர்.
6: திருவருச்செல்வர்
0: தான்.
2: அதுல ஒரு காட்சியில வருவாருலமா, துவச்சு கொடுக்க வருவாருலமா சிவாஜி கணேசனும்.
6: பறந்து பறந்து பறந்து போய் முன்னிலாம் மாட்டிக்கியும்
0: திருவாச்செல்வரா? சரி, அந்த படம் அது. சரி சரி, இப்ப இப்ப இப்ப இப்ப எல்லாரும் அமைதியா இருக்கா? முத்துவேலோட அந்த ஆசை உண்ட கேட்டுடலாம். ஒரு ஆசை அன்றைக்கு பத்து நிமிஷம் கேட்டான், அடுத்த ஆசையை கேட்டுட்டு மற்றதுக்கு போனா. ராஜ்குமார் கூட பாட்டு கேட்டு வர ராஜ்குமார் டேனே முடிபட்டுருவாச்சு நெட் பிள்ளை ஏண்டுட்டு. எங்க ராஜ்குமார் கூட பாட்டு சொல்லுங்க,
2: பாடல கேளுங்க. புதிய வார்ப்புகள்.
0: புதிய வார்ப்புகள் என்ன?
2: மலேசிய வாசகம் ஜானகி பாடின பாட்டு.
0: என்ன பாட்டு?
2: என்ன
0: பாட்டு? அதையும் எதுக்கு கேக்குறீங்க? முதல்ல
2: இன்னைக்கு பாடத்துல தற்செயலா கேட்டேன், நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு கேட்டேன், திருப்பி நம்ம நேயர்களுக்காக பாடல்.
0: நாங்க போட்ட சொல்லி சுவத்துல அந்த இது நிகழ்ச்சியால உங்க மனைவி சிரிச்சிட்டா இல்ல?
2: அடிக்கடி
0: அடிக்கடி மாதிரி வைங்க. இல்ல அவங்க பேசி இருக்கிறாங்க. இல்ல மனைவி பேசிருக்க பாஷ்மார் சொல்ற மாதிரி இல்லீங்க. இவரெல்லாம் ஜோக்கா சொல்றாரு, இது நாங்க சிரிக்கட்டும் சும்மா பகுடியா, அதாவது சும்மா
5: எங்க பொண்ணும் பேசினா
0: பொண்ணும்
5: பேசினாங்க
0: நல்லா தாராளமா பேசுவான், அவங்க நல்ல தமாஷ் விட்டு பேசினா எல்லாரும் அப்படித்தான். ஆக எந்த வீட்டுல தாங்க ரொம்ப கஷ்டப்படுறேன் நான், நீங்க எல்லாம் கஷ்டப்படுறீங்க பாருங்க, நான் ரொம்ப கஷ்டம்.
5: எப்படி
0: வெளியில போனா அழுகணும், அதான் ரூம் கதவு லாக் இதுக்கு
5: அக்கத்து பக்கத்து கூட பாக்கலாம் பேசலாம், உங்களுக்கு அதுக்கும் வாய்ப்பு இல்ல. இல்ல
0: பாத்தீங்கன்னா
5: ஒரு 10 ஸ்டெப் எடுத்து வச்சா ரோடு போய் பேசலாம் பழகலாம், பக்கத்துல எல்லாம் அக்கத்துல எல்லாம் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் குறைவு.
0: ஒரு தலை கருப்பும் தெரியுது இல்லீங்க, யாரையாவது பாக்கலாம் சைட் அடிக்கலாம். நானும் இந்த ரூமுக்கு இருந்து எட்டி
2: என்ன
0: தலையே தெரியல நீங்க சொல்லுங்க.
5: பேஸ்புக் ஆக்டிவ், நம்ம எம்டிஆர் பேஸ்புக் ஆக்டிவ்ல இருக்கா இல்லீங்களா?
0: ஆக்டிவ்ல இருக்கு
5: பண்ணி பார்த்தா காண மாட்டிருக்கு.
0: ஆக்டிவ்ல
5: இருக்கா?
0: ஆக்டிவ்ல
5: போஸ்ட் எதுவும் போடலையா? இருக்கு போஸ்ட் எதுவும் போடலையா?
0: எல்லாரையும் எல்லாரையும் அட்மினா வச்சிருக்கேன். இப்ப ஷாஹுல் இருக்கிறார், அனு சாத்தப்பன் அம்மா இப்படி இருக்கிறாங்க, யாருமே எதுவுமே அதுல போஸ்ட் பண்றது இல்ல. அது
5: எனக்கு 2018 தான் லாஸ்ட், 2018 தான் இருக்கு
0: அதெல்லாம் இருக்கு. அதை நாங்க இனி யாராவது ஆக்டிவ், அதாவது ஒரு ஆள் அதுக்கு அமைக்கணும், எனக்கண்டா அதுல டைம் இல்ல போடுற.
5: ஆகஸ்ட் அது வரைக்கும் தான் இருக்கு, ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் தான் இருக்கு.
0: அதுக்கு அதுக்கு பிறகுதான் நான் உங்களோடய
2: என்ன
0: உங்களோடயே நான் சொல்லுங்க
2: என்ன பேர்லமா இருக்குது?
0: எம்டிஆர் எஃப்எம். எம்டிஆர் எஃப்எம்
5: எம்டிஆர் எஃப்எம்
0: இருக்கு. எம்டிஆர்
2: இதே சிம்பிள் தானாமா?
0: இதேதான் இதேதான்
2: இதேதான் சிம்பிள். வேற போட்டிருக்கீங்களா படம்?
0: இல்ல போட்டோ இதேதான்.
1: எனக்கு ஒரு டவுட் அம்மாடே, நான் புதுசா இருக்கிறதால ஒரு டவுட்
0: கேக்குறேன்.
1: இப்ப அம்மா அம்மா கூப்பிடும் போது இந்த நம்பர்ல இப்ப நம்ம கால் பண்ணும்போது கூப்பிடுறேன், அப்பா கிட்ட நான் வந்து தொடர்பு இல்ல, இது வரைக்கும் நான் வந்து ட்ரை பண்ணிருக்கேன் கிடைக்கலமா? அதுக்கு என்னமா
3: இன்னொரு நம்பர்
0: எனக்கு தனிப்பட்ட முறையா
1: அந்த நம்பர் போட்டதா?
0: இல்ல இல்ல அப்பாக்கு நீங்க வானொலியில பேசுறதுக்கா?
1: வானிலையில
0: பேசுறது இன்னொரு நம்பர் 647 874 641 இதுல வந்து வெங்கடாசலபதி தான் இருக்காரு.
2: திருப்பதி ஏழுமலை
0: அந்த நம்பருக்கு
2: கண்ணன் ராதா.
0: இதுலயே முந்தி கண்ணன் ரேவதி அம்மாக்கு ஒரு சந்தேகம் வந்துரு சொல்லுங்க.
7: அவரு சகோதர ராஜ்குமார் இருக்காருல்ல, அவருக்குதான் ரெண்டு பக்கம் உரலுக்கு ஒரு பக்கம், ரெண்டு உரலுக்கு மதலத்துக்கு ரெண்டு பக்கம். வெளியில வந்தா வெளியில போலீஸ்கார் அடிப்பாங்க
0: அடிப்பாங்க, அவருக்கு 3 பக்கம் கொஞ்சம் பாருங்க. வெளியில வந்தா போலீஸ் அதாவது காவல்துறை அடிக்கும், வீட்டுக்குள்ள போனா மனைவி அடிப்பா, மாடிக்கு போனா யார் அடிக்கிறது? இவருக்கு பக்கத்து வீட்டுல இருந்து கண்ணடிக்க வேண்டாம் பாருங்க. இது வேற எப்படி என்று பாருங்க,
5: பக்கத்துல பெய்தா இருக்குது, அதுவும் பயத்துக்கும் பேசுற
0: பக்கத்து வீட்டுல கண்ணடிக்கிறாங்களா? யாரும் கண்ணடிக்கிற மாதிரி இருக்கா?
2: உங்களுக்கு
0: நான் உலகமா சொல்றேன்னா நான் இப்ப சொல்றேன், ஒருவரும் பேசக்கூடாது. எப்படி அந்த இரவுல தெரியுதுன்னு கேக்குறீங்கல்ல, நீங்க ஒரு நல்ல பிளாஷ் லைட், அதாவது நல்ல டார்ச் லைட்டான நல்ல பவரா, சரியா? அப்படிதான் அது பக்கத்து பக்கத்து வீட்டுல இருந்து இப்படிதான் கண் அடிக்குது. கீழே உங்களோட நாடியில அந்த டார்ச் லைட்டை வைத்து நீங்க மேல அடிக்கணும், கண் தெரியும், சரியா? முகமும் கண், அந்த நேரம் கண் அடிக்குது, இவருக்காக தெரியும்.
3: வீட்டுல போய்
2: அம்மா விடைபெற்றுக்கோமா, நான் விடைபெற்றுக்கோமா.
0: இல்ல இவரேண்டா கண்ணடிக்கிற கதை காய்ச்சோன்னா செல்வகுமாரங்க மனைவி பேசுறாங்க, உங்களை கெடுத்துருவாங்க, வாங்க உங்களை கெடுக்கிறாங்க, போனவங்க நீங்க வாங்க, இங்கல
7: என்ன கூப்பிடுவாங்க மேடம்,
0: அவங்க கண்ணடிச்சு நிஜமா, நாங்க கண்ணடிக்கிறவங்க, நீங்க அவரு
7: அவங்க கண்ணடிச்சு கூப்பிடுவாங்க, வாங்க போறோம்.
0: நல்லது நல்லது செல்வகுமார், நீங்க விடுபட்டு கொள்ளுங்க, மற்ற இன்னும் வரதுகளோட இணைக்கலாம். இப்ப நாங்க முத்துவேலோட கதையோருக்கா கேக்கலாம், பாவம் அவரு அப்பாவோடு
3: சொல்லுங்க,
0: கேளுங்கப்பா, ஒரு கையில அமளியா இருக்கும், கேளுங்க
3: ராஜ்குமார் கேக்குறீங்களா?
5: சொல்லுங்க.
3: அதாவது நீங்க என்ன அதுல எல்கேஜிலே இருக்கிறீங்க,
0: என்னுடைய
3: கற்பனையில என்னுடைய கற்பனையில என்னுடைய சொந்த ஷிப்ல நான் என் தீவு நோக்கி
5: போறேன்.
3: அந்த டாப் ஃபுளோர்ல டைட்டானிக் ரேஞ்ச் இருக்குல்ல, டைட்டானிக் படம் பாத்துறீங்களா?
0: இப்ப என்ன இந்த கதை முதல் முதல் கட்டம் தெரியாதவங்க டிராமா அப்படித்தானே, முதல் கட்டம் போட்டாதாங்க உங்களை மட்டும் தெரியும், அந்த முதல் கட்டம் தெரியாதவங்க
2: நடந்தது போன வாரம் நடந்தது.
0: அதை நான் சொல்லிடுறேன், ஒரு தனிமையான தீவு, 100 பிளாக் கேட்ஸ், அதாவது காவல் காரர்கள், அதோட 100 நாய், சரியா? அதுல தன்னுடைய குடும்பம், அழகான மனைவி பிள்ளை, அதோட அங்கங்கே ஒரு சின்ன வீடு.
3: ஆங்காங்கே இல்ல, ஒரே வீடுதான். அந்த ஒரே வீட்டுல வந்து அந்த ஒரே வீடை வந்து யாராவது வந்து சுத்தி பாக்கணும், என் வீட்டை பாக்கணும் அப்படின்னா நீங்க வெளியில கார் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டை சுத்தி வர்றதுக்கு கார்லதான் சுத்தி வரணும்.
1: வெளியில மட்டும் சுத்தி பாக்கணும், உள்ள சுத்தி பாக்க கூடாது, சுத்தி பாக்க முடியுமா?
3: இல்ல இல்ல, உள்ளார சுத்தி பாக்குறதுனா பேட்டரி கார்ல சுத்தணும்.
0: இல்ல கொஞ்சம் இல்ல, உங்களை எல்லாருக்கும் ஒண்ணு பனிஷ்மெண்ட் தரப்போறேன். என்னடா நான் சொன்னது, ஆங்காங்கே ஒரு சின்ன வீடுன்னு சொன்னேன், உடனே செல்வகுமாராக்கா எதுக்கு நீங்க அப்படி ஏங்குனீங்க? நான் சொன்னது அந்த 100 காவலாளிக்கும் வீடு வேண்டாமாங்க, அதுக்குத்தான் நான் சொன்னது. நீங்க சின்ன வீடு வேற எல்லாம் வந்துச்சா?
1: நேற்று ஒரு மேடம் வந்து, நேற்று ஒரு நண்பர் வந்து சொன்னாங்க மீடியமான வீடு அப்படின்னு சொன்னாங்க ஒருத்தங்க.
0: ஐயோ
1: அம்மா கேட்டாங்க, என்ன அது என்ன மீடியமான வீடு?
0: ரேவதி அம்மா போயிட்டா
1: அப்படின்னு
0: சின்ன வீடு என்ன
1: கதை மாறிடுச்சு,
0: இது எதுக்கு நீங்க சிரிக்கிறீங்க? ரேவதி அம்மா போயிட்டா நான் கவலையில இருக்கு, நீங்க என்ன இது என்ன? முத்துவர் பாட்டு சொல்லுங்க, முதல்ல கதையை சொல்லுங்க.
3: பாட்டு பாட்டை சொல்றேன். எத்தனை பெரிய மனிதருக்கு
0: அம்மா உங்க பாட்டு சொல்லுமாம்மா, நீங்க டக்குன்னு போயிட்டீங்க. நான்
7: சரியா அக்கா பையன் அமெரிக்கால இருந்து பேசினா, அதனால கட் பண்ணிட்டு போனேன்.
0: சரி, நீங்க பாட்டு சொல்லிட்டு போயிட்டு திரும்பி வாங்க,
7: சொல்லி போட்டுங்களா? ஓகே, எனக்கு வந்து டக்குன்னு அவருதான் கேக்கணும். சரி, இன்னைக்கு ஒரு எல்லாரும் இசை பாடலே போட்டுருங்க.
0: என்ன பாட்டு?
7: அலங்காரம் கலையாமல். எங்க வீட்டு மகாலட்சுமி அலங்காரம் கலையாமல் அணைப்பதில்தான் என்ன கலையோ.
0: அந்த அலங்காரம் கலையாமல் என்று இன்னொரு பாட்டு இருக்கு
7: என்று கண்டே. அந்த ரெண்டு பாடுமே கொடுங்களே எனக்கு போனஸ்.
0: இல்ல கொஞ்சம் பாருங்க, பாவம் போனாலும் பாட்டு கேட்கலாம்னு கூப்பிட்டு வச்சா பாருங்க போனஸ். அம்மா நீங்க போய் அந்த பேசிட்டு திருப்பி என்ன கொடுங்க. இப்ப நீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர்? நாலு பேர் இருக்கிறீங்கல்ல நீங்க? நாலு பேர். ராஜ்குமார், முத்துவேல், மற்ற மல்லியம் ரவி, செல்வகுமார். சரி சரி, செல்வகுமார் இருக்கிறீங்களா? சின்ன வீட்டுக்கு ஆண்டு ஓங்கினீங்க, அதோட போயிட்டீங்க. சரி, இவர் கதையை சொல்லட்டு, ஒரு கொஞ்ச நேரம் கேப்போம். நாங்க பாவமா இருக்கு எனக்கு அண்டு தொட்டு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. முத்துவேல் பாட்டு பாட்டு என்ன சொன்னீங்க முத்துவேல்? நான் எழுத விட்டுட்டேன் சொல்லுங்க.
8: பாட்டுதான். எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய குணம் இருக்கு, எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்கு.
0: சரி, நீங்க இப்ப உங்களோட கதையா உங்களோட தீவை நோக்கி எங்க என்ன எப்படி போறீங்க?
8: என் தீவுல, என் ஷிப்ல நான் போயிட்டு இருக்கேன். டாப் ஃபுளோர்ல டைட்டானிக் படம் பார்த்தீங்களா?
0: எங்க இருந்து போறீங்க அதை முதல் சொல்லுங்க.
8: நான் இப்ப இங்க திருவாரூர்ல இருந்து போறேன்னு
0: வச்சுங்களா? போறேன்.
8: அந்த டைட்டானிக்ல வந்து இந்த டாப் ஆங்கிள் ஒரு சீன் எடுத்துப்பாங்களே அந்த கார்னர்ல.
2: ஆமா ஆமா,
8: அந்த மாதிரி நானும்
0: அதுல ஒருதர். நீங்க மற்றது யாரு?
8: அவரை உறங்கட்டு, அவன் சின்ன
0: பையன். யார் ஓரங்கட்டுறாருங்க? யாரு?
8: அந்த சின்ன
0: பையன். சின்ன பையன் ஓரங்கட்டுறாரு. கொஞ்சம் பாருங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க, ஒரு நிமிஷம். ரேவதி அம்மா வந்து பாருங்க, நீங்க சொன்னதுல அவ திருப்பி ஓடுங்க. ரேவதி அம்மா ரேவதி அம்மா இல்லையா ஓடுவாரா? அம்மா வாங்க. அம்மா அம்மா வணக்கம். அம்மா அம்மா வணக்கம். அம்மா
7: வணக்கம்.
0: அம்மாக்கம் அம்மா, நீங்க
7: முத்துவேல் அவரோட கதையே கேட்க முடியல.
0: இல்ல அம்மா, அம்மா அதான் முதல் சொல்லிட்டேன் இல்லையா அம்மா, ஒரு தீவு தீவுல வந்து அதெல்லாம் இப்ப இப்ப ஆரம்பிக்கிறார் திருப்பி. சொல்லுங்க.
7: சரி சரி சரி.
8: அதாவது என் தீவுக்கு என்னுடைய ஷிப்ல போறேன்
0: போறேன்.
8: ஆமா, அந்த டாப் ஃபுளோர்ல வந்து அந்த கார்னர்ல அந்த டைட்டானிக் படம் பாத்துறீங்கல்ல, அந்த அந்த கார்னர் சீன் ஒன்று இருக்கு தெரியுமா? அப்படி ரெக்க மாதிரி கையை விரிச்சுக்கிட்டு
0: ரெண்டு பேர்
8: அந்த மாதிரி தான். ஆமா, நானும் அவங்களும் போறோம். அப்ப நான் இந்த பாட்டு இந்த பாட்டு
0: பாடுறேன். அந்த நதியோட போறார், அந்த நதி அந்த இந்த பையனை தள்ளி விழுத்திட்டு.
8: நீங்க
0: இல்லீங்க, அந்த அந்த நடிகைக்கு வயசாச்சு இல்ல, அதில் பிரச்சனை. இப்ப
8: நம்ம பழைய எல்லாமே கொண்டு வந்துருவோம்.
0: சரியா பாருங்க, அவருக்கு எல்லாம்
8: அந்த காலத்து அந்த காலத்து கொண்டு வந்துருவோம்.
0: சரி, இப்ப கையை கொண்டு ரெண்டு பேரும் எங்க போறீங்க?
8: என்னுடைய தீவுக்கு போயிட்டு இருக்கேன்.
0: அங்க மகளிர் பாப்பாவே
3: அவங்க தெய்வம் உள்ளாரெல்லாம் இருக்கிறாங்க.
0: அவங்க உள்ளால இருக்கிறாங்க. சரியா,
3: வீட்டு உள்ளால இருக்கிறவங்க எப்படி தெரியும் கடல்? அப்ப நான் என்ன பாடல்
0: கேட்டேன்னா, அடுத்த யாரோ போயிட்டாங்க.
3: அப்ப நான் என்ன பாடிட்டு போறேன்னா, தங்க தூணியிலே.
0: என்ன செல்வகுமார், எதுக்கு எதுக்கு உங்களுக்கு நீ பொறாமையில நீங்க விக்கி விக்கி பேசுறீங்க? என்ன
9: தவிக்கிறாருங்க, வெண்டி தவிக்கிறாருங்க.
0: என்ன எம்ஜிஆர் ராமஞ்சனுடைய பாட்டு அது, தங்கத்தோணி.
3: அந்த பாடல இல்ல, அந்த பாடலை பாடிக்கிட்டு நாங்க ரெண்டு பேரும் போறோம். என்னுடைய ரேஞ்ச் வந்து அந்த மாதிரி இருக்கு. ஒரு ராஜ்குமார் என்னடா, நீங்க என்ன தபு ரேஞ்சிலே நிக்கிறீங்களேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு.
0: அது ஏங்க, ஏன் ராஜ்குமார் அப்படி கேட்ட நீங்க? அவர் வந்து மற்ற ரேஞ்சுக்கு போயிட்டாரு. அப்படியே கைய வச்சு போறீங்க தீவுக்கு, அவ்வளவுதான். பாட்டு பாடிக்கொண்டு போறீங்க. இனி மிச்சம் நாளைக்கு அங்க உறவு நாளைக்கு இல்ல மனைவிட்ட.
9: மீதி என்ன?
3: இல்ல நம்ம ரேஞ்சு
9: யாருக்குமே பொறுக்கலீங்க. இந்த ரேஞ்சு எல்லாருக்கும் புகை வருது.
3: இல்ல இல்ல, நீங்க பாருங்க, பாருங்க, யாருமே தூங்க மாட்டாங்க.
0: இல்ல முத்துக்குமார், நான் கொரோனா வந்து சாப்பிடணும் இல்லையோ, சிரிச்சே
9: சுத்துவேல்.
0: சொல்லுங்கம்மா. அம்மா சொல்லுங்க.
9: இல்லங்க, எல்லாரும் புகையறாங்க, புகையறாங்க ஜென்ஸ் எல்லாம். இப்படி ஒரு வாழ்வாய்வு இருக்கு
0: பாருங்க.
9: அப்படியும் புகஞ்சி புகஞ்சி ஒரே புகையா தெரியுது.
0: ஆனா ஒன்னு இல்ல, இப்ப செல்வகுமார் கேட்டா மிக்க கதை என்ன
9: சொல்லுவேன். அப்புறம் அவருக்கு நைட்டு தூக்கம்
1: வராது.
0: ஒரு கொஞ்சம் ஒன்னால நீங்க கெஸ் பண்ணனு. இவர் அந்த அந்த அந்த பையனை தள்ளி விட்டாரு இல்ல தள்ளில.
5: மூன்று புடிச்சு பணம் மாதிரி கப்பலம் போகமா தள்ளி விட்டுருவாருல ரஜினிகாந்த் கமல, அந்த மாதிரி தள்ளி விட்டுருவாங்க.
0: பாருங்க எத்தனை படத்தை இவர் சேர்த்திருக்கிறாரு. ஆனா என்ன, அதுல அதுல ரஜினிகாந்த் மனைவி நீங்கள் யாரிடனோ அதுதான் பாடினார். அட கடவுளே. இனி இன்னைக்கு இல்லையா, இனி மிச்சம் இப்ப செல்வகுமார் நிக்கிற வராது.
3: ஆமா ஆமா, இல்ல யாருக்கும் வராது.
0: வராது இன்னைக்கு. நீங்க தூக்கத்தை கெடுத்திருக்கீங்க.
3: ஆமா ஆமா, எல்லாரும் என்ன செய்யறீங்க, அப்ப யூடியூப்ல போய் டைட்டானிக் பாருங்க.
1: படம் பார்த்து சொல்றீங்க
0: இல்ல, அவர்
1: போறதை
0: போட்டுட்டு அந்த பையன் இடத்த இவரை வச்சு பாருங்க, அவ்வளவுதான்.
3: ஆமா
0: பாத்தீங்களா,
3: கூடவே இந்த பாட்டு, கூடவே இந்த பாட்டும் வச்சு,
0: இந்த பாட்டையும் வச்சு.
5: அந்த படம் பாக்கல, மகராசி பட்டணம் பாக்க சொல்லுங்க.
0: என்ன மகராசி பட்டணம்? மகராசி பட்டணம் அதுலயும் என்ன சீன் ராஜ்குமார்? அது ஏதோ உங்களுக்கு ஒத்த மாதிரி ஏதோ ஒரு சீன் வருகிறது. என்ன சொல்லுங்க, அது என்ன சீன்? அப்ப இவர்த்த சீனை கேட்கலாம். நவதியம்மா சொல்லுங்க.
10: தேடிட்டு வருவா கதாநாயகி, வயசான பின்னாடி கதாநாயகனோட தேடிட்டு வருவா, நல்லா இருக்கும் மேடம்.
11: அப்ப பிளாஷ்பேக் காண்பாங்க, அவர் கல்யாணமே பண்ணிக்க மாட்டாரு, இவளை நினைச்சே ஆர்யா கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு கடைசி வரைக்கும். அப்ப பாத்துட்டு போவாங்க, அதெல்லாம் கதையெல்லாம் சொல்லுவாங்க என்னென்ன நடந்தது முன்னாடி. அப்புறம் இவன் பெரிய மகாராணி இளவரசிவோ, அவங்க வந்து இவளை வந்து அந்த ஸ்டேட்டஸ்ல உள்ளவங்க விரும்புவாங்க, ஆனா இவ வந்து இவனைதான் விரும்புவோம். போகும்போது வரும்போதெல்லாம் ஒரு டிராம் மாதிரி போவோம், அதுல வண்டி பெல் அடிச்சு இவனை ஏத்திண்டு இவன் இருக்கிற இடம் எல்லாம் போயிண்டு பாடிண்டு நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். ஒரு தாலி ஒண்ணு இருக்கும், அவ தங்கச்சி ஒண்ணு, தமிழ் கத்துப்போம், தமிழ் கத்துப்போம் இருக்கும். அதை எடுத்து என்னன்னு கேட்டு தான் வந்து கட்டிக்கிற மாதிரி நினைப்போம், அவன் கையால அவன் கையால. ரொம்ப ரொம்ப நல்ல படம். அப்புறம் ஆமா, இந்த போட்டோக்கள்லாம் காமிப்பாங்க, மெட்ராஸ்ல பழைய மெட்ராஸ்ல எடுத்த போட்டோக்கள்லாம்
12: அதெல்லாம் காட்டுவாங்க.
11: இத கண்டுபிடிச்சு வந்து இவனையே வந்து பாப்போம், அப்ப சொல்லுவாங்க கல்யாணமே பண்ணிக்கல அவன் நினைப்பாவே
12: அப்படின்னு. அவ கட்டிட்ட
11: அவ கட்டிட்டு அவ பேரம்
10: பேச்சியோட இருப்பாங்க.
12: இதுல ஏதோ இந்த ஒரு கதை வந்து ராஜ்குமாரோட பொருந்தது,
11: அதுதான்
12: இவ்வளவு தூரம் இத பாஞ்சு விழுந்து சொல்றாரா பாருங்க பாருங்க பாருங்க.
10: இல்ல நான் சொல்றது டைட்டானிக்கு இதோ ஏறக்குறைய ஒரே கதை.
11: ஆமா ஆமா, நல்ல இளவரசி கதை தான்,
10: ஒரு லட்சம் அதுக்கு சொன்னேன் நான்
12: விடப்பட்டார் அவருக்கு, அங்க கால் வந்துருச்சுங்க எல்லாருக்கும். ஒரு கொஞ்ச நேரம் தான் குடுக்கறது தெரியுமா உங்களுக்கு. அந்த ஒரு ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, அம்மா அம்மா தயவு செய்து என்னுடைய நண்பர்கள் வாரார்கள், நான் நாலு தடவை மூன்று தடவை என்ன நீ காப்பி கொண்டு வரியா என்று மூன்று தடவை விரட்டுவேன். அவன் சொல்லுவான் மூன்று தடத்துக்கு மேல நீங்க என்ன விரட்டி கூப்பிட்டா நடக்கிறது வேற என்று. சரி என்று முதல்றன்னா உடனே ஜானகி இங்க வாரியா இல்லையா வர்றேனுங்க என்னட்டு உண்டு என்று காட்டிட்டு போவான். சரி உள்ளுக்கு பண்ண காப்பியா கொண்டு வரையா இல்லையா இவ்வளவு லேட் ஆகுது. சரி ரெண்டு காப்பிய கொண்டு வச்சிட்டு ரெண்டு காட்டிட்டு போவான். மூன்றாவது வந்து இந்த கப்பெல்லாம் எடுத்துட்டு போ, என்ன நீ சொன்ன நேரத்துக்கு இவர் மறந்து போய் நாலாம் தினமும் கூப்பிட்டுருவேன். அப்ப உடனே வரைஞ்சு கண்ணி அப்படிய வரைஞ்சு சேலைய வரைஞ்சு கிடைக்கணும் அதுலயே ஊத்த. முதல்ல நண்பர்கள் எல்லாம் பாப்பாங்க, அட இவ்வளவு நீ அடக்கி வச்சிருக்கிறிய, உண்ட பொண்ணு உண்ட மனைவி எவ்வளவு அடக்கமா இருக்கிறான், குடுப்பா நல்ல பேச்சு. அத மாதிரிதான் இப்ப பலியன் ரவிக்கு ஒரு சொல்லிருப்பாங்க, ஒரு பத்து நிமிஷம் கொடுத்துருக்குங்க பேசிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நீங்க பேச.
10: அதுக்கு மேல வந்து
12: வெரைட்டி இப்ப உங்களுக்கு அதுதான் நீங்க மெல்ல சமாளிச்சுக்கோன்னு நிக்கிறீங்க.
10: தங்க துணையில போயிட்டு இருக்கேன், தங்க துணையில பாட்டு பாடிட்டு போயிட்டு இருக்கேன்.
13: பாட்டு முடிஞ்சிருச்சு, அடுத்து
10: பாட்டு முடிஞ்சதுன்னா நான் பங்களாவுக்கு போறேன். பங்களா எப்படின்னா
3: பங்களாவை சுத்தி வர்றதுன்னா கார் எடுத்துட்டு சுத்தணும், அதாவது நடந்து போக முடியாது. அந்த மாதிரி
12: அடுத்த கேள்வியை கேக்கீங்க, கொஞ்சம் போடுங்க.
3: வீட்டு கொண்டாரு
12: இப்ப நீங்க அவங்கதான் வந்தீங்க கைய விரிச்சு கொண்டு முதல்ல.
3: ஆமா
12: இப்ப நீங்க மட்டுமா பங்களாக்குல போறீங்க?
3: வீட்டுல பாத்தீங்கன்னா நிறைய ரூம் இருக்கு. ஆமா ஒரு ரூம் இன்னொரு போகணும்னா
11: அதுல ஒண்ணு அவருக்கே.
3: ஆமா ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு போறதுனா நீங்க பேட்டரி கார்ல தான் போகணும், அந்த மாதிரி போகணும். ஆமா அடுத்து வந்து நடந்து போக முடியாது, மாடியில எஸ்கலேட்டர்ல தான் போய் ஆகணும், லிப்ட்ல தான் போய் ஆகணும். மொட்டை மாடி இன்னும் யாராவது கேக்குறீங்களா இல்லையா?

0: பங்களா சின்ன இதுல மாளிகையில வந்து சின்ன பங்களா இருக்க வச்சிருக்கோம், அங்க வச்சிருப்பாரு.
1: எங்க மாளிகைக்குள்ள மாளிகைக்குள்ள சின்ன பங்களாவா? மாளிகைக்குள்ள
0: மாளிகைக்குள்ள சின்ன பங்களா? ஆமா,
2: சின்ன வீடு மாதிரி.
1: செல்வகுமார் அவர் விடுபட்டுட்டார், விடுபட்டுட்டார். இனி அவருடைய நிலை அவருக்கு தான் தெரியும். என்ன செல்வகுமாருக்கு
2: தெரியுமா? நடிக்குது.
1: வந்துட்டீங்களா? வந்துட்டீங்களா முத்துவேல்? என்ன நடந்தா முத்துவேல்? என்ன நடந்தது? என்ன நடந்தது? அவர்தான் கட்டாயிருச்சு, கட்டாயிருச்சு. யாரு? எங்களுடைய செல்வகுமார். சரி, நீங்க சொல்லுங்க, கதையை சொல்லுங்க. உள்ளுக்கு போனோட பேட்டரி கார்ல முதல் மொண்டே எங்க ஒரு ரூம்ல ஒளிச்சிட்டீங்க அவங்கள?
3: இல்ல இல்ல, எந்த ரூம்ல வேணாலும் இருக்கலாம், ஒரு ரூமுக்கும் பேட்டரி கார் தான்.
1: செல்வகுமார், எதுக்கு கட் பண்ணிருக்கீங்க? போறீங்க முத்துவேல்? அவ விட்டுட்டு
3: விட்டுட்டு என்னன்னா, அடுத்து டின்னருக்கு போவேன்.
1: டின்னருக்கு எங்க எங்க போறீங்க? மனைவிட்டு போறீங்களா?
3: எங்க
1: இப்ப நீங்க மாளிகைக்கு எங்க போறீங்க? அவங்க குழந்தை ரூம்ல ஒளிச்சு வச்சிட்டீங்க பாருங்கம்மா. இதெல்லாம் இந்த மீடியா சொல்லி கொடுத்த எல்லாரும்
3: ஒளிச்சு வைக்கிறீங்க. அதெல்லாம் எதையும் ஒளிக்க வேண்டிய
1: ரேவதி அம்மா, இத வழிபாட்டுங்க. நேற்று நான் சொன்னேன், அச்சம் என்பது, அச்சம் என்பது மடமையடா பாட்டை நீங்க வீட்டுக்கு இருந்து கேட்டுக்கலாம். நானே அதுக்கும் அங்கிருந்து கேட்க முடியான்னு சொல்லிட்டு இப்ப சொல்றாரு. எதுக்கு இங்க ஒளிச்சு வைக்கணும்? ஒளிச்சு வைக்க தெரியல, ஏதோ வீரனை போல சொல்றாரு இவர்.
3: அவங்கதான் வச்சிருவ, விட்டுட்டு போறேன்.
1: உம், சரி. அப்ப அவங்க பாக்க மாட்டாங்க அப்படியே?
3: அவங்க திருவாரூர்ல இருப்பாங்க.
1: இது என்னங்க இது? கதை மாறுதுங்க. முதல் சொன்னா தந்த மனைவி மக்களோடுதான் அந்த தீவுல இருக்கணும். இப்ப மனைவி திருவாரூர்ல விட்டுட்டாரு. இப்ப அத எப்படி
2: விட்டுட்டாரு? இதில் வரும், இதில் வரும் கற்பனைகள் எல்லாம் கதாசிரியருடையது. அவர் எப்ப வேணாலும்
1: நீங்க உங்களை கேட்டு நாங்க ஒரு தீவு வாங்கலாம். நீங்க ஒரு செல்வகுமார், எதுக்கு நீங்க இவட்ட கதைய சரியா கேட்டுட்டு தான் நீங்க நடைமுறைக்கு கொண்டு சொல்லிட்டேன் சரியா?
2: பண்ணக்கூடாது.
1: ராஜ்குமார், ராஜ்குமாருக்கும் சொல்லியாச்சு சரியா?
0: கொஞ்சம்
1: மாட்டிக்குவோம் இவட்ட, இவட்ட கதையே போல.
3: இல்ல இல்ல இல்ல, நமக்கு வந்து எல்லாமே பயங்கர சக்தி இருக்குல்ல எனக்கு.
1: ஓ, உங்களுக்கு சக்தி
2: வருமான? அவர் சக்திமான்.
1: என்னன்னா, அவர் எல்லா இடத்துலயும் பந்தலா வச்சுக்கிறோம், சரியா திருத்தி கதையை சொல்ல போறாரு பாருங்க.

0: இதுக்கு மேல நீங்க எங்களையெல்லாம் சும்மா சின்ன பிள்ளைகள் மாதிரி நீங்க போய் சொல்லீங்க. அவர் சரியா வந்தா சரியான விடையன்னு சொன்ன. சொல்லுங்க சாவல். வணக்கம் சாவல்.
1: வணக்கம். வந்து இன்னைக்கு எனக்கு நெட்வொர்க் சரியில்லை.
0: நெட்வொர்க் அது கொஞ்சம் ஒரு நிமிஷம் கொஞ்சம் பாருங்க அவர் பேசட்டு. முதல்ல சாவல் பாட்டு சொல்லுங்க. முதல்ல பரிதாபமா இருக்கு எங்களுக்கு கேட்க நெட்வொர்க் இல்லையா. என்ன பகல் முழுக்க நீங்க நெட்வொர்க் பேசி தீர்த்துட்டீங்க. சொல்லுங்க சாவல்.
1: பாட்டு சொல்லுங்க. மஞ்சள் பூசும் வானம் தட்டுவோம்.
2: மஞ்சள் பூசும்
0: மஞ்சள் பூசும் மஞ்சள் பூசும் வருமா? இல்லங்க நீங்க பயந்து பயந்து மனைவி பக்கத்துல இருக்கிற மாதிரி பேசுறீங்க. நீங்க
1: அவர்தான் திருவாரூர்ல விட்டு தந்துட்டாரு. நீங்க
3: சொல்றேன்
0: எங்களுடைய ஒன்டாரியோ இருந்து எமர்ஜென்சி அலர்ட்டோ உங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. அது அந்த போன்ல வந்த வடிவா உங்களுக்கு எல்லாம் வந்து நீண்டிடுச்சு. எல்லாரையும் சேஃபா வீட்டுக்குள்ள இருக்க சொல்லி 14 டேஸ் டூ நாட் ஸ்டோருக்கு கூட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போவேணாம் போவேணாம் ஸ்டோருக்கு போவேணாம். அப்ப அதுவும் நிக்க போதுன்னு
1: நினைக்கிறேன். இந்தியாவில வந்து இல்ல இல்ல இந்தியாவில வந்து இப்ப ராணுவம் வரப்போகுதுன்ட்டு ஒரு இது
0: இல்ல. எங்கட இங்க கனடாவில கனடாவில இப்ப அனுப்பி
1: இருக்கிறேன்.
0: இந்தியாவில என்ன
1: வரப்போகுது? இவங்களும் அடங்க மாட்டாங்க.
3: ஆமா ராணுவம் வந்துகிட்டு இருந்துச்சு ஒரு இதுல கூட
1: பாத்தோம். அடங்க மாட்டாங்க.
0: சரி இப்ப நான் உங்கள்ட்ட எல்லாத்தையும் ஒரு கேள்வி கேக்குறேன். இப்ப இவ்வளவு பேரும் இருக்கிறீங்களே உங்களை இப்ப ராணுவத்துக்கு வர சொல்லி இப்ப ஷாவுலும் நீங்க இங்க இருக்கிறதான்னு வச்சுக்கோங்க. ராணுவத்துக்கு வர சொல்லி உங்களுக்கும் அந்த உடையெல்லாம் தந்து ஒரு ஒரு ஒரு தொகுதியில பாதுகாப்பா நீங்க நிக்கணும். எந்த தொகுதிக்கு போறீங்கன்னா எங்க போவீங்க நீங்க?
1: அவங்க சொல்ற இடத்துக்கு
0: இல்ல இல்ல இது இப்ப நான் பெரியவன். இப்ப ராணுவத்துல நான் தான் பெரியவன். நீங்க எங்க நீங்க இப்ப போறீங்க முதல்ல சொல்லுங்க. எந்த ஊருக்கு? உங்களுக்கு விரும்பான இடத்த சொல்லுங்க. நாங்க விரும்பி நாங்க உங்களுக்கு போட இல்ல. உங்களுக்கு சலையா சொல்றோம். ஓவரா கேக்குறேன் நீங்க சொல்லுங்க முதல்ல.
1: நான் வந்து எங்க டிஸ்ட்ரிக்ட்லயே இருந்தேன். நிறைய பாதிப்பு இருக்கு.
0: உங்களோட வீட்டு பக்கத்துலயா?
1: இல்ல இல்ல எங்க வீட்டுல எங்க டிஸ்ட்ரிக்ட் சொன்ன.
0: அது எங்க? எங்க?
1: திருவாரூர்.
0: எங்க வேணாலும் திருவாரூர் எங்க? அதான் எங்க சொல்லுங்களேன். ஒரு இடத்த சொல்லுங்களேன்.
2: லேண்ட்மார்க்
1: இல்ல எந்த இடத்துல பாதிப்பு அதிகமா இருக்கோ அந்த இடத்துல.
0: இவர் நல்ல ஆள் மாதிரி உடனே அவர் கதையை போட்டார். அம்மா சொல்லுங்க, நீங்க எங்க போவீங்க?
2: நான் வந்து காஷ்மீர் பார்டர்.
0: காஷ்மீர் பார்டருக்கு சரி, நீங்க ராஜ்குமார் சொல்லுங்க. ராஜ்குமார் தடுக்காதீங்க, அவர் எதுவும் சொல்ற சொல்லுங்க.
4: நான் வந்து நீலகிரி கொடைக்கானல் எங்கேயாச்சும் ஏன்னு கேளுங்க. இங்க வெயில் காலத்துல
0: கொஞ்சம் குளிர்மையா இருக்கிறதுக்காண்டி போறீங்க? குளிர்மையா இருக்கிறதுக்காண்டி. சரி, இப்ப ஓ செல்வகுமார் சொல்லுங்க. எங்க எங்க செல்வகுமார்? செல்வகுமார் ஐயா
4: திருப்பதி ஏழுமலைக்கு போவேன்.
0: நல்ல காலம். நான் நினைச்சேன் இவர் அந்த தீவுக்கு போறேன் சொல்லிடுவாரு.
1: என்ன தெரியுமா நம்ம ஊர்ல வந்து நம்ம ஊர்ல வேலை போகாத கத்திரிக்காதான் வெளியில போவோம்.
0: அடையப்பா, இப்ப பாருங்க, உண்மையிலேயே அந்த பாதுகாப்பு படை, ராணுவம், எங்களுடைய காவல்துறை, எங்களுடைய டாக்டர்ஸ் மேர், மற்ற நர்ஸ் மேர், மற்ற யார் யாரெல்லாம் இந்த கோவிட் நைன்டீனுக்கு அதாவது எங்களுடைய வைரஸுக்கு, இந்த கொரோனா வைரஸ், எங்களுடைய வைரஸ் உங்களுக்கும் தான், எங்களுடைய என்னுடைய சொல்லல சரியா, அந்த வைரஸுக்கு யார் யார் ஏதோ ஒரு வகையில அதை ஒழிக்கிறதுக்கு பாடுபடுகிறார்களோ, அதிலிருந்து மற்றவர்களை காப்பாற்றுவதற்கு பாடுபடுகிறார்களோ, அந்த ஒரு துறையில எல்லா மக்களையும் யாரும் சேரக்கூடியவங்க வாங்கணும்னு யாரும் சொன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் யார் போய் சேருவாங்க? எவ்வளவு அளவுல மக்கள் சேருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: அதுல அப்படி கிடையாது, நிறைய வந்து
0: நீங்க சொல்லுங்க சார்.
3: இன்னைக்கு கூட தமிழ்நாட்டுல அரசு வந்து ஒரு இது கொடுத்திருக்குமா?
0: என்ன சொல்லிருக்காங்க?
3: அதிக லெவல்ல வேலைக்கு
4: எடுத்துக்கிட்டு
0: இருக்காங்க. இந்தியாவை பொறுத்த
3: மட்டும்
4: இல்ல இல்ல, ரெண்டு காரணங்கள் இருக்கு. ஒன்னு வந்து அரசு வேலைன்னு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருது,
0: ரெண்டு
4: இன்னொன்னு அதிக சம்பளம் கிடைக்கும். சாதாரணமா இருக்கிறத விட அரசாங்க சம்பளம் நிறைய கிடைக்கும்
0: இந்த முறை, இந்த முறை, இந்த காலகட்டத்துல சம்பளம் கூட.
3: ஒரே நிமிஷம்,
0: யார் பண்றாங்க?
3: மருத்துவர்களுக்கு, கொரோனா உறுப்புல இருக்கிறவங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் குடுக்கறாங்க. இப்ப நான் போனா எனக்கு 50 லட்சம்,
0: நீங்க இறந்துட்டா உங்களோட 50 லட்சம் உங்க குடும்பத்தே கிடைக்கும்.
3: பென்ஷன்
0: உண்டு, அது அது ஏற்கனவே இருக்குல்ல, அரசாங்க உத்தியோகத்துல எல்லாருக்கும் இருக்குல்ல பென்ஷன். அரசாங்க ஊதியம்
2: இப்ப வேலை
4: பாக்குறாங்க.
0: அரசாங்க ஊதியம் செய்யறவர்களுக்கு
2: இப்ப
0: ஊழியர்களுக்கு இந்தியா
2: இப்ப கிடையாது மேடம், இப்ப கிடையாது,
4: இப்ப கிடையாது, இப்ப கிடையாது.
0: அது ஏன், அது ஏன்
2: இப்ப வந்து அதிக குடுக்கறோம் பென்ஷன் தர முடியாதுன்னு
0: கடைசி காலத்துல தானே வேணும். உண்மையிலேயே
2: அது நீங்களே சேர்த்துக்குங்க,
3: பல்க் அமௌண்ட் குடுத்துறாங்க. 20 லட்சம் 25 லட்சம் குடுத்துறாங்க, பல்க் அமௌண்ட் குடுத்துறாங்க. ஆஃப்டர் ரிட்டையர்மென்ட் கிராஜுவேஷன் ஒரு அமௌண்ட் வந்துரும்.
4: மாதாந்திர சம்பளமே வந்து அவங்களுக்கு மிச்சப்படும்.
3: 1.5 லட்சம்
4: மாதம் 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம்
3: கொடுக்கறாங்க. ஆளு போட்டு கொடுப்பேன், நான் பாக்குறதில்ல. சாதாரணமா 85,000 வாங்குறாங்க ஹெட் மாஸ்டர்.
1: அவர் வந்து அரசாங்க ஹாஸ்பிட்டல் மட்டும் வேலை செய்யறது இல்ல, தனியா கிளினிக் வச்சு வேலை செய்யறாரு சரியா. அந்த சம்பளம் மட்டும் செலவு அதுலயும் மீறும். இதுல இந்த கிளினிக் வச்சு நடத்துறாரு பாருங்க, அதுலயும் நல்லா சம்பாதிக்கிறாங்க.
0: அதனால அதுக்கெல்லாம் இது இல்ல, ஊழியர்களுக்கு பென்ஷன் இல்ல. ஆனா இந்த நாட்டுல எல்லாம்
1: தேவையில்லை, அங்கேயே இருந்தது சரியா தெரியல. இப்ப இவங்கதான் இல்லங்கிறாங்க, அது
0: என்னன்னு
4: கிடையாது. காரணம் வந்து இல்ல, அதுக்கு காரணம் வந்து இப்ப நடைமுறை சம்பளமே அவங்களுக்கு அதிகபட்சம்
0: இல்ல, அது அத சொல்ல முடியாது. இல்ல நீங்க சம்பளத்தை இந்த மாதம் கொடுப்பீங்க, 20 வருஷத்துக்கு பிறகு அந்த சம்பளத்தை எல்லாம் நாங்க சேகரிச்சு வச்சிருப்போம். என்ன நீ அது சொல்லுங்க.
4: இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க சொல்றது சரி, ஆனா இன்னொரு விஷயம் வந்து இன்றைய சூழ்நிலையில தினசரி ஒரு 10 ரூபாய் கூட வருமானம் இல்லாத மக்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க.
0: அது உண்மை.
4: அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு?
0: அது உண்மை. அது சரி, ஆனா இருந்தாலும் சும்மா இப்ப வேலை இல்லாம வெட்டியா தெரியறவங்க எல்லாருக்கும் நீங்க அதை கேட்க முடியாது. இவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க இல்ல, அரச ஊழியர்கள்
4: உட்காந்து பெஞ்சில உட்காந்து எந்திரிச்சு வர்றாங்க, அவ்வளவுதான். சீட்ல
1: இல்ல அப்படி கிடையாது. அவங்க உட்காந்து எந்திரிச்சு வர்றாங்க அப்படி எல்லாம் இது பண்ண கூடாது. அவங்க வேலை செய்யறாங்க, வேலை செய்யாம ஒண்ணு எதுவுமே நடக்காம இப்ப ஆசிரியர் இருக்காங்கன்னு சொல்லுறாங்கன்னா அவங்க பாடம் சொல்லி கொடுக்கறது எல்லாம் போயிட்டுதான் இருக்கு. அது சரி, அது சம்பளம் குடுக்கறாங்க, அதோட இது பண்ணிட்டு அந்த ஓய்வூதியம் குடுக்கறது இல்ல அப்படிங்கிறாங்க. அது இப்ப அவங்க வந்து ஸ்கூல்ல டீச்சர் எல்லாம் இருந்தாங்களா, அவங்க வீட்டுல இருந்து டியூஷன் வச்சு நடத்துறாங்க, அதுலயும் சம்பாதிச்சுட்டு தான் இருக்காங்க.
0: பயத்துல ஓடிட்டாமா ரேவதி அம்மா.
1: இன்னைக்கு வந்து ஸ்ரீலங்கால வந்து இன்னைக்கு வந்து அந்த கொரோனா புது இது ஒண்ணும் இன்னைக்கு வந்து வழக்கு ஒண்ணும் பதிவு ஆகல. இன்னைக்கு
0: சரியான தொகைய குறிப்ப சொல்ல இல்ல அவங்க வெளியிடுறையில. அவங்க என்ன கொஞ்சம்
1: இல்ல, சவுதியில வந்து 1100க்கு மேல ஆயிடுச்சு சவுதியில. இன்னைக்கு கோயத்துல 17 புதுசா 17,225 அதுல 50 பேரு இன்னைக்கு ஒரு 6 பேர் குணமடைஞ்சிட்டு 7 பேர் குணமடைஞ்சிட்டாங்க. ஒரு 56 குணமடைஞ்சிட்டாங்க. இறப்பு எல்லாம் இங்க கிடையாது, கோயத்துல இல்ல.
3: இலங்கையும் இந்தியாவும் வந்து சரியான தகவலை கொடுக்கல.
0: இலங்கை வந்து கொஞ்சம் கேர்லெஸ் ஆயிருக்காங்க, சும்மா எடுக்கிறாங்க. இல்ல கேர்ஃபியூ போடுறாங்க, அதெல்லாம் செய்யறாங்க, மக்களுக்கு குறைவு. ஆனா இப்ப இந்த பென்ஷன் இல்லையன்றது இல்ல, அங்க இருக்கு. இலங்கையில அவங்க அதை நிறுத்த மாட்டாங்க நினைக்கிறேன். அங்க இருக்குது, அங்க இந்த வயதானவர்களுக்கு அந்த ஊதியம் எப்படியும் இருக்கும். அதை விட அது நாங்க இனி உயிரோட இருந்தா தானே பென்ஷன் இனி இல்லையா?
3: பாத்தீங்கன்னா ஆந்திரால இருக்கு பென்ஷன் இருக்கு, கர்நாடகால இருக்கு, தமிழ்நாட்டுல இல்ல.
0: தமிழ்நாட்டுல
3: இல்ல.
0: அதெப்படி?
3: அதுதான் அதுதான் அதுதான் ஒரு 2000 இருந்து அதுதான் எல்லாம் கேக்குறாங்க. இப்ப எல்லாம் மக்கள் கோரிக்கை விடுறாங்க, எங்களுக்கு பழைய மாதிரியே பென்ஷன் கொடுங்க, பென்ஷன் கொடுங்கன்றாங்க.
1: ஜெயலலிதா இருக்கும்போது சட்டப்பேரவையில் அறிவிச்சாங்க 97% நான் வந்து இந்த இங்க நம்மளுடைய கவர்மெண்ட் அது எல்லாத்தையும் நான் கொடுத்துறேன், 3% நான் மக்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு
0: சொன்னாங்க. இல்ல ஒருதரா சொல்லுங்க, எனக்கு விளங்க இல்ல. சரி, 3% என்ன செய்யலாம் அவ கேட்டிருக்கிறான். அப்ப என்ன
1: இல்ல 100 இப்போ 90 இது ஒரு 100 ரூபாய் வருதுன்னா அதுல 97 ரூபாய் வந்து அரசு ஊழியர்களுக்கு செலவாயிடுது, பாக்கி 3 ரூபாய் மீதி இருக்கு. அத நான் எப்படி மக்களுக்கு செய்ய முடியும்
0: ரெண்டு கேட்டிருக்காங்க. அப்ப அதுலயே செல்வக்குமார் சொல்லுங்க என்ன சொன்னீங்க இப்ப.
3: இல்லம்மா, ஒரு கவர்மெண்ட் டாக்டருக்கு வந்து அரசு டாக்டருக்கு வந்து சம்பளம் 1.5 லட்சம் ரூபா அது போதாதுன்னு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. 1.5 லட்சம் ரூபாய் எந்த மூலைக்கு?
0: 1.5 லட்சம் ரூபாய் ஒரு மாதத்துக்கா?
3: ஒரு மாதத்துக்கு. அவர் சொல்றாரு உங்களுக்கு 15 நாள் இதை காலி ஆயிரும் 1.5 லட்சம்லாம் அப்படிங்கிறார்.
0: என்ன செய்யற, சப்பி சாப்பிடுறாரு பணத்தை
1: அதிக வருமானம் இருக்கு, அப்ப இதுல கம்மியா இருக்கு, அப்ப இதுல எனக்கு நிறைய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு
4: அவரு இதுல போட்டி போட்டோம்னா வந்து சாதாரண மக்கள் வந்து ரொம்ப கொதிச்சு போடுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நிறைய சூப்பர் மார்க்கெட் இருக்கு, ஜவுளி கடைகள் இருக்குது, மற்ற நிறுவனங்கள் வணிக நிறுவனங்களும் இருக்கு. அதுல வேலை பாக்குற லேபருக்கு எல்லாம் மாதம் 5000-6000
3: மிஞ்சி போனா அதிகபட்சம்
0: 10000
4: இருக்கும்.
0: உண்மையிலேயே ஒருதற்கு மாதம் 10000 போதாத காசு அங்க இருக்கும்போது நான் பாத்திருக்கிறேன். 10000 காணாது ஒரு குடும்பத்துக்கு.
4: 10000 யாரு வாங்குவாங்கன்னா, ஒரு 15-20 வருஷம் அந்த கம்பெனில சர்வீஸ் பண்ணவங்களுக்கு தான் அந்த காசு கொடுப்பாங்க. புதுசா ஜாயின் பண்றவங்களுக்கு 5000-6000 தான் சம்பளம் கொடுக்கறாங்க
0: மாதம்.
4: இன்றைய வரைக்கும் திருவாரூர்ல இதான் நடைபெற்று இருக்கு.
0: இப்ப நீங்க இல்ல ஒரு புடவை வாங்குறேன்னாலும் அல்ல ஒரு ஏதாவது ஒரு உடை வாங்குறேன்னாலும் எத்தனை 1000 வருது இல்லையே?
4: ஆமா, ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு டிரெஸ் எடுத்தாலே 1500-2000
0: வருது. அது எப்படி அதோட அவங்க வாழ்றாங்கன்றதுதான் இப்ப.
4: அது அது காரணம் என்னன்னா, ஏதோ அதாவது கிடைக்குது அப்படிங்கிற வறுமை இல்லாமதான் எல்லாரும் வேலைக்கு போறாங்க.
3: வாழ்வாதாரம் எல்லாம் அவங்களுக்கு அது ஒரு காரணம்,
4: வேற வாழ்வாதாரம் கிடையாது.
0: ஆனா இப்ப வந்து நிச்சயமா எதுவுமே இப்ப எல்லாம் நின்றோன்னா நின்றுடுச்சு. இப்ப நான் இங்கே எல்லாம் பாருங்க, எல்லாருக்கும் லே ஆஃப் கொடுத்துட்டாங்க. அதாவது லே ஆஃப் பண்ணா இப்ப எல்லாம் பூட்டினோன்னு அங்க ஊழியர்கள் வேலை செய்த ஒரு கடையில வேலை செய்யறாங்கன்னா லே ஆஃப் பண்ணு கொடுத்துருவாங்க. அப்ப கொடுத்தோன்னு அவங்களுக்கு பணம் நின்றுடும், சம்பளம் இல்ல. சம்பளம் இல்லைன்னா அரசாங்கத்துல இவங்க பதிவாங்க, இவங்க பதிஞ்சோடனே அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு 6 மாதத்துக்கு கொடுப்பாங்க. அது சீரா நடந்து கொண்டிருக்கும் போது இப்ப என்னன்னா அப்படி லே ஆஃப் கொடுத்த எல்லாருக்கும் $2,000 படி எல்லாருக்கும் மாதம் இந்த இது சீராக மட்டும் கொடுக்கறாங்க, உடனே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இந்த கவர்மெண்ட்டுக்கும் அதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்ல. ஒரு ஒரு ஒருவருடைய வேலைக்கு $2,000 ஒரு மாதம் வருகிறது, $2,000 வருகிறது லே ஆஃப் கொடுத்தவங்களுக்கு. என்ன வேலை இல்லையா? ஏன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அங்க பதிஞ்சு கொண்டிருக்கே இல்ல, அங்க எல்லாம் ஆபீஸ் எல்லாம் இல்ல. ஆபீஸ் எல்லாம் சொல்லுங்க.
3: ஒரு டாலர் வந்து இந்தியா மதிப்புக்கு எவ்வளவுமா?
4: 100 ரூபா 110 ரூபா வரும்.
0: சரியா? இல்ல இல்ல
3: 85-90 ரூபா வரும்.
0: யார் சரியா சொன்னது?
3: ராஜ்குமார்
0: சொன்ன. எனக்கு அந்த நான் சொன்ன பெரிய அளவுலதான் தெரியும். 2,200 ரூபாய்
1: இல்ல இவங்கதான் அன்னைக்கே அதை சொல்லிட்டாங்களே, ஒரு போன வாரத்திலேயே சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து இவங்க வந்து கோடீஸ்வரன் லட்சாதிபதி தானே, இவங்க கண்ணை பத்தி தான் தெரியும்.
0: இல்ல உண்மையா சொல்ற, 1,200,000 இங்கத்தே $2,200 அங்க $1,00,000 இந்தியாவிட. இங்க வந்து இங்கத்தே $1,000 எங்கட ஸ்ரீலங்கால $1,00,000 $1,000 உங்களோட டபுள் மடங்கு $2,200 அப்படி வரும். அது அங்க $1,00,000
4: இல்ல வளர்ந்த நாடுகள், மேலை நாடுகள், பணக்கார நாடுகள் அதனால அவங்க குடுக்கறாங்க. இங்க வந்து ஏழ்மை நாடு தானே இந்தியா. ஏழ்மை நாடுனா ஏழ்மையா ஆக்கப்பட்ட நாடு.
0: வடிவா கேட்டு வேலை செய்து கொண்டு லே ஆஃப் கொடுத்தவங்க, வேலை இல்ல எல்லாரும் எல்லாம் பூட்டினோட வேலை இல்ல, எல்லாரும் போங்க எங்களுக்கு வருமானம் இல்ல, வேலை இல்லையென்று வழியில அனுப்பினா அவங்க என்ன செய்வாங்க? அன்எம்ப்ளாய்மெண்ட் சென்டர்ல போய் எழுதுவாங்க, இப்படி பதிஞ்சு கொடுப்பாங்க, இப்படி லே ஆஃப் கிடைச்சிருது, அவங்க அவங்களே போக சொல்லிட்டாங்கன்னு உடனே கவர்மெண்ட் காசு கொடுக்கும். அது நார்மலா இயங்கி கொண்டிருக்கேங்க. இப்ப அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் சென்டர் எல்லாம் நின்றுடுச்சு, எல்லாரும் போய் அப்ளை பண்ற இடத்துக்கே போக கூடாது யாருமே. அப்ப அதனால கவர்மெண்ட் ஒரு லே ஆஃப் கொடுத்த ஒரு ஆக்களுக்கு $2,000 படி ஒவ்வொரு மாதமும் இந்த மாத கடைசியில இருந்து அனுப்ப போறாங்க எல்லாருக்கும். ஆனா பெரிய பெரிய பிசினஸ் வச்சிருக்கிறவங்களுக்கும் சொல்லுங்க.
1: நீங்க எத்தனை முறை பதிவு வச்சிருக்கீங்க?
0: என்ன எத்தனை பேரில் வச்சிருக்கேன்னு நீங்க எத்தனை முறைன்னு கேக்கலாம், எத்தனை பேரில் வச்சிருக்கிறேன் கேக்கணும். அதான் உங்களோட பேரையும் ஒரு பேரா போட்டு ஒரு இடத்துல போட்டுடலாம்.
3: போட்டுட்டு
0: எத்தனை பேர்ல நான் அப்ளை பண்ணி இருக்கிறேன்னு கேக்குறாரு. என்ன இல்ல, 2,000 கிடைக்கும் இல்ல இப்ப முதலாவது அந்த பேரே சரியா குடுக்கணும். நீங்க முதல்ல நீங்க எடுக்கும் போதே அது சோஷியல்
1: நம்பர் இருக்கு, பாஸ்போர்ட்லயும் இருக்கணும்.
0: இல்ல அதுல பாஸ்போர்ட் பதிவேக்கு அந்த நம்பர் குடுத்திருப்பாங்க, அது சேமா இருக்கணும். சோஷியல் நம்பர் தான் முதல். அந்த நம்பர் எங்களை பத்தி அறியணும் சொன்னா சோஷியல் நம்பர் தான் முதல். இது இப்ப எங்களுக்கு வந்து
3: இப்ப எங்களுக்கு
0: என்ன ஆதார் கார்டு மாதிரி
1: இல்ல அந்த ஆதார் மாதிரி கிடையாது. ஆதார்ல நாய் உட்கார்ந்துருக்கோம், ஒரு இதுல மனுஷன் உட்கார்ந்துருப்போம், அப்படி எல்லாம் கிடையாது. இங்க இந்த மாதிரி எல்லாம் இங்க இருக்காது.
0: சரி, நாயிலும் இருக்கும் ஆதார் கார்டு இல்ல.
1: ஆமா, ஒரு ஆதார் கார்டுல பார்த்தா நாய் போட்டா இருக்கு, ஆதார் கார்டு இருக்கு.
3: போட்டோன்னா இருக்குது, கடல் பேர் எல்லாம் வாங்கிருக்கிறாங்க ஆதார்.
4: அது எதனால
0: அது எதுக்கு அதுக்கு அப்படி எதுக்கு அந்த ஆதார் கார்டு அப்படி வாங்கி வச்சு என்ன லாபம் பண்றாங்க சொல்லுங்க?
3: மாறி வந்துருச்சு நாங்க, அதாவது அவங்க வாங்கல.
4: அதுக்கு நான் சொல்றேன், அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நான் வந்து என்னுடைய போட்டோ கொடுத்து நான் ஆதார் கார்டு கொடுத்து எல்லாம் செஞ்சேனா என்னுடைய போட்டோவும் போல வேற ஏதாவது போட்டோ வந்திருக்கும். அது என்ன காரணம் அப்படின்னா அரசு ஊழியர்களின் வேலை.
0: அதுக்கு ஆளுட படத்துக்கு ஞாயிறு படத்துக்கு வித்தியாசம் தெரியும். இல்ல பண்ணி பாருங்க, ஆளுட படத்துக்கு ஞாயிறு படத்துக்கு வித்தியாசம் தெரியும் இல்லையா?
4: அந்த அளவுக்கு லட்சணமா இங்க அரசு ஊழியர்கள் வேலை பாக்குறாங்க.
3: அதாவது நல்ல ஒரு படிச்ச ஆளுகளை வச்சு வேலை கேட்கறது இல்லதான்.
0: இல்லங்க, நாயக படத்தை போட்டு ஆதார் கார்டு குறுக்கேக்க கூடிய பாக்க இல்லையா அவங்க இஷ்யூ பண்ணிக்க. நீங்க சொல்றது தவறு, போட்டோ மாறலாம். இப்ப எனக்கு பாத்தீங்களா செல்வகுமார் போட்டோ வரலாம், அதான் ஒரு யாரோ ஒருத்தருடைய மனிதன் நாயிர போட்டோ அப்படி வரும், அதான் கேக்குறேன்.
2: உள்நாட்டுல
0: இருந்திருந்தா இவர் இப்ப இருக்க மாட்டார் பாருங்க.
4: போட்டோ மாதிரி வந்திருக்கு, அதாவது இளைஞர்களை வந்து வயதானவர்களாகவும் வயதானவர்கள் வந்து பெண்களாகவும் இப்படி போட்டோ மாதிரி நிறைய வந்திருக்கு. நாய் மாறி வந்திருக்கு அப்படிங்கறது என்னன்னு தெரியல. என்ன ஒரு ஏதாவது ஒரு போட்டோ ஏதாவது மாறி
0: அவர் தான் பாத்தேன்றா நீங்க ஒரு பக்கத்தானே ரெண்டு கண்ணாலே சாகுல்
1: சொல்லுங்க இருக்கேன்.
0: நீங்க
3: பாத்துருக்கீங்க
1: கண்ணால் பார்த்ததும் போய் இல்ல காதல் கேட்டதும் போய்
0: இல்ல. யாராவது இல்ல யாராவது போலியா செய்திருப்பாங்க ஷாகுல், அது கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கப்பட்டிருக்காது, போலியா ஆதார் கார்டு மாதிரி செய்திருப்பாங்க.
3: ஆமா ஆமா அது என்ன செஞ்சிருப்பாங்க. டெட்டால் இதுல போட்டிருக்காங்களா அவர்கள் வேற அவனுக்கு வருஷத்தை மாத்தி ஒரு விளம்பரத்துக்காண்டி பண்ணாங்களா அது மாதிரி ஏதாவது
0: பண்ணிருப்பாங்க. நிச்சயம் நிச்சயம் அப்படித்தான். சரி உங்களை எல்லார்டே இருந்து நான் விடப்பட போறேன். நாளைக்கு நான் உயிரோட இருந்தா தொடறேன். நன்றி. எல்லா மக்களும் இப்படித்தான், உண்மையா அப்படித்தான் இருக்கும். எல்லா மக்களும் இன்றைக்கு படுத்து நாளைக்கு எழும்பிட்டமா அப்பாடா நான் தப்பிட்டேன்னு தான் எழுப்புறேன். என்ன சொல்றேன் இல்ல உண்மையும் அதுதான், சும்மா இல்ல.
3: இன்னொரு
4: 10%
0: அதுக்காக நாங்க உயிரோட இருக்கேன். இவற்ற கதையை கேட்க மாட்டேன். குழப்பிட்டாருங்க, ஷாவல் வந்து குழப்பிட்டாரு இடையில வந்து. ஏனண்டா இல்ல அவர் அழகா சொல்லிக் கொண்டிருந்தார், ஷாவல் வந்து இடையில அதை குழப்பி விட்டுட்டாரு அவருடைய கதைய. அதுலதான் இப்ப பிரச்சனை நடந்தது, வேற ஒன்றும் இல்ல. நாளைக்கு மிச்சது தொடரலாம். நல்லது முத்துவேல்
3: தொடரும்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றிங்க. உண்மையிலேயே இவ்வளவு நேரம் நாங்கள் பேசியிருந்தோம், ஆனா 8 பேர் நீங்க இணைஞ்சிருந்தீங்க. ஆனா நிறைய பேர் இணைஞ்சு நீங்க இணைப்புக்கு வந்து வந்து போயிருந்தீங்க. ஆனா இனி நான் உங்களை எல்லாம் அழைப்புக்கு எடுப்பது கடினம், ஏனென்றா நீங்க வந்தா நினைச்சுக்கிறேன். இல்ல நான் உங்களை அழைப்புக்கு விட முடியாது, ஏனென்றா நீங்க தூங்கி இருப்பீங்க. சில இந்த நேரம் அழைக்கப்ப உங்களோட வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்துடும். ஏற்கனவே வீட்டுல 21 நாள் நீங்க இருக்கணும், நீங்க வாய்காட்டி கொண்டு வெளியில எல்லாம் போக முடியாது எதிர்த்து கொண்டு. அதனால நீங்களா அழைச்சா உங்களுக்கு பாட்டு இருக்குது, நீங்க பாடலை சொல்லிட்டு போகலாம். எனக்கு என்னுடைய பாடல்கள் எடுத்து வருகிறேன், உங்களுடைய பாடல்கள் சில வேளைகளில் காற்றலைக்கு வரும், கேட்போம். இணையறவங்க இணையலாம் நீங்க என்று சொல்லிக்கொண்டு இந்த ஆற்று வெள்ளம் அந்த பாடல் அது ஒரு தடவை கேட்டுடலாம்.

0: காற்றில் இணைந்து கொண்டு எங்களுடைய மதுரை மணிகண்டன். வாங்க மணிகண்டன், எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கேன் மேடம், நலமா இருக்கேன்.
0: உங்களுடைய கடையெல்லாம் பூட்டி இல்லையா?
1: கடை பூட்டியாச்சு, அது நாலு செவ்வாய்க்கிழமை 6 மணிக்கு போட்டினது, இது வரைக்கும் இந்த போகல கிட்டதான் இருக்கேன்.
0: அப்ப அங்க இருக்கிற பழங்கள் எல்லாம் என்ன நடக்கும்?
1: அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் விடுப்பு கொடுத்திருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து கடை திறக்க கூடாது, 40 தளபத்திரம் போட்டிருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை விட்டாச்சு, திங்கட்கிழமை கடை திறக்க போனோம். திங்கட்கிழமை போகல, சரக்கு நிறைய அழுது வந்தாச்சு. ஏன்னா திங்கட்கிழமை எப்பவுமே வாரத்தின் முதல் நாள்ல சரக்கு நிறைய அழுது வந்துருவோம்.
0: எடுத்துக்கொண்டு வந்துட்டீங்க போய்?
1: ஆமா, அழுது வந்தாச்சு. ஆனா திங்கட்கிழமை சாயங்காலமே அறிவிப்பு வந்துருச்சு, நாளை மாலை 6 மணி முதல் கடையை அடைக்கணும் ஒரு வாரத்துக்கு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஒரு வாரத்துக்கு தானே சொல்லி
0: நீங்க வாங்கிட்டு வரையிலே வந்தாப்புறம் அறிவிப்பு வந்துருச்சு.
1: ஆமா, அது வாங்கிட்டு வந்தது காலையில, சாயங்காலமே அறிவிப்பு வந்துருச்சு, நாளை மாலை 6 மணிக்கு மேல ஊரடங்கு உத்தரவு ஒரு வாரத்துக்கு அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வந்துருச்சு.
0: அப்ப என்ன
1: இப்ப வந்து என்னாச்சுனாக்க, சரக்குகள் வந்து நிறைய இருக்குது. எப்பவுமே நாங்க ஒரு வெயில் காலம் பாருங்க, வெயில் காலத்துக்கு சரக்கு நிறைய பழங்கள் தேவைப்படும். அள்ளி வச்சிருந்தா இந்த மாதிரி அறிவிப்பு வரவும், இன்னைக்குதான் முதலாளி போன் பட்டாரு, பப்பாளி பழமும் வாழைப்பழமும் வேஸ்டா போச்சு, மாட்டுகளுக்கு அள்ளி கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. ஒரு 5 ட்ரே வாழைப்பழத்தாறு வந்து ஒரு 5-6 தாறு இருக்கும், பப்பாளி ஒரு 4-5 ட்ரே இருக்கும், அள்ளி கொடுத்து விட்டாச்சு அப்படின்னாரு. இந்த சாத்துக்குடி பழமும் ஆரஞ்சு பழமும் ஒரு வாரத்துக்கு சரியா வரும். அநேகமா 1-ஆம் தேதி கடை திறந்தா யூஸ் பண்ணிடலாம், கொஞ்சம் தான் வேஸ்டா போகும். இப்ப என்ன அறிவிப்புனா, 14-ஆம் தேதி வரைக்கும் விடுப்பு இருக்கு, கடை திறக்க கூடாது இப்ப அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இப்ப என்ன செய்யறதுனா, பழம் பூரா நீ வேஸ்ட் தான், ஒண்ணும் செய்ய முடியாது. 14 நாளுங்க தாங்காது, 10,000 ரூபாய் லாஸ்ட் ஆகுது, வந்து வேற வழி இல்லையே. அள்ளிட்டு வந்து போகலாம்னா கூட அதுக்கு கூட வண்டியை வெளியில போக முடியாது, வண்டியில போகணும் வண்டி.
0: சரி, இல்ல அதுல கொஞ்சத்தை கொண்டு நீங்களாவது யூஸ் பண்ணி செய்யலாம்னு பார்த்தா வீட்டுல, அதுக்கும் போக முடியாது.
1: அதுக்கும் போக முடியாது, ஏன்னா கடைக்கும் வீட்டுக்கும் கிட்டத்தட்ட 6-7 கிலோமீட்டர் வரும். காவல்துறை வந்து ரொம்ப கண்காணிப்பு இருக்கு. இப்ப வந்து அது இன்று நேற்று எல்லாம் ரொம்ப கடுமையா வாகனம் பிடிச்சு வச்சுக்கிறாங்க, பிடிச்சு வச்சுக்கிட்டு பறிமுறை பண்ணிட்டு ஆள் அனுப்பி விட்டுறாங்க.
0: இல்ல இப்ப நான் பார்த்தேன்,
1: அடிக்கவும் செய்யறாங்க.
0: நான் பார்த்தேன் என்னண்டா, காவல்துறை சில விடயம் பிள்ளையா இருக்கிறது. என்னன்னா, ஒருத்தர் மூட்டையா ஏதோ வாங்கி கொண்டு போறார், முன்னுக்கும் பொருட்கள் இருக்கிறது, ஏதோ தேவையான பொருட்கள், அவர் ஏதோ அவசரமா வாங்கி கொண்டு போறார், அதை எடுத்துக்கொண்டு போறார், வீட்டுக்கு தான் போறாருன்றது தெரியல. ஆனா அவரை வச்சு அடிக்கிறாங்க பின்னுக்கு முதுகுல, அது தவறு. ஏன்னா அவர் ஏதோ ஒரு பொருள் வாங்கி கொண்டு போறார், சும்மா சுத்தி கொண்டு கையை ஆட்டி கொண்டு போனா அவங்க அடிக்கிறது நியாயம், அது ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம். சரி, நீங்க ஏதோ வாங்கி கொண்டு போறீங்க, சரி இனி ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம். அவர் ஒரு ஒரு தடவை, 2வது தடவை 3வது தடவை இவங்க வந்து ஐடி பார்க்கணும், ஐடி பார்த்து 2வது தடவை கண்டாங்கண்டா அடிக்கணும். சரியா, இது முதல் தடவை அவர் மூட்டையோட பொருள் வச்சிருக்கிறார், பாவம், அவரோட முதுகுல அடிக்கிறாங்க. சிறு சில விடயங்களுக்கு மனித அபிமானம் தேவை எங்களுக்கு, கொஞ்சம் ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்கணும். அந்த தேவையில்லாம சுத்துறாங்க பையங்க பாருங்க, அவங்களுக்கு கொடுக்கதான் வேணும் உண்மையா. அது மட்டும் இல்ல, சில காவல்துறை வந்து இப்ப தோப்புக்கரணம் போட விடுறாங்க, புஷ்அப் செய்ய விடுறாங்க, அரக்கால நில்லுங்க, அதெல்லாம் உண்மையா நல்ல தண்டனை அது அவங்களுக்கு.
1: ஆனா
0: இந்த அடிக்கிறது, இந்த அடிக்கிறது கொஞ்சம் குறைக்கணும். ஏனடா தச்சனா இவன் இவங்க அடிக்கிற அடியில ஏதாவது ஒரு, இப்ப எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது, நிச்சயமா போக முடியாது. இவங்க அடிக்கிற அடிய பார்த்தா ஏதோ உள்ளுக்குள்ள ஒரு முறிவு அல்லாட்டி ஏதாவது காயம் வரும், இதெல்லாம் பிள்ளை. இது அரசாங்கத்தை அப்படி ஆர்டர் கொடுக்கறது பிள்ளை, கவர்மெண்டா நீங்க குந்தி கொண்டுருங்க அப்படியெல்லாம் விடுறாங்க, அது நியாயம் கரநேரம், அதெல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட். இப்ப கல்ல தலையில வச்சுட்டு மேல பாத்துக்கொண்டு அப்படியெல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், ஒரு 1.5 மணி தியாலம் 1 மணி தியாலத்துக்கு. ஆனா போ, அடுத்த முறை வரக்கூடாதுன்னு சொல்லலாம். ஆனா அடிக்கிறது வந்து அது அந்த பெரிய அவங்க வச்சுக்கிற கையில வச்சுக்கிறத பார்த்தா, அது மட்டும் இல்ல, இன்னொரு வேதனைக்குரிய விடயம், ஆண்கள் தான் சரி அடிக்கிறாங்க, பிளங்கொண்டு அடிக்கிறாங்க. நல்ல காவல்துறை எல்லாருக்கும் வெறுட்டு வேணும் தான், எல்லாருக்கும் நாங்க தண்டிப்பு தண்டனை கொடுக்கத்தான் வேணும். தண்டனை எத்தனையோ விதமான தண்டனை இருக்குங்க உண்மையா குடுக்கறதுக்கு. ஆனா இந்த அடிக்கிற எலும்புல பட்டா, இல்ல எலும்புல பட்டா முறிஞ்சிரும், அவன் அடிக்கிற அடி கையில பட்டோன்னே முறிஞ்சிருப்படி உதறாரு அந்த ஒரு பெரியவன் உதறி ஐயோண்டு அழுகுற. இது இது பார்க்க ரொம்ப அசிங்கமா இருக்குது. மனிதாபிமான மற்றது ஒரு பெண் காவலாளி அடிக்கிறார், ஒரு மனதுல ஒரு இரக்கம் இல்ல, எல்லாரும் இரும்பு இரும்பு மனிதர்கள்லாம் இருக்கத்தான் வேணும், தொழிலுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் என்றாலும் ஒரு யோசிச்சு செய்யணும். மற்ற அடிக்கிற இடங்கள் என்ன ஒன்று இருக்குது, ஒரு ஆக்களுக்கு அடிக்கிறதுக்கு நோ ஒரு காயங்கள் வராமல் அடிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது உண்மையிலேயே. அதையெல்லாம் மீறி அடிக்கிறாங்க இவங்க, வயிற்றுல குத்துறாங்க, நெஞ்சில குத்துறாங்க, இதெல்லாம் அங்க வருது வீடியோஸ். அதெல்லாம் அது சரியில்லாதவே இல்லை. இவங்க வந்து உள்ளுக்க காவல்துறை உள்ளுக்க வச்சு எப்படி இப்படி அடிக்கிறவங்க உள்ளுக்குள்ள எப்படி வச்சு அடிச்சிருப்பாங்கன்றதுதான் இப்ப கேள்விக்குறி. எல்லாரோட முகமும் இப்ப கிளியுது உண்மையா. ஏனண்டா நீங்க மனுஷர் கொரோனாக்கு பயந்தான், நீ கொரோனாக்கு பயந்து நீ அடிக்கிற அடியிலே அவன் நாளை போயிருந்து செத்து போயிருவான். அந்த அடி நெஞ்சில குத்துற அவர், ஒரு ஆட்டோல இருக்கிறவருக்கு நெஞ்சில அந்த தடியால உருக்கி குத்துற, நெஞ்சிலதான் குத்துற, அதெல்லாம் பிள்ளை முதலாவது.
1: அதிகாரம் இருக்குன்னு பண்றாங்க, அடிக்கிறதுக்கு அரசாங்கம் வந்து ஆர்டர் போடல.
0: இங்க இந்த பெரிய நாட்டுல இவங்க வந்து உடனே டிக்கெட் 1500 ரூபாய் 2000 3000 500 ரூபாய் டிக்கெட், அந்த பயத்துல இந்த பணத்தை கட்ட முடியாது அல்லாடி ஜெயில் உள்ளுக்குள்ள. அது கொண்டு போய் சும்மா போட்டுவான் சாப்பாடு இல்லாம, இங்க சாப்பாடு எல்லாம் கொடுப்பாங்க, ஆனா பயம் எல்லாம் இருக்கும். அவ்வளவு பணத்தை கட்ட முடியாது, ஜெயிலுக்கு போறதும் பெரிய வேலை. இங்க துப்புரவா இருக்கிற ஜெயிலுக்கே போக முடியாது, அங்க அதை அப்படி ஒரு வெறிட்டு போட்டாலே பயந்துருவாங்க. அங்க வந்து துப்புரவீனமா தான் இருக்கிறது ஜெயில் முழுக்க முதலாவது.
1: அடிக்காத அளவுக்கு பாத்தீங்கன்னாக்கும் உக்கி போட வைக்கிறாங்க, சைக்கிள் தூக்கிட்டு போய் நடந்து போன்றாங்க, அந்த மாதிரி தண்டனை கொடுக்கலாம். அடிக்கிறதுக்கு வந்து அது உரிமையே கிடையாது. அடிக்கிறதுக்கு வந்து மனிதர்களுக்கு வந்து போலீஸ் வந்து பயமுத்ததான் லத்தி
0: அடிக்கிறாங்க கதையை கேட்கறதுக்கு, அதெல்லாம் விடுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன செய்ய போனாங்களோ தெரியல. என்னடா இவ தங்களுக்கு தான் தாங்கள் கஷ்டப்படுறவன்றதுக்காண்டி ஒரு ஒரு நல்ல அவன் அன்றாட உழைச்சி செய்ய சாப்பிடுறவனையே நீ முடமாக்குற, அது பிள்ளை, அது குற்றமே குற்றம், அது தவறு. தண்டனைக்கு எத்தனையோ முறைகள் இருக்குங்க, ஆக்களை தண்டனை கொடுக்கறதுக்கு எத்தனை இருக்கிறது. இப்ப சொல்லு தோப்புக்கரணம் போடவிடலாம், நிக்காம போடு, நீ நிக்காம போடு விடலாம் தோப்புக்கரணம். அவனுக்கு ஹெல்த்துக்கு நல்லா அவன் யோசிப்பான், போனா இதுல தோப்புக்கறனாரு வண்டியை தூக்கி கொண்டு போகணும் சொல்லலாம். அப்படின்னா எத்தனையோ விதங்கள் இருக்குது. என்ன உண்மையா கஷ்டப்பட்டு சாப்பாடு தேடி கொண்டு போறவனுக்கு அடி தனக்கு, திடீரென்று நீங்க சட்டத்தை போடுறீங்க, உங்களுக்கு காலுக்குள்ள வெள்ளம் வந்தோன்னு சட்டத்தை டக்குன்னு போடுறீங்க. நீங்க மாளிகையில இருக்கிறீங்க எல்லாரும், சட்டம் போட்டவங்க, சட்டத்தை வழி நடத்துறவங்க எல்லாரும் நல்ல சோசா தான் நிக்க இருக்கிறீங்க. வெறும் காலோட
1: போடுறாங்க,
0: வெறும் காலோட
1: போடுறாங்க வந்து கோழி கடை தொடக்கலான்றாங்க, காய்கறி கடை தொடக்கலான்றாங்க, பாக்கிற தொடக்கலான்றாங்க, கோழி கடை தொடக்கலான்றாங்க. அப்ப இதெல்லாம் வாங்குறதுக்கு போய் தான் வேண்டியது இருக்கு, போய் அடிக்கிறாங்க. அவர் போய் தான் வேண்டியது இருக்கு, பால் பயிர் போன்ற காய்கறி வாங்க போன்ற
0: அது மட்டும் இல்லங்க. இவங்க சட்டம் போட்டு பொருட்கள் உணவு பொருட்கள் வாங்கிட்டு போறவங்களை அடிக்கிறாங்க. இவங்க சட்டம் போட்டோம்னு ஒரு பெரிய பில்டிங், அதாவது அபார்ட்மெண்ட்ஸ் வழியா ஒரு கீழே வந்து பிளே கிரவுண்ட் இருக்குது, நான் நேற்று பார்த்தேன். அது அந்த லட்சுமி அவங்களை காட்டியிருந்தாங்க. பணக்கார பையங்க எல்லாம் போய் ஃபுட்பால் விளையாடுறாங்க, அதுகளை பார்க்க தெரியாது எங்களுக்கு, அதுகளுக்கு சட்டம் இல்லையா அதெல்லாம். அப்ப அதுகளைத்தான் செய்யணும். அது வந்து களியாட்டம், கரம்போர்டு ஆடுறாங்க, இது ஃபுட்பால் அடிக்கிறாங்க, இருக்க முடியாம எத்தனை கூட்டம் கூடி களவா கூட்டம் கூடி சீட் ஆடுறாங்க, இதுகளை பார்த்து திருத்துங்க நீங்க முதல்ல. அப்படி ரொம்ப உண்மையிலேயே இந்த பொருட்களோட போறவங்களை பார்த்து அவர் அடிக்கும் போது, அவர் ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு கொஞ்சம் வயதானவர் வீட்டுக்கு வாங்கிட்டு போற அடிக்கும்போது ரொம்ப கவலையா இருக்குது. ஒரு கொஞ்சம் கூட ஒரு 5 நிமிஷம் யோசிக்கணும், நான் அந்த நிலையில தந்த மனைவி பிள்ளைகளுக்கு அவர் பொருட்களை வாங்கணும் போற தெரியுது. பெரிய மூட்டை கட்டி வச்சிருக்கிறார், முன்னுக்கு பொருட்கள் இருக்குது, நீ முதுகுல போட்டு அடிக்கிற ஒரு அடி அவர் குளர்றாரு. ஏன்னா இது மிருகத்தனமா இருக்கிறது அல்ல இது. நானே இவங்க படிப்பே சரியான இதுகள் இல்லாமத்தான் இவங்க வந்திருக்கிறாங்க. முதலாவது சட்டம் ஒரு மனிதனை காப்பாற்றுறது, நீ சாகடிக்கிறாய் அது முதலாவது. மற்ற பெரிய இடத்துல இருக்கிறவங்களையெல்லாம் நல்ல சொகுசா நீ வாழ விடுறாய், அவங்க எல்லாத்தையும் அனுபவிச்சு கொண்டு போறாங்க, அவங்க அனுபவிக்கிறான் ஜாலியா, அதை நீ கண்ணெடுக்கல. நீ பாமர மக்களை தான் இவங்க துன்புறுத்துறாங்க. பாமர மக்களுக்கு சில பேருக்கு தெரியல, படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு அவரால் சொல்லி நீ தன்மையா சொன்ன அந்த ஒரு ஒருத்தர் கும்பிட்டு அழுதா பாருங்க, அவர் மனுஷன், அவர்
1: மனுஷன். கும்பிட்டு அப்படி ஒரு சொல்லி அவரும் ஒரு அதிகாரி உள்ளவரு தான், ஒரு போலீஸ் அதிகாரி உள்ளவரு. அவருடன் பேசுறாருனாக்கா அவர் வந்து நேர்மையான வழியில வந்து போலீஸ் சேர்ந்திருக்காரு. இந்த மாதிரி அடிக்கிறவங்க கூட சரியான முறையில வந்திருக்க மாட்டாங்க என்ன பொறுத்தவரைக்கும்.
0: ஆனா இங்க அடிக்கிறவங்கள்ட்ட பிளனையும் பாக்கணும், உயரமும் நல்லா சாப்பிட்டுருப்பாங்க நினைக்கிறேன், நாலு கோழி சாப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது சும்மா அவ்வளவு பிளனும் கொண்டு அப்படி ஓங்கி அடிக்கலாம், சரி மெதுவாண்டா அடிக்கலாம் அவருக்கு, ஒரு சாதாரணமா ஓங்கி இதான் கிடைச்ச நினைக்கிறேன். வீட்டுல இவர் நினைக்கிறேன் மனைவிட்டு நல்லா அடி வாங்கியிருப்பாரு, அந்த அடியெல்லாம் அந்த கோபம் முழுக்க வந்து இங்க மற்றவங்களுக்கு காட்டுறாருன்னு நினைக்கிறேன். உண்மையா யாரு என்ன என்னல எந்த ஒரு ஆக்ஷன் எடுத்தாலும் பரவாயில்ல, தவறு பிழப்பிழையே தான் இவர் இப்படி அடிக்கிறது. அது ஒரு பெண்கள் காவல்துறையினர் பெண்கள், அத ஒரு தாய்மையாண்ட ஒன்று இருக்கு. சரிங்க, நீங்க ஏதோ சாமான் வாங்கினா இனிமேல் நீங்க இந்த பக்கம் வராதிங்க. பொருட்களை வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டு ஓடுறாங்க எல்லாரும், தங்களுடைய என்ன செய்யறன்னு தெரியாம திடீர்னு. நீங்க பாருங்க, இப்ப இங்கேயே இவ்வளவு வசதிப்படுத்த நாட்டிலேயே நாங்கள் திண்டாடுறோம். ஐயோ அடுத்த பொருளை காணியிலேயே என்னண்டு வாங்குறதுன்னு நாங்கள் திண்டாடுறோம், யோசிக்கிறோம் நாங்க. அந்த எப்படி இருக்குங்க, அன்றாட உழைச்சு அன்று ஒரு அரைக்கொத்து அரிசி வாங்குறாங்க, கொஞ்சம் பருப்பு வாங்குறாங்க, அன்று சமைச்சு சாப்பிடுறவங்க என்ன செய்வாங்க, ஏதோ ஓடி ஓடி அங்கனைக்கு பொறுக்கி கொண்டு சாப்பிடத்தான் நினைப்பாங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு நோயிட தன்மை தெரியாது, அதுல செத்தாலும் பரவாயில்ல சாப்பிடுவோம் தான் இருப்பாங்க அவங்க. இத அவங்க கொஞ்சம் சிந்திக்கணும். அல்லாட்டி நீங்க வெளியில உள்ளுக்க இருங்க, நாங்க சாப்பாடு கொண்டு தரோம்னு சொல்லணும். நீங்க வழியில நின்று அடிக்க உங்களுக்கு டைமுக்கு டீ டைமுக்கு சாப்பாடு, ஒரு நாலு பேர் அடிக்க நாலு பேர் போய் சாப்பிடுறீங்க நீங்க நீங்க ஜீப்ல போய்.
1: ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு பாக்கல மனசுக்கு. ஆனா இப்படி எல்லாம் வருங்கறது எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்குள்ள காலகட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து வசதிப்படுத்தவர்களும் சரி, இப்ப நான் கூட ஓரளவுக்கு நல்லா இருக்கேன். இப்ப இது வரைக்கும் நமக்கு வந்து கூட 24 கூட நான் உட்கார்ந்து சாப்பிடுவேன், அந்த அளவுக்கு வீட்டுக்குண்டான பொருட்கள் நான் வாங்கி வச்சிருக்கேன். ஆனா அதே எங்க கடையில வந்து ஒரு ட்ரைசைக்கிள் ஓட்டுறவர், எங்க கடைக்கு பழம் கொண்டு வர பாத்தீங்கன்னா ட்ரைசைக்கிள் ஓட்டுறவரு, அவர் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா 4 நாள் வேலைக்கு போல. இன்னைக்கு நான் போன் போட்டேன் அவருக்கு, எப்படி இருக்கீங்க எல்லாருக்கு கேட்டேன், இங்க மணி கஷ்டமா இருக்கு, என்னுடைய சம்பள தோசை கூட மூடிக்கிட்டு இருக்கு, இப்ப 4 நாள் இருக்கிறது காலி பண்ணிட்டேன், எனக்கு ஆசை இல்லப்பா அப்படின்றாரு. அவர் சொல்லும் போது மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு வந்து, என்ன இப்படி சொல்றீங்களே அப்படின்னு. ஆமா மணி, சுத்தமா கையில காசை இல்ல, வெளியே சொல்லவங்க அசிங்கமா தான் இருக்கு, டீ குடிக்க காசு இல்ல அப்படி இருக்கு மணி அப்படின்னாரு. இதை கேட்டேனே மனசுக்கு அர்த்தமா இருந்துச்சு. அப்ப நான் உங்க வீட்டுக்கு வரலாம் வண்டி வளர்க்க வேண்டாங்க, ஏன்னா அவர் வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் ஒரு 3 கிலோமீட்டர் வித்தியாசம் தான். செல்லூர்ல இருக்காரு, நான் இங்க கோசாவலம். அப்ப நான் சொன்னேன், நீங்க போயினேன் நடந்து கூட வாங்க, வரத்துல உங்க வீட்டு வெளியே வாங்க, வீடு வீட்டுக்கு வாங்க, செலவு எங்க காசு தரேன், கொஞ்சம் அரிசி பருப்பு கழிந்து போங்க நான் வீட்டுல இருக்கு வாங்க அப்படின்னு. நாளைக்கு வாரன் இருக்காரு, ஏன்னா அவரோட அன்றாட குளிக்காரு, டெய்லியும் ட்ரைசைக்கிள் ஓட்டி போனதான் ஒரு 400 ரூபா 500 ரூபா அது வச்சு ரெண்டு பேரும் படிக்க வைக்கிறாரு, குடும்பத்தை ஓட்டுறாரு. அவர் மனைவி வந்து பூ விற்பாங்க போல இருக்கு, இப்ப பூ விற்கிறதுக்கு வசதி இல்ல, வண்டி ஓட்டி போறதுக்கு வேலை இல்ல, ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்றாரு. சொல்ல மாதிரி கஷ்டமா இருந்துச்சு எனக்கு, ஏதோ என்னால முடிஞ்ச உதவி நாளைக்கு வாங்கினேன் சொல்லி வீட்டுக்கு வந்தாருனாக்கோ எனக்கு கொஞ்சம் அரிசி மறுப்பும் கொடுத்து விடுவோம், செலவுக்கு ஒரு என்ன ஒத்து நினைச்சுட்டு இருக்கேன். நாளைக்கு வாரம் இருக்காரு, நடந்தே வர மாதிரி இருக்காரு, பாத்து வாங்கினே அப்படின்னு இருக்கேன். ஏன்னா நம்ம போக முடியாது, வண்டி எடுத்து போனா வண்டியை மறுபடியும் பண்ற மட்டும் இல்லாம அடிச்சு விடுவாங்க, நமக்கு பயமா இருக்கு, நல்லது போல கூட அடிச்சு விடுவாங்க, அதனால வாங்கினே சொல்லிருக்கேன். ஏன்னா அன்றாட கூலிக்காரங்க நினைச்சு பாக்க மனசுக்கு அர்த்தமா இருக்கு. நம்ம வந்து வேலை பாக்குறோம், டெய்லி சம்பளம் ஆறு வாங்கிட்டு இருக்கோம், நம்ம செமிச்சு வைக்கிறோம். இதே கருத்து அவர் சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட ட்ரிப்பு, என்ன சம்பாதிக்கிறீங்க இந்த கோயிலுக்கு போக வேண்டாம், காசு சேர்த்து வைங்க அப்படிம்பே, இல்ல மாதிரி கோயிலுக்கு போனதான் மனசு நிம்மதியாக்க அப்படிம்பாரு. நீங்க அதான் சொன்னி அஞ்சு சத்தம் பண்ண வர, நானு கோயிலுக்கு மட்டும் போனீங்க வர வர அந்த காசு சேர்த்து சேர்க்கலாம், நீங்க செலவு காய்க்கிற முடியல, திடீர்னு பாத்தீங்களா 15 வேலையில இருந்தாங்க, நீங்க என்ன செய்வீங்க ஒரு சத்தம் போட்டேன் அப்படியே அமைதியா இருக்காரு. சொல்றது அப்படியே ஒண்ணு பயிரே வரல, சங்கடமா இருக்க திட்டம் கோபப்பட்டு வர பக்கம் ரொம்ப திட்டல. நாளைக்கு வீட்டுக்கு வாங்கினேன் நாளைக்கு வரேன் இருக்காரு, ஏன்னா நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி செய்வோம், அவ்வளவுதான் செய்ய முடியும், நிறையா கொடுக்கறதுக்கு என்ன காசும் கிடையாது அப்படிங்கும் போது அது நினைச்சு பாக்கல. அன்றாட கூலிக்காரங்க நினைச்சு பாக்க கொஞ்சம் வருத்தமா இருக்கு, என்ன மாதிரி ஆகும் ஒண்ணு தெரியாது.
0: இப்ப காவல்துறையினர் அந்த அடிக்கிறது என்னன்னா அவங்களுக்கு மருந்து வாங்க கூட காசு இருக்காது, பாவம் அவங்க அடிச்சதுக்கு மருந்து போடுறாங்க காசு இருக்காது, மற்றது மருந்து கடைகள் திறந்து இருக்காது. இதுக்கு வர போன தலையடிக்கே மருந்து நாங்க வாங்க இல்லையே என்று நாங்க கஷ்டப்படுறோம் இருக்கிறவங்க, ஐயோ தலையடி காய்ச்சல் வந்தா என்ன செய்யலாண்டு, இது என்னண்டா இவங்க அடிச்சு முடிச்சு போட்டு விட்டா இனி என்ன செய்யறது, இத கொஞ்சம் யோசிக்கணுமே இல்ல. இது ஆடு மாடுகளுக்கு அடிச்ச
1: மாதிரி அவங்க வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு வந்து என்ன ஒண்ணு, நம்ம எல்லாரும் உயிருக்கு காப்பாத்தணும்னு நம்ம காவலுக்கு நிக்கிறோம், இவங்க வந்து இப்ப யோசிச்சிருவாங்களே ஒரு நோய்
0: பரவுதுன்னு அதாவது ஊர் சுத்துறவங்கள பாக்க தெரியும், ரெண்டு பையன்கள் ஜாலியா போறாங்க அவங்களுக்கு அடி பரவாயில்ல. ஒருத்தர் மூட்டையில பொருட்கள் வாங்கி வச்சிருக்காருங்க, பாக்க தெரியுது, வீட்டுக்கு கொண்டு போறாரு அவரு, அவரு போய் இவர் அடிக்கிறாரு சொன்னா அது தப்பு. உண்மையிலேயே இப்ப கார்ல ஜாலியா ஒரு பையன் கார்ல போறான், அவனை இறக்கி வச்சு அடி முதலாவது.
1: வித்தியாசம் தெரியும், பார்த்தாலே
0: வயசானவர் கஷ்டப்படுற ஆண்டு அணுகிற விதம் பாக்க ரொம்ப கவலையா இருக்கு. இதான் சாட்டு அடிக்கிறாங்க இவங்க. நான் என்ன எனக்கு சரியா புரியல, ஏதோ இனி கடவுள் விட்ட வழி என்று சொல்லி கொண்டு மிக மனவரத்துக்கு புரிய முடியும். உங்களோட பாட்டு சொல்லுங்க நீங்க முதல்ல.
1: பாட்டு வந்து மேடம் இப்ப என்ன பாட்டுன்னா, அந்த படிக்காதவன் படத்துல இருந்து பாட்டு போட்டு விட்டுருங்க. படிக்காதவன் இந்த ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன், கண் பண்ணி அந்த பாட்டை போட்டு விட்டுருங்க
0: மேடம். நிச்சயமா உங்களுக்கு அடுத்து வரேன். நன்றி, நன்றி மணிவண்ணன்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி. மணிவண்ணனுடைய பாடலை எடுத்து வரலாம். நேர்கள் இணையறவங்க இணையலாம் என்று சொல்லிக்கொண்டு தூக்கத்துக்கு போகாவிட்டால் இணைஞ்சு உங்களுக்கு பாடலை கேளுங்க. நாளைக்கு இந்த பாடல் உங்களுக்கு கிடைக்கும், இந்த பாடலை கேட்கலாம்.

0: மனசு போல வெளுத்து வெட்டி, உலகு போல அடுக்கி வெட்டி, வரவு போல மூட்டை கட்டி, வெள்ளையப்பா நாம வரவு வைக்கும் நானே என்றான் வெள்ளையப்பா.
1: வணக்கம் வீரமணி. வணக்கம் வீரமணி. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
2: போட்டாங்க, எங்க வெளியிலும் போனாலும் பால் வாங்க போனாலும் திட்டாங்க, ஏப்பாங்க வரீங்க அப்படின்ட்டு. பால் தானே திட்டாங்க, என்ன பண்றதுமா, இருக்கிறத வச்சு ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இருக்கிற ஒரு 1500 வச்சுக்கோ, அதை வச்சுதான் ஓடிட்டு
1: இருக்குது. இப்ப பால் எல்லாம் பக்கத்துல பக்கத்துல வீடுகள் இருந்தா வாங்க முடியாதா? பாலுகள் எல்லாம்
2: பால் வந்து பால் சொசைட்டி இருக்குமா, அது வந்து வாங்கிடுறோம். இப்ப காய்கறிக்குதான், காய்கறிக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நாங்க வாசனை பண்ணல, 10 நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாங்கி வச்சிருந்தோம், எல்லாம் ஆயிடுச்சு. இப்ப அவங்க வீட்டுல இருந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குடுத்துருக்காங்க, அதை வச்சு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இன்னும் 10 நாள்லாம் ரொம்ப கஷ்டமா போயிட மாட்டேங்குது. பால் வாங்குறோம், இப்ப காய்கறி வாங்கிக்கிறோம், கொஞ்சம் வாங்கிருக்கோம். அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டம் இருக்குமா, அங்கிருந்து நடந்து போனாங்க, பைக்ல எல்லாம் போறதுல நடந்தா போறோம். இந்த பிள்ளைங்க தேவையில்லாத சுத்துறதுனாலதான் கொஞ்சம் மிரட்டுறாங்க, வருவாங்க. அதுல நாம நல்லா போறவங்களையும் சேர்த்து அடிச்சு போடுறாங்க,
1: அடிச்சு போடுறாங்க. அந்த பொருட்கள் வாங்க போறவங்களையும் அடிச்சு போடுறாங்க அவங்க.
2: தெரியுதுல அவங்களுக்கு வந்து என்னென்ன பொருள் வாங்க போறாங்கன்னு தெரியுதுல, இல்ல இதுக்கு வராங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால வந்து வண்டி எடுத்துட்டு போக முடியல, முன்னெல்லாம் வண்டி எடுத்துட்டு போனோம், இப்ப வண்டி நடந்தே போயிட்டு வாங்கி வந்துடும். இது வந்து என்னன்னா ஏழ்மைகள்ங்கிறவங்க யாரும் தெரிய மாட்டேங்குது, பணக்கார பசங்களும் யாரும் தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் வந்து என்ன சொல்றேன்னா, ஏர்ல பாட்டாவே தெரியல, நாங்க எதுக்காக வரோம்ன்றது அவங்க தெரியல, அது தெரியாம
1: அவங்களுக்கும் எல்லாரும் வாழணும் வேண்டுதான் ஆசை, இதை தொத்தாம இருக்கணும்னு ஆசை. ஆனா பட்னியில ஆக சேர்த்து போயிருவாங்களே முதல்ல, அது வேற இல்ல.
2: அதுதான் இப்ப இருந்த வரைக்கும் 15 நாள் வரைக்கும் சமாளிச்சுக்கலாம், மீதி இருக்கிற நேரம் நம்ம அம்மா அதெல்லாம் உடம்பு சரியில்ல, நாங்க இப்ப ஹாஸ்பிட்டல் எல்லாம் இங்க எல்லாம் பக்கத்துல எங்கயும் இல்ல, மாத்திரை மட்டும் வாங்கி குடுத்துறோம், இல்லன்னா கசாயம் கசாயம் வாங்கி போட்டு குடுத்து குடிச்சிடறோம். அதுக்கும் வழி இல்லன்னு போது என்ன பண்றது, அப்ப எல்லாம் நாங்களாம் டெய்லியும் வேலை செஞ்சாதான் காசு வரும். இப்ப அம்மாவும் உழைப்பு இல்ல, கடையும் சின்ன ஒரு பீடா கிற மாதிரி போடணும், அந்த கடையிலயும் வரமா எது இருந்துச்சு, அதுவும்
1: ஒன்னும்
2: சொல்லிட்டாங்க முடியாச்சு. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளுக்கு இப்ப கஷ்டமா இருக்குது. இன்னும் 10 நாள்லாம் அம்மாவுக்கு என்ன பண்ணுவோம், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. வேலையும் தொழிலும் இல்ல, ரெண்டு பசங்களை வச்சுக்கிட்டு இப்ப அம்மாவும் பாக்கணும்னா ரொம்ப சிரமமா இருக்குது. இப்பதுக்கு மேல ஏதாவது உதவும் கடவுள் யாரும் வராங்கன்னா அவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்கலாமான்னு ஒரு வாசனைதான் ரெண்டு நாள் பாக்கலாம்னு இருக்கோம், இருக்கிறத
1: சமாளிச்சுக்கலான்னு. உதவி செய்யறாங்களா?
2: இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய இருக்காங்க, அவங்களுக்கு தொடர்பு கொண்டு இருக்க சொல்லிருக்கேன். இந்த மாதிரி வந்து ஒரு 2-3 நாள் கழிச்சு நாங்க பாக்குறேங்கன்னு சொல்லியிருக்காங்க, சரி அப்படிதான் ஆகட்டும்னு
1: சொல்லியிருக்கேன்.
2: அப்படிதான் இருக்கு, தர்மபுரி மாவட்டத்தோட நிலவரம் அப்படி இருக்கு. இன்னும் மற்ற மாவட்டங்கள் எல்லாம் பார்த்தா அந்த நோயின் தாக்கம் எனக்கு நம்மளுக்கு நல்லா தெரியுது, ஆனா வீட்டை விட்டு எங்க வெளியே போறதுல நோயின் தாக்கம் அங்கங்க பாதிட்டே வந்துட்டு இருக்கு. நேற்று 10 பேர் இருந்தாங்க, இன்னைக்கு 20 பேர் இருந்தவங்க, அந்த பயத்திலேயே பாதி மக்கள் வந்து அலக்கூட சூழ்நிலை வந்துருது. வெளியே சொல்லவும் முடியாம விழுங்கவும் முடியாம சொல்லுவாங்க, அந்த மாதிரி நாங்க பயந்து உள்ள வாழ்ந்துட்டு இருக்கோமா. தமிழ்நாட்டோட நிலம் அப்படி இருக்கு.
1: நிச்சயம் நிச்சயம் நல்லது வீரமணி. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? உங்களுக்கு
2: படம் வந்து ஊர் விட்டு ஊர் வந்து என்ற படத்துல வந்து சொமே என்றால் நம்ம ஊரை போல வருமா இந்த படலுமா, இளையராஜா ஜானகி பாடல் பாடல்.
1: எவ்வளவுதான் அடிச்சாலும் நீங்க விட்டு கொடுக்கல,
2: நம்ம என்ன பண்றத, நீங்க தமிழோட சொந்தமா நீங்க பேசுறதா அன்பும் பண்ணும் பாசத்தோட எப்பயுமே எங்கேயுமே உலகம் இருக்கும், தமிழ் வார்த்தைகள் தானே எங்கும் பேசுறீங்க அப்படிங்கும் போது அந்த ஆறுதல் கூட ஆறுதலுக்காக அந்த பாடலாம் கேட்டு நாங்கெல்லாம் இருக்கோம். வாணி வந்து ஒரு சிறப்பான ஒரு தொகுத்து வழங்குதுன்னா, ஒரு ஆறுதலுக்காக வந்து ரெண்டு வார்த்தை வீட்டுக்குள்ள முடங்கி இருக்கிறோம். இப்ப நீங்க பேசுறீங்கன்னா நாங்க நிகழ்ச்சி எல்லாம் இருந்ததெல்லாம் பாக்குறோம், அப்ப இணைஞ்சிக்க முடியல கூட மத்த நேரடி பேசணும்னு கேட்டுருந்துட்டு அது மனசு வலிக்காத இருக்கும்போது அப்ப கூட இது வந்து நான் கேட்கற காரணம் தமிழ் அந்த வார்த்தை உலக முருகா இருக்கிறாங்க, நம்மளுக்கு ஆதரவு தராங்க அப்படின்ற ஒரு யதார்த்தத்துல நடைமுறையில் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்.
1: நல்லது வீரமணி. நன்றி நன்றி நன்றி வீரமணி. இப்படியாக கஷ்டமானவங்க இருக்கிறாங்க, இல்லாம இல்ல. ஆனா உதவி செய்யறாங்கன்னு சொன்னா அந்த உதவிய மிக சீக்கிரமா நினைக்கிறேன். அங்க அதுலயும் பேர்ந்து ஊழல் இருக்கும், அத ஒண்ணுமே செய்ய முடியாது, தடுக்க முடியாது. இப்பதான் கொரோனா பயத்துல எல்லாரையும் உள்ள வச்சிருக்கிறாங்க. கண்டுபிடிச்சு நாங்க கூட வழக்கம் இல்லாட்டி இவங்க இப்படி செய்யறாங்கன்னு கூட சுட்டி காட்ட முடியாத ஒரு நிலையில இருக்கிறோம். சரி, பாடலை கேட்கலாம்.
0: போல வெளுத்து வச்சு போல அடிக்கி வச்சு பல

சட்டம் போட்ட தாய சேல கொட்டடி சேல நல்ல கல்யாண கூட சேல சுங்கடி சேலே கோபத்தையும் மூத்த

இந்த பாடல்லே நாங்க கேட்ட அத்தனையும், அதாவது கஷ்டப்படுற மக்களுடைய அந்த தன்மையிலும் அவர்கள் பாருங்க எவ்வளவு சிரித்து பாடல்களை எல்லாம் எடுத்து வருகிறார்கள். இந்த காலகட்டத்திலே நாங்கள் ஏதோ ஒன்றை பேசி ஏதோ ஒரு பாடலை கேட்டு சந்தோஷமாக இருக்கிறோம். அதுவும் முக்கியமாக எனக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் என்னுடைய அன்பு நேயர்கள், உங்களுடைய இவ்வளவு மனபாரத்தோடும் ஐயோ இனி இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று நினைக்கிற தன்மை எனக்கு வந்தாலும், இதுல வந்து இருந்தோன்னு அடடா இவர்களோடு சேர்ந்து வாழ வேணும் இன்னும் எத்தனையோ ஆயிரம் வருடங்கள் என்று அந்த தன்மை வருகிறது. அதனால உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பை உண்மையிலே இனம் சிரம் தாழ்த்தி உங்கள் பாதம் தொட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். ஏனண்டா இந்த வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் இனிமையை கொண்டு வர்றது என்னுடைய எம்டிஆர் மக்கள், என் உறவுகள், வந்து இணைஞ்சு செல்ற என் உறவுகள் என்று சொல்லி உங்களுடைய கஷ்டங்கள் எத்தனையோ இருக்கும், அத்தனை கஷ்டங்களையும் பொருட்படுத்தாம இந்த வானொலியில வந்து பேசி சொல்றீங்க பாருங்க, அதுக்கு உங்களுக்கு உண்மையிலேயே என் சிரம் தாழ்த்தி என் அன்பையை தெரிவிச்சேன். இதயபூர்வமான அன்பை நான் தெரிவிச்சுக் கொள்றேன். இன்னொரு பாடலுடைய என் விருப்பமாக கேட்கலாம்.

ஹாய் ஹாய் ஹாய்.

0: கிருஷ்ணா வணக்கம்.
1: வணக்கம் மேடம்,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு, நல்ல சுகமா இருக்கு. நீங்க நல்லா ஃபீலிங்ல இருக்கீங்க கதையில.
0: அது உண்மையிலேயே
1: உலகத்துக்கு எல்லாம் ஒத்தது தானே?
0: உலகத்துக்கு எல்லாருக்கும் என்னன்னா, நாங்களும் ஒரு இல்லைங்க, நாங்களும் சராசரி மனுஷர் தானே. எல்லாருக்கும் ஒத்து இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனும் வேதனைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறான். ஆனா இப்படி ஒரு வேதனை இப்ப இந்த நாட்டில இருந்து கொண்டே எனக்கு இப்படி ஒரு பாரமும் வேதனையும் இருந்தா, அந்த இல்லாத
1: உங்களுக்கு நான் குறுக்க பேசல, உங்களுக்கு நன்றி தெரிவிக்கணும். இவ்வளவு உணர்வு பூர்வமா நீங்க பூர்வமா கதை கேட்க வந்து அதுக்கு அவ்வளவு உங்களுக்கு அந்த தமிழ் பற்றும் நீங்கள் உலகத்தில் உள்ள அக்கறையும் தான் இது. இல்ல
0: என்னண்டா என்னண்டா கிருஷ்ணா, என்னட்ட ஒரு என்னுடைய நாட்டிலிருந்து ஒரு அன்பு உறவு சங்கதீரன் நினைக்கிறேன், அவர் ஒரு அமைப்பு வச்சிருக்கிறார் அங்கு. அவர் வந்து இந்த கொஞ்சம் உடல் ஊனமுட்டவர், ஆமா உடல் ஊனமுட்டவர்கள் அவர் சரியா அதை வந்து இங்க இருக்கிற ஒரு அமைப்பு அவர்களுக்கு காசு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து கொண்டிருந்தது. அது மட்டுமல்ல, இப்ப சாப்பாட்டுக்கு தவிக்கிறவர்களுக்கும் அவர் கொஞ்சம் கொஞ்சம். ஆனா நான் முதல்ல அவர் எடுக்கும் போது, அவர் ஒரு குரூப்புக்குள்ள போன நேரம் தான் என்ன எங்களுக்கு தெரிஞ்சது. இருந்தாலும் ஒரு எடுத்து பேசும்போது இப்ப நான் என்னையும் சற்று மனன் வந்து துக்கப்படுகிறான். என்னண்டா எப்படி என்றா, அவர் ஒரு குரூப்ல எங்களை பார்த்துட்டு தான், அந்த குரூப்ல போடும் போது அந்த குரூப் நடத்துறவர்கள் கொஞ்சம் உதவி செய்திருக்கிறார்கள். அந்த அந்த அதாவது பணங்களை எல்லாம் அனுப்பக்கூடிய நேரம் செய்திருக்கிறார்கள். ஆனா இப்ப அவர்கள் அனுப்புவதில்லை, கொஞ்சம் அவர்களை சந்திப்பது போன் எடுத்தா கதைப்பது எல்லாம் கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் தங்களுடைய நிலையை எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு அவர் வணக்கம் சொல்லி வணக்கம் சொல்லி இருந்தார். ஒரு இளம் பையனா இருந்தாலும் அவர்கள் அந்த அமைப்பை செய்கிறார்கள், சரியாக செய்கிறான்னு நினைக்கிறேன். ஏனென்றால் அப்படி செய்யற முடியாதான் எங்களுக்கு தெரிஞ்ச அந்த குரூப்ல அவர்களும் இங்க அமைப்பு வச்சிருக்கிறவர்கள் அவர்கள் பணம் அனுப்பி இருக்கிறார்கள். அந்த சரி என்று இருந்தாலும் என்னவா இருக்கு, வேண்டாம், எல்லாரும் ஏமாத்துற வழக்கம் தானே. நான் ஏமாந்தவள் நிறைய உண்மையிலேயே கிருஷ்ணா. எங்களுடைய
1: பேசும்போது எனக்கு விளங்குறது, நீங்க முதல் ஆரம்பத்தில் பேசணும் விளங்குறதை பற்றி.
0: இப்ப எங்களுடைய தாயகத்திலேயே நான் ஏமாண்டவள் லட்சக்கணக்கில். இந்த வானொலியை நடத்தணும், அப்ப எல்லாம் கஷ்டம் இல்ல, வானொலியை நடத்தணும். அது எப்படி நடத்தணும் கிருஷ்ணா என்று நினைச்சேன்டா, ஒரு நல்ல அறிவிப்பு தெரிந்தவர்கள் அல்லாட்டி நல்லா படிச்சவர்கள் நல்லா இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் சம்பளத்தை கொடுத்து நீங்க செய்யுங்க சொல்லி அப்படி விட இல்ல. கஷ்டப்பட்ட இடத்துல இருக்கிற பையங்களை கூப்பிட்டு அவங்கள நீங்க செய்யுங்கோ, நான் உங்களுக்கு மாதம் 10,000 படி தாரேன் உங்களுக்கு என்று சொல்லி அங்க லட்சக்கணக்கில் ஒரு ஸ்டுடியோவை போட்டு அதுல 2-3 பேர் கஷ்டப்பட்ட குடும்ப பிள்ளைகளை கொண்டு வாங்க கொண்டு வாங்க, அதுல பெண்களும் வந்து இருந்து ஆளுக்கு இங்க இருந்து ஒரு $100 அங்க 10,000. ஆனா என்னட்ட கணம் கையில இல்லாவிட்டாலும் அதுல 6 பேர் வேறு செய்த 6 பேருக்கு நான் அனுப்பியிருக்கிறேன் பணம் தந்து. அதுவும் எந்த செலவிலேயே அந்த இடத்தை கூட லீஸுக்கு எடுத்து 2,000,000 கொடுத்து எடுத்து அதுல பொருட்களை எல்லாம் வாங்க 2,500,000 கொடுத்து, அதுவும் என்னுடைய நகைகளை எல்லாம் கொடுத்து அதுல நல்ல ஆக்குறதுக்கு. ஆனா அவர்கள் என்ன செய்தார்கள்டா, அதுல ஒரு பையன் தான் நல்ல பையனா இருந்தார், மற்றது வேலை செய்தவர்களுக்கு பொறுப்பா இருந்த பையன் என்னை ஏமாட்டி எந்த ஒரு சம்பளம் மற்றவர்களுக்கெல்லாம் குறைச்சு கொடுத்து, நான் கொடுத்த அந்த சம்பளத்தை கொடுக்கல, அவர்களோட பேச விடாமல் தன்னுடைய போன்லயே பேச விட்டு, ஆனா நிகழ்ச்சியை மட்டும் அவர்கள் எடுத்து வர. நான் எவ்வளவு ஒரு மனமத்தனையமா இருந்திருக்கிறேன்னு நீங்க வடிவ யோசிச்சு பாருங்க. அது 1.5 வருஷம் அந்த நீங்க நடந்தது இல்ல இல்ல, இப்ப இது வந்து ஒரு 4 வருஷத்துக்கு மேல நடந்த கதை இது. அது
1: அங்க
0: யாழ்ப்பாண பகுதியில அப்ப அந்த பையன் தூள் அடிச்சு வந்து பேந்து பார்த்தா வர வர வர அவர் நிகழ்ச்சி நடத்தாம அதுக்குள்ள நிகழ்ச்சி டைமுக்கு வரையிலேயே என்னன்னு பார்த்தா மற்ற எல்லாரும் பார்த்துட்டு சொல்லிக்கிறோம், பேந்து பேந்தான் மெல்ல மெல்ல வந்தது. அவர் காசு இவ்வளவு தாங்க 10,000 எடுத்து 2,000 கொடுத்திருக்கிறார், சில கொடுக்க விட்டுருக்கிறார். மற்றது நிகழ்ச்சிகளை எடுத்து வரும்போது மற்றது அவர்கள்ட நேர்கள் போகும்போது தடை பண்ணிடுறான். இங்க இருந்து போன் லைன் எல்லாம் அனுப்பியிருந்தேன், எப்படி என்றா அந்த நம்பர் கடிச்சா நேரா போல. அதெல்லாம் பெரிய சிலவுகள், இங்க இருந்து நான் எத்தனையோ சிலவு செய்து லட்சக்கணக்கு, அதாவது முழுக்க எனது நகை வித்து தான் அவ்வளவும் செய்திருந்தேன் நான் அங்கு. அதெல்லாம் அவர்கள் எனக்கு திருப்பி கொடுக்கவில்லை. இன்னொரு இடத்துல போனா அவர் அவளத்தையும் வச்சுக்கொண்டு அவர் அப்படியே செய்யல. அதை விடுங்க, அதெல்லாம் முடிஞ்சது. ஒரு ஒன்றில் இப்ப கொழும்புலையும் ரெண்டு இடத்துல ஏமாந்து நான் உண்மையிலேயே லட்சக்கணக்கு கொடுத்து அவர் செய்யறாருன்னு சொல்லி சரி அதை விடுங்க அதெல்லாம் அப்படி நாங்க யாழ்ப்பாணத்துல அந்த பையன் சொன்ன மாதிரி தங்களுக்கு இல்ல உடுதுணி இல்லை என்று சொன்ன. நாங்கள் இருக்கிறது முழுக்க இங்க 15 பாக்ஸ் நாங்கள் அனுப்பினோம். அதுவும் சும்மா இல்ல. இப்ப யாரு வந்தால் போட்டதுகளை பழைய உடுப்புகள் என்றும் இல்ல, அவர்களுக்கு புது பையங்கள் என்று புது சப்பாத்த எல்லாம் சும்மா இந்த ஷூ எல்லாம் நேம் பிராண்ட். எங்க அப்பா சொன்னார் என்னம்மா இப்படி செய்யறீங்க நீங்க நேம்
1: பிராண்ட் பழைய பாவிட்டு உடுப்புல
0: அது மட்டும் இல்ல நேம் பிராண்ட். நான் போய் அதுவும் டொரண்டோல இருந்து வாங்குறேன் அந்த பையங்களுக்கு நேம் பிராண்ட் ஷூ. அப்பா சொல்றாரு ஏனம்மா இப்படி, அதுவும் சும்மா இல்ல 150 ரூபா ஒரு ஒரு ஷூ ஒரு ஆக்களுக்கு. என்ன அந்த ஆசைப்படுவாங்க இளம் பையங்கள் அல்ல, தாங்கள் ஒன்றுமே அனுபவிக்க இல்லை என்று சொல்லும் போது பத்தாவதுக்கு சரி சும்மா இருக்குது என்று இந்த சுவாமியில இருந்த தங்க சங்கிலி கழுத்துல போடட்டும் சரி இது நான் பாட்டு இப்படி எல்லாம் அனுப்ப. அவர் எனக்கு தூள அடிச்சு போட்டு படுத்திருக்கிறார் அம்மா என்று இன்னொரு பையன் தான் எனக்கு சொல்லி இருந்தார். அவர் ஏதோ கஞ்சியா குடிச்சிட்டு படுத்திருக்கிறார், எங்களை ஏன் செய்ய விடையில, டைமுக்கு வரையில, அவர் எங்களுக்கு காசு தர. அதுக்கு பிறகு உடனே நான் அங்க இருக்கிறவர்களை கொண்டுச்சு அந்த பொருட்களை எடுங்கோன்ற கொஞ்ச பொருளை தான் எடுத்து அதுக்கிடையில அங்க இருந்து அந்த அவ்வளவு பாட்டையும் அழிச்சு அப்படி எல்லாம் செய்திருந்தார். யாரென்று நான் சொல்ல விரும்பல, அதை கேட்கிறவங்களுக்கு அவைக்கு புரிஞ்சிருந்தா தெரியும். ஆனா நான் துன்புறுத்த இல்ல. ஆனா அதுக்கு அந்த லீஸுக்கு கட்டுன 2 லட்சம் அதையும் அவர் தரமாட்டேன்ட்டார், எடுக்க முடியாதுன்றார். சரி அதை அவர் எடுத்துக்கொண்டார். ஆனா மனதார இப்ப சரியா கஷ்டப்படுற, அது உண்மையா கஷ்டப்படுற, அது கேள்விப்பட்டேன். சாப்பாடு கூட கஷ்டப்படுறாருன்றது கேள்விப்பட்டேன். அந்த நேரம் தெரியாமல் நான் செய்த பிழையினால இப்படி இப்படி என்னை 2-3 பேர் ஏமாத்தினால அன்று ஒரு பையன் எனக்கு இங்க கதைச்சிருந்தார் இப்படி கஷ்டப்படுறாங்களம்மா. நான் இதை சும்மா சொல்றேன் உங்களுக்கு முடிஞ்சா நீங்க உங்களோட சேர்ந்த நான் சொன்னேன். இப்ப எனக்கு யார நம்புறது என்னன்னு தெரியல. சரி நான் என்னுடைய பங்குல நான் ஒரு கொஞ்சம் குறைச்சு கொண்டு இருக்கிற இப்ப காசு பணம் இல்லாட்டியும் ஒரு மாதிரி உங்களுக்கு அனுப்புவதா இருந்தாலும் கூட எங்களுக்கு அப்படி அனுப்பக்கூட சந்தர்ப்பம் இப்ப இல்ல. அங்க பேங்குகள் எடுக்க முடியாது. சரி அப்படித்தான் நாங்கள் சேர்த்து எங்கள் நாங்கள் அனுப்ப எனக்கு நான் மற்ற வீட்டை காசு வாங்கி அனுப்பவே மாட்டேன். எனக்கு பயம் என்னுடைய காசு ஏமாத்தினா பரவாயில்லை, நான் வகை சொல்லலாம், நான் எனக்குள்ள தாறிக்கொள்ளலாம். இன்னொருத்தர் உதவி செய்யுங்க, நேர போய் செய்யுங்க, நேர செய்யுங்கன்னு சொல்லுவேன். எங்களோட வானொலி மட்டும் இது கால வரையும் இந்த ஒவ்வொரு அழிவுக்கும் நாங்கள் பணம் சேர்த்தது இல்லை ஒரு நாளும். ஏன் தெரியுமா, நாங்கள் செய்திருக்கிறோம் முன்பெல்லாம் இங்கே இருந்து நாங்கள் சுனாமி அந்த அழிவுக்கெல்லாம் நாங்கள் இங்கு மெடிசின்ஸ் ஃபுல்லா ஒரு கம்பெனியில போய் எங்கட காசை கொடுத்து எடுத்து ஒரு கண்டெய்னர் அப்படி அனுப்பியிருக்கிறோம் நாங்கள். எங்கட வானொலி எம்டிஆர் மக்களிடம் கேட்கல. ஏன் தெரியுமா, இந்த வகை சொல்லி வரக்கூடாது. சேர்த்தார்கள் இவ நல்லா இருக்கிறா, இவ வீட்டை வாங்கிட்டா, இவ காரை வாங்கிட்டா, அந்த வகை எங்களுக்கு வேண்டாம். எங்கள்கிட்ட இருந்தா செய்வோம். மக்கள்கிட்ட கொண்டாங்கன்னா என்னட்ட ஒரு ஊடகம் இருக்குன்னு கொண்டாங்கன்னு சேர்த்து அந்த வழக்கம் நான் இது கால வரையும் செய்யல. இது உண்மை கிருஷ்ணா, யாரை கேட்டாலும் சொல்லுவாரு நான் அப்படி செய்யாம. நாங்கள் தானும் காசு யார் சொன்னாலும் நேரடியாக நீங்க தொடர்பு கொள்ளுங்க, நேரடியாக கொடுங்க. இந்த நம்பரை நாங்கள் வாங்கி தர மாதிரிகள்ட்ட நீங்க நேரடியாக கண்டக்ட் பண்ணி அங்க இருக்கிறவங்களை வச்சு கொடுங்க, அதைத்தான் சொல்லி இருக்கிறோம். ஆனா நேற்று அந்த பையன் கேட்ட போது இங்க சாப்பாடு எனக்கு கிடைக்குமா அண்ணன்,
1: அவரு
0: செங்கதேர் செங்கதேர் அது அமைப்பை வச்சிருக்கிறார். வேணுமானா நான் அதை நீங்க அவரோட இதை நீங்க நான் வாட்ஸ்அப் தருகிறேன், நீங்கள் அவரோட தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு
1: அனுப்புறேன்,
0: நீங்க தொடர்பு கொள்ளலாம். உங்களால முடிந்தால் அங்கே இருக்கிறவர்கள் என்னென்றால் இப்ப நாங்கள் இங்கிருந்து பணம் அவருக்கு அனுப்பி செய்ய முடியாத நிலை, அங்க இருக்கிறவர்கள் யாராவது செய்தால் நாங்கள் பின்பு அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யலாம், அந்த அனுப்பிவிடலாம். அப்ப அவர் சொன்னார் அந்த அன்றாட கூலி வேலை செய்யறவங்க அழுது தனக்கு ஒரு பாசல் சாப்பாடு கிடைக்குமா என்னோட கூட பிறக்கவில்லையா, நாங்க இருப்பவர்கள் இருந்தாலும் எங்களுடைய உயிர்கள் அவர்கள் சொன்னார்கள்,
1: உணர்வு எங்களுக்கு வேணும், எல்லாம்
0: இவ்வளவு தூரம் பங்கருக்கு வாழ்ந்த எங்களுக்கு நாங்கள் பயப்படையில பாம்பு பூச்சியோட எல்லாம், ஆனால் இதுக்கு நாங்கள் பயந்தது மட்டுமில்ல சாப்பாடு இல்லாமல் தவிக்கிறோம் என்று சரியா தூக்கப்பட்டிருந்தார். அப்ப எங்களால சரி முடிஞ்ச அளவு உதவி செய்யலாம், நான் நிச்சயமாக என்னட்டே இல்லை, நான் சாப்பிடாட்டியும் நான் கொஞ்சமாவது கொஞ்சம் கொஞ்சமாவது நான் அனுப்புவேன். ஆனா அனுப்புற அந்த தன்மையில நேற்று முழுக்க இருந்து அதைத்தான் சிந்திச்சு சிந்திச்சு கொண்டிருந்தேன். நான் இங்க முந்தி எல்லாம் ஓடணும்னு நாங்கள் காப்பியை குடிக்கிறோம், வீட்டுல இருக்கு, அதுல போனோட கடையில காப்பியை குடிக்கிறோம், இவ்வளவு அநியாய செலவுகள் செய்யறோம். அப்ப இப்ப அந்த
1: சாப்பாடு
0: எவ்வளவு கொட்டுகிறோம், அப்ப அவ்வளவு தூரம் செய்த எங்களுக்கு பசி என்று கேட்கிறவனுக்கு இந்த கையால கொடுக்க முடியாமல் இருக்கு, அந்த ஒரு கவலை இருக்கு
1: எனக்கு. நாங்கள் பசிக்கு என்ன குளிசவா இருக்கிறோம், அவர்களுக்கு வந்து உணவுக்கு வழி இல்லாத இருக்குது.
0: வார்த்தை அந்த பையனோட பேசும்போது அவர் சொல்லி துக்கப்படும் போது முதல் கண் இந்த பையனை நீடோடி வாழ வைக்கணும் கடவுள் முதலாவது. இரண்டாவது அவருக்கு நாங்கள் இப்ப வெஸ்டர்ன் ஜூனியன் வழியாக கூட அனுப்ப முடியாது, இல்ல ஒண்ணும் வேறு செய்யல. இங்க
1: அவர் முதலியாரம் பொது தொண்டுல இருந்த ஒரு 2009 முதல்
0: முதலே இருக்கிறாங்க அவங்க எல்லாரும். அந்த மற்றது அவருடைய ஃபேஸ்புக்கு நீங்க போய் பார்க்கல, நீங்க அவரோட தொடர்பு கொண்டு போய் பாருங்க, எல்லாம் அவர்கள் போடுகிறார்கள், அது பொய்யாக இருக்காது கடைசி மட்டும். ஏன்னா இங்கே ஒரு அமைப்பு செய்திருக்கிறது எங்களுக்கு தெரிஞ்ச, அவர்கள் என்ன கஷ்டமோ என்னவோ தெரியவில்லை, இப்ப டெலிபோன் காலும் எடுக்கவில்லை என்று சொன்னார். ஆனா எல்லா மனிதனையும் நாங்கள் தப்பாக நினைக்க கூடாது,
1: மொன்றியல்ல
0: இருக்கிறவர்கள், மொன்றியல்ல இருக்கிறவர்கள். இப்ப அந்த அமைப்பு இப்ப எல்லாம் இங்கே நிறுத்தப்பட்டதுனால இவர்களுக்கும் கஷ்டம் இருக்கலாம் தானே உண்மையிலேயே. நானே கால் பண்ண அவர் எடுக்கிறார் இல்ல, அவருடைய கேப்பம் சங்கரிட நிலை என்ன, நீங்க என்ன செய்யறீங்கன்னு கேப்பமுட அவரே எடுக்கிறார். அப்ப அவருக்கும் என்ன நிலை என்று தெரியாது. அப்ப எல்லாரையும் நாங்கள் குறை கூற முடியாது, இருந்தாலும்
1: முதலாளியுமே காமுடுக்க போன் டிரைவ் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்தவரையும் எடுக்கல, இப்ப தானே மெசேஜ் அனுப்பியிருக்கா, தனக்கு வந்து என்ன ஒரு ஒரு உடம்புல ஒரு சோர்வா இருக்கு, அதான் உன்னோட தொடர்போட சோர்வு சொல்லி போட்டு முடிய வந்து தனக்கு கடையில சாமான வேண்டி தரம் ஜன்னல் கால துண்டை தரம் வேண்டி பாசையில வச்சிட்டு போன்னு சொல்றேன்.
0: இதை நான் உங்கள்ட்ட சொன்னது எது கண்டால், இப்ப இது அவர் செங்கதில் சொல்லி இருந்தார், நீங்க நேரடியாக யாரும் இப்படி என்ன குடும்பம் அவை எங்களையே செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது உதவி செய்ய முடியும் என்றால் செய்யட்டும் என்று சொல்லியிருந்தார். அப்ப எனக்கு வந்து என்னுடைய நாட்டவர்கள் இவர்களுக்கு நாங்க சொல்லலாம், என்னடா எங்கள்ட்ட வந்து பேசி சேர்றவங்களை எல்லாரும் இப்ப இந்தியாவில இருக்கிறவங்க உண்மையிலேயே ஒரு ஒரு அவர்களும் கஷ்டத்துல அன்றாட ஏதோ இதை சிறப்பிக்க வருகிறார்கள் என்பது எனக்கு தெரியும் வானொலிய. அது தாண்டி அதனால இப்ப
1: அவருக்கு நீங்க சொல்லலாம், இந்த வானொலிய வந்து கேட்க சொல்லி மற்றும் விளம்பரப்படுத்த சொல்லி
0: கேக்குற அவர் கேட்கிறார், அவர் சொல்றாரு விளம்பரப்படுத்துங்கன்னு சொல்றார். ஆனா என்ன பொறுத்த மட்டும் இப்ப எங்களுடைய ஸ்ரீலங்கன் பீப்புள் வந்து நீங்கள் இப்ப குறிப்பிட்ட ஆக்கள் தான் கொஞ்சம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், அவர்களுக்கு புரியும், அவர்களுக்கு தனிப்பட்ட முறையா நான் கொடுக்கறேன். என்னன்னா நீங்க அடிச்சு நீங்க கால் பண்ணி நேர அவரோட பேசி என்னோட தொடர்பு இங்க அனுப்பி நான் அந்த இது கடைசி மட்டும் நடக்காத ஒன்று, நான் அதை செய்ய விரும்பல, நான் எந்த பாட்டுல செய்யறேன் நீங்க உங்களோட பாட்டுல அவரோட பேசி செய்யுங்க, இதுதான்
1: என்னுடைய உபகாரணங்கள். அவர் வந்து பெருசா இருந்தால் நான் உங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கையான ஒரு பொம்பளை பிள்ளையும் ஒரு பையனையும் உங்களுக்கு ரெண்டு மலத்தைய புறக்கிறேன் நான் உழங்கு பண்ணி வரேன் அங்க இலங்கையில இருந்து யாழ்ப்பாணத்துக்கு. விருப்பம்
0: அதான்
1: கட்ட அந்த உபகரணங்கள் இங்க எடுக்க முடியுமா, எடுத்து கொடுக்க முடியும்,
0: அங்க இருக்குது இன்னொரு ஆள்கிட்ட இருக்குது அவர்கிட்ட உபகரணங்கள், நான் பாக்குறேன் அவரும் இனியே அப்படி செய்வாரு தெரியாதான் நான் கொடுப்பாரேன்றதான் என்னுடைய மனம், நான் யாரையும் கெட்ட விதமா நினைக்கிறது இல்ல, போய் கேட்டால் கொடுப்பார் என்ற இது. இனி இனி இனி சூழ்நிலைகள் என்னன்னு தெரியாது, அது சொல்லலாம் சொன்னா அவரு இருக்கு அங்க உபகரணம் எல்லாம் அங்க, அது இது மூன்றாவது தடவை வாங்கின உபகரணம் அங்க இருக்கு. இங்க இருந்து கன்சல் எல்லாம் அனுப்பி இருந்தேன், இங்க இருந்து மிக்ஸ் போர்டு எல்லாம் இங்க இருந்து அனுப்புன, ஒன்று பழதா போச்சு ஒன்று புதுசா அனுப்புனோடனே அவர் அதை நிறுத்திட்டு அவர் மிகுதி அங்கால சொல்ல நான் விரும்பல, என்னென்னா ஒரு ஆக்களும் அவை அவை வாழ வேணும், யாரையும் எனக்கு என்ன தீங்கு செய்தாலும் அவர்கள் அவர்களுடைய நிலைமைப்பாட தாழ்த்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி.
1: உங்களுக்கு மட்டுமில்ல கணவருக்கு இப்படி ஏமாற்றங்கள் இப்படியா விஷயங்கள் ஏமாற்றம் நடந்திருக்கு, நம்பிக்கைக்கு ஒரு பாத்திரம் இல்லாத ஆட்கள் அந்த
0: இல்ல இல்ல கஷ்டத்துல ஏமாத்தினால் அதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்குது, கடவுளால ஒரு மன்னிப்பு இருக்குது. கஷ்டத்துல நீ ஒரு நல்ல இடத்துல இருந்து கொண்டு என்ன நீ ஏமாற்றினாய் என்று சொன்னா, அதை எடுத்து அநியாயமான முறையில நீ அதை செலவழிச்சு ஏமாற்றுகிறாய் என்றால் அதுக்கு ஒரு தண்டனை கடவுளால இருக்கு. எப்பவும் ஒரு நாள் வெளியில போய் வந்தேன், எந்த உடல் நலம் எல்லாம் ஏதோ எனக்கு என்னன்னா அப்பாக்கும் சொல்லியிருந்தேன், அப்பாக்கும் அதே மாதிரித்தான் கொஞ்சம் உடல் நலம் ஒரு மாதிரி தான் இருந்தேன். நாங்கள் அதுக்கிடையில அதான் நீ சொன்ன இப்ப வந்து டீ குடிச்சா மாறும் என்று சொல்லினோம், அது வந்ததா உங்களுக்கு அந்த
1: சொல்லி கொண்டிருந்தீங்க நீங்க சொல்லித்தான்
0: இல்ல, அதாவது அந்த சைனா டாக்டர் சொல்லிட்டு போயிருக்கான் இந்த டீயை குடிச்சா இதுதான் மருந்துண்டா, யாருக்கும் டீ பேக்கெட் விலையாக இல்ல, அதுதான் பிரச்சனை.
1: அந்த அவர்கள் செய்தி எல்லாம் இப்ப ரெண்டு நாளைக்கு முதல்ல மன்னிப்பு கேட்டுதான் சீனா கவர்மெண்ட் அவருக்கு சொன்ன உண்மை அப்படியே செய்தி வரையில அப்படி வந்திருந்தா, இது வந்து இல்லாம ஒரு பிசினஸ்
0: பிசினஸ் டைம். இப்ப நீங்க பாருங்க நான் வாங்கின டீயை நானே இன்னைக்கு டீயோட வந்துட்டேன், உண்மையா எனக்கு அப்பா சொன்னதுல அப்பா சொன்ன இப்படி வந்திருக்கு உண்மையா தான் இருக்கு, வந்து டாக்டர் சொல்லிருக்கேன், சரி அப்பாவே
1: நானும் ஒரு வெப்சைட் வந்து போட்டு நானும் நியூஸ் போட்டால் அதை எத்தனை பேர் படிக்க வாசிக்கணும் எனக்கு காசுதான்,
0: அதுதான் அதேதான் இது அனுப்ப அனுப்ப எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ண பட பட பட அவைக்கு காசு, அதுதான் அந்த உண்மையிலேயே.
1: அப்ப இது அப்ப இப்ப வந்து இன்னும் வசதியா படுத்தா படிச்சாக முழுக்க வீட்டுல இருக்கணும், அவைக்கும் வந்து எல்லாரும் மாணவர்களும் வந்து எல்லாரிடம் படிக்கலாதானே
0: உண்மைதான்.
1: அப்ப அவைக்கும் அவைக்கும் வந்து எத்தனை தமிழ் பிள்ளைகள் வந்து தமிழ் தெரியாத பிள்ளைகள் இருக்குது, அப்ப அதுகளுக்கு வந்து இந்த இதுகளுக்கு போயிட்டு அதுகளை பார்த்து அதுல கோமன் பண்ணித்தான் ஏதோ செய்யுதுகள். அப்ப ஆறு ஆறு போறதும் என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் ஒரு வியாபாரம் தான், அழிவுலேயும் ஒரு நிம்மதி காண சில நிறைய
0: இருக்குது. உண்மை
1: இப்ப இந்த நாட்டு இவருக்கும் வந்து மினிஸ்டருக்கு அப்புறம் ஜான்சனுக்கும் இங்கிலாந்துல மற்றது மூன்று பேருக்கும் வந்து முக்கியமான ஆக்களுக்கு
0: வந்திருக்கிறது. இப்ப அங்க உண்மையா அவங்களுடைய லண்டன்ல மோசமான நிலை. இத்தாலியில எனக்கு நல்ல ஒரு நண்பர்
1: நாங்க வந்து ஒன்றை யோசிக்கணும், இவன் இப்ப நான் கனடாவோ இப்ப இங்கிலாண்டோ இந்த நாடுகள் வந்து 180-190 நாட்டுல மக்கள் இருக்கு. இந்த நாட்டுல இப்ப நாங்க சிறிலங்கா போடுறோம், சிறிலங்கால எந்த நாட்டு ஜனத்துக்கு அசைலாம் கொடுத்து வச்சுக்கணும். அங்க வந்து அடக்கிற இந்த நாடு எத்தனை மொழியத்தின சனம் எப்படி கலாச்சார மொழி எப்படி இருக்கிறது, இந்த நாடுகள்ல கட்டுப்படுத்த சரியான கஷ்டம் அங்கோ. நாங்கள் இந்தியாவில் இருக்கிற ஆக்கள் வந்து இந்தியா பூர்வீக மக்கள் இங்க வந்து எத்தனை உலகத்துல உள்ள நாடு மக்கள் முழுக்க இந்த நாடுகள் வச்சுக்கிறது நெசையெல்லாம் கொடுத்து. அப்ப இவங்க எப்படி தலை உணங்கணும், நாங்கள் எப்படி எங்களே இப்ப வேலையை போறாங்க வீட்டுல இருக்கோன்னு எல்லாருக்கும் சொல்றாங்க. டாக்ஸி கட்டின ஆட்களுக்கு உங்களுக்கு நாங்கள் அந்த இது முடிவு மட்டும் உங்களுக்கு காசு ஏதோ 80% தாரமட்டும் சொல்லி இருக்கிறாங்க. இப்ப நாங்க இலங்கைய போட்டுருக்கோம், இலங்கையில வந்து எத்தனை நாட்டு அசைலாம் கொடுத்து வச்சுக்கணும், எந்த நாட்டுக்கு என்ன நிதிய கொடுக்கணும், நம்ம எல்லாம் அங்க அடக்கிறது சாதாரண பெரிய விஷயம் இல்ல. இப்ப நாங்கள் வந்து அவே போட்டதோ இவங்களை தான் போட்டணும், ஏன்னா இங்க வந்து ஓட்ட உருவாக எல்லா மக்கத்தாலையும் எல்லாம் அடைச்சி போயிருக்கப்போல சனம் என்ன.
0: லண்டனுக்கு இருக்கு ஆனா அதாவது வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், பாவர மக்கள் அடிபடல் அதாவது நோந்தவர்களால, அதாவது சில இடங்களுக்கு பாருங்க காரை போக முடியாது, ஓட்டோ போக முடியாத இடங்கள் இருக்கிறது, நடையில போகும் எத்தனையோ கிலோமீட்டர் ஒரு ஓல குடிசையில இருக்கிறார்கள். நான் இப்ப செங்கதையருடைய அந்த வாட்ஸ்அப் பக்கம் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன் அந்த மெசேஜ்ல, நீங்க கிளிக் பண்ணி பார்த்துட்டு அவரோட நேரடியா தொடர்பு கொண்டு பேசுங்க, அவருடைய கதைங்க என்னன்னு கேளுங்க, விவரமா நீங்க விசாரிச்சு நீங்க மனசுக்கு பிடித்தால் முடிந்தால். ஆனா இப்ப எனக்கு நான் நம்பிட்டேன் ஆனா அவருக்கு உதவி செய்ய எனக்கு வழி இல்லை. ஏண்டா இங்க நாங்கள் வெளியில போயலாம், அது இல்ல வெஸ்டர்ன் யூனியன் எல்லாம் பூட்டு இங்க அனுப்ப
1: முடியாது. நாளைக்கு நாளே தான் திறந்திருக்கிறாங்க,
0: பாக்கலாம்
1: திங்கட்கிழமை
0: பாக்கலாம்.
1: போகப்பா சரியா மோடி இப்ப இங்க வந்து அடி போடுறதுதான் இப்ப போலீஸ்காரர் அடிக்க நிக்கிறாங்களே, என்ன சிலத்தை அடக்க முடியுது
0: அங்க வெளியில போய் கொண்டிருக்கிறார்களா? அங்க இங்க இங்க அமைதி ஆயிட்டாங்க. நீங்க நீங்க கனடா வந்து சோ மக்கள் எல்லாரும் நல்லவர்கள், எல்லாரும் அமைதி ஆயிட்டாங்க, எல்லாரும்
1: அமைதியும் இல்லை. அங்க டொரண்டோ சரியா மோசம் உங்க என்ன மொன்றியோர் என்ன மாதிரி உங்களுக்கு நீங்கள் தக்கிறாங்க கொஞ்சம் நடுவுல முக்காவாசி என்ன உங்களோட
0: இங்க வந்து ஒரு நீங்க காக்கா குருவியும் காணையில நான் இவ்வளவு நேரம் நான் முடிஞ்ச உடனே அது எனக்கு போய் நின்று
1: பாப்பேன். வன்கூர் எல்லாம் சரியான மோசம் செய்தியில கேட்டு
0: இல்ல வன்கூர் இருக்கட்டும், மார்க்கம் சைட்ல எல்லாம் நீங்க நினைக்கிறீங்களா வெள்ளக்காரன் தான் போறான், இது எங்கிற மக்கள் தான் வெளியே போவேன் எங்கட மக்கள் நீங்க நினைக்காங்க. டொரண்டோ முழுக்க இலங்கையர்கள் தான் இருக்கிறார்கள் கூடுதலா, ஏசியன்ஸ்
1: சின்ன யாழ்ப்பாணம்
0: நிச்சயம். அப்ப அவர்கள் தான் போவார்கள் மேரி என்றுதான் நான் நினைக்கிறேன். என்ன செய்யற நான் அவருக்கு போறேன் போவார்கள்.
1: உபகரணங்கள் சொல்லுங்க
0: எங்கட வெள்ளை இனத்தவர்கள் அவர்களுக்கு அந்த பண்பு பயம் இவற்றுக்கெல்லாம் மற்றது மதிப்பு
1: கொடுக்கும். வெயில் இடத்துல ஜனங்களாக பாக்குறேன் வயசு போனதால் கையை கையா பிடிச்சு கொண்டு போவதுகள் என்ன சொல்றது அந்த கட்டிப்பிடி வைத்தியம் மாதிரி கொண்டு போவதால் இப்ப திரும்ப போகுது
0: போடாம
1: நீங்க பாட்டு வந்து இப்ப நீங்க சொன்ன கருத்து அந்த உபகரணங்கள் பேருங்க நான் உங்களுக்கு ரெண்டு பேரும் நான் முடிஞ்ச அளவுக்கு ஒழுங்கு பண்ணி தரேன், அதையும் மனதில் வைங்கோ. அதுக்கு பெருசா சம்பளம் உங்களுக்கு அந்த இதுகள் என்ன நான் பாப்பேன்
0: நினைக்கிறேன்.
1: கதைங்க படம் வந்து லவ் பேர்ட்ஸ்,
0: லவ் பேர்ட்ஸ்
1: பேர்ட்ஸ் படம் பாட்டு வந்து என்ன நாளை உன்னுலகம் என்று நீ ஒரு பாட்டு ஒன்று மறந்து போச்சு.
0: இது இந்த புதிய படம் தானே?
1: இல்ல இல்ல இது வந்து பழைய படம், பிரபுதேவாவும் நக்மாவும் நடித்த படம் கனகம் பார்த்து.
0: அது எங்களுக்கு புதிய படம் அப்ப உங்களுக்கு பழைய
1: படம் அடி கொண்டு அடிச்சு விட்டீங்களா
0: என்ன? நாளை நாளை
1: உன்னுலகம் வந்து நீ நினைத்தா ஏதோ வேற வேற மறந்து
0: உன்னுலகம் நான் தேடி
1: பார்த்து எடுத்து வரேன் உலகம். நல்ல ஒரு நித்திர கூடிய ஒரு பாட்டு,
0: கொள்ளக்கூடிய பாட்டு நல்ல
1: முடிக்கிறீங்களா?
0: நான் ஒரு கொஞ்ச நேரத்துல முடிச்சிருவேன், முடிச்சு இனிதான் இங்க வந்து 3:24 எங்களுடைய நேரம். இனி நான் காலையில எந்த ஒரு டீ ஒன்று தானே இருக்கு, நான் போய் சொல்ல மாட்டேன், ஒரு டீ தான் பக்கத்துல இருக்குது, அதுவும் அரவாசி தான் குடிச்சிருக்கேன்.
1: எனக்கு மனசு வந்தது பேருக்கு இந்த இது இந்த இஞ்சியில இஞ்சி சாயத்தை அவிச்சு போட்டு சுடுதண்ணி போத்துல தந்தது
0: தானே சூப்பர்
1: நல்ல இருந்தது.
0: மற்ற பாத்தீங்களா பரஸ்பரம் வருது கணவன் மனைவி கிடையே இந்த கொரோனா
1: அது எனக்கு மட்டும் எல்லாருக்கும் வருது
0: எல்லாருக்கும் நான் உங்களை
1: எந்த நண்பனால கேட்டான அடிச்சு 3 மணி போதுல என்னடா பாயா நீ ஒரு இடத்துல இருக்க மாட்டா எப்படி ரெண்டு நாளா வீட்டுல இருந்தீங்க?
0: இல்ல கொஞ்ச பேருக்கு வருது பரஸ்பரம், சிலருக்கு கஷ்டமா இருக்கா சண்டை வந்து கோர்ட்ஸுக்கு போயினமா பேர் தானே
1: மனுஷன்
0: நாங்க குடும்பத்தில் பிரச்சனை தெரியும் விளங்கிச்சோம். நீங்க இப்ப பொய்யா நீங்க அடிக்கலாம், ஒரு நாளைக்கு உமாவோட கதைக்கிற காலம் வரும் எனக்கு.
1: அந்த ராஜேந்திர பாட்டு மாதிரி சாந்தியை விட சாந்தியன் அமைதி
0: அமைதியா அமைதிக்கு பெயர் தான் சாந்தி.
1: அதான் நான் சொல்ல உனக்கு பேர் அம்மா வந்து அம்மா உமாண்ட வச்சு கூட சாந்தி என்று வச்சதான் பொருத்தமா இருக்கும்.
0: அது உங்களோட சாந்தியா தான் இருக்கணும். நன்றி நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி வணக்கம் நன்றி நன்றி. நேரம் சரியாக இப்பொழுது 3:26 வந்த பாடலை கேட்கலாம். அமைதியான அந்த பாடல் அங்கே

துகோ.

0: இன்ப துன்ப உணர்ச்சிக்கு அடிமைப்பட்டு விட்டேன். மனமே, நான் என்னை மறந்தாலும் நீ உன்னை மறக்காதே. பிறப்பிலே துவங்கும் வாழ்வுக்கு இறப்பே முடிவு. ஒரு முறை பிரதி எடுத்த ஜீவனுக்கு சாவும் ஒரே முறைதான். ஆனால் இடையிலே பயம், அவநம்பிக்கை என்னும் பேய்கள் பிடித்தாடினால் நித்தம் நித்தம் சாவுதான்.
1: இந்த பாடல் என் விருப்பமாக காற்றிலைக்கு வருகிறது. கிருஷ்ணா, உங்களுடைய பாடலை நான் தேடி எடுத்துக்கொண்டு வருகிறேன். உங்களுடைய பாடல் மட்டும் கொடுக்க தயாராக இருக்கிறேன். இப்பொழுது என் மனதில் இருக்கும் ஆதங்கத்தோடு சில பாடல்கள் காற்றிலைக்கு வருகிறது. அடுத்த பாடல் தொடர்கிறது. இது இருந்தும் இந்த நோயற்ற வாழ்வு மனிதருக்கு தேவை. அதைவிட பசியின்மை, அதாவது பசிக்கு புசிக்க ஏதாவது கைக்கு கிடைக்க வேண்டும் எல்லா உறவுகளுக்கும் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் அதையும் நினைத்து கொள்ள வேண்டும். நோய் வர முதலே பசியில இருந்து தவிப்பவர்கள் வேறு, அது வேறு ஒரு நோய் என்று சொல்லிக்கொண்டு இந்த பாடல் காட்டளைக்கு வருகிறது.

அந்த பாடல் சற்று தெளிவில்லாமல் இருக்கிறது, பார்க்கலாம் தெளிவான பாடல் அதில் இருக்கிறதா என்று. ஏனென்றால் அந்த பாடல் கூடிய அளவு இதில் கேட்டு நான் அறியவில்லை. இன்றைக்கு தான் எனது கண்களுக்கு அந்த பாடல் கிடைத்திருக்கிறது. பார்க்கலாம் அந்த பாடல்.

அந்த பாடலை எனக்கு தெளிவாக எடுக்க முடியவில்லை. மூடிய கூடிய அளவு அந்த பாடலையே நாங்கள் கேட்டு பார்க்கலாம். எங்கே சற்று சத்தமாக எடுத்து வருவதற்கு பார்க்கலாம்.

தாய்த்தால் போதும், பாலும் பழமும் வேண்டாம் தாயே, பசிக்கு சோறு கிடைத்தால் போதும் அம்மா.

நேரம் சரியாக 1:05 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மண்டிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். இந்த பாடல்ல சற்று அதனுடைய தரம் குறைந்திருந்தாலும் அதை சற்று தெளிவு பண்ணி எடுத்து வந்திருந்தேன். இருந்தாலும் அது கேட்டிருக்கும் அதை கேட்கும் போதே மனசுக்கு ஏதோ ஒரு கடினமாக இருந்தது. இன்னும் ஒரு பாடலை கேட்கலாம். இந்த பாடலுக்கு பின்பாக கிருஷ்ணா உங்களுடைய பாடலை காட்டிலே கடத்து வரலாம்.

நேரம் சரியாக 1:09. கிருஷ்ணா, உங்களுடைய பாடல் இதாத்தான் இருக்க வேண்டும். லவ்வர்ஸ் படத்திலிருந்து இந்த பாடலை எடுத்து வருகிறேன், பாடலை கேட்கலாம்.

இனிமையான பாடல், உண்மையிலேயே நல்ல பாடல் கிருஷ்ணா தெரிவு செய்திருக்கிறீர்கள். அருமையான பாடல். இந்த பாடல எங்களுக்கு ஞாபகம் வரவில்லை, ஆனா மியூசிக் எல்லாம் அந்த முதல் மியூசிக் எடுத்திருக்கிறோம் பாருங்க. எங்களுக்கு அந்த ஞாபகம் வரல, அந்த மியூசிக் தான் நியூஸுக்கு எல்லாம் வருகிறது எங்களுக்கு. முன்பெல்லாம் அதை எடுத்திருக்கிறோம், இப்பொழுது அதை மறந்துட்டோம். சரி, இன்று இணைந்து சிறப்பித்த என் அன்பவர்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் ஒரு பாடலோடு நிறைவுக்கு பெறுகிறது இந்த கதம்பை நிகழ்ச்சி. உங்களை காலை நேரத்தில் சந்திக்கலாம், உங்களுடைய காலை நேரத்துக்கு சொல்லிக்கொண்டு இன்று இணைந்தவர்கள் ராணியம்மா, சந்தனராஜ் மாமா, முத்துவேல், மல்லியம் ரவி, செல்வகுமார், ராஜ்குமார், ரேவதி அம்மா, ஷாகுல் ஹமீத், மணிகண்டன், வீரமணி மற்றும் கிருஷ்ணா. அதோடு இங்க நிறைய எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல எழுதியிருக்கிறீங்க எல்லாரும். உங்கள் எல்லாருக்கும் அந்த பாடல் தரப்படம். எங்களுடைய ராஜவேல் மற்றும் சந்திரசேகர் சுகன்யா, அடுத்து இளவரசு மற்றும் பொன்சேகர், வணக்கம் பொன்சேகர், எல்லாம் தூங்கிட்டீங்க, இப்பதான் நான் உங்களுக்கு வணக்கம் சொல்றேன். என்ன செய்யறது, நயனா முகமது, ஆண்டாளம்மா, இவர்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு உங்களுடைய பாடல் கிடைக்கும் நாளை என்று சொல்லிக்கொண்டு, அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து, வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு, இணைந்த சிறப்பு தனியர்களுக்கும் கேட்டு ரசித்த நேர்களுக்கும் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. நன்றி, வணக்கம். என் அன்பு உறவுகளை, இந்த பாடலோடு கதம்பம் நிறைவு பெற்று மற்ற நிகழ்வுகளை நீங்கள் கேட்கலாம். செய்தி அல்லது தொடர்ந்து காற்றலைக்கு வரும் நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ச்சியாக கேளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் கூறியதோடு அல்லாமல் நீங்கள் நலம்தானா அன்பு உறவுகளே என்று கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியையும் கூறிக்கொள்கின்றேன்.

அன்னையுடன் தந்தையும் அவர்கள் காட்டிய ஆசானும் இவர்களையெல்லாம் உமக்கு அளித்த எல்லாம் வல்ல இறைவனையும் என்னை வளர்த்த அன்னை தமிழுக்கும் முதற்கண் வணக்கம் கூறி வரவேற்றுக் கொண்டு உங்களையும் வரவேற்றுக் கொள்கின்றேன். முகம் தெரிந்த தெரியாத என் அன்பு உறவுகளே, அனைவரும் வரும் இந்த இங்கிதமான வேளை இன்று 2025 ஆண்டின் 8வது மாதத்தின் 6வது நாள் அறிவன் கிழமை.

இந்த வேளையிலே கனடாவிலே இப்பொழுது நேரம் சரியாக முற்பகல் 11:32 இருக்கும் வேளையிலே பாரத நாட்டின் தென்னகத்திலும் ஈழமணி திரு நாட்டிலும் 9:02 என்று கூறுகின்றது இரவு வேளை. எங்கள் முற்பகலும் உங்கள் முன்னிரவும் இணைந்திருக்கும் இந்த வேளை உலகெல்லாம் பறந்து வாழும் ஏனைய நாடுகளில் வாழும் மக்களுக்கும் அவர்களுடைய பருவ காலங்களுக்கு ஏற்ப நேரங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. காலங்கள் மாறினாலும் நேரங்கள் மாறினாலும் மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதற்கு இணங்க இந்த பூமியும் வானமும் மாறாது இருக்கின்றது. ஆச்சரியம் தானே என்பது உறவுகளை. இங்கிதமான இந்த நல்ல வேளை நேரகாலம் தெரிந்து கொள்ளும் வேளையிலே எங்கள் காலநிலையையும் உணர்ந்து கொள்வோமா? எங்கள் பகுதியில் இப்பொழுது 23 பாகை என்று காட்டுகின்றது பூஜ்யத்துக்கு மேலே. பகலவனும் இன்று தன்னுடைய பட்டொழியை வீசிக்கொண்டு அதிகாலை 5:50 வெளியே வந்தார். இப்பொழுது 2-3 தாமதித்து தான் வருகின்றார். அதேவேளை 8:18 வரைதான் உங்களுக்கு காட்சி தருவேன் என்றும் கூறிக்கொண்டு 2-3 முந்திக் கொண்டு ஓடி செல்கின்றார். அதன் அர்த்தம் பகல் வேளை குறைந்து கொண்டு போகின்றது கொஞ்சம் கொஞ்சமாக. காற்று மந்தமாக வீசிக்கொண்டிருக்கும் பொழுது வெளிச்சம் பழிச்சென்ற கதிரவனின் வெளிச்சத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டு வெப்பம் தெரியாமல் வாழுகின்றோம். வெப்பம் அவ்வளவு தூரம் எங்களை தாக்கவில்லை, ஆனால் ஒரு அமுக்கம் மாதிரி இருக்கின்றது தான். அது காற்றோடு காற்றாக கலந்து செல்லும் ஒரு இதமான ஒரு காலநிலையிலே நாங்கள் இருக்கின்றோம். நீங்களும் வரும்வேளை உங்கள் காலநிலையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உறவுகளே.

இந்த வேளையிலே இன்று மொன்றியல் தமிழ் வானொலியில் என்ன நிகழ்ச்சியாக இருக்கும் என்று எண்ணும் வேளையிலே அறிவன் கிழமை என்றவுடன் ஜெகபர் சாதிக் அவர்களும் கிருஷ்ணன் அவர்களும் பொக்கிசம் நிகழ்ச்சி தானே வருக வருக என்று என்னை வரவேற்கின்றார்கள். உங்களையும் வரவேற்கின்றார்கள். அவர்கள் இருவரையும் வரவேற்பதோடு உங்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கான அந்த ஓசையை ஒரு தடவை கேட்போமா என்று பொக்கிசம். கண்டுபிடி கண்டுபிடி என்ற பாடலை கேட்டவுடன் இது பொக்கிஷம் என்று தெரிந்துவிடும். எதை கண்டுபிடிக்க போகின்றோம்? வழமை போல இன்றும் 20 பெட்டிகளை, தமிழ் சொற்கள் அடங்கிய அற்புதமான பெட்டிகளை களஞ்சியத்திலிருந்து கொண்டு வந்து எங்கள் முன்னே என் முன்னே வைத்துக் கொண்டு உங்களோடு இணைகின்றேன். நீங்கள் ஒவ்வொருவரும் வந்து உங்களுக்கு விருப்பமான பெட்டியை திறந்து அதனுள்ளே புகுந்திருக்கும் அந்த பொதிந்திருக்கும் அந்த அற்புதமான தமிழ் பதத்தை கண்டுபிடித்து என்னவென்று கூறுவதற்கான தரவுகளை நான் தருவேன். வளமை போல நாங்கள் இணைந்து கொள்வோம். இணைந்து கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் வளமையான

இலக்கம் 647-847-4415 என்ற இலக்கத்தோடு வாருங்கள், இணையுங்கள். இணைவோம் கதம்பத்திலே, பொக்கிஷத்திலே.

ஒவ்வொரு பெட்டிக்குள்ளும் இருக்கும் ஒரு பதத்தை உடனடியாக நீங்கள் பெட்டியை மந்திரத்தை சொல்லி திறந்து விட்டால், அந்த பதத்தை சரியாக சொல்லிவிட்டால் இரண்டு புள்ளிகள் ஒரே நேரத்தில் கிடைக்கும். அப்படி 20 பதத்துக்கு 40 புள்ளிகள் இருக்கின்றன. இதில் யார் யார் எத்தனை புள்ளிகளை பெறப்போகின்றீர்கள், யார் அதிக புள்ளியை பெற்று இன்று வெற்றியாளராக வருகின்றார் என்று நாங்கள் எண்ணும் வேளை, நீங்கள் போட்டியில் கலந்து கொள்ள வரும் வேளையிலே உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடலையும் பதிவிட்டு செல்லுங்கள். அந்த பாடல் உங்களுக்கு ஒளிபரப்பாகும்.

இன்று அதிகாலை எங்களது அதிகாலை 9 மணிக்கு ஒரு நியமனம் ஆரம்பித்து அது 11 மணிக்கு இடையிலே இனிதாக நிறைவேறி ஓடி வந்துவிட்டேன். காற்றலையில் உங்களோடு பங்கு பெற்றுக் கொள்வதற்காக நீங்களும் உங்கள் கடமைகளை எல்லாம் பார்த்துவிட்டு ஓடி வாருங்கள். 6478746415 என்ற இலக்கத்தோடு உங்கள் போட்டியை ஆரம்பியுங்கள். யார் முதலில் வரப்போகின்றார் என்று பார்ப்போம், வாருங்கள்.

0: நாட்கள்
1: கண்டுபிடிப்பதற்காக முதலாவது உறவு அழைத்திருக்கின்றார், இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
1: நலமாக இருக்கின்றேன். நலத்தை கேட்ட உங்கள் யாரென்று நாங்கள் தெரிந்து கொள்வோமா?
2: தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம், கே எஸ் கிருஷ்ணன் ஐயா.
1: எங்கே எங்கே உங்களுடைய அடையாளம் ஒன்றை காணவில்லை, எங்கே தடவைப்பா? ஓ, கே எஸ் கிருஷ்ணன், நீங்கள் தான். சரி சரி சரி சரியா, நல்ல மனிதன் கொடுங்க கணனி. பொக்கிஷம் நிறைந்து விட்டன. ஒவ்வொரு தடவையும் பொக்கிஷத்துக்கு வரும் பொழுது தடைகள் ஏற்படுவது வழக்கம். இன்றும் பொக்கிஷம் தயாராக இருந்தது. நான் வருவதற்கு இருக்கும் போதே திடீரென்று மகளுக்கு ஒரு நியமனம், 9 மணிக்கு எங்கள் நேரம் 9 மணிக்கு நியமனம் இருந்திருக்கின்றது, அரசாங்கத்தோடு சம்பந்தப்பட்டது. அதற்கு ஓடி சென்றால் மாறி மாறி ஓடி செல்ல வேண்டியதாக இருந்தது. நானும் அதை விரைவாக ஓடி சென்று அவரோடு இணைந்து அவருக்கு 2-3 இடங்களிலே நியமனங்களை நிரப்பி கொண்டு வீட்டுக்கு ஓடி வந்து விட்டேன். கலையகத்துக்கு எப்படியும் இன்று பொக்கிஷத்தை செய்ய வேண்டும் என்று அந்த பொக்கிஷத்தை வந்து எல்லாம் ஆயத்தப்படுத்தி விட்டு, நீங்கள் கூறியது போல் கடந்த வாரங்களிலே இந்த பொக்கிஷம் பல தடைகளின் மத்தியிலே நிறைவேறாமல் இருந்தது, இன்று நிறைவேறும் என்ற மகிழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நலமாக இருக்கின்றீர்களா? முதலிலே
2: நலமாக இருக்கிறேன்.
1: வாழ்த்துக்கள். அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
2: காலநிலை கொஞ்சம் வெப்பமாக இருக்கு.
1: உங்களுக்கு வெப்பமாக இருக்கு. எங்களுக்கு வெப்பம் 23 பாகை என்று கூறியிருந்தேன், ஆனால் அது 25 பாகை வரை சென்று மீண்டும் குறைந்து கொண்டு இரவு நேரம் 14 பாகைக்கு வரை இருக்கின்றது. அது வெப்பமாகத்தான் இருக்கின்றது, ஆனால் காற்றோட்டம் சிறப்பாக இருக்கின்றதால் அந்த வெப்பத்தை எங்களால் உணராமல் குளிரையும் உணர முடியாமல் மந்தமாக நல்ல இதமாக இருக்கின்றது. நல்லது ஒரு காலநிலை இன்று இங்கே. இப்படியான காலை திடீரென்று தான் வரும், திடீரென்று போயிவிடும் ஐயா. இந்த ஆட்டம் எல்லாம் இன்னும் 1 மாதத்துக்கு தானே ஐயா, 50-60 நாட்களுக்குள்ளே சாரி ஆட்டம் குளோஸ். அங்கே மழை பெய்தது அல்லவா நேற்று? இல்லை, கொஞ்சம் மழை பெய்தது, கொஞ்சமாக மழை பெய்தது, கொஞ்சம். இது இப்பொழுது பூரணத்துவமான கோடை காலம் தானே ஆசிய நாடுகளிலே?
2: வானம் மேகமூட்டமா தான் இருக்கு, ஆனா மழை வரமாட்டேங்குது.
1: மழை வரமாட்டேங்குது. அது இப்பொழுதுதானே எல்லாம் செயற்கை மழை கொண்டு வருகின்றார்கள். இங்கே செயற்கை மழை வந்தாலும் இயற்கை வெல்ல முடியாது வெப்பத்தை. இங்கே மீண்டும் காட்டுத்தீ ஒரு தடவை ஆரம்பித்தது எங்களுக்கு அயல் மாநிலத்திலே. நேற்றெல்லாம் 2-3 நாட்களுக்கு முன்பு அரசாங்க அறிவித்தல்கள் கிடைத்தது. எல்லா மாநிலங்களுக்கும் புகை மண்டலம் வர வாய்ப்பு இருக்கின்றது. அந்த புகையிலே வருகின்ற அந்த சுவாசம் குறிப்பாக நீரிழிவு நோய் முதியோர்களுக்கு கூடாது. நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கும் முதியோர்களுக்கும் அது சுவாசத்துக்கு கோளாறு தரும், வெளியே வர வேண்டாம் என்று அறிவித்தல் விட்டிருந்தார்கள். என்ன செய்வது, வெளியே சென்று வர வேண்டிய கர்மங்கள் இருந்தால் செல்லத்தானே வேண்டும், தவிர்க்க முடியாது. ஆனால் நாங்கள் இருக்கின்ற இந்த பகுதியில் அதை பார்த்தோம். சூரியனை கூட, சூரியனுடைய வடிவத்தை கூட அந்த புகை மறைத்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருந்தது. இங்கே எங்களுக்கு மேலே புகை சென்று கொண்டிருக்கும் பொழுது சூரியனை துல்லியமாக பார்க்க முடியாது இருந்தது மாலை நேரத்திலே, அப்படி நாங்கள் கவனித்திருந்தோம். அடுத்து ஒரு விதமான மனம், காட்டு தீயன் கூட காட்டிலே வருகின்ற எல்லா விதமான மரங்களும் எரிந்து கொண்டு செல்லும் பொழுது அதிலிருந்து எழுந்து வரும் புகை, எந்த பக்கத்துக்கு காற்று வீசுகிறதோ அந்த பக்கத்துக்கு புகை மண்டலம் சென்று கொண்டிருக்கும். அதை நாங்கள் சுவாசி இப்பொழுது இல்லை, குறைந்து விட்டது போல் தெரிகிறது. நான் கூற வந்தது என்னவென்று, அப்படிப்பட்ட காட்டுத்தீயை அணைப்பதற்கு செயற்கை மழை கூட சாத்தியப்படவில்லை. வானத்திலே விமானத்தில் கொண்டு சென்று தண்ணீர்களை கொட்டுகிறார்கள், அள்ளி கொண்டு சென்று பெரிய பாரமா சுமந்து சென்று அங்கிருந்து கொட்டி விட்டோன்னு நீர் அப்படியே கொட்டி அதை மூட பார்க்கிறது ஆனால் முடியாது. பெரும் மரங்கள் எரிய துவங்கி பெரிய தீ ஆகிவிட்டால் அதை அணைப்பது கடினம். அந்த கரையோரங்களிலிருந்து 10,000-15,000 படைகள், அந்த நீர் தீயணைப்பு படையினர்கள் என்று கடமையாற்றி கொண்டிருக்கின்றார்கள். 24 மணி நேரமும் பாருங்கள் எப்படிப்பட்ட தீயாக இருக்கும் என்று. பரந்த பூமி தானே உலகத்திலே, பரந்த பூமி உலகத்திலே பெரிய அளவிலான நிலப்பரப்பை கொண்டது கனடா. உலகத்தில் உள்ள நாடுகளுக்குள்ளே நிலப்பரப்பை அதிகமாக கொண்ட நாடு கனடா தான். ஆனால் அந்த பெரிய நிலப்பரப்பிலே 20% நிலப்பரப்பிலே தான் மக்கள் வாழுகிறார்கள். மிகுதி ஆறுகளாகவும் கடல் காடுகளாகவும் இப்படி இருக்கின்றன, மலைகளாகவும். நல்ல செய்தியை பகிர்ந்து கொண்டோம். இன்று இப்பொழுது நாங்கள் வந்த விடயத்துக்கு செல்ல வேண்டும். நானும் வியாபாரத்தை கவனிக்க வேண்டும். 20 பெட்டிகளை முதல் கொண்டு வந்து வைத்திருக்கப்பட்டது. முதல் முதல் வந்த வாடிக்கையாளர் அவரோட கை விசுவாசமான அவர் போலி பண்ண வந்திருக்கின்றார். இப்பொழுது 20 பெட்டியிலும் எந்த இலக்கத்தை நீங்கள் விரும்பி தேர்வு செய்திருக்கின்றீர்கள்?
2: இலக்கம் 5.
1: நான் நினைத்தேன் 5 தானே உங்களுடைய இலக்கி, அதாவது அதிர்ஷ்ட இலக்கம் என்று கூறுவீர்கள். இந்த 5வது இலக்கத்திலே ஓடி சென்று கிருஷ்ணனுடைய பெயரிலே தாருங்கள் என்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே பதிவு செய்து விட்டார்கள். உங்கள் பெட்டியை கொண்டு வந்து வைத்து விட்டேன். இப்பொழுது அங்கே அது கடவு சொல் மந்திரத்தை கேட்கின்றது. மந்திரத்தை நீங்கள் சொல்வீர்கள் என்று எண்ணுகின்றேன்.
2: அண்டகாகசம் அபுகா குகும் திறந்துவிடு சீசி.
1: திறந்து விட்டதையா? மந்திரம் அவ்வளவு தூரம் உச்சாடனம் எவ்வளவு பக்தியோடு சொல்லியிருக்கேன். சிறப்பு சிறப்பு. அங்கே திறந்து விட்டால் அழகாக எத்தனை எழுத்து இருந்தால் நலமாக இருக்கும் உங்களுக்கு?
2: அதே 5 எழுத்து இருக்கலாம்.
1: 5 எழுத்து, 1, 2, 3, 4 தான் இருக்கின்றது. அப்ப போர்பட்டி போவோமா? பாதகங்களும் இருக்குது. 4 நல்ல இலக்கம் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு நாற்குணமும் கொண்டது. அந்த 4 எழுத்துக்களை கொண்ட பதம் ஒரு அற்புதமான பதம், விவசாயத்தோடு சம்பந்தப்பட்ட பதம். நேற்றைய தினம் நானும் சரவணனும் பேசும் பொழுது இந்த பதம் அழகாக வெளிவந்தது. இந்த பதம் வெளிவந்தது விவசாயத்திலே சம்பந்தப்பட்டது. 4 எழுத்துக்களை கொண்டது. விவசாயம் செய்வதை, அதற்கு நீர் பாய்ச்சுவதை எல்லாம் நாங்கள் இப்படி கூறிக்கொள்வோம்.
2: பாசனம்.
1: வாழ்த்துக்கள் கெட்டிக்காரன். நேற்றைய நிகழ்ச்சியை ஞாபகத்தில் வைத்திருந்து உடனடியாக பொல்லால் அடித்தது மாதிரி 2 புள்ளிகளை உடனே பெற்று விட்டார் ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. சிறப்பு. கையோட கம்மாரசன்னு சொல்வார்கள் தெரியுமோ? அந்த கூட்டம் இந்த சீட்டு விளையாட்டிலே கம்மாரசு என்று ஒரு விளையாட்டு இருக்கின்றது. அது ஒரு ஆட்டம், ஒரு ஆட்டம் அந்த கூட்டத்தை கலைத்து விளையாடி கொண்டு வர முடியவில்லை தான் கம்மாரசு என்ற வெற்றி பெறுவது. ஆனால் அது சில நேரம் அந்த கூட்டத்தை பிரித்து தாள்களை விநியோகிக்கும் பொழுது அந்த கூட்டம் சேர்ந்து கம்மாரசு வந்துவிடும். அதுபோல் நீங்களும் பெட்டியை திறந்த உடனே கையோட கமார்ஸ் வந்து உங்களுக்கு 2 புள்ளி கிடைத்து விடுது. வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. பாசனம் என்ற பதம் நேற்றைய தினம் நானும் சரவணனும் காவேரியை பற்றி பேசும்பொழுது பாசனத்தை பற்றி பேசினா அது இன்று பொக்கிஷத்திலே வந்து விட்டது. பார்த்தீர்களா? முதல் முதலில் வந்து இணைந்து சிறப்பாக செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கு 2 புள்ளிகளை நான் அழகாக இங்கே பதிந்து விட்டேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது நீங்கள் 2வது பெட்டி திறப்பதற்கும் தகுதி பெற்றிருக்கின்றீர்கள். அப்படி என்றால் எந்த இலக்க பெட்டியை திறப்பீர்கள்?
2: 5
1: சரி. 10வது இலக்க பெட்டி கிருஷ்ணா உங்களுடைய பெயரிலே அங்கு பதிவு செய்யப்பட்டு கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. 1வது பெட்டியை வெளியேற்றி அதை நாங்கள் திருப்பி கொடுப்பதற்கு சுத்தமாக்கி விட்டோம். 10வது இலக்க பெட்டியை மந்திரத்தை கேட்கின்றது, கூற முடியுமா?
2: அண்டகாகசம் அபுகாகுகும் திறந்துவிடு சீசே.
1: அற்புதம் அற்புதம். நீங்கள் மந்திரம் சொன்னால் பட்டார் என்று திறக்கும் ஐயா பெட்டி. அப்படியே திறந்து விட்டது பெட்டி. அங்கே திறந்து விட்டால் அங்கே தெரிகின்றது. இப்பொழுது எத்தனை எழுத்து இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? எது வரணும் வரட்டும், துணிந்தபின் மனமே போட்டியை நிறுத்தாதே என்று வந்துவிட்டது. அங்கே மீண்டும் உங்களுக்கு உங்களுடைய அதிர்ஷ்ட இலக்கமாக 4 எழுத்துக்கள் கொண்ட பதம் தான் வந்திருக்கின்றது. இது ஒரு கொடி வகை. செடி அல்ல, கொடி. செடி இருக்கிறது, கொடி இருக்கிறது, மரம் இருக்கிறது, அப்படி இருக்கிறது அந்த தாவரத்திலே. இது கொடி. ஆனால் இந்த கொடி மருத்துவ குணம் கொண்டது. நாங்கள் எங்கள் சமையலுக்கெல்லாம் இதை எங்கள் வீட்டிலே பாவிப்பார்கள். இது இந்த பதத்தை முதல் பதமாக வைத்து ஒரு பாடலும் வந்திருக்கின்றது. 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு கொடி. அதிலே அந்த கொடியிலே நாங்கள் அதை நுள்ளி கொண்டு வந்து நாங்கள் உணவுகள் தயாரிப்போம். மருத்துவ குணம் கொண்டது. இது ஒரு ஊடல் பாடலுக்கு உபயோகிக்கப்பட்டது கவிஞர்களாலே ஒரு திரைப்படத்திலே. முதல் பதமாக அந்த பாடல் ஆரம்பிக்கின்றது.
2: அங்க ஒரு எழுத்து சொல்ல முடியுமா ஐயா? முதல் எழுத்து,
1: முதல் எழுத்து சொல்லவா? அது கொஞ்சம் கடினம்தான். இந்த செய்திகளை கொண்டு காப்பவர்களை நாங்கள் அவர்களை இப்படி அழைப்போம். இந்த இந்த முதலத்தாலே செய்தி கொண்டு செல்பவரை அழைப்போம். அப்படியும் ஒரு பாடல் வந்திருக்கின்றது. அந்த பாடல்ல இந்த முதல் இரண்டு எழுத்துக்களும் அந்த பாடல் செய்தி கொண்டு போபவர்களை குறிப்பதாக இருக்கும். நீங்கள் ஒரு செய்தியை இளம் வயதிலே அனுப்புவீர்கள் தானே உங்களை சக பாடிகளுக்கு? அவர் கொண்டு போற செய்தி கொண்டு போறவர் எப்படி சொல்றது? பாடல்களும் இருக்கின்றது அதுல. இன்னும் ஒரு தரவு தருகின்றேன். எங்கள் வீடுகளுக்கு இல்லங்களை எங்கள் நாட்டிலே மரத்தினால் ஓலையினால் மண்ணினால் சுவர் எழுப்பி எல்லாம் செய்யும் பொழுது அந்த சுவர் எழுந்த சுவருக்கும் மேல் கூரைக்கும் இடையிலே ஒரு மரத்தை வைப்பார்கள், அதை கூறுவார்கள். அதுக்கு பேர் அந்த கடைசி ரெண்டு எழுத்தும் அதை கூறுகின்றது. முதல் ரெண்டு எழுத்தும் செய்தி கொண்டு செல்பவரை குறிக்கும். இப்பொழுது கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கு. அந்த பாடல்ல வருகின்றது ஐயா, ஒரு பெண் பாடுகிறாள், இரவு இரவிரவா நித்திர முடிப்பதற்கு இந்த பாடலை சொல்றாள்.
2: சாப்பிடும் உணவு.
1: ஆமா, அது பச்சை இலையாக அரைத்து சாப்பிடுவது போன்ற கருத்து இருக்கின்றது அந்த பாடல்ல. அது தொண்டையிலே பூசிக்கொண்டு போவாராம் அவர், அந்த பெண் இரவோடு இரவாக கணவன் அவர் காதலனோடு சரியாக கண்டுபிடித்து விட்டு கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் தூதுவளை இலை அரைச்சு தொண்டையில் மணிக்கணக்கா பேசுறது தொண்டையில பூசுற தூது. நான் சொன்ன தரவுகள், அந்த செய்தி கொண்டு போறவர் யார் ஐயா? தூதுவர் அல்லவா? அப்ப முதல் ரெண்டு எழுத்தும் தூது, முதல் எழுத்து ரெண்டும் தூது என்று பெறுகிறது. வீடுகளுக்கு சுவர் வைத்து அதற்கு மேலே கோபிசம் வைக்க கிடையிலே வைப்பது வலை இல்லையா? தூது வலை, அதுதான் நான் தந்த தரவு.
2: சரியான தரவு.
1: வாழ்த்துக்கள். மீண்டும் இரண்டு புள்ளிகளை பெற்று மீண்டும் இரண்டு இல்லை இல்லை மீண்டும் ரெண்டு புள்ளிகளை முயற்சி எடுத்து மீண்டும் ரெண்டு புள்ளிகளை பெற்றுக்கொண்ட நீங்கள் களைப்படைந்து விட்டீர்கள் போல் இருக்கின்றது. அதனால் உங்களுக்கு நான் ஒரு ஓய்வு தருகின்றேன், கட்டாயம் ஓய்வு. உங்களுக்கு என்ன பாடல் விருப்பமான பாடல் கிருஷ்ணா?
2: அனுஷியிடம் தருகிறேன், பாடல் சொல்றேன்.
1: வணக்கம் வணக்கம் மகளே. அனுஷியா வணக்கம்.
0: வணக்கம்.
1: எப்படி அம்மா இருக்கின்றீர்கள்? நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம் மகளே. இப்பொழுது கிருஷ்ணன் தூது வலை கொண்டு வந்திருக்கிறால் அதை அரைச்சு கொடுப்பீர்களா சம்பளாக? அவர் தூது வலையை அரைச்சு கொண்டு வர போகின்றார். தூது வலை சொல்லிவிட்டார். வாழ்த்துக்கள் அவருக்கு. கண்டிக்காரன் அங்கே உங்களுக்கு மழை வரவில்லை அவன் சொல்லுகிறார். உண்மைதானே? அவர் சொன்னது உண்மையா? மழை வரவில்லையா? என்னை இவரை நம்பேதாத இல்ல வரவில்லை தானே. அதனால் அதனால் கிருஷ்ணா ஒரு தடவை ஒரு முறை பொய் கிருஷ்ணா பொய் பேச மாட்டார் நல்ல பிள்ளை. சரி சரி சரி. வாழ்த்து. உணவருந்து விட்டீர்களா? இந்த தூதுவளை பார்த்திருக்கின்றீர்களா? தூதுவளை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா? கொல்லையில இருக்கு. செடியா கொடியாக வளரும், அதுல முள் இருக்கும், அதை எடுத்து அரைச்சு சம்பள அதுல என்ன உணவு தயாரிப்பீர்கள் நீங்கள்?
0: கஷாயம் போடுவோம்.
1: கஷாயம் போடுவோம். அடை செய்வீர்களா? வாழ்த்துக்கள். சிறப்பு. அது மருத்துவ குணம் கொண்டது, சிறப்பானது.
0: அந்த போகுதுமா பிடிக்குது?
1: ஆமாம், சளிக்கு கை கண்ட மருந்து. அந்த தூதுவளம் பழம் பார்த்திருக்கின்றீர்களா? தூதுவளை பூர்த்து காய்த்து பழுத்திருப்பதை பார்த்திருப்பீர்களா? என்ன நிறம் அந்த பழம்? வளர்ந்து பூத்து காய்ச்சி பழம் வருமாமா, சிகப்பு நிறத்துல வருமாமா. தூதுவளம், தூதுவளம் பழம் என்று கூறுவது. தூதுவளம் பழம், தூதுவளை. வாழ்த்துக்கள், சிறப்புகள். இப்பொழுது அவருடைய வியாபாரத்திலே நாங்கள் தலையிட வேண்டும். நீங்கள் வந்த படையத்தை கவனிப்போம். உங்களுக்கு எந்த பெட்டி, எந்த இலக்க பெட்டி உங்களுக்கு விருப்பமான பெட்டி?
0: ஒன்றுப்பா.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஒன்று முதலாவது இலக்கப்பட்டி அனுசுயா அவர்களின் பெயரிலே தாருங்கள், தந்து விட்டார்கள், கொண்டு வந்து வைத்து விட்டேன். மந்திரம் சொல்ல வேண்டும், நீங்கள் சொல்கிறீர்களா, நான் சொல்லவா, அல்லது உங்களுடைய கணவர் மூலம் சொல்ல வைப்போமா?
0: நீங்க சொல்லுங்கப்பா.
1: நான் சொல்ல, அப்பா சொல்ல வேண்டுமா? சரி, அப்பா சொல்றேன். அண்ட காகசம் அபூ காகசம் திறந்துடு சீசு. மெதுவாக அழகாக மகிழ்வாக திறக்கின்றது மகளினுடைய முதலாவது வெட்டி. அதற்குள்ளே எத்தனை எழுத்துக்கள் இருந்தால் உங்களுக்கு மகிழ்வாக இருக்கும்? ஐந்து எழுத்து. மந்திரத்தை உச்சரிக்க போனால் அங்கே ஒரு எழுத்தை குறைத்து நாலு எழுத்து தான் இருக்கின்றது. அப்படி என்றால் பெட்டியை மாற்றுவோமா?
0: வேண்டாம்.
1: இருக்கட்டும், இருக்கட்டும், இருக்கட்டும். அதனுள்ளே காணப்படும் அந்த நாலு சொற்கள் அற்புதமான ஒரு பொருள் அம்மா, அற்புதமான பொருள், உலோகத்தினால் ஆனது ஒன்று. இது இந்த நாங்கள் அணிகிற நகைகளுக்குள்ளே ஒன்று. ஆனால் இந்த நகையை ஒரு தடவை தான் அணியலாம், அதே போல பலதை அணிந்தாலும் அந்த ஒன்றை ஒரு தடவை தான் அணியலாம். அதுவும் மங்களமான நேரத்திலே தான் அணியப்படுகின்றது. அதை அணிந்து விட்டால் அதை போட்டவர், அதை அணிந்தவருக்கும் அதை அணிவித்தவருக்கும் சொந்தமாகி விடுவார்கள். இந்த அற்புதமான மங்களமான பதம் அதை குறிக்கின்றது. உங்களிடம் இருக்கின்றது அது என்றுதான் எண்ணுகிறேன். கிருஷ்ணாவிடம் அது இருக்கும் என்று
0: எண்ணுகின்றேன்.
1: எதுவாக இருக்கும்? விரலிலே இருக்கும், விரல்களிலே இருக்கும். நான்கு எழுத்து. அது மோதிரம் பல வடிவத்திலே பல இடத்திலே, எத்தனை பேர் யாரும் போடலாம் தானே. இது ஒருவரால் தான் தரப்படும். தரும் பொழுது அதுக்கு அந்த பெயர், அது இறுதி வரைக்கும் காத்துக் கொள்ளுவீர்கள், மாற்றிக்கொள்ள மாட்டீர்கள். தந்தவருக்கும் திருப்பி இல்லை. மட்டி மூன்று எழுத்து தானே மகளே. இந்த பெயர் துஷ்யந்தன் நலாயினி இருவருக்கும் ஒரு பெரிய பிணக்கு கொண்டது. பிணக்கு இதுல இந்த பிணக்கு வந்து வந்த ஒரு விடியம். அது நீங்க சொன்னதுதான், அதுக்கு இந்த பெயர். அது மோதிரம் எல்லா நேரத்திலும் மோதிரம் என்று கூறுவார்கள். ஆனா ஒரே ஒரு தடவை இதுக்கு இப்படி பெயரால் அழைக்கின்றோம். திருமண நேரத்தில் நடைபெறுவது, திருமண வைப்பது, ஆணுக்கும் பெண்ணும் இணைத்து வைப்பது. அற்புதமான பதம். துணைவன் துணைவியாக வரும் வேளையிலே துணைவனுக்கு துணைவியும் துணைவி துணைவிக்கு துணைவனும் கொடுப்பார்கள். இது போட்டால் ஒருவருக்கு ஒருவர் சொந்தமாகி விடுவார்கள். உங்களுக்கு கரத்தில் கையில் இருக்கிறதம்மா. இது விட்டீங்கன்னா போராக்கள் வந்து கூறிவிடுவார்கள், புள்ளி எடுத்து விடுவார்கள். ரெண்டு புள்ளிகள் சொன்னால்
0: வளையல்
1: விரல் வளையல் விரலிலே போடுவதில்லை தானே. உங்களுக்கு நான் சந்தர்ப்பம் தருகின்றேன். உங்களுக்கு தமிழ் சொற்கள் கொஞ்சம் பஞ்சம் தெரியும், அதனால் உங்களுக்கு சந்தர்ப்பம் தருகிறேன். நான் வளையல் கையிலே தானே மகளே போடுவது, இது விரலிலே அணிவதம்மா. மோதிரம் தான் மகளே, அந்த மோதிரம் நீங்க குறிப்பிட்டீங்க, அந்த மோதிரத்துக்கு இப்படி ஒரு பெயர் இருக்கின்றது. அது அற்புதமான மங்களமான பெயர். அந்த நேரத்தில் மட்டும்தான் அதற்கு, அப்பொழுதுதான் அந்த பெயரை நாங்கள் அதற்கு சூடுவோம். கடையிலே வாங்கும் பொழுதெல்லாம் நாள் பார்த்து, நட்சத்திரம் பார்த்து, அளவு பார்த்து எல்லாம் வாங்கி கொண்டு வந்து உங்களுக்கு அதை மாற்றிக்கொள்வது. மோதிரத்தை மாற்றிக்கொள்வார்கள் முதலிலே, அந்த அப்பொழுது அதுக்கு ஒரு பெயர் இருக்கின்றது, நல்லதொரு பெயர், இலக்கிய பெயர். நாங்கள் அதை சொல்லுவோம், அதுக்கு சொல்லுவோம் ஆளி என்று முடியும் அந்த பெயர். நான்கு எழுத்திலே இறுதி எழுத்து ஆளி என்று வரும். இப்பொழுது கூறுங்கள். இவ்வளவு உரித்து தந்து விட்டேன், விட்டால் மற்றவர்கள் கூறிவிடுவார்கள். குறுங்கள். அந்த மூன்று எழுத்து சரி, இரண்டாவது எழுத்து மாற்ற வேண்டும். இல்ல மூன்று எழுத்து இல்ல இல்ல, அது ஆணி என்ற வருது, கடை ஆணி இல்ல, ஆளி
0: கடையாளி
1: இல்ல, அந்த இரண்டாவது எழுத்து மாற்ற வேண்டும் மகளே. சரியாக வந்து விட்டீர்கள். கணையாளி, கணையாளி என்று கூறுவது. உங்களுக்கு கொஞ்சம் தமிழ் சொல் பஞ்சம் என்று எனக்கு தெரியும், அதனால் இந்த உதவியை செய்தேன். கணையாளி, கணையாளி மாற்றி நாள் நீங்கள் கணவன் உங்கள் கையில் இருக்கின்றது அந்த மோதிரம், கல்யாண மோதிரம், கணையாளி, அதுக்கு பேர் கணையாளி. அந்த நேரத்தில் அந்த பேர் தான் அம்மா உச்சரிப்பார்கள், அதுக்கு பேர் கணையாளி. மற்றவற்றையெல்லாம் மோதிரம் நீங்கள் எல்லா விதமான மோதிரங்களும் அணியலாம், அந்த மோதிரத்துக்கு மட்டும் கணையாளி என்று. கணையாளி என்பது உங்களுக்கு இணையாக ஒருவர் வரும் பொழுது அவரால் உங்களுக்கு அணியப்பட்டால் நீங்கள் அவருக்கு சொந்தம். அதைத்தான் துஷ்யந்தன் சௌந்தரம் புராணத்தில் வருகின்றது இல்லைப்பா, நலாயினிக்கு துஷ்யந்தன் மோதிரத்தை கொடுத்து விட்டு மறந்து விடுவார் கணையாளியை. கணையாளியை மறந்து விட்டபடியால் அவனுக்கு ஞாபகம் இல்லை. கணையாளி என்று கூறுவதற்கு உதவியை அதிகமாக செய்துவிட்டு என்ன, உங்களுக்கு தமிழ் சொல் கொஞ்சம் கடிதம் என்று எனக்கு தெரியும் மகளே. வாழ்த்துக்கள், உங்களுக்கு சிறப்பு, இரண்டு புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் இரண்டாவது பெட்டிக்கு செல்லலாம்.
0: இரண்டாவது
1: பெட்டியை திறக்கிறேன். வாழ்த்துக்கள், இரண்டாவது பெட்டியை தெரிந்தெடுத்ததற்கு நன்றி. ஓடி சென்று உங்கள் பெயரில் பதிவு செய்து கொண்டு வந்து வைக்கின்றேன். இப்பொழுது மந்திரத்தை கிருஷ்ணன் கூற வேண்டும்.
2: கொஞ்சம்
1: மெதுவாக திறக்கின்றது, என்ன காரணம்? ஏதோ ஒரு சூட்சமம் திறந்து விட்டது, ஓரளவு திறந்து விட்டது. சரி, இப்பொழுது அதற்குள்ளே எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று அனுஷியா நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அச்சொட்டாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள், இந்த நாலு எழுத்தை கொண்டது ஒரு உயிரினத்தை குறிக்கின்றது மகளே. ஆனால் பெரிதல்ல, சின்ன உயிரினம். இந்த உயிரினம் அநேகமா புற்றுக்களிலே வாழும், ஆனால் வேறு இடங்களிலும் வாழும். இந்த பொருட்களை அரித்து கொண்டு சேர்வது, அரிக்கிறதுன்றது இந்த மாபை சல்லடையில போட்டு அரிக்கிறது இல்லை, அரித்தன வெட்டுதல், கடித்தல், அரிக்கு அரிப்பதில் பெரிய கெட்டித்தனம் உள்ளது. இதுக்கு ஆறு கால் இருக்கின்றது, கொஞ்சம் செந்நிறமாக இருக்கும். நீங்கள் பார்த்து கோழிகள் இதை கண்டால் உடனே அதுதான் எங்கே குறுங்கள் கரையான். சரியான பதிலை தந்து இரண்டாவது புள்ளியை மீண்டும் பெற்று அந்த மந்திரம் சரியான மந்திரம் உச்சாரணம் செய்து தந்தபடியால் உங்களுக்கு இரண்டாவது கிடைத்து என்ன வெற்றி பெற வேண்டும் என நினைத்துக் கொண்டு உச்சரித்தாராம் அந்த மந்திரத்தை கிருஷ்ணன். கெட்டிக்காரர்கள் இருவரும் இரண்டு இரண்டு நான்கு நான்கு புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள். கரையான் என்பது மிகவும் சிறப்பான பதில். இரண்டு புள்ளிகளை மேலும் பெற்று நீங்கள் கடுமையான உழைப்பு உழைத்ததால் நீங்கள் களைத்திருப்பீர்கள். உங்களுக்கு இழைப்பாறுவதற்கு இடைவேளை தருகின்றேன். மீண்டும் வரலாம். என்ன பாடல் கிருஷ்ணா? உங்கள் பாடலும் அனுஷியாவின் பாடலும் வேண்டும். என்ன பாடல் வேண்டும்?
2: எனக்கு எதையும் தாங்க இதயம் உள்ளம் தேடாது என்று சொல்லுதே,
1: உள்ளம் தேடாதே என்று சொல்லுதா? தேடும் ஐயா, தேடாதே என்று சொல்லுதே என்றா தேடத்தான் செய்யுது. எங்கெல்லாம் தேடி எடுக்கிறீர்கள் இந்த எப்படியான பாடல்களை எல்லாம்? கெட்டிக்காரன், கெட்டிக்காரன். நேற்று எதிரும் ரவிச்சந்திரன் ஒரு பாடல் கேட்டிருந்தார்.
2: என்ன
1: மம்பட்டியை தூக்கி வச்சு கொண்டு போய் மடையை திறந்து விடும் மச்சான், தண்ணீர் வரட்டும், மயில்கள் வந்து நீராடட்டும் என்று. நல்ல பாடல், என்ன சிறப்பு. நீங்கள் கேட்கிற பாடல்களும் நாங்கள் தேடி சென்று எடுத்துக்கொண்டு வந்து நான் ஞாபகப்படுத்தும் பாடலாக இருக்கிறது. உள்ளம் தேடாதே என்று சொல்லுது என்ற பாடல், என்ன திரைப்படம் ஐயா?
2: எதையும் தாங்கும் இதயம்.
1: உங்களுக்கு இருக்கா ஐயா அது? எனக்கு இருக்கின்றது. அப்படியா? அதான் தைரியமா இருக்கிறீங்களா? என்ன செய்யறது, பொறுத்து கொள்வோம். என்ன எதையும் தாங்கும் இதயம், எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் உலகை வெல்லலாம் என்று ஒரு பழமொழி உண்டு. இந்த முறையிலே அனுஷியா உங்களுக்கு என்ன பாடல் விருப்பம் மகளே?
0: எங்க வீட்டு பிள்ளை பாடம்.
1: யாரம்மா உங்க வீட்டு பிள்ளை? கிருஷ்ணனா? என்ன பாடல் மகள் வேணும்? நடந்து விட்டால் நான் ஆணையிட்டால் அப்படி நடக்கிறதா அம்மா உங்களுடைய ஆணையை நடக்கும் நீங்க ஆணையிட்டால் நடக்குமா
0: எல்லாம் செய்வாங்கப்பா
1: எதையும் தாங்க விதயம் இல்லவா செய்யத்தானே வாழ்த்துக்கள் உங்களுக்கு மக்கள் மீண்டும் நீங்கள் வரலாம் மேலும் புள்ளிகளை சேர்க்கலாம் என்று வெற்றியாளர்களாக வருவதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது நான்கு பதங்களை கண்டுகொண்டோம் நான்கு பதங்களையும் இணையர்களாக வந்து இணைந்து நீங்கள் எட்டு புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு மீண்டும் பாருங்கள் நன்றி நன்றி நன்றி நன்றி மகனே நன்றி மகளே

எங்கள் காலநிலை சிறப்புத்தான். ஆனால் சாதாரணமாக நாங்கள் பேசவோ அல்லது மகளவோ எல்லாம் அந்த சிரிப்புகள் வரும்பொழுது கொஞ்சம் உச்சஸ்தாயி ஒன்றும் செய்ய முடியாது இல்லை. ஏனென்றால் சுவாசத்துக்கு கடினமாக இருக்கின்றது இந்த காற்றோட்டம், இந்த வெயில், இதெல்லாம். அடுத்த உறவு அழைக்கின்றார் போல் தெரிகின்றது. இணைத்து விடுவோமா அவரை? வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம். இணைத்து விட்டேன் உங்களை. மறுபடியும் மீண்டும் உங்களுக்கு தொலைபேசியாக மாறிவிட்டது போல் தெரிகின்றது. இருப்பினும் விடாமுயற்சியோடு தொடருங்கள். வணக்கம். மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையரத்திலிருந்து பொக்கிஷம், பொக்கிஷத்தில் வந்து இணையர்களாக வந்து தாங்கள் திறந்த பெட்டிகளுக்கு பதிலை கூறி புள்ளிகளை பெற்ற வழியில் அடுத்த உறவு அழைத்திருக்கின்றார். அவருடைய இணைப்பு எனக்கு, நான் இணைத்து விட்டேன், ஆனால் அவருக்கு என்னுடைய இணைப்பு கிடைக்கவில்லை போலும். அது மீண்டும் அழைக்கும்படி கூறுகின்றது போல் தெரிகின்றது. எங்கே வாருங்கள். இது மொழியில் தமிழ் வானொலியின் பொக்கிஷத்தில் இணைவதற்காக 6478744145 என்ற இலக்கத்தோடு இணைகின்றார். அவர் இணைக்கவே இல்லை, இணைக்க முடியாமல் இருக்கிறது. அவரை என்ன காரணம் என்று புரியவில்லை. இது கண்டுபிடி கண்டுபிடி.

0: மீண்டும் கிருஷ்ணன் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது, வந்திருக்கின்றார். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: இலக்கம் மூன்று.
0: இலக்கம் மூன்றுக்கு வந்து விட்டீர்களா? அந்த மூன்று ஓடி சென்று உங்கள் பெயரில் பதிவு செய்து கொண்டு வந்து வைத்து விட்டேன். இப்பொழுது பெட்டியை திறக்க வேண்டும். அழகான பெட்டி, அழகான படம், அழகான வர்ணங்கள் சூடப்பட்ட ஒரு பெட்டியாக வெளியே தெரிகின்றது. உள்ளே என்ன இருக்கின்றது என்று புரியவில்லை. பெட்டியை திறந்தால் தான் தெரியும். நீங்கள் மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும்.
1: அண்டகாகசம் அபுகாகுகும் திறந்துவிடு சீசு.
0: திறந்து விட்டது உடனே பாருங்கள், உங்களுக்கு என்ற உடன் பெட்டி உடனே திறக்கின்றது, பார்த்தீர்களா? கட்டிக்காரன், வாழ்த்துக்கள். எத்தனை எழுத்துக்கள் இருந்தால் சிறப்பாக இருக்கும். மூன்று போல் தெரிகின்றது. மூன்று தான், மூன்று எழுத்துக்களே இருக்கின்றது. இந்த மூன்று எழுத்துக்களே உள்ளது உங்களுடைய உங்களுடைய தொழில், உங்களுடைய கடமை இந்த பொருளோடு தான் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. ஆனால் உங்களிடம் வந்த பின்னு தான் அது பொருளாக மாறுகின்றது. மூன்று எழுத்துக்களை கொண்டது. பல வர்ணங்கள், பல உருவங்கள், வடிவங்கள் என்றெல்லாம் இருக்கின்றது. நேர்த்தியாக நேர்த்தியாக எல்லாம் செய்வீர்கள். இறுதியாக உங்கள் கையால் தான் அது பொருளாக மாறுகின்றது.
1: மூன்று
0: எழுத்து தான் ஐயா.
1: அது புடவை சம்பந்தப்பட்டதா ஐயா?
0: அதுதான் ஐயா, நீங்க சொன்னதுதான்.
1: புடவை.
0: புடவை சம்பந்தப்பட்டதா? புடவைதான். நூலாக வருகின்றது, இலைகளாக வருகின்றது. உங்களிடம் வந்த பின்புதான் அது புடவை என்ற பொருளாக மாறுகின்றது. அதற்கு முன்பு அது பொருளாக இல்லை, நூலாக. உங்களிடம் வந்த பின்புதான் அது புடவையாகி மடித்து அழகாக செய்து கொடுப்பீர். புடவை என்ற பெயரை பெறுகின்றது. புடவை என்ற சரியான பதிலை உடனடியாக கூறிவிட்டீர்கள் கிருஷ்ணா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதனால் மீண்டும் உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் சேருகின்றன. வாழ்த்துக்கள். எங்கே என்று நிறைய நிறைய கண்டீர்களா என்று? சில பேர் சொல்லுவார்கள் நரிமுகத்திலே முடித்து வந்து
1: விட்டார்.
0: இப்ப உங்களுக்கு உடனடியாக நான்காவது இலக்கத்துக்கு செல்கின்றீர்கள், அப்படித்தானே? நான்காவது பெட்டி அங்கு நாங்கள் பேசுவதை கேட்டுவிட்டு அவர்கள் பதிவு செய்து விட்டார்கள். உங்கள் பெயரில் கொண்டு வந்து வைத்து விட்டேன். எங்கே மந்திரத்தை உச்சரியுங்கள். நீங்கள் உச்சாரணம் செய்யும் பொழுது அதை அழுத்தம் திருத்தமாகத்தான் உச்சரிக்கிறீர்கள். பெட்டி உடனடியாக திறந்து விட்டது. சரியான மந்திரத்தை தான் கூறுகிறீர்கள். சில சமயம் அது நன்றாகத்தான் இருக்கின்றது. திறந்து விட்டால் இப்பொழுது எத்தனை பதம் இருக்கும், எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று நினைக்கின்றீர்கள்?
1: ஒன்று கூடுதலாக ஐந்து.
0: நீங்கள் எல்லாம் உயர்வாகத்தான் நினைப்பீர்கள், ஆனால் அது குறைந்து கொண்டு போவது உங்கள் வெற்றிக்காக. மீண்டும் முத்தமிழ் மூன்று தான் வந்திருக்கின்றது. முக்கணி சாறு மூன்று எழுத்துக்கள் தான் தெரிகின்றது. இந்த பதமும் ஒரு பொருளை கூறுகின்றது. இதனால் பல விடயங்களை செய்ய முடியும். சரியா? பல விடயங்களை செய்ய முடியும். என்ன மாதிரியான விடயங்கள்? ஒன்றோடு ஒன்று சேர்ப்பதற்கு இது உதவும். ஒன்றை பத்திரமாக இறுக்கமாக அடைத்து வைப்பதற்கு, பிடித்து வைப்பதற்கு இது உதவும். பெரிய மாடுகளை எல்லாம் நாங்கள் அடக்குவதற்கு உபயோகப்படும். மாடு ஆடுகளை கட்டி வைப்பதற்கு இது உபயோகப்படும்.
1: கயிறு.
0: சரியான பதமாக நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்களா என்று நினைக்கின்றீர்களா?
1: ஆமாம்.
0: எப்படி நினைத்தீர்கள் அது? எப்படி இது கயிறு என்று சொல்வீர்கள்?
1: கட்டுவதற்கு கயிறு தானே ஐயா வேணும்.
0: தாலியும் கூடாது ஐயா, தாலியும் கட்டுறது தானே. வாழ்த்துக்கள். சிறப்பு. இது உங்களுக்கும் உதவுகிறது. நீங்கள் அந்த பொருட்களை அந்த உங்களுடைய ஆடை நெய்யும் போலே எங்கள் பொருட்களை கொடுத்தெல்லாம் கண்டதற்கு கயறு என்ற சரியான பதிலை நீங்கள் தந்து என்னுடைய வியாபாரத்தை சுலபமாக்குகிறீர்கள் என்று நல்ல வியாபாரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சரியான பதம் கயறு என்றது. சரியான பதத்தை தந்து மேலும் இரண்டு புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஒரு ஓய்வும் கொடுக்கின்றேன். இப்பொழுது மகள் அனுசியாவிடம் செல்வோம். அப்படித்தானே? வாருங்கள் வாருங்கள். வெற்றியாளராக பெற வேண்டும் என்ற வெற்றி பெருமிதத்தில் இருக்கும் அனுசியா அவர்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி, உங்களுக்கு எந்த இலக்கப்பட்டி வேண்டும்? ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறாவது இலக்கத்தோடு வெறும் பெட்டியை கொண்டு வாருங்கள், தாருங்கள். அனுசியாவின் பெயரிலே கொண்டு வந்து வைத்து விட்டேன். இப்பொழுது மந்திரத்தை நீங்கள் சொல்லுகிறீர்களா? ஒரு தடவை சொல்லி பாருங்களேன். நான் வஞ்சகம் சூதில்லாமல் அன்பு மகள் என்ற எண்ணத்திலே நான் பக்தியோடு சொன்னேன். பெட்டி அழகாக திறந்து விட்டது. இனி உங்கள் கரத்தில் தான் இருக்கின்றது பதில் கூறுவது. எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று எண்ணுகிறீர்கள் இப்பொழுது? சரி, நாளை பிரித்து பாதி பாதியாக்குனா எத்தனை எழுத்து வரும்? இரண்டு. இரண்டு எழுத்துக்களே வந்த ஒரு பதம் அம்மா, சிறப்பான ஒரு பதம். ஆனால் இதை நாங்கள் விரும்புவதில்லை. இந்த பதத்திலே ஒரு ஒரு இது ஒரு பயிர் வகை. இது ஒரு பயிர், மரம் மரம் இல்லை, செடி கொடி அப்படின்னு கூறலாம். அந்த அந்த நெல் வயல்களிலெல்லாம் விவசாய நிலங்களிலெல்லாம் அதிகமாக காணப்படும். இரண்டு எழுத்துக்களை கொண்டது. இதை அழித்து விடத்தான் விவசாயிகள் நினைப்பார்கள், வளர்த்து விட நினைக்க மாட்டார்கள். இரண்டு எழுத்துக்களை கொண்டது.
2: கலை.
0: கலை கட்டிக்காரி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கலை என்பது, ஆனால் இந்த கலை என்பது நாங்கள் பயிர் என்று கூறிவிட்டேன், அதனால் கலை. ஓடி விளையாடுபவர்க்கு ஏற்படுவது என்ன? களைப்பு. அதுக்கும் கலையன், கலை ஓடி கலையன், கலையன். மற்றது பெரிய ஒரு ஒரு விழா கோலங்கள் அல்லது திருவிழா கோலங்கள மக்கள் எல்லாம் வந்து களை கட்டி இருக்கிறார்கள் என்று கூறுவார்கள் என்னம்மா. ஆனால் இது பயிர் வகை என்ற, பயிர் வகை என்ற களை என்பது புற்கள். புற்கள் எல்லாவற்றையும் தேவையற்றன விவசாய நிலத்திலே வரும்பொழுது விவசாயிகள் அதை அழித்து விடுவார்கள். களை என்ற சரியான பதத்தை கூறி மேலும் இரண்டு புள்ளிகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். வாழ்த்துக்களோடு அடுத்த பெட்டிக்கு தயாராகுங்கள். இந்த இந்த இலக்க பெட்டி உங்களுக்கு வேண்டும்.
2: இலக்கம்
0: ஏழு. ஏழு ஏழு ஏழு. ஏழாவது பெட்டியை கொண்டு தாருங்கள். அனுஷியாவின் பெயரில் தந்து விட்டார்கள், கொண்டு வந்து வைத்து விட்டு. இப்பொழுது மந்திரத்தை யார் கூற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
2: நீங்களே சொல்லுங்கப்பா.
0: அப்பதான் கூற வேண்டுமா? சரி. அண்ட காக்கசும் அபு காக்கசும் திறந்துடு சிசு. சொல்லிவிட்டேன், பெட்டி திறந்து விட்டது. நான் உள்ளன்போடு சொன்னபடியே பெட்டி உடனே திறந்து விட்டது. கிருஷ்ணாமாதி அப்படி இப்படி சொல்லாமல் நான் வடிவாக சொல்லிவிட்டேன் மகள் என்றபடியால். சரி, இப்பொழுது எத்தனை பதம் உங்களுக்கு விருப்பமாக இருக்கும்? எத்தனை எழுத்து இருந்தால் விருப்பமாக இருக்கும்?
2: ஐந்து.
0: ஐந்து ஐந்து ஐந்து என்று தான் கேட்கிறீர்கள். அந்த எட்டி பிடிக்க முடியாது. நாலு நாலு என்று வந்து மூன்றாக வந்து இரண்டாக வந்து மீண்டும் மூன்றாக மாறிவிட்டது. மூன்று எழுத்திலே தான் இருக்கு. இதுவும் ஒரு நல்லது ஒரு பதம் அம்மா. பெட்டியை திறந்தவுடன் அங்கே இது பொருளும் அல்ல ஒன்றும் அல்ல, எங்கள் வாழ்வோடு வாழ்வியல்ல சம்பந்தப்பட்டது, உயிர் உயிர்களோடு சம்பந்தப்பட்டது. உயிர்கள் வாழும் காலம் மாடும் காலம் என்று இருக்கின்றது. நாங்கள் எல்லாம் வாழ்ந்து மடிந்து விடுவோம் அல்லவா, அந்த காலத்தை கூறும் ஒரு பதம். அந்த உயிரை நாங்கள் இப்படி கூறுவோம், இந்த பதத்தால் அழைத்துக் கொள்வோம். இருக்கும் வரை எங்களோடு இருக்கும், முடியும் போது அது போய்விடும். அந்த இதை கூறுவது, இது எல்லையை குறிக்கிறது.
2: மறைவு
0: இல்லையம்மா, மறைவு இல்லை, மறைவு வேறு இல்லை. இல்லை, வாழங்காலம் வாழ்வை தான் இது குறிக்கிறது, வாழ்க்கையை தான் குறிக்கின்றது. இந்த உயிரோடு இருக்கும் வரை என்பதற்கு இந்த பதத்தை உபயோகிப்போம். நான் உங்களுக்கு உங்களை மறக்க மாட்டேன் என் உயிர் உள்ளவரை என்றால் அது அந்த உயிர் என்றதுக்கு இன்னும் இருந்த உயிர் உள்ளவரை வாழும் வரை என்பதற்கு ஒரு பதம் இருக்கின்றது. அது உயிர் சொல்லிலே ஆரம்பிக்கின்றது. என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும். நாங்கள் எங்களுக்கு ஒருவர் ஒரு நன்றியை ஒரு உதவியை செய்துவிட்டு நன்மையை செய்தால் நாங்கள் உயிருள்ளவரை மறக்க மாட்டோம். அந்த உயிர் உள்ளவரை என்பதை இப்படி கூறுவோம் மூன்று எழுத்தாலே. உயிர் என்றதும் மூன்று எழுத்து தான், உயிர் என்றதும் மூன்று எழுத்து தான், இப்படியும் கூறுவோம் நாங்கள்.
2: உதவி
0: இல்லையம்மா, உதவி செய்தவர்களை நாங்கள் எங்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டோம், எங்கள் உயிருள்ளவரை மறக்க மாட்டோம் என்பது. கணவன் மனைவியர் செல்வார், நீ இருக்கும் வரை, நான் உயிரோடு இருக்கும் வரை என்னோடு இருப்பேன், உண்மையாக இருப்பேன் எல்லாம் சொல்வார்கள். சில பேர் எங்களுக்கு ஒரு தீங்கு செய்து விட்டால் நாங்கள் சாகும் வரை மறக்க மாட்டோம் இல்லையா, அதை எப்படி சொல்றது? இந்த உயிர் உள்ளவரை என்பதற்கு ஒரு பதம் இருக்கின்றது. அதை எப்படி சொல்லுவோம்? மறக்க முடியாத, சகிக்க முடியாத பெரும் பழியை செய்தவர்களை கூட வாழ்க்கை முடியும் வரை நாங்கள் மறக்க மாட்டோம். அதே போன்று எங்களுக்கு நன்மை செய்தவர்களை, எங்களுக்கு தேவையானவர்களை வாழ்க்கை முடியும் வரை நாங்கள் மறக்க மாட்டோம். அந்த வாழ்க்கை உள்ளவரை என்பதற்கு ஒரு பதம் இருக்கின்றதம்மா. உயிருள்ளவரையும் மறக்க மாட்டீங்கிட்டால் நல்லவர்கள். அப்ப அது அந்த உயிருள்ளவரை என்பதை இப்படி கூறலாம் இந்த மூன்று எழுத்தாலும். எங்களுக்கு நாங்கள் வாழுகிறோம், எந்த வயதில் எங்களுடைய உயிர் போவதோ தெரியாதானே அம்மா, அதுக்கு ஒரு பதம் இருக்கு, நல்ல ஒரு பதம் இருக்கம்மா. தமிழ் சொல் அற்புதமான பதம், எல்லோரும் கூறுவார்கள். அது அந்த அவர் கூறுவதற்கு தெரிகிறது, கிருஷ்ணா உச்சரிக்கின்றீர்கள் போல் தெரிகின்றது.
2: ஆயுசு
0: அதைத்தான் அம்மா, தமிழில் கூறுங்கள். ஆயுசு எது? ஆயுள், ஆயுள், ஆயுள் உள்ளவரை என்னை மறக்க மாட்டேன். ஆயுள் உயிர் உள்ளவரை என்பதை ஆயுள் என்று கூறு. ஒருவருடைய வாழ்க்கையின் எல்லை வரை இருப்பதை ஆயுள். அங்க உச்சரித்தே நான் கேட்டுவிட்டேன் பாத்தீங்களா, அப்பாவுக்கு எப்படி எலி செவி என்று பாத்தீங்களா? இப்ப என்ன பாதி பாதி புள்ளி போடவா இல்ல இரண்டு புள்ளியும் உங்களுக்கு தரவா? நீங்க தானே சொன்னீங்க உங்களுக்கு ஆயுள் என்பதம்மா. ஒருவருடைய ஆயுள் இருக்கும் வரை, அந்த ஆயுள் அஞ்சு வயதில் முடியலாம், ஐம்பது வயதில் முடியலாம், நூறு வயதிலும் முடியலாம். அந்த உயிர் இருக்கும் வரை, ஆயுள் என்பது உயிருக்கு சமமான பதம். ஆயுள் என்பது ஆயுள் இருந்தானப்பா நல்லா இருந்து அந்த வாகனம் வந்து மோதணும்னு ஆயுள் முடிஞ்சு, அவருடைய ஆயுள் முடிஞ்சுன்னு சொல்வார்கள். நம்ம ஆயுள் என்பது ஒரு அற்புதமான தமிழ் பதம். அதிகம் நாங்கள் இதை பேச்சு வழக்கிலே உபயோகிக்காமல் அந்த சொல் மங்கி இருக்கணும். உயிர் தான், உயிர் உள்ளவரை மறக்க மாட்டேனப்பா, நீ செய்த பழியும் நீ செய்த தீங்கு நீ செய்த அந்த கொடுமையும் இல்லை, உயிர் இருக்கும் வரைக்கும் மறக்க மாட்டேன்னு கூறுவேன். உயிர் இருக்கும் வரை இந்த பக்கமே வரமாட்டேன் என்றெல்லாம் வச்சுனே சபதங்கள் செய்வார்கள். ஆயுள் என்பது ஆயு ஆயுமான் பகவ அப்படி ஒரு பதம் இருக்கிறது இல்லதா? ஆயுள் தீர்க்க ஆயுள், தீர்க்க சுமங்கதி என்பது தீர்க்க ஆயுஷ்மான் பவ என்று கூறுவார்கள். ஆயுள் என்பது சரியான பதம். இரண்டு இரண்டு பதத்தையும் சரியாக சொல்லி புள்ளிகளை செய்து களைப்படைந்து விட்டீர்கள். சென்று காப்பியை அறந்து விட்டு மீண்டும் வரலாம், வந்து நீங்கள் புள்ளிகளை சேர்க்கலாம். மகளே வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு சிறப்பு கிருஷ்ணா ரகசியமா சொன்னாலும் எனக்கு கேட்கும், சொல்லி கொடுத்தாலும் சரியா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வேக
3: மேகமலை சிந்தும் போது ஜலதோஷம் பூமி.
0: இரண்டு உறவுகள் அழைத்தீர்கள், உங்களுடைய இணைப்பு எனக்கு கிடைக்க முன்பே அது நின்றுவிட்டது. மீண்டும் நீங்கள் களைப்படையாமல் சலிப்படையாமல் அலையுங்கள். 647-8744-1515 என்ற இலக்கத்துக்கோடு நேரம் சரியாக 1221 என்று காட்டுகின்றது. 12:21 கனடாவில் நண்பகல், உங்களுக்கு நேரம் 9:51 காட்டுகின்றது. 2025 ஆண்டின் 8வது மாதத்தின் 6வது நாள் அறிவன் கிழமையிலே.

அற்புதமான இலக்கத்தை கொண்ட நேரம் 12:21 1221 என்ற இலக்கங்கள் எந்த பக்கத்தாலும் படிக்கலாம். முன்பிருந்து படித்தாலும் 1221, கடைசியிலிருந்து படித்தாலும் 1221. அற்புதம், சிறப்பு சிறப்பு சிறப்பு.

வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். தொலைபேசி தொலைபேசியாக இருக்கின்றது போல் தெரிகின்றது. சற்று இடம் மாறி அல்லது தொலைபேசியை மாற்றி பிடித்து பேசுங்கள். சரவணன் வணக்கம். சரவணன் முயற்சி பண்ணுகிறீர்கள் இணைந்து கொள்வதற்கு, ஆனால் உங்களுடைய இணைப்பு சரியாக பெறவில்லை. என்ன காரணம்? வெளியே சென்று பாருங்கள் அல்லது உள்ளே இருந்து இருக்கும் இடத்தை மாற்றி ஏதாவது செய்யுங்கள். வணக்கம் ஐயா. இணைந்து விட்டால் மகிழ்ச்சியாக உரையாடலாம். வர வேண்டும். வணக்கம். இல்லை, உங்களுடைய இணைப்பு எனக்கு கிடைக்கவில்லை. உங்களுடைய இணைப்பு சரியாக வரவில்லை. முயற்சி பண்ணுங்கள், முயற்சி பண்ண வேண்டும். இடம் மாற்ற வேண்டும் அல்லது வெளியே சென்று வெளியே நின்று பார்க்கலாம். முயற்சி பண்ணுங்கள்.

மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் பொக்கிஷம் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றோம். ஆவலோடு ஓடி வந்து இணைவதற்காக அரசடிக்குப்பம் சரவணன் அவர்கள் அழைக்கின்றார்கள். நினைத்தேன் அவருடைய இணைப்பு, அவர் கூறிய பதில் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அவருக்கு வலைத்தளம் சீராக இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். வணக்கம், மீண்டும் அழையுங்கள், வெளியே நின்று அல்லது சரி செய்து அழையுங்கள் என்பது உறவை. முன்னிறுத்த தமிழ் வானொலியின் காற்றலையிலே வந்து இணைவதற்காக பலர் அவசரமாக ஓடி வந்து இணைந்தாலும் அந்த இணைப்பு உங்களுக்கு வலைத்தளம் பிழைத்து விட்டால் இணைய முடியாதுதானே கடுமையாக இருக்கின்றது அவருக்கு.

நிகழ்ச்சியை கேட்டு எனக்கு தகவல்கள் தந்து கொண்டிருக்கும் அன்பு உறவுகளுக்கு என் வணக்கங்கள். புல்லகத்தில் எழுதி கொண்டிருக்கின்றீர்கள், எங்கிருந்தெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், கேரள மாநிலம், தமிழ்நாடு, எங்கே நேரலைக்கு வாருங்கள், பேசுவோம், கண்டுபிடியுங்கள். ஒரு தடவையாவது வந்து உங்களுக்கு விருப்பமான பாடலையும் கேட்டு செல்லலாம். அன்பு உறவுகளே, உங்களுக்கான பாடல் ஒலிபரப்பப்படும்.

0: காட்டி.
1: மீண்டும் அன்புடன் கிருஷ்ணர் அவர்கள் இணைகின்றார்கள். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. மற்ற நேயர்களுக்காக வழிவிட்டு காத்திருந்தேன்.
1: காத்திருந்தீர்கள் எனக்கு தெரிகின்றது. மற்ற உறவுகள் அழைக்கின்றார்கள் என்று 3-4 பேர் அழைப்பதற்கு ஆயத்தமாக இருந்தும் அவருடைய அழைப்பு எனக்கு கிடைக்கவில்லை. இன்று இணையதளம் அவர்களுக்கு ஒத்துழைக்கவில்லை போல் இருக்கின்றது. அவருடைய ஒளி வாங்கிய கடமையாக சரவணன் அவர்கள் பல தடவை இணைய வந்தார். நான் வணக்கம் கூறினால் அவர் கூறுவது எங்களுக்கு புரியவில்லை. நான் நினைக்கிறேன் அவர்களுடைய தொடர்பலைகளிலே சிக்கல் இருக்கின்றது போல் புரியும். ஒவ்வொரு நபர்களும் அழைக்கின்றார்கள், ஆனால் அவர்கள் அழைக்கவில்லை. இன்னொருவர் அழைத்திருந்தார், அவருடைய அழைப்பும் வந்து தடையாக இருக்கின்றது. உங்களுக்கு தான் இலக்கம் 8 இலக்கம். அப்படி நல்ல இலக்கம் ஐயா,
2: எல்லாமே நல்லது தானே?
1: எல்லாம் நல்ல வாழ்த்துக்கள். சரியான பதில். எல்லா இலக்கங்களும் நல்ல இலக்கங்கள். எங்களுக்கு நடைபெறும் சம்பவங்களை பொறுத்தது தான். 8 எல்லோருக்கும் சிறந்த நம்பர் என்று கூறுவார்கள். 8 ஒரு நல்ல நம்பர் என்றெல்லாம் கூறுகிறார். நல்லது நடந்தால் நல்லது, கெட்டது நடந்தால் 8 இலக்கமாக கொண்டு ஒதுக்கி விட்டதை பானும் கூறுவார்கள். சரியா? இது அதனால் தான் இறைவன் படைக்கும் பொழுது எங்கள் நாக்குக்கு எலும்போ நரம்போ இல்லாமல் படைத்து விட்ட எலும்பு இல்லாமல் எந்த பக்கமும் சொல்லாரம் என்ன சுழன்று பேசிக்கொள்ளும். சரி, இப்போ நாங்கள் வியாபாரத்தை கவனிப்போம். 8 இலக்கத்தை கிருஷ்ணன் பெற்றுக் கொண்டீர்கள். அந்த பெட்டி இங்கே வந்துவிட்டது. கிருஷ்ணன் இப்பொழுது மந்திரத்தை கூறப்போகின்றீர்கள். அழகாக ஆறுதலாக சக்தியோடு பக்தியோடு கூறுங்கள்.
2: அண்டகாகசம் அபுகாக்குகும் திறந்துவிடு சீசே.
1: ஓ, திறந்து விட்டது ஐயா, திறந்து விட்டது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பு சிறப்பு சிறப்பு. சரி, அப்படி திறந்து விட்டால் அதற்குள்ள எத்தனை பதம், அந்த உங்களுக்கு கிடைத்த பதத்திலே எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று எண்ணுகிறீர்கள்?
2: எத்தனை எழுத்து வந்தாலும் கவலை இல்லை.
1: இதையும் தாங்கும், இதயம் இருக்கு, இதையெல்லாம் தாங்கி விட்டது. இது ஒரு பெரிய, இது ஒரு, இது ஒரு சுச்சுப்பி தானே, சுச்சுப்பி. இதெல்லாம் ஒரு சுச்சுப்பி என்று குறிக்கொள்ளும். 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். இது ஒரு உயிர், ஒரு உயிரினம். இந்த உயிரினம் பெரிய மிருகங்கள் அல்ல, வீட்டு வளர்ப்பு பிராணியும் அல்ல. ஆனால் இது காலுண்டு, ஓடும், பாயும், பறக்க மாட்டாது, கண்ணுண்டு. ஆனால் வீடுகளிலே வந்து பல சிக்கலை ஏற்படுத்தி கொள்ளுவார். இவர் ஒரு

0: இது பூச்சியா?
1: பூச்சி இருந்துச்சு என்னன்னு கூறலாம். பூச்சி அநேகமா பறக்க பறப்பதான், இது பறக்க மாட்டாது, பாயும். இது பெரிய ஒரு புடா முயற்சி என்பதற்கு உதாரணமாக கூறுவார்கள். முயற்சியுடன் நாங்கள் முயற்சி செய்தால் பறித்து விடும் என்பதற்கு இவரை உதாரணமாக கூறுவார்கள். ஆனால் இவர் சிக்கலிலே மாட்டி விடுவதில் வல்லவர்.
0: பள்ளி பள்ளி முயற்சி
1: பள்ளி பாயுமா? ஐயா பாயும் என்ன பாயுமா? பள்ளி வந்து சிக்கல்ல மாட்டுறது இல்லை சார். நல்லபடியத்துக்கு ஏதாவது பேசினா சிச்சி சிச்சி சொன்னு அடை பள்ளி சொல்லுது பள்ளி சொல்பாருன்னெல்லாம் பார்ப்பார்கள். பள்ளி அல்ல, பள்ளிக்கு வால் இருக்கு. நான் இவருக்கு வால் இருக்குன்னு கூறவில்லை, கால் இருக்குன்னு கூறினேன். கால் தான் இருக்கின்றது, பாய்வார். உங்கள் வீடு இல்லையா? அவர் இருப்பார், கண்டால் அடித்து கொன்று விடுவீர்கள். அவரை வாழப்பட மாட்டீர்கள், அவரை வாழப்பட மாட்டீர்கள். பாலடைந்த மண்டபங்களில் அநேகமாக இவர் வாழுவார். கூடுதலாக பாலடைந்த மண்டபங்களிலே
0: வௌவால்
1: அதுக்கு செட்டை இருக்கு, இறகு இருக்கு தானே, பறக்கம் அல்லவா? இது பாயும், பறக்க மாட்டாது, பறக்க மாட்டாது. வௌவால் பெரியது அல்லவா ஐயா? இது பூச்சி போல சின்னது ஐயா. குழந்தைகள் கண்டால் பயந்து விடுவார்கள். ஆனால் இதுக்கு கடிக்கும், சில சில கடிக்கும், கொட்டும். தரவுகள் அதிகம் கொடுத்து விட்டேன்.
0: பாயும்
1: நான் கண்ட நான் கூகுள்ல தடவி கிருஷ்ணாவின் வீடு கூகுள்ல நான் ஆய்வு செய்த போது அங்கே பார்த்தேன், சிலந்து இருந்தது. நம்புகிறீர்களா? மகளே வணக்கம். வணக்கம். இப்பொழுது உங்கள் கணவருக்கு கொடுத்த பதம், அந்த தகவல் உங்களுக்கு நீங்களும் கேட்டிருப்பீர்கள், புரிகிறதா? அது என்ன பூச்சி என்று சொல்லி, ஒரு பூச்சி இனத்தை சேர்ந்தது, பெரிய பிராணியும் இல்லை. வீடுகளிலே வளர்ப்பு பிராணியாக நாங்கள் வளர்க்க மாட்டோம். அது வீடுகளில் இருக்கின்றது, பாலடைந்த இடங்களை தான் அது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும். பெரிய இடங்கள் இருக்கும், பாலடைந்த இடங்களே அதிகமாக இருக்கும். சிக்கல்ல மாட்டி விடுவதில் வல்லவர். சொன்னால் உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும், இல்லை என்றால் வேறு பெட்டிக்கு செல்லுங்கள். சரி, ஒரு பெட்டியை தருவங்கள் நீங்கள். ஒன்பதாவது, ஒன்பது என்ற இலக்கம் சிறப்பான இலக்கம், நவரசங்களை கொண்டது. எங்கே ஒன்பதாவது இலக்க பெட்டியை அனுசியாவின் பெயரில் கொடுங்கள். கொடுத்து விட்டார்கள், கொடுத்து வந்து வைத்து விட்டேன். இப்பொழுது மந்திரத்தை யார் கூற வேண்டும், நீங்களா, உங்கள் கணவரா, இல்ல அப்பா? அப்பாவே கூறுகிறீர்கள், அப்பா தான் கூற வேண்டும். சரி, அப்பதான் உங்களுக்கு புள்ளி கிடைக்குமா? சரி, அண்ட காகசம் அபூ காக்கசும் திறந்துடு சேசு, திறந்து விட்டது பெட்டி அழகாக. ஆகா, சிறப்பாக இருக்கின்றது. எத்தனை எழுத்துக்கள் இருந்தால் நன்றாக இருக்கும்? நாலு எழுத்தில் வந்தது, மூன்று எழுத்தில் வந்தது, இரண்டு எழுத்தில் வந்தது. ஆனால் இப்பொழுது நாலு மூன்றும் ஏழு எழுத்தில் வந்திருக்கின்றது. விருப்பமா? ஏழு எழுத்துக்களை கொண்டது. இது ஒரு பழம், இது ஒரு பழம். இந்த பழத்தின் பெயர் பெண்ணின் இதயத்தை குறிக்கும் பதம். இந்த பழத்துக்கு வர பெயர் ஒரு பெண்ணின் இதயத்தை குறிக்கும்.
2: மாதுளை பழம்.
1: கெட்டிக்காரை மாதுளம் பழம். மாது என்பது பெண், உள்ளம் பத பழம், பெண்ணின் உள்ளத்தை குறிக்கிறது மாதுளம் பழம். சிறப்பு.

0: பதம் ஏழு எழுத்துக்களில் வந்ததை மனுஷா குறிக்க வென்று கொண்டார். கெட்டிக்காரே, மீண்டும் இரண்டு புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள். இரண்டாவது பெட்டிக்கு செல்லும் வாய்ப்பினையும் பெறுகின்றீர்கள் நீங்கள். அடுத்து எந்த பெட்டி?
1: 12 இலக்கம்.
0: 12 சென்று விட்டீர்கள். 11 இருந்தது, சரி 12 வந்து விட்டோம். சரி, 12வது இலக்க பெட்டியை கொண்டு வருகிறேன். உங்களுக்கு தந்திருக்கின்றார்கள், வைத்துவிட்டு நானே, நீங்கள் விரும்புவீர்கள், நான் தான் கூறுவேன் என்று மந்திரத்தை நான் கூறுவேன். அந்த காகசம் அபு காகசம் திறந்துட்டு சிசு என்றவுடன் திறந்து விட்டது பெட்டி. இரண்டு எழுத்துக்களை கொண்ட பதம் காணப்படுகின்றது. இது ஒரு பொருள் அல்ல, இது எங்கள் குணங்களிலே ஒன்று. இது அநேகமாக கட்டளை சட்டம் என்ற கருத்தை கொண்டது. இந்த பதத்திலே, இந்த பதத்துக்கு சட்டம் கட்டளை என்றெல்லாம் கருத்து கூறலாம். அரசர்கள் அன்று கட்டளை பிறப்பிக்கும் போது இந்த பதத்தை கூறுவார்கள். இப்பொழுதும் வழக்கு என்று நாங்கள் வழக்காடு மன்றங்களுக்கு சென்றால் இந்த பதம் உபயோகிக்கப்படுகின்றது. நீதிபதி உத்தரவு போடுவார், உத்தரவு போடுவதையெல்லாம் இப்படி இரண்டு எழுத்தால் கூறுகின்றோம். இரண்டு எழுத்து. ஒரு பாடல் இருக்கின்றது, ஒரு பெண்ணின் ஒரு பாடல் என்ன உறுதியாக பாடிட்டா, இந்த இந்த இரண்டு எழுத்துல பாடல் இருக்கின்றது. ஒரு திரைப்படத்தில் கூட இரண்டு சொல்வார திரைப்படத்தில் இரண்டாவது பதம் இந்த பதவதிலே வருகின்றது அம்மா, இரண்டு எழுத்துக்களை கொண்டது. அந்த குறிவிட்டார் சரவணன், அவன கிருஷ்ணா உச்சரித்து விட்டார். குரங்கள்
1: திரைப்படம்
0: தமிழ் திரைப்படம். போட்டி போட்டியில் பங்கு பெறுவது நீங்கள் தானே, அவர் என்ன கேட்கறது, குசும்பு அவர் சொல்லி கொடுப்பதற்கா? சரி, இரண்டு எழுத்து தான் மகளே, உத்தரவிடுகிறது. பாட்டு பாட்டுல பாட்டும் இருக்கம்மா. நெருங்காதே என்றெல்லாம் வரும் அந்த பாடல்ல. அந்த பாடல் நெருங்காதே என்றெல்லாம் வரும். அதே போன்று நாதர்முடி மேலிருக்கும் நலபாம்பே என்ற பாடல்ல கூட இந்த வரி, இந்த பதம் வருகின்றது. திரைப்படத்தில் எல்லாம் வந்திருக்கிறது இந்த பதம்.
1: ஆணவம்,
0: அது ஆணவம் என்று எத்தனை பதம் அம்மா? 4 எழுத்தல்ல மகளே, ஆணவம் என்பது கூடாது. ஆணவம், நீங்கள் ஆணவத்தில் எதுவும் செய்யும் பொழுது நாங்கள் கட்டளை இடுவோம் உங்களுக்கு. அந்த கட்டளையே இப்படி கூறுகின்றது. புரட்சி தலைவர் MG ராமச்சந்திரன் ஐயா அவர்களின் பாடலில் கூட வருகின்றது. ஏழைகள் கண்ணீர் துடைத்து துடைப்பேன் என்றெல்லாம் பெறும் அந்த பாடலே.
1: நான்
0: தானே அம்மா, இது உத்தரவு பிறப்பிக்கிறது அம்மா. பல தடவை கூறிவிட்டீர்கள், சிறப்பான பதம்.
1: மீண்டும்
0: பாருங்கள். நன்றி நன்றி நன்றி மகளே, வாழ்த்துக்கள். கிருஷ்ணா, கண்டுபிடித்தீர்களா உங்கள் பதத்தை? இல்லை, தேடி தேடி விட்டு ஓடிவா. இங்க மகர் ஒருவரும் வரவில்லை, நீங்கள் வந்து சொன்னா உங்களுக்கு புள்ளி கிடைக்கும், ஓடி வாருங்கள். அடுத்த உறவிடம் செல்கிறேன். நன்றி நன்றி நன்றி மக்களே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவிடம் செல்கின்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஐயோ, நின்று விட்டது உங்களுடைய இணைப்பு, துண்டிக்கப்பட்டு விட்டது மகளே. அலையுங்கள் மீண்டும். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை பொக்கிஷம். நேரம் 12:42 எங்களுக்கு காட்டுகின்றது, உங்களுக்கு 10:12 என்று காட்டுகின்றது.

0: இணைய விரும்பும் உறவுகளுக்கு இணையதளம் ஒத்துழைக்காதபடியால் அவர்களால் இணைந்து கொள்ள முடியவில்லை என்பதை நான் உணர்ந்து கொள்கிறேன். இருப்பினும் முயற்சி திருவினையாக்கம் முயலுங்கள், முயற்சி செய்து பாருங்கள். கேட்டுக்காரி வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களாங்க ஐயா? தகடூரிலிருந்து சாந்தி வெங்கட்ரமன் பேசுகிறேன்.
0: தகடூரிலிருந்து அன்புமகள் சாந்தி வந்திருக்கின்றீர்கள். நாங்கள் நலமாக இருக்கின்றோம் மகளே, நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமாக உள்ளேன் ஐயா.
0: அழகி ராசன் அனைவரும் நலமா?
1: அனைவரும்
0: எல்லோரும் நலமாக இருக்கின்ற. அங்கே உங்களுடைய தர்மபுரி மாவட்டம் தகடூரில் இப்பொழுது காலநிலை எப்படி இருக்கின்றது? நன்றாக பெய்ய பொழியும் கூடியும் பச்சை பசையில் என்றெல்லாம் இருக்கும். எல்லாடவும் குளிர்மையாகத்தான் இருக்கும். சிறப்பு சிறப்பான ஒரு காலநிலையில் இருக்கின்றீர்கள் என்பதை கேட்டு நாங்கள் மகிழ்கின்றோம். நாங்கள் பொக்கிஷம் நிகழ்வுக்கு முயற்சி பண்ணி நீங்கள் ஆரம்பத்திலிருந்து அழைத்து இப்பொழுது இணைப்பு கிடைத்தபடியால் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடயத்துக்கு வருவோம். இப்பொழுது இரண்டு பெட்டிகள் திறந்து கூறாமல் இருக்கின்றது. முன்பு ஒரு ஒரு ஒன்றுக்கு பதில் கூறுவதற்கு நீங்கள் அழைத்து பார்த்தீர்கள், உங்களுக்கு அந்த அழைப்பு கிடைக்கவில்லை, தெரிந்து கொண்டு ஓடி வந்தீர்கள் என்று நான் நினைக்கிறேன்.
1: ஆமா, ரொம்ப சுலபமா இருந்தது.
0: அந்த கணையாளி என்பது, கணையாளி என்ற பதம் என்ன?
1: கணையாளி, அப்புறம் இவரு கிருஷ்ணன் ஒண்ணு சொன்னாருங்களா? அது
0: இலக்கம் கிருஷ்ணன், பத்தாவது அனுஷ்யா சிறந்த ரெண்டு பதங்கள் இருக்கின்றது, அதுக்கு அவர்கள் கூறவில்லை. கேட்டுக்கொண்டிருந்தீர்களா?
1: பனிரெண்டாவது
0: சட்டம் என்றும் கூறலாம். உத்தரவும் போடலாம், உத்தரவு அதை நாங்கள் மீற முடியாது. அரசர்கள் எல்லாம் அந்த முறை செல்வார்கள். ஆணை, கட்டிக்காரி வாழ்த்துக்கள். ஆணை என்பது, ஆணையிட்டே நெருங்காதே என்ற பாடல் இருக்கிறது. தாய் மேல் ஆணை, தமிழ் மேல் ஆணை, குருடர்கள் கண்ணை திறந்து வைப்பேன். அன்னையின் ஆணை என்ற திரைப்படம் வந்தது, தாய்மையில் ஆணை என்ற திரைப்படம் வந்தது. எவ்வளவு தரவுகள் கொடுத்தேன், ஆணை என்ற சரியான பதிலை தந்து சாந்தி உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கின்றது என்றால் அவர்களுடைய பெட்டி, இந்த பெட்டி. சரி, அடுத்த இது ஆணை, ஆணை என்பதை குறிப்பிட்டு கிடைக்கிறது. அப்படி என்றால் அந்த கிருஷ்ணன் ஐயா திறந்தது ஒரு பூச்சி இனத்தை சேர்ந்தது. கால்கள் உண்டு, செட்டை இல்லை, ஆனால் பறக்க மாட்டாது, தாவி பாயும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பாயும். அது வந்து மற்றவர்களை நான்கு எழுத்து, சிக்கல்லே மாட்டிவிடும். பாழடைந்த மண்டபங்களே பெரும்பாலும் காணப்படும். திரைப்படங்களிலேயே எல்லாம் பழைய திரைப்படங்கள், பழைய மாளிகைகளை காட்டும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிலந்தி என்பது சரியான பதில். இப்பொழுது அடை இவ்வளவு சுலபமாக தெரியாம போச்சு என்று கிருஷ்ணனும் மனுஷனும் சிந்திப்பார்கள். மேலும் ஒரு புள்ளி உங்களுக்கு கிடைக்கின்றது. வாழ்த்துக்கள் சாந்தி. கட்டிக்காரி, கட்டிக்காரி என்ற பெயரை பெற்றுக் கொண்டீர்கள். சரி, இப்பொழுது உத்தியோகபூர்வமா உங்களுக்கு எந்த பட்டி, எந்த இலக்கம் வேண்டும்? இங்கே இருக்கிறது 11, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 இவ்வளவும் இருக்கின்றன. பதினோராவது பட்டியை நான் உங்கள் பெயரில் பதிவு செய்து கொண்டு வந்து வைத்து விட்டு அது கடவுள் சொல்லை கேட்கின்றது மந்திரமாக. இங்கே அந்த மந்திரத்தை நீங்கள் அழகாக கூறுவீர்கள், கூறுங்கள் கேட்போம். மந்திரமாக திறந்து விட்டது. அங்கே எத்தனை எழுத்துக்கள் இருந்தால் சிறப்பாக இருக்கும் மகளே? மூன்று நான்கும் ஏழு அப்படி வரையில் இரண்டு எழுத்துக்கள் வந்திருக்கின்றது. இரண்டு எழுத்துக்கள் மிகவும் அற்புதமான ஒரு பதம். இது வந்து இந்த ஐம்பூதங்களில் ஒன்று, இந்த பிரபஞ்சத்திலே உள்ளது. ஆனால் இந்த பிரபஞ்சத்திலே இவைதான் பெரியது, இது இல்லாதது இல்லை ஒரு இடமும். அது எதுவாயிரும் இரண்டு எழுத்தால் அழைக்கப்படுவது. பல பாடல்கள் இதுக்கு வந்திருக்கின்றது.
1: மூன்று எழுத்து சொன்னீங்க ஐயா?
0: இல்ல இரண்டு எழுத்து. இந்த உயிரினங்கள் எல்லாம் வாழக்கூடியது
1: பூமி.
0: பூமி கட்டிக்காரி, வாழ்த்துக்கள். பூமி தானமா ஒரு இடத்துல பேசுது. ஏனென்றால் கடலின் ஆழத்தில் அடியில் கூட பூமி தானே இருக்கின்றது. இந்த பூமி தானே இந்த உலகத்தை தாங்கிக் கொண்டிருக்கின்றது. உயிர்கள் வாழக்கூடிய, எல்லா உயிர்களும் வாழக்கூடியது பூமி. நீரிலே, நீரிலே வந்து அந்த மீனினங்கள் தானே வாழும். வாழ்த்துக்கள், சிறப்பான பதிலை தந்து ரெண்டு புள்ளிகளை பெற்றுக்கொண்டா சாந்தி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது உத்தியோகபூர்வமாக இரண்டாவது பெட்டிக்கு செல்லுங்கள். எந்த பெட்டி வேண்டும்?
1: பதிமூன்று.
0: பதிமூன்றாவது இலக்கம். பதிமூன்றாவது இலக்கத்துக்கான பெட்டியை உங்களுக்காக தந்து விட்டார்கள். நீங்கள் அந்த மந்திரத்தை கூற வேண்டும். மந்திரம் தான் சரியான உச்சாரணம் பண்ணி சொல்லும்போது சக்தி வாய்ந்த மந்திரம். அண்டகாசம், அபூகாகசம். சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. எத்தனை எழுத்துக்கள் வேண்டும் உங்களுக்கு?
1: ஐந்து எழுத்து.
0: ஐந்திலிருந்து முதல் கூறிய ரெண்டு எழுத்தை கழித்து விட்டால் மூன்று எழுத்து தான் பெறுகிறது உங்களுக்கு. மூன்று எழுத்திலே இருக்கின்றது. இதுவும் ஒரு பொருள் அல்ல, ஆனால் இது இந்த எங்கள் வாழ்க்கையிலே சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். தானாக வளரும், சும்மா இருக்காது, இருக்க இருக்க வளர்ந்து கொண்டு போகும். மூன்று எழுத்து. இருக்க இருக்க வளர்ந்து கொண்டே போகும். ஆனா இது பெரிய தொல்லை மக்களுக்கு, ஆனா உதவியாக வந்து உபத்திரவம் செய்யக்கூடிய ஒன்று. இதனால் வாழ்க்கையை இழந்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள். குறிப்பாக உங்களுக்கு ஒரு தகவல் தருகிறேன். இந்த பட்டணத்தில் பூதம் திரைப்படத்தில் ஒரு பாடல், உலகத்தில் சிறந்தது எது என்ற ஒரு பாடல் இருக்கிறது அல்லவா? அதுல நாகேஷ் கூறுகின்றார், நாகேஷ் கூறுகின்றார் இந்த பதத்தை. நாகேஷ் பாடுற இடத்துல வருகிறது இந்த பதம்.
1: வளர்ந்து கொண்டு
0: போலாம், இருக்க இருக்க வளரும், வைத்திருக்க வைத்திருக்க வளரும் அம்மா. ஆனா அவர் பல உருவங்கள் இருக்கின்றது, பல உருவத்திலே கொடுக்கின்றார்கள் மக்களுக்கு. இல்லை, ஒருவருக்கு ஒருவர் மாறிக்கொள்ளும்.
1: பணம்,
0: அது மூன்று எழுத்துவா? இதுவும் மூன்று எழுத்து தான். பணம் வளர்ந்து கொண்டு எல்லா இடம் போமா? இல்லாதவர்களிடம், இல்லாதவர்களிடம் வளர்வது. பணம் இல்லாதவர்களிடம் வளர்வது. இது நீங்கள் ஒருவரிடம், என்னிடம் ஒன்றும் இல்லை, உங்களிடம் பெற்றுக் கொண்டேன், ஆனால் என்னிடம் இருந்து வளருகின்றது. அது
1: பாசம்
0: என்னம்மா? பாசம் இல்லையடா,
1: வளருகின்றது.
0: ஆமா, அது வளரும், இருக்க இருக்க வளரும். உங்களோட வாங்கியதை விட அது வளர்ந்து நான் உங்களுக்கு அதிகமாக தர வேண்டி இருக்கும். உங்களிடம் நாங்கள் நூறு வாங்கினா, நூறு வாங்கினால் திருப்பி நூறாக தர முடியாது, வளர்ந்து நூத்தி ஐம்பதாக வந்து உங்களுக்கு தர வேண்டி வரும். என்னது? வட்டி, வட்டி, வட்டி. அதுதானே அம்மா, உலகத்தில் பெரியது எது
1: நினைச்சிட்டு
0: இருக்கேன்? இந்த வட்டி தின வட்டி நாள் வட்டி வீத வட்டின்னு எல்லாம் வளர்ந்து கொண்டுதான் போகும். அது வட்டி என்பது சரியான பதம். முயற்சி பண்ணி உதவியோடு பெற்றுக் கொண்டீர்கள் இரண்டு புள்ளிகளை. இப்ப இரண்டாவது ஒரு வட்டியை திறக்கலாம் தானே நீங்கள்? திறந்து விட்டீர்கள். என்ன பூமி ரெண்டு கண்ணுங்க. அதனால் நீங்கள் ஓய்வெடுக்க முடியும். என்ன பாடல் உங்களுக்கு ஓய்வெடுக்க வேண்டும் மகளே?
1: நிலவும் மலரும் இரவும் நிலவும் மலரட்டும்.
0: கர்ணன் திரைப்படுத்த பாடல் தானே? சிறப்பான ஒரு பாடல். இந்த பாடல் கேட்பதற்கு ஏதாவது காரணம்? நிலாவை பார்த்துட்டு வாழ்த்துக்கள். உங்கள் பாடலை தருவோம். அதற்கு முன்பு நீங்கள் ஓய்வெடுத்து சென்று மீண்டும் ஓடி வாருங்கள், போட்டியிலே கலந்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள் அம்மா. சிறப்பான பதங்களை தந்தீர்கள். பூமி வட்டி என்ற பதங்களை தந்தீர்கள். ஆணை என்ற பதத்தை தந்தீர்கள். சிறந்தி என்ற பதத்தை விடுவித்து விட்டீர்கள். எல்லா பட்டிகளும் விலையாகிவிட்டது. இன்னும் இந்த பெட்டிகள் கொஞ்சம் ஓடி வாருங்கள். நேரம் வாழ்த்துக்கலாமா? வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். சரவணன் அவர்கள் பல தடவை அழைத்தார். அவர் இணைப்பு அவருக்கு கிடைப்பது இல்லையென்றால் அவரும் வந்து அழகாக விளையாடுவர். வந்து இணைப்பவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, முடிந்தால் வாருங்கள், இணையுங்கள், புள்ளிகளை பெறுங்கள், வெற்றிகளை தருவோம். பெறுவதற்கு வாய்ப்புண்டு. 647-8746-4-1-5 என்ற பழமையான இலக்கத்தோடு அழையுங்கள். கண்டுபிடி கண்டுபிடி பொக்கிஷம்.

ஒளிந்திருந்தால் தானே கண்டுபிடிக்க வேண்டும். ஆமாம், புதையலாக பொக்கிஷத்துக்குள்ளே அற்புதமான தமிழ் சொற்கள் ஒளிந்திருக்கின்றன. அதை நீங்கள் கண்டுபிடித்து கூறிவிட்டால் அதற்கு பிரதி உபகாரமாக மொன்றியல் தமிழ் வானொலி உங்களுக்கு புள்ளிகளை தருகின்றது. அதிக புள்ளிகளை பெற்றுவிட்டால் நீங்கள் வெற்றியை பெற்றுக் கொள்ளலாம். மீண்டும் அழைக்கின்றார். எங்கே அழைப்பு வர வேண்டும்? மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். நேரம் 12:55. நிகழ்ச்சியை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரும் வேளை வருகின்றது. ஓடி வாருங்கள், புள்ளிகளை சேருங்கள்.

0: கேரள மாநிலத்திலிருந்தும் கேரள மாநில அன்பு உறவுகள் அழைத்தவர்கள் அழைக்கவில்லை, அவர்கள் பதவியிலே தந்திருக்கின்றார்கள், நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று தெரிய வருகின்றது. வந்துவிட்டார் எங்களுடைய கிருஷ்ணன், மீண்டும் போட்டியில் குதிக்கின்றார். வணக்கம், வணக்கம் கிருஷ்ணா. உங்கள் பதம் சிலந்தி. சிலந்தியை நீங்கள் பார்க்கவில்லையா? நான் கூறினேன் பழைய எது
1: சிலந்தி
0: என்பது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு தாவுகிறது, பாயும். பாயும் பொழுது அந்த நூல் அதிலே வந்து பின்னும். அதுதான் சிலந்தி வலை பின்னுவது. பழைய திரைப்படங்களை மண்டபங்களை காட்டும் பொழுது சிலந்தி சிக்கலே மாட்டி விடும் என்று சிக்கல் படுத்துவது சிலந்தி என்பதுதான். நான் சொன்னேன் கூகுள்ல நான் தேடின போது உங்கள் வீட்டிலே சிலந்தியை கண்டு. மற்றது ஆணை, அன்னையின் ஆணை, தாய்மேல் ஆணை படங்கள்ல வந்தது. தாய்மேல் ஆணை, தமிழ் மேல் ஆணை என்ற பாடல், ஆணையிட்டு நெருங்காது என்ற பாடல் எல்லாம் இருந்திருக்கு. இவ்வளவு தடவை தந்தை நிறுவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பாக அந்த பதத்தை நாங்கள் கண்டுகொண்டோம், அதை தெரிந்து கொண்டோம் தானே, வாழ்த்துக்கள். இந்த வழியிலே இப்பொழுது உங்களுக்கு 14, 15, 16, 17, 18, 19, 20 இருக்கின்றது. எந்த பட்டி வேண்டும்? 14வது பட்டி. ஓடி வாருங்கள், 14வது பட்டியை கிருஷ்ணாவுடன் அற்புதமாக விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். சிறப்பாக நிகழ்ச்சி சென்று கொண்டிருக்கின்றது. இங்கே கொண்டு வந்து வைத்துவிட்டு உங்கள் கர்மத்தை ஆற்றுங்கள், உங்கள் கடமையை செய்யுங்கள்.
1: அண்ட காகசம் அபுகாகுகும் திறந்து விடு சீசே.
0: திறந்து விட்டது ஐயா, உடனடியாக திறந்து விட்டது. அற்புதமான மந்திரம், சரியாக நீங்கள் உச்சாரணம் செய்து சொல்லி இருக்கின்றீர்கள். அது மட்டுமல்லாமல் எத்தனை எழுத்துக்கள் இருந்தால் நல்லது என்று நான் கேட்கும் முன்பே அதில் 5 எழுத்துக்கள் என்று காட்டுகின்றது. இது ஒரு மிருகம். 5 எழுத்து என்ன மகிழ்ச்சியா, உங்களுக்கு விருப்பமான இலக்கம் தானே 5. இது ஒரு மிருகம். ஆனால் இந்த மிருகம் எல்லா சீதோஷ்ண நிலை உள்ள நாடுகளிலும் இல்லை, சில மிருகங்கள் எல்லா நாடுகளிலும் இருக்குது. இது குறிப்பிட்ட நாடுகளிலே தான் வளர்கின்றது. இந்த மிருகத்தை பிரயாணத்துக்கு பயணத்துக்கு உபயோகிப்பார்கள். ஆனால் இது இறந்து விட்டால், இறந்து நாட்செல்லும் வேளையில கிட்ட போக மாட்டார்கள் ஆக்கள். இறந்து விட்டால் ஆபத்தை விளைவிக்கும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சரியான பதில். ஏன் நீங்கள் ஒட்டகம் இறந்து விட்டால் ஆபத்தை தரும் என்று கூறினீர்கள்? அதற்கு கிட்ட ஆக்கள் போவதில்லை, பயங்கரம், ஆபத்தை விளைவிக்கும். எப்படி செத்தது? எப்படி ஆபத்தை விளைவிக்கும்? தகவலை தெரிந்து கொள்ளுங்கள். அது இறந்து விட்டால் அதன் வயிற்றின் உள்ளே இருந்து வித்தியாசமான கிருமிகள், வாயுக்கள் எல்லாம் உற்பத்தியாகி ஊழல் துவங்கும். பெருத்து பட்டாரன் வெடித்து விடும். வெடித்தால் அது சிதறி வரும்பொழுது அந்த நச்சு மக்களுக்கு பட்டால் ஆபத்து வரும். ஒட்டகத்திலே அந்த தன்மை இருக்கும், தெரிந்து கொள்வோம். நன்றி,
1: தெரிந்து கொள்வோம்.
0: 2 புள்ளிகளை பெற்றிருக்கின்ற வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்து எந்த பட்டிக்கு போக போகிறீர்கள்? 15ஆ 16ஆ 15? ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக வருகின்றீர்கள் நாகப்பன் அவர்களை போல. அவரும் வந்தால் அடுத்தடுத்து கொண்டு போவார். அப்படியே இப்பொழுது கிருஷ்ணாவினுடைய பெட்டி வந்து விட்டது. இதில் இருக்கின்றது திறப்பதற்கு முன்பு உங்களுடைய மந்திரத்தை கேட்கின்றது. எங்கே உச்சரியுங்கள்?
1: அந்த காகசம் அபுகாகுகும் திறந்து விடு செய்து.
0: டமார், திறந்து விட்டது. 3 எழுத்தில் மூச்சு இருக்கும்.
1: என் மூச்சு இருக்கும்.
0: அதுதான் உண்மையும். அதுதான், இது இருக்கும் வரைதான் எங்கள் மூச்சு இருக்கும் ஐயா. இது எங்கள் உடலிலே உள்ள ஒரு பொருள், பொருள் என்றுதான் கூற வேண்டும். எங்கள் உடம்பு உறுப்புகளுக்குள்ளே இது ஒன்றா. இது தொட்டு பார்க்கலாம், நாங்கள் பார்க்கலாம். நிறம் உள்ளது, நிறம் எல்லாம் இருக்கு. இதுக்கு 3 எழுத்தை கொண்டது.
1: உடலுக்குள்ள,
0: உடல் உள்ளே இருக்கின்றது. வெளியே இருந்தால் கெட்டுவிடும். வெளியே இருக்க சந்தர்ப்பம் இல்லை. உயிர்கள் எல்லாவற்றுக்கும் உடலுக்குள்ளே இருக்கின்றது.
1: நாக்கு,
0: பட நாக்கு இல்லாத உயிரினம் இல்லையா ஐயா?
1: இருக்கு.
0: எந்த உயிர்?
1: இல்ல, உடலுக்குள்ள
0: ஒரு நாக்கு. நாக்கு என்ற, நாக்கு என்ற உறுப்பு இல்லாத உயிர் இருக்கின்றதா? உயிரினம்
1: தெரியலையா, கூகுள்ல போய் பார்க்கணும்.
0: தெரிந்து கொள்ளும், தெரிந்து கொள்ளுங்கள். முதலைக்கு நாக்கு இல்லை, தெரியுமா? முதலைக்கு, சரி, இது அது அல்ல, நாக்கு அல்ல.
1: மூன்று எழுத்து. மனித உடலில் உள்ள உறுப்புகள் தானே?
0: உறுப்புகள் எல்லாத்துக்குள்ளயும் இருக்கு, நாக்குக்கையும் இருக்கும் ஐயா. இது
1: இல்ல, இது மனித
0: எல்லா உயிரினத்துக்கும் இருக்கு, எல்லா உயிரினத்திற்கும் இருக்கின்றது. ஒரு சில உயிரினங்களுக்கு இல்லை, ஒரு சில இனங்களுக்கு இல்லை. இப்ப எறும்பு அதற்கெல்லாம் இல்லை. அநேகமா எல்லோருமே நான்கு எழுத்திலே தான் கூறுவார்கள், ஆனால் இங்கே மூன்று எழுத்திலே தந்திருக்கின்றார்கள். அதற்கு நல்ல தமிழ் சொல்.
1: அதை தொட்டு பார்க்கலாம்.
0: ஓம் ஓம் ஓம் ஓம், அருள் கூறுவது போல ஓம் ஓம் ஐயா. தொட்டு பார்க்கலாம், உகந்து பார்க்கலாம், ஆனா இது உயிருக்கு மிகவும் முக்கியமானது.
1: உயிருக்கு முக்கியமானது மூக்கு ஐயா.
0: மூக்கு அது அது வெளியே இல்லை, அது வெளியே உடம்புக்கு வெளியே இல்லை ஐயா. இருக்குது துவாரம் தானே உள்ளுக்கு இருக்கின்றது, மூக்கு வெளியே இல்லை இருக்கின்றது. முயற்சியுங்கள், முயற்சியுங்கள். இதையும் தாங்கும் இதயம் இருப்பது போல இது நீங்கள் முயற்சி பெற்றால் முடியாதது எதுவும் இல்லை. முயற்சி முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்.
1: மூன்றெழுத்து தொண்டை.
0: அதிகம் முயற்சி செய்து விட்டீர்கள். அனுஷியாவிடம் செல்வோம், கொடுங்கள் அனுஷியாவிடம்.
1: எனக்கு தெரியலப்பா.
0: தெரியவில்லை என்ன கொடுங்கள், அது அவரை பொறுத்து, அவருடைய பொருள் தானே அது. நீங்கள் போற உங்களுக்கு ஒரு பட்டியை திறக்கலாம் நீங்கள். பதினாறு நிறையாத பருவம் அங்கை எங்கே பட்டி வந்து விட்டது. மந்திரத்தை யார் கூறுவது? அப்பா கூற வேண்டுமா, கணவர் கூற வேண்டுமா? அதுக்குள்ளே இதுவும் வந்து இந்த விலங்குகளுக்கு காலிலே இருக்கின்றது, சரியா? விலங்குகளின் காலில் இருக்கின்றது. ஆனா வித்தியாசமான அமைப்பில் இருந்தாலும் ஒரு பதத்தால் அழைப்பார்கள். ஆடு மாடு குதிரை எல்லாவற்றுக்கும் இருக்கின்றது. நான்கு எழுத்துக்களை கொண்டது. காலில் தான் இருக்கும். காலிலே இரண்டாக பிரிந்திருக்கும், ஒட்டகத்துக்கு மட்டும் ஒன்றாக இருக்கும், வட்டமாக இருக்கும். யானைக்கெல்லாம் இது இல்லை, யானைக்கு இல்லை, யானைக்கு இல்லை, ஏனைய மிருகங்களுக்கு இருக்கின்றது. இந்த பதம் சமையலிலே நாங்கள் சோறு ஆக்கும்போது அதை உண்ணுவதற்கு பல கறி வகைகளை எல்லாம் சமைப்போம் அல்லவா, அதிலே ஒரு ஒன்றுக்கு இப்படி கூறுவார்கள், இந்த பதத்தை பாவிப்பார்கள். மற்றது நேர்த்தியாக இருப்பதை கலைத்து விட்டு விடுதலுக்கும் அது கலைந்து கிடப்பதை பார்த்து இப்படி கூறுவார்கள். அடுத்தது இப்ப நான் கூறிவிட்டேன், உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் இப்ப மொழியை போட்டு சிந்தித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இதையும் கூறுவார்கள் இந்த பதத்தாலே. ஒரே பதம் தான், உச்சரிப்பு ஒன்றாகத்தான் இருக்கும். புரிந்ததா புரியவில்லையா?
2: புரியவில்லை
0: சமைக்கலாமா? சமைப்பார்கள், ஒரு சிலர் சமைப்பார்கள்.
2: சமையல் போடுறது அது
0: இந்த இதுல சமைப்பார்கள். இல்ல சமைக்கும் பொழுது ஒரு விதமான அந்த இப்ப நாங்கள் சோதி ரசம் என்று கூறுவது போல இப்படியும் கூறுவோம் ஒரு விதமான சமையலை, கறியை, சாப்பாட்டை. சாப்பாடு சாப்பிடும் பொழுது இதையும் சேர்த்து இது இப்படியும் கத்திரிக்காய் அதில் எல்லாம் இப்படி செய்வார்கள். கத்திரிக்காயில என்னென்ன செய்யலாம் நீங்கள்? திரட்டல் செய்வீர்கள், வெள்ளி சோதி செய்வீர்கள், சம்பல் செய்வீர்கள், சலாட்டு செய்வீர்கள், அதே போன்று வேற என்ன செய்வீர்கள்? கூட்டு செய்வீர்கள், சாம்பார் செய்வீர்கள். கூட்டு செய்யும் பொழுது கூட்டுக்குள்ளே கொஞ்சம் நீர் பதமா இருந்தால் அதை எப்படி சொல்லுவீர்கள் சார்? அநேகமாக முயற்சி செய்து விட்டோம். அடுத்தவர் வருகின்றார், வரக்கூட வரும், வந்து விட்டார் ஒரு வீரன், அவரை அணைத்து விடுவோம். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி இருவருக்கும். வணக்கம் வணக்கம். அங்கே வணக்கம் வணக்கம்
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். நீங்கள் அழைக்கும் பொழுது வேறு ஒருவருடைய பெயர் விழுந்தது, அதான் நான் அப்படி நினைத்தேன். பாருங்கள் சாந்தி, இப்போ இரண்டு பாருங்கள்.
3: உங்களுக்கு
0: குழம்பு கட்டிக்காரி குழம்பு பாத்தீங்களா? கரையில சோதி சாம்பார் போல குழம்பு வைப்பார்கள். நாங்கள் பேசும் பொழுது இதை தெரியவில்லை என்று குழம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். நேர்த்தியாக இருக்கின்றதெல்லாம் குழம்பி கொண்டு போகிறது, குழம்பு இருக்கிறது குழுவோம். மாடு ஆடுகளுக்கெல்லாம் காலிலே குழம்பு இருக்கின்றது, குழம்பு தானே? குழம்பு சரியான பதம். கட்டிக்காரி வாழ்த்துக்கள் சாந்தி. எப்படி எல்லாம் யோசிக்கிறீர்கள்? அவர்கள் வந்து புரியவில்லை என்று குழம்பி விட்டார்கள் பார்த்தீர்களா? குழம்பு அப்படி என்றால் கிருஷ்ணனுடைய பதத்தையும் தரங்களேன். மூன்று எழுத்து, உடம்பு இருப்பது, தொட்டு பார்க்கலாம். உடம்புக்குள்ளே உடம்புக்குள்ளே இருப்பது, உயிரினத்துக்குள்ளே இருக்கின்றது ஒன்று, ஓடிக்கொண்டிருக்கும் ஓடிக்கொண்டிருக்கும்.
3: மூச்சு மூச்சு
0: மூச்சு அல்ல இந்த ஒன்று. மூன்று எழுத்து வேற என்ன ஓடும்?
3: ஓடிக்கொண்டிருக்கும்
0: வாழ்த்துக்கள். குருதி என்பது சரியான பதம், சரியான பதம், சரியான பதம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு குருதி. இப்பொழுது உத்தியோகபூர்வமாக பட்டிக்கு செல்லலாம். குழம்பு என்பதும் குருதி என்பதும் இரண்டும் கூனாவிலே ஆரம்பித்த மூன்று எழுத்து நாலு எழுத்து சொல். கிருஷ்ணனுக்கு மனுஷியாக்கம் கிடைத்தது, அவர்கள் குழம்பி விட்டார்கள் கூறுவதற்கு குழம்பு என்று குறிக்கொள்கிறோம். அடுத்து உங்களுக்கு பதினாலு பதினெட்டு பத்தொன்பது இருபது
3: பதினேழு
0: பதினேழாவது பெட்டி, பதினேழாவது பெட்டி சாந்தியின் பெயருக்கு வருகின்றது. மந்திரத்தை கூறுங்கள் பார்ப்போம். சரிவர பதத்திலே சில சொற்கள் வெளிவரவில்லை, மந்திரம் சரியாக சொல்ல வேண்டும், திறக்கவில்லை பெட்டி. மீண்டும் கொஞ்சம் சமர கஷ்டப்படுதுன்னு சொல்லுவீர்கள், ஆனாலும் திறந்து விட்டது வாழ்த்துக்கள். எத்தனை எழுத்துக்கள் இருந்தால் நல்லது மகளே?
3: ஐந்து.
0: ஐந்தோட ஒரு இரண்டை கூட்டினால் ஏழு. ஏழு எழுத்துக்களை கொண்டது, ஏழு எழுத்துக்களை கொண்டது. ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு பாருங்கள், ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு சரியாகத்தான் வந்திருக்கின்றது. ஆனால் இந்த ஏழு எழுத்துக்களை கொண்ட இவை ஒன்றாக ஏழு ஏழு எழுத்துக்களை கொண்டது ஒன்றாக கூடியிருக்கும் இடம் ஆலயம். ஆலயங்களிலே ஒன்றாக கூடியிருக்கும், தனித்தனியாக இருக்காது. சில ஆலயங்களில் இதுக்கு தனியா இருக்கும். இந்த நாள் நட்சத்திரங்கள் எல்லாம் பார்ப்பது போன்று வருகின்றது. இவர்களை இப்படி கூறுவார்கள். திருநூற்று பதிகம் ஒன்று வேயூரு தோழி பங்கன் என்ற பாடலே வருகின்றது. இந்த
3: பதம்.
0: ஒன்பது பேர் உறுப்பினர்கள்.
3: நவகிரகம்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நவகிரகம், நவகிரகம் என்று கூறுது. ஆலயங்களுக்குள்ளேதான் இருக்கும். கட்டிக்காரை வாழ்த்துக்கள். ரெண்டு புள்ளிகளை பெற்றீர்கள். இப்பொழுது உத்தியோகபூர்வமாக இன்னும் ஒரு பெட்டியை திறக்கலாம். நீங்கள் உங்களுக்காக பெட்டிக்கு மந்திரத்தை உச்சாரணம் பண்ணுங்கள். திறக்கட்டும். நான்கு எழுத்துக்களை காட்டுகின்றது. உடனே திறந்து விட்டதம்மா. சரியான மந்திரம் அந்த மந்திரம். அப்படியே நான்கு எழுத்துக்களை கொண்ட இந்த பிரபஞ்சத்தில உள்ள ஒன்றை நாங்கள் அண்ணாந்து பார்த்தால் தெரியும், தொட முடியாது, பார்க்க முடியும்.
3: நீல வண்ணம்.
0: நீல வண்ணம்
3: இல்லையா? ஐயா ஐயா, நீல வண்ணமா
0: இருக்குவான்னு? ஆமாம் ஆமாம், நிச்சயமாக நிச்சயமாக. ஆகாயம் என்ற பதம் சரியான பதத்தை தந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு ரெண்டு புள்ளி கிடைக்கின்றது. வாழ்த்துக்கள் அம்மா. அடுத்த பட்டி பத்தொன்பது. ரெண்டு பட்டி திறந்து விட்டீர்கள் தானே? வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் அம்மா. இது மொன்றியல் தமிழ். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் மகளே. மொன்றியல் தமிழ், மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இறுதியாக வந்தாலும் அற்புதமாக விளையாடி சென்றார் சாந்தி. சரவணன், உங்களுடைய இணைப்பு எனக்கு கிடைக்கவில்லை. கிடைத்திருந்தால் நீங்களும் பல புள்ளிகளை பெற்று பல சொற்களை கண்டுபிடித்திருப்பீர்கள். வாழ்த்துக்களை கூறுவேன் உங்களுக்கு என்று. நாங்கள் 20 பெட்டிகளை கொண்டு வந்து 18 பதங்களை கண்டுபிடித்து விட்டோம். நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வருகின்றது என்ற உறவுகளை நேரத்தை நாங்கள் மனதில் கொண்டு நாங்கள் இன்று கண்டுகொண்ட பதங்கள் கணையாழி, கரையான், புடவை, கயறு, பாசனம், களை, ஆயுள், சிலந்தி, மாதுளம்பழம், தூதுவளை, பூமி, ஆணை, வட்டி, ஒட்டகம், குருதி, குழம்பு, நவக்கிரகம், ஆகாயம் என்ற பதங்களை கண்டுகொண்டோம். இன்று போட்டியில் வந்து கலந்து கொண்டார்கள் கிருஷ்ணன், அனுஷியா, சாந்தி. ஏனையவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அதற்கு முன்பு அவர்கள் பதிந்து சென்ற பாடல்களை ஒரு தடவை கேட்போமா? கேட்போம் அந்த பாடலை. 1962 ஆண்டு திரையுலகிற்கு வந்தது இதயம் தாங்கும் இதயம் என்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தில் பல பாடல்கள் சிறப்பாக வந்தது. அந்த பாடல் எம் கே ஆத்மநாபன் அவர்களாலே எழுதப்பட்டிருந்தது. இந்த திரைப்படத்து பாடல்கள் டி ஆர் பாப்பா அவர்கள் இசையமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். பலர் பாடிய வேளையிலே சிறப்பாக பிரபல பின்னணி பாடகர் கே ஆர் ராமசாமி ஐயா அவர்களோடு இசைக்குயில் எஸ் ஜானகி அம்மாவும் பாடிய ஒரு பாடல். உண்மையிலே இனிமை உள்ள ஒரு பாடல். ஆனால் அந்த பாடல் இசைத்தட்டிலே தான் நாங்கள் கேட்கக்கூடியதாக இருந்து திரைப்படத்தில் வெளிவரவில்லை என்ற செய்தியை பெற்றுக்கொண்டேன். அதை தந்து கொண்டு இதயம் தாங்கும் இதயம் திரைப்படத்திலிருந்து அன்பு கிருஷ்ணன் நீங்கள் கேட்ட பாடலை இப்பொழுது ஒளிபரப்புகிறேன். கேட்டு மகிழ்வோம்.

அற்புதமான இந்த பாடல் திரையுலகுக்கு வந்து இத்தகைய 63 வருடங்களை கடந்தாலும் இன்னும் இனித்துக் கொண்டே இருக்கின்ற வரிகளும் இசையும் குரலும் எங்களை மாறாது ரசிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது. அன்பர்களே, இனிமையான பாடல் கிருஷ்ணா உங்கள் பாடலை கேட்ட வேளையிலே அடுத்த பாடல் ஒன்று தந்திருந்தார். இன்று பதங்களுக்குள்ளே வந்த ஆணை என்பதை தாங்கி வருகின்ற நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் என்ற பாடல் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து அனுஷியா நீங்கள் கேட்டிருந்தீர்கள் அல்லவா, இதோ அந்த பாடல்.

இனிமையான இந்த பாடல் மூன்றில் தமிழ் வானொலியில் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை, நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்த வேளை, நிகழ்ச்சி நேரத்தை நாங்கள் மனதிலே பதித்து தொகுத்து வழங்கும் பொழுது எல்லாவற்றையும் கவனிக்க வேண்டும். அதனால் 20 பதங்களிலே 18 பதங்களை மூன்று உறவுகள் வந்து பகிர்ந்து கொண்டார்கள். அவர்கள் புள்ளிகள் இங்கே காத்து கொண்டிருக்கின்றன கூறுவதற்கு அந்த வேளையிலே அவர்கள் விரும்பிய பாடல்களையும் பதிவு செய்து ஒலிபரப்பிக் கொண்டிருக்கின்றது. இருவருடைய பாடல் வந்துவிட்டது. இறுதி நேரத்தில் காலந்தாழ்த்தி வந்தாலும் வலைத்தளம் அவர்களுக்கு கிடைத்துவிட்டது, இணைப்பு கிடைத்து சாந்தி அவர்கள் இணைந்து சிறப்பாக விளையாடியிருந்த புள்ளிகளை சேர்த்திருந்தார். இப்பொழுது அவர் விரும்பிய பாடல் ஒலிபரப்ப இருக்கின்றது. கர்ணன் திரைப்படத்திலிருந்து இரவும் நிலவும் வளரட்டுமே என்ற அற்புதமான பாடல்.

கர்ணன் திரைப்படுத்த பாடலையும் கேட்டு மகிழ்ந்தோம் அன்புறவுகளே. அன்புடன் சாந்தி, நீங்கள் கேட்ட பாடல். சாந்தியின் கேள்வி, நிகழ்ச்சி முடிந்து விட்டதா என்று தெரியாமல் கேட்கிறீர்கள். நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்தபடியால் தான் நான் இந்த விடயங்களை கொண்டு வந்தேன். வந்த பதங்களையும் கூறி பாடல்களையும் தந்தேன். காரணம், நீங்கள் காலம் தாமதித்துத்தான் வந்தீர்கள். இருப்பினும் 18 பதங்கள் தான் இன்று ஓடி முடிந்தது. மேலும் 2 பதங்கள் இருக்கின்றன. அந்த பதங்கள் அடுத்த பொக்கிஷத்தில் மலரும். இன்று 3 உறவுகள் வந்து பங்கு பெற்றி அற்புதமாக மொத்தம் 32 புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள். 18 பதங்களை கண்டுபிடித்தோம். மீண்டும் அந்த பதங்கள் கணையாளி, கரையான், புடவை, கயறு, பாசனம், களை, ஆயுள், சிலந்தி, மாதுளம் பழம், தூதுவளை, பூமி, ஆணை, வட்டி, ஒட்டகம், குருதி, குழம்பு, நவகிரகம், ஆகாயம். இந்த 18 பதங்கள் தான் இன்று கண்டுபிடிக்கப்பட்ட பதங்கள். கண்டுபிடி கண்டுபிடி என்ற பொக்கிஷம் நிகழ்வை அலங்கரித்து சென்ற என் அன்பு உறவுகளே, உங்களுக்கு நன்றியை தரும். இந்த வேளையிலே கேட்டுக்கொண்டிருந்த அன்பு உறவுகளுக்கும் வர முடியாத தவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கும் இந்த அன்பை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது புள்ளிக்கு வரவும். அதுதானே முக்கியமானது. எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அழகாக வந்து இணைந்திருந்தார்கள் இணையர்களாக கிருஷ்ணன், அனுசுயா இருவரும் ஆளுக்கு 10 புள்ளிகளை பெற்றிருந்து 2வது இடத்தில் இருக்கும் வேளையிலே இறுதியிலே வந்தாலும் சிறப்பாக விளையாடி பதங்களை கண்டுபிடித்து சொல்லாத பதங்களையும் சொல்லி முடித்த அன்பு மகள் சாந்தி, உங்களுக்கு என் வாழ்த்துக்களும். கெட்டிக்காரி என்ற பெயரையும் தந்து நீங்கள் மொத்தம் 12 புள்ளிகளை பெற்று 1வது இடத்தை பெற்றிருக்கின்றீர்கள். அவர்கள் இருவரும் 2வது இடத்தை பெற்றார்கள். முதலிடம் 2வது இடம் பெற்ற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கும் வேளையில் இடம் பெறுவதை விட இந்த வந்த பதங்களை உலகளாக இருந்து கேட்கும் உறவுகளுக்கு தெரிய வைத்தமைக்கும், எங்கள் தமிழை நாங்கள் மறவாதிருப்பதற்கும் ஏதுவாக இருக்கும் இந்த பதத்துக்கு நீங்கள் கரம் கொடுத்து உங்கள் சிந்தனையை தூண்டி உங்கள் சிந்தனையிலே கண்டுபிடித்து கொண்டு தெரிந்து கொண்டமைக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றோம். பதங்களை மட்டுமல்ல பதங்களோடு வரும் தகவல்களையும் நாங்கள் பரிமாறிக்கொள்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்திருந்தது. இணைந்த அனைவருக்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நிகழ்த்த கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி, மொன்றியல் தமிழ் வானொலிக்கு நன்றி கூறி, 2025வது ஆண்டின் 8வது மாதத்தின் 6வது நாள் கண்டுபிடி கண்டுபிடி என்ற பொக்கிஷம் இனிது நிறைவுக்கு வருகின்றது. எல்லோரும் மகிழ்வீர்கள் என்று எண்ணிக்கொண்டு மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி, அன்னை தந்தை ஆசான் இவர்களை தந்த இறைவன் இவற்றையெல்லாம் அறிய வைத்த அன்னை தமிழ் அவர்களுக்கு வணக்கமும் நன்றியும் கூறி, உங்களுக்கும் நன்றியும் கூறி, இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வளமை போல எல்லாம் வல்ல இறைவனிடம், இறைவா நல்லதையே நடக்க வேண்டும், எல்லோரும் அமைதியாக சாந்தமாக வாழ வேண்டும், மனிதநேயம் வளர அறம் தலைக்க நாங்கள் பாடுபடுவோம், அறமொழியும் மனிதநேயத்திலும் வாழ்வோம் என்று கூறி காக்க வேண்டும் என்று கேட்டு இனிது நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிறைவு பெற்றது கண்டுபிடி கண்டுபிடி பொக்கிஷம். வாழ்த்துக்களும் வாழ்வோம் வளமாக என்ற நல் வார்த்தைகளும். மீண்டும் சந்திப்போம்.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

முதல் பாடலாக. நீண்ட கால உறவு, நாகப்பட்டினம், நாகூர். ஜெகபர் சாதிக் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து கேட்கின்றார். அவர் தன்னோடு வடமைப்போடு என்றும் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா ஷஹானா பர்வீன் நசீகார் இப்பாக இம்ரான் ஷாகில் உலகத் தமிழர்களோடு கேட்கின்றோம் என்று கேட்கும் வேளையில் ஒலிக்கின்ற பாடல் ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே என்ற பாடல். இந்த பாடல் பணக்கார குடும்பம் திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து தந்திருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து வரும் பாடல் மறு மலர்ச்சி என்ற திரைப்படுத்து பாடல். நன்றி சொல்ல உனக்கு என்ற முதல் வரியை கொண்டு பல்லவியோடு சரணத்தையும் தாருங்கள் என்று இன்றைய தின வாழ்த்துக்களை கூறி கேட்டிருக்கின்றார் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். வடமை போல இன்றும் கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா இவர்களும் இணைந்து இணைகின்ற வேளையிலே ஆகாஷ் ஹரிகரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாதன் பாலகுமார் ஜனனி ஆகியோரும் இணைகின்றார்கள். நாங்களும் இணைவோம். ஒலிக்கின்றது பாடல்.

உறவுகளோடு உறவுகளாக நாங்கள் எல்லோரும் இருக்கின்றோம் என்று ஒற்றுமையை காட்டி எங்கள் நீர் நீரத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் வேளையை இன்றைய விடுமுறை விருப்பத்திலே ஒலிக்க இருக்கும் இனிமையான அடுத்த பாடல் துளி துளியாய் என்ற வரியை கொண்ட பாடல், பார்வை ஒன்றே போதுமே என்ற திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை இன்று அன்போடு தந்தவர் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன். ஞானசேகரன் தான் மட்டும் அல்லாமல் தமிழ் செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, எடப்பாடி, வெள்ளாண்டி, வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களையும் அணைத்து கேட்கின்றார் ஒலிக்கின்றது பாடல்.

0: உறவுகள் கேட்டு மகளும் இந்த பாடல்களை நாங்கள் கேட்டு மகளும் வேளையிலே எங்கள் எல்லோருடனும் கேட்டு மகள வேண்டும் என்ற ஒரு பாடல் 1972 ஆண்டு வெள்ளித்திரைக்கு வந்த பட்டிக்காடா பட்டணமா என்ற திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து தந்திருக்கின்றார். தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே அனுஷ்யா கிருஷ்ணன். அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்களே, நீங்கள் உங்கள் பாடலை உங்கள் அம்மா விஜயம், அப்பா அனந்தராமன், நன்றி ஒரு உங்கள் நண்பர்களையும் இணைத்து கேட்கும்படி அந்த பாடல் அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நடிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி என்ற பாடல். இந்த பாடலை இனிமையாக பாட வேண்டும் என்று இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் குரலை கேட்க விரும்பும் வேளை அந்த பாடல் இப்பொழுது காற்றலையில் ஒலிக்கின்றது.
1: அடி நாக்கு, என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ராஜா.

அடி தப்பாம

முனிகள் தமிழ் வானொலியில் விடுமுறை நாட்களில் கலந்து வரும் விடுமுறை விருப்பத்திற்கான பாடல்களுள் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடலும் 1972 ஆண்டு திரைக்கு வந்த பட்டிக்காடா பட்டணமா திரைப்படுத்த பாடல்தான். இப்பொழுது டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய அந்த பாடலை மீண்டும் சோகத்தில் எப்படி பாடுகின்றார் என்று கேட்போமா என்று கேட்டு அன்புடன் எழுதியிருக்கின்றார் அன்பு உறவு தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும் உலக தமிழர்களோடு கேட்க வேண்டும் என்று கேட்ட வேளையில் அடி என்னடி ராக்கம்மா என்னென்ன நினைப்பு என் நெஞ்சு குலுங்குதடி என்று பாடுகின்றது.

உறவுகள் கேட்கும் இனிமையான பாடல்கள். அடுத்து வரும் பாடல் தீர்க்க சுமங்கலி வாழ்கவே என்ற அற்புதமான ஒரு காவிய பாடல். தீர்க்க சுமங்கலி திரைப்படத்தில் தான் இந்த பாடல் அன்று ஒலித்தது. இன்று ஒலிக்க வைக்கின்றார் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா. அவர் எப்பொழுதும் தன்னுடன் இணைத்து தன்னுடைய உறவுகளாக ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுசூரை, சிவசங்கரன், நற்பவே, நறுமுறையாள், தமிழினி ஆள் இவர்களோடு கேட்பார். இன்றும் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ஒலிக்கின்ற இந்த பாடல்களோடு இன்னமும் பாடல் ஒலிக்க இருக்கின்ற அந்த பாடலை புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேல ஓடுதுறை சேப்பு விஜயராகவனுக்காக லவ் டுடே என்ற திரைப்படத்திலிருந்து தெளிவெடுத்து ஒலிபரப்பாகின்றது. என்ன அழகு, எத்தனை அழகு என்று கேட்டு

இனிமை சேர்க்கும் இந்த பாடல்களோடுதான் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகை சிலுவை சந்தானராஜ் அவர்கள் நிமிர் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடல் நெஞ்சில் மாமலை என்று வரியெடுத்து பாடுகின்றது.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பதும் ஒன்றிய தமிழ் வானொலியின் காற்றலையில் நேயர் விருப்பம் போன்று என்று நேயர்களுக்கான விடுமுறை விருப்ப பாடல்கள். அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல் ஜனநாயகன் என்ற திரைப்படத்து பாடல் பெண்ணை விரும்பும் பூமியிலே என்ற பாடலை தருகின்றது. அந்த பாடலை பாலக்காடு ரதீஷ் அவர்கள் கேரள மாநிலத்திலிருந்து தந்திருக்கின்றார்கள்.

எல்லோருடைய பாடல்களோடு எனது பாடலும் தாருங்கள், நிறைவுக்கு கொண்டு வருவோம் என்று பூரணப்படுத்தும் வகையிலே நீண்ட கால உறவு வளைகுடாமன் மொன்றியல் தமிழ் வானொலியை சுவாசித்துக் கொண்டிருக்கும் அன்பு உறவாக ஜோர்ஜ் அவர்கள் குவைத் நாட்டிலிருந்து அந்தோனி என்ற ஒரு திரைப்படுத்த பாடலை உன்னை எண்ணி எண்ணி எண்ணி என்று கேட்கும் வகையில் தந்திருக்கின்றார் அந்த பாடல்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலைந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மங்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இணைந்ததோடு அல்லாமல் வணக்கம் கூறியதோடு அன்பு உறவுகளை நீங்கள் நலம்தான என்றும் அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வருகின்றது பாடினூர் நேயர் விருப்ப பாடல்கள். மொன்றியல் தமிழ் வானொலியில் 24 மணி நேர தமிழ் பணியிலே வாரம் ஒரு நாள் மலரும் ஜனரஞ்சகமான பாடினூர் பாடல் நிகழ்விலே இணைந்து வந்து தங்கள் சொந்த குரலில் பாடி சென்றவர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடல்களையும் பதிவு செய்த வேளையிலே அவை இப்பொழுது ஒளிபரப்பாகின்றன.

பாடுவோர் பாடலாம் நிகழ்வினை அலங்கரித்த முதல் பாடலை பாடி சொந்த குரலிலே சென்றவர் எங்கள் முன்றியல் தமிழ் வானொலியின் சிறுவர் பூங்காவை அலங்கரித்து சென்ற வீரரணியும் மதுஸ்ரீ. இன்று பெரியவராக இருந்தாலும் தன்னுடைய பிஞ்சு குரலிலே வந்து அழகாக பாடிச் சென்றவர்களை தனக்கு விருப்பமான ஒரு பாடலை தந்திருந்தார். அந்த பாடல் இப்பொழுது முதல் பாடலாக இந்த நிகழ்வை அலங்கரிக்கின்றது. சிறை என்ற அண்மையிலே வந்து வெளிவந்த பாடல், புதிய திரைப்படத்து பாடல். அந்த பாடல் நீலோத்தி நீலோத்தி என்று வரி எடுத்து பாடுகின்றது. மதுஸ்ரீ, உங்கள் பாடல்.

மதுஸ்ரீயை அழகாக பாட வைத்த அன்பு தாய். இஞ்சிக்குடி சியாமலா பிரபா, நீங்கள் என்றும் இல்லாதவாறு என்று சிறப்பாக ஒரு பாடலை பாடியிருந்தீர்கள். அந்த பாடல் நீங்கள் அந்த பாடல் எல்லோரும் பாராட்டி சென்ற வேளையிலே நீங்கள் விரும்பிய பாடலாக ஒரு பாடலை தந்தீர்கள். அன்று வந்த சுரை என்ற திரைப்படுத்து பாடலை இன்று அதை கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உங்கள் விருப்ப பாடலாக நாங்கள் ஒளிபரப்புகிறோம். நான் பாடிக்கொண்டே இருப்பேன் என்று பாடுகின்றது அந்த பாடல்.

0: இது முதலில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. பாடினோர் பாடல்கள், பாடினோர் பாடல்கள், பாடுவோர் பாடலாம் நிகழ்வை அலங்கரித்து பாடி சென்ற அன்பு உறவினர்களின் பாடல்களாக அவர்கள் விருப்ப பாடலாக ஒலிக்கும் வேளையிலே மகலிங்கம் அவர்கள் மல்லியத்தில் இருந்து மகிழ்ச்சியோடு வந்து பாடி மகிழ்ந்துவிட்டு இரண்டு பாடல்களை தந்தவர் தனக்கு விருப்பமான ஒரு பாடலை தந்தார். அந்த பாடல் உயர்ந்த மனிதன் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே நெஞ்சிலே என்று எங்களுக்கு நினைவூட்டி பாடுகின்றது.
1: அந்த நாள்

பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதைத் தவிர வேறு எதை கண்டோம்? புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன்

அடுத்து நாங்கள் கேட்க இருக்கும் பாடல் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் அன்றொரு நாள் அதே இரவில் என்ற ஒரு இனிமையான பாடல், அழியாத ஒரு காவிய பாடல். அந்த பாடல் நாடோடி என்ற திரைப்படத்தில் அன்று ஒலித்தது. இன்று வந்து தன் இனிய குரலில் இசையோடு பாடி எங்களை எல்லோரையும் மகிழ வைத்த இங்கிலாந்து நாட்டின் கோவன்ட்ரி நகரத்தை சேர்ந்த கஸ்தூரி தனஞ்சயன் அவர்கள் தான் ஒரு பாடலை மட்டுமல்ல இரண்டு பாடல்கள் பாடம் கிடைத்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் விரும்பியும் ஒரு பாடலை கேட்டும் அந்த பாடலையும் தந்துவிட்டு தனக்கு விருப்பமான பாடலை தந்த வகையிலே அந்த பாடல் இப்பொழுது காற்றலையில் அன்றொரு நாள் இதே இரவில் என்று பாடுகின்றது. நாடோடி திரைப்படத்திலிருந்து கஸ்தூரி உங்களுக்கான பாடல்.

இந்த பள்ளியில்தான் சிதம்பரம் தேவநாதன் அவர்களும் வந்து இனிமையான ஒரு பாடலை முதலில் பாடிவிட்டு மீண்டும் ஒரு பாடலை சங்கீத நயத்தோடு பாடி சென்றார். அவருக்கு வாழ்த்து கூறியவர்கள் பலர். அந்த வேளையிலே அவருக்காக ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் அவர் விருப்பப்பாடலாக ஒலிக்க இருக்கின்றது. மகுடி திரைப்படத்திலிருந்து தேவநாதன் அவர்களே உங்கள் விருப்ப பாடல் நீல குயிலே என்று வரி எடுத்து பாடுகின்றது.

அடுத்து நாங்கள் கேட்க இருக்கும் பாடல் இன்றைய மொன்றியல் தமிழ் வானொலியின் பாடினோர் நிகழ்விலே பாடினோர் நேயர் விருப்பமாக தெய்வம் திரைப்படத்திலிருந்து திருச்செந்தூரின் கடலோரத்தில் என்ற வரியெடுத்த பாடல். இனிமையான அந்த பக்தி பாடலை அன்புடன் வந்து ஆடி அம்மாளின் திருநாள் காலங்களிலே அதற்கேற்ற பாடல்களை எல்லோரும் பாடும் வேளை அன்புடன் மயிலை திருமயிலை யோகா ராஜி நீங்களும் வந்து அந்த பாடலோடும் இன்னொரு பாடலையும் தந்துவிட்டு உங்களுக்கு விருப்பமான பாடலாக திருச்செந்தூரின் கடலோரத்தில் என்று கேட்டீர்கள். இதோ அந்த பாடல் யோகா ராஜி உங்களுக்காக.

இது பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே கலந்து சிறப்பித்து தங்களுக்கு விருப்பமான பாடல்களை பதிவு செய்தவர்களின் பாடல்கள் பாடினோர் நேயர் விருப்பமாக ஒலிக்கின்றது இப்பொழுது. பாடினோர் நேயர் விருப்பத்தை அலங்கரிக்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு பாடல் அன்புடனே வந்து இணைந்து பகிர்ந்தளித்து எல்லோரையும் பாராட்டி சென்ற அன்பு மகள் சாந்தி, நீங்கள் தர்மபுரியிலிருந்து வந்து தகடூரில் இருந்த சாந்தி, உங்களுக்கான ஒரு பாடலை நீங்கள் பாடி தந்தீர்கள். அற்புதமான ஒரு பாடல். அந்த வேளையில் நீங்கள் விருப்பமாக கேட்ட பாடல் ஜானி என்ற திரைப்படத்திலிருந்து இப்பொழுது ஒலிக்க இருக்கின்றது. காற்றில் எந்த கீதம் என்று கூறிக்கொண்டோம்.

நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கின்றது. நீண்ட நேரம் நான் அழைக்க அழைக்க எனக்கு இணைப்பு கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கத்தோடு எப்படியும் இணைந்து விடுவோம் என்று ஓடி வந்து இணைந்து விட்டார் நீவேலி அரசடி குப்பம் ஜாமிருக்க பயமேன் சரவணன் அவர்கள். வரியெடுத்து பாடி அவர் தந்த பாடலங்களை மகள வைத்த வேளையிலே அவருக்கு விருப்பமாக ஒரு பாடல் ராஜா என்ற திரைப்படத்திலிருந்து நீ வர வேண்டும் என்ற பாடல்தான் அவர் கேட்டிருக்கின்றார். இதோ சரவணன் உங்களுக்கான பாடல்.